வேற இருக்கேன் அப்படின்னு அப்படியே ஏசுபாவோட கிருபையில் வந்து ஃப்ளைட்டு ஏறிட்டேன். கோயம்புத்தூர் வந்து இறங்கணுன்னு என் ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு சொன்னேன். அவன் என்னை காரில் கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டான். உடனே அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. டாக்டர் பார்த்துட்டு பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது, அதே சமயத்தில் இந்த மம்சதும் இது இருந்தது. அப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனாலும் எனக்கு சுகமாகலை. அக்கா வீட்டுக்கு வந்தாங்க, எனக்கு இங்கே வர முடியல. அக்கா வீட்டுக்கு வந்தாங்க, வந்து பாரத்தோடு எனக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா எனக்கு நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அந்த நேரத்தில் பலவீனம் சிக்கு மட்டும் இல்லை, வேறு ப்ராப்ளமும் இருக்குதுன்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணி எனக்காக கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான மரண போராட்டமே நடந்துச்சுன்னு சொல்லலாம். கொஞ்ச நேரம் நல்லாயிருக்கும், கொஞ்ச நேரம் முடியாமல் ஆயிரும். அக்காவோட தொடர்ந்து ஜெபத்தினால் இன்னைக்கு கர்த்தர் என்னை இங்கே உயிரோடு நிறுத்தியிருக்கிறாரு. அப்படி செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி நன்றி. எனக்காக அக்கா வந்து இந்தளவுக்கு ஜெபம் பண்ணி இன்னைக்கு எங்கள் இயேசு பாட்டு வந்து சுகத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் அண்ணனுக்கும் எல்லாருக்கும் நன்றி. சபையார் எல்லாரும் என்னை வந்து பார்த்தீங்க, எனக்காக ஜெபிச்சிங்க, எல்லாருக்கும் நன்றி.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் யோவான் சுவிசேஷம் 14:18 வசனம்.
1: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்,
0: நான் உங்களை திக்கற்றவர்களை விட
1: உங்களிடத்தில் வருவேன்,
0: உங்களிடத்தில் வருவேன். கர்த்தர் நினைச்சு மாட்டாரா? திக்கற்றவங்களா விடவே மாட்டார். நம்ம நினைச்சுக்கலாம், ஐயோ நான் இந்த உலகத்தில் திக்கற்றவங்களா இருக்கிறேனே, எனக்கு யார் இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் சொல்றாரு, அவங்களை திக்கற்றவங்களா விட, நான் உங்களிடத்துல வருவேன். ஒரு நாள் நம்ம திக்கற்றவங்களும் இல்ல, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு நாள் கூட நமக்கு போய் திக்கற்ற விடவே மாட்டார். நம்ம ஒரு நிமிஷமும் அவரோடு இருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 14:3 வசனம்.
1: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு,
0: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு,
1: நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்.
0: நான் ஒரு ஸ்தல ஆயத்தம் பண்ண போற வந்து உங்களை என்னிடத்துல உங்களை சேர்த்துக்கொள்ளேன்னு சொல்லியிருக்கிறாரு. 2000 வருஷமா நம்ம கர்த்தர் இணைச்சிருக்கிற ஸ்தலத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆயத்தப்படுத்தின ஸ்தலம் எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க. ஆனால் கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு. ஆண்டவரை இயேசுக்கு வருகு ரொம்ப சமீபம். சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி வாசித்து பாருங்க. சிவகாசி விசேஷம் 21:25 வசனம்.
1: சூரியனிலும் சந்திரனிலும்
0: நட்சத்திரங்களிலும்
1: அடையாளங்கள் தோன்றும்
0: பூமியின் மேலுள்ள
1: ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும்.
0: இப்ப பாருங்க, எப்ப பார்த்தாலும் சமுத்திரத்தை என்ன இருக்கு? இப்ப முழக்கம், மீன் பிடிக்க போவாண்டா, சமுத்திரத்தில் கோயில் உண்டா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்ப எப்ப அடிக்கடி இந்த வார்த்தையை நம்ம கேட்கிறோம். கர்த்தர் முன்பேரே சொல்றாரு, சமுத்திரத்தில் என்ன செய்யிருக்கோம், முழக்கமா இருக்குன்னு சொன்னாரு. இப்ப அடிக்கடி சொல்றாங்க, சமுத்திரத்தில் கடல் கொந்தளிக்குது. நியூஸ்ல பார்த்தா அடிக்கடி அதுதான் சொல்றாங்க. பாருங்க, நிறைய கடல் கொந்தளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சூரியன்லையும் சந்திரன்லையும் கூட பாருங்க, சூரியன்ல வெளியே போனா அந்த சூரியனுடைய வெப்பத்தினால மக்களுக்கு என்ன செய்யுது, பலவீனங்கள்லாம் வருது. சின்ன சின்ன அரிப்பு, தோல்ல பலவீனம், இப்படி இந்த காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு. அது மாத்திரல்ல, லூக்கன் சுவிசேஷத்துல வாசித்து பார்த்தா 21:11 வாசித்து பாருங்க.
1: பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும்,
0: பூமி அதிர்ச்சி அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம், மகா பூமி அதிர்ச்சிகளும்
1: பஞ்சங்கள்
0: வேலை செய்ய எத்தனையோ பேர் பாருங்க, நல்லா படிச்சிருக்காங்க, வேலை இல்லை. அது பஞ்சங்களும்
1: கொள்ளை நோய்
0: விதவிதமான கொள்ளை நோய் பாத்தீங்களா, எத்தனையோ விதமான கொள்ளை நோய்களும்
1: உண்டாகும்.
0: டிங்கா காய்ச்சல், அப்புறம் மர்ம காய்ச்சல், சிக்கன் குனியா, எத்தனையோ காய்ச்சல், பன்றி காய்ச்சல், எத்தனையோ காய்ச்சல் வந்து கொண்டிருக்குது. இத்தனை பலவீனங்கள், சொல்ல முடியாத பலவீனங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போதே நமக்கு பயமாக இருக்கு, அவ்வளோ பலவீனங்கள் இருக்கு. பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், ஆண்டவர் சொன்னது இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர் வருக யாருக்கும் தெரியாது, பிதா தவிர யாருமே அறிய முடியாது ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் சொன்ன அதுக்கு முன்னால் சொன்னதெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, இப்போ நிறைய நிறைவேறி கொண்டிருக்குது. அப்போ ஆண்டவர் வருக ரொம்ப சமீபமாக இருக்குது. லூக்கன் சுவிசேஷம் 21:9
1: யுத்தங்களையும்
0: பாத்தீங்களா, எங்க பார்த்தாலும் யுத்தங்கள், குடும்பத்திலையும் யுத்தம், தேசத்திலேயும் யுத்தம், யுத்தங்களையும்
1: கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது
0: பயப்படாதீர்கள். யுத்தங்களையும் என்ன செய்ய, கலகங்களையும் கேள்விப்படும் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. இதெல்லாம் கர்த்தர் வருக சமயமாயிருச்சு. நம்ம இது சொன்னா ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறிக்கு. நீங்க இந்த இன்னும் நிறைய இந்த 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தெல்லாம் படிச்சீங்கன்னா அப்படியே ஃபுல்லா நிறைவேறிடுச்சு. கர்த்தர் வருக சமீபம். நம்ம ஆண்டு வருகைக்கு என்ன செய்யணும், நம்ம ஆயத்தமா இருக்கணும். எப்போ வருவார தெரியாது, நம்ம என்ன செஞ்சிடணும், அவர் எப்போ வந்தாலும் நம்ம ஆயத்தத்தோடு அவரை சந்திக்க ஆயத்தத்தோடு இருக்கணும். முதலாக பார்க்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 25:34 வசனம்.
1: அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து
0: வாருங்கள்
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்,
0: நமக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தலத்தை ஆயத்தப்படி துவைத்திருக்கிறார். அந்த ஸ்தலத்துக்கு நான் போறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 25:40
1: அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்.
0: பார்த்தீங்களா, ஒன்றுமே முடியாதவங்களுக்கு சின்ன சிறிய உங்களுக்கு எதை செய்து எனக்கே சரின்னு சொல்றாரு. ஏழை எளிய மக்களுக்கு இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்யும்போது யாருக்கு செஞ்ச மாதிரியா? கத்திற்கே செய்த மாதிரி அந்த மாதிரி செய்யும்போது கத்திர சொல்றார். பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதே போல சங்கீத புஸ்தகம் 41:1-2
1: சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவன், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவனாயிருப்பான்.
0: பூமியில் எப்படி இருப்பாங்க அவங்க? யார் மேல் சிந்தை உள்ளவங்க? சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவங்க. அவங்களை என்ன செய்வாங்க? கர்த்தர் உயிரோடு வைப்பார்,
1: கர்த்தர் அவனை பாதுகாத்து
0: அவனை உயிரோடு வைப்பார்
1: பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான்.
0: பூமியில் அவங்க எப்படி இருப்பாங்க? பாக்கியவானாயிருப்பான். சிறுமைப்பட்டவன் சிந்தைகளை பாக்கியவான் பாதுகாத்து உயிரோடு வைப்பார். அது மத்தியில் அவங்க எப்படி இருப்பாங்களா? பூமியில பாக்கியவான்களா இருப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அதான் சொன்னார், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன். அந்த ஸ்தலத்துக்கு போனோம்னா என்ன செய்யணும்? சின்ன சிறிய எதை செய்தாலும் கர்த்தருக்கே செய்தன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் அவங்கள தான் குறித்து பாண்டு சொல்ற. செம்மறியாடு அப்படின்னு சொல்ற. செம்மறியாடு எந்த பக்கம் நிறுத்தினாரு? வலது பக்கத்தில். அவங்கள பார்த்து தான் என்ன சரி, உலகம் உண்டான முதலா இருக்கிறப்பட்ட இந்த ராஜ்யத்தை என்ன செய்வீங்க? சுதந்திரித்துக் கொள்ளுவீங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. வெளிப்பத்திர விசேஷம் 22:12
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடைய கூட வருகிறது
0: பாத்தீங்களா. நீ இவ்வளவுலாம் செஞ்சிருக்க, இவ்வளவுலாம் சின்ன சிறு மேலாம் ஐக்கியமா இருந்திருக்கிற, அவங்களுக்கு எல்லாம் இப்படி உதவி செய்யிருக்கேன்னு சொல்லி கத்திர இந்த நாள்ல என்ன செய்வாரு? அந்த பலனை அவனவனுக்கு பலன் என்ன அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு இந்த உலகத்திலயும் கொடுப்பாரு, பரலோகத்திலையும் கொடுப்பாரு. இந்த உலகத்திலயும் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தருவாரு. ஹல்லேலூயா. அதான் சின்னஞ்சிறியவனுக்கு எதை செய்தாலும் கத்திருக்கே சேரவங்களை கத்திர ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலையும் கைவிட மாட்டார், பரலோகத்திலயும் அவர் ராஜ்யத்தில் அவரோட நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. அதான் சின்னஞ்சிறிய மேல சிந்தை உள்ளவர்களா நம்ம இருக்கணும். ரெண்டாவதாக ஊழியம் செய்யும் போது கத்த நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை தார. வாசிக்க கேட்டோம் மத்தேயு சுவிசேஷம் 25:21 உத்தமமும்
1: உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்.
0: கொஞ்சத்தில் உண்மையா இருந்த கத்திர என்ன செய்யறாரா? அநேகத்தின் மேல
1: உன்னை அதிகாரியாக
0: வைப்பேன்,
1: உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான்.
0: உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரிவேசி என்றார். பார்த்தீங்களா, நம்ம வந்து கொடுத்த தாளந்து கொடுத்த ஊழியம் கத்திற்காக செய்யும்போது நம்ம எங்க பிரவேசிக்க முடியும்? கத்துடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். கொடுத்த தாளந்த கத்திற்காக உபயோகிக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? அநேகத்தில் அதிகாரியை நம்ம மாத்துறாரு. கொடுத்த பொறுப்பு வந்து அசதியாக இருந்து நிர்வாகமாக அது செய்யாமல் நாளைக்கு செய்யலாம் இன்னைக்கு செய்யலாம் நம்ம அசதியாக இருந்தால் அது பிரயோஜனமே இல்லை. அதாவது 20 வாசனம் வாசிக்க கேட்கலாம். அத்தியாயம் 25:20.
1: அப்பொழுது ஐந்து தாளந்தை வாங்கினவன்
0: வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து
1: ஆண்டவனே ஐந்து தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே
0: அவைகளை கொண்டு
1: இதோ வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தேன்
0: என்றான். ஐந்து தாளந்தை கொடுத்தவன் திரும்ப வேற ஐந்து தாளந்தை சம்பாதிச்சிட்டாரு. அதே போல் நம்ம கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையும் உத்தமாக சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ கர்த்தர் நம்ம கையில் எதை கொடுக்குறாரோ அதை கட்டாயம் உண்மையாக நம்ம செய்ய வேண்டும். வீட்டில் ஏதாவது ஒரு காரியம்னா என்ன செய்கிறோம், முழுமையாக பொறுப்படுத்தி முக்கியத்துவத்தை செய்து அதுக்காக நம்ம செய்கிறோம். ஊழியத்தில் மட்டும்தான் நம்ம நிறைய பேர் ரொம்ப அசதியாக இருக்கிறோம். அதனால் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவரே என்னை சரிப்படுத்துங்கப்பா, நீ கொடுத்த தாளந்தை உமக்காக உபயோகிக்கணும் சுவாமி, எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ரோமர்கள் நிறுவம் 12:7
1: ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும்
0: போதிக்கிறவன் போதிக்கிறதிலும்
1: புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும்
0: தரித்திருக்கடவன் ஊழியத்தில் சரித்திருக்க ஊழிஞ்சர் ஊழியத்தில் தரித்திருக்கணும். அப்படி தரித்திருக்கும் போதுதான் அந்த உலகத்திலும் காசு இருப்பார் கர்த்தர், பரலோகத்தில் அந்த பொக்கிஷ நமக்கு சேர்த்து வச்சிருப்பாரு. இந்த உலகத்தில் அந்த கர்த்தர் கொடுத்த பொக்கிஷம் நம்ம இழந்துடக்கூடாது. கர்த்தர் நமக்கு சென்றிருக்கார் ஊழியர் ஊழியத்திலையும் போதிக்கிறதுலையும்
1: புத்தி சொல்றதுலையும்
0: தரித்திருக்க கடவுள். அந்த கரெக்டாக நம்ம இருந்தால் தான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அந்த ஊழியத்து நேரம் அசதியாக இருந்துட்டு ஒரு கடைசியில் அது ஒரு பிரயோஜனமே இருக்காது. இந்த ஊழியத்தில் கர்த்தரிடத்தில் பெற்ற அந்த ஊழியத்தை கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு என்ன செய்யணும், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சின்ன ஊழியமா பெரிய ஊழியமா ஊழியத்தை கரெக்டாக நம்ம செய்யணும். இப்போ சண்டே கிளாஸ் ஊழியம் செஞ்சாங்கன்னா அவங்க சண்டே கிளாஸில் கரெக்டாக இருக்கணும். ஹாஸ்பிட்டலில் ஊழியம் செஞ்சாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஊழியஞ்சதில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். எப்படி செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக இருக்கணும். உள்நாடு ஊழியஞ்சவங்க அந்த ஊழியத்தை எப்படி செய்யணும், கத்திர பிடிக்குமா நான் செய்கிற ஊழியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். நாங்கள் எப்படி செய்கிற கர்த்தர் கொடுத்த பொறுப்பை நான் கரெக்டாக செய்கிறேனா இல்லையான்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். நமக்கே தெரியும் நம்ம கரெக்டாக செய்கிறோமா இல்லையாங்கிறத. ஹல்லேலூயா. நம்ம கரெக்டாக இருக்குமா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியும், நமக்கு தெரியும், யாஸ்பாவுக்கும் தெரியும். நம்ம ஊழியத்தை பெற்ற ஊழியத்தை கரெக்டாக செய்கிறனா அது அசதியாக இருக்கிறோமா. பாருங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, 2-3 போகாமல் இருந்தால் என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, சத்தமாக சொல்லுங்க. கண்டிப்பாங்க. அதுபோல் கத்தடி ஊழியத்தை நம்ம செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கத்தர் கொடுத்த பொறுப்பை நம்ம கரெக்டாக செய்யணும். அன்று ஒரு நாள் மருத்துவர் என்ன செய்வார், கணக்கு கேட்பார். அவனுக்கு இவ்வளோலாம் செஞ்சனே, நீ என்ன செஞ்சுருக்க, எனக்காக என்ன செஞ்சுருக்கேன்னு சொல்லி நம்ம கத்தர் கேட்பார். அந்த கணக்கை நம்ம செய்து முடிக்கணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 13:36
1: தாவீது தன் காலத்திலே
0: தேவனுடைய சித்தத்தின்படி
1: அவருக்கு ஊழியம் செய்த பின்பு
0: பாத்தீங்களா. தாவீது பெரிய ராஜா, இஸ்ரேலே 40 அரசாண்டாரு. ஆனா அவர் கர்த்தர் அவரை குறித்து என்ன சொல்லுது, ஊழியத்தை எப்படி செஞ்சாரா, தேவனுடைய சித்தத்தின்படியே தேவன் ஊழியம் செஞ்சாரா. நம்ம எப்படி செய்யறோம், நம்ம கர்த்தரை பெற்ற ஊழியத்தை எப்படி செய்யறோம் யோசித்து பாருங்க. நம்ம கற்றுக்கிட்ட பெற்ற ஊழியத்தை வந்து நம்ம அசதியாக இருக்கிறோமா, நிர்வாசாரமாக இருக்குமா. எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, ஆனால் கற்று நம்மளை மட்டும்தான் ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டிருக்காரு. எத்தனையோ படித்தவங்க, எத்தனையோ பட்டம் பெற்றவங்க, எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க, ஆனால் கற்று நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க பலவீனரும் நம்ம சுகவீனமாக இருக்கிறவங்க எல்லாரையும்

0: பதினாலு பன்னெண்டு வாசிக்கிறோம். தன்னை குறித்து நம்ம என்ன செய்யறோம்? கணக்கு ஒப்புவிக்கிறவங்களா இருக்கிறோம். நம்ம கையில கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையை உத்தமாக செய்ய வேண்டிய எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ படிச்சவங்க, எத்தனையோ பேர் அழகானவங்க, எத்தனையோ நல்ல அநேக மொழி தெரிஞ்சவங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் கர்த்தர் ஊழியத்தை கலைக்கல, நம்மளே கர்த்தர் ஊழியத்தை கலைத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை கர்த்தரத்தை பெற்று ஊழியத்தை நிறைவேற்ற நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். தாவீது பாருங்க, கர்த்தர் ஊழியத்தை என்ன செய்ய அவர் சித்தத்தின்படியே செய்தார். நம்மளும் இப்படி செய்யணும். ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுங்க. ஹாஸ்பிட்டல் ஊழியர்களா இருந்தாலும் சரி, சண்டை கிளாஸ் ஊழியர்களை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, உள்நேர ஊழியர்களா இருந்தவங்க செய்தாலும் சரி, கர்த்தர் ஒரு நாள் மட்டும் கணக்கு கட்டாயம் கேட்பார். ஊழியத்தை கரெக்டா செய்யணும். நம்ம வீட்டில் ஒரு காரியம்னா என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு ரேஷன் கடை நிறைய இதை புடவைலாம் நிறையா கொடுக்குறாங்க, இல்லை சர்க்கரை அது கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, என்ன செஞ்சிருவோம்? அந்த கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போய் லைனில் நிற்போம். என்ன ஊத்துறாங்க இன்றைக்கி? பத்து லிட்டர் அதிகமானு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வோம்? சீக்கிரமாக போய் நின்றுவோம். ஆனால் கத்தடி ஊழியத்தில் மட்டும் நம்ம என்ன செய்கிறோம்? ரொம்ப அசதியாக இருக்கிறோம். ஊழியத்தில் நம்ம அசதியாக இருந்த கர்த்தர் நம்ம ஒரு நாளைக்கு கணக்கு கேட்பார். அல்லேலூயா. மூன்றாவதாக மத்தேயு சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம்.
1: ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
0: ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
1: பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.
0: பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமையா இருக்கு, நம்ம ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் என்ன நிச்சயமா உயர்த்துவார், நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம உள்ளத்துல எப்பவுமே அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அதான் சொல்றாரு, ஆவியில் எளிமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. ஒண்ணுமே இல்லைங்கிறத நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் சிந்தித்து பார்க்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷம் நம்ம சிந்திக்கணும், ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் என்னை இவ்வளவு உயர்த்தி இருக்கிறாரா, கர்த்தர் என்னை இவ்வளவு ஆசிரிச்சிருக்கிறாரா, அந்த எண்ணம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கும். அப்ப பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. யாரு? ஆவியில் எளிமையா இருக்கிறவங்களா, அவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். அப்புறம் என்ன செய்யணும்? ஆவியில் எளிமையா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு எளிமையான உள்ளத்தை தாரு சுவாமின்னு சொல்லி. அதான் தாவீது ராஜா சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 40:17 வசனம்.
1: எளிமையானவன் கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார்.
0: கர்த்தரோ என் மேல நினைவா இருக்கிறார். அவர் எப்படி பயங்கரமான பெரிய ராஜா, இஸ்ரேலே 40 வருஷம் 6 மாசம் அரசாண்டாரு. அவர் தான் சொல்றாரு, நான் சிறுமையும் எளிமையான கர்த்தரோ என் மேல நினைவா இருக்கிறார் அப்படி நம்ம தாழ்த்தி ஆவியில் எளிமையா இருந்தோம்னா கர்த்தர் நிச்சயமா நம்ம இந்த உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்படும். பரலோக ராஜ்யம் நம்முடைய தான் இருக்கும். அல்லேலூயா. சந்தையுமே இல்லை, பரலோகத்தை யாருமே இழக்கவே மாட்டோம். எளிமையுள்ளவர்களா இருக்கணும். நம்மளை கொஞ்சம் கூட நம்மளை உயர்த்தாதபடிக்கு ஆவியில் என்ன செய்யணும்? எளிமையுள்ளவர்களா இருக்கணும். கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எந்த விதமான சந்தையுமே இல்லை. பரலோக ராஜ்யம் அவர்களுடைய இதுன்னு சொல்லியிருக்கு. நம்ம வந்து எதுலையுமே ஒண்ணுமே இல்லை என்பதை நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கணும். நினைச்சோம்னா கர்த்தர் நம்மளே நம்ம எளிமையான இருக்கும்போது கர்த்தர் பரலோக ராஜ்யம் நம்முடையதாக ஆகும். கர்த்தர் நம்மள அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயும் நம்ம பிரவேசிக்க முடியும். இந்த உலகத்துல நம்ம ஆண்டுக்குள்ள நல்ல ஆசீர்வாதமாகவும் இருக்க முடியும். அல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகம் 4:6
1: அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே.
0: அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே.
1: அதனால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
0: தேவன் என்ன செய்யறாராம்? பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
1: தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது.
0: தாழ்மையுள்ளவர்களுக்கு என்ன செய்யறாரா? கிருபை அளிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது சொல்றாரு. தாழ்மையா இருந்த கர்த்தர் நம்ம கிருபை அளிப்பார். நம் நிர்மலமாக இருப்பதோ கர்த்தருடைய கிருபை. நம்ம தாழ்மையாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம கிருபை அளிக்கிறார். கிருபை இருந்தால் நம்ம நினைச்ச மாட்டார். ஒரு நாள் கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அதனால் நம்ம தாழ்மையாக இருக்க வேண்டும். ஆவியில் எளிமையுள்ளவராக இருக்க வேண்டும். நம்ம நம்மளை உயர்த்தாதபடிக்கு நம்ம கர்த்தருக்குள்ள எளிமையாக இருக்கும்போது இந்த உலகத்தில் நம்மளை ஆசீர்வதிப்பார். பரலோகத்திலையும் நம்ம பரலோகம் நமக்கு புரியதாக இருக்கும். யார் எளிமையாக இருக்காங்களோ பரலோக ராஜ்யம் அவர்களுடைய இது. தாழ்ந்த போது கர்த்தர் உங்களை கட்டாயம் உயர்த்துவார். அது அன்னை மரியா சொல்றாங்க. லூக்கான் சுவிசேஷம் 1:48
1: அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார்.
0: பார்த்தீங்களா, அடிமையின் தாழ்மையை

0: அவங்க தாழ்மையா இருந்திருக்காங்க, கர்த்தருக்கு அடிமையா இருந்திருக்காங்க. அப்படி அடிமையை நோக்கி பார்த்துதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க வயிற்றுல பிறந்தாரு. எத்தனையோ கன்னிகள் இருந்த காலங்களில் காத்திருந்தாங்களாம், ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரை தெரிந்து கொண்டார்? அன்னை மரியாவை தெரிஞ்சு கொண்டார். ஏன்னா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? ஆண்டவருக்கு அடிமையா இருந்திருக்காங்க, தாழ்மையா இருந்திருக்காங்க. தாழ்மையோடு இயேசுவேன் உள்ளத்துக்களை வரணும், எனக்குள்ள முழுமையான வந்து தங்கணும்னு கேட்கும்போது கர்த்தர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கடைசியாக 73 சங்கீதம் 23 வசனம் 24 வசனம்.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்,
0: நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
1: என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன்,
0: என் வலது கருத்தை பிடித்து தாங்குகிறேன்.
1: உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி,
0: உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி,
1: முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
0: முடிவில் என்ன செய்ய? மகிமையில ஏற்றுக்கொள். நம்ம கர்த்தரோடு எப்போது இருக்கும்போது அவர் என்ன செய்யறார்? நம்மள என்ன செய்யறாரா? தாங்குறாரு. கரத்தை பிடிச்சு தாங்குற. எப்போது என்னோடு இருக்கிறேன்? வலது கருத்து பிடிச்சு நம்மள என்ன செய்யறாரா?
1: தாங்குகிறேன்,
0: தாங்குறாரு. அது மாத்திரல, நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு நாளும்
1: ஆண்டவர்
0: நமக்கு ஆலோசனை தாராரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையிலே என் கண்ணவை உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்ற ஆலோசனை தருவாரு. நம்ம தப்பு மூலமெல்லாம் நம்ம சரிப்படுத்துவாரு, நமக்கு ஆலோசனை சொல்லுவார். அவர் ஆலோசனை வெளி நடந்தா முடிவில் நம்ம எங்க சேர்க்கிறாரா? அவருடைய மகிமையிலேயே சேர்க்கிறார். நம்ம அவர் சொல்ற ஆலோசனைபடி நடந்தா நம்மள முடிவில் அவர் மகிமையில சேர்க்கிறார். இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, அவருடைய ஆலோசனைபடி நடக்கணும். இந்த உலகத்தில் அவரோடு இருந்தால் அவர் வலது கருத்தை பிடிச்சி நம்ம என்ன செய்யறாரா? தாங்குறார், தாங்குவார். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தாங்குற, நம்மளோடு பேசுறார், நம்ம ஆற்றார், தேற்றார். நம்ம எப்படி நடக்கணும்னு சொல்லி ஆலோசனை நமக்கு தர்றாரு. அதுதான், எப்போதும் நம்ம அவரோடு இருக்கணும். அப்புறம் நம்ம வலது கருத்தை பிடிச்சி நம்ம தாங்குறாரு. இது சங்கீதக்காரர் சொல்றாரு, 139 சங்கீதம் 18 வசனம்.
1: நான் விழிக்கும் போது,
0: நான் விழிக்கும் போது
1: இன்னும் உன் மண்டையில் இருக்கிறேன்,
0: நான் இன்னும் மண்டையில் இருக்கிறேன். நம்ம செபிச்சுட்டே படுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு நம்ம செவிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம செவம் பண்ணிட்டு அவரோடே தூச்சிட்டு செவம் பண்ணிட்டு அன்னி பாசத்தில் இறங்கி நம்ம செவிச்சுட்டே படுக்கிறோம் வச்சுக்கோங்க, விழிக்கும் போதும் நம்ம அதே மாதிரி தான் இருப்போம். அதான் சொல்றாரு, விழிக்கும் போது நான் உம்மண்டே இருக்கிறேன். அதில் பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை இங்கே ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். அப்போ எப்போது அவரோடு இருக்கணும், நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் கர்த்தரோடு இருக்கணும். அப்போ அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இந்த உலகம் ஒரே ஒரு வாழ்க்கை மேன் அவர்களே. இந்த உலகத்தில் நம்ம அவரோடு எப்போது இருக்கணும். ஹல்லேலூயா. அவரோடு எப்போது இருக்கணும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6:17 வசனம்.
1: அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும்,
0: கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும்
1: அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறார்.
0: அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். கர்த்தரோடு இசைந்து அவர் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம செய்யும்போது, நம்ம கர்த்தரோடு இசைந்திருக்கும் போது ஒரே ஆவியை, நம்ம கர்த்தருடைய ஆவியை நம்ம ஆவியோ ஒரே ஆவி இருக்கு. அது ஆவிக்குள்ளாக முடியும். அந்த உன்னதமான அனுபவத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தரிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. விட்டக்கூடாது. இந்த கொடுத்த தருணம் ஒரே ஒரு வாழ்க்கையில், நம்ம தருணத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாது. இந்த தருணத்தில் யார் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம எப்போது அவரோடு இருக்க கற்றுக்கொள்ளணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யணும். படுத்தாலும் உட்கார்ந்தாலும் நம்ம செவம் பண்ணிட்டு அன்னி பாசில் பேசிட்டே இருக்கும்போது அதான் சொல்கிறாரு. இன்னும் விழிக்கும்போது இன்னும் நான் அவரோடே இருக்கிறேன். அந்த பெரிய பாக்கியத்தை யாருமே இழந்து போகாதீங்க. கர்த்தர் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த காரியத்தை யாரும் இழந்து போகாதீங்க. பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தரோடு இசைந்திருக்க ஒரே ஆவியா இருக்கிற, அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நம்ம நடக்கும்போது அவரோட ஆவியோட ஒரே ஆவியை மாறிடுறோம். அவர் சொன்னதுக்கு நம்ம கீழ்படியாமல் போகும்போது அவரோட இசைந்து வாழ முடியாது. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடந்தா அவரோட இசைந்து வாழ முடியும். யோபின் புஸ்தகம் 22:21 வசனம்.
1: நீர் அவரோடே பழகி,
0: நீ அவரோட எல்லாம் எடுத்துக்கோங்க பாருங்க, நீங்க அவரோடே பழகி
1: சமாதானமாயிரும்,
0: சமாதானமாயிரும்.
1: அதனால் உங்களுக்கு நன்மை வரும்,
0: அதனால் உங்களுக்கு என்ன வரும்? நன்மை வரும். அவரோட பழகி, அவரோட என்ன செய்ய எப்படி இருக்கணுமா? சமாதானமா இருக்கணும், அதனால உங்களுக்கு நன்மை வரும். அவரோட பழகிறது விட்டுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம உள்ளத்துல குழப்பம், சோர்வு, அப்படியே உள்ளத்தை அல கவலை பயங்கரமா இருக்கும். அவரோடு பழகி அவர்கிட்ட சமாதானம் வருங்க, அதனால உங்களுக்கு என்ன வருமா? நன்மை வரும். கத்துட்டு ஒவ்வொரு நாளும் பழகணும். கொஞ்ச நேரம் மாத்திரம் அவரோடு இருந்துட்டு அவரை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. ஒரு நாளைக்கு அவரை விட்டு செவிக்கவே முடியாத ஒரு சூழல் பேசாது கொண்டு வருவான். ஆனாலும் கத்துட்டு கேட்கும், ஆண்டவர் ஏன் எனக்கு செவிக்க முடியல, ஏன் எனக்கு செவிக்க முடியல கேட்டா ஆண்டவர் நமக்கு சொல்லி தருவார். அவரோடு பழகி சமாதானம் இருந்தா அதனால நமக்கு என்ன வரும், நன்மை வரும். கலந்து போகாதீங்க, நீங்க இந்த கொடுத்த வாழ்க்கையில இந்த பாக்கியத்தை யாருமே இழந்து போகாதீங்க. எப்போதும் கத்துற துதிச்சு சவம் பண்ணிட்டு பாருங்க, அவரோடு பழகி சமாதானம் வருங்க. அதனால உங்களுக்கு என்ன வரும், நன்மை வரும். இந்த உலகத்துல ஆயிரம் நன்மைகள் இருக்கலாம், ஆனா கர்த்தரத்துல நம்ம ஒன்னா இருந்தா தான், கர்த்தருடைய சேர்ந்திருந்தா தான் பரலோர ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். கர்த்தருக்கு முதலாவது முக்கியத்துவத்தை கொடுங்க. அதான் ஆண்டவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளை உங்களுக்கு கொடு கொடுப்போம். ரெண்டாவது தான் உலக பிரகாரமான வேலை, கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க, அவரோடு பழகி சமாதானம் வருங்க. அதனால என்ன வருமோ உங்களுக்கு நன்மை வரும். ஆமோஸின் புஸ்தகம் 3:3
1: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய,
0: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய
1: ஒருமித்து நடந்து போவார்களோ,
0: ஒருமித்து நடந்து போவார்களோ. கத்திற்கும் நமக்கு ஒருமனப்பாடு இருக்கணும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்க மனசுல என்ன பாரு ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்கு என்ன உள்ளத்துல பாரு அதை நான் செய்யறேன் ஆண்டவரே கேட்டீங்கன்னா கத்திர சொல்லு. அதான் சரி, ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார். இப்ப கத்தர் என்ன மனசுல வச்சிருக்கிறாரோ அதுட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டா நமக்கு சொல்லி தருவாரு. அதனபடி நம்ம செஞ்சா அவரோட நம்ம என்ன செய்ய ஒருமித்து நடக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கூட நடந்தாலும் ஒரு நாள்னா ஒரு நாள் அவங்க கைவிட்டுருவாங்க, ஆனா கத்தர் மாத்திரம் ஒரு வினாடி கூட நம்ம கைவிடவே மாட்டார். அவரோடு ஒருமித்து நடக்கணும். ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே நம்மோடு நடக்கணும். ஆண்டவரே இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கூட நடந்தாச்சே பாண்டவர் கொண்டு ஒரு நிம்மதி இல்லை. ஆண்டவரே நான் உம்மோடு நடக்கணும், உம்மோடு பழகி சமாதமா இருக்கணும், எனக்கு நன்மை செய்கிறீர்கள் ஆண்டவரே, எனக்கு இந்த பாக்கியத்தை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். முதலாவது என்ன செய்யணும், சிறுமை பெற்ற மேல சிந்துள்ள இருக்கு. ரெண்டாவது ஊழியம் செய்யணும், கத்திட்ட பெற்ற ஊழியத்தை நம்ம ஒன்னை கூட தவறாம ஊழியம் செய்யணும். மூன்றாவது நம்ம ஆழ்வியில எளிமுள்ளவர்களா இருக்கணும். நான்காவதாக என்ன செய்யணும், எப்போதும் சொல்லுங்க எப்போதும் கர்த்தரோடு இருக்கணும், எப்போதும் கர்த்தரோடு இருக்கணும். அவர் நம்ம தாங்குற தேவன், ஹல்லேலூயா. அது மாத்திரம் நமக்கு ஆலோசனை தந்து எங்க நடத்துற நம்மள, கர்த்தருடைய மகிமையில நம்மள நடத்துகிற தேவன், ஹல்லேலூயா. நம்ம எப்பவுமே செவம் பண்ணி துதிச்சு நல்லா அன்னிப்பத்தில் நிறைஞ்சி செவிச்சு பார்த்து பாருங்க. கர்த்தருடைய இசைந்து இருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கணும். ஆண்டுட்டு ஒரு நாள் அவர் பழகி அவர்கிட்ட என்ன செய்ய, நம்ம சமாதானமா இருக்கணும், கத்துட்டு சமாதானமா இருக்கணும். நம்மளுக்கு ஒரு நாள் அவர் கைவிடாத தேவன் அவர் மட்டும்தான். அவரோட ஒருமித்து நடந்து போகணும். அவர் என்ன சொல்றாரு கேட்டு நம்ம எப்பயுமே கர்த்தரோடு நடக்கணும். அதான் சொல்றாரு வெளிப்படுத்துற விசேஷம் 3:4
1: ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத
0: சில பேர்
1: சர்தையிலும் உனக்குண்டு,
0: சர்வையிலும் உனக்குண்டு,
1: அவர்கள் பாத்திரவான்களானபடியால்
0: வெண்வஸ்திரம் தரித்து
1: என்னோட கூட நடப்பார்கள்.
0: நம்ம வெண்வஸ்திரம் தரிச்சு கத்தரோட நடப்பாத ஒருமித்து நடக்க முடியும். நம்ம ஒரு நாள் வெண்வஸ்திரம் கடிச்சு அவரோட நடக்க முடியும். இந்த பாக்கியத்தை யாரும் எழுந்து போக வேண்டாம், கத்துட்டு நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம்.
1: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், இதோ நான் மறுபடியும் உங்களிடத்திலே வரப்போகிறேன் என்று கத்த சொன்னார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின உடனே நான் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொன்னார். அவர் சொல்லி சென்ற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறிய வண்ணமாகவே இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் வந்திருக்க நாம் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஏற்பணும் செய்வோமா. ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, எல்லாரும் நம்மை அர்ப்பணிப்போமா ஆண்டவரே, உம்முடைய வருகையில் நான் பங்கு பெற வேண்டும் ஆண்டவரே.

0: அர்ப்பணம் செய்வோமா? அந்த பரலோக ராஜ்யத்திற்கு யார் யாரெல்லாம் செல்வார் என்பது குறித்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். சின்னம் சிறியவர் ஆகிய என் சகோதரில் ஒருவனுக்கு நீங்க செய்யும் போது அதை எனக்கே செய்தீர்கள். சிறுமைப்பட்ட மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாப்பார், அவனை உயிரோடு வைப்பார், அவன் பாக்கியவானாக இருப்பான். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல பரலோக ராஜ்யத்திலும் அவரோடு கூட இருக்கும் சாக்கியத்தை பெறுகிறோம். ஆகவே நாம் சொல்வோமா, ஆண்டவரே சின்னம் சிறிய ஜனங்களுக்கு எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல் மனதை எனக்கு தாரும் என்று கேட்டோம். இரண்டாவதாக, கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் நாம் நிறைவேற்றும் பொழுது, கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை நாம் அவருக்கென்று பயன்படுத்தும் பொழுது அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அவர் வரும்பொழுது அவர் சொல்லுவார், உத்தமமும் உண்மையும் நிறைந்த ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன், நீயும் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுவார். அந்த பாக்கியத்திற்காக நாம் கேட்போம், ஆண்டவரே இயேசப்பா என் கையில் எத்தனையோ ஊழியத்தை கொடுத்தீங்க, உண்மை இல்லாம போயிட்டேன், சரியா செய்யாம போயிட்டேன், நோக்கம் இல்லாம நடந்துட்டேன், என்னை மன்னி மீண்டும் அந்த ஊழியத்தை கண்ணும் கருத்துமாய் நான் செய்வதற்கு எனக்கு அந்த பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்வோமா? மூன்றாவதாக, தாழ்மையுள்ளவர்களுக்கு அந்த பரலோக ராஜ்யம் சொந்தமாகும். ஆவில் எளிமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடைய. ஆண்டவரே எனக்கு மன தாழ்மையை கொடுங்கப்பா, தாழ்மையுள்ளவனாய் நான் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அவர் தாழ்மையுள்ளவர்களுக்கு அதிகம் கிருபை கொடுக்கிறாரே, எனக்கு மனத்தாழ்மை தாரும் என்று சொல்லி மனத்தாழ்மைக்காய் நாம் கேட்போமா? இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். அதை திறந்து சொல்லுமா, எனக்கு அந்த மனத்தாழ்மையை கொடுமா ஆண்டவரே, தாழ்மை உள்ள ஒரு மனதை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான்காவதாக, எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கும் பொழுது அவர் வலது கையால் நம்மை தாங்குவார், நித்தமும் தமது ஆலோசனையால் நம்மை நடத்துவார். முடிவிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் முடிவோ அல்லது உலகத்தின் முடிவோ அல்லது இயேசுவின் வருகையோ அந்த முடிவிலே மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்வார். ஆம் அன்பானவர்களே, எப்பொழுதும் கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவர்கள் அவருடனே ஒரே ஆவியா இருக்க முடியும். அவரோடு பழகி சமாதானமாக இருக்கும் பொழுது அவரோடு கூட நாம் இருக்க முடியும். அவரோடு ஒருமனப்பட்டிருக்கும் பொழுது நாம் அவரோடு கூட இருக்க முடியும். அதை திறந்து சொல்லுவோமா, நான் விழிக்கும் பொழுதும் சாயலில் திருப்தி ஆகணும் ஆண்டவரே, எப்பொழுதும் மண்டையிலே உம்மோடு கூட இருக்கணும், அந்த பாக்கியம் தாரும் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல தகப்பனே, என் கொடுத்த அருமையான சத்திய வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வருகை அதி சமீபமாய் இருக்கிறது. ஆமாண்டவரே, தேவன் வருவார், வேகம் இறங்கி என்று சொல்லி நாங்கள் பாடியோம். ஆமாண்டவர், நீர் வரப்போகிறீர் ஐயா, அந்த மகிமையின் ராஜாவாகி நீர் வரப்போகிறீர் ஐயா, அந்த மகிமையின் வருகிறேன் நாங்கள் பங்கு பெறுவதற்கு எங்களுக்கு நீ கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏழை எளிய ஜனங்கள் மீது அப்பா, இந்த சின்ன சிறியவரா என் சகோதரன் சொன்னீரே அப்பா, அவன் அறிந்து ஏழை எளியமுடைய பிள்ளைகள் மீது நாங்கள் கண்ணோக்கமாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல் மனதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. எங்கள் கையில் கொடுத்த அந்த ஊழியத்தை உத்தமத்தோடும் உண்மையோடும் தாவீது சித்தத்தின்படி செய்து முடித்தது போல நாங்களும் உண்மை உத்தமமாக இவனுடைய சித்தத்தோடு இந்த ஒளித்தை நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு பாக்கியம் கொடுங்கப்பா. எங்கள் உள்ளத்தில் மனத்தாழ்மையை கொடு ஆண்டவரே. மனத்தாழ்மை உள்ளவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கும்படிக்கு உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா, எப்பொழுதும் உம்மோடு இருக்கணும், உம்மோடு பழகணும் ஆண்டவரே, உம்மோடு பேசணும், உம்மோடு நடக்கணும், உம்மோடு பழகி சமாதானமாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு பாக்கியம் கொடுங்கப்பா. உம்மோடு இருக்கக்கூடியவர்கள் எங்களை மாற்றும் ஆண்டவர், உம்மோடு இசைந்து இருக்கணும், உம்மோடு ஒருமனதா இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் விழித்து பார்க்கும் பொழுது கூட ஒரு சாயலால் திருப்தி அடையணும், உம்மண்டையில் இருக்கணும், அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தான். அந்த வார்த்தை கேட்டு அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் தொடும் ஆண்டவரே. ஜெயம் கொள்கிற உம்மோடு கூட வெண்வஸ்திரம் தரித்து உம்மோடு கூட நடப்பான் என்று சொன்னீரே. எங்கள் ஆவிக்குரிய வஸ்திரத்தை அசுசிப்படுத்தி கொள்ளாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற சபையார், இந்த வார்த்தையை அப்ப டிவியிலும் ரேடியோலும் கேட்கிற ஜனங்கள், உனக்கு வெப் டிவியில பார்க்கிற ஜனங்கள், தொலைக்காட்சி மூலமாய் பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் இது கர்த்தருடைய ஆளுகை போல இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக, கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் இருப்பீராக. இந்த நான்கு விதமான காரியத்தை நாங்கள் செய்து நீர் உலக தோற்றம் முதற்கொண்டு எங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோக பரம ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய சுதந்திரதாரமாக எங்களை நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு செய்ய போதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம் அல்லவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். ஒரு நிமிஷம் அவர்களோடு இணைந்து ஆண்டவரே மிகப்பெரிய ஆசீர்வாதத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு. நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிப்பில் அசதியா நான் இருக்கிறேன், என்னை மன்னிய ஆண்டவரே. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அசதியா இருக்கிறேன், என்னை மன்னிய ஆண்டவரே. இருப்பதிலேயே பெரிய ஆசீர்வாதம். ரட்சிப்பு தான். அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் வருகிற நான் பங்கு பெற வேண்டும். அது மாத்திரம் பூமிக்குரிய நன்மை உங்களுக்கு என்ன தேவையோ நீ கேட்காமலேயே கர்த்தரது எங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்க ஆசீர்வாதத்துக்கு அக்கா ஜெபிப்பாங்க.
1: பலப்படுத்துங்க, சமாந்தை தந்து சந்தோஷத்தை தந்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. சமாந்தை யாரும் இழந்துட வேண்டாண்டவரே. சமாந்தி சந்தோஷத்தை தாரும், ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, அக்கினியால ஓடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடக்கூடிய மக்களாக ஒவ்வொருத்தரையும் மாற்றும் ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் ஐயா. ரட்சிக்கப்படுவதே தேவை சித்தமா இருக்குது ஆண்டவரே. சத்தியத்தை அறியிற அறிவையும் ரட்சிப்பதுதான் தேவன் சித்தம் ஆண்டவரே. நாங்கள் ரட்சிக்கப்படணும் ஒருவரும் கர்த்தாவே. உண்மை அறிந்து கொள்ள, அண்டிக் கொள்ள, சார்ந்து கொள்ள, மோடு இருக்க உதவி செய்யுங்கப்பா. ரட்சிக்கப்படணுமே, மனம் திரும்பி கொணப்படணுமே, உண்மை தேடணும், அண்டிக் கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். எப்போதும் கர்த்தாவே நாங்கள் உம்மோடு இருக்க அந்த கிருபை எங்களுக்கு தரவடியாச்சு வைக்கிறோம். நாங்கள் எப்போதும் உம்மோடு இருக்க முடியும். வலது கருத்தால எங்க தாங்குகிறீர் ஐயா. அதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரேசப்பா. எல்லாரையும் பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. உன்னத பலத்தில எடுக்கட்டுங்க, அக்கில மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கோங்க ஆண்டவரே. கர்த்தாவே எந்த குடும்பத்திலும் சமான குலைச்சல் வர வேண்டாம் ஆண்டவரே. எல்லா குடும்பத்திலும் சமானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வத்தையும் அளவுலாம் தாரும். காத்துக்கொள்ளும் அப்பா. அறியிற அறிவில் நிரப்பப்படணும் ஆண்டவரே. விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. யாருமே விசுவாசத்தை இழந்து போகக்கூடாது ரச்சா. ஆமாண்டவரே, பரிசுத்த பவுல் சொன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் சொன்னாரப்பா. ஒவ்வொருவரும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள தேவனாய் கர்த்தர் அனுக்கிரமான வேண்டும் செபிக்கிறோம். வேதத்தை வாசிக்கணும் ஐயா. எல்லாரும் வேதத்தை வாசித்து சத்தியத்தை அறியிற அறிவில் நிரப்பப்பட முடியாது செபிக்கிறோம் ஐயா. உன்னத பலத்தில் இடக்கட்ட முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், மூடு இருக்கணும் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணமாக்காத மக்களுக்கு திரும்ப நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பை தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள், துன்பங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் இந்த விடுதலை செய்யுங்கப்பா. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க ஆண்டவரே. கவலைகள் சோர்வெல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரே. அப்பாமே ஸ்தோத்திரம். தகப்பனையமே துதிக்கிறோம். தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கத்துடைய கரை அவங்களை தாங்கணும் ஐயா. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா. என்ன நோயாக இருந்தாலும் சுகமாக்குங்க. டிவி பார்க்குற மக்கள், ரேடியோ கேட்குற மக்கள் எல்லா வாழ்க்கையிலையும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமாக இருப்பது செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை ஞாபகத்தை தாரு. அவர்கள் எல்லாரும் செவிக்கிற பிள்ளைகளாய் மாற்றி ஆசீர்வச்சு உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. ஒரு நன்மை குறைபடக்கூடாதுன்னு சொன்னீரப்பா. ஒரு நன்மை குறைபடாதபடி காத்துக்கொள்ளும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. அதிசயங்களை அற்புதம் செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரட்சகர் யேசுபா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
4: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge,
5: லக்னோனு 643-101 நீலகிரி சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: கொலோசியர் புத்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க.
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணும்? ஜெபத்துல விழித்திருக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ண சொல்றாரு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணும் பரிசுத்த பாவில இடைவிடாமல் ஜெபிச்சாராம். பாருங்களேன், கொலோசியர் புத்தகம் 1:9 அவர் சொன்னாரு, செஞ்சிருக்கிறாரு.
1: இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல்
0: உங்களுக்காக
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம்.
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. பாத்தீங்களா, பரிசுத்த பாவில் சொன்னாரு, சொன்ன மாத்திர வாழ்க்கையில செய்தாரு. இடைவிடாமல் ஜெபம் பண்றோம்னாரு. நம்மளும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். ஜெபிச்சுட்டே இருக்கணும், தூச்சிட்டே இருக்கணும். நம்ம நடந்தாலும் உட்கார்ந்தாலும் பேசினாலும் நம்ம அப்படி ஜெபிச்ச கூட இப்ப இருக்கிற பிரச்சனைகளுக்கு நமக்கு ஜெப நேரம் போதாது. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், எவ்வளவு காரியங்கள், நம்ம இடைவிடாம ஜெபிச்சாலும் நமக்கு நேரம் போகாது. அல்லேலூயா. ஜெபிக்கணும். சரி, யாருக்கு தான் ஜெபம் பண்றது அப்படின்னு நம்ம உள்ளத்துல ஒரு கேள்வி வரும். இவங்க சொல்றாரு, பரிசுத்த பவுல் சொல்றாரு, எபேசியர் புத்தகம் 6:18
1: எந்த சமயம்
0: இருந்தாலும் சரி, துன்பமா இன்பமா கஷ்டமா வியாதியா பலவீனமா எந்த சமயத்திலும்
1: சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும்
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி.
0: நம்ம என்ன செய்யணும்? ஆவியில் அன்னி பாசல் நிறைஞ்சு எதுக்கு நமக்கு தெரியாது இல்லையா? சில கறி எதுக்கு தான் ஜெபிக்கிறது யாரு அப்படி நமக்கு தெரியாது. அதனால சொல்றாரு, எந்த சமயத்திலும் வேண்டுதலோ
1: விண்ணப்பத்தோடும்
0: ஆவினால அன்னி பாசல் நிறைஞ்சு ஜெபிக்கணும். நமக்கு தெரியாது பரிசுத்தவனர் எதுக்கு ஜெபிக்க செபிக்க வைங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவர் கையில கொடுத்துட்டு மன உறுதி வேணும். ஒரு நாளை ஜெபிக்கிறது, ரெண்டு நாளை ஜெபிக்கிறது இல்ல, அப்படி இல்ல. அதுக்குதான் மன உறுதி. மன உறுதியோடு ஜெபிக்கணும். ஒரு நாளை ஜெபிச்சுட்டு ரெண்டு நாளும் விட்டுறக்கூடாது. பரிசுத்தவான்களுக்காக எப்பொழுதும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜெபிச்சுட்டே இருக்கணும். அன்று எப்போ வர தெரியாது. நம்ம பரிசுத்தவன் நிறைஞ்சு இங்கே அன்னி பாசல் நிறைஞ்சு ஜெபிக்கிறதே இல்லையா? நம்ம எல்லாம் ஆவிலிருந்து ஜெபிக்க சொன்னா யாருமே ஜெபிக்க மாட்டேன்றோம். பரிசுத்த பவுல் நமக்கு சொல்லியிருக்காரு, எந்த சமயத்திலும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் பரிசுத்தவில மன உறுதியோடு பரிசுத்தவன்களுக்காக எப்பொழுதும் நம்ம ஜெபிக்கணும். அது நம்ம இந்த பரிசுத்தம் இப்போ நம்ம என்ன மிஷினியர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கணும். அப்ப ஜெபிக்க முடியும். ஆண்டவரே கேளுங்க, சகரியா 12:10 சொல்லி, கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றுவேன்னு சொல்றாரு. கேளுங்க, ஆண்டவரே ஜெபிக்க முடியல கேளுங்க.
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும்
0: எருசலேம் குடிகள் மேலும்
1: கிருபையின் ஆவியையும்
0: விண்ணப்பங்களின் ஆவியையும்
1: ஊற்றுவேன்.
0: விண்ணப்பத்தின் ஆவியில் விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றுவேன்றாரு. நம்ம ஏசாட்ட கேட்கணும், ஆண்டவரே விண்ணப்பங்களை ஆவி ஊற்றுமாண்டவரே, கிருபையின் ஆவி விண்ணப்பங்களை ஊற்றுமாண்டவரே, நான் செவிச்சுட்டே இருக்கணும் பையன் செவ்வாவி ஊற்றுமுன்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் ஏசப்பாட்டை கேட்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசி நாளுக்கு வந்துட்டோம். நமக்கு செவிக்கு எப்போதும் கிருவி நாவி விண்ணப்பங்கள் ஊற்றும் ஐயா சொல்லி நம்ம கேட்டே இருக்கணும். இங்க சொல்றாரு, 1 Peter 4:7 வாசித்து பாருங்க.
1: எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று.
0: என்ன ஆயிடுச்சு? முடிவு சமயமாயிட்டு. தெளிந்த புத்தி உள்ளவர்கள்
1: ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள்.
0: தெளிந்த புத்தி நமக்கு வேணும். புத்தி தெளியாம இருந்த உலகத்துக்குள்ள இருந்தா தெளிந்த புத்தி வராது. உலக காரியத்துல மூழ்கி இருந்தா தெளிந்த புத்தி வராது. இங்க சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், ஜெபம் பண்ணுவதற்கு
1: ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள்.
0: ஜெபம் பண்றதுக்கு எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அன்று சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறி நினைக்கல. என்ன நம்ம வாக்குத்தில எத்தனையோ வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, இன்னும் வாக்குத்தம் நிறைவேறியிலேயே எப்ப நிறைவேறும் நினைக்கல. இந்த காலத்தை நம்ம செபிக்கணும். அதான் கர்த்தடி ஒரு பக்தன் பாடிப்பாரு, காலத்தை அறிந்து வாழா விட்டால் கண்ணீர் விடிப்பாய். இதுதான் காலம் கடைசி. இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நம்ம ஆண்டவர்கிட்ட விடா புரியா கேட்கணும், ஆண்டவரே நீ கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும். நாள் இருக்கு நம்ம ஏமாந்து போக கூடாது. காலத்தை அறிந்து வாழ விட்டா கண்ணீர் வெடிப்பாய். இந்த காலத்தை நம்ம அறிந்து வாழாது. இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. இனி என்ன செய்யாது? காலம் செய்ய நமக்கு நமக்கு வாக்குத்து நாள் இருக்கு, வாக்குத்து நாள் நம்ம ஏமாந்து பார்க்க கூடாது. இப்ப நம்ம செபிக்கணும். இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டேன்னா நமக்கு நாளை கிடைக்காது. நம்ம செபிக்கணும், ஆண்டவரே எனக்கு கொடுத்த வாக்குத்து நிறைவேற்றுமப்பா, நான் இன்னும் இப்படி இருக்கிறேன், எனக்கு எப்படியாவது இறங்கும் சொல்லி கண்ணீரோடு கேட்கணும். நம்ம செபிக்காம இருந்துட்டா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப கேட்கணும், ஆண்டவர் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நிறைவேற்றுமப்பா, நீ சொன்ன காரியங்களா நிறைவேற்றுங்க. கர்த்தர் எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு நம்ம வாக்குத்தத்தை கொடுத்துருக்காரு. அந்த வாக்குத்தம் நம்ம அப்படியே அசதியா இருந்தோம்னா நம்ம வாக்குத்தத்தை நிறைவேற்றும் ஏமாந்து போகக்கூடாது. இப்ப நம்ம ஆண்டவர் கேட்கணும், கேட்டா கட்டாயம் நம்ம ஆட்கள் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. வாக்கு பண்ணினவ வாக்கு மாறாதவர். நம்ம கேட்கணும், கேட்காம இருந்தாலும் நிறைவேற்ற மாட்டார், கேட்கணும். அதுதான் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, எசேக்கியேல் புத்தகத்துல 36:37 வசனம். வாக்குத்தத்தை நிறைவேறணும்னு சொல்லி நம்ம கேட்டாதான் தருவாரு.
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக,
0: இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக
1: நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி, அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும்.
0: என்னிடத்தில் என்ன பண்ணா விண்ணப்பம் பண்ண வேண்டும். நம்ம ஆண்டு நம்ம கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறுக்கா நம்ம விண்ணப்பம் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவரே எத்தனையோ வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில் கொடுத்தீங்க, நிறைவேற்றணும் அப்ப ஒண்ணு கூட நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்கணும். கேட்டாதான் கொடுப்பாரு. அதான் அவங்க வாக்குத்தத்தை நிறைவேற நம்ம என்ன செய்யணும், கத்துட்டு என்ன செய்யணும், விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இனி வரப்போற இவைகளுக்கெல்லாம் தப்புன்னு என்ன செய்யணும், ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இரண்டாவதாக ஆண்டு சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 2:12
1: கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும்,
0: கோபம் பற்றி எரியும்,
1: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்,
0: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி எரியும், அண்டிக் கொள்கிற பாக்கியவர்கள். அண்டிக் கொள்கிற என்ன, அவரோடு ஒன்றரை கலக்கணும். அவரோடு ஒன்றரை கலந்துட்டோம்னா அவரை அண்டிக் கொள்ளணும். மழை வந்துச்சுன்னா என்ன செய்வோம், வீட்டுக்கு ஓடி வந்து வீட்டுக்குள்ள தங்கிடுவோம். மழை வந்துருச்சுன்னா என்ன செஞ்சிடும், வீட்டுக்குள்ள உடனே வந்து தங்கிடுவோம். வீட்டுக்குள்ள தங்கணும். வெளி மலையில இருந்தோம்னா மழை என்ன செய்யும், நம்மள நினைச்சு விட்டுரும் இல்லையா. அப்ப நம்ம என்ன செய்யறோம், மழை பெய்தா உடனே என்ன பண்ணுவோம், எப்படியாவது ஓடி வந்து குடைகளை இருக்கோ இல்லையெல்லாம் ஓடி வந்து வீட்டுக்கு வந்துடுவோம். அதே பண்ணி சொல்றாரு, கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றி அவர் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியவான்கள், அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். இந்த அண்டிக் கொள்ற காலங்களில் உலகத்தோடு வத்து வாழ்ந்துட்டு இருந்தேன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. கத்து திட்டமா சொல்றாரு, கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றி அவர் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியம் உள்ளவர்கள், அண்டிக் கொள்ளணும். உலகத்தை விட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி இயேசுக்கு ஓடி வந்துடணும். இயேசுவே நீரிடம் போகுதுன்னு சொல்லி ஓடி வந்துடணும். இந்த நாள் தான் கடைசி நாட்கள். எந்த அளவுக்கு செபிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் பார்த்து பற்றி பிடிச்சிக்கணும். அது 73:28 பாருங்க, 73:28
1: எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம்,
0: எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நல்லா. இந்த உலகத்துல எல்லாம் இருக்கு, எத்தனையோ காரியங்கள் இருக்கு, அது நலம் அல்ல. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் நலம் அல்ல. அவர் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதுதான் நலம். அவர் அண்டிக் கொள்ளணும், உறுதியை பிடிச்சுக்கணும், பாதத்தை பற்றி பிடிச்சுக்கணும். இது உபத்திரத்தின் காலம். இப்ப அவர் அண்டிக் கொள்ள வேண்டும், அதிகமா அண்டிக் கொள்ளணும். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருக்கதே நலம். அவர் உறுதியை பிடிச்சுக்கணும், அதுதான் நலம். அதான் நல்லது, நலம்னா என்னது, அதான் நல்லது, வேற வழியில கிடையாது. அவர் நண்டிக் கொண்டிருப்பதனாலும். சங்கீத புஸ்தகம் 57:1 வசனம்,
1: எனக்கு இறங்கும் தேவனே,
0: எனக்கு இறங்கும் தேவனே,
1: எனக்கு இறங்கும்,
0: எனக்கு இறங்கும்,
1: உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது,
0: உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது,
1: விக்கனங்கள் கடந்து போக மட்டும்,
0: விக்கனங்கள் கடந்து போக மட்டும்,
1: செட்டைகளின் நிலையிலே வந்து அடைவேன்,
0: செட்டையின் நிலையிலே வந்து அடைவேன். விக்கனங்கள் பயங்கரமான காலங்கள். எனக்கு இறங்கும் கர்த்தாவை எப்படி கேட்கிறாரு பார்த்தீங்களா, நம்ம அண்டிக் கொள்ள ஆண்டவரே, அண்டிக் கொள்ள வேண்டும். இயேசு எந்த அளவுக்கு அண்டிக் கொள்றோமோ அண்டிக் கொள்ள வேண்டும். மழை வந்து எப்படி வீட தேடி ஓடி வர்றோமோ அதே போல அவரை நம்ம அண்டிக் கொள்ள வேண்டும். இங்க ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், லூக்கா சுவிசேஷம் 19:48
1: ஜனங்கள் எல்லாரும்,
0: ஜனங்கள் எல்லாரும்
1: அவருக்கு செவி கொடுத்து,
0: அவருக்கு செவி கொடுத்து
1: அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியா,
0: அண்டிக் கொண்டிருந்தபடியா. லூக்கா 13 சொல்றாரு பாருங்க, 13:34
1: எருசலேமே எருசலேமே,
0: நம்ம ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்களேன், எருசலேமே எருசலேமே
1: தீர்க்கதரிசிகளை கொலை செய்து
0: உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே
1: கோழித்தன் குஞ்சுகளை
0: சிறகுகளின் கீழே
1: கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ
0: உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன்
1: உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு.
0: ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற, எத்தனையோ தடவை கூட்டி சேர்க்க மனதா இருந்தேன், ஆனா உங்களுக்கோ மனதெல்லாம் போயிடுச்சு. நாம ஆண்டவரு எத்தனையோ தண்ணி கூப்பிட்டீங்க ஆண்டவர். கோழி எங்கூர்லாம் நாங்க பாத்திருக்கோம், கோழி பறந்து வந்துச்சுன்னா கோழி என்று கொக்கன்னு கூப்பிடுவோம். வேலை வே அங்க பறந்து போய் கூப்பிடும், இங்க பறந்து போய் கூப்பிடும், ஐயோ கோழி அப்படி கூப்பிடும். அதான் சொல்றாருங்க, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறோம். எத்தனையோ தரம் என்ன சரி கூட்டி சேர்க்க மழை தர உங்களுக்கோ மழை. இன்னைக்கு நம்ம கேட்போம் ஆண்டவரே, எங்கெங்கோ உங்க வீட்டு தூரம் போயிட்டேன் ஆண்டவரே, இன்னைக்கு நம்ம இடத்துல வாராண்டவரே, நான் உடத்துல வாரப்பா, எனக்கு உதவிச்சிங்க, நம்ம அண்டி கொண்டிருக்கணும் அசுப்பா, நான் எப்போதும் உண்மையோடு தான் இருக்கணும் ஆண்டவரே, உங்க வீட்டு நான் தூரம் போகக்கூடாதுன்றவரே சொல்லி நம்ம கேட்கலாம். லூக்கான் சுவிசேஷம் 19:48
1: ஜனங்கள் எல்லாரும்
0: அவருக்கு செவி கொடுத்து
1: அவரை அண்டி கொண்டிருந்தபடியா
0: செவி கொடுத்து ஆண்டவர் என்ன செஞ்சாங்களா, அண்டி கொண்டிருந்தாங்க. நம்மளுக்கு கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்ம அண்டி கொண்டிருக்க வேண்டும். கடைசி நாளில் வந்திருக்கோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் அண்டி கொள்ள வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. முத ஆண்டு சொல்றாரு, இனி சம்பவிக்க பாரு இவங்களுக்கெல்லாம் தப்பு என்ன செய்ய, நீங்க தப்பு மனசுக்குமார் முன்பாக நிற்க பாத்திரோட என்ன பண்ண என்ன செய்யணும், எப்பொழுதும் செபம் பண்ணி விழித்திருக்கு. ரெண்டாவது என்ன செய்யணும், கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றி ஒரு அண்டி கொடுற யாபுரம் பாக்கியவான்கள். மூன்றாவதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், 2 Kings 7:9
1: பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல,
0: இந்நாள்
1: நற்செய்தியை அறிவிக்கும் நாள்.
0: இந்நாள் என்ன நாள், நற்செய்தியை அறிவிக்கும் நாள்.
1: நாம் மௌனமாயிருந்து
0: பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால்
1: குற்றம் நம்மேல் சுமரும்.
0: குற்றவை அங்க இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க, பயங்கர பிரச்சனை, சாப்பாடுக்கு ரொம்ப பிரச்சனை. ஆனால் இவங்க என்ன செய்றாங்க, பரவாயில்ல இஸ்ரேல் சீரிய தேசத்தில் போய் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு போறாங்க. இங்க இஸ்ரேல்லயே ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். பொழுதுபிடி மட்டும் மௌனமா இருந்தா குற்றம் நம்ம மேல சுமரும். இந்த நாள் என்ன நாள், நற்செய்திய அறிவிக்கும் நாள். அதே போல நம்மளுக்கும் கூட நம்மளை ஆண்டவரை இயேசுக்கு ஒரு சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொண்டார். நம்ம என்ன நற்செய்தி மற்றவங்களுக்கு இயேசு பற்றி நம்ம சொல்லி எதை ஒன்று சொல்லிடக்கூடாது, நற்செய்தி அறிவிக்கும் நாள். அந்த ஆண்டு சொன்னார், ஒருவன் கிரியச்ச கூட ராக்காலாம் வரப்போகுது. இந்த நாள் என்ன செய்யணும், நம்ம எல்லாருக்கும் நற்செய்திய அறிவிக்கணும். அல்லேலூயா, நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பற்றி மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அல்லேலூயா, எல்லாருக்கும் ஆண்டரை பற்றி நம்ம சொல்லணும். கடைசி வினாடியில் இருக்கோம், எல்லாருக்கும் ஆண்டரை பற்றி சொல்லணும். என்ன சொல்லணும் சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 105:1
1: கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள்.
0: அவர் நாமத்தை என்ன செய்யணும், பிரஸ்தாபமாக்கு.
1: அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள்.
0: அவருடைய செய்கைகளை என்ன செய்யணும், ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்தணும். ஹல்லேலூயா. அவர் என்னென்ன நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு, என்னென்ன அற்புதம் செஞ்சிருக்கிறார், அந்த செய்கைகளை என்ன செய்யணும், ஜனங்களுக்குள்ள என்ன செய்யணும், பிரஸ்தாபடுத்தணும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களான் பாடி இயேசித்து வழி நடத்துறேன் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. அப்பா அந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க அப்பா. அவங்களோட பார்த்துருந்து கெஞ்சுகிறோம் அப்பா, ஒவ்வொரு தேவையும் சந்திங்க, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. எங்க எத்தனை இடத்துல மழை இல்லாத தேச இடங்கள்ல நல்ல மழையை தாருமாண்டவரே, மழைனால யாருக்கும் இந்த ஆபத்து விபத்து வராதபடி காத்துக்கொள்ளுங்க. மழையினால எந்த மாவட்டத்திலையும் எந்த கிராமங்கள்லையும் பாதிப்பு உண்டாகாதபடி காத்துக்கொள்ளுங்க. பரிபூரம் விடுதலை கொடுங்கறாச்சா, மழை இல்லாத இடத்துல மழையை தாரு சுவாமி. ஆண்டவரே ஆசீர்வாதமான மழையை தாருமையா, ஆண்டவரையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், ஆசீர்வாதமான மழை தாரு. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனத்தை மூடி கொள்ளட்டும் ஆண்டவரே. வியாதினால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் குணமாக்க முடியா, கெஞ்சி ஜெபிக்கிறோம், கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஐயா அப்பா. அவங்கள பார்த்துருந்து கெஞ்சிரும், எத்தனையோ காய்ச்சல் எத்தனையோ கொள்ளை நோய்களும் எங்கள் தேசத்தில் வந்து கொண்டிருக்கிறப்பா, நீங்கள் தான் குணமாக்கணும், நீங்கள் தான் குணமாக்கலையே சப்பா, உம்மால் மட்டும்தான் முடிகிறாச்சா அப்பா. ஹார்ட் பலவீனங்களை குணமாக்குங்க, பெரும்பாலும் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்கப்பா, கர்த்தாவே மீ நோக்கி நாங்கள் கெஞ்சிரோம். தலைவலியில கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்கப்பா, சளினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, அதிசயங்களை செய்ங்க, அற்புதங்களை செய்ங்க, ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அசியங்களை செய்ங்க ராஜா. அன்பின் தகப்பனே மீ நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். ஒரு இசை தொடுமையா, தொடுமையா, தொடுமையா முடிய வல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பாமே துதிக்கிறோம். மந்திரம் பெல்லீசனிங்களை அழிந்து போட்டும் கத்துடி கர்றவங்களை தாங்கட்டு, அற்புதங்களை செய்யுங்க சப்பா. நானே இல்லாவ டீச்சரை கத்தன்னு சொன்னீங்க, நீங்கள் செய்ய முடியாது செய்விக்கிறோம். ஒரு குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சமாளாத மக்கள் சமான் தரணும். கடன் கஷ்டங்கள் மாற்றுமையா, கண்ணீரை துடைச்சிருங்க, பிரச்சனையை மாற்றிருங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவரஜர குடும்பங்களை ஆசிரியங்க. கேஸில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து கொடுங்க, இணைக்கணுமையா. ஆத்மா கண்களை திறந்து விடுங்கமே, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க. இப்போ ஒரு குடும்பத்திலையும் உள்ளத்துலேயும் சமானமையா, குடும்பத்தில் சமான் தருமையா. எத்தனை குடும்பங்கள் அப்பா சமான் இல்லாமல் இருக்காங்கப்பா. குடும்பத்தில் சமாளாத குடும்பத்தில் சமானத்தை தாரோம், உள்ளத்தில் சமானம் வேணாண்டவரே. அப்பாமி துதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆசீர்வாதத்தையும் சமானத்தையும் சந்தோஷத்தை நீர் கட்டளிட முடியாது செபிக்கிறோம். கத்தர் தம்முடைய சனத்தை பலப்படுத்தி சமான் தேர்லி ஆசீர்வதிப்பார்னு சொன்ன வாக்குத்தத்தை நினைத்தரலும் ஐயா ஆண்டவரே. நீ சொன்னீரே, அப்படியாக எங்கள் மக்களுடைய வாழ்க்கையில் எல்லார் குடும்பங்களையும் சமாளித்தாரும் சந்தோஷத்தாரும். ஒரு வாழ்க்கையில் நன்மையினால் முடிச்சு விட்டு காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். யாஸ்பா நமத்தூர் தாழ்மையாக கேஞ்சுக்கிறோம் பரமசிதாவே. ஆமே கத்தர் செபத்தை கேட்டிருக்கார், கலங்காதீங்க. இந்த சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
2: நம்முடைய 24 மணி நேரம் ஜப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜப என்ன நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா, யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியாக மாதிரி வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் எப்போ வேணால் நீங்கள் கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரிய மாதிரி வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களில் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை, உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராக கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1,000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர்கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர்கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம்தான். அதே போல் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்கள் மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுகிறதா இருக்கீங்க, ஒரு உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னென்னா கூகுள் ஆப் ஸ்டோரில் போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்கள் படித்து கொள்ளலாம். தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில் படிக்கலாம், தெலுங்கில் படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதில் வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கிறதுனால இப்போ நெட்டெலாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குகிறோம், நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்கள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கொண்டா நீங்கள் சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேரில் பைபிள் இருக்கிறது, நீங்கள் வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுமாதிரி ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kurnool, 643101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, acinkaram@gmail.com. Our website...

0: பிலிப்பியன் புஸ்தகம் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற
0: இயேசு கிறிஸ்து என்னும்
1: இரட்சகர்
0: வர
1: எதிர்பார்த்து
0: கொண்டிருக்கிறோம். நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது? பரலோகத்தில் தான் இருக்கு. இந்த வீடு, இந்த உலகத்துல இருக்கிற நம்ம வீடெல்லாம் என்ன, நமக்கு ஒரு வாடகை வீடுதான். நம்ம எஜமான் எப்போ வந்து நம்மளை கூப்பிடுறாரோ அவ நம்ம அப்பா ராஜ்யத்துக்கு நம்ம போக வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்போ வருவாருன்னு சொல்லி என்ன பார்த்துட்டு இருக்கோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நமக்கு இங்கே இருக்கிற வீடு ஒரு வாடகை வீடு மாதிரி தான். நம்ம குடியிருப்பு எங்கே தான் இருக்குது? பரலோகத்தில் இருக்குன்னு. அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், அதற்கு ஏற்றி ஆயத்தப்பட வேண்டும். ஒரு வீடு கட்டுறதுனா எவ்வளோ ஆயத்தப்படுறாங்க. பரலோகத்தில் நம்ம போகணும்னா எத்தனையோ ஆயத்தங்கள் இருக்கு இல்லையா. இதங்க சொல்றாரு 2 கொரிந்தியர் 5:1.
1: பூமிக்குரிய கூடாரமாகிய,
0: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
1: தேவனால் கட்டப்பட்ட,
0: கைவேலை இல்லாத
1: நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு அறிந்திருக்கிறோம்.
0: யார் கட்டுறாரு நமக்கு வீடு? தேவனால கட்டப்பட்ட ஒரு வீடு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. இந்த பூமிக்குடைய கூறாரம் அழிந்தாலும் பரலோகத்தில் நமக்கு வீடு என்ன வச்சிருக்கிறாரு? யார் கட்டியிருக்கா? தேவனாலேயே கட்டியிருக்கிறாரு. அல்லேலூயா. அது அவருக்கு வீடு கட்டணும், அவர் சொல்லாக ஒரு கட்டிலட நிற்கும். அவர் நமக்காக அழகான வீடை கட்டி வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தில் கத்திற்காக எதெல்லாம் நம்ம செய்யறோமோ அது தகுந்த வீடு நமக்கு அங்கே பரலோகத்தில் இருக்குது. அல்லேலூயா. அந்த வீட்டு தான் நீங்கள் நம்ம ஒவ்வொருவரும் போகிறது. அந்த உலகத்தில் எவ்வளவோ பாடுகள், உபத்திரங்கள், எவ்வளோ கஷ்டங்கள்லாம் படுறோம். அது மாத்திர இந்த உலகத்தில் நம்ம செபிக்கணும், துதிக்கணும், அதிகமாக ஆண்டவருக்காக நம்ம வாழணும் சொல்லி வாஞ்சியோடு தாகத்தோடு காத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம இந்த வீடு, நம்ம ஒரு சொந்த வீடு இல்லை. நம்ம இந்த வீடில் என்ன, நமக்கு ஒரு வாடகை வீடு மாதிரி. கர்த்தர் எப்போ கூப்பிட்றா அப்போ நம்ம போகணும் இல்லையா. அப்போ நம்ம இந்த வீட்டில் போய் ஆண்டோட பணியில் நம்ம ஜாலியாக உட்கார போகிறோம். அல்லேலூயா. அதுதான் நமக்கு நம்பிக்கை. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார் யோவான் சுவிசேஷம் 14:2-3.
1: என் பிதாவின் வீட்டில்
0: அநேக வாசஸ்தலங்கள் உண்டு.
1: அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: நான் போய்
1: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
0: நான் இருக்கிற இடத்திலே
1: நீங்களும் இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்.
0: பாருங்க எவ்வளவு அன்புள்ள தேவன். பாருங்க நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். அநேக ஸ்தலம் இருக்குது. ஆனா நம்முடைய ஒவ்வொருடைய கத்துக்காக எதை செய்யறோமோ அதுக்கு தகுந்த ஒரு இடத்தை நமக்கு ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். வந்து நம்மள என்ன செய்வார், அவரோட கூட கூட்டிட்டு போக போறாரு. அல்லேலூயா. அந்த நாட்கள் என்ன இது நெருங்கி கொண்டே இருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தத்தோட கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கணும். அதிக நேரம் ஜெபிக்கணும், துதிக்கணும். ஆண்டர் பாதத்துல அதிக நேரம் காத்திருக்கணும். ஆண்டருக்காக எதையாவது செய்யணும், கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறவன் ஞானவான். இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காக இதை செய்யணும். அல்லேலூயா. நிறைய பேர் சத்தம் இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்திலிருந்து வெறுங்கைய கர்த்தர் ராஜ்யத்துக்கு யாருமே போக முடியாது. அவர் நமக்கு அவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு. திரும்ப வரப்போறாரு. வந்து நம்மளை எல்லாம் கூட்டிட்டு போக போறாரு. அன்னைக்கு வந்து வெறுங்கைய கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியுமா? நிச்சயம் முடியவே முடியாது. அதனால இந்த உலகத்தில் இருக்கும் போதே நம்ம கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். நிறைய பேர் ஜெபம் பண்ணவங்கள நிறைய பேர் ஜெபத்தை விட்டுட்டோம். ஆதியில் நல்லா ஜெபம் பண்ணோம், இப்ப ஜெபமே பண்றதில்லை. ஆனால் இந்த உலகம் நம்ம குடியிருப்பு, எங்கதான் இருக்கு? பரலோகத்தில். அல்லேலூயா. அதனால நமக்கு தாழ்த்தப்பட வேண்டும். அதனால தாவீது ராஜா சொல்றாரு 23:6.
1: என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
0: நான் கர்த்துடைய வீட்டில் எவ்வளவு நாளா இருக்க நிலைச்சிருப்பாரோ நீடித்த நாட்கள். அங்குதான் நமக்கு நிரந்தரமான இடம். யுக யுகமா, நித்தி நித்தியமா, கோடி கோடி ஆண்டுகள் அங்கதான் நம்ம சுகித்து வாழப்போறோம். அதான் தவிர சொல்ற ஜீவன நலன்ல நன்மையும் கிருபையும் தொடரும். நான் கர்த்தர் வீட்டில நீடித்த நாள் திருப்ப இந்த உலகத்தில் இருக்கும் போது நமக்கு என்ன கொடுக்கிற நன்மையும் கிருபையும் செய்கிறாரு. ஆனால் நம்ம வாழ்க்கை வாழ போற எந்த இடம் பரலோகத்தில் எப்படி இருக்க போறோம் தாவிர சொல்ற கர்த்தர் வீட்டில் நீடித்த நாட்கள் அளித்திருப்போம். அந்த விசுவாசம் அந்த எதிர்பார்ப்பு நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோட ஒவ்வொரு நாளையும் ஏசப்பாட்டை கேட்கணும், ஆண்டவரே நான் ஒரு ராஜ்யத்துக்கு வரணும், நீங்க இருக்கிற இடத்துல நான் வந்து இருக்கணும் உட்காரணும், ஆண்டவரே உங்க மடியில் தான் நான் இருக்கணும், உங்க பக்கத்துல தான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டும். அப்படின்னு என்ன சொல்றாரு கர்த்தருடைய வார்த்தை சொல்லி பாருங்க. ஒருவன் கர்த்தர் கூலி செய்வானா யோவான் சுவிசேஷம் 12:26
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்
0: என்னை
1: பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்.
0: ஊழியம் செஞ்சா எங்க இருப்போம், கர்த்தர் எங்க இருக்கிற நம்ம அங்க இருப்போம். நம்ம கர்த்தருக்காக ஊழியம் செய்யறதுக்கு என்ன செய்ய தயங்க கூடாது. வாஞ்சோட தாகத்தை ஐயோ ஊழித்து போடுமேனு யாரும் வரக்கூடாது. ஊழியம் செஞ்சா எப்படி தாகத்தோடு செய்யணும் அதான் ஆண்டு சொல்லி. ஒருவன் ஊழியம் செய்வானா நான் எங்க இருக்கேன்னு அங்க அவனும் இருப்பான்.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்
0: அவனை
1: பிதாவானவர் கனம் பண்ணுவார்.
0: பிதா என்ன செய்வாரு கனப்பார். இந்த உலகத்துல ஆத்மாக்களை நீ கத்திற்காக கொண்டு வரும்போது பிதாவனை கனம் பண்ணுவாரு. நீங்க என்ன செய்வீங்க, நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசுக்கு எங்க இருக்கிறாரோ அங்கதான் நம்மளும் இருப்போம். நம்ம இந்த ஆத்மாக்கள் ஊழியம் கட்டாயம் நம்ம ஆத்மாக்கள் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லணும். சொல்றது மாத்திரல நம்ம அதோட நின்றக்கூடாது. அவங்களுக்காக என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட செபிக்கணும். அன்றை சொல்லுவோம் உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல போடு, அதன் பலனை காண்பாய்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. நம்ம தண்ணீர் மேல போட்டுணும், ஒவ்வொரு நாளும் செபிச்சுட்டே இருக்கணும். சந்திச்சுட்டு அந்த ஆத்மா அதோட நம்ம விட்டுறோம் அப்படி இருக்கவே கூடாது. நம்ம செபிக்கணும் அவங்களை பரலோகத்தில் கொண்டு வர வரைக்கும். சரி தாவிரசன் சொல்ற கர்த்தர் வீட்டில் நீடித்த நாட்களா நிலைத்திருப்பேன். நம்மளும் அந்த இடத்துக்கு நம்ம போகணும். முதல் என்ன சொல்றாரு 23:1
1: கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார்,
0: கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார்,
1: நான் தாழ்ச்சி அடையேன்.
0: நான் தாழ்ச்சி அடைய அப்படி ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரணும். கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. நம்ம வீட்டுல ஒரு ஆடம் மாடம் வளர்த்தா என்ன செய்வோம், கண்டிப்பா அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுப்போம், அதுக்கு வேண்டிய தண்ணி அதுக்கு வேண்டிய எல்லாம் தருவோம். அதே போல நம்மளும் கூட கர்த்தருடைய நம்ம ஒரு மெய்ப்பரா, கர்த்தர் தான் நம்ம மெய்ப்பர், நம்ம அவருடைய கைக்குள்ளான ஆடு. அப்ப கர்த்தர் நமக்கு ஆகாரம் தருவாரா தர மாட்டாரா, நிச்சயமா தருவார். நம்ம அந்த நம்பிக்கையோட கத்தரி என் மேய்ப்பராக இருக்கணும். நான் என்ன செய்யறதில்ல தாழ்ச்சி அடைப்பது, தாழ்ச்சி என்ன ஒரு குறைவு எனக்கு வரப்போறதே இல்லை. கத்திரதான் என் மேய்ப்பர், உலக பிரகாரமான மேய்ப்பரை என்னென்ன ஆடுகளுக்கு மாடுகளுக்கு எப்படிலாம் ஆகாரம் கொடுக்குறாங்களோ அப்படியானா நம்ம கத்தர் என்ன செய்வோம், நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், தாழ்ச்சி அடையவே மாட்டோம். சோர்ந்து போகக்கூடாது, ஒரு நாள் கூட சோர்ந்து போகாமல் கத்தருடைய பாதத்தை அதிகமாக பற்றி பிடிச்சிக்கணும். கத்தர் என் மேய்ப்பராக தாழ்ச்சி அடையவே மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையில நமக்கு வரணும். சங்கீதத்துல வாசிக்கிறோம் 95:7
1: அவர் நம்முடைய தேவன்,
0: அவர் நம்முடைய தேவன்,
1: நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும்,
0: அவர் மேய்ச்சலின் ஜனங்களும்,
1: அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே,
0: அவருடைய கைக்குள்ளான ஆடு. அப்ப நம்ம அவர் மேய்ச்சலும் அவர் அவருடைய கைக்குள்ளான ஆடு. அப்ப என்ன செய்யணும், அவர் கைக்குள்ள அவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம செய்ய வேண்டும். அப்பதான் அவர் கைக்குள்ளான ஆடா இருப்போம். அவர் மேய்ச்சல் இப்ப பாருங்க, ஒரு ஆடு எல்லாம் மேய்ப்பாங்க பாத்திருப்பீங்க. எங்கூர் பக்கம்லாம் நிறைய இருக்குது, இங்க இருக்கான்னு தெரியல. எங்கூர் பக்கம்ல மாடு மேய்க்கிறவங்க மேய்ப்பாங்க. அந்த ஆடு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு நினைச்சவங்க ஒரு கம்பட்டு சொட்டுன்னு ஒரு அடி அடிப்பாங்க. ஏன்னா அந்த மெய்ப்பன் பின்னாலதான் மாடு போகணும். அவர் வீட்டு என்ன வலதுவரமும் சாயக்கூடாது, இடதுவரமும் சாயக்கூடாது. அவர் கைக்குள்ளான ஆடார். அவர் என்ன சொல்றாரு அதை கேட்டு அதிர்பண்டி நடந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எந்த குறையுமே வராது. அதான் சங்கீதக்கர் சொல்ல கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கு, நான் என்ன செய்ய போறது இல்லை, தாழ்ச்சி அடையவே மாட்டேன். 1:5
1: ஆகையால் ஏற்ற காலத்திலே,
0: ஏற்ற காலத்திலே
1: தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு,
0: கர்த்தர் என்ன செய்வார், ஏற்ற காலத்தில் நிச்சயம் நம்மள உயர்த்தும் படிக்கு
1: அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள்,
0: பலத்த கரத்தில் அடங்கிருங்கள். என்ன ஆண்டு வரை சேவம் பண்ணி எனக்கு என்ன இருக்குது, இவ்வளவுதான் சேவம் பண்றேன், வாழ்க்கையில என்ன இருக்குது, என்னெல்லாம் நான் கர்த்தருக்கு செய்யறேன், ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம நம்ம வந்து கர்த்தர் குறை சொல்லவே கூடாது. அவர் ஏற்ற காலம் ஒரு காலம் வச்சிருப்பாரு, அவரை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி என்ன செய்யணுமா, அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடையிருக்கும். நிச்சயமா உயர்த்துவார், ஒருத்தர் கூட அன்று விடவே மாட்டார், எல்லாச்சும் நிச்சயமா உயர்த்துவார். அவர் உயர்த்தவர் வரைக்கும் அவர் கைக்குள்ள நம்ம என்ன செய்யணும், அடங்கி இருக்கணும். அவர் விட்டு வலதுரம் செய்யக்கூடாது, அவர் விட்டு இடதுரம் செய்யக்கூடாது, அவர் குறை சொல்லக்கூடாது. என்ன செவி செவிச்சு என்ன இருக்குது, என்ன இப்படிதான் இருக்குது, கஷ்டம்தான் இருக்குது அப்படின்னு நம்ம அவர் குறை சொல்லாதபடிக்கு அவர் ஏற்ற கருத்துல உயர்த்தபடி அவர் பலத்த கரத்துல அடங்கியிருக்க வேண்டும். நிச்சயமா நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வித்து கருத்து உயர்த்தது உறுதி. இந்த உலகத்துல உயர்த்துவார், பரலோர் ராஜ்யத்துல அவர் ராஜ்யத்துல எடுத்து நீடித்த நாட்கள் கருத்துற வீட்டுல நடித்திருப்போம். இந்த உலகத்திலும் ஏற்ற கருத்துல நிச்சயமா உயர்த்தவர். அவர் கரத்தை விட்டு நம்ம என்ன சொல்லு, வலதுபுறமும் சாயக்கூடாது இடதுபுறமும் சாயக்கூடாது. அப்படிதான் வயதும் சொல்லிட்டு பாருங்க. வாக்கம் புஸ்தகம் 5:32
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர்
0: உங்களுக்கு
1: கற்பித்தபடியே
0: செய்ய
1: சாவதானமாயிருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கர்த்தர் விட்டு என்ன செய்யக்கூடாது, வலதும் இடதுபுறமும் சாயமல் நிச்சயமா கர்த்தர் ஓரளவுக்கு உயர்த்துவார். அது வரைக்கும் என்ன செய்யணும், அவர் கீழ்ப்படிந்து சித்தத்தை நம்ம செய்ய வேண்டும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதான் யாக்கோபு எழுதுறாரு 4:7
1: ஆகையால் தேவனுக்கு
0: கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு என்னென்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ, என்னெல்லாம் நம்ம சொல்லி இருக்கிறாரோ, நீங்க வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் உங்க என்னெல்லாம் பேசி இருக்கிறாரோ அவர் கீழ்ப்படிந்திருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு உயர்த்துறது உறுதி. அது மாத்திர இல்ல, நம்ம கர்த்தர் வீட்டுல என்ன செய்வோம், நீடித்த நாட்களா நடைத்திருப்போம். நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது, பரலோகத்தில் இருக்குது. அந்த பரலோகத்து போனு சொன்னா அவர் பலத்த கரத்துல அடங்கி இருக்கணும். அவரை விட்டு என்ன செய்யக்கூடாது, அவர் கைக்குள்ளான ஆடா இருக்கணும். சத்தத்தை கேட்டு அவரை விட்டு வலதுறம் இடவரும் சாயாது இருக்கணும். அது மாத்திர இல்ல, அவர் நம்ம உயர்த்துற வரைக்கும் நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். அது மாத்திர இல்ல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்கணும். அப்பதான் இந்த உலகத்திலயும் ஆசீர்வாதம் பரலோ ராஜ்யத்திலயும் நீடித்த நாட்கள் கர்த்தர் வீட்டுல என்ன செய்வோம், நடைத்திருப்போம். இந்த வீடு நமக்கு வந்து என்னதான் நம்ம உலகத்துல எவ்வளவுதான் பொண்ணை பொருளை சேர்த்து வைத்தாலும் ஒரு 10 பைசா கூட நம்ம இந்த உலகத்துல இருந்து யாரும் கொண்டு போகவே முடியாது. கொண்டு வந்ததும் இல்ல, கொண்டு போகிறதும் ஒண்ணுமே இல்ல. பரலோ ராஜ்யத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த பரலோ வீட்டுக்கு நம்ம ஒவ்வொருவரும் இடம் பிடிக்க வேண்டும். அப்படியானா நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அவர் எப்போ உயர்த்துற அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அது மாத்திர அவரை விட்டு வலதுறமே இடவரையும் சாயக்கூடாது. அது மாத்திரல அவருக்கு ஒவ்வொரு நாளும் அன்பு கீழ்ப்படிந்தா பரலோராட்சி வீட்டுல நம்ம என்ன செய்யணும், கத்தடி வீட்டுல நீடித்த நாட்கள நிலைத்திருப்போம். அல்லேலூயா. ரெண்டாவதாக எபிரேயர் புஸ்தகம் 10:21-22
1: தேவனுடைய வீட்டின் மேல்
0: அதிகாரியான
1: மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும்.
0: மகா ஆசாரியர் பாருங்க, தேவன வீட்டுக்கு அதிகாரியான மகா ஆசாரியர் யாரு, யாருக்கு இருக்கிறார், நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவங்க பாருங்க, மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால்
1: துர்மனசாட்சி நீங்க
0: நமக்கு என்ன செய்யுது, உலகத்துல துர்மனசாட்சி கெட்ட மனசாட்சி அது நீங்க என்ன செய்யணுமா, நீங்க
1: தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும்.
0: விசுவாசத்துல எப்படி இருக்கணுமா, பூர்ண நிச்சயத்தோடும்
1: சேரக்கடவும்.
0: ஆண்டு ராஜ்யத்துல போனோம்னா பூர்ண நிச்சயம் வேணும். துருமாசாட்சி நீங்க கழுவணும். அது மாத்திர சுத்த ஜலத்தால் கழுவப்படணும். உலக ஆசை பாசத்திலையும் சென்னேகத்திலையும் சிற்றின்பத்திலையும் இருந்தாலும் ஒரு நாள் நம்மளை கைவிடும். கர்த்தர் ஒரு நாள் மட்டும்தான் கைவிட வருவேன். நம்ம ஒரு நாள் ஆண்டு கேட்கணும். அவர் தான் கர்த்தர் வீட்டுக்கு அதிகாரி. அப்ப நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா ஒரு நாள் ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்படணும். இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். 1 யோவான் 1:7
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி
0: நம்மை சுத்திகரிக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும். நம்ம ஒவ்வொரு நாளும் இதயத்தை சரிப்படுத்தணும். நம்ம இதயத்துல எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்ன செய்யறோம்னு சொல்லி இதயத்தை சரிப்படுத்தணும். சரிப்படுத்தாவிட்டா பரலோகத்துக்கு போகவே முடியாது. நம்ம எத்தனை குறை உண்டு, கோவப்படுறோம், அறியாம என்னமோ நம்ம செய்யறோம், அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்டு மன்னிப்பு கேட்டு அதை கருத்துட்டு ஆண்டவரே உங்க ரத்தத்தை கழுவுங்க, இன்னைக்கு நான் கோவப்பட்டேன் ஆண்டவரே, அன்னைக்கு பாவம் செஞ்சுட்டேன் கோவப்பட்டேன், குறை சொல்லிட்டேன் சொல்லி இயேசுக்கு ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும். இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மள சுத்திகரிக்கும். அதுதான் சொல்றாரு 1 பேதுரு 1:2
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும்
0: தெரிந்து கொள்ளப்பட்ட
1: பரதேசிகளுக்கு எழுதுகிறது.
0: பரதேசிகளுக்கு அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மளால தெளிக்கணும். ஆண்டவரே எம்மால் தெளிங்கப்பா, என்னுடைய குறைகளை மன்னியும், எனக்குள்ள இருக்கப்பட்ட எல்லா பாவங்களிலும் எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்த இல்ல. நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது, பரலோகத்தில் இருக்குது. அவர் இரட்சகராய் இயேசுக்கு துவர எரிச்சர் ஒரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் சொன்னார், கர்த்தர் வீட்டில் நீடித்த நாட்களா நிலைத்திருப்பேன். இங்க சொல்ல வீட்டுக்கு அதிகார் யார்? இயேசு கிறிஸ்து. அந்த இடத்துக்கு நம்ம நீங்கள் நானும் நம்ம போகணும். அதுக்குத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் சாபக்கூடிய விட்டுறக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்கவும், அவரை வார்த்தை கேட்கவும், அவரோடு நம்ம செபிக்கோ, அவரோடு நம்ம இருக்கவோ வாஞ்சிக்கோ. அதோட நின்றக்கூடாது. ஒவ்வொரு வினாடியுமே நம்ம கர்த்தரோடு இருக்க வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. ஒன்னு குறைந்தர் புஸ்தகம் 6:11 வசனம்,
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், நமது தேவனுடைய ஆவியினாலும்,
0: கழுவப்பட்டீர்கள்,
1: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
0: நீதிமானாக்கப்பட்டீர்கள். அப்ப என்ன செய்யணும்? ஒரு நாள் கர்த்தருடைய நாமத்தினாலும், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும், தேவாவிலும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும். இயேசுக்கு நாமத்துல கழுவு ஆண்டவரே, நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன்டவரே, என்னை மன்னியும், உங்களோட பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, நான் பாவம் செஞ்சுட்டே இருக்கேன், எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மள விடுதலை தருவார். விட தரமாட்டாரா? கட்டாயம் தருவார். அல்லேலூயா. கட்டாயம் நமக்கு விடுதலை தருவார். ஆனா நம்ம கேட்கணும், கெஞ்சி கெஞ்சி கேட்கணும், ஆண்டவரே நான் அறிக்கைடுற ஆண்டவரே, திரும்ப இதே செய்யறேனே, எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை எப்படியாவது மாற்றுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவின் கழுவுங்கப்பா, பரிசுத்தமாக்கு, நீதிமான மாற்றுங்க. இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, நீங்க தான் என்ன மாற்ற முடியும். நம்மளால மாற முடியுமா? நிச்சயமா முடியாது. முடிவ சொல்லுங்க. முடியாது. பலத்தினால அல்ல, யாரால முடியும்? தேவாவினால முடியும். நம்ம ஒவ்வொரு நாளும் கருத்துல ஆண்டவர் கருத்துல நம்மள அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே நீங்க தான் என்ன மாற்றணும், நீங்க தான் எப்பா என்ன மாற்றணும், உங்களுடைய நாமத்தினால மாத்திரம் விடுதலை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். கர்த்தர் கேட்டா நிச்சயமா நம்மள விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. அதை உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், கர்த்தர் நாம ஊற்றுண்ட பரிமள தைலம், அவர் நாமத்துல நம்ம கழுவப்படணும். பரிசுத்தவனை சொல்ல சீப தண்ணீர், அவர் ரத்த, அவர் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தோட தேவாவினால் நம்ம ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும். அல்லேலூயா. நம்ம சென்னைக்கோது நிறையிறோம், போதும் பரிசுத்தவன் நிறைஞ்சா, அப்படியே நம்ம விட்டுறோம். அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சி அப்படியே அபிஷேகத்தை நம்ம விட்டுறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து நாமத்துல கழுவப்படணும். பரிசுத்தாவினால் நம்ம கழுவப்படணும். பரிசுத்தமாக்குவார், நீதிமான ஆக்குவார். அல்லேலூயா. மொத பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும்? தேவனுடைய கரத்துல அடங்கியிருக்கணும். அவர் ஏற்ற காலத்துல உயர்த்த வரைக்கும் என்ன செய்யணும்? கரத்துக்குள்ள அடங்கியிருக்கணும். அவர் விட்டு வலதுவரமும் இடவரையும் என்ன செய்யக்கூடாது? சாயக்கூடாது. அவர் கீழ்ப்படிஞ்சிருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ரெண்டாவது பார்த்தோம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவில் நம்ம கழுவப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும், நீதிமானமாக்கப்படணும். அல்லேலூயா. அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். மூன்றாவது பாருங்க, எபிரேயர் புத்தகம் 13:14-15.
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
0: நிலையான நகரம் நமக்கு
1: இங்கே இல்லை.
0: இங்கே இல்லை.
1: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்.
0: வரப்போறதை நாடி தேடுகிறோம்.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: அவருடைய நாமத்தை துதிக்கும்,
0: அவர் நாமத்தை துதிக்கும்,
1: உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரப்பலியை,
0: உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரப்பலியை
1: அவர் மூலமாய்,
0: அவர் மூலமாய்
1: எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
0: எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். நிலையான நகரங்க இல்ல, வரப்போறதுதான் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். அது போன என்ன செய்யணும்? எப்போது உதடுகளின் கனியாகி ஸ்தோத்திர பலிய எப்போது என்ன செய்யணும்? அவருக்கு செலுத்திட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம் பண்ணணும். சோத்திரம் பண்றதுக்கு யாரும் மறக்கவே கூடாது. சோத்திரம் பண்ணணும். அன்று வேற ஒண்ணு நம்ம இடத்துல கேட்கல. இந்த சனங்களை எனக்கு என்று ஏற்படுத்தின இவர்கள் என்னுடைய துதிய சொல்லி அதுக்குத்தான் நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதுங்க வேதத்தில் வாசிக்கிறோம், எபிரேயர் புத்தகம் 12:28.
1: அசைவில்லாத ராஜ்யத்தை,
0: அசைவில்லாத ராஜ்யத்தை
1: பெறுகிறவர்களாகிய நாம்,
0: பெறுகிறவர்கள் நாம்
1: பயத்தோடும்,
0: பயத்தோடும்,
1: பக்தியோடும்,
0: பக்தியோடும்,
1: தேவனுக்கு பிரியமாய்,
0: தேவனுக்கு பிரியமாய்
1: ஆராதனை செய்யும்படி,
0: ஆராதனை செய்யும்படி
1: கிருபையை பற்றி கொள்ள கடவோம்.
0: கிருபையை பற்றி கொள்ள கடவோம். தேவன் ராஜ்யத்தை பய, தேவன் ராஜ்யத்தை பெரு நம்ம எப்படி இருக்கோம்? பயத்தோடும் பக்தியோடும். நம்ம பெறப்பற ராஜ்யம் என்ன ராஜ்யம்? அசைவில்லாத ராஜ்யம். அல்லேலூயா. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்படுற என்ன செய்யணும்? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுடைய கிருபைய பற்றி கொண்டிருக்க வேண்டும். நம்ம ஆராதித்து கொண்டே இருக்கணும். தேவனை மனசுக்குள்ள எப்ப பார்த்தாலும் நம்ம தேவனை ஆராதித்து கொண்டிருக்கணும். இங்க இருந்தாலும் பயத்தோடு பக்தியோடு அவரை ஆராதிக்கணும். அந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, ரெண்டா சங்கீதம் 11வது வசனம்,
1: பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள்,
0: பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள்,
1: நடுக்கத்துடனே களி கூறுங்கள்,
0: நடுக்கத்துடனே களி கூறுங்கள். கர்த்தரை எப்படி சேவிக்கணுமா? பயத்துடனே சேவிக்கணும், நடுக்கத்துடனே கர்த்தர்ட்ட களி கூறணும். கர்த்தரை எப்போதும் பயத்தோடு நடுக்கத்தோடு அவர்கள் களி கூறுவோமானால் இந்த உலகத்தில் நம்ம கண்ணம் ஒண்ணா பரலோர் ராஜ்யத்தில் அவர் மடியில இருப்போம். ஹலேலூயா. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹலேலூயா. நம்ம கலங்கவே வேண்டாம். பெரிய இடத்தை நமக்கு அங்கே வச்சிருக்க, இந்த உலகத்தில் நம்ம எப்படிப்பட்ட வீட்டில் இருந்தாலும் கவலை இல்லை, பரலோகத்தில் நமக்கு ஒரு வீடு வச்சிருக்கிறாரு. ஹலேலூயா. அதுக்கான ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு யாருக்குமே சொந்தமே இல்லை. ஹலேலூயா. கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு யாருக்குமே என்ன இல்லை, சொந்தமே கிடையாது. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2:21 வசனம்,
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ,
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ
1: அவன் ரட்சிக்கப்படுவான்,
0: அவன் ரட்சிக்கப்படுவான்
1: என்று தேவன் உரைத்திருக்கிறார்,
0: என்று தேவன் உரைத்திருக்கிறார். தேவன் என்ன செய்யும்? எப்பொழுதும் தொழுது கொள்ளும் போது என்ன செய்வாங்க? நம்ம ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டவர் என்ன செய்யற? ரட்சிக்கப்பட்ட பரலோக வெளிச்சத்தில் நம்ம நடப்போம். நம்ம ரட்சிக்கப்படணும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவர் நீ எப்படியாவது ரட்சியும் ஆண்டவர், என்னை ரட்சிக்கணும் ஐயா, மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. அதாவது நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் தானே வெளிப்படுத்தல் 21:24,
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்,
0: அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ஹலேலூயா. நம்ம எங்க நடக்க போறோம்? எங்க நடப்போம்? பரலோக வெளிச்சத்துல நடப்போம். யாருக்கும் தெரியாதா? அமைதியா இருக்கீங்க. இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. ஒரு நாள் இந்த உலகத்துல நம்ம இந்த ஓட்டத்தை முடிச்சு ஒரு நாள் பரலோக வெளிச்சத்துல நடப்போம். ஹலேலூயா. அதுக்குத்தான் இந்த உலகத்திலே நம்ம ஆயத்தப்பட வேண்டும். முதல்ல தாவீது சொன்ன கர்த்தர் வீட்டில் நீடித்த நாளுக்குல நினைத்திருப்போம். அப்படின்னா என்ன செய்யணும்? கர்த்தர் கீழ்ப்படிந்திருக்கணும். கர்த்தருடைய கரத்தில் நம்ம அடங்கியிருக்கணும். அவர் நம்ம மெய்ப்பராய் கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக, கர்த்தர் நமக்கு பரலோக வீட்டுக்கு அவர் அதிகாரியா இருக்கிறாரு. அப்படின்னு என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்படணும். அது மாத்திரம் இல்ல, என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால தெளிக்கப்பட்டிருக்கணும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவில் நம்ம கழுவப்பட்டிருக்கணும். நம்மளை நீதிமான மாற்றுவார். அல்லேலூயா. பரலோக போவோம். மூன்றாவதாக, ஆண்டு அசையலாம் ராஜ்யத்தை பெறுனா பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் தொழுது கொள்வோமானா என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டாதான் பரலோக வெளிச்சத்தை நம்ம நடப்போம். கடைசியாக, எபிரேயன் புஸ்தகம் 11:16 வசனம்,
1: அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால்
0: தேவன்
1: அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை.
0: பரமராஜ்யத்தை நம்ம விரும்பும் போது கர்த்தர் என்ன செய்யறார்? நம்முடைய தேவன் சொல்றதுக்கு அவர் என்ன செய்ய மாட்டாரா? வெட்கப்படவே மாட்டார்.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே.
0: அவர் நமக்கு வெட்கப்படுது மாத்திரம் இல்ல, கர்த்தர் என்ன செய்ய நமக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் போக போறோம். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? கர்த்தர் சொன்ன கட்டளையெல்லாம் கை கொண்டு நடக்கணும். அல்லேலூயா. அப்புறம் நமக்கு ஒரு ராஜ்யத்தை, நமக்கு ஒரு நகரத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுக்கு தான் நீங்கள் நானும் போக வேண்டும். அதான் கர்த்தர் வேதம் சொல்றது. கொலோசியர் புஸ்தகம் 3:1-2
1: நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால்
0: கிறிஸ்து
1: தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிற்கும் இடத்திலுள்ள மேலானவிலை தேடுங்கள்.
0: பூமியில் உள்ளவில் அல்ல.
1: மேலானவிலை நாடுங்கள்.
0: மேலான காரியம் கர்த்தர் அறிஞ்சிக்கணும். நம்ம ஒரு நாள் எதை நாடணும்? கர்த்தரை எப்படியாவது அறிஞ்சிக்கணும். கர்த்தரை தேடணும். கர்த்தருக்குள்ள அதிகமா எப்படி செவிக்கணும், எப்படி நெருங்கணும், அதைத்தான் நம்ம தேட வேண்டும். அதை தேடின வச்சுக்கோங்க. கர்த்தர் சொன்னார், முதலா தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம தேடுறதெல்லாம் ஆண்டவரே என் மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா, எனக்கு ஆன்மீக கண்களை திறந்து உண்மை நான் பார்க்கணும், உம்முடைய குரலை கேட்கணும், உம்முடைய சித்தத்தை நான் செய்யணும் ஆண்டவரே, உண்மை போல நான் மாறணும் ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம் மேலானவளை நாட வேண்டும். அப்ப நம்ம கர்த்தர் சொன்னார், முதலா தேவனுடைய ராஜ்யம் நீதியும் தேடுங்க, அப்ப உங்களுக்கு என்ன செய்யும் கூட இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. எல்லா ஆசிரியத்தையும் சம்பூர்ணமாண்டு நமக்கு தர வல்லவராக இருக்கிறாரு. நம்ம தேடுறது மேலானவர்களை தேடணும். நிறைய ஊழியத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, பூமிக்குறி காசு அதை ஆண்டர் தருவார், இதை தருவார், அதை தருவார் தான் சொல்றாங்க. அதை கட்டாயம் ஆண்டர் தருவார். நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். பரிசுத்த பவுல் சொல்ற, இட விடாம செபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்க. அப்பா நம்ம செபம் பண்ணிட்டே இருந்தா கத்திரம் தருவாரா தரமாட்டாரா? கட்டாயம் தருவார். நம்ம அவரை தேட வேண்டும், மேலானவர்களை தேட வேண்டும். கத்தர் நிச்சயமா நம்முடைய தேவையெல்லாம் சந்திப்பார். எல்லாருமே தயவுசு செபிக்கிறவங்களா நம்ம மாறி குடும்ப செவை இருக்கணும். ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை அண்டி கொள்ளணும், ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டு பிரியமானதை நம்ம செய்யுமானா நிச்சயமா நமக்கு ஒரு குறையுமே வைக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பிரியமான நம்ம ஒவ்வொரு மிஷமும் நம்ம செய்யணும், அவர் தேடணும், எந்த குறையுமே வைக்க மாட்டார். அல்லேலூயா. தாவீத் ராஜா சொல்றாரு, ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடு இயேசுவை நீர் மட்டும் போதும், உண்மை நான் பார்க்கணும், உம்முடைய குரலை கேட்கணும், உம்முடைய சத்தத்தை கேட்கணும். நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லாமே தருவார். 27:4
1: கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன்,
0: கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன்,
1: அதையே நாடுவேன்,
0: அதையே நாடுவேன்,
1: கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக,
0: கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக,
1: அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும்,
0: அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும்,
1: நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம்,
0: என் ஜீவனுள்ள நாளெல்லாம்
1: கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். என்
0: ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். அப்படி ஒரு வாஞ்சேன் அன்று சொன்னார். பூமிக்குரியல்ல, மேலாண்மை நாடுங்க. நீங்க மேலானை தேடும் போது உங்களுடைய தேவையெல்லாம் கர்த்தர் கட்டாயம் தருவார். உங்களுக்கு ஒரு நன்மை நிச்சயமா குறைபடாது. ஒன்றே நான் கேட்டேன், அதையே நாடுவேன், மகிமை பார்க்க முடியும், ஆராய்ச்சி செய்வேன், எவ்வளோ அருமையா சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட வாஞ்சோடு நம்ம தேடுமானால் பரலோகத்துக்கு நமக்கு ஆண்டவர் ஆயத்தப்படி தருவார். நமக்கு ஒரு நகரத்தை ஆயத்தப்படி வைத்திருக்கிறார், அந்த ராஜ்யத்துக்கு நம்ம போவோம். அது மாத்திரம் இந்த உலகத்துல நமக்கு எல்லாம் தருவார். கர்த்தர் முழு மனதோடு தேடுங்க, முழு மனதோடு, உங்களை ஆத்மத்தோடு, முழு பலத்தோடு தேடி பாருங்க. உன் குடும்பத்தில் ஒரு நன்மையும் குறையப்படாது. அது மாத்திரல, பரலோகத்தை நம்ம போக முடியும். அவர் கைக்குள்ளான ஆடா இருக்கணும், அவர் விட்டு வலதுறமும் இடவரையும் சாயக்கூடாது. ரெண்டாவது என்ன செய்யணும், அவர் ரத்தத்தினால கழுவப்படணும், இயேசுக்கு ரத்தம் நம்மால் தெளிக்கப்படணும் ஒவ்வொரு நாளும். மூன்றாவது, அசுவில ராஜ்யத்தை பெறுகிறேன்னா பயத்தோடும் பக்தியோடும் என்ன செய்யணும், கிருவியை பற்றி கொண்டிருப்போம்னு சொல்லி வேதத்தில் கேட்டோம். அது மாத்திர அவர் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்ம தொழுது கொள்ளணும். கத்தர் தொழுது கொண்ட நம்ம எப்படி என்ன செய்வோம், நம்ம ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்பட்ட எங்க போவோம், பரலோக வெளிச்சத்துல நடப்போம். கடைசியாக பரம ராஜ்யத்தை என்ன செய்யணும், விரும்பணும். அல்லேலூயா. நமக்கு ராஜ்யத்தை அங்க என்ன செய்யறது, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஒரு நகரத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. அப்படியான என்ன செய்யணும், மேலானத தேடணும். மேலானது என்ன, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், துதிக்கணும், நம்ம உள்ள தலைசி பார்க்கணும். அது மாத்திரல, கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தில் விட்டு விலகி மேலானதை நாட வேண்டும். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, மேலான காரியத்தை நம்ம நாடணும். இந்த உலக காரியத்துக்காகவே நம்ம வாழ்ந்த நாட்கள் போதும், மேலானது நாடுவோமானா பரலோகத்தில் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திருக்கு. அது மாத்திரல, என்ன செய்யணும், ஒன்றே நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஒரே ஒரு பாக்கியம், கர்த்தரை பார்க்கணும், கர்த்தர் குரலை கேட்கணும். ஆண்டவரே, என் செவி திறந்து விடுங்க, என் கண்களை திறந்து விடுங்க, பிரகாச மனக்கண்களை தந்துருங்க, எனக்கு ஆண்மை கண்களை திறந்து, உண்மையை பார்க்கணும். இப்ப பார்க்காம எப்படி ஆண்டவர் பரலோகத்துக்கு வர முடியும், இப்ப நீங்க உண்மை பார்க்கணும், உங்களுடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடு. அந்த வாஞ்சியோடு தாகத்தோடு இருப்போமானா நிச்சயம் பரலோக ராஜ்யத்தில் நம்மளை கொண்டு சேர்ப்பார். அது மாத்திரல, இந்த உலகத்துல நமக்கு ஆசீர்வாதம் ஒரு நன்மையும் குறைபடாம கர்த்தர் காத்துக்கொள்ள சொன்ன சிங்கக்குட்டியை தாழ்ச்சி அடைந்து கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. கட்டாயம் ஆண்டு தருவாரு. இந்த உலகத்திலேயே ஆசீர்வைப்பார், பரலோக ராஜ்யத்துக்கு போகிறோம் நம்ம. அது வழின்னு அவர் கீழ்ப்படிந்திருக்கணும், அவர் நம்ம ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்ளணும். அது மாத்திரல, நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அவரை தொழுது கொள்ளணும். நம்ம ஆண்டு ரத்தத்தினால கழுவப்படணும், உள்ளத்தை அலசி பார்க்கணும், நம்ம இடத்துல என்னென்ன குறை இருக்கணும், மேலாவனை நாடணும். ஒன்றே நான் கேட்டேன், அதையே நாடுன்னு சொல்லி அந்த வாஞ்சியோட தாகத்தோட நாடுமானால் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை கர்த்தர் கொண்டு சேர்ப்பார். இந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த குறையில்லாம ஆண்டு நடத்தவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து யார் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் சொல்லுங்க யாரு, ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ரட்சகர் இயேசு வரப்போகிறார், அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு, கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு. ஹலேலூயா.
2: யார் கட்டுற அந்த வீட?
1: தேவன் தேவ தூதலை வைத்து கட்டுகிறார். ஹலிலே சொல்லுவோமா? ஹலிலுயா. எனவே அந்த வீட்டுக்கு போகணும். நமக்காக நிறைய வாசஸ்தலங்கள் அங்கே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹலிலுயா. அந்த வீட்டுக்கு போதுக்கு நான்கு விதமான காரியங்களை குறித்து ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எப்படி இருந்தா அந்த வீட்டுக்கு நம்ம போக முடியும்? முதலாவது கர்த்தரை மெய்ப்பராக நாம் கொள்ளும் பொழுது அங்க போக முடியும். கர்த்தர் நம்முடைய மெய்ப்பர். நாம் அவர் கைக்குள்ளான ஒரு நல்ல ஆடாக அவர் கீழ்ப்படிந்து அவருக்கு அடங்கி இருக்கும் பொழுது நாம் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும். இரண்டாவது, அந்த தேவனுடைய வீட்டுக்கு அதிகாரி என்று ஒருவர் உண்டு. அவர் யாரு? ஆசாரியராகிய இயேசு. அவர் வீட்டுக்கு போகணும்னா அவர் பர்மிஷன் எல்லாம் உள்ள போக முடியாது. ஹலேலூயா. உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் வரணும் அப்படின்னா உங்க பர்மிஷன் எல்லாம் ஒருத்தர் வரலாம். யார் வரலாம்? திருட மாத்திரம் வர முடியும் இல்லையா? எதையாவது பக்க வழியா வர முடியும். ஆனா பரலோகத்துல பக்க வழி எல்லாம் ஒன்னும் இல்ல, ஒரே வழி இயேசு தான். ஆமென். அவர் தான் அதுக்கு அதிகாரி. எனவே அந்த வீட்டுக்கு போகணும்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும். இயேசு கிறிஸ்து நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் இயேசு நாமத்தில கழுவப்படணும். மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியானவரால நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? கழுவப்படணும். அப்பதான் அந்த பரலோக வீட்டுக்குள் போக முடியும். அங்க அதிகாரி ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இயேசு. ஹல்லேலூயா சொல்லுவோமா? மூன்றாவதா, இந்த தேவனுடைய வீட்டிற்கு போக இன்னொரு வழியை ஆண்டவர் காண்பித்தார். என்னது? நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாம் நாடி தேடுகிறோம். ஆகையால் என்ன செய்யணுமா? உங்கள் உதிரன் கலியாகிய சோத்திர பொழிய அவர் மூலமாய் தேவனுக்கு செலுத்துங்க. அவர் நிலையான நகர் நமக்கு இங்க இல்ல, வரப்போகிறதை நாடி தேடி கொண்டிருக்கிறோம். அதனால இப்ப ஸ்தோத்திரிச்சிட்டே இருங்க. அல்லேலூயா. அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் நாம் என்ன செய்யணுமா? பயத்தோடே பக்தியோடே கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய கிருபை பற்றி கொள்ள வேண்டும். ஆமேன். ஆராதிக்க ஆரம்பிப்போம். தேவனை நாம தொழுது கொள்ளும் எவனோ அவன் என்ன செய்வானா? ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் எங்க நடப்பாங்க? பரலோகத்தின் வெளிச்சத்திலேயே நடப்பார் என்று சொல்லி கேட்டோம். ஹலிலே சொல்லுமா? கடைசியாக ஒரு காரியத்தை ஆவியன் நம்மோடு பேசினார். நிலையான நகர் நமக்கு இங்கு இல்லை. யாரெல்லாம் அந்த பரம வாசஸ்தலத்தை எதிர்பார்த்து விரும்புகிறோமோ, ஆண்டவரே எனக்கு பரலோகம் தான் வேணும், முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொன்னீரே, எனக்கு நீர் தான் வேணும் என்று யார் எதிர்பார்க்கிறார்களோ, நாடுகிறார்களோ, தேடுகிறார்களோ, விரும்புகிறார்களோ, அவர்களுக்கு கர்த்தர் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஹலிலூயா. நமக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பிசாசுக்கும் அவன் தூதருக்கும் நரகத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. பரம வாசஸ்தலத்தை விரும்புகிறவர்களுக்கு நகரத்தை ஆயத்தம் பண்ணி, எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. ஹலிலூயா. பிசாசுக்காக அவன் தூதர்களுக்காகவும் நரகத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். தேவனை பிள்ளைகளாகிய நாம் எனக்கு பரலோகம் வேணும் என்று விரும்பினா உங்களுக்கு பரலோக நகரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த நகரம் பொன் வீதி. ஹலிலூயா. அந்த வீதி எல்லாம் பொண்ணு, எங்க தொட்டாலும் பொண்ணு, எங்க தொட்டாலும் தங்கம், எங்க பார்த்தாலும் மாணிக்கம், வைடூரியம், எஸ்பி இந்திரநீலம், கோமேதகம், இன்னும் வைடூரியம், நிறைய கற்களால் நிறைந்த அந்த நகரத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹலிலூயா. நமக்கு விருப்பம் வேணும். ஹலிலூயா சொல்லுங்க. ஹலிலூயா. அந்த வேதம் சொல்லுது, அருமையானாக்கா அவர்கள் சொல்லும்படி சொன்னார்லே, அந்த பரலோகத்தை நாடுங்கள், உண்டை நான் கேட்டேன், அதையே நம் விருப்பம் தாகம் இல்லை, நம்ம பரலோகத்துக்கு வரணும் வரணும் வரணும் வரணும். ஆமேன். அப்படி நாடும் பொழுது நமக்கு ஒரு நரகம் இல்லை, நமக்கு ஒரு நகரம். ஆமேன் சொல்லுங்க. நீங்க நரகத்துக்கு போறீங்களா நகரத்துக்கு போறீங்களா என்று தீர்மானம் செய்வது உங்கள் கையில் இருக்கிறது. ஹலிலூயா. உங்களுக்காக இன்னொருவர் தீர்மானம் எடுக்க முடியாது. உங்களுக்காக இன்னொருவர் தீர்மானத்தை எடுக்க முடியும். தீர்மானம் டிசிஷன் என்பது அவங்களுடைய ஓன் வில், உங்க விருப்பம். நீங்க தான் எடுக்கணும். ஹலிலூயா. உங்களுக்காக இன்னொருவர் தீர்மானம் எடுக்க முடியாது. ஆமென். நகரம் வேண்டுமா நரகம் வேண்டுமா என்பதை நாம் தான் அலசி பார்க்கணும். ஹலிலூயா. இந்த கர்த்தர் சமூகத்து நோக்கி நம்ம எல்லாரும் அர்ப்பணம் செய்ய போகிறோம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, நான் இந்த பரிசுத்த நகரத்துக்கு நான் வரணும், நான்கு விதமான காரியத்தை நான் செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி அதை திறந்து எல்லாரும் கேட்போமா? ப்ரைஸ் எல்லாரும் ஒரு சின்ன கோரஸ் பாடி நம்ம எல்லாம் திருவிருந்துக்குள் கடந்து செல்ல போகிறோம். அந்த செய்திக்காய் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். நன்றி நன்றி. அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அந்த பரலோக நகரத்துக்கு நாங்கள் வரணும். எப்பொழுதுமே நாங்கள் ஜெபிக்கிறவரெல்லாம் இருக்கணும் ஆண்டவரே. அந்த ஜெப ஆவி எனக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்கப்பா. எவ்வளோ பேர் ஜெபம் பண்ண போகிறீங்க? எல்லாரும் கரங்களையும் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நான் பரலோகத்துக்கு வரணும், உங்கள் வாசஸ்தலத்துக்கு நான் வரணும், என்னை ஆயத்தப்படுத்தும். வாய் திறந்து கேளுங்க பார்க்கலாம், வாய் திறந்து கேளுங்க பார்க்கலாம். உங்கள் நகரத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே. அந்த பொன் நகரத்துக்கு எசப்பா நாங்கள் வரும்படிக்கு, ஓ ஜீசஸ், என்னை நீங்கள் ஆயத்தப்படுத்தும் ஐயா. வாய் திறந்து கேட்போமா? வாய் திறந்து கேட்போமா? தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். உங்களை மேய்ப்பராக கொள்ளணும், உங்களுக்கு அடங்கி இருக்கணும், உங்க ரத்தத்தினால கழுவப்படணும், உங்க நாமத்தினால கழுவப்படணும், பரிசுத்தாவியானவரால் கழுவப்படணும். எப்போதுமே துதி ஆராதனை வாழ்க்கையில இருக்கணும் ஆண்டவரே. பயபக்தியோடு நாம் ஆராதித்து கொண்டே பயத்தோட உம்மை சேவித்து நடக்கத்துடனே மக்கள் களி குறிந்து கொண்டே நான் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா வலதுபுறம் இடதுபுறம் ஒருபோதும் சாயவே கூடாது ஆண்டவரே. எல்லாரும் தயசே ஜபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வசனத்துக்கு அர்ப்பணம் செய்த ஜபம் பண்ணுங்க. கர்த்தர் நடுவில் இருக்கிறா, இதோ நான் நடுவில் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தேங்க்யூ லார்ட், கர்த்தர் நடுவில் இருக்கிறா. எல்லாம் ஜபம் பண்ணுவோமா. என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரலோகத்தை நான் ஏதோ விரும்புகிறேன், பரம வாசஸ்தலம் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா என்னை ஈர்த்து கொள்ளும், பின்னே ஓடி வருவேன். ஜபம் பண்ணுங்க. நன்றி பரலோக பிதாவே, நீ கொடுத்த உடைய தேவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கைவேலை இல்லாத நித்திய வீட்டை எங்களுக்கு பரலோகத்திலே நீ கட்டி வைத்திருக்கிறீர்கள். நித்திய வீட்டுக்கு வருவதற்கு ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தும் ராஜா. அதனால எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் அப்பா. நீர் எங்களை மெய்ப்பராக இருக்க வேண்டும். உங்க கைக்குள்ளான ஆடுகளாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு அந்த குருபை அதிகமா என் இயேசு, என் இயேசு தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு ரத்தத்தினால், உங்க நாமத்தினால், உங்களோட ஆவியினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எப்போதும் துதி ஸ்தோத்திரத்தோடு நாங்கள் காணப்பட, பயபக்தியோடு காணப்பட எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. அப்பாமை துதிக்கிற எங்கள் பொறுப்பெல்லாம் என் இயேசு, என் இயேசு, என் இயேசு தயவு கூர்ந்து எடுத்துக்கொள்வீராக ஆண்டவரே. ஆமே நாளிலும் எப்போதுமே பரம வாசஸ்தலத்தை விரும்புகிறவர்களாய் நாங்கள் காணப்பட என் அப்பா எங்கள் ஆண்டவர் இயேசு அனுகிரகம் தாரும். இந்த வார்த்தை கேட்டு யார உள்ளம் தொடப்பட்டு அர்ப்பணிக்கிறார்களோ கரங்களை பிடித்து உள்ளத்தை ஆயத்தப்படுத்தும். ஒருவரு கூட ரகசியவர்கள் கைவிடப்படவே கூடாது. எங்களை ஆயத்தப்படுத்தும், பக்தி வைராக்கி நிறைந்தவர்களாம் எழுப்பும் ஐயா. இறுதியாக உங்கள் எல்லாரும் ஆசீர்வாதத்திற்காகவும் அக்கா அவர்கள் ஜெபிப்பார்.
0: கோடி கோடி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி. ஆண்டவரே வந்திருக்க ஒருத்தர் கூட வெறுமை அனுப்பாதீங்கப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சந்தோஷத்தினாலும் கிழிச்சினாலும் நிரப்பி அனுப்புங்க. ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம், மகத்தான காரியத்தை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க. உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ ஒவ்வொரு தேவையும் சந்தித்து ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா செபிக்கிறோம். அப்பாமை ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே இந்த உலகம் எங்களுக்கு சொந்த இல்லப்பா, உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போகப்போது. ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் அளவெல்லாம் ஊற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். அக்கினை போட வேண்டும் என்று செபிக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் அளவெல்லாம் ஊற்றுங்கப்பா. ஒவ்வொரு ஆத்மத்திலும் ரட்சனை சந்தோஷித்தாரும், உற்சாகத்தின் ஆவித்தாரும், உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க. அக்கில மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரே தெய்வீக பிரசனம் மூடட்டும். ஆண்டவரே தகப்பரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இங்க வந்திருக்க ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளா நீங்க சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவையில் நீர் அறிந்திருக்கிறீர், தேவைகளா நிறைவேற்றி உங்க மகத்துமுள்ள நாமத்தை மகிழ்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அப்பாமி ஸ்தோத்திர ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பலவீனத்தோடு இருந்தாலும் குணமாக்க, நோயில குணமாக்க, பலவீனத்தை குணமாக்க, மந்திரம் செய்வனைகளை எல்லாம் உடைத்து போடுங்க, பிசாசுகளை அழித்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை தாங்க, திருமணம் ஆகாத குடும்பங்களை திரும்ப நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும், சமம் இல்லாத குடும்பத்தில் சமான் தரணும், குடிக்கிற குடும்பத்துல குடியிலிருந்து விடுதலை தரணும், சாபத்திலையும் பாவத்திலிருந்து விடுதலை தரணும் அப்பா. எல்லாரும் நல்ல செபிக்கிறவங்களாக துதிக்கிறவங்களாக மாற்றுங்க. வீட்டுல எல்லார் குடும்பத்திலயும் செவ அப்பா, குடும்ப செவ இருக்கணும் ஐயா. கண்ணீர்லாம் மாத்திருங்க, பிரச்சனை நீக்கிருங்கப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க ஏசப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க, கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. அன்பின் ஆண்டவரே குடும்பத்துல என்ன தேவை இருக்கோ எல்லா தேவைகளும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீங்க சந்திக்க முடியா கெஞ்சுகிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசப்பா, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேண்டி கொடுத்திருக்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை தாரும், உன்னத ஞானத்தை தாருமே. நல்லா படிக்கிற மாத்திரம் நல்லா செபிக்கிறவங்களா மாற்றி சிறு பிள்ளைகளும் செபிக்கணும் ஆண்டவரே. மூணு வயசு குழந்தையிலிருந்து எல்லா குழந்தைகளும் செபிக்கணுமப்பா. செபிக்க நீங்க போதித்தலும் கற்றுத்தாருமப்பா. எங்க பிள்ளைகள் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும், செபிக்கணும், துதிக்கணும். படிப்பிலும் ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவிலும் ஆற்றலும் சிறந்தவங்க பிள்ளைகளா வளரணுமப்பா. ஆசீர்வித்து வளர்த்து கொடுங்க. அந்த விரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் தரிசனம் பார்க்கணும், பெரியவங்க சொப்பனை பார்க்கணும், வாலிபர் தரிசனம் பார்க்கணும், சிறு பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஆண்டவரே உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் வெளிரங்கமா அற்புதிச்சீங்க, உள்ளத்திலே அற்புதிச்சீங்கப்பா. ஒரு வாழ்க்கையிலும் புதிய இதயத்தையும் புது பழத்தையும் புது ஜீவனை கொடுத்துருங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிழ்படட்டும் ஐயா. அப்பா வாகனம் வச்சிருக்க மக்களையும் ஆசீர்வதிங்க, ஒரு குறையில்லாம நடத்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிருங்க, கேஸில் இருக்க மக்களை வெற்றி தாங்க, எல்லாவற்றையும் நன்மையான ஆசீர்வாதம் சம்பூர்ணமா கொடுத்துருங்கப்பா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாலத்தை இறங்கி வருகிறது. மாறுதல்கள் வேற்றுமான எந்த நிலச்சனையும் ஊழியருக்கு நல்ல வரங்களை வல்லமை தாரும், ஊழியருக்கு நல்ல பலத்தை சுகத்தை தாரும். நல்ல எல்லாரும் நாங்கள் ஓடி ஆடி முடி ஊழியத்தை செய்யணும் ஐயா. எனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குதாண்டவர். நாங்கள் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறவர்களாக ஒவ்வொருத்தரை மாற்றுங்க அண்டவர். எல்லாருமே ஊழியர்தானே சொல்லியிருக்கீங்கப்பா. எல்லாருமே ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துற பணியில் ஊக்கமாய் செயலாட்ட கிருபை தாரும். உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிகனமாக்கி செலுத்துறோம் எங்களை அன்புரட்சர் இயேசுக்கு. இனி நாமத்துல மன்றாடி கெஞ்சிருவோம் பரமபிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானால் வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 வசனம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: வாழ்க்கையில் எல்லாம் புதிதாகணும். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நீ மாற்றும் ஆண்டவரின்னு சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. ரெண்டாவதாக நம்ம என்ன செய்யணும்? முதல்ல மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் ராஜ்ஜியம் இது போகணும்னு சொன்னால் மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவதாக 1 பேதுரு 1:13
3: ஆகையால் நீங்கள் உங்கள் மனதினரையை கட்டிக்கொண்டு,
1: நான் மனதினரையை கட்டிக்கொண்டு
3: தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து
1: இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது
3: உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள்.
1: பூரண நம்பிக்கை உள்ளவர்கள் முதல் என்ன செய்யணும்? மனதினரை கட்டணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? தெளிந்த புத்தியுள்ளவர்கள். மூணாவது என்ன செய்யணும்? நமக்கு வெளிப்பட போறாங்க, கிருபையின் மேல நம்பிக்கையுள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கடைசி வினாடியில் இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? மனது நிறைய கட்டணும். இங்கதான் உட்காந்துருக்கோம், சிந்தனை எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். போய் எப்பதான் பிரேயர் முடியும்? போய் சாப்பாடு செய்யணும், அதை செய்யணும், இது என்ன செய்யுது, அதை என்ன செய்யுது, இதுக்கு என்ன பண்றது, அப்படி நம்ம உள்ளத்துல எங்கேயோ அலைஞ்சிருக்கோம். அத மனது நிறைய என்ன செய்யணும்? கட்டணும். மனதான் மனதுதான் நம்ம அங்கங்க அங்கங்க அலைஞ்சிட்டே இருக்குது. மனதை நிறைய கட்டணும். ஆண்டவரே, எனக்கு மனது நிறைய கட்ட எனக்கு பலன் கொடுங்கப்பா. எனக்கு உதவிச்சிங்க, மனசு அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்குது. என் மனசு அடக்கும், எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இங்கே அதைத்தான் சொல்கிறாரு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. லூக்கான் சுவிசேஷம் 12:35
3: உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும்,
1: நம்ம அறைகள் கட்டப்பட்டதாகவும்,
3: உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும்.
1: நம்ம அறைகள் கட்டப்பட்டு மனது நிறைய கட்டப்பட்டிருக்கணும். இல்லை சிந்தனை அப்படியே எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கோம். நம்ம அறைகள் கட்டப்பட்டதாக ஆண்டவரே, மனது நிறைய கட்டு சுவாமி. என் சிந்தனையை காத்துக்கொள்ளும், எண்ணங்களை காத்துக்கொள்ளும். எனக்கு ஏன் அப்படி சொல்றாருன்னா, எண்ணங்களையும் செய்கிகளையும் கூட கடைசியில் கத்துற என்ன செய்றாரா? ஞாயிற்றுக்கு நாள் வரப்போகுது. பிரசங்கி 3:17 பாருங்க.
3: சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியா?
1: அதுதான், சகல எண்ணங்களையும் செய்கைகளையும் இனி நியாயம் தீர்க்கும் காலம் இருக்கிறபடியால். அதனால தான் நம்ம எண்ணங்களை சிந்தனைகள் எல்லாம் நியாயம் தீர்க்கிறதுனால அதனால நம்ம நிறைய மனது நிறைய நம்ம கட்டணும். எப்படி நம்ம கட்ட முடியும்? எபேசியர் புத்தகம் 6:14
3: சத்தியம் என்னும்
4: கச்சையை
3: உங்கள் அறையில் கட்டினவர்களாயும்.
4: சத்தியம் வசனத்தை தேவசனம் இல்ல. இதை நம்ம சிந்திச்சா கர்த்தர் பிரியமில்லாத காரியம். இதை நம்ம செய்யக்கூடாது. இது இந்த பொய் சொல்லக்கூடாது, கோபப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது. இதெல்லாம் நம்ம சத்தியத்துல தான் நம்ம காண்டு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. சத்தியம்னா கச்சை என்ன செய்யணும், எங்க கட்டணுமா, நம்ம மனதுல கட்டணும். சத்தியத்தை சத்திய வசனத்தை கேட்டு நம்ம அதுபடி வாழணும். சத்தியத்தை கேட்கணும், அதுபடி நம்ம வாழணும். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாங்கப்பா. சத்தியத்தை கேட்டு அதுபடி சத்தியத்தை மனசுல வச்சுக்கணும். சத்திய நம்ம கேட்டு ஒரு வசனத்தை கேட்கிறோம், இன்னொரு காலம் விட்டு போயிரும், அது பிரயோஜனமே கிடையாது. சத்தியம் என்னும் கச்சையை எங்க கட்டணும், மனசுல கட்டணும். சத்திய வசனத்தை கேட்டு நம்ம அதன்படி நடக்கிறது கத்துட்டு பலன் கேட்கணும். ஆண்டவரே இந்த வசனத்துபடி நடக்க எனக்கு உதவிச்சிங்க, ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி கேட்டா தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். சத்தியம்னு கச்சையை கட்டிக்கணும். உபாகம் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். உபாகம் புஸ்தகம் 11:19
3: நீங்கள் என் வார்த்தைகளை
4: உங்கள்
3: இருதயத்திலும்
4: உங்கள்
3: ஆத்மாவிலும்
4: பதித்து
3: அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி.
4: பாத்தீங்களா, நம்ம வசனத்தை ஆண்டு வசனம் தெரிஞ்ச இருதயத்திலையும் நம்ம ஆத்மாத்திலையும் பதித்து வசனத்தை என்ன செய்யணுமா, நம்ம கைகளை அடையாளமாக கட்டி
3: உங்கள் கண்களின் நடுவே
4: ஞாபக
3: குறியாக வைத்து
4: உங்க வசனத்தை நம் இருதயத்திலையும் நம் ஆத்மாத்திலையும் பதித்து வைக்க வேண்டும். அருமையானவர்களே, வசனத்தை இங்க கேட்டு இந்த இடத்துல விட்டுட்டு போயக்கூடாது. வசனத்தை உள்ளத்துல போய் நம்ம பாருங்க, இந்த மாடெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னு என்ன செய்ய அசைபடுது. சாப்பிட்டுட்டு முதல்ல சாப்பிட்டுரும், பின்னால் எடுத்து எடுத்து அசைபடி சாப்பிடும். அதே போல நம்ம வசனத்தை கேட்கிறோம், கேட்டு விட்டுறக்கூடாது. திரும்ப வீட்டில் போய் யோசிக்கணும், இன்னைக்கு என்ன வசனம் கொடுத்தாங்க, இன்னைக்கு எதை பற்றி ஆண்டவர் கூட பேசுறாரு, நான் எந்த வசனத்தை கேட்டு நான் விட்டுட்டானா, வசனத்தை மறந்துட்டானா சொல்லி நம்ம என்ன செய்யணும், வசனத்தை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே வசனத்தை கேட்டு இப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது. இங்கே போகிறோம், அதுக்குள்ள நம்ம ஒருத்தர் விசாரிக்கணும், அலம் புலம் விசாரிக்கிறோம். விசாரித்து அப்படியே நம்ம அந்த வசனத்தை விட்டுட்டு போயிடும். அப்படி போகாதபடிக்கு இந்த வசனத்தை நம்ம வீட்டில் போய் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு வசனம் கத்திரி என் கூட என்ன பேசுனாரு, இன்னைக்கு எதை பற்றி பேசுனாங்க, என்ன எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் தேவன் நம்மோட பேசுவார். இந்த வசனத்து மூலமாக பேசுவார். இந்த மாடெல்லாம் என்ன சொல்லி சாப்பிட்டுட்டு அசைப்பாடு, அதே போல் நம்ம வசனத்தை நம்ம அசைப்பாட்டு பார்க்கணும். கர்த்தனைக்கு என் கூட என்ன பேசுனார், இன்னைக்கு என்ன வசனம் சொன்னாங்க, நான் அதுபடி நடக்கிறான்னு சொல்லி நம்ம தனிமையாக இருக்கும்போது வசனத்தை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ தான் வசனம் நம்ம உள்ளத்தில் தங்கும். ஏதோ சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்டு போகிறதல்ல, அது நம்ம இதயத்தில் போய் வீட்டில் போய் யோசிக்கணும். யோசித்து நம்ம நடக்கும், அதன்படி நடக்கிறோமா, இல்லை வசனத்தின்படி நம்ம செய்கிறோமா, இல்லை அது விட்டுட்டு போயிடுறோமா, இங்கே கேட்டு அப்படியே காத்திரே விட்டுட்டு போயிடுறோமா சொல்லி நம்ம தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். வசனத்தை நம்ம சத்தியத்தை நம்ம அறையில் கட்டணும். வசனத்தை நம்ம இருதயத்திலையும் ஆத்மத்திலையும் நம்ம பதித்து வைத்துக்கொள்ள வேண்டும். பார்த்தீங்களா, இருதயத்திலையும் ஆத்மத்திலையும் என்ன செய்யணும், வசனத்தை பதித்து வைக்க வேண்டும். கேட்டுட்டு இங்கே போகிறதுனால இல்லை, அது இன்னொரு வாசிப்பா. உபாகம் புஸ்தகம் 11:19
3: நீங்கள் என் வார்த்தைகளை
4: உங்கள் இருதயத்திலும்
3: உங்கள் ஆத்மாவிலும் பதித்து
4: அவைகளை
3: உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே
4: ஞாபக குறியாக வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு எப்படிலாம் சொல்லித்தரார் பாருங்க. வசனத்தை மறந்துட்டு போயிடக்கூடாது, இங்கே விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏதோ ஒரு வசனம் கேட்டாங்க, என்னமோ சொன்னாங்க, அப்படி போயிடக்கூடாது. ஏன்னா கடைசி காலத்தில் பிசாசனை வரானாம, அப்போ நமக்கு விழித்திருக்கணும். விழித்திருந்து தெளிந்தவர்களாக இருந்தால் தான் பிசாசனை நம்மளை மேற்கொள்ள முடியாது. இங்கே சொல்கிறார் பாருங்க, 1 Peter 5:8
3: தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்க.
4: எப்படி இருக்கணுமா, தெளிந்த புத்தி. நம்ம மனசில் குழப்பம், சோர்வு, தெளிந்த புத்தனை என்ன, மனசில் சோர்வு, குழப்பம், பிரச்சனை உள்ளத்தில் கொண்டு வரக்கூடாது.
3: விழித்திருங்கள்
4: ஏனெனில்
3: உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான்.
4: பிசாசு என்ன செய்து வகை தேடி

0: புத்தியுள்ளவர்கள் வாசிப்பான இருக்க
1: தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள்,
0: தெளிந்த புத்தியுள்ளா இருங்கள்,
1: விழித்திருங்கள்,
0: விழிப்பா இருக்கணும். நம்ம ஆத்மாத்துல விழிப்பா இருக்கணும். நம்ம விழிப்பு இல்லாம நம்ம தூங்கிட்டே போறோம் வச்சுக்கோங்க, நம்ம கையில இருந்தா கூட பொருள் என்ன சரி யாராவது திருடிட்டு போயிருவாங்க. நம்ம விழித்திருந்தா நம்ம நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம விழிப்ப தூக்கத்தா தூங்காம விழிச்சிருந்தா எந்த பொருளும் திருட முடியாது. அதே போல நம்ம ஆத்மாத்துல விழிப்பா இருந்தா தான் பிசாசு நம்மள எந்த பொருளும் நம்மளை விட்டு திருட முடியாது. நம்ம விழிப்பு இல்லாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை விட்டு திருடிட்டு போயிருவான். அதான் விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளாருங்க.
1: ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்,
0: உங்கள் எதிராளி நமக்கு எதிராளி யாரு சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க, நமக்கு எதிராளி யாரு? பிசாசானவன்
1: கெச்சிக்கிற சிங்கம் போல்,
0: அவன் சிங்கம் கிடையாது, கெச்சிக்கிற சிங்கம் போல ஒரு மாய்மலம், கெச்சிக்கிற சிங்கம் போல்
1: எவனை விழுங்கலாமோ என்று,
0: எவனை விழுங்கலாமோ என்று
1: வகை தேடி சுற்றி திரிய,
0: வகை தேடி சுற்றி எப்படி உங்களை விழுங்கலாம், எப்படி உங்களை கர்த்தருடைய பிரிக்கலாம் சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்ம என்ன செய்யணும், தெளிந்த புத்தி உள்ள இருக்கணும். கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தியை கொடுங்க ஏசப்பா, எனக்கு குழம்ப கூடாது, யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் தெளிந்த புத்தியை கர்த்தரை கேட்கணும். எங்க அப்பா அப்படிதான் சொல்லுவாரு, எங்க அப்பா சொல்லுவாரு, நீ வந்து உனக்குள்ளே எந்த குழப்பும் வரக்கூடாது, அது இல்லை இது இல்லை எல்லாம் வரக்கூடாது. கடவுள் கூட வந்துட்டாலும் உன்னை எல்லாம் பார்த்துக்குவாரு. நான் கடவுள் கையில் ஒன்று ஒப்படைச்சிட்டேன்டா, நீ கவலைப்படாத, நீ தான் நல்லா ஆசீர்வாதமாக இருக்க போற அப்படின்னு சொல்லுவார். அது போல் தெளி உன் மனசில் குழப்பம் இருந்தால் ஒன்றும் செய்யாது, ஒன்றும் தெரியாது, கடவுள் உன்னை பார்க்க முடியாது, கடவுளை நீ அறிஞ்சிக்க முடியாது அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். கிணத்துல ஒரு மோதிரம் போட்டால் தண்ணி தெளிவாக இருந்தால் தான் அந்த மோதிரத்தை ஏதாவது பொருள் கிணத்துக்குள்ளே போட்டோம்னா வந்து என்ன செய்யும், தெளிவாக அந்த தண்ணி தெளிஞ்சிருந்தா தான் அதுக்குள்ளே என்ன கிடக்குன்னு தெரியும். தண்ணி குழம்பி கலங்கிட்டு இருந்தால் ஒன்றுமே தெரியும். அதே போல் நீ கடவுளும் கூட வரணும்னு சொன்னால் உனக்குள்ள என்ன வரக்கூடாது, எந்த எண்ணமும் உனக்கு பொருளாசை எந்த எண்ணமே வரக்கூடாது, அங்கே அப்பா சொல்லுவார். அதே போல் நமக்கு புத்தி தெளிந்தா இருந்தால் தான் நம்ம கத்தரை அறிஞ்சிக்கொள்ள முடியும், பிசாசை எப்படி நம்ம மேற்கொள்ள பார்க்குறா எல்லாமே நம்ம தெரியும். அதனால் கத்தர் நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தி தாங்க சப்பா, கெச்சி உங்கள் எதிராளியாக, நமக்கு எதிராளி யாரு, பிசாசு தான். கெச்சிங்கிற சிங்கம் போல எவனை விழுங்களோமான்னு சொல்லி என்ன செய்யறானா, வகை தேடி சுட்டி தீரான். அவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும்னு சொன்னா நமக்கு தெளிந்த புத்தி வேணும், ஆண்டவரை கேட்கணும். முத நிச்சயம் ஆண்டு வருகைக்கு நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும் இல்லையா, மனம் திரும்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும், நம்ம அறைய கட்டிக்கணும். அறைய எதனால கட்டணும், தேவனுடைய வசனத்தை வச்சு கட்டியிருக்கணும். அப்படித்தானே, அப்படித்தானே பார்த்தோம். ஆண்டோட வசனம் தம்மை என்ன செய்யணும், இதயத்திலையும் ஆத்மாத்திலையும் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். வசனத்தை கேட்டுட்டு ஏதோ வசனம் வாசித்தோம், இன்னைக்கு என்னமோ ஒரு அதிகாரம் வாசித்தேன் அது மறந்து போச்சு, அதுக்கு பிரயோஜனம் இல்லை, வாசித்தும் பிரயோஜனம் இல்லை. ஒரு வசனம் ஒரு அதிகாரம் வாசித்தோம்னா ரெண்டு வசனமாவது உங்க உள்ளத்துல கர்த்தர் பேசணும். இன்னைக்கு என்ன வாசித்தீங்க அந்த வசனம் உங்களோட பேசிச்சா, நான் இன்னைக்கு இத்தனை வசனம் வாசித்தேன், இன்னைக்கு இத்தனை அதிகாரம் வாசித்தேன், அது முக்கியம் இல்லை. வசனத்து மூலமா கர்த்தரவங்களோடு பேசணும், அதுதான் முக்கியம். கர்த்தரவங்களோடு பேசுறாரா, வசனம் என்ன வாசித்தீங்களோ உங்களுக்கு யாகம் இருக்கா கேட்கணும், அதுதான் கர்த்தரம்பளத்தில் எதிர்பார்க்கிறாரு. அலையிலுயா சொல்லுங்க, அலையிலுயா கர்த்தர் வர போறாரு, அலையிலுயா. வசனம் ஒன்று கூட மறக்கக்கூடாது, முத நம்ம மனம் திரும்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும், வசனம் உள்ளத்துல நம்ம உள்ளத்துலயும் இதயத்திலையும் எழுதி வச்சுக்கணும். அலையிலுயா இல்லாட்ட நம்ம சிந்தனை அங்கங்க அலைபாயும். ஏன்னா எண்ணத்தையும் செய்யும் ஒரு நாள் ஞாயிற்றுக்கும் காலம் இனி இருக்கிறபடி நம்ம என்ன எண்ணம் சிந்தனம் என்ன சிந்தனை பண்ணோம் என்ன எண்ணம் மற்றவங்களுக்கு ஏதாவது எண்ணி இருக்கமான்னு சொல்லி அது ஒரு நாள் கத்து ஞாயிற்று இருப்பாரு. அதனால தான் உங்கள் மனது நிறைய என்ன எதாச்சும் கட்டணுமா சொல்லுங்க, சத்தியத்தை வச்சு நம்ம மனது நிறைய கட்டணும். அலையிலுயா மூன்றாவதாக வெளிப்படுத்துற விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினொன்னாவது வசனம்,
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
0: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
1: ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி,
0: ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாத விடிக்கு,
1: உனக்குள்ளதை பற்றி கொண்டு,
0: உனக்குள்ளதை பற்றி கொண்டு. அல்லேலூயா. நம்ம கர்த்தரே, நம்ம கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு கிரீடம் கொடுத்திருக்காரு தெரியுமா உங்களுக்கு, நமக்கு நமக்கு எல்லாருக்குமே கர்த்தர் ஒரு கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிரீடம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, என்ன கிரீடம், யாராவது சொல்லுங்களேன் பாக்கலாம், என்ன கிரீடம், பவான் சுவிசேஷம்

0: பத்தாம் அதிகாரம் 10வது வசனம்.
1: திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி
0: திருடவும்
1: கொள்ளவும்
0: கொள்ளவோ
1: அழிக்கவும்
0: அழிக்கவோ
1: வருகிறானே அன்றி
0: வருகிறான் என்று
1: வேறொன்றுக்கும் வரான்.
0: வேறொன்றுக்கு கொள்ளவும் திருடவும் கொள்ளவோ அழிக்கதான் வர்றான். திருடன் நம்ம திருடி போ வர்றான். அவன் தான் நமக்கு எதிராளியாகிய பிசாசு. வெளிப்படுத்தல் 3:11.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
0: இதோ சீக்கிரமாய் வருகிறேன். கத்து வரப்போறாரு. இதோ சீக்கிரமா வருகிறேன்.
1: ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி.
0: ஒருவனும் உன் கிரீடத்தை, உன்னோட கிரீடத்தை, மற்றவங்க கிரீடத்தை நீ பார்க்க வேண்டாம். உங்க மனைவி கிரீடத்தையோ உங்க பிள்ளைய கிரீடத்தை அவங்க பார்க்க வேண்டாம். அவங்க அவங்க கிரீடத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அது வந்து அவங்கவுங்க தான் காத்துக்கணும். அதான் சொல்றாரு, ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு.
1: உனக்குள்ளதை பற்றி கொண்டு,
0: உனக்குள்ளதை பற்றி கொண்டு, உனக்குள்ளதை பற்றி கொண்டு, மற்றவங்களதை நீ பார்க்க முடியாது. ஒன்னால முடியும். உன் கிரீடத்தை, உனக்கென்று கத்தர் கொடுத்த கிரீடத்தை, உனக்குள்ளதை பற்றி கொள்ள. திருட வந்து என்ன செய்ய, திருடவும் கொல்லவும் அழிக்கவே வரான். வேறொன்றுக்கு வரான். பிசாசனுக்கு அந்த 3 காரியம் தான், கொல்லவோ அழிக்கவோ திருடவும் தான் வரான். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. திருட பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொள்ளாதீங்க. அவன் சும்மா நம்ம உள்ளத்துல இருந்து திடீர்னு வரமாட்டான். இடம் கொடுத்தா வந்துருவான். கொஞ்சமாவது இடம் கொடுத்தா வந்துருவான். சொன்னாரு பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்க. வாசிங்க எபேசியர் 4:27 வசனம்.
1: பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருக்க.
0: பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடாமல் இருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: திருடன் வரப்போறான். திருடன் அவனுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கூடாது. இடம் கொடுத்தா உங்களுக்கு உங்க கிரீடத்தை திருப்பி திருடிட்டு போயிடுவான். என்ன கிரீடம் பார்ப்போம். வாசிங்க எபிரேயர் லேவியரா புஸ்தகம் 21:12 வசனம்.
1: அவனுடைய தேவனின் அபிஷேகம் தைலம் என்னும் கிரீடம்,
0: அவனுடைய தேவனுடைய அபிஷேகம் தைலம் என்னும் கிரீடம்
1: அவன் மேல் இருக்கிறது.
0: அவன் மேல் இருக்குது பாத்தீங்களா. அவனுடைய தேவனுடைய அபிஷேகம் என்னும் தைலம் என்னும் கிரீடம்
1: அவன் மேல் இருக்கிறது.
0: நம்ம ஒவ்வொருத்தர் மேல இருக்கிறது. யாரால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களோ உங்க மேல அபிஷேகம் பண்ணும் கிரீடம் நம்ம தலை நம்ம மேல இருக்கிறது. அந்த கிரீடத்தை பிசா திருடத்தான் வருவான். குழப்பத்தை கொண்டு வருவான், சோறு கொண்டு வருவான், துக்கத்தை கொண்டு வர்றான், பாரத்தை கொண்டு வருவான், நமக்கு தேவையில்லாத குழப்பம் யோசனை சண்டை. அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லிடுது. அவருக்கு என்ன செய்ய, அவர் துக்கப்படுத்தாதீங்க. நீங்க பெற்ற அபிஷேகத்தை வாசிங்க எபேசியர் புஸ்தகம் 4:29-30.
1: கெட்ட வார்த்தை ஒன்றும்,
0: கெட்ட வார்த்தை ஒன்றும்
1: உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
0: உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
1: பக்தி விருத்திக்கு ஏதுவான,
0: பக்தி விருத்திக்கு ஏதுவான
1: நல்ல வார்த்தை உண்டானால்,
0: நல்ல வார்த்தை உண்டானால்
1: அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்.
0: அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்.
1: அன்றியும்,
0: அன்றியும்
1: நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று,
0: நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று
1: முத்திரையாக பெற்ற,
0: முத்திரையாக பெற்ற
1: தேவனுடைய பரிசுத்த ஆவியை,
0: தேவனுடைய பரிசுத்த ஆவியை
1: துக்கப்படுத்தாதிருங்க.
0: துக்கப்படுத்த நம்மளை விட்டு ஓடிடுவாரு. அபிஷேகம் பெற்றிருக்க உண்மைதான். யாரெல்லாம் துக்கப்படுத்துறோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தை வாயில வருதா, வந்தா கர்த்தரை நம்ம விட்டு விலகிடுவாரு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் இல்லாமா எங்களை அன்பாரி இசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ்அப்பா மை நோக்கி நாங்கள் கெஞ்சுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு சனங்களையும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா செவிக்கிறோம். நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கொள்ளுங்க. அநேக மக்கள் அப்பா நேரலே பார்க்க உதவிச்சிங்க. தேவக்கருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசரம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன பலவி இருந்தாலும் குணமாக்குங்கப்பா. அண்டவரே இறங்கும் இறங்குமப்பா. கால் வலியை குணமாக்குங்கப்பா. முட்டி வலியை குணமாக்குங்க சப்பா. அப்பாமை துதிக்கிறோம். தகப்பனையும் இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்க அப்பா. மந்திரம் செய்வன கட்டுகள் எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் உடை தெரிகிறோம் சுவாமி, உடை தெரிகிறோம் ஐயா. கத்ராக இயேசுக்கு நாமத்தில் பல்லாத பிசாசை அழித்து போடுகிறோம் ஆண்டவரே. அக்கினி அனுப்பி எல்லா சாத்தனையும் அழித்து நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. அக்கா தலைவலியை குணமாக்கியப்பா, தலைவலியை குணமாக்கி உங்கள் நாமத்தை மகிழ்ப்படுத்துங்க. நெஞ்சோலியை குணமாக்கி உங்கள் நாமத்தை மகிழ்ப்படுத்துங்கப்பா. கொலவலியை குணமாக்கி உங்கள் நாமத்தை நான் மகிழ்ப்படுத்துங்க சப்பா. ஆண்டு விரைய குழந்தை பாக்கி எல்லா சகுலி குழந்தை பாக்கியத்தை தாரும். குழந்தை நீர் கொடுத்திருக்க மக்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும், சபிக்கமாக்கி ஆரோக்கியம் வரப்படணும்னு சொன்னீரே. குணமாக்குங்கப்பா, பரிபூர்ண சமாதத்தை தந்து சத்தியத்தை வெளிப்படுத்தும் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா. தகப்பனே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. வேலையில் எத்தனை குடும்பங்கள் சொல்கிறாங்கப்பா, வேலையில் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்கிறாங்களப்பா. எந்தெந்த சகோதரர்களுக்கு வேலையில் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் மாற்றுங்கப்பா. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாற்றிருங்க. வியாதியை குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா. அண்டு வரையும் குழந்தை பாய்க்கலாம் சகோதரி, குழந்தை பாய்த்து தாங்க. திருமணமாக சகோதர சகோதரிக்கு திருமணம் நடக்க உதவிச்சிங்க. அண்டு வரையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த காரியம் கத்திரால் வந்து சொல்லத்தக்கதாக எத்தனை சகோதரர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கப்பா. அண்டு வரையும் திருமணம் நடக்க உதவிச்சிங்க, திருமணம் நடக்க உதவிச்சிங்கப்பா. கடன் பிரச்சனாலும் தவிக்கிற மக்களுக்கு கடன் நடக்க உதவிச்சிங்க. கண்ணீரை தொடங்க, பிரச்சனையை மாத்திருங்கப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை நிமிடாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. அப்பாவை துதிக்கிறோம். எங்கள் வாலிப சகோதர சகோதரா நீ பாதுகாக்கணும் ஐயா. அவர்களும் தேடணுமே, அறிந்து கொள்ளணும் அப்பா, எண்ணிக்கொள்ளணும். வாலிப சகோதரெல்லாம் பைபிள் வாசித்து வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரையும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. கண்கண்ட காட்சியிலே அவங்க மகிழ்ந்திருந்திடக்கூடாது ராஜா. ஆண்டவரே, வேதத்தை வாசித்து பிரியமான பிள்ளைகளாக ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரையும் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொழிற்சர குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க சப்பா. அண்டு வரையும் இறக்கச் செய்யுங்க இறக்கச் செய்யுங்க இறக்கச் செய்யுங்க சப்பா. அண்டு வரையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவை கெஞ்சுகிறோம் அப்பா. அந்த அப்பா நிகழ்ச்சி எங்கெல்லாம் பார்க்குறாங்களோ ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொரு மலையும் தேவை பிரசனம் மூடிக்கொள்ளட்டும், அக்கினி மூடிக்கொள்ளட்டுமே சப்பா. பலத்த காரியத்தை செய்யுங்கப்பா. அருமையை ரட்சகராகிய தெய்வமே, அவங்க உள்ளத்தை ஆளுகை செய்யுங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நாங்கள் யார் இடத்துல போவோம்? நீர் தானே அவங்களை ஆசீர்வதிக்க முடியுமையா? கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை தருணு சொன்னீரே. ஆசீர்வித்தலும் ஐயா, நன்மை செய்யுங்கப்பா. அப்பாமை துதிக்கிறோம் தேடி. அப்பா மடத்தில் பழகி அப்பா அவளை சமாரம் இருக்கணும், நன்மை உண்டாகும்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு மக்கள் மடத்தில் பழகணும், அவளுக்கு சமாரம் இருக்கணும், நன்மை உண்டாக்குற தேவ நீர் மாத்திருந்தா அப்பா. எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீரே அப்பா. எங்களுக்காக மரண ஆக்கிரி ஏற்றுக்கொண்டீரே அப்பா. எங்களுக்காக கைகளிலும் கால்களிலும் ஆணியடிக்கப்பட்டீரே, விழால குத்தப்பட்டீரே, முள்ளு முடி சூட்டப்பட்டீரே, முதுவெல்லாம் அடிக்கப்பட்டு ஒறுக்கப்பட்டீரே தகப்பனை. ஒவ்வொருவரும் அன்பு ருசிக்கத்தக்கதாக பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவர். கத்தவர் நல்லவர் என்று ருசித்து பார்க்கத்தக்கதாக ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு ஆட்களும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. ஆசீர்வங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவையான வல்லமை நிறப்பட்டு நிறப்பட்டு நிறப்பட்டு ஆசீர்வதிங்க. பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதிகான மாக்கி செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்த நாம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்கள் பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 8144192192 8144192192
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
5: எங்களின் ஏசிலும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

ஆமென். ஆயிரம் பேர்கள் சிறந்த தேவாதி தேவன் விடுவில்லையே. எங்கள் பிரியமே ஆராதிக்கிறோம், எங்கள் நேசித்தவரையுமே ஆராதிக்கிறோம், எங்களுக்காய் தம் உயிரை கொடுத்தவரையும் ஆராதிக்கிறோம், எங்களுக்காக ரத்தம் சிந்தினவரையும் ஆராதிக்கிறோம், எங்கள் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டவரையும் ஆராதிக்கிறோம், எங்கள் நோய்களை தூக்கி சுமந்தவரையும் ஆராதிக்கிறோம், எங்களுக்காய் சாபமானவரையும் ஆராதிக்கிறோம். சேர்ந்து மகிழ்ச்சியோடு கையை தட்டி ஆராதிப்போமா.

0: மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவனே, உலங்கால் யாவும் முடங்கிடுமே, மகிழுடன் துதித்திடுவேன். வாய் திறந்து சொல்லுங்க, தேங்க்யூ லார்ட். இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிற தேவன், நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன், நம்மை பலப்படுத்துகிற தேவன், நம்மை பராமரி. தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்,
1: தம்மை தாமே அதுக்காக ஒப்பு கொடுத்தாரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, சரீரத்தை பிக்கே கொடுத்தாரு, கைகளாணி கால்லாணி விழால குத்தப்பட்டாரு, அங்கி விட்டு கொடுத்தாரு, வஸ்திரங்களை விட்டு கொடுத்தாரு, எல்லாமே விட்டு கொடுத்தார். நமக்காக நம்ம மகிமுள்ள சபையை அவருக்கு முன்பாக நிற்கிறதுக்காகத்தான், நமக்காக தான் தம்மை தம்மே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. மொத ஆண்டவராக இயேசுக்கு எதுக்காக சிலுவையில் வைக்கப்பட்ட? நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும். நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்தில் சுமந்தார், நம்முடைய பாவங்களை அவர் சரீரத்தில் சுமந்தார், சிலுவையில் சுமந்தார். ரெண்டாவதாக நம்ம ஐஸ்வர்யம் ஆகிறதுக்காக தேவநாய கர்த்தர் என்ன செஞ்சார்? அவர் நமக்காக தரித்திரரானார், எல்லாத்தையுமே ஒப்பு கொடுத்தார், தங்களுடைய வஸ்திரத்தை கூட ஒப்பு கொடுத்தார், அங்கி கூட ஒப்பு கொடுத்துட்டாரு. உடைமேல சீட்டு போட்டாங்களாம் பாருங்க. மூன்றாவதாக கர்த்தராகி தேவன் எதுக்காக சிலுவையில் அரைக்கப்பட்டார்? நம்ம சாபத்தில் நம்ம விடுதலையாக்கிறது தான் அவர் சிலுவையில் அரைக்கப்பட்டார். நம்ம சாபத்தில் மீட்கிறது தான் தேவநாய கர்த்தர் சிலுவையில் அரைக்கப்பட்டார். கலாத்தியர் புஸ்தகம் 3:13
0: மரத்திலே தூக்கப்பட்ட எவனும்,
1: மரத்திலே தூக்கப்பட்ட எவனும்
0: சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி,
1: சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி,
0: கிறிஸ்து நமக்காக சாபமாகி,
1: கிறிஸ்து நமக்காக சாபமாகி,
0: நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு,
1: நியாயப்பிரமாணின் சாபத்திற்கு
0: நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார்,
1: நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக எதுக்கான? நம்ம நமக்கு என்னென்ன சாபம் இருக்கோமா? நியாயப்பிரமாண சாபம் இருக்கலாம், மற்றவங்களை நீ தூசிருக்கலாம், நெஞ்சிச்சிருக்கலாம், மற்றவங்களை நம்ம சபிச்சிருக்கலாம், அந்த சாபத்தில் நீங்களாக இருக்குதான் தேவனாய் கர்த்தர் நமக்காக சிலுவையிலே சாபமானார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் நமக்காக சிலுவையிலே சாபமானார். நம்மளை எத்தனை பேர் சபிச்சிருக்கலாம், சாபத்துக்கு நம்ம நீங்களாக இருக்குதான் ஆண்டவராக இயேசுக்கு நமக்காக சாபமானார். அது மாத்திர பரலோகத்தில் நம்ம இனிமேல் சரி சாபமே அங்கே இருக்கக்கூடாதுன்னு தான் உங்களுக்காக எனக்காக அவர் சாபமானார். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தும் விசேஷம் 22:3
0: இனி ஒரு சாபமும் இராது.
1: இனி அங்க என்ன இருக்காது? ஒரு சாபம் அங்க இருக்காது. ஏன்னா இங்க அவர் நமக்காக சாபமாயிட்டாரு. சிலுவையில் அடிக்கப்பட்டு பிக்கப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தில் அவர் மேல விழப்பண்ணி பிக்க கொடுத்தார். சரீரத்தை ஒவ்வொரு சதையா பிக்க கொடுத்தார். நமக்கு சாபமே மேல் இருக்காது. சாபத்துக்காவது அவர் நமக்காக அவர் சாபமாகினார். அருமையானவர்களே, பயப்பட வேண்டாம், கர்த்தராகி தேவன் நமக்காக சாபமாயிட்டார். இவங்க என்ன சாபம் விட்டுருக்காங்களா, அவன் என்ன சபிச்சிருக்காங்களேன்னு சொல்லி இங்கே கலங்க வேண்டாம். தாவீத கோலியாத்தை என்ன செஞ்சானா? சபிச்சானா. 1 Samuel 17:43
0: பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, தடிகளோட என்னிடத்தில் வர,
1: தடிகளோட என்னிடத்தில் வர,
0: நான் நாயா என்று சொல்லி,
1: நான் நாயா என்று சொல்லி,
0: அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான்.
1: பாத்தீங்களா, தன் தேவரை கொண்டு என்ன செஞ்சான்? தாவீத சபித்தான். அதே போல உங்களை கூட எத்தனை பேர் சபிச்சிருக்கலாம், உங்களையும் சபிச்சிருக்கலாம், திட்டி இருக்கலாம், நீ நல்லாவே இருக்க மாட்டெல்லாம் சொல்லி இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு எதுவுமே வராது. ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தர் எனக்காக என்ன செஞ்சார்? அவர் நமக்காக சாபமாயிட்டார். யார் உங்களை சபித்தால் அது என்ன செய்யாது? பழிக்கவே பழிக்காது. ஹலேலூயா. யோசான் புஸ்தகம் 24:9-10
0: அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும்,
1: சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும்
0: மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணி,
1: இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணி
0: உங்களை சபிக்கும்படி பேயூரின் குமாரனாகிய பிளையாமை அழைத்து அனுப்பினான். பிளையாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததனால.
1: நம்மளை சபிக்கிறவங்களை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? செவி கொடுக்க சித்தம் இல்லாதபடினாலே
0: அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான்,
1: ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தார்.
0: இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன்,
1: உங்களை அவன் கைவிக்கு தப்பு வீத்தேன். பார்த்தீங்களா, இஸ்ரேல் மக்களை மோவாபி ராஜா எப்படியாவது இவங்களை என்ன செய்யணும், இஸ்ரேல் மக்களை சபிக்கணும்னு சொல்லி, யுத்தம் பண்ணி சபிக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சான், இந்த தீர்க்கதரிசி பெய்லாமன் தீர்க்கதரிசியை அனுப்புனான். நீ போய் அவங்கள போய் சபிச்சிரு, நீ சபிச்சுன்னு இஸ்ரேல் மக்கள் சாகமா போயிடுவாங்கன்னு சொல்லி அனுப்புனான். அவனுக்கு என்ன செய்யல, செபி கொடுக்க சித்தம் சொல்லுங்க, செபி கொடுக்க சித்தம் இல்லையா, என்ன செஞ்சாரா, அவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு யாராவது சபிச்சிருக்காங்களா, கர்த்தர் உங்களுக்காக தான் சாகமானார். சபிச்ச யார் சபிச்சாலும் தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார், உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் முதலாவது நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறபடி தேவனாய் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதியில் அடிக்கப்பட்டார். ரெண்டாவது நம்ம நம்ம தரித்திரமாக இருந்த நம்மளை ஐஸ்வர்யமாக்குறதுக்காக தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாரு, நமக்காக அவர் தரித்திரர் ஆனாரு. மூன்றாவது என்ன செய்ய, நம்மளை சாவத்தில் மீட்கிறதுக்காக எத்தனை பேர் நம்ம சபிச்சிருக்கலாம், நாயப்பறவை சாவது இருக்கலாம், என்னென்ன சாவை நம்ம வீட்டில் இருக்கோ அந்த சாபத்தில் நம்மளை விடுதலையாக்குறது தான் தேவனாய் கர்த்தர் நமக்காக சாவமானார். உபாகம் புஸ்தகம் 23:5.
0: உன் தேவனாகிய கர்த்தர்,
1: உன் தேவனாகிய கர்த்தர்
0: பிளையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல்,
1: பிளையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல்,
0: உன் தேவனாகிய கர்த்தர்,
1: உன் தேவனாகிய கர்த்தர்
0: உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால்,
1: உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே,
0: உன் தேவனாகிய கர்த்தர்,
1: உன் தேவனாகிய கர்த்தர்
0: அந்த சாபத்தை,
1: அந்த சாபத்தை
0: உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினா.
1: அந்த சாபத்தை எப்படி மாத்திட்டா நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்பண்ண, நாயப்பிரமான சாபமா இருந்தாலும் சரி, மற்றவங்க நம்ம சபிச்சிருந்தாலும் சரி, கர்த்தர் நம்ம இடத்துல அன்பு நினைச்சு சாபத்தை எப்படி மாத்திட்டாரு, ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. அதான் நம்மளும் யாரையும் சபிக்க கூடாது, காரணம்லாம் மட்டும் சாப்பா தங்க ஒருத்தர் என்ன காரியாலும் சபிப்பாங்க. கர்த்தர் வேதம் சொல்லு, காரணம் இல்லாத விட்ட சாபம் நம்மளை தங்கது. ஏன்னா இயேசுக்கு நமக்காக என்ன என்ன செஞ்சாரு, சாமானார். நீதிமொழி புஸ்தகம் 26:2.
0: அடைக்கலான் குருவி அழிந்து போவது போலும்,
1: அடைக்கலான் குருவி அழிந்து போவது போலவும்,
0: தவிலான் குருவி பறந்து போவது போலும்,
1: தவிலான் குருவி பறந்து போவது போலும்,
0: காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது,
1: காரணம் இல்லாத விட்ட சாபம் தங்காது. ஏன்னா கர்த்தர் நமக்காக என்ன செஞ்சிட்டாரு, சாபம் ஆயிட்டாரு. ஹல்லேலூயா. கர்த்தராய் தேவன் அதுக்குத்தான் சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் நமக்காக. முத நம் பாவத்துக்கு சேர்த்து நீதி பிழைக்கிறதுக்காக நம்முடைய பாவங்களை அவர் தோல் மேல சிலுவையில சுமந்தார். கர்த்தர் தேர வேண்டும் தான் நமக்காக என்ன செய்ய ஒரு தரம் பாடுபட்டார். ஹல்லேலூயா. ரெண்டாவது நம்ம ஐஸ்வர்யம் ஆகிறதுக்காக தான் கர்த்தராய் தேவன் நமக்காக என்ன செஞ்சாரு, தரித்திரரானார். மூன்றாவது நமக்காக நம்ம வாழ வேண்டும் தான் அவர் சாவமானார். நம்ம சாபத்தில் விடுதலை பெற்று மகிழ்ச்சியோடு வாழணும் தான் அவர் நமக்காக சாவமானார். நான்காவதாக மத்தேயு விசேஷம் 8:17.
0: அவர் தாமே,
1: அவர் தாமே
0: நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு,
1: அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு
0: நம்முடைய நோய்களை சுமந்தார்,
1: நோய்களை சுமந்தார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்று நோய்களை சிலுவையில சுமந்துட்டாரு. நம்ம நோய் வந்தோடனே பல ஐயோ எனக்கு நோய் வந்துருச்சேன்னு சொல்லி கலங்கக்கூடாது. பரிசுத்த பாடு சொல்லுவோம், என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவர் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஹல்லேலூயா. நான் பாவத்துக்கு நம்ம நம்மளை வியாதிகளாக அவர் சிலுவையில் சுமந்துட்டாரு. நோய் ஐயோ எனக்கு பலவீனமாக இருக்குது, பலவீனமாக இருக்குது நம்ம சொல்லவே கூடாது. நம்ம பலவீனத்தெல்லாம் சிலுவையில் சுமந்துட்டு அவர் தாமே நம்ம பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் என்ன செஞ்சார், நம் நோய்களெல்லாம் சிலுவையில் சுமந்தார். அது விசுவாசிக்க வேண்டும், நம்ம ஒவ்வொரு நிமிஷம் விசுவாசிக்கணும். அவர் தாமே என் பலவீனத்தை ஏற்று நோய்களை சிலுவையில் சுமந்தார், வியாதிகளாம் சிலுவையில் சுமந்துட்டார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய எனக்கு பலன் உண்டு. யோவேல் சொல்ல பலவீனம் நான் பலவான்னு சொல்லக்கூடன்னு சொல்றாரு. யோவேல் 3:10.
0: பலவீனனும்
1: பலவீனனும்
0: தன்னை பலவான் என்று சொல்வானாக,
1: பலவான் என்று சொல்வானாக. ஆண்டு நான் பலவான், கர்த்தருக்குள்ள நான் பலவான், கர்த்தருக்குள்ள பலவான் சொல்லி பாருங்க, நான் பலவீன தாண்டர் மாற்றுவார். அல்லேலூயா. நான் பலவான் சொல்லணும், இயேசுக்கு நான் பலவீனத்தெல்லாம் சொல்லி சுமந்துட்டாரு. நம்புறீங்களா, நம்புறவங்களா அலையில சொல்லலாமா, இல்லைங்க. கர்த்தன் பலவீனத்தெல்லாம் சிலுவையில் சுமந்துட்டார். அவர் தாமே நம் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நோய்களை சிலுவையில் சுமந்தார். ஏசாயின் புஸ்தகம் 53:5.
0: அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்,
1: தழும்புகளால் குணமாகிறோம். ஆண்டவரே எனக்காக தழும்பு ஏற்றீரே, எனக்கு அடிக்கப்பட்டீங்க, தழும்புல எனக்கு குணமாக்கியிருக்கீங்க. நான் மனப்பூர்வமாக விசுவாசத்தோடு சொல்லுங்க, மனப்பூர்வமாக சொல்லுங்க, தழும்புகளால் குணமானீங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நீர் எனக்காக தழும்பு ஏற்றீங்க, நான் குணமாயிட்டேன் ஆண்டவரே. சொல்லி பாருங்க, அப்புறம் அப்படியே சொல்லி சொல்ல சொல்ல பலவீனம் இருக்கிற மாதிரி இருக்கும், தொடர்ந்து சொல்லி பாருங்க, பலவீனம் நம்மளை விட்டு ஓடியே போயிடும். அல்லேலூயா. ஏன்னா அவர் பலவீனம் தேற்றுக்கொண்டு நோய்களை சிலுவில சுமந்துட்டார். அல்லேலூயா. ஏன்னா நமக்காக தான் இன்னும் செய்கிறார். அடிக்கப்பட்ட வண்ணமாவே இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 5:6.
0: அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி.
1: அப்படி எப்படி இருக்காரு? இன்னும் எப்படி இருக்கிறாரா? அடிக்கப்பட்ட வண்ணமா தான் இருக்கிறாரு. இப்ப அடிக்கப்பட உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மளுக்கு அடிக்கப்பட்ட இன்னமா அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிறாரு. காய்ப்பட்ட கரையின் மேல் வைங்கப்பா, எனக்கா தழும்பி ஏற்றுக்கொண்டீரு. அந்த கரத்தின் மேல் வைத்தேன் சொஸ்தமாக்கு கண்டுபிடிச்சு கேட்க வேண்டும். அது மாதிரிலாம் நம்ம நான் நோய்களை மட்டும் அவர் குணமாக்குறவில்ல, நம்ம உள்ளத்தின் காயத்தை அவரு குணமாக்குற தேவன். நீதிமொழியின் புஸ்தகம் 20:30.
0: காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும்.
1: பொல்லாதவன் அழுக்கற துடைக்கும். உள்ளத்தை கூட நமக்கு என்ன செய்யறாரு? குணமாக்குற தேவன். உள்ளத்துல யாரா திட்டின காயம் இருக்கா? இப்படி பேசிட்டாங்களே, அப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லி கத்துட்டு சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க ரத்தத்தால் கழுவுங்க. போராட்டம் உள்ள திருக்கக்கூடாது. அவங்க இப்படி திட்டாங்கப்பா, என்னை மன்னியும். ஆத்மத்துல காணப்படுற காயத்தை குணமாக்கும் ஆண்டவரே. சங்கீத புஸ்தகத்துல சொல்றாரு பத்திங்க, நொறுங்குண்ட இதயத்தையும் நறுங்குண்ட ஆவி அவர் நினைச்சுறாரா? 147:3 வாசி பாருங்க. நொறுங்குண்ட இதயத்தை அவரு குணமாக்கி நம்ம காயங்களை கட்டுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத கத்ராய் தேவன் எதுக்காக சொல்லி அடிக்கப்பட்டாரு? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி, நம்ம தேவனிடத்துல சேரும்படி. ரெண்டாவதாக நம்ம ஐஸ்வர்யாக்குறதுக்காக அவரு தரித்திரரானார். தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்த எல்லாமே ஒப்பு கொடுத்தாரு. வஸ்திரத்தை கூட ஒப்பு கொடுத்துட்டாரு. அங்கே கூட நமக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. மூன்றாவதாக நமக்காக சாவமான நம்ம எப்படி இருக்கணுமா? ஆசீர்வாதமா இருக்கிறது தான் நம்முடைய சாபத்தில் அவரு சிலுவையில சுமந்தார். நான்காவதாக நம்ம நோய் இல்லாம வாழ்க்கை வாழ்த்து அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நம்முடைய பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நோய்களை சிலுவையில சுமந்தார். கடைசியாக ஏசாயின் புஸ்தகம் 53:4.
0: மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார்.
1: பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்துட்டார். நம்ம மகிழ்ச்சியா இருக்கதா? அவர் துக்கங்களா சுமந்தார். அருமையானவர்களே, நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இந்த வசனத்தை நீங்க சொல்லி பாருங்க. ஆண்டவரே, என் பாடுகளை நீ ஏற்றுக்கொண்டீங்கப்பா, என் துக்கங்களெல்லாம் சிலுவையில் சுமந்துட்டீங்க. ஆண்டவரே, நான் மகிழ்ச்சியா இருக்கேன், எனக்கு உதவி செய்யும். என் துக்கங்களெல்லாம் சிலுவையில் சுமந்துட்டீங்களே. நம்ம துக்கங்களெல்லாம் சிலுவையில் சுமந்துட்டாரு. நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அது விசுவாசத்தோடு நம்ம அறிக்கிறோம். அவரின் புஸ்தகம் 10:9 பாருங்க. நம்ம உள்ளத்தில் விசுவாசத்தை நம்ம எதை செய்யணும்? அறிக்கையிடணும்.
0: என்னவென்றால்
1: கர்த்தராகியேசுவை
0: நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு
1: தேவன் அவரை
0: மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில்
1: விசுவாசித்தால்
0: ரட்சிக்கப்படுவார்.
1: விசுவாசிக்கணும். என் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். என் பாடுகளை ஏற்றுக்கொண்டான் சரி, இருதயத்தில் விசுவாசிக்கணும். வாயினால் அறிக்கையிடணும். என் பாடுகளை ஏற்று துக்கங்களை சிறுவில சுமந்துட்டார்.
2: கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தரி வார்த்தை கேட்டிருக்கோம். இப்போ நம்ம செபிக்க போகிறோம். எங்களை அன்பான் இயேசுத்து வழி நடத்துகிற எங்களை பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே, உமை போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம், அணுகிறோமப்பா. ஆண்டவரையும் லட்சியம் உள்ள வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாளத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. கர்த்தருடைய கிருபை நாளும் தாங்கட்டும். நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. கர்த்தருடைய கிருபை நாளும் தாங்கட்டும் அப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. கடன் பிரச்சனை கஷ்டப்படுற மக்களை கடன் அடைக்கு உதவி செய்யுங்க. வட்டி கடனால கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் வட்டி கடன்லேருந்து விடுதலை தாங்க. சமாளத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சி கொடுங்க ராஜா. ஆசீர்வதிங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும். சமாளாத மக்களுக்கு சமான் தரணும். கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க சப்பா. குழந்தை பாக்கி இல்லாத சகோதரி குழந்தை பாக்கியத்தை தாங்க சப்பா. ஆண்டவரே, கர்த்தத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் சுகந்தரடி சொன்னீர். அவரால் கிடைக்கும் பலனடி சொன்னீரே. நீர் தாமே குழந்தை பாய் தந்துடலும். உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க. தெய்வீக பிரசனம் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து கரம் பிடித்து நடத்துங்கப்பா. உன்னதாவில் நிரப்புங்க சப்பா. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசிர்வீங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசிர்வீங்க அப்பா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கத்திர கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் கண்ணீரை தொடங்க. கத்துடி கீர்வே நானும் தாங்கட்டும். ஊழியர் வல்லமையாய் பயன்படுத்துங்க. அக்கின் ஜோலையாக மாற்றுங்க. எல்லா ஊழியருக்கும் வரங்களை வல்லமையில் நிரப்புங்க, கனிகள் நிரப்புங்க. உங்கள் மகத்துமில் நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. பெரிய காரியத்தை செய்ங்க. நாங்கள் ஒரு மனதோடு கண்ணீரோடு செவிக்க எங்களுக்கு எல்லாருக்கும் உன்னத பலத்தை கொடுங்க. ஆவியான ராளிகை செய்ங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் அன்புரட்சர் யஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டார், கலங்காதீங்க.
3: கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இது ஒரு செப நேரம். வழக்கம் போல நாம் யாரும் இப்பொழுது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். சகோதரி அவர்கள் சொல்கின்ற ஜப குறிப்பை நன்கு கவனித்து அவளோடு இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் இணைந்து ஜெபிக்கின்ற ஜெபம் நிச்சயம் வல்லமையுள்ளது. நமது இணைந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். நிச்சயம் நமது தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். வாருங்கள் ஜெபிக்கலாம்.
2: நம்ம தேசத்துல நாளுக்கு நாள் கொரோனா வைரஸ் அதிகமாகி கொண்டிருக்குது. நம்ம கண்ணீரோடு செவ்போன ஆண்டவரே, எங்க தேசத்துக்கு நீங்க இறங்கித்தான் ஆகணும் ஆண்டவரே. இந்த கொரோனா வியாதியில கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் குணமாக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கண்ணீரோடு நம்ம சேர்ந்து செவ்போனோம். எங்கள் அன்பாரியை சித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவையுமே நோக்கி நாங்கள் செவிக்கிறோம் அப்பா. பிரவினிலன் மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். பிரவினிலன் மக்கள்லாம் கர்த்தாவே உண்மை தேடம் அண்டி கொள்ளம் அறிந்து கொள்ள ரட்சிக்கப்பட கிருவை தாங்க சப்பா. எல்லாருமே தேடணும் அறிந்து கொள்ளணும்ப்பா. அங்கே யாருக்கும் கொரோனா வியாதி வரவே கூடாதப்பா. அவங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது செவிக்கிறோம். யாருக்குமே இந்த கொரோனா வியாதி வரக்கூடாதப்பா. குன்னூர் மக்களுக்காக செவிக்கிறோம். குன்னூர் மக்களுக்கு யாருக்கும் இந்த கொரோனா வியாதி வரவே கூடாது ஏசப்பா. கெஞ்சுறோம் கெஞ்சுறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும் பராமரித்து கொள்ளும். கர்த்தர் வீடை கட்டாவிட்டால் கற்றவங்களை பிரயாசங்களை விருதா. கர்த்தர் நகரத்தை காக்காவிட்டால் காவலர் விழித்திருக்கிற விருதான்னு சொன்னீரே. நீர்தான் எங்களை காக்க வேண்டும் ஐயா. குன்னூர் மக்களுக்காக செவிக்கிறோம் அப்பா. ஊட்டி மக்களுக்காக செவிக்கிறோம். அங்கேயும் பாதுகாத்து கொள்ளும் பராமரித்து கொள்ளுங்க ஏசப்பா. கோத்தகிரி மக்களுக்காக செவிக்கிறோம். அங்கேயும் பாதுகாத்து கொள்ளும் பராமரித்து கொள்ளும். யாருக்கும் இந்த கொரோனா வியாதி இருக்கக்கூடாதப்பா. அப்படி எங்கேயாவது மறைமுகம் இருக்குமானா அவங்களை குணமாக்கி உங்கள் நாமத்தை வங்கிப்படுத்துங்க அப்பா. குந்த மக்களுக்காக செவிக்கிறோம். கூடலூர் மக்களுக்காக செவிக்கிறோம். பந்தலூர் மக்களுக்காக செவிக்கிறோம். ஆறு தாலுக்கா உங்களோட அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து கெஞ்சுக்கிறோம் ஐயா. யாருக்கெல்லாம் அந்த பலவினை இருக்குதோ அவங்கள குணமாக்கிருங்கப்பா. குணமாக்கிருங்க குணமாக்கிருங்கப்பா. யாருக்குமே அப்பா நீலகிரியில் யாருக்கும் இந்த வியாதி வரக்கூடாதப்பா. நீங்கள் தான் ஒவ்வொருவரும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் ஐயா. ஆண்டவரே நீங்கள் தான் எல்லா கவலையும் எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா செவிக்கிறோம். எல்லா ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், தேடணும், அறிந்து கொள்ளணும், அண்டிக் கொள்ளணுமாப்பா. எங்கள் நீலகிரியில் பெரிய ஒரு எழுப்பு உயிர் மீச்சை தர வேண்டும்ப்பா. அறிந்து கொள்ளக்கூடிய பெரிய பாக்கியத்தை நீங்க தர வேண்டும் கெஞ்சி மண்டாடி கேட்கிறோமே சப்பா. இறங்குமாப்பா இறங்கும் அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். சென்னையில் அதிகமா இருக்குது என்றவரே. சென்னை மக்கள் மேல உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம். குணமாக்கும் அப்பா குணமாக்குங்க. தோமாங்க ரத்தத்தை சிந்தனங்களே ராச்சா ஐயா அப்பா. சென்னை மக்களுக்காக செவிக்கிறோம். செங்கல்பட்டு மக்களுக்காக செவிக்கிறோம். திருவள்ளூர் மாவட்ட மக்களுக்காக செவிக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்ட மக்களுக்காக செவிக்கிறோம். ஆண்டவரே அவங்க மேல உங்களுக்கு வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் அப்பா. குணமாக்கும் குணமாக்கும் அப்பா. 37 மாவட்ட மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். எங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு மேலையும் தேவனோட வல்லமை இறங்க முடியா கெஞ்சுகிறோம் அப்பா. உங்களோட வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவிலிருந்து தப்புவேன்னு சொல்லி 107 சங்கீதம் 20 வசனத்தில் சொன்னீங்களே அந்த வாக்கு நிறைவேற்றுங்க ஆண்டவரை நிறைவேற்றுங்கப்பா. யாரெல்லாம் அந்த பலவீனத்தினால் கட்டப்பட்டிருக்கவங்களும் ஒவ்வொருவரையும் குணமாக்கும் ஆண்டவரை குணமாக்குங்க ஆண்டவரே. உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இறக்க செய்யுங்கப்பா கிருபை செய்யுங்கப்பா. உங்க பாதத்தை பிடித்து கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் கத்தாவே அப்பா. இறங்க வேண்டும் அப்பா இறங்க வேண்டும் அப்பா. ஒவ்வொரு மக்களையும் குணமாக்க வேண்டும் அப்பா. அப்பா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுது ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க குணமாக்கும் ஐயா. நீர் சொல்லாக்கும் நீர் கட்டளை நிற்கும் ஐயா. குமாரன் விடுதலையாக்கினால் தேவகுமாரா இயேசுக்கு விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை சொன்னீரே. நீர் குணமாக்க முடியாது செவிக்கிறோம். மகாராஷ்டிரா பகுதிக்காக செவிக்கிறோம் அப்பா. பாம்பே பகுதிக்காக செவிக்கிறோம் ஆண்டவரே. குஜராத் பகுதிக்காக செவிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அவனோட பாதத்தை பிடித்து கெஞ்சுறோம் டெல்லிக்காக அப்பா. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பா தெலுங்கானா பகுதிக்கான எங்களை செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு இடத்துலயும் ரத்த தெலுங்க தெலுங்கப்பா கர்லவு தகப்பனை இறங்க வேண்டும் ஐயா. 138 கோடி சனங்கள் மேலும் ரத்தத்தை தெளிங்கப்பா. கொரோனா வியாதி யாருக்குமே வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா அந்த வியாதினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் குணமாக்க வேண்டும் ஐயா, குணமாக்க வேண்டும் ஆண்டவரே. குணமாக்குமப்பா, குணமாக்குமப்பா. தேவனே நீர் சொல்லாக நீர் கட்டளை நிற்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா, அங்கு போதும் ஆண்டவரே. எங்க இந்தியா பகுதியில ஆண்டவரே இந்த கொரோனா வியாதி இருக்கவே கூடாதப்பா, இருக்கவே கூடாதப்பா. அந்த வியாதியை நீர் அப்புறப்படுத்த வேண்டுமா சிவிக்கிறோம் ஐயா. உங்களால மட்டும்தான் முடியும். ஏசப்பா ஏசப்பா இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க. இந்தியா தேசத்துல பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. நீங்க குணமாக்குங்க ஏசப்பா, நீங்க குணமாக்குங்க ஆண்டவரே. நீங்க சொல்லுங்கப்பா இனிமேல் வராதே, கடலையும் காற்றையும் பாற்று இறையாதே என்று சொன்னீரப்பா. நீ அங்க மிகுந்த அமைதி உண்டாயிற்று ஆண்டவரே. ஐயா ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, இந்த வியாதி அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. என்னுடைய பாவங்கள், தேசத்துடன் மக்களுடைய பாவங்கள் எதுவா இருந்தாலும் மன்னிமப்பா, மன்னிமப்பா. உங்களை கோபப்படுத்துற பாவங்கள், உங்களை துக்கப்படுத்துற பாவங்களை எங்கள் தேசத்துல மன்னிம் ஆண்டவரே, மன்னிம் ஐயா ஆண்டவரே. 5 கண்ட சனங்களுக்காக நீர் 5 ஏற்ற எங்கள் நேசரே அப்பா. 5 கண்டத்தில் இருக்கப்பட்ட எத்தனை உலகம் முழுவதும் நாடுகள் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்காங்களப்பா. வைரஸ்னால பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தொடுமையா தொடுமையா தொடுமையா அவங்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சிரோம், எல்லா நாடுகளிலும் எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டு நாட்களால் மறித்து கொண்டே இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. நீ சாவருடைய சாவ விரும்புகிற தேவன் அல்ல ஆண்டவரே. ஐயா ஐயா இறங்குங்க இறங்குங்க. இயேசுவே இயேசுவே இயேசுவே இறங்குங்கப்பா. ஒவ்வொருவரையும் குணமாக்கி உங்க நாமத்தை மகி எங்களுக்காக எனக்காக ஒரு சொட்டு ரத்தம் கூட வைக்காத விடுக்கி. கைகள் ஆணி கால்கள் ஆணி விழால குத்தப்பட்டி முள்ளு முடிச்சு விட்டப்பட்டீரே. முதுவெல்லாம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீரப்பா. எனக்காக அந்த கடை அடைந்தீரே கத்தாவே. உங்களுக்கு ஏற்பட்ட ரத்தம் நாடுகள் முழுவதும் தெளித்து எல்லாரையும் விடுதலை செய்யுங்க சப்பா. அப்பா அப்பா அப்பா எங்களை மலம் மனு விருகிறவரே, எங்களுக்காக பரிதவிக்கிறவரே. மீன் நோக்கி கெஞ்சுரும் கெஞ்சுரும் கெஞ்சுரையா. விடுதலை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. நிச்சயமா ஆண்டவரே எங்க சபத்தெல்லாம் கேட்டு நிச்சயமா அந்த கொரோனா வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க நீர் மகத்துமுள்ள தேவன் வல்லவராய் இருப்பதற்காக மீ துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யேசுபா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரம் அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: நம்முடைய 24 மணி நேரம் ஜப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் asvinkaram@gmail.com.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் யோபேல் புஸ்தகம் 3:16 வசனம்.
1: கர்த்தர் சியோனிலிருந்து கெர்ச்சித்து,
0: கர்த்தர் சியோனிலிருந்து கெர்ச்சித்து
1: எருசலேமிலிருந்து சத்தமிடுவார்,
0: எருசலேமின் சத்தமிடுவார்,
1: வானமும் பூமியும் அதிரும்,
0: வானமும் பூமியும் அதிரும்,
1: ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு,
0: கர்த்தர் தமது ஜனத்திற்கு
1: அடைக்கலமும்,
0: அடைக்கலமும்
1: இஸ்ரவேல் புத்திரருக்கு,
0: இஸ்ரவேல் புத்திரருக்கு
1: அரணான கோட்டையுமாயிருப்பார்,
0: அரணான கோட்டையுமாயிருப்பார். அல்லேலூயா. வானமும் பூமியும் என்ன செய்யும்? அதிரும். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்யறாரு? தம்முடைய சனத்துக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமாகவும் என்ன செய்வாரா? இஸ்ரேல் மக்களுக்கு அரணான கோட்டை. நம்மளும் இப்போ இஸ்ரேலை தான் மாற்றிக்கிட்டார்ல. ஆண்டவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு எல்லாருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்மளை இஸ்ரேலை மாற்றிருக்கிறாரு. இந்த உலகத்தில் என்ன வந்தாலும் நம்மளுக்கு கர்த்தர் என்ன செய்யறது? எப்படி இருப்பார்? அடைக்கலமாகவும் அரணாகவும் இருப்பார். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் பார்த்து உறுதியாய் பற்றிக்கொள்ளணும். இதுவரைக்கும் செபித்த செவம் அல்ல. கடைசி நாளை வந்துட்டோம். உலக காரியங்கள் என்னென்ன எப்படி போய்கொண்டிருக்கு நம்ம அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும்? அதிகமாக நெருங்கணும். இதை இப்போ நெருங்கி இதை சீவிச்சு இப்போ செவம் பண்ணுது 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படி எல்லாம் அருமையானவர்களே, நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் வேதம் சொல்லுது, என்ன செய்யணும்? இடவிடாம ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கர்த்தர் வேதம் சொல்லுது. நம்ம இடவிடாமல் ஜெபிக்கணும். அப்பதான் அவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அவரை பார்த்து உறுதியாய் பிடிச்சிக்கணும். ஆண்டவரே, உண்மையில்லாம இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஆண்டவரே, நீர்தான் எனக்கு போதுன்னு சொல்லி அவர் பார்த்து உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் சொல்ற கர்த்தரிடத்தில் திரும்புங்க, கர்த்தரிடத்தில் திரும்ப. என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தரிடத்தில் முழு மனதோடு திரும்பி, இயேசுவே நீர்தான் ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் எங்கேயோ போயிட்டு இருந்தேன் ஆண்டவரே, இதுவரைக்கும் அவங்கள நம்பி இருந்தேன், இவங்களை நம்பி இல்லை ஆண்டவரே, எனக்கு நீர்தான், எனக்கு நீர் தான். இதுவரைக்கும் எங்கள் குடும்பத்தில் அவங்க பார்ப்பாங்க, இவங்க பார்ப்பாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்ம இதை வாங்கணும், அதை வாங்கணும் அப்படிலாம் நினச்சிருந்தோம். இனிமேல் இந்த உலகத்தில் என்ன தெரியுமா? என்ன வாங்கினாலும் உலகத்திலிருந்து கொண்டு போகிறது ஒன்றுமே இல்லை. கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, கொண்டு போகிறது ஒன்றுமே இல்லை. அது எல்லாரும் சொன்னால் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அருமையானவர்களே, இந்த காரியத்தில் விட்டுட்டு இயேசுவின் பாதத்தை அதிகமாக யாரெல்லாம் பிடிச்சி கொள்றீங்களோ அவங்க பரலவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார் நோவாவின் காலத்தில் இப்படிலாம் நடக்கும்னு சொன்னார், லோத்து காலத்தில் இப்படிலாம் நடக்கும்னு சொன்னார். இப்படிலாம் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. இன்னமும் நம்ம வந்து உலக காரியத்துக்காகவோ இன்னும் அதுக்காக இதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்போமானால் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் வரப்போறாரு. அல்லேலூயா. அதே வானமும் பூமியும் அதரும், ஆனாலும் கர்த்தர் எழுச்சி வர தமிழ் சனத்துக்கு அடைக்கலமோ நானும் கோட்டையுமா இருப்பேன். ஆண்டவரே நீ கழுவுமப்பா, என்னை எப்படியாவது ரட்சியும் ஆண்டவரே. ரட்சிப்புக்காக கெஞ்சனும், இறந்து கெஞ்சனும் ஆண்டவரை கெஞ்சன். பாருங்க, ஒரு ரேஷன் கடைக்க போறீங்க, ரேஷன் கடையில் உங்களுக்கு வந்து சொல்றாங்க உங்க கார்டு சரியில்லை, நீங்க போய் இன்னைக்கு தால்காசில் அங்கே போய் நீங்க ஏதாவது வாங்கிட்டு வாங்க, சைன் வாங்கிட்டு வாங்க சொன்னா நினைச்சுவேன். இல்லைங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு எப்படியாவது மண்ணெண்ணெய் கொடுத்துருங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்களுக்கு அரிசி கொடுங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு அது வேணும்னு சொல்லி நம்ம எப்படி கெஞ்சிரும்? அதே போல நம்ம ஆண்டவராக இயேசுக்கு பாதத்தை கண்ணீரோடு கெஞ்சி. மனிதர் இறங்க மாட்டாங்க, கர்த்தர் நமக்கு இறங்குவாரு. அல்லேலூயா. அதான் ஆண்டர் சொன்னார் லூக்கால் சுவிசேஷத்தில் 18:00 நம்ம பாவத்துக்காகவே எதுக்கெல்லாம் கேட்கிறோமோ மன்னிங்க ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டர் சொல்றாரு. அந்த 7:00, 8:00 வாசிப்பா.
1: அந்தபடியே தேவன்
0: தம்மை நோக்கி
1: இரவும் பகலும் கூப்பிடுகிறாகிய
0: தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில்
1: நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ?
0: நம்ம இரவும் பகலும் அவர்களும் கெஞ்சணும். ஆண்டவரே, உங்களை தவிர எனக்கு யாரும் இல்லப்பா, நீங்க இறங்கத்தான் வேண்டும், என்னை முற்றிலும் மன்னிச்சு, என்ன ரத்தத்தால் கழுவுங்க, என்ன ரட்சிங்க ஆண்டவரே, உங்க இந்த உலகத்தில் எனக்கு உண்மை தவிர யாரும் இல்லப்பா, நீர் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சு முழுமையோடு நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அதான் ஆண்டவர் சொன்னாரு, அத்திமரத்தை கவனிச்சு பாருங்க அத்திமரத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி சொன்னாரு. அது எதை குறிக்குன்னா அரசாங்கம். இதை தான் நம்ம பார்க்க வேண்டும். வாசித்து பாருங்க லூக்கால் சுவிசேஷம் 21:29
1: அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார்.
0: அத்திமரத்தையும்
1: மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள்,
0: இது எதை குறிக்கிறது? ஒவ்வொரு அரசாங்கத்தை குறிக்கிறது. கர்த்தராகிய தேவன் சொன்னார் அத்திமரங்கிறது இஸ்ரேல் வந்து இப்ப அத்திமரம் அவங்க தலைச்சிட்டாங்க, நல்லா வளர்ந்துட்டாங்க. அதுபோல் மற்ற எல்லா மரங்களையும் கவனித்து பாருங்கள். எதை கவனிக்கணும்? ஒவ்வொரு அரசாங்கத்தை கவனிக்கணும். இதை கவனிக்கும் போது கர்த்தராகிய தேவன் வருக மிக மிக சமீபம். அல்லேலூயா. கர்த்தர் வருக ரொம்ப சமீபம் நம்ம ஆயத்தத்தோடு இருக்கணும். எப்ப வந்தாலும் அவர் சந்திக்கணும், என்ன செய்யணும், அதன் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படணும். ஆயத்தப்பட்டாதான் அவர் அருகே போக முடியும். 46:11
1: சேனைகளின் கர்த்தர்,
0: சேனைகளின் கர்த்தர்
1: நம்மோடு இருக்கிறார்,
0: நம்மோடு இருக்கிறார்.
1: யாக்கோபின் தேவன்,
0: யாக்கோபின் தேவன்
1: நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர்.
0: நமக்கு எப்படி இருக்கிறார், அவரு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஹலேலூயா. நம்ம சோர்ந்து போக கூடாது, எதை பார்த்து சோர்ந்து போக கூடாது. நமக்கும் இப்ப நம்ம நம்ம அப்பா அம்மாட்ட ஏதாவது பேசாம இருந்தா என்ன செய்வான், அதை நம்ம அப்பா அம்மாட்ட மன்னி கேட்டு ஒப்பராகிறது போல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அப்ப மன்னி கேட்டு ஒப்பராகிற வேண்டும். நமக்கு எப்படி இருக்கிறாரா, உயர்ந்த அடைக்கலம். இந்த உலகத்துல என்ன ஆபத்து விபத்து வந்தாலும் அவர் நமக்கு எப்படி இருப்பாரு, உயர்ந்த அடைக்கலமா இருப்பாரு. சரி, கத்தர் பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல யாருக்கெல்லாம் அடைக்கலமா இருந்தாரு தான் பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் 90:1
1: ஆண்டவரே,
0: ஆண்டவரே
1: தேவரீர்,
0: தேவரீர்
1: தலைமுறை தலைமுறையாக,
0: தலைமுறை தலைமுறையாக
1: எங்களுக்கு அடைக்கலமானவர்,
0: எங்களுக்கு அடைக்கலமானவர். ஹலேலூயா. யார் சொல்ற, மோசே சொல்றாரு. ஹலேலூயா. மோசே சொல்ற, ஆண்டவரே எங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு எப்படி இருக்கிறாரு, அடைக்கலமா இருக்கிறாரு. அப்ப நமக்கு ஆண்டு சொல்லி இருக்கிறாரு உயர்ந்த அடைக்கலம். இந்த உயர்ந்த அடைக்கலத்துல போகணும்னு சொன்னா நம்ம ஒவ்வொரு நிமிஷம் அவரோடு இருக்க வேண்டும். துதிச்சிட்டு சோத்திரம் பண்ணிட்டு இணைந்து அவரோடு இருக்கணும். ஆண்டவரே நீ உம்மோடு இணைச்சிக்கோங்கப்ப, இணைச்சிக்கோங்க, எனக்கு தனிமையை விட்டுறாதீங்க, நம்ம அடைக்கலமாக இருக்கணும், நீதான் எனக்கு அடைக்கலன்னு சொல்லி கேட்டா கர்த்தர் நமக்கு எப்படி இருப்பாரு, உயர்ந்த அடைக்கலம். இங்க மாசே சொல்ற, இன்னொரு வாசிப்பாத 90:1
1: ஆண்டவரே
0: தேவரீர், தேவரீர்
1: தலைமுறை தலைமுறையாக,
0: தலைமுறை தலைமுறையாக
1: எங்களுக்கு அடைக்கலமானவர்,
0: எங்களுக்கு அடைக்கலமா இருப்பார். அவர் சொல்றாரு தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். நீங்க நானும் சொல்லலாமா, கர்த்தாவே தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். உள்ளத்துல கொண்டு வரணும், ஆயிட்டு சொல்றது இல்ல, இருதயத்துல கொண்டு வரணும், இதயத்துல மனசுல உள்ளு மனசுல சொல்லணும், கர்த்தாவே எங்களுக்கு தலைமுறை தலைமுறை அடைக்கலமா இருக்கீங்க ஆண்டவரே சொல்லி இதயத்தில் உள்ளத்துல சொல்லணும். அல்லேலூயா. 91:2
1: நான் கர்த்தரை நோக்கி,
0: நான் கர்த்தரை நோக்கி
1: நீர் என் அடைக்கலம்,
0: நீர் என் அடைக்கலம்,
1: என் கோட்டை,
0: என் கோட்டை,
1: என் தேவன்,
0: என் தேவன்,
1: நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன்.
0: நான் நம்பியிருக்கிறேன் சொல்லு. மோசே சொல்றாரு கர்த்தர் நோக்கி, நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நானே நீ நம்பியிருக்கிற நீர் தான் ஆண்டவர். அவங்களுக்கு எத்தனையோ பேர் இருந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் மோசை கூட இருந்தாங்க, ஆனா அவர் யாருமே சொல்லல. மோசை சொல்றாரு கர்த்தரை நோக்கி, நீ அடைக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நானு நம்பி இருக்கிற நீர் தான் ஆண்டவர். வேற எங்கே இருக்க நம்பிக்கை இல்ல, வேற எங்கேயுமே இல்லைன்னு சொல்லி நம்மளுக்கு மோசையோடு சொல்லுமா, ஆண்டவரே நீர் தான் அடைக்கலன்னு சொல்லுவோம். அது மாத்திரம் இல்ல, யாத்திரா புஸ்தகம் 33:11 எல்லாரும் பைப்பில் எடுங்க, நீங்கள் எடுத்தாதான் உங்களுக்கு புரியும்.
1: ஒருவன்,
0: ஒருவன்
1: தன் சிநேகிதனோட பேசுவது போல,
0: தன் சிநேகிதனோட பேசுவது போல
1: கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார்.
0: கர்த்தர் என்ன செஞ்சாரா, மோசையோட முகமுகமாய் பேசினார். உங்க கூட பேசணுமா ஆண்டவர், உங்களுக்கு அந்த வாஞ்சி இருக்குதா, வாஞ்சிருந்தா பேசுவாரு ஆண்டவர். இவங்க கூட தான் பேசுவேன், மோசை கூட தான் பேசுவேன், இல்ல இவங்க கூட தான் பேசுன்னு சொல்லல, கர்த்தர் வாஞ்ச தாகம். மோசையோடு தேவன் என்ன செஞ்சாராம், முகமுகமாய் பேசினார். அப்ப தேவன் உங்களோட பேசணும், எத்தனை கண்ணீர் வெடிக்கணும், எத்தனை அழுகணும், ஆண்டவர் ஏன் எங்களுக்கு பேசலுங்க, நீங்க தகப்பன் தானே ஆண்டவர், தகப்பன் சொன்ன எங்களை நீங்க பேசுங்க, நான் உங்க பிள்ளை தானே, எங்களை பேசுங்கப்பா, என் குறை என்ன இருந்தாலும் மன்னி ஆண்டவர், எனக்கு பிரியமில்லாத காரியம் என்னெல்லாம் இருக்காது வேரோடு புடுங்கி போட்டுருங்க ஆண்டவர், நீங்க எங்களை பேசணும்னு சொல்லி கண்ணீரோடு நம்ம கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. என் தேவன் உங்களோட பேசலையான்னு சொல்லி எதாவது யாவது யோசாது பார்த்திருக்கிறோமா, அருமையான இனிமேல் அது நம்ம இதுவரைக்கு அப்படி வாழ்ந்த காலம் போதும். இனிமே அதான் சொன்னார், அத்தி மரத்தை பார், மற்ற மரங்களை பாருன்னு சொன்னார். இது ஒரு அடையாளம், கர்த்தர் வருகைக்கு ஒரு அடையாளம். நம்ம என்ன செய்ய வேண்டும், கர்த்தரின் உறுதியாய் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நீர்தான் எனக்கு ஆண்டவரே, உண்மை தவிர எனக்கு உலகத்துல வேற ஒன்றும் வேண்டப்பா, நீர் என் கூட பேசணும், நீர் என் கூட பேசணும், என் குறை எதா இருந்தாலும் மன்னிச்சு நீ விடுதலை தாங்க ஆண்டவர் சொன்னா கர்த்தர் கட்டாய நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன என்ன இடத்துல வருங்கிறாலும் என்ன செய்ய மாட்டேன், புறம்ப தள்ள மாட்டேன். யோவான் சுவிசேஷம் 6:37 கர்த்தர் சொன்னார், என்னிடத்துல வர்றவங்கள என்ன செய்ய மாட்டேன், புறமே தம்ம வரணும், அவர் ஓடி வரணும், அவர்கிட்ட நம்ம கோவிச்சிட்டு இருக்க கூடாது, அவரை பற்றி பிடிச்சுக்கணும். இயேசுவே நீர்தான் எனக்கு, நீர்தான் எனக்கு, நீர் உண்மை தவிர வேற எந்த விருப்பம் இல்லைன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலும் சொல்லணும். வாய்ட்டு சொல்ற ஈசி உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லணும். யோவான் சுவிசேஷம் 6:37
1: பிதாவானவர்
0: பிதாவானவர்
1: எனக்கு கொடுக்கிற யாவும்
0: எனக்கு கொடுக்கிற யாவும்
1: என்னிடத்தில் வரும்
0: என்னிடத்தில் வரும்
1: என்னிடத்தில் வருகிறவனை
0: என்னிடத்தில் வருகிறவனை
1: நான் புறம்பே தள்ளுவதில்லை.
0: சத்திய ஆண்டுகிட்ட வந்துட்டோம் நாம் நினைச்சு மாட்டாரு, புறம்பே தள்ளவே மாட்டாரு. அல்லேலூயா. மோசி போல கேட்போம், ஆண்டவரே மோசியோட பேசுனீங்களப்பா, நானும் உங்க பிள்ளைதானே, என் கூட பேசுங்க, நீ பேசுங்க. அவர் கொஞ்ச நாளா மீதியா இருப்பாரு. பிறகு திரும்ப அலட்டும் போது ஆண்டுகிட்ட இரவு போல் கண்ணீரோடு கேட்கும் போது நம்மோட பேச ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. ஆண்டவர் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கு இல்லையா? இல்லையே. ஆண்டவர் சொன்னாரு, மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கத்தர். உங்களுக்கும் தேவன் தான், மோசைக்கும் தேவன் தான், எனக்கும் தேவன் தான், ஒவ்வொருத்தருக்கும் தேவன் தான். அவருக்கு அலட்டணும், ஆண்டவரே எங்களை பேசுங்க, எனக்கு என்ன குறைந்தால் மன்னியும், நான் எங்க போக முடியும், எனக்கு உண்மை தவிர யாரும் இல்லை, நீங்க தான் என்னை மன்னிச்சு சரிப்படுத்துங்க, சீர்படுத்துங்க, என்னை ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, நிலநிறுத்துங்கப்பா, உமக்குள்ள நிலைச்சிருக்க எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்கணும். நல்ல கொண்டிருந்து பாருங்க, சங்கீத புஸ்தகம் 106 சங்கீதம் 23 வசனம்.
1: ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார்,
0: அவர்கள் நாசம் பண்ணுவேன் என்றார்,
1: அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே,
0: அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே, அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு ஆண்டவருடைய விக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு
1: அவருக்கு முன்பாக,
0: அவர்களுக்கு முன்பாக
1: திறப்பின் வாயிலே நின்றார்.
0: பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்றாரு அவங்களை அழிக்கிறேன்னு சொல்றாரு, அவங்க நாசமாக்குன்னு சொல்றாரு. மோசே சொல்ற இல்லாண்டவரு, அவருடைய ஆண்டவருடைய கோபம் மன்னிக்கிறதுக்காக என்ன செஞ்சாரா, திறப்பில நின்னார். அல்லேலூயா. நமக்கு நிக்கணும், திறப்பில நிக்கணும், கண்ணீர் வடிக்கணும். ஆண்டு சொல்லிருக்க இல்ல நாங்கள் அதை பண்ணுவேன் சொல்லிருக்கேன். வாசிப்பா.
1: ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார்.
0: கர்த்தர் என்ன சொல்றாரு சொல்லுங்க, என்ன சொல்றாரு, நாசம் பண்ணுவேன் என்றார்.
1: அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே,
0: அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே,
1: அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு,
0: அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு
1: அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு,
0: தேவனுடைய உக்கிரத்தை கோபத்தை ஆற்றும் பொருட்டு
1: அவருக்கு முன்பாக,
0: அவருக்கு முன்பாக
1: திறப்பின் வாயிலே நின்றார்.
0: திறப்பின் வாயிலே நின்றார். அல்லேலூயா. பாத்தீங்க, அழிப்பேன்னு சொன்ன கூட தேவன் என்ன செய்யல, அவர் மோசே என்ன செஞ்சார், அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு என்ன செஞ்சாரா, திறப்பில நின்றார். அல்லேலூயா. நம்ம மக்களுக்காக நம்ம தான் நிக்க வேணும். அருமையானவர்கள், இன்னைக்குல இருந்து நம்ம செவிக்க ஆரம்பிக்க போறோம். நம்ம ஒவ்வொரு ஆளும் என்ன செய்யணும், ஆண்டோடி பாத்திரம் என்ன, எங்க நிக்கணும், திறப்பிலே நிற்க வேண்டும். அதற்குத்தான் நம்ம இந்த ஊழியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார், அதுக்குத்தான் உங்களை என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம திறப்பில் இருக்கும்போது நமக்கு எப்படி இருப்பாரு, எப்படி இருப்பாரு,

0: இல்லை, நம்ம பார்த்து உறுதியா பிடிச்சு கொள்ளுவோம். இயேசுவே நீர் என போதும், என போதும்னு சொல்லி உறுதியா பிடிச்சுக்கோங்க. கத்தர் வரப்போறாரு. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறாரு. மேனவர்களே, இன்னும் நம்ம அசதியா இருப்போமானா? நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம இன்னைக்கு உறுதியா பிடிப்போம். அப்பதான் சொல்லுவாரு மோச தரப்புல நின்று அவர் என்ன செஞ்சாரு, அவர் கோபம் மாறிடுச்சு. அல்லேலூயா. நம்ம தரப்புல நின்று நம்ம நம்ம மேல இருக்கப்பட்ட கோபம் கத்தர் மாறிட்டு நமக்கு அடைக்கலமா ஆயிடுவாரு. அல்லேலூயா. யாரு சோர்ந்து போகாதீங்க, தழிச்சது யாரு சோர்ந்து போகாதீங்க, உறுதியாய் பிடிச்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது கத்தர் யாரு கடைக்கல மறந்தாரு? சங்கீத புஸ்தகம் 62 சங்கீதம் 6 வசனம்.
1: அவரே என் கண்மலையும்,
0: அவரே என் கண்மலையும்,
1: என் ரட்சிப்பும்,
0: என் ரட்சிப்பும்,
1: என் உயர்ந்த அடைக்கலமுமானவர்,
0: உயர்ந்த அடைக்கலமானவர்,
1: நான் அசைக்கப்படுவதில்லை.
0: ஏன் அசைக்கப்படுவதில்லை? கத்தர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்காரு. அவர் தான் என் கண்மலை, அவர் தான் எனக்கு எல்லாம். அதனால என்ன செய்ய மாட்டேன், நான் என்ன செய்ய போறதில்ல, அசைக்கப்படுதில்ல. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் கத்தர் எனக்கு அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தர் நமக்கு அடைக்கலமா இருந்தாலும் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்படவே மாட்டோம். என்ன பிரச்சனை வந்துட்டும் வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், கத்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கும் போது நம்ம ஒரு போல அசைக்கப்பட மாட்டோம். கத்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அதே 5 62 சங்கீதம் 5
1: என் ஆத்துமாவே,
0: என் ஆத்துமாவே,
1: தேவனையே நோக்கி அமர்ந்திரு.
0: என் ஆத்துமாவே, தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே நினைச்சிய தேவனை நோக்கி அமர்ந்திரு.
1: நான் நம்புகிறது,
0: நான் நம்புகிறது
1: அவராலே வரும்,
0: அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே குழம்பாத, சோர்ந்து போகாத. என் ஆத்துமாவே அவரை நோக்கி அமர்ந்திரு.
1: நான் நம்புகிறது,
0: நான் நம்புகிறது
1: அவராலே வரும்.
0: பாத்தீங்களா, என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புறேன் அவரால் வரும். அவர் என்னை கைவிடவே மாட்டார். திருப்பி திருப்பி சொல்லுங்க, கத்தரினை கைவிட மாட்டார், கத்தரினை கைவிட மாட்டார். அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலாம், அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கல் சொல்லிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் வரும். அல்லேலூயா. அது மாத்திர தாவீது என்ன செஞ்சாரு பாருங்க, 59 சங்கீதம் 16 வசனம்.
1: நானும் உம்முடைய வல்லமையை பாடி,
0: ஆண்டவருடைய வல்லமையை பாடி,
1: காலையிலே
0: காலையிலே
1: உம்முடைய கிருபையை
0: கிருபையை
1: மகிழ்ச்சியோடு புகழ்வேன்.
0: பாத்தீங்களா, வல்லமை பாடுவாரா, அவர் கிருபை என்ன செய்வாரா, மகிழ்ச்சியோடு புகழ்வேன்.
1: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே,
0: எனக்கு நெருக்க பாரு, அவருக்கு நெருக்கம் வந்திருக்கு பாத்தீங்களா, எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே,
1: நீர் எனக்கு தஞ்சமும்,
0: நீர் எனக்கு தஞ்சமும்,
1: உயர்ந்த அடைக்கலமும் ஆனி,
0: உயர்ந்த அடைக்கல. ஹல்லேலூயா. நெருக்கம் நெருக்கம் வந்தப்ப என்ன செஞ்சாரு, நீர் எனக்கு தஞ்சமும், எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறீர். காலையிலிருந்து அவர் வல்லமை புகழ் வரா. வாசி பண்ண இருக்க,
1: நானும் உம்முடைய வல்லமையை பாடி,
0: உங்களுடைய வல்லமை குறிச்சி, ஆண்டவர் வல்லமை குறிச்சி காலையிலிருந்து பாடுவாரா, பாடி
1: காலையிலே
0: காலையிலே
1: உம்முடைய கிருபையை,
0: உம்முடைய கிருபையை
1: மகிழ்ச்சியோடு புகழுவேன்.
0: ஆண்டவர் குறித்து புகழ்றது, ஆண்டவரே நீ பெரியவர், மகத்துமுள்ள தேவன் அப்படி சொல்லி சொல்லி சொல்லி புகழ்ந்தாராம். மகிழ்ச்சியோடு புகழ்வேன்.
1: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே,
0: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே,
1: நீர் எனக்கு தஞ்சமும்,
0: நீர் எனக்கு தஞ்சமும்,
1: உயர்ந்த அடைக்கலமும் ஆனி,
0: உயர்ந்த நீர் தானே தஞ்சாண்டவரே, நெருக்கம் வந்தால் நீர் தான் தஞ்சம். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும், எனக்கு உயர்ந்த அடைக்கலமா நீர். அல்லேலூயா. தஞ்சம் பிரச்சனை என்ன வந்தாலும் கத்திரத்தம் அடைக்கலமா கொள்ளுவோம். நமக்கு எந்த பிரச்சனை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது, பிரச்சனை வரும். வந்தாலும் கத்திரம் எப்படி இருப்பாரு, உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறாரு. முதல் யாருக்கு கத்திர அடைக்கலமா இருந்தாரு, மோசிக்கு. ரெண்டாவது தாவீது அடைக்கலமா இருந்தாரு. ஹலேலூயா. அது மட்டும் இல்ல, தாவீது இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 59 சங்கீதம் 9 வசனம்.
1: அவன் வல்லமையை நான் கண்டு,
0: நான் அவர் வல்லமையை கண்டு
1: உமக்கு காத்திருப்பேன்,
0: உமக்கு காத்திருப்பேன்
1: தேவனே,
0: தேவனே
1: எனக்கு உயர்ந்த அடைக்கலம்.
0: நம்மளுக்கு காத்திருப்பாண்டவரே, நம்ம காத்திருக்கா காத்திருக்கிறது இல்ல. தாவீது ராஜா சொல்ற, நானும் காத்திருப்பேன், நீர் எனக்கு என்ன எப்படி இருக்கீங்க, உயர்ந்த அடைக்கலம். ஆண்டவர் கைவிட்டாரா, ஆண்டவர் தள்ளிட்டாரா, தள்ளவே மாட்டாரா. அதை சொல்லிட்டு என்ன இடத்துல வருகிற என்ன செய்ய மாட்டேன், ஒருவனையும் புறம்பே தள்ளவே மாட்டேன்னு சொன்ன. தயவு செய்து எல்லாரும் சோர்ந்து போகாதீங்க, ஊக்கமா சேவ் பண்ணுங்க, இன்னும் புரிதியா பிடிச்சுக்கோங்க. கத்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பாரு. அல்லேலூயா. முதல்ல யாருக்கு அடைக்கலமா இருந்தாரு, மோசேக்கு. ரெண்டாவது தாவீதுக்கு. மூன்றாவது யாருக்கு அடைக்கலமா இருக்காராம் பாருங்க, எரேமியா புஸ்தகம் 17:17.
1: நீர் எனக்கு
0: பயங்கரமாயிராதையும்
1: தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம்.
0: பாத்தீங்களா, கத்தாவது சொல்றாரு, பயங்கரமா இராதையும் நீர் தான் எனக்கு தீங்கு.

0: நாளைக்குள்ள அடைக்கலாண்டவர், தீங்க என்னை சகிக்க முடியாது, தீங்கினாலே நீ தான் எனக்கு அடைக்கலாம், எந்த அடைக்கல இல்லாண்டவரு, நீங்க தான் எனக்கு அடைக்கலமா இருக்கணும் ஆண்டவரு, தீங்கு என்ன வந்தாலும் நீங்க தான்டவரு, என்னால யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது, நீங்க தான் காப்பாத்துன்னு சொல்லி இறையமே போல சொல்லணும். நமக்கு கத்து தான் தீங்கு நாள் வரும்போது அடைக்கலாம். அது மாத்திர இங்க சொல்றாரு இறையமே 17:16,
1: நானும் உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன்,
0: நானும் உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன் பாத்தீங்களா. இறைமை என்ன எப்படி செய்வாரா, நானும் உண்மை பின்பற்றுகிற மெய்ப்பன். முதல் யாருக்கு அடைக்கலமா இருந்தாரு, மோசைக்கு. ரெண்டாவது தாவீதுக்கு. மூணாவது இறைமையாவுக்கு. சொல்றாரு ஆண்டவரே நானும் உண்மை பின்பற்றுகிற மெய்ப்பன். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பின்பற்றி நடக்கிறோமாங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நானும் பின்பற்றி நடக்கிற மெய்ப்பன் ஆண்டவரே. நம்ம ஒரு நாள் ஆண்டு பின்பற்ற வேண்டும். அருமையானவர்களே, இதுவரைக்கும் நான் எப்படி இப்படி வாழ்ந்தோமோ தெரியாது, இனிமேல் இன்றைக்கு இருந்த தீர்மானம் எடுங்க, நான் ஒவ்வொரு நாளும் பின்பற்ற வேண்டும் சொல்லி. உன் பின்பற்றும்னா கர்த்தர் நம்ம ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. எப்படிலாம் வாழ்றோம் நம்ம யோசித்து பாருங்க. நம்மளும் பின்பற்றி வாழ கர்த்தர் கையில் அர்ப்பணிப்போமா, என்ன வந்தாலும் ஆண்டவர் நான் உண்மை பின்பற்றி வருவேன் ஆண்டவரே, எனக்கு நீர் மாத்திர போகுது ஐயா, இந்த உலகத்தில் எதுவுமே நம்ம கூட வரப்போறதில்லை, எதுவுமே யாருமே நம்ம கூட வரப்போல, கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட வருவார். அலையிலுயா. யோவான் சுவிசேஷம் 21:21-22.
1: அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி,
0: ஆண்டவரே
1: இவன் காரியம் என்ன என்றார்,
0: அதற்கு
1: இயேசு,
0: நான்
1: வருமளவும்
0: இவன்
1: இருக்க எனக்கு சித்தமானால்,
0: உனக்கு
1: என்ன,
0: நீ
1: என்னை பின்பற்றி வா என்றார்,
0: ஹல்லேலூயா. நம்ம ஒரு நாளும் தேவன் நோக்கி பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியுமே மிந்தி இதுவரைக்கும் ஒவ்வொரு நாளும் இப்ப என்ன செய்யணும், ஒவ்வொரு வினாடியும் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். ஆண்டவரே நீர் பாதை போன பாதையில செல்ல எனக்கு ஞானத்தை கொடுங்க. அதுக்கு தான் சொல்றேன், எல்லாருமே பைபிள் நிறைய வாசிங்க. தயவு செய்து உங்க பாதத்தை பிடிச்சு கேட்கறேன், தயவு செய்து எல்லாரும் பைபிள் நிறைய வாசிங்க. பைபிள் எவ்வளவு வாசிக்க முடியுமோ வாசிங்க. ஆவிக்குரி புஸ்தகங்கள் நல்லா எழுதுறவங்க புஸ்தகத்தை வாங்கி வாசிங்க. அப்பதான் கர்த்தரை பின்பற்றி வர முடியும். நம்ம பைபிள் வாசிக்காம என்னென்ன கர்த்தரை அறியாம, பைபிள் வாசிக்கிட்ட கர்த்தர் யாருன்னு சொல்லி நம்மளால அறிய முடியாது. நம்ம கர்த்தர் மேல கோபம் தான் வரும், கர்த்தர் மேல கசப்பு தான் வரும், வெறுப்பு தான் வரும். அதனால தயவு செய்து பைபிள் நிறைய வாசிங்க, ஆவிக்குறி புத்தகங்கள் நிறைய வாசிங்க, பைபிள் வாசிங்க. கட்டாயம் பைபிள் வாசித்தான் கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர் யார் இப்படி அறிந்து கொள்ள முடியும். அதுதான் நம்ம கர்த்தரை ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். கர்த்தரை அறியிறவர் நாள்தோறும் நம்ம விருத்தி அடைய வேண்டும். கொலோசியர்ல சொல்றாரு அறியிற அறிவில் என்ன செய்யணும், நாள்தோறும் விருத்தி அடைய வேண்டும். கொலோசியர் 1:9 வாசிங்க. நம்ம பைபிள் இல்லாம வாவிக்கு புஸ்தகங்கள் எதுவுமே இல்லாம இருந்தா வசனத்தை கேட்காம அமைதியா உட்கார்ந்து இருந்தாலும் என்ன செய்ய முடியாது. சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம கோவிச்சிருவோம், அப்படியே இருந்துருவோம். உண்மையால அந்த நிலைமை விட்டு மாற வேண்டும். வாசிங்க, கத்துற அறியிற அறிவில் என்ன செய்யணும், விருத்தி அடை வாசி.
1: அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும்
0: சகலவித
1: நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து.
0: தேவன் அறிகிற அறிவில் என்ன செய்யணும், விருத்தி அடையணும். நேத்து கொஞ்சம் அறிஞ்சிருக்கும், இன்னைக்கு அதிகமா அறியணும். ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவில் நான் விருத்தி அடையணும். ஆண்டவரு நம்ம அறிகிற அறிவில் எனக்கு விருத்தி அடையணும். அப்பா கர்த்தரை கேட்கணும், ஐயோ எனக்கு பைபிள் வாசிக்க முடியல அப்படின்னு சொல்லி கலங்குறீங்களா. நமக்கு தான் கர்த்தர் கிருபியா நம்ம ஆடிய பைபிள் கொடுத்திருக்கிறாரு. எத்தனையோ வசனங்கள், எத்தனையோ ஊழியர் பிரசங்கம் பண்றாங்க. நம்ம இவ்வளவு கர்த்தரை அறிஞ்சு கொள்ள வேண்டும். யாருமே கர்த்தரை தெரியாதுன்னு சொல்லவே கூடாது. கர்த்தரை அறியிற அறிவில் நம்ம என்ன செய்யணும், நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். அல்லேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 14:27.
1: தன் சிலுவையை சுமந்து கொண்டு,
0: எனக்கு
1: பின் செல்லாதவன்,
0: எனக்கு
1: சீஷனாய் இருக்க
0: மாட்டான். உபத்திரத்தை பத்து நம்ம சோர்ந்து போய் பின்வாங்கி போவோமானால் கர்த்தருக்கு என்ன செய்யல, நம்ம சீசனா இருக்க மாட்டான். அதான் சொல்லி தன் சிலுவை, சிலுவும் போது கஷ்டங்கள் பாடுகள் உபத்திரங்கள், அதை சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும், நிந்தனைகள் வரும், அவமானங்கள் வரும், ஏதாவது பிரச்சனை பிசாசு கொண்டு வந்துட்டு தான் இருப்பான். அதை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. எந்த சூழ்நிலையும் கர்த்தரை பின்பற்றணும். அவரை விட்டு வலதுறம் இடபுறம் சாயக்கூடாது. முடிவெறிந்து அவருக்குள்ள நிலைச்சிருக்கணும். என்னை பின்பற்றுகிறவன், என்னை பின்பற்றாட்டா என்ன செய்ய முடியாது சொல்லுங்க, சொல்லுங்க. சீசனா இருக்கணும், சீசனா இருக்கு, கர்த்தடி சீசனா இருக்கணுமா, இருக்க வேண்டாம் நம்ம இருக்கணும். அதான் இன்னொரு தடவை வாசிப்பாத.
1: தன் சிலுவையை சுமந்து கொண்டு,
0: தன் சிலுவையை சுமந்து கொண்டு, உங்க சிலுவைதான் தன் சிலுவை. நீங்க வந்து என் சிலுவை தூக்க முடியாது, நான் வந்து உங்க சிலுவை தூக்க முடியாது. அதான் சொல்றாரு கத்தர், சொல்றாரு தன் சிலுவை சுமந்து கொண்டு
1: எனக்கு பின் செல்லாதவன்,
0: எனக்கு பின் செல்லாதவன்
1: எனக்கு சீஷனா இருக்க மாட்டான்.
0: சீஷனா பாத்தீங்களா, நம்ம ஒவ்வொரு நாளும் பிரச்சனை இருந்தாலும் உபத்திரம் இருந்தாலும் கத்தரை பின்பற்றியே போக வேண்டும். அன்றைய உங்களுடைய சீசனாய் என்னை மாற்றிக்கோங்க, உங்க மகளாய் மாற்றிக்கோங்க, மகனாய் மாற்றிக்கோங்க, உங்களுடைய அன்புகள் என்னை பூர்ணப்படுத்துன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். இறைமை மெய்ப்பனா இருந்தார், எத்தனையோ பாடுகள் போது இறைமை புதுசாக படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பாடுகள் உபத்திரங்கள் நானாச்சு யாரும் படித்தாதான் உங்களுக்கு அப்படி. நீங்கள் நல்ல பைபிள் படிக்கலாம், நல்லா வாசிக்கலாம், ஆண்டுகிட்ட அதிகமாக நெருங்கி செய்வீங்க. பைபிள் வாசிக்கிற நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, நம்ம வேஸ்ட் எவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம், வேஸ்ட் பண்ணாதீங்க. கர்த்தரை அறிஞ்சு கொள்ள வேண்டும், கர்த்தரை அறியறதுல என்ன செய்யணும், விருத்தி அடையணும். இறைமை சொல்கிறாரு உமா பின்பற்ற மெய்ப்பன் சொன்னார். பேதுரு பார்த்து ஆண்டு சொல்கிறாரு என்னை பின்பற்றிப்பா, உலகத்தில் என்னை பின்பற்றுவானு சொன்னார். இங்கே சில தன் சிலுவை, மற்றவங்க சிலுவை இல்லை, நம்முடைய சிலுவை, நமக்கு ஒவ்வொருத்தரும் பாடுகள் வரும். அப்போ அதான் சொல், தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றாவிட்ட எனக்கு சீசனாக இருக்க முடியாது. நம்ம ஒரு நாள் அவர் பின்பற்றி அவரோடு நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. மொத்த கத்திரி யாருக்கு அடைக்கலை வருந்தார், மோசை அடைக்கலை வரும். மோசை என்ன தெரிஞ்சார், சென்னை போல பேசினார், மற்றவங்களுக்காக திறப்பில் நின்றார். ரெண்டாவது தாவீது, தாவீது சொல்கிற நான் ஆத்மாவை தேவை நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புறது அவரால் இவரும் நம்ம மற்றவங்களை போய் நம்ம பாரத்தை சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ தேவனை நோக்கி அமர்ந்துருன்னு சொல்கிறாரு. நம்ம ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும், நம்ம ஆண்டு பார்த்து உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். கத்தர் நம்ம நம்பியிருந்தோம்னா ஒரு நாள் அவர் சொல்கிறார் நீர் அடைக்கலாண்டவரை, நான் ஒரு நாள் என்ன செய்ய போகிறதில்ல, அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஒரு நாள் மூணாவது எக்மானது யார் சொல்கிறா, இறைமை சொல்கிறாரு நாம் பின்பற்ற மெய்ப்பன. நீரான பயங்கரமாக இராதையும் தீங்குனாலே நீர் தானே கிடைக்கலாம், தீங்கு வரப்போது நீங்கள் தானே கிடைக்கலாண்டவரின்னு கேட்டார். அது மட்டும் இல்லை நானும் பின்பற்ற மெய்ப்பன் சொன்னார். அத்தான் சொல்லணும், ஒவ்வொரு நாள் நம்ம அவரை பின்பற்றி வரணும். பேதுரு அவரை பின்பற்றி வந்தார், இறைமை அவரை பின்பற்றி வந்தார். மற்றவங்க சிலுவை இல்லை, தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றாவிட்ட எனக்கு சீசனாக இருக்க முடியாது சொன்னார். ஒவ்வொரு நாள் அவர் பின்பற்ற வேண்டும். நான்காவதாக கத்து நம்ம கடைக்கலமாக இருக்குன்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு நாள் அவரை பின்பற்றி வர வேண்டும். ஒரு நாள் கூட அவரை விட்டு பின் வாங்கவே கூடாது, அவரை விட்டு தூரமாக போகக்கூடாது. ஆண்டவரே நீர் தான் என்ன கிடைக்கலோ, எனக்கு பயங்கரமாக இருந்தீங்க, நீர் என்ன அடைக்கலை, தீங்கு நிறைய நீர் தான் என்ன அடைக்கலைன்னு சொன்னார். மோசை அக்கே தலைமுறை தலைமுறையும் அடைக்கல இருக்குன்னு சொன்னார். தாவி நீர் எனக்கு உடையந்து அடைக்கலை, நான் அதனால் அசைக்கப்படுதில்லைன்னு சொன்னார். நம்மளை அப்படி தான் அடைக்கலாம், ஆண்டவரை அடைக்கலமாக கொள்ள வேண்டும். நான்காவதாக ஏசாயா சொல்கிறாரு, ஏசாயின் புஸ்தகம் 25:4
1: கொடூரமானவர்களின் சீரல்,
0: கொடூரமான சீரல்
1: மதிலை மோதி அடிக்கிற,
0: மதிலை மோதி அடிக்கிற
1: பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில்,
0: பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில்
1: நீர் ஏழைக்கு பலனும்,
0: ஏழைக்கு பலனும்
1: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
0: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்
1: பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும்,
0: பெருவெள்ளத்துக்கு தப்பு அடைக்கலமும்
1: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர்.
0: அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு என்ன சரி உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அவர் தான் வெயில் வந்தாலும் நமக்கு ஒழுங்கு நிழலா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை விட்டு வலதுறமும் இடதுறம் சாயக்கூடாது, கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கணும், அவர் நமக்கு அடைக்கலமா இருப்பார். அல்லேலூயா. மோசேன் கிடைக்கலன்னு சொன்னார், தாவீதுன்னு கிடைக்கலன்னு சொன்னார், திரைமையான கிடைக்கலன்னு சொன்னார், ஏசாயம் எனக்கு கிடைக்கலன்னு சொன்னார். அல்லேலூயா. ஏசாய் என்ன செஞ்சாரன் பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 26:8-9
1: கர்த்தாவே,
0: கர்த்தாவே
1: உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே,
0: உம்முடைய நியாய தீர்ப்பின் வழியிலே
1: உமக்கு காத்திருக்கிறோம், உமது நாமமும்,
0: உம்முடைய நாமமும்
1: உம்மை நினைக்கும் நினைவும்,
0: உம்முடைய நினைக்கும் நினைவும்
1: எங்கள் ஆத்மா வாஞ்சையாயிருக்கிறது.
0: அவருக்கு வாஞ்சியா, உம்முடைய நாமத்தையும் உம்முடைக்கு நினைக்கிற நினைவும் என் ஆத்மா வாஞ்சியா இருக்கிற, ஆத்மா வாஞ்சியா இருந்ததான் நம்ம உள்ளத்து வாய்ட்டு நம்ம பேசுறோம். அவர் இரு யாசை சொல்றாரு, உம்மை நினைக்கும் நினைவும் என் ஆத்மா வாஞ்சியா இருக்கிறது.
1: என் ஆத்மா,
0: என் ஆத்மா
1: இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது.
0: என் ஆத்மா இரவிலே வாஞ்சிக்க, நம்ம என்ன செய்ய இரவில்ல, அது இல்லையே இது இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம், நிறைய கவலைப்படுறோம். அவர் சொல்றாரு, என் ஆத்மா இரவிலே வாஞ்சிக்கிறது,
1: எனக்குள் இருக்கிற,
0: எனக்குள் இருக்கிற
1: என் ஆவியால்,
0: என் ஆவியால்
1: அதிகாலையில் உமை தேடுகிறேன்.
0: எனக்குள் இருக்க ஆவினாலும் என்ன செய்ய அதிகாலமே உண்மை தேடுற ஆத்மா ஆவி அந்த அளவுக்கு வாஞ்சியா இருந்தது. யார் ஆவி ஆத்மா, யாரு, எஸ் ஐயா. அதே போல் நமக்கும் அந்த இருந்தா நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பாரு. பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமா, என்ன பெருவெள்ளம் இருந்தாலும் சரி அப்படி வந்தாலும் கத்திரி சரி தப்பு அடைக்கலமா நமக்கு இருக்கிற வெயிலுக்கு நில ஒதுங்க நிலையெல்லாம் இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம முதல்ல பார்த்து யார் கிடைக்கல மறந்தாரு? மோசிக்கு. ரெண்டாவது, மூணாவது, நான்காவது ஏசாயாவுக்கு. ஏசாயா செஞ்சார பாருங்க. சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 42 சங்கீதம் 1 வாசித்து பாருங்க.
1: மானானது
0: மானானது
1: நீரோடிகளை வாஞ்சித்து கதறுவது போல,
0: மானானது நீரோடிகளை வாஞ்சித்து கதறுவது போல,
1: தேவனே
0: தேவனே
1: என் ஆத்துமா
0: என் ஆத்துமா
1: உம்மை வாஞ்சித்து கதறுகிறது.
0: மான் எப்படி தண்ணிய நீரோடைய வாஞ்சித்து கதறு போல, என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது வாஞ்சித்து கதறுகிறது.
1: என் ஆத்துமா
0: என் ஆத்துமா
1: தேவன் மேல்
0: தேவன் மேல்
1: ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது.
0: ஜீவனுள்ள தேவன் மேல என்னதான் என்ன இருக்குதா? தாகமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தாகம், அப்படிப்பட்ட ஒரு வாஞ்ச இருந்தால் கத்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். ஹல்லேலூயா. யாசாயின் புஸ்தகம் 8:17 வசனம்.
1: நானும் யாக்கோபின் குடும்பத்திற்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன்.
0: இன்னொரு காரியம் அவருக்கு நல்ல காரியம் ஏசாக்கு இருந்ததா? என்ன செய்வாரு? காத்திருந்து என்ன செய்வாரு? இயேசு கிறிஸ்து எப்ப நான் பாப்பேன்னு சொல்லி அவருக்குள்ள என்ன இருந்தது? எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நம்ம 10 ஜெபம் பண்ணிட்டு ஆமா ஆண்டவரே கைவிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம குறைஞ்சு போயிடுறோம். அவர் என்ன செஞ்சார்? கத்திர காத்திருந்து எப்ப அவர் பாப்பேன்னு சொல்லி எதிர்பார்ப்போட காத்திருந்தாரா? அருமையானவர்களே, நம்மளும் கத்திர நோக்கி எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். கத்திர நிச்சயமா நம்மளுக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். பெருவெள்ளம் வந்தாலும் சரி, பிரச்சனை என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, பெருவெள்ளத்துக்கு தப்பும் உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். அன்று நோக்கி நம்ம காத்திருப்போமா? கத்திட்டு ஒப்பு கொடுப்போமா? அது மாத்திர கடைசியாக உபாக புஸ்தகம் 33:26-27 வசனம்.
1: யெசுரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை.
0: அல்லேலூயா. யெசுரன் தேவனை போல ஒருவரும் இல்லை. சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. யெசுரன் தேவனை போல ஒருவரும் இல்லை.
1: அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு
0: ஆகாய மண்டலங்களின் மேலும்
1: ஏறி வருகிறார் அநாதி தேவனே.
0: அநாதி தேவனே
1: உனக்கு அடைக்கலம்.
0: அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம்.
1: அவருடைய நித்திய புயங்கள்
0: உனக்கு ஆதாரம். ஹல்லேலூயா. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். யெசுரனா கடவுளுடைய நீதிமான், தேவனுடைய நீதிமான். நம்மளும் ஆண்டவர் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படும். நம்மளும் கர்த்தர் எப்படி மாத்துறாரு? நீதிமானாய் மாத்துறாரு. நமக்கு அவர் அடைக்கலமா இருப்பார். அல்லேலூயா. அண்ணாதி தேவன் கடைகள் நித்தி போயங்களா அவனுக்கு ஆதாரம். நமக்கு ஆண்டவரே நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் அடைக்கலமா இருக்கும்னு சொன்னா நம்ம ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே உங்க ரத்தத்தோடைய கழுவும். ஆண்டவர் ஊட்ட மொட்டையா இருந்தாலும் பாவத்தை மன்னிப்பாராம். அல்லேலூயா. எவ்வளவு பாவம் இருந்தாலும் மன்னிப்பாராம். அதுக்குன்னு பாவம் செஞ்சுட்டே இருக்க கூடாது. உடனே நம்ம கர்த்தர் மனம் திரும்பிடணும். அல்லேலூயா. சரி, பாவம் தான் மன்னிக்கிறாரே அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பாவத்தில் விழக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்பும்போது உங்க பாவம் எவ்வளவு இருந்தாலும் மன்னிப்பார். அல்லேலூயா. ரோமர் 5:9 வசனம்.
1: இப்படி
0: நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க
1: கோபாக்கினிக்கு
0: நீங்களாக
1: அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது
0: அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. இயேசுக்கு ரத்தத்தால் நம்ம கழுவப்படும் போது அவராலே நீ ரட்சிக்கப்படுறது அதிக நிச்சயம். நீதிமான மாற்றுவார் உங்களை என்னையும். ஹல்லேலூயா. நம்ம கேட்க வேண்டும், கேட்க வேண்டும் எதிர்பார்ப்போடு. அவர் சொல்றாரு, காத்திருக்கிறேன் எதிர்பார்ப்போடு காத்து. நம்மளே எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். நம்மளே ரட்சிப்பார், நம்மளே நீதிமான மாற்றுவார். நம் நீதிமான மாற்றம் நம் கிடைக்கலமும். உபாகம் புஸ்தகம் 33:27.
1: அநாதி தேவனே,
0: அநாதி தேவனே
1: உனக்கு அடைக்கலாம்,
0: உனக்கு அடைக்கலாம்.
1: நித்திய புயங்கள்
0: அவர் நித்திய புயங்கள்
1: உனக்கு ஆதாரம்.
0: அவர் நித்திய புயங்கள் நமக்கு எப்படி இருக்குது? ஆதாரமா இருக்குது. அல்லேலூயா. கத்துட்டு வாங்க அருமையானவர்களே, கத்துட்டு ஒப்பு கொடுங்க. யாரும் சோர்ந்து போக வேண்டாம். இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி. 1 Corinthians 7:7 வசனம்.
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்,
0: அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
1: சகல பாவங்களையும் நீக்கி,
0: சகல பாவங்களையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிக்கும்,
0: நம்மளை சுத்திகரிப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமா நம்மளை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. நம்ம யாரும் சோர்ந்து போக வேண்டாம். கத்துட்டு நம்ம கண்ணீரோடு கேட்போம், ஆண்டவரே என்னை எனக்கு அடைக்கலமா இருங்க. ஆண்டவரே மோசி கிடைக்கல மருந்திங்கப்பா, தாவீது கிடைக்கல மருந்திங்கப்பா, இறைமையை கிடைக்கல மருந்திங்க ஆண்டவரே, ஏசாவுக்கு அடைக்கல மருந்திங்க ஆண்டவரே, அது மாதிரில யசூரன் கிடைக்கல மருந்திங்க, அவர் கடவுளை நீதிமான் போட்டிருக்கம்மாப்பா, என்னையும் கழுவுங்க ரத்தத்தால், என்னையும் நீதிமானா மாற்றுங்க ஆண்டவரை. கேட்கும்போது நம்மளையும் மாற்றுவார், நம்ம நீதிமான மாற்றுவார், நம்ம கடைக்கலமா இருப்பார். அஞ்சு பேர் கடைக்கலமான் இருக்காரு, நம்மளை மட்டும் விட்டுருவாரா? விட மாட்டார். நம்ம கெஞ்சி கேட்போம், ஆண்டவரே நீ ரட்சித்துலப்பா, உங்க ரத்த தண்ணியை கழுவுங்க பசுத்தமாக்குன்னு சொல்லி நம்ம கேட்போம். கத்த நிச்சயமா நான் பாவங்களை மன்னிப்பார். அல்லேலூயா.
2: தேவன் நமது அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. தேவன் நமது அடைக்கலம், அவர் தான் நமக்கு அடைக்கலம். கர்த்தர் தம் ஜனத்திற்கு அடைக்கலம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் உயர்ந்த அரணான அடைக்கலமாய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமாய் இருப்பதாய் நாம் வாசிக்க கேட்டோம். உண்மையான தேவ செய்தி கர்த்தர் நம்மளுக்கு கூட பேசினார். யாக்கோபின் தேவன் நம்மோடு இருக்கிறார், அவரை நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி கேட்டோம். இந்த நாளில் கூட கர்த்தர் சமூகத்தில் நம்மை நாம் அர்ப்பணம் செய்வோமா? ஆம். மோசேக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாக, தலைமுறை தலைமுறையாக அவர் அடைக்கலமாக இருந்தார். தாவீது என்ற பக்தனுக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருந்தார். எரேமியா என்ற பக்தனுக்கு அவர் தீங்கு நாளில் அடைக்கலமாக இருந்தார். ஏசையா என்ற பக்தனுக்கு பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமாக இருந்தார். கத்துடைய நீதிமன்றாய் இருக்கிறவர்களுக்கு அவர் அனாதியாய் என்றென்றைக்கும் அடைக்கலமாய் இருக்கிறார். கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?

இயேசு நமக்கு உயர்ந்த அடைக்கலம். மோசேக்கு அவர் உயர்ந்த தலைமுறை தலைமுறையாக அடைக்கலமாக இருப்பது காரணம் என்ன? மோசே தேவனோடு சஞ்சரித்து அவர் தேவனுக்கு நண்பனாக இருந்தார். நாமும் கூட அவரோடு ஆழமான உறவை வைத்து அவரோடு சஞ்சரிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக மாறிவிடுகிறார். தாவீதுக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்க காரணம் என்ன? தாவீது கர்த்தரை பாடி துதிக்கிற மனிதனாய், கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு மனிதனாய், கர்த்தரையே நம்புகிற மனிதனாய் இருந்தபடியினால் அவர் தாவீதுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருந்தார். எரேமியாவுக்கு தீங்கு நாளிலே கர்த்தர் அடைக்கலமாய் இருப்பதற்கு என்ன காரணம்? எரேமியா, நானும் உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன் என்று சொன்னார். நாமும் எந்த இன்னல் கஷ்டங்கள் பாடுகள் வந்தாலும் மற்றவர்களை பார்க்காதபடிக்கு இயேசுவை பின்பற்ற அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நமக்கும் அடைக்கலமாக மாறுகிறார். ஏசையாவுக்கு அவர் பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமாய் மாறினார். அது காரணம் என்ன? ஏசையாவின் நினைவு எண்ணம் ஏக்கம் வாஞ்சையெல்லாம் கர்த்தராகவே இருந்தது. இரவும் தேடினார், பகலும் தேடினார். அது மாத்திரம் எதிர்பார்ப்போடு இருந்தார். கர்த்தருக்கு காத்திருந்து அவர் எதிர்பார்த்திருந்தார். அந்த எதிர்பார்ப்பு ஏசையாவுக்குள்ளே இருந்தது. யெசுரனுக்கு அவர் அடைக்கலமா இருந்தார். யெசுரன் என்றார் கடவுளுடைய நீதிமான், கர்த்தருடைய நீதிமான் என்ற அர்த்தம். ஆண்டவரே, உங்க பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவி என்னையும் நீதிமானாக நீதி உள்ளவளாக மாற்றிவிடும் என்று சொல்லி நாம் அர்ப்பணம் செய்வோமா? ஆம், தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார்.

எல்லாரும் கத்தை நோக்கி கரங்களை உயர்த்திச்சோம். தகப்பனே, என் கொடுத்த முடி வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறீர் ஐயா. ஆமாப்பா, மோசைக்கு தலைமுறை தலைமுறையாக நீ அடைக்கலமா இருந்தீரே. மோசை எப்படி உங்களுக்கு சிநேகிதனா இருந்தாரோப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எப்படி திறப்பில் நின்று ஜெபித்தாரோ ஐயா, நாங்களும் அப்படி திறப்பில் நின்று ஜெபிக்கக்கூடியவர்களாகவும் உமக்கு சிநேகிதர்களாகவும் சிநேகிதிகளாகவும் இருக்க எங்களை உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தாவீது உம்மை நம்பினார், உமக்கு காத்திருந்தார். ஆண்டவரே, உம்மை பாடி துதித்தார் அப்பா, உம்மை புகழ்ந்தார் ஐயா. எங்களுக்கும் அப்படிப்பட்ட இருதயத்தை தாரும். எரேமியா உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பனாக இருந்தார். ஏசாயா எப்பொழுது உம்மீதே வாஞ்சியாக இருந்தார். உமக்கு எதிர்பார்ப்போடு காத்திருந்தார், எதிர்பார்த்திருந்தார் அப்பா. ஏன் தேவன் எப்போது வருவார் என்று எதிர்பார்த்திருந்தார் ஐயா. எங்களை எப்படி மாற்றும் ஆண்டவரே, எங்களையும் எசுரனாய் அப்பா மாற்றும். கர்த்தருடைய நீதிமான்களாய் எங்களை மாற்றும். உங்க ரத்தம் எங்கள் உள்ளத்தை கழுவுட்டும் ஐயா. வந்திருக்க எங்கள் ஒவ்வொருவரும் நீதிமான்களாய் நீதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ளும் ராஜா. நீ செய்வதற்காய் நன்றி. எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு நீர் மோசை கடைக்கலமா இருந்தது போல, தாவீது கடைக்கலமா இருந்தது போல, அம்மா ஏசையாவுக்கு கடைக்கலமா இருந்தது போல, எரேமியாவுக்கு கடைக்கலமா இருந்தது போல, யெசுர்னு கடைக்கலமா இருந்தது போல, எங்களுக்கு கடைக்கலமா யாரும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய ஆளுகை இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக. இப்பொழுது கர்த்தருடைய மகிமைகளை மூடுவதாக. கர்த்தருடைய பிரசன்ன ஒரு மீது இறங்கி வருவதாக. எங்கள் உயர்ந்த அடைக்கலமே இயேசு என்றும் உந்த நாமமே எங்களை காக்கும் உயர்ந்த அடைக்கலம் மூடுவதாக. உங்க அடைக்கலம் உடைய பிள்ளைகளை மூடுவதாக. இயேசு என்ற நாமம் உங்கள் பிள்ளைகளை மூடுவதாக. ஆவியானவர் உயர்ந்த அடைக்கலமே உங்க அடைக்கலத்துக்குள் இருக்கிற அப்பா வெளிச்சம், உங்க அடைக்கலத்துக்குள் இருக்கிற பாதுகாவல், உங்க அடைக்கலத்துக்குள் இருக்கிற மகிமை, சுகம், ஆரோக்கியம் பிள்ளைகளை மூடுவதாக. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் அடைக்கலம். நீதிமான் அதற்கு ஓடி சுகமாயிருப்பான். ஆமே. கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள் இருக்கிற சுகம் இயேசுவி நாமத்தில் இப்படி இறங்கி வருவதாக. இயேசுவி நாமத்தில் உங்க சுகம் இறங்கி வருவதாக. சுகமான வாழ்வு துளிர்க்கட்டும். ஒரு சுக வாழ்வு துளிர்க்கும் என்று சொன்னீரே. இப்பொழுது இங்க வந்திருக்கிற பிள்ளைகள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கட்டும். சுக வாழ்வு துளிர்க்கட்டும். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும். தெய்வீக சுகங்கள் கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிற அந்த தெய்வீக வல்லமை இறங்கி வருவதாக. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியே இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கி சுக வாழ்வை துளிர்க்க செய்யட்டும். ஆண்டவரே, சுகம், அமைதி, ஆரோக்கியம், விடுதலை ஒரு ஜனங்களுக்கு உண்டாவதாக. கடைசியாக ஆவியானவர் உள்ளத்துல வரவேற்போமா. ஓ ஆவியானவரே, நீங்க வந்தா விடுதலை என்று சொல்லி கேட்டிருக்கிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்க உண்டு, அங்க விடுதலை உண்டு என்று சொல்லி வேதம் திட்டமாய் சொல்கிறதே. அப்படி என்றால் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஐயா. இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவர். தேங்க்யூ லார்ட். கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஐயா. இந்த நிகழ்ச்சி நேரலையை பார்த்து கொண்டிருக்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஜெபிக்கலாம். எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். ஆவியான் என்னை தொட வேண்டும். என்னுடைய உள்ளத்தில் இருக்க பாதிப்பு மாற வேண்டும். உடலில் இருக்கிற அசூசி நீங்க வேண்டும். என் சுகவீனம் நீங்க வேண்டும். அவிசுவாசம் நீங்க வேண்டும். பிசாசின் பிடித்து விடுதலை வேண்டும். என் மனவியாதி மாற வேண்டும். உள்ளத குழப்பங்கள் மாற வேண்டும். உள்ளத்தில் யாரோ பேசுவது போல இருக்கின்ற குழப்பத்தின் ஆவி இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை நேற்று மறைந்து போவதாக. தேங்க்யூ லார்ட்.

0: உள்ளம் தண்ணி ஊற்ற வேண்டுமே. உம்மலை ஆவியான தெய்வமே, நாமே நாமே இந்நேரமே ஆவியான தெய்வமே.
1: அக்கினி இறங்கட்டுமே, தேவ வல்லம் இறங்கட்டும், தீர்க்க தரிசன ஆவி இறங்கட்டும் ஐயா, அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. ஆவினால அக்கினி ஞானத்தனம் கொடுப்பேன் சொன்னீரே ஆண்டவரே, எங்கள் மேல அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா, அபியன் அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. தேவண்ட அபிஷேகம், தேவண்ட அக்கினி, தேவண்ட பிரசனம் எங்களை மூடட்டும் ஆண்டவர், மூடட்டும் ஆண்டவர. அக்கினி அக்கினி அக்கினியை போடும் ஆண்டவர், போடுங்க ஆண்டவர், அக்கினியை போடுங்க ஆண்டவர, நிரப்புங்க ஆண்மையை, கண்களை திறந்துவிடுங்க ஆண்டவர. நாங்கள் அறிவில் அறிவில் விருத்தியடைய வேண்டும் ஆண்டவர, பலப்படுத்த வேண்டும் ஐயா, பலப்படுத்த வேண்டும். இயேசுவே இயேசுவே ஒவ்வொரு தேவையும் சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படல ஆண்டவரே. அப்பா யாரையும் குழப்பத்தினால பிசா நிரப்பாத விடுக்கி ஆண்டவரே. எல்லா மக்களும் ரட்சித்தாலும் பரிசுத்தாலும் நிரப்புங்க, பக்தி வேற தாங்க, செபிக்க துதிக்க உதவி செய்ய. ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையா இருந்து காத்துக்கொள்ளுங்க. தேவ பிரசனம் மூடட்டும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வியாதி குணமாக்கேசப்பா, நோய் குணமாக்கேசப்பா, பலவீனத்தை குணமாக்கேசப்பா, மந்திரம் செய்வனை உடைத்து போடுங்கேசப்பா, என்ன பலவீனால் நீங்கி போட்டும் ஆண்டவரே. அக்கினி மூடட்டும், அக்கினி மூடட்டும் ஆண்டவர். தகப்பனை தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க. மனிதன் முகத்தை பார்க்கிற இருதயத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே. என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ ஒவ்வொரு தேவையும் இன்னைக்கு நிறைவேற்றி தர முடியாது செபிக்கிறோம். குடும்பத்தில் சமான சந்தோஷம் நிலவிட்டும் ஆண்டவரே. அக்கிரி மூடட்டும், பரலோகத்தின் அக்கிரி மூடுவதாக, தேவ பிரசனம் மூடுவதாக. பிள்ளைகளை தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க. அக்கிரி மூடுவதாக, தேவ ஆவியானவர் ஆளிகை செய்வீராக. ஒவ்வொரு நாளும் தேவட ஆளிகை இறங்கட்டும், ஒவ்வொரு நாளும் தேவட ஆளிகை இறங்கட்டும், ஒவ்வொரு நாளும் தேவட அக்கிரி மூடட்டும். மகிழான காரியத்தை செய்யுங்க, பொறுப்பெடுத்து காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கே செலுத்துறோம். எல்லாவற்றையும் எங்கள் அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் அன்றாடி ஜெபித்து

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் உபாகம் புஸ்தகம் 13:4.
1: நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக.
0: கர்த்தரை என்ன செய்ய பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை பற்றி கொள்ள நினைச்சார் உறுதியாக பிடிச்சிக்கணும். இயேசு நீ தான், நீங்கள் தான் இவரே, எனக்கு உண்மை தவிர யாரும் இல்லை, நீங்கள் தான் சொல்லி அவளுக்கு உறுதியாக பற்றி கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவர் உறுதியாக பற்றி கொள்ளுவீங்கன்னா நம்ம பெரிய காரியத்தின் வாழ்க்கையில் செய்வார். அதெல்லாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷர் 6 வாசிக்கிறோம், 37.
1: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும்
0: என்னிடத்தில்
1: வரும்
0: என்னிடத்தில்
1: வருகிறவனை
0: நான்
1: புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தருக்கு வரவங்கள ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? புறம்பே தள்ளவே மாட்டார். புறம்பின என்ன? மத்தேயுவின் சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: பாத்தீங்களா, ராஜ்யத்தின் புத்திரர் என்ன செய்வாங்க? கர்த்தர் கீழ்படியாதனால புறமான இருளை தள்ளப்படுங்க. ஆனால் இங்கே ஆண்டு சொல்கிறாரு, என்னிடத்தில் வரவுகிற என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பார்த்து உறுதியாக பற்றி கொள்ளும்னா, அவர் பார்த்து பற்றி கொள்ளும்னா அவர் ஒரு நாளும் நினைச்சு புறம்பே தள்ள மாட்டார். புறம்பு அங்கே என்ன இருக்குது? வாசி பண்ண மத்தேயுவின் சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: புறமான இருளை தள்ளப்படுங்க. இந்த நாட்கள் பொல்லாதான் அப்படின்னு காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்க. நாளை நம்மளுடைய இதில் நாளை என்ன நடக்குன்னு தெரியல. ஒரு உறுதியாக பிடிச்சிக்கணும். இயேசுவை நீ தான், நீங்கள் தான் எனக்கு எல்லாம், என் வாழ்க்கையை முழு பொறுப்படுத்துக்கோங்க, என் காலங்களும் உங்களை கருத்தில் இருக்குன்னு அவர் உறுதியாக பிடிச்சிட்டா ஒரு நாள் நம்மளை புறமே தள்ளவே மாட்டார். அல்லேலூயா. முதலாவது பார்க்க, தேவனை பற்றி கொண்டவங்களுக்கு கர்த்தர் என்ன நன்மை தாரா இருந்தால் நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 63:8.
1: என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது.
0: சாவித்ராஜர் சொல்றாரு, என் ஆத்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது.
1: உமது வலதுகரம்
0: என்னை
1: தாங்குகிறது.
0: பார்த்தீங்களா, ஆண்டுடைய வலதுகரம் நம்மள தாங்குறது சொல்றாங்களே. இப்போ எப்படிதான் கஷ்டப்படுறாங்களா, பின்னால் இவருக்கு யார் பாப்பா அப்படிலாம் சொல்றாங்க. கத்திர உறுதியை பற்றி கொள்ளும் என்ன சங்கீதக்கர சொல்றாரு, ஆண்டுடைய வலதுகரம் என்ன தாங்குறது? கத்தடி வலதுகரம் தாங்கும், கட்டாயம் நம்மளை தாங்கும். அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கத்திரம் பின்பற்றினோம்னா, கத்திர பற்றி கொள்ளணும்னா, படுக்கையில் இருந்தால் கூட கத்திர நம்மளை என்ன செய்கிறாரு, தாங்குகிறார். அல்லேலூயா. அதை நம்ம கத்திர உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாக அவரை பிடிச்சிக்கணும். நீங்கள் தான்டவர் எனக்கு எல்லாம், நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம கத்திரிட்ட ஒப்பு கொடுக்கணும். அதை தான் இங்கேயும் சொல்கிறாரு, 73:23-24.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி
0: முடிவிலே
1: என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
0: முடிவில்லை நான் மகிமையில் ஏற்றுக்கொள்ள, நம்ம கத்தரோடு இருந்தால் அவர் வலது கரம் தாங்கும். நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவார். மகிமேல நம்மளை ஆண்டவர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அதனால தான் அவர் என்ன செய்யணும், உறுதியாக பற்றி கொள்ளணும். நீ தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி பற்றி கொள்ளணும். என்ன வந்தாலும் என்னை விடவே மாட்டாண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம உறுதியாக அவரை பற்றி கொள்ளணும். அவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் கூட அவரை விட்டு வலது வரவும் செய்யக்கூடாது, இடது வரவும் செய்யக்கூடாது. முடிவெறிந்தும் நினைச்சிருக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாளில் முடிவரை நழித்திருந்தால் தான் ரட்சிக்கப்பட முடியும். வாசித்து பாருங்கள், மத்தியுள்ள சுவிசேஷம் 24 வாசித்து பார்த்தீங்கன்னா 13 நினைக்கிறேன்.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: பார்த்தீங்களா, முடிவிறந்த நிலை நிற்பவனே என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான். முடிவிறந்து நினைக்கணும். என்ன வந்தாலும் சரி, நீர் எனக்கு போதுமாண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு காலை உறுதியாக பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. அவரை பற்றி கொள்ளணும். பற்றி கொண்டார் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஏசாயின் புஸ்தகம் 41:10.
1: நீ பயப்படாதே,
0: நீ பயப்படாதே,
1: நான் உன்னுடனே இருக்கிறேன்,
0: நான் உன்னுடனே இருக்கிறேன்,
1: திகையாதே,
0: திகையாதே,
1: நான் உன் தேவன்,
0: நான் உன் தேவன்,
1: நான் உன்னை பலப்படுத்தி,
0: நான் உன்னை பலப்படுத்தி,
1: உனக்கு சகாயம் பண்ணுவேன்,
0: சகாயம் பண்ணுவேன்,
1: என் நீதியின் வலது கரத்தினால்,
0: நீதியின் வலது கரத்தினால்
1: உன்னை தாங்குவேன்.
0: பாத்தீங்கன்னா பயப்படாது, உன்னோடு இருக்கேன், திகையாரு, உன் தேவன் பலப்படுத்துவார். நம்ம பலவீனமா இருக்க நினைக்கிறீங்களா? இவனை இவ்வளவு பலவீனமா இருக்க, என்னோட சரியம் எப்போ நல்லா பலப்படுத்த நினைக்கிறா? அதுவும் சொல்ற இருப்பேன், தாங்குவேன்னு சொல்கிறாரு. சகாயம் பண்ணுறாரு, உதவி செய்கிறவர். இந்த உலகத்தில் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உதவி செய்யலாம், பின்னால் சே எப்போ பாரு உங்களுக்கு உதவி தானா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கத்தர் சொல்கிறாரு, சகாயம் பண்ணுவார். சகாயம் பண்ணு மாத்திரம் உங்களுக்கு என்ன செய்கிறாரா? வலது கருத்துறால தாங்குற தேவன் நம்ம தேவன். எவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன் பாருங்க. உலகத்தில் இயேசு கிறிஸ்து போல் அன்புள்ள தேவன் உலகத்தில் யாருமே இல்லை. அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன். அது மொத்தத்தில் 13வது வசனம், ஏசாயா 41:13,
1: உன் தேவனாய் இருக்கிற,
0: உன் தேவனாய் இருக்கிற
1: கர்த்தராகிய நான்,
0: கர்த்தராகிய நான்
1: உன் வலது கையை பிடித்து,
0: உன் வலது கையை பிடித்து,
1: பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
0: பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உலகத்தில் திரும்ப துணை இருந்தால் கூட ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. கணவன் மனைவி கைவிடுறாங்க, மனைவி கணவனை கைவிட்டுறாங்க, தாய் பிள்ளைகளை கைவிடுறாங்க, பிள்ளைகள் தாயை கைவிட்டுறாங்க. கைவிடுறது மாத்திர எத்தனை தாய்மார் பிள்ளைகளை வந்து கொண்டு விடுறாங்க. ஒரு நியூஸில் நிறைய பார்க்குறோம், 2 வயசு குழந்தை அப்படி தண்ணி தொட்டி தூக்கி போடுறாங்க. கணவனை வந்து மனைவி வெட்டிடுறாங்க, மனைவி வந்து கணவன் வெட்டிடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறார், நம்ம வலது கருத்தை பிடித்து என்ன சொல்கிறாரா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் துணை மாத்திருந்தால் மாறாத துணை. மனைவியோட துணையும் மாறிடும், அம்மா அப்பா துணையும் மாறிடும், குழந்தைகளுடைய துணை தாய்க்கும் மாறிடும். கர்த்தர் துணை மாத்திரம் மாறாத துணை. அல்லேலூயா. அவர் என்னைக்கு கையை பிடிச்சாரோ இந்த நேரம் வரைக்கும் நம்மளை விடலை. 82வது வருஷம் எங்கள் அப்பா இறந்துட்டார். ஆண்டவர் சொன்னார், உங்கள் அப்பா அம்மா இறந்து போகலாம், நான் வந்து உன்னை ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன், உன் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யலை, கைவிடவே இல்லை. அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பேர் கைவிட்டுறாங்க. அவர் சொன்னார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னார். அன்னைக்கு சொன்ன தேவன் இன்ன வரைக்கும் கைவிடவே இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வரும், வராமல் இருக்காது. வந்தாலும் கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு வினாடியும் போதுமான அவர் வந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் தாங்குகிறார். அவரை மனுஷன் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். லேசாக இல்லை அன்று சொல்கிறார், ஒரு நாள் ஜெபம் பண்ணிவிட்டு மறுநாள் விட்டுறக்கூடாது. அதுன்னு சொல்கிற கர்த்தர் என்ன சொல்கிறார், முடிவிறந்த நிலை நிலை போனோம், நிலைக்கணும், முடிவிறந்து அவர்கள் நிலை நிலைக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர் வீட்டு வளர்ந்துறையும் செய்யக்கூடாது, அவர் வீட்டு இடது வரையும் செய்யக்கூடாது. முடிவிறந்த நிலை நிலைத்திருக்கணும். அவர்கள் நிலச்சிருந்தா நிச்சயமாக நம்மளை ஒரு நாள் கூட விட மாட்டார், ரட்சிப்பார். இந்த உலகத்தில் மாதிரிக்கிறார், பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. ரெண்டாவதாக முதல்ல அவர் பற்றி கொண்டார், நம்ம என்ன செய்கிறார், நமக்கு என்ன கொடுக்குறாரு, அவர் வளர்த்துக்கிற நம்மளை தாங்கிறது, நமக்கு சகாயம் பண்ணுறாரு, வலதுகத்தினால தாங்குறாரு. அது மாத்திர ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நம்ம வலதுகிறதை தாங்கி ஆலோசனை தந்து நம்ம எங்கே கொண்டு சேர்க்குறாரு, அவர் மகிமையிலே நம்ம சேர்த்துக்கொள்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவரை இயேசுகிறது. அவரை நம்ம எப்படி பிடிச்சிக்கணும், உறுதியாய் பிடிச்சிக்கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடித்துக்கொள்ள வேண்டும். டிபிஎஸ்ல வேலை செய்வோம், எங்கள் ஆஃபீஸுக்கோ அவங்க வீட்டுக்கோ எப்படி 1 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோ தூரம் போயிட்டு என்ன செய்வோம், 6 மணி. அப்போ எங்கள் வீட்டில் ரேடியோ கிடையாது, அவங்க வீட்டில் ரேடியோ இருக்குது. அப்போ யார் யார் வீட்டிலோ ஒருத்தர் வீட்டில் தான் அப்போல்லாம் ரேடியோ இருக்கும். நான் ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால் அப்போ அவங்க வீட்டில் மட்டும் ரேடியோ இருப்போம். 6 மணிக்கு உடனே நான் ஓடுவேன் பாருங்க, வண்டி இருந்தாலும் இடிச்சிட்டு போகிறேன், என்ன இருக்கோ அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். இடிச்சிட்டு போய் 1 மணி, இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது எங்கள் வீட்டுக்கும், நான் டிபிஎஸ் வேலை செய்கிற இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். போய் ஆண்டோடைய வார்த்தை கேட்குறதுக்காக அவ்வளோ வேகமாக போவேன். அப்போ இந்த விஸ்வானியில் கேட்போம். அந்த அளவுக்கு கர்த்தர் அப்பயே எனக்கு ஒரு வாஞ்சை கொடுத்துருந்தார். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கும் கர்த்தரை 1 நிமிஷம் கூட கைவிடாமல் எனக்கு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உடுத்த உடவும் தங்க இடமும் சாப்பிட உணவும் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ பிறந்து இன்றைக்கி உங்கள் மத்தியில் கர்த்தரை எனக்கு கொண்டு வச்சுருக்கிறார். அல்லேலூயா. அதை பற்றி கொள்ளக்கூடிய வாஞ்சை நமக்கு இருக்கணும். அப்போ கர்த்தர் அதெல்லாம் நமக்கு என்ன செய்வார், நிச்சயமாக நம்மளை ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது அவர் உறுதியை பற்றி ஏசாயின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம்,
1: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
0: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
1: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
0: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
1: நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர்.
0: பூரண சமாதானத்துடன் அவனை என்ன செய்வீங்க, காத்து கொள்வீர்ன்னு சொல்லி யாசாய் சொல்றாரு. அவர் உறுதியாய் பற்றி கொண்டவனா, அவரே நம்பியிருக்கிறபடியா நமக்கு என்ன கொடுக்குறாரு, பூர்ண சமாதானம். பூர்ண சமாதானம் எனக்குலாம் பாருங்கள், அம்மா அப்பா இல்லை, கண் பார்வை இல்லை, கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, இயேசு தவிர எனக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கத்திர இணைச்சர் அவரை நம்பியிருக்கிறபடி என்ன கொடுக்குறாரு, பூர்ண சமாதானத்தை கொடுக்குறாரு. எந்த குறையுமே இல்லை. நாளைக்கு என்ன செய்யும், இன்னைக்கு கவலை கவலை வந்தாலும் ஏசுபாடு சொல்லு, அண்ணன் இந்த பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, எனக்கு நீங்கள் தான். எனக்கு இந்த ஊருக்கு வரதுக்கு மேலே யாருமே தெரியாது, வாசா ஒன்று தான் தெரியும், வாசா தான் கூட்டிகிட்டு இருந்துச்சு, வேறு எதுவுமே தெரியாது. ஆண்டுட்டு அன்னைக்கு சொன்னேன், அப்போ தான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஊரில் யாருன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது, ஆண்டவரே வாசா நீங்கள் போச்சு, நீங்கள் போகிறோம், வாசா தான் எங்கள் கூட இருக்குது, யார் வாசாக்கா எப்படி இருப்பாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆண்டவர் நீங்கள் தான் என்னை பாதுகாத்துக்கணும் அப்படி சொல்லி தான் அன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதில் அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கத்திர என்ன செய்யல, ஒரு நன்மையும் குறைப்படாமல் கற்றுக்கணும். ஒவ்வொரு உதவிக்கும் கத்தர் ஒருத்தரை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இது நீங்களே செய்யலாம், கத்தர் உங்களை உள்ளத்தில் பேசி கத்தர் எனக்கு உதவி செய்யக்கூடிய மனசை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அன்று மனசு கொடுக்கட்டா செய்ய முடியுமா, கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனசை கொடுத்து செய்ய வச்சுருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்த ஆண்டவரே எனக்கு என்னும் தெரியாது சுவாமி, எங்கள் வீட்டுக்கும் போகிறதுக்கு எனக்கு இஷ்டம்லாம், அங்கே போனால் செவிக்க முடியாது, சர்ச்சைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உடைய வார்த்தை கேட்க முடியாது, நான் எப்படி ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்கட்டும், எப்படி நான் பரலோகத்துக்கு வர முடியும், என்ன செய்யுது ஆண்டவரே, பஸ்தா கூட போச்சு, நீங்கள் போகிற ஆண்டவரே, நீங்கள் என்னை பொறுப்படுத்துக்கோங்க, நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார், சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். சந்தோஷம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமா, சமாதானம் வாழ முடியுமா, வாழவே முடியாதான். உண்மை உறுதியாக பற்றி கொண்டு உண்மை நம்பியிருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்தோட காத்து கொள்ளுகிறீர். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நம்ம ஆண்டோடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம செவிக்க போகிறோம். அனைவரும் சேர்ந்து செவிப்போம்மா. எங்களை அன்பாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பலப்படுத்தி சம்மந்தை தந்து சந்தோஷத்தை தந்து அவங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துங்க ஏசப்பா. அவங்களுடைய வியாதிலாம் குணமாக்குங்க ஏசப்பா, நோயெல்லாம் குணமாக்குங்க, பலவீனத்தெல்லாம் குணமாக்குங்க ஏசப்பா, பெரும்பாடு குணமாக்குங்க ஏசப்பா, அவங்க பலவீனத்தினால கஷ்டப்படுறாங்க ஏசப்பா, அவங்கள குணமாக்குங்க ஏசப்பா. பரலோக தகப்பனையுமே துதிக்கிறோம். கை கால் வலி உடம்பு வலி எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே, உங்கள் ரத்தம் வலி பூசுங்கப்பா, குணமாக்கிருங்க குணமாக்கிருங்க, கிட்னியை குணமாக்குங்க ஆண்டவரே, தைராய்டை குணமாக்குங்க ஏசப்பா, கத்தாவை பிபி குணமாக்குங்க, உப்புச்சத்தை குணமாக்குங்க ஆண்டவரே, அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் குணமாக்குங்க ராஜா, பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, அவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, சுகர் இருந்தால் குணமாக்கிருங்கப்பா, சுகர்னால எவ்வளோ கஷ்டங்கள் ஆண்டவரே, என் தேவன் அறிவீரப்பா, சுகரை குணமாக்குங்க, சுகரை குணமாக்குங்கப்பா, வியாதி குணமாக்குங்கப்பா, நோயை குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, மந்திரம் செய்வனை உடைச்சி போடுங்க, பிசாசுங்களை அழிச்சு போடுங்க ஆண்டவரே, என்ன பலவீனாலும் குணமாக்கும் உம்மால் முடியுமையா, இதுவோ மாம்சமான யாவருக்கு நான் தேவனை கத்தர், என்னால் செய்யக்கூடாத அவசியமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே, நீங்கள் அவங்கள குணமாக்கி ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனையுமே ஸ்தோத்திரம், மந்திர கட்டு செவனை கட்டு உடைச்சி போடுங்கிறாச்சா, பெலிசனை கட்டு உடைச்சி போடுங்கிறாச்சா, அந்த கஷ்டத்தில் அழித்து போடுங்க ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணேசப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்த தரணேசப்பா, சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும், கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க, தொழிற்சிற குடும்பங்களை ஆசிர்வீங்க, வியாபாரம் செய்கிற வியாபாரிகளை ஆசீர்வதிங்க, கத்துடி நாம மகிப்படட்டும் ஆண்டவரே, கேஸில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவரே, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தர வேண்டும் ஐயா, படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை தர வேண்டும், ஞாபகத்தை தர வேண்டும் ஐயா, எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறவங்க எல்லாருமே நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணுவோம்ப்பா, தேவ ஞானத்தை அவங்களுக்கு கட்டிட முடியாச்சு வைக்கிறோம், தேவ கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ள முடியாச்சு வைக்கிறான்றவரை, வேண்டி கொடுத்துருக்கும்னு அணைப்பதற்கும் அதிகமாக கிரிச்சிங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க, பொறுப்படுத்து கற்றுக்கோங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க, நன்மையான இந்த ஈவும் பூர்ணமலை எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதியும் பிதாவத்தில் இறங்கி வருகிறது, மாறுதல்களும் வேற்றுமையான எந்த நிழலின்னு சொன்னீங்களே ஏசப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பறையும் இப்படி ஆசீர்வதிக்கும் கார அவங்களால் தொடுவது அவங்களை உணரட்டும் ஆண்டவரை, பலப்படுத்துக காத்துக்கோங்க, எல்லா துதிகான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம், எங்களை அன்பு ரச்சரி அஸ்வா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே ஆமே. கத்த நம்ம சேவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ், Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 10949001000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா, நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
4: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேறு யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிக்கை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால், ஒரு மாதிரி பத்திரிக்கை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிக்கை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம்தான். அதே போல் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒழித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்கள் மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுகிறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னென்னா கூகுள் ஆப் ஸ்டோரில் போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்கள் படித்து கொள்ளலாம். தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில் படிக்கலாம், தெலுங்கில் படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்கள் படிக்க முடியாது, கேட்கணுன்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிளை நீங்கள் போயிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதில் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்கள் உங்கள் பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்கள் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும்.

0: ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர் கிருபையில் வழங்குகிறோம். நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்கள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கொண்டால் நீங்கள் சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேரில் பைபிள் இருக்கிறது, நீங்கள் வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா, நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணால் வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தலில் வரும், திடீர்னு புதிய ஏற்பாடில் வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டிருந்தாலே போதும். அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.com. God bless you.

0: இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன். அவர் தான் மெய்யான தேவன். அவர் உறுதியாக பற்றி பிடிச்சிக்கோங்க. அவர் தான் மெய்யான தேவன். அவர் தான் நித்தி ஜீவனுடையவர். அவர் உறுதியாக பற்றி பிடிச்சிக்கோங்க. ஏசு இல்லாதபடி நமக்கு வாழ்க்கையே இல்லாருமே அவர்களே. அவர் உறுதியாக பற்றி பிடிச்சிக்கோங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம அவர் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இவரே மெய்யான தேவனும் நித்தி ஜீவனுமாக இருக்கிறார். அவர் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அவர் விடவே கூடாது. விடா அப்படியாக பிடிச்சிக்கணும். என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இயேசு தான். அதான் யோபு சொல்கிறார், அவர் கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கை இருப்பு. ஆசித்து பாருங்க, யோபின் புஸ்தகம் 13:15.
1: அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்.
0: அவர் மேல் நம்பிக்கை. சின்ன பிரச்சனை கர்த்தர் போட்டு சொல்லலாம் முறுமுறுத்துருவாங்க. ஆமாம், என்ன இருக்குது கர்த்தர் சேவமணி, என்ன இருக்குது முறுமுறுத்துருவாங்க. ஆனால் யோபு சொல்கிறாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேலே என்ன செய்வேன், நம்பிக்கையாக இருப்பேன். அவர் உறுதியாக பற்றி பிடிச்சிக்கணும், உறுதியாக பற்றி கொள்ளணும். அவர் தான் நமக்கு நித்திய ஜீவனும் தீர்க்க ஆயுசமாக இருக்கிறார். அவர் தான் மெய்யான தேவன், நித்திய ஜீவன். அவர் தான் நித்திய ஜீவன். நமக்குள்ளே இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ரோமர்கள் நிறுவோம் 5:17.
1: இயேசு கிறிஸ்து என்னும்
0: ஒருவராலே ஜீவனை அடைந்து
1: ஆளுவார்கள் என்பது
0: அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவராலே, இயேசு கிறிஸ்துனால தான் என்ன சரி ஜீவன் அடைந்த என்ன செய்ய போறோம், ஆளப்போறோம். எங்க ஆளப்போறோம், 1000 வருஷம் கர்த்தராகிய தேவனோடு ஆளப்போறோம். ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்கு, ஹல்லேலூயா சொல்லமா. நம்ம அதில் ஆள வேண்டும். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். அதுக்கு தான் இந்த உலகத்தில் எத்தனையோ பாடுகள். என்ன நிலை வந்தாலும் சரி, அவர் உறுதியாக பற்றி பிடிச்சிக்கணும். அவர் பற்றி பிடிக்கும் போது நமக்கு என்ன கொடுக்குறாரு, முதல்ல பார்த்தா என்ன கொடுக்குறாரு, வலது கருத்தில் நம்மளை தாங்குறாரு, அப்புறம் சகாயம் பண்ணுறாரு, துணை நிற்கிறாரு. அது மாத்திரம் நமக்கு ஆலோசனை தந்து முடிவில் நம்மளை என்ன செய்கிறாரு, மகிமில் சேர்த்துக்கொள்கிறார். ரெண்டாவது பூர்ண சமாதானமாக கொடுக்குறாரு. மூன்றாவது நம்மளை என்ன செய்கிறாரு, உயிரோடு வச்சிருக்கிறாரு. நான்காவதாக என்ன கொடுக்குறாரு, ஜீவனும் தீர்க்க ஆயுசமாக வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரோடு இருந்தோன்னா கிறிஸ்து இயேசு விழாவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு நாள் நம்ம என்ன செய்வோம், 1000 வருஷம் ஆட்சியில் ஆளிகை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 7:27. வானத்தின் கீழெங்கும் உள்ள
1: ராஜ்யங்களின்
0: ராஜரீகமும்
1: ஆளுகையும்
0: மகத்துவமும்
1: உன்னதமானவருடைய
0: பரிசுத்தவான்களாகிய
1: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
0: உன்னத மாதிரி பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
1: அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம்.
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், ஆண்டவருடைய ராஜ்யம், நித்திய ராஜ்யம்.
1: சகல கர்த்தத்துவங்களும்
0: அவரை சேவித்து
1: அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றான்.
0: அவர் கீழ்பட்டிருக்கும் என்று அந்த ராஜ்யத்துக்கு தான் நம்ம போகிறோம். அதுக்கு தான் அவர் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலேயே நமக்கு எல்லாம் தர்றார், உதவி செய்கிறாரு, சகாயம் பண்ணுறாரு, துணை நிற்கிறாரு, நமக்கு வலது கருத்து பிடிச்சி தாங்குறாரு. அது மாத்திரம் நம்மளை என்ன செய்கிறாரு, நமக்கு ஆலோசனை தந்து நம்ம எங்கே சேர்க்கிறாரு, மகிழ்மை சேர்க்கிறார். ரெண்டாவது என்ன கொடுக்குறாரு, பரிபூர்ண பூர்ண சமானத்தை கொடுக்குறார். மூன்றாவது நம்மளை எப்படி வைக்கிறாரு, உயிரோடு வைக்கிறார். நான்காவதாக நித்தி ஜீவனை கொடுக்குறாரு. அலையில் ஜீவனும் தீர்க்காயுமா. அவரால் தான் நம்ம ஜீவன் கிடைக்கு. அப்புறம் தான் அவரோடு நம்ம ஆளிகை செய்ய போகிறோம். பசுத்தவன்களுக்கு தான் அந்த ராஜ்யத்தை கர்த்தர் கொடுப்பறாரு. அந்த ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம். அதுக்கு நீங்கள் நானும் போகணும்னு சொன்னால் கர்த்தர் உறுதியாக பற்றி கொண்டால் போதும். அலையிலூயா. எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா, கர்த்தர் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். உறுதி அவரை பார்த்து பிடிச்சிக்கணும். நீங்கள் தான் ஆண்டவரை, எனக்கு யாரும் இல்லைப்பா, நீங்கள் தான் சொல்லி அவரை பா உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். நம்ம பற்றி கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தீர்க்க ஆயுசு தர. நம்ம ஒரு நாள் 1000 வருஷம் அரசாச்சு அவரோட அரசாழ்வோம். நித்தி சீவன் நம்ம தீர்க்க ஆயுசு தந்து பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா.
2: கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசினார். அவரிடத்தில் வருகிறவரை அவர் ஒருபோதும் புறமே தள்ளுவதில்லை என்று சொல்லி பார்த்தோம். நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. அவர் கரம் நம்மை தாங்குகிறது, முடிவிலே நம்மை மகிமையிலே ஏற்றுக்கொள்கிறது, நம் வலது கை பிடித்து தாங்குகிறார். இறுதியிலே கடைசியிலே பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் ஆலோசனைபடி நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாய் நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அந்த பூர்ண சமாதானத்தை எப்பொழுதும் சகல விதத்திலும் நமக்கு அவர் தருகிறார். நதி அளவு சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். அது மாத்திரம் இல்ல, மூன்றாவதாய் நாம் அவரை பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நம்மை உயிரோடே வைக்கிறார். புயல் வரலாம், காற்று வரலாம், வெள்ளம் வரலாம், ஆபத்து வரலாம், நோய் வரலாம், அத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மை உயிரோடு வைக்கிறார். உயிரோடு இருந்து நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவர் செய்கைகளை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். உயிரோடு இருக்க நாம் இந்த உலகத்தில் உள்ளளவும் அவரை துதிக்க வேண்டும். தேங்க்யூ லார்ட். நான்காவதாக நாம் அவரை பற்றிக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறாராம். நித்திய ஜீவனை நமக்குள் வைக்கிறார், நமக்கு தீர்க்காயசாய் மாறுகிறார். ஆம், நித்திய ஜீவன் அவர்தான். அந்த நித்திய ஜீவனை பெற்று நாம் இந்த உலகை ஆயிரம் வருடம் அவரோடு கூட சேர்ந்து அரசாங்க போகிறோம். இந்த வாக்கியத்தை தேவன் நமக்கு தரும்படிக்கு எல்லாம் கத்த நோக்கி பார்ப்போம்.

0: அர்ப்பணம் செய்வோமா ஆண்டவர். இந்த நாளிலிருந்து முழுமையாக பற்றி பிடித்துக் கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபமாடுவோம். தேங்க்யூ லார்ட். தகப்பனே, உங்க தேவனாகிய கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி எங்களோடு பேசினீரேப்பா, உண்மை துதிக்கின்றோம் ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உங்க அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி போடுகிறோம். உம்மிடத்தில் வருகிறவனை ஒருபோதும் புறம்பே தள்ளாதவரே, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் எங்களை பிடித்து தாங்குகிறது ஆண்டவரே. எங்களை நீர் வழிநடத்துகிறீர் ஐயா, ஆலோசனை தருகிறீர் ஐயா, முடிவிலே மகிமையிலே பரலோகத்தில் எங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது பூரண சமாதானத்தை நிரம்பி வழியிற சமாதானத்தை சகல விதத்திலும் எப்பொழுதும் தந்தல்கிறீர் ஐயா. அதற்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை உறுதியானங்களை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அப்ப எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உயிரோடு எங்களை வைக்கிறீர் ஐயா. எந்த பிரச்சனை, வியாதி, துன்பம், நோய் என்ன வந்தாலும் அது எங்களை அசைக்காதபடி உயிரோடு எங்களை வைக்கிறீர். உயிரோடு இருக்கிற நாங்கள் பிழைத்திருந்து உங்களுடைய செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவி செய். உயிரோடு இருந்து நாங்கள் உண்மை துதித்துக் கொண்டே கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருக்கு அந்த பாக்கியம் தாரும் ஐயா. மாத்திரமல்ல, உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் எங்களுக்குள் வைத்து ஆமாண்டு தீர்க்காயசை கொடுத்து ஆயிரம் வருட அரசாட்சியில் உமோடு கூட சேர்ந்த அந்த உலகத்தை ஆளுகை செய்கிற பாக்கியத்தை கொடுக்கிறீரே சப்பா. அதற்காக உண்மை துதிக்கிறோம், எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். பற்றி பிடித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ ஆண்டவரே, அவள் கரங்களை கருத்தை பிடித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. செய்தி கொடுத்தாக்க அவர்கள் இன்னும் வல்லமையாக கருத்தர் பயன்படுத்தும். தேங்க்யூ எல்லாம் நமக்கு நன்றி.
1: உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வியாதியை குணமாக்க, நோய் குணமாக்க ஏசப்பா, பலவீனத்தை குணமாக்க, மந்திரக்கட்டு செய்வனிட்டு உடைத்து படுங்க. அன்றுவரையுமே துதிக்கிறமையா ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சமாந்தை சந்தோஷத்தை தாரு, மகிழ்ச்சி ஆறுதலை தாருமப்பா. ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்கமாக இருப்பீங்க. வியாதிகள், நோய்கள், பலவீனம் நீங்கி போட்டும், மந்திரம் ஜெயவனம் உடைக்கப்பட்டு போட்டும், பரிசுத்தாபியான அபிஷேக அளவுலாம் ஊற்று மண்டவரை. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத குடும்பங்களில் திருமணம் நடக்க உதவிச்சிங்க. குழந்தை பாக்கில்லா சகுலி குழந்தை பாக்கத்தை தாங்க. கடன் கண்ணீர் வேதனைகளிலிருந்து விடுதலை செய்யுங்க. ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்க, அச்சங்களை செய்யுங்க அப்பா. வீடை மீட்க முடியாத மக்களுக்கு வீடை வீட்டுக்குள்ள கிருவை செய்யுங்க அப்பா. கடன் பிரச்சனோடு மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க. எல்லாருமே பற்றி பிடித்து கொள்ளட்டும் ஐயா, உறுதியாய் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. இறக்கம் பாராட்டுங்க, கிருவை பாராட்டுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா. ஆமை ஸ்தோத்திரம் பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சம இல்லாத குடும்பத்தில் சமாந்த தர வேண்டும் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் அங்கிப்படட்டும் ஐயா. பிரிந்த குடும்பம் அனைக்கிறமே, வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க ஆண்டவரே. படிக்கிற தம்பி தங்கைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. செபிக்கிற தம்பியா தங்கையா மாற்றும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கிய ஜீவிரோம் பரமபிதாவே. ஆமே.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestbombs@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000024 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா, நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேறு யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்களும் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம்தான். அதே போல் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்கள் மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுகிறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள், உங்கள் குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னென்னா கூகுள் ஆப் ஸ்டோரில் போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்கள் படித்து கொள்ளலாம். தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில் படிக்கலாம், தெலுங்கில் படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்கள் படிக்க முடியாது, கேட்கணுன்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிளை நீங்கள் போயிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதில் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்கள் உங்கள் பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்கள் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாம் தேர்வு செய்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதில் வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கிறதுனால இப்போ நெட்டெலாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குகிறோம், நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கொண்டால் நீங்கள் சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேரில் பைபிள் இருக்கிறது, நீங்கள் வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆகுது, ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணால் வெறும் பாட்டுலாம் வரும், இது எப்படின்னா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தலில் வரும், திடீர்னு புதிய ஏற்பாடில் வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: யோவான் சுவிசேஷம் 14:2-3
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால்
0: நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
1: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: நான் போய்
1: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே
0: நீங்களும் இருக்கும்படி
1: நான் மறுபடியும் வந்து
0: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் சொன்னார். கர்த்தர் போயிருக்கிறார், திரும்ப மறுபடி வரப்போறாரு, வந்து நம்மளை என்ன செய்ய போறாரு, அவரிடத்துல சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து திரும்ப நம்மளை எல்லாம் நினச்சிடறாரு, அவர் இடத்துல நம்மளை என்ன செய்ய போகிறாரு, சேர்த்துக்கொள்ளப்போற. அதாங்க பிலிப்பியரில் எழுதியிருக்கிறாரு, பத்து பாவில் எழுதியிருக்கிறாரு. பிலிப்பியர் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
0: அங்கே இருந்து
1: கர்த்தராய் இருக்கிற
0: இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர்
1: வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: அங்கே என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்ன செய்யணும், வர்றதுக்காக எப்போ வருவார் நம்ம உள்ளே ஏங்கிட்டு இருக்கு இல்லையா, எப்போ வருவார் அவர் வருகையில் நம்ம ராஜ்யத்துக்கு போகணும். இந்த உலகத்தில் பாடுகள்லாம் நம்மளால் சகிக்க முடியல, ஆண்டவரை சீக்கிரம் வாங்க. நம்மளை அறியாமையில இந்த வார்த்தை நமக்குள்ளே வருது, கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யணும், கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்துக்கு போய்தான் ஆகணும். இந்த உலகத்துலேயே நம்ம யாரும் இருக்கவே முடியாது, எவ்வளோ பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஏழை இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த வீட்டில் இருந்தால் இந்த உலகத்தில் நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்கிறதுக்கு முடியாது. ரெண்டு இடம், ஒன்று பரலோகம், என்ன நரகம். அதனால் நம்ம ஒரு நாள் நம்ம ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரிய வேண்டிய நாள் ஒன்று இருக்குது. கர்த்தர் பிரியமாக வாழ்ந்தோம்னா எங்கே போவோம், பரலோகத்துக்கு போவோம். கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தா எங்கே போவோம், நரகம்தான். ரெண்டு வாழ்க்கை தான். ஆண்டவர் வருகிற ரொம்ப சமீபம், நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது நம்ம பார்க்குறோம், கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனால் நம்ம என்ன செய்யணுமா பாருங்கள். கர்த்தர் ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருவரும் விரும்பணுமா வாசித்து பாருங்கள். எபிரேயன் புஸ்தகம் 11:16
1: அதையல்ல
0: அதிலும்
1: மேன்மையான
0: பரமதேசத்தையே விரும்பினார்கள்.
1: ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறது இல்லை.
0: பரலோகத்துக்கு போகணும் சொல்லி விரும்பினவங்களை என்ன செய்யல, அவர்களை வந்து பார்த்து அவர்களுடைய தேவனை சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலையா, வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே,
0: விருப்பான மக்களை வேணும் பரலோகத்துக்கு போகணும். அப்ப பரலோகத்துக்கு போகணும் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் கட்டாயம் செய்ய மாட்டோம். ஐயோ இந்த காரியம் கர்த்தர் பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், இந்த காரியம் எனக்கு ஆண்டவர் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ அவர் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம உள்ளத்தில் ஒரு விருப்பம் இருக்கும்போது நம்ம கட்டாயம் பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, பரலோகம் வச்சுருந்தா நமக்கு சொந்தம். அப்போ அந்த நமக்குள்ள இந்த விருப்பம் இருந்தால் கட்டாயம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவர்களுடைய தேவைன்னு சொல்கிறதுக்கு அவர் என்ன செய்யலையா, வெக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. நம்ம வாஞ்ச எப்படி இருக்குது, நம்ம உள்ளத்தின் வாஞ்ச நம்ம இருதயத்துக்கு தெரியும், நம்ம எப்படி நின்றோம் என்னன்னு சொல்லி. நம்ம உண்மையாக வாஞ்சித்தோம்னா கர்த்தர் நிச்சயமாக அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுது. அந்த நான் எங்கே இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். பார்த்திங்க, நம்ம எங்கே விரும்புவது, கர்த்தர் என்ன விரும்புகிறாரு, நான் எங்கே இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. என்னதான் வாழ்ந்தாலும், இந்த குலத்தில் கோடி வருஷம் வாழ்ந்தாலும், இருந்தால் 95 லெட்டர் 100 வயசு அவ்வளோதான், அதுக்கு மேலே யாரும் இருக்க முடியாது. அதுக்கு நம்ம போகணும்னு சொன்னால் என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம பரம ராஜ்யத்தை நம்ம விரும்பணும். அல்லேலூயா. கொலோசியர் புஸ்தகம் 3:2-3
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல
0: மேலானவைகளே நாடுங்கள்.
1: பூமிக்குரிய
0: காரியம் நம்ம தேட வேண்டாம்,
1: மேலானவைகளே நாடுங்கள்.
0: பூமிக்குரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருவாரு, கட்டாயம் தருவார். அல்லேலூயா. நம்ம மேலானை நாடும்போது நம் பூமிக்குரிய காரியங்கள் என்ன வேணும், எல்லாம் என்னென்ன தேவைன்னு சொல்லி அவர் தம்முடைய பிள்ளைகள் கட்டாயம் கொடுக்குறார். கொடுக்க அறிந்திருக்கிறார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கட்டாயம் தருவார். அதான் சொன்னார், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினம் இருக்கும், கத்திர தேடவங்களுக்கு ஒரு நன்மையும் பொறிப்படும். அதான் சொல்கிறேன், மேலாளையில தேடுங்க, பூமிக்குரிய காரியத்தை நீங்கள் தேட வேண்டாம், நான் உங்களுக்கு எல்லாம் தருவேன். நீங்கள் தேட வேண்டியது என்னதுக்கு தேடணும், மேலானவங்களை தேடுங்க, மேலானவைகள். அவர் ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருக்கணும். எப்பயாவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் வருக சமீபம், அது அதுக்கு முன்னால் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் ராஜ்யத்தில் அவர் மடியில் நம்ம இருக்கணும். ஹலேலூயா. அதுதான் என்னுடைய வாஞ்ச, என்னோட விருப்பம்லாம் அது தான். இந்த உலகத்தில் ஒன்று வேண்டாம். நல்லா பிறந்தநாள்லேருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், இனிமேல் கண்ணை மூடிட்டா கர்த்தர் ராஜ்யத்தில் அவருடைய மடியில் உட்கார், அதுதான் என் தியாகம் வாஞ்செல்லாம். இந்த உலகத்தில் எவ்வளோ பாடுபட்டாச்சு, இனிமேல் பரலோகத்தில் போய் அவர் மடியில் உட்காரணும். ஹலேலூயா. அதுக்கு தான் மேலானவர்களை நம்ம நாட வேண்டும், மேலானவர்களை நாட வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 13:16
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
0: இந்த இடத்துல என்ன இல்லை, நிலையான நகரம் இங்கே நமக்கு இங்கே இல்லை.
1: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்,
0: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். இயேசுக்கு வரப்போகிற வரத்தான் நம்ம நாடி தேடுகிறோம். எப்போ இயேசு வருவார், எப்போ நம்மளை கூப்பிட்டு போவார், அதுதான் நம்ம தேடுகிறோம். யார் யார் எப்படியோ நான் அதுதான், கர்த்தர் எப்போ வருவார் தெரிஞ்சு ஒரு நாள் ஏக்கத்தோடு நாடி தேடுகிறோம். ஏன்னா இந்த நிலையான நகரம் நமக்கு இல்லை. இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் நிலையானது அல்ல. மாடி மேலே மாடி கட்டினாலும், என்ன தான் நம்ம செஞ்சாலும், நம்ம எல்லாம் பண தேவையில்லை. நம்ம நிறைய பணம் இருந்தாலும் நம்ம அது நம்ம என்ன செய்யறது, இந்த உலகத்தில் ஒன்றுமே கொண்டு போக முடியாது. ஹல்லேலூயா. கொண்டு போக முடியுமா? முடியாது. நம்ம தான் பணம் கேட்குறதுக்கு எதுக்குன்னா, சுவிசேஷம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அறிவிக்கணும். அறிய தேவனை அறியாத மக்கள் அறிந்துக்கணும். அது ஒரே ஒரு வாஞ்சதான் எல்லாத்தையும். நம்ம பணம் கேட்குறோம், எல்லாம் நினச்சிக்கிறாங்க, என்னடா பணம் பணம் கேட்டே இருக்கிறாங்களே, ஏன் பணம் இப்படி கேட்குறாங்க, பணம் பல அலையிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஏன் பணத்தை கேட்குறேன்னு சொன்னால், சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அறிஞ்சது போல் அந்த மக்கள் அறியாத மக்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி ஒரு நாள் அறியாமல் இருந்தோம், கர்த்தர் நமக்கு அறியக்கூடிய கிருபை கொடுத்தார். இப்போ நம்ம அறிந்தது போல் மற்ற மக்களும் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கர்த்தர் போதுமான அளவு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த பஞ்சமும் இல்லை, கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. நம்ம எப்போ எழுந்துக்கலாம், சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அறியணும். இப்போ பாருங்கள், இந்த டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய என்னை மாதிரி பார்வையில்லாதவங்களாம் ஃபோன் பண்ணி கேட்டே இருக்காங்க, எப்பம் இப்போ எப்பம் ரேடியோ எப்படி கேட்கணும், நம்பர் கொடுங்க, நாங்கள் எப்படி இதெல்லாம் பார்க்கணும், டிவியில் என்ன எப்படி பார்க்கணும், எல்லாம் கேட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வாஞ்ச தாக்கம் இயேசு அறிய வேண்டும்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது ஒவ்வொருத்தரும் கேட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ரெண்டு போடாத வரும், நாங்கள் எப்படியாவது இயேசு அறியணும், எங்களுக்கு வந்து எப்பம் ரேடியோ கேட்டு நம்பரை கொடுங்க, இல்லாட்டா தேவனுடைய வசனத்தை எப்படி டிவியில் பார்க்கலாம், எங்களுக்கு வந்து இந்த பத்திரிக்கை எங்களுக்கு வாசித்து கொடுங்க, அந்த பத்திரிக்கை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நாங்கள் அதை பார்த்து பார்த்துக்குவோம், நாங்கள் இயேசு அறிஞ்சிக்கணும், நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவ்வளோ வாஞ்சியோடு கேட்குறாங்க. நமக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தயவு செய்து வாஞ்சை இல்லை, தாகம் இல்லை, யாருக்கா சொல்லணும்னு சொல்லி அந்த வாஞ்சை இல்லை. ஆனால் பார்வை இல்லாதவங்க அவ்வளோ வாஞ்சியாக இப்போ கேட்குறாங்க. ஹல்லேலூயா. இந்த வாஞ்சை கொடுத்தது யார், ஆண்டவர் ஐயே இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் பணம் தாங்க. ஐயோ சாப்பிட்டு இல்லையே, சாப்பிட்டு பிஞ்சு போச்சு, ஒரு கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகுது, இது தான் பணத்தை கேட்குறேன். எங்களுக்கு சாப்பிட்றது கர்த்தர் போதுமான அளவு கொடுத்துருக்குறார். ஒரு நன்மையுமே குறைபடாது, குறைவே இல்லை. அதனால தான் இந்த சிகிச்சை எப்படியா அதை அறிவிக்கணும், அதுக்கு தான் பணம். 2 Corinthians 5:1-2
1: பூமிக்குரிய
0: கூடாரமாகிய
1: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
1: தேவனால்
0: தேவனால
1: கட்டப்பட்ட
0: கட்டப்பட்ட
1: கைவேலை இல்லாத நித்திய வீடு.
0: அந்த தேவனால் கட்டப்பட்ட என்ன வீடு, கைவேலாத நித்திய வீடு
1: பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
0: பரலோகத்திலே உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம் தவித்து
1: நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம்.
0: மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, அந்த ராஜ்யத்து மேலே நமக்கு வாஞ்ச தாக இருக்கணும். அப்போ இந்த உலகத்தில் என்ன செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். பாவத்தை பார்த்தா வெறுப்பு வரும், பாவத்தை பார்த்தா வெறுப்பு இருக்கும். கர்த்தரை எப்போ போகலாம், எப்போ கர்த்தரை பற்றி பேச மாட்டாங்களா, எங்கே கர்த்தரை பற்றி பேசுவாங்க, எங்கே ஆண்டவரை பற்றி பேசுவாங்க, எப்போ கேட்கலாம், நமக்குள்ளே அந்த வாஞ்சி வரும். அது இந்த பூமிக்குடி கூடாரம் என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். அதுதான் நம்ம சரீரம். சரீரம் என்னதாக இருந்தாலும் பூமிக்குடி கூறாரோ அழிஞ்சு போடும். பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம போகணும்னு நமக்குள்ள வாஞ்சேன். ரெண்டாவது சுனாசிமா,
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம் தவித்து
1: நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சவளவலாம் இருக்கிறோம்.
0: எப்படி இருக்கிறோம்? மிகவும் வாஞ்சவளவில் இருக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம் எல்லாரும் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் எப்படி நான்லாம் ஒரு நாள் ஆண்டவர் அறியாமல் இருந்தேன், ஆண்டவர் அறியாமல் எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தேன். கர்த்தரை தேடி வந்தார். அல்லேலூயா. கர்த்தரை தேடி வந்தார். நான் அவரை தேடி போகல, அவர் என்னை தேடி வந்தார். அவர் தான் என்னை தேடி வந்தார். அதுபோல் நம்மளை மாதிரி இருக்க மக்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தேடணும். கர்த்தர் ராஜ்ய தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஒவ்வொருத்தரும் இந்த பூலோகத்தின் கூடாரத்தை நம்பி வாழக்கூடாது. கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஒவ்வொருத்தரும் போகணும். அப்படி போனேன்னு சொல்லி பரலோக ராஜ்யத்து மேலே நமக்கு என்ன வேணும்? வாஞ்ச விருப்பம் இருந்தால் பரலோக ராஜ்யத்து போயிடலாம். அதான் ஆண்டவர் சொன்னார். அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களை என்னோட சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிற அந்த ராஜ்யத்து அந்த தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்ச. ஹலேலூயா. கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். இதுவரைக்கும் ஆண்டோட வார்த்தை கேட்டிருக்கோம், இப்போ ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பார் இயேசுத்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், மே போற்றுகிறோம், மே வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. அப்போ அந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வேற தாங்க, செவிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க அப்பா. மே ஸ்தூத்திரமே வண்டி கொள்ள மே சார்ந்து கொள்ள கிரு வச்சிங்கப்பா. அண்டு உரே எத்தனையோ குடும்பங்களில் வேலை கிடைக்காத ஒடிக்கி போட்டி போடாமல் இருக்குதாப்பா. வேலை அவங்களுக்கு கிடைச்சி வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல சமாதானம் சந்தோஷத்தை தாரும். அண்டு உரே உங்களை பார்த்து விழுந்து நாங்களுக்கு செபிக்கிறோம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வைத்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிழ்ப்பிடட்டும் ஐயா. அண்டு உரே எத்தனையோ நோய்கள் அப்போ எத்தனையோ சனங்கள் வியாதினாலும் நோயினாலும் பலவீத்தினாலும் கஷ்டப்படுறாங்களப்போ. ஒவ்வொரு மேலேயும் தேவையான பிரசனம் வல்லமை இறங்கட்டும், அக்கினி மூடட்டும், தேவை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா பலவீனத்தையும் வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. மகத்தான கரித்தை செய்ய மகிமையான கரிச்சிங்க. கத்துடைய பிரசனம் மூடட்டும், அக்கினி மூடட்டும். ஆண்டவரே வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்து தாருங்க, வேலையில் உயர்வை தாரு. உயர் வராத தடைகள் எல்லாம் நீக்கிப்படுங்க, கஷ்டத்தெல்லாம் மாற்றி போடுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்கிற மக்கள் வெற்றியை தாங்குவாங்க, நாமத்தை மாத்திரம் மையப்படுத்துங்க. பிரிந்து கொடுமையை அணைக்கிடுமையா, டைவர்ஸ் ஆகணும்னு நினைக்கிற மக்கள் டைவர்ஸ் ஆகக்கூடாதப்பா. குடும்பம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்த முடி சித்தாண்டவரே, நீர் அற்புதத்தை செய்ய ஆசீர்வைத்து உயர்த்துங்க. அடுவரே அப்பாவை துதிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல மதிப்பெல்லாம் பாஸ் பண்ணணும். உங்கள் மகத்துவம்ல நாமத்தை மையப்படுத்துங்க, ஆசீர்வைத்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மாய்க்குமக்கு செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீவிரம் பரமப்பிதாவே. ஆமே கத்திர ஜீவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000024 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேறு யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிக்கை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிக்கை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம்தான். அதே போல் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்கள் மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுகிறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னென்னா கூகுள் ஆப் ஸ்டோரில் போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்கள் படித்து கொள்ளலாம். தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில் படிக்கலாம், தெலுங்கில் படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்கள் படிக்க முடியாது, கேட்கணுன்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிளை நீங்கள் போயிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதில் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்கள் உங்கள் பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்கள் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதில் வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கிறதுனால இப்போ நெட்டெலாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குகிறோம், நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கொண்டால் நீங்கள் சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேரில் பைபிள் இருக்கிறது, நீங்கள் வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக அதை ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணால் வெறும் பாட்டுலாம் வரும், இது எப்படின்னா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தலில் வரும், திடீர்னு புதிய ஏற்பாடில் வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12-80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனு, 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: லூக்கான் சுவிசேஷம் 21 அதிகாரம் 36 வசனம்.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற
0: இவைகளுக்கெல்லாம்
1: நீங்கள் தப்பி
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக
1: நிற்க
0: எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுதும் ஜெபம் என்ன செய்யணும்? விழித்திருக்கு. ரெண்டு காரியம் சொன்னார், இவைகளுக்கெல்லாம் தப்பணும், ரெண்டாவது என்ன செய்யணும், நம்ம இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நிற்கிறதுக்கு என்ன செய்யணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி காரியம். இந்த உலகத்துல எல்லா உபத்திரங்களுக்கும் தப்பு வைக்க வேண்டும். ரெண்டாவது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவனா என்னென்ன என்ன செய்யணும் விழித்திருக்க வேண்டும். நம்ம ஜெபமனாம இருந்த உண்மையை செய்ய முடியாது. எத்தனையோ காலங்கள் 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம் எல்லாம் பண்ணி என்ன செய்யாது, நீ மேல ஒண்ணுமே செய்ய முடியாது. விண்ணப்பத்தை நாம் கிருபை நாம என் மேல் ஊற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். எந்த ஏதோ ஒரு ஜெபம் பண்ணோம் இது வரைக்கும், நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஜெபம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது நம்மளையும் தேவன் தப்பிப்பா. மார்க்கன் சுவிசேஷம் 13 அதிகாரம் 8 வசனம்.
1: ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும்,
0: ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும்,
1: ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும்,
0: ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும்
1: எழும்பும்
0: பூமி அதிர்ச்சிகளும்
1: பல இடங்களில் உண்டாகும்,
0: பஞ்சங்களும்
1: கலகங்களும்
0: உண்டாகும்.
1: இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம்,
0: கொள்ளை நோய், பஞ்சம், எந்த பொருள் வாங்கினாலும் இப்ப விளவாதான். இப்ப என்ன செய்யணும், செவித்து ஆண்டுகிட்ட அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும். அலையிலயா அதனால தாவீர கத்திர எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்காரு. வலது வருஷம் இருக்கிறதுனால அசைக்கப்படுது. நம்மள அப்படித்தான் இந்த காலங்களில் நம்ம செவிச்சு ஆண்டுகிட்ட அடைக்கலம் புகுந்துட்டோம்னா இந்த உலகத்தில் என்ன வந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்குது சொல்றார். செவிக்கிறவங்களே இல்லையேன்னு சொல்லி ஆச்சரியப்படுகிறார். இவ்வளவு பாடுகள் வருது, இவ்வளவு உத்தரங்கள் வருது, ஆனாலும் செபிக்கிறவங்க இல்லைன்னு சொல்லி கத்த ஆச்சரியப்படுகிறார். பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 59:16 வசனம்.
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு
0: விண்ணப்பம் பண்ற ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லி கத்த என்ன செஞ்சாராம், ஆச்சரியப்பட்டார். அருமையானவர்களே, நம்ம செபிக்கிறோமா எப்படி இருக்கும் நமக்குத்தான் தெரியும். நம்ம சுயநலத்துக்காக, நமக்காக, நம்ம குடும்பத்துக்காகவே செபிச்சுட்டு இருக்கோமா, அது நம்ம எப்பயும் செபிக்க வேண்டியது.

0: குடும்பத்துக்காக நமக்காக செபிக்கிறோம். அந்த செவ போதாது அருமையானவர்களே, கண்ணீரோடு உன்ன உணவு இல்லாமல் உடுத்த உடையெல்லாம் தங்க இடமில்லாமல் எவ்வளோ பேர் தவிக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம தொடு செபிக்க வேண்டும். அல்லேலூயா. செபிக்கிறவா யோசித்து பாருங்க என்ன செஞ்சார் ஆண்டவர், ஆச்சரியப்பட்டாராம். செபிக்கிறமா, இனிமேல் நாட்கள் பத்திரம் பாடுகள் தான். மத்தேயு சுவிசேஷம் 24:22 வசனம்,
1: அந்நாட்கள் குறைக்கப்படாத ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை,
0: ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை,
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமும்,
0: தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமும்
1: அந்த நாட்கள் குறைக்கப்படும்,
0: அந்த நாட்கள் குறைக்கப்படும். பாத்தீங்களா, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நம்ம செவிச்சா அந்த நாட்கள் என்ன செய்யும், பாடுகள் குறைக்கப்படும். அதுதான் கர்த்தராகிய தேவன் உங்களை என்னையும் இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கோங்க, தயவுசெய்து எடுத்துக்கோங்க.
1: அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால்,
0: நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால்
1: ஒருவனாயிலும் தப்பிப்போவதில்லை,
0: ஒருத்தரோட தப்பிப்போவதில்லை. எல்லாருமே யாருமே பலர்ப்ப முடியாது, எல்லாம் இந்த உபத்திரத்துல கஷ்டத்துல அகப்பட்டுருவாங்க.
1: தெரிந்து கொள்ளப்பட்டவன் நிமித்தமோ,
0: தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமோ
1: அந்த நாட்கள் குறைக்கப்படும்,
0: அந்த நாட்கள் குறைக்கப்படும். உபத்திரத்த நாட்கள் என்ன செய்யும், தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமா கண்ணீரோடு செபிக்கணும், ஆத்மபாரத்தோடு செபிக்கணும். சுயநலமான செவன் நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்க அந்த செமல் இல்ல, கண்ணீரோடு அழுது உன்னை போல கத்திர சொன்னார், உன்னை போல பெற நேசின்னு சொன்னாரு. கண்ணீரோடு ஆத்மபாரத்தோடு செபிக்கணும், அழுது புலம்பணும். ஆண்டவரே எங்க தேசத்துல இப்படி ஆச்சு, எங்க மாநிலத்தில் இப்படி ஆயிடுச்சு, எங்களை மாவட்டத்தில் இப்படி ஆயிடுச்சு, எத்தனையோ சனங்கள் ஆண்டவரு குடியும் பெரியும் கண்ணீரோடு இருக்காங்களப்பா, அவங்களுக்கெல்லாம் நான் செபிக்கிறேன்னு சொல்லி நான் போராடி செபிக்க வேண்டும். கத்தர் நம்மத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் உருவாக்க நோக்கமே நீங்கள் நான் போராடி செவிக்க வேண்டியதுதான். சுய நலமான செவம் என்று என்ன செவம், நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும், அதுக்கு மாத்திரம் செவிச்சுட்டு இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருக்காகவே செவிக்க வேண்டும். எப்படிலாம் செவிக்கணும் தான் நம்ம இப்போ நம்ம சுருக்கமாக தியானிக்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 18:20 22 வசனம் வரைக்கும்.
1: பின்பு
0: கர்த்தர்
1: சோதோம் குமாரின் கூக்குரல்,
0: சோதாமன் குமாரன் கூக்குரல்
1: பெரிதாய் இருப்பதினாலும்,
0: பெரிய இருப்பதினாலும்
1: அவைகளின் பாவம்,
0: அவர்கள் பாவம்
1: மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும்,
0: மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும்
1: நான் இறங்கி போய்,
0: என்னிடத்தில் வந்து எட்டின
1: அதன் கூக்குரலின் படியே,
0: அந்த கூக்குரலின் படியே
1: அவர்கள் செய்திருக்கிறார்களோ,
0: செய்திருக்கிறார்களோ
1: இல்லையோ,
0: இல்லையோ
1: என்று பார்த்து அறிவேன்,
0: பார்த்து அறிவேன்
1: என்றார்.
0: ஆண்டவராக ஏத்து சொல்றார்.
1: அப்பொழுது அந்த புருஷர்,
0: அவ்விடம் விட்டு
1: சோதோமை நோக்கி போனார்கள், ஆபிரகாமோ,
0: பின்னும்
1: கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான்.
0: மிகவும் எப்படி இருக்குதா, எப்படி இருக்குது, கொடியதா இருக்குதா பாருங்க. இப்ப இந்த காலத்துல அதுதான் இருக்குது. அங்க இந்த ஓரினிசருக்கு பாவம், விசாரப்பாவம், வேசித்தன பாவம், பயங்கரமான காரியங்கள் கொடியதா இருக்கு பாவம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம போய் பார்க்க போறேன்னு போறாரு. ஆனாலும் ஆபிரகாம் நினைச்சிங்கிறான், இன்னும் அவருக்கு முன்பாக 50 பேர் அழிப்பீங்களா ஆண்டவரே, 40 பேர் அழிப்பீங்களா, 30 பேர் அழிப்பீங்களா, 20 பேர் அழிப்பீங்களா, 10 பேராவது இருந்து அழிப்பீங்களான்னு கேட்கிறாரு. ஏசு என்ன சொல்றாங்க, அதுக்கு நான் தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் அழிப்பதில்லை அப்படின்றாரு. ஆனா இந்த சோதகுமார்கள் எத்தனை பேர் கூட, 10 பேர் கூட நீதிமான் இல்லவே இல்லை. 10 பேர் இருந்தா கூட நான் அழிக்க மாட்டேன்னு ஆண்டவர் கடைசியை சொன்னாரு. ஆண்டவராக இயேசுக்கிறதுக்கு முன்பாக, தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக அபிரகாம் என்ன செஞ்சாரு, நின்று கொண்டே இருந்தா என்ன செஞ்சிருப்பாரு, போராடி செவிச்சிருப்பாரு. ஆண்டவரே எப்படியாவது சோதகுமார் பட்டணத்துக்கு இறங்குங்க ஆண்டவரே, நீங்க அழிக்கவே கூடாதப்பா, அழிக்க கூடாப்பா, ஒரு சனம் கூட கெட்டு போகக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அபிரகாம் செவிச்சிட்டு இருந்திருப்பாரு. அதுலயே ஆதியாகம புஸ்தகம் 18:32 வசனம்,
1: அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், பத்து நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ,
0: என்றான்.
1: அதற்கு அவர் பத்து நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார்,
0: பத்து பேர் கூட அங்க என்ன இல்ல, நீதிமான்கள் இல்லவே இல்லை. எங்க பார்த்தாலும் ஓரீசர் பாவம் வந்து கொண்டிருக்கிறது. பார்த்து ஆண்டவராக இயேசுக்கிறது சொன்ன கொடிய பாவம் சொல்லி, அந்த பாவம் தான் இப்ப நம்ம தேசல இருக்குது. ஆனா அபிரகாம் இப்போல நம்மளும் ஜெபிக்கணும். ஆண்டவர் அபிரகாம் என்ன ஜெபிக்கிறாரு, பத்து நீதிமான் இருந்தாலும் அப்படி கேட்கிறார், இல்ல அழிப்பதில்லை அப்படின்னு சொன்னாரு. அதே போல நம்ம தேசத்துக்காக நம்ம ஒவ்வொருவரும் தரப்பில் நிற்க வேண்டும். போ பாவஞ்சரங்கு எப்படியோ போயிட்டு போட்டோம், நமக்கு என்ன முற்றக்கூடாது. நம்ம தேசத்துக்காக என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கதற வேண்டும். நம் மாநிலத்துக்காக கதற வேண்டும், நம் மாவட்டத்துக்காக கதற வேண்டும். நம்ம இந்தியா தேசத்துக்காக நம்ம ஒவ்வொருவரும் கண்ணீரோடு செவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை. அதுதான் தேவன் நம்மளெல்லாம் இந்த இடத்துல கூட்டி சேர்க்கிறார். ஆதியாகம புஸ்தகம் 19 அதிகாரம் 27, 28, 29 எடுத்துக்கோங்க. ஆதியாகம புஸ்தகம் 19 அதிகாரம் 27, 28, 29
1: விடியற்காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் அந்த பூமியின் புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. தேவன் சமபூமியின் பட்டணங்களை
0: அழிக்கும் போது
1: தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை
0: தாம் கவிழ்த்து போடுகையில்
1: லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து
0: தப்பி போகும்படி
1: அனுப்பிவிட்டார்.
0: ஆபிரகாம் வந்து தேவன் முன்னால நின்று செபித்ததுனால லோத்து அங்கு குடியிருந்ததுனால ஆபிரகாம் செவிச்சதுனால நினைச்சு அந்த பட்டத்தை கவிழ்த்து போடும்போது லோத்து மனைவி பிள்ளைகள் எல்லாம் நினைச்சிட்டு அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போகணும்னு சொல்லி தூதில் அனுப்பி கொண்டு போனார். அவர் சொன்னார், மலைக்கு ஓடி போன்னு சொன்னார் இயேசு கிறிஸ்து. இவர் எங்கே போயிட்டாரு, பக்கத்தில் சின்ன அந்த தேவனுக்கு அந்த இடத்துல லோத்து என்ன செய்யல, கீழ்படியில. தேவன் எங்கே போய் சொன்னாங்க, மலைக்கு ஓடி போன. இவங்க நினைச்சிட்டு, ஐயோ ஆண்டவரே எனக்கு அந்த அளவுக்கு போக முடியாது, பக்கத்தில் என்ன சோபாருக்கு நான் போயிருந்துடுறேன் பார்த்திங்களா. அதுதான் நம்மளே இப்படித்தான் ஆண்டவன் சொல்லுவார். நம்ம ஒன்று செய்யும்போது தான் நம்ம வாழ்க்கையில் மாட்டிக்கிறோம் பாவத்தில். அதனால தான் லோத்துடைய பிள்ளைகளும் பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, லோத்தோ பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அவங்க மனைவியும் உப்புத்தினாங்க. ஆனால் கத்தர் சொன்ன வெடிக்கு அவங்க கீழ்ப்படிந்து மலை போயிருந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த அழிவே வந்திருக்காது. ஆனால் யாரும் நினைச்சி லோத்தை காப்பாற்றினாரு, ஆபிரகாமை நினைச்சாரு. அருமையானவர்களே, நீங்கள் நானும் கூட நாம் போராடி செபிக்கும்போது கர்த்தர் நம்ம நிமித்தமா, நம்ம சொந்தக்கார மாத்திர இல்லை, நம் மாநிலத்தில் மக்களையும் நம் மாவட்டத்தில் மக்களையும் இந்த கட்டாயம் தேவன் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. இதுதான் செபிக்கக்கூடிய நேரம். கண்ணீரோடு நம்ம செபிக்க வேண்டிய, எப்படி செபிக்கணும்னு சொல்லி சொல்கிறார் பாருங்க. பேதுரு சொல்கிறாரு, 1 பேதுரு புஸ்தகம் 4 அதிகாரம் 7 வசனம்
1: எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று.
0: ஆகையால்
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள்.
0: ஜெபம் பண்றதுக்கு எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கும். தெளிந்த புத்தி இருந்தா தான் செபிக்க முடியும். நம்ம தேவையில்லாத குழப்பம் சோர்வுகளை வந்து நம்மளால செபிக்க முடியாது. இங்க வேதம் கட்டாய திட்டமும் தெளிவா நம்ம போதிக்கிறது. எப்படி இருக்கணுமா, தெளிந்த புத்தி உள்ள இருந்து என்ன செய்யணுமா, செபிக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்ம செபிக்கிறோமா, இந்த மாநிலத்தை செபிச்சோமா, செபிக்கலாம் இன்னைக்கு மன்னிப்பு கேட்பான் ஆண்டவரே. நம்மளால பொருள் உதவி தான் உங்களுக்கு செய்ய முடியல. தெளிந்த புத்திகளா இருந்து செபிக்கிறதுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எனக்கு அது முடியல, அதனால நான் செபிக்கல அப்படின்னு நம்ம சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. ஆபிரகாம் முதலாவது திறப்பில் நின்றார். ரெண்டாவது நம்ம பார்க்கிற சாகுவதை பார்க்கிறோம், ஏதாவது வழியாக பார்க்கிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 24 அதிகாரம் 15 வசனம்
1: அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலையில் தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார்.
0: அதனால்
1: தான் முதல் பேர்செபா மட்டுமுள்ள
0: ஜனங்களில்
1: 70,000 பேர் செத்து போனார்கள்.
0: பாருங்க, அது தாவியது காலத்துல என்ன செய்ய, தான் முதல் எல்லா இடத்துலயும் போய் 70,000 பேர் சேர்த்து போயிட்டாங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 24 அதிகாரம் 25 வசனம்
1: அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி,
0: அந்த காலத்துல என்ன கர்த்தருக்கு உடனே செஞ்சிருவாங்க, பலிபீடத்தை கட்டி
1: சர்வாங்க தகன பலிகளையும்
0: சமாதான பலிகளையும்
1: செலுத்தினான்.
0: அப்பொழுது
1: கர்த்தர் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டறலினார்.
0: தாவீது என்ன செஞ்சார்? தேசத்துக்கு என்ன செஞ்சாரு?
1: வேண்டுதலை
0: கேட்டறலினார்.
1: இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது.
0: அந்த வாதை என்ன செஞ்சிச்சு? நிறுத்தப்பட்டது. தாவீது செபிச்சாரு. நம்ம செபிக்கும் போது நம்ம தேசத்திற்கு பாதை நிறுத்தப்படும். கொள்ளை நோய், கொள்ளை நோய் எத்தனை பேர் செத்துட்டாங்க? 70,000 பேர் செத்துட்டாங்க. தாவீது நம்ம கிட்ட யாரா சாவுன்னு இருக்கல. உடனே சரி, பள்ளிவிடப்பட்ட கட்டி தேவனிடத்தில் வேண்டுதல் செய்தார். பாதை நிறுத்தப்பட்டது. அருமையான சகோதரி சகோதரி, நம்ம வாழ்க்கையிலையும் கூட கண்ணீரோடு செவிக்க வேண்டும். நம்ம தேசத்துக்காக போராடி செவிக்கணும். எங்க பார்த்தாலும் பாருங்க எத்தனை பேர் செத்துறாங்க. நம்ம தான் செவிக்க வேண்டும். நம்ம தான் நம்ம தேசத்துக்காக, நம்ம மக்களுக்காக போராடி செவிக்க வேண்டும். தாவீது போராடி செவித்தார், வாதை நிறுத்தப்பட்டது. நீங்கள் நானும் செவித்தமானால் கட்டாயம் நம்ம தேசத்தில் வர கொள்ளை நோய் வராது. போராடி செவிக்க வேண்டும். எப்படி செவிக்க வேண்டும்? ஏதோ ஒரு கடமைக்காக இல்லை. எசேக்கியேல் புஸ்தகம் 21:6.
1: ஆதலால் மனுபுத்திரனே,
0: ஆதலால் மனுபுத்திரனே,
1: உன் இடுப்பு நொறுங்கும்படி,
0: இடுப்பு நொறுங்கும்படி
1: பெருமூச்சு விடு,
0: பெருமூச்சு விடு.
1: அவர்கள் கண்களுக்கு முன்பாக,
0: அவர்கள் கண்களுக்கு முன்பாக
1: மனம் கசந்து பெருமூச்சு விடு.
0: மனம் கசந்து என்ன செய்யணும்? பெருமூச்சு விட வேண்டும். சும்மா என்ன ஏதாவது ஆண்டவன் செவிக்கினால் பிரயோஜனம் இல்லை. பெருமூச்சோடு கண்ணீரோடு, ஆண்டவரே என் சனம் இறந்துட்டே இருக்காங்கப்பா, என் சனத்துக்கு ஒரு கொள்ளை நோய் நிப்பாட்டுங்க ஆண்டவரே. நீங்க தான் நிப்பாட்ட முடியும். எங்கள் தேசத்தில் வர கொள்ளை நோய் இந்த பாதை வேண்டாம் ஆண்டவரே, நிப்பாட்டுன்னு சொல்லி பெருமூச்சோடு செவிக்க வேண்டும், கண்ணீரோடு செவிக்க வேண்டும். அழுகுள் மனம் கசந்த, ஐயோ மனம் கசந்த என்ன உள்ளத்தில் ஆர்த்தம பாரத்தோடு, ஐயோ என் சனங்கள் அழிந்து போகிறாங்களே, என் சனங்கள் பாவத்தில் போயிடுறாங்களே, என் சனங்கள் எங்கே பார்த்தாலும் இறந்து போகிறாங்களே, என் சனங்கள் எங்கே பார்த்தாலும் கஷ்டப்படுறாங்களே சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் பெருமூச்சோடு மனம் கசந்து உள்ளத்தின் ஆழத்தில் செவிக்க வேண்டும். மனம் கசந்தன என்ன? அவங்க மேலே ஒரு பாரம், கண்ணீரோடு அவங்களை நினச்சி அழுது புலம்பி நம்ம செவிக்க வேண்டும். அப்படி செவிச்சா நிச்சயமாக நம்ம வேண்டில் கேட்டு கத்திர நினைச்சிவார், பாதைய நிப்பாட்டுவார். அலையிலூயா. கத்துடைய பாட்டை கேட்டேன்னா இப்பொழுது ஆண்டவரை நோக்கி நம்ம செவப்படுவோம். எங்கள் அன்பானிய சித்து வழி நடத்துகிறேங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரலோக ராஜாவே, மீது நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை தாருவாண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்தையும் கத்துடைய கரம் அவங்களை தாங்கி வழி நடத்துட்டுமே. நன்மையான காரியத்தை வாழ்க்கையில் செய்யுங்கப்பா, அதிசயங்களா இருப்பதுங்களை செய்யுங்க. கத்தோடைய கரம் அவங்களை தாங்கி ஒவ்வொரு நாள் வழி நடத்தி செல்ல உங்களோட பாத்தில் செபிக்கிறோம். நான் உன் போதித்து நீ நடக்க வேண்டிய வழிவன் காட்டுவன் மேலேவன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டி சொன்னீரேன். ஆலோசனை தந்து வழி நடத்தும் அறிந்து கொள்ள உதவிச்சிங்க, வேண்டிக் கொள்ள உதவிச்சிங்க அப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க அப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க அப்பா, என்ன பலம் இருந்தாலும் சுகமாக்குங்க அப்பா. மந்திரம் செவனை உடைத்து போடுங்க, பிசாசுன்னு கழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க, சமாளாத மக்களுக்கு சமான் தரும், கடன் பிரச்சனை கஷ்டங்களை எல்லாம் மாற்றிருங்க. தேவ கிருபைச்சு உழ்ந்து கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செஞ்சு ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. கத்துடி நாம மட்டும் மகிப்படட்டும் அப்பா. கத்தாவே வாங்கேசப்பா, வாங்கேசப்பா, நீங்கள் தான் இந்த அற்புதங்களை செய்யணும், அசியங்களை செய்யணும் ஐயா. என்னென்ன பலவில் இருந்தாலும் சுகமாக்குங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரையும் துடைச்சிருங்க அப்பா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைங்க. கத்தாவே மீன் நோக்கி செவிக்கிறோம். கடன் கஷ்டங்களை எல்லாம் மாற்றிருங்கப்பா. பணத்தை போய் சந்திப்பீராக ஆண்டவரே, பொருளாதாரத்தை போய் சந்திக்க முடியாது செவிக்கிறோம் அப்பா. மகத்தான காரியத்தை செங்க தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேஸில் இருக்க மக்கள் வெட்டிட்டாங்க, பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. சமாளாத குடும்பத்தில் சமான்தரும் குடும்பத்தை அடிக்கடி சண்டை குழப்பத்தை உண்டு பண்ணுற பொல்லாதாவிய நாசிரியனாக இயேசுக்கு நாமத்தில் கழிந்து கொண்டு கட்டுக்கிறோம். குடும்பத்தில் சமாளத்தை தாரு, சந்தோஷத்தை தாரு, பிரச்சனை உண்டாக்குற சாத்தனை முறியெடுத்து போடுங்க அப்பா. அப்பாமை துதிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் தகப்பறையே என்ன தேவையை சேவைகளை சந்திங்க. படிக்கிற பிள்ளைகளை ஞானத்தை ஆவசியத்தை தாரு. எல்லா சிறு பிள்ளைகளும் செவிக்கணும், வாலிபர்கள் செவிக்கணும், பெரியவங்க செவிக்கணும். அன்றுவரையும் அண்டிக் கொள்ளும், அறிந்து கொள்ளும், மோடு இருக்கணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம் சிவத்தை கேட்டார் கலங்காதீங்க.
2: இந்த சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியாக மனசில் வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் எப்போ வேணால் நீங்கள் கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரிய மாதிரி வெளியே ஒழித்து போயிடுவாங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்கள் மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுகிறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னென்னா கூகுள் ஆப்ஸரில் போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்கள் படித்து கொள்ளலாம். தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில் படிக்கலாம், தெலுங்கில் படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்கள் படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிளை நீங்கள் போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதில் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள்னு வரும். அதை நீங்கள் உங்கள் பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்கள் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்திராகமா யாத்திராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதில் வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கிறதுனால இப்போ நெட்டெலாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர் கிருபையில் வழங்குகிறோம், நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள்
3: ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒர 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணால் வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் and@jesus.com. God bless you.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் லூக்காவின் சுவிசேஷம் 17:24.
1: மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி
0: மறுதிசை வரைக்கும்
1: பிரகாசிக்கிறது போல
0: மனுஷகுமாரனும்
1: தம்முடைய நாளிலே தோன்றுவார்.
0: எப்படி மின்னல் பளிச்சின்னு திடீர்ந்த மின்னல் எப்போ வருது என்னன்னு தெரியாது. அதே போலதான் மனுஷகுமாரன் வருவார். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் வராரு வரன்னு தான் சொல்றாங்க, எங்க வராரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா கர்த்தர் சொன்னார் கட்டாயம் வருவார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார் கட்டாயம் வருவார். தாமதம் ஏன் தாமதம் பண்றனா, நம்மெல்லாம் திருந்தணும், நம்மெல்லாம் இன்னும் மணந்திருமணும்னு தான் தாமதம் பண்றார். கட்டாயம் கர்த்தர் வருவார். அல்லேலூயா. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு. கட்டாயம் வருவார். லூக்காவின் சுவிசேஷம் 17:26-30 ஆஸ்கி கேட்போம்.
1: நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள்.
0: பெண் கொண்டு கொடுத்தார்கள்.
1: ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள்.
0: குடித்தார்கள்.
1: விற்றார்கள்.
0: நட்டார்கள்.
1: கட்டினார்கள்.
0: லோத்து
1: சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வர்ஷித்து
0: எல்லாரையும் அழித்து போட்டது.
1: மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும்.
0: ரெண்டு அடையாளமா சொல்லிருக்காரு. முதல்ல யார் காலத்துல நடந்த மாதிரி நடக்கும்? நோவா காலத்துல புசித்தாங்க, குடித்தாங்க, பெண் கொண்டாங்க. இப்படிதான் இப்ப பாருங்க, சிறு பிள்ளைகள் கூட குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. சிறு 10வது படிக்கிற குழந்தைகள் கூட குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. குடித்து வெறித்து லோத்து காலத்துல நடந்து போலாம் நடக்கும். லோத்து காலத்துல என்ன செஞ்சாங்களாம்? புசித்தாங்க, குடித்தாங்க, நட்டினாங்க.
1: லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள்.
0: அப்பயே என்ன செஞ்சிருக்காங்க? ஜனங்கள் புசித்தார்கள்,
1: குடித்தார்கள்,
0: கொண்டார்கள்,
1: விற்றார்கள்.
0: வீடு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? எங்க பாரு வீடு கட்டிட்டேதான் இருக்கிறாங்க. இப்ப வீடு மேல வீடு கட்டிட்டேதான் இருக்காங்க. கட்டினார்கள். இப்படி என்ன செஞ்சாங்களாம்? இது வந்து அக்கினி என்ன செஞ்சிச்சு? வானத்திலிருந்து வந்து கந்தகமும்
1: அக்கினியும் கந்தகமும்
0: வர்ஷித்து
1: எல்லாரையும் அழித்து போட்டது.
0: இப்ப நமக்கு கல்யாணம் விட்டு போனோம்னா எத்தனை ஆயத்தம்? ஒரு ஊருக்கு போனா எத்தனை ஆயத்தம்? தேவனை சந்திக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தமா இருக்கணும். அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. மத்தேயுவின் சுவிசேஷம் 17:27.
1: மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவரா தம்முடைய தூதரோடு கூட வருவார்.
0: அப்பொழுது
1: அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார்.
0: நம்ம இந்த உலகத்துல என்ன கிரிய கத்திற்காக செய்திருக்குமோ அந்த பலனை கத்தர் என்ன செய்வாரு? கட்டாயம் அவர் தூதரோடு வரும்போது உங்களுக்கு இந்த பலனை கொடுப்பார். இந்த உலகத்துல என்னென்ன ஆண்டவருக்காக செய்திருக்கிறோம், ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருக்கீங்களோ அந்த பலன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தினவராய் தூதரோடு வரும்போது அந்த பலனை உங்களுக்கு தருவார். அவர் மறந்து போகவே மாட்டார். நீங்க செய்யற ஒவ்வொரு உதவியும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு கிரியிலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் யாரும் என்ன செய்ய மாட்டார், மறந்து போகவே மாட்டார். சின்ன காரியம் கத்திர செய்திருந்தாலும் நீங்க ஒரு சின்ன கைப்பிரதி யாருக்காவது கொடுத்துருந்தீங்கன்னா கூட அதையும் கத்திர அறிந்திருக்கிறார். அவர் வரும்போது கொண்டு வருவார். இறைமையின் புஸ்தகம் 31:16.
1: உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
0: உன் கிரியைக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. நீங்க என்ன கிரியை செஞ்சிருக்கீங்களோ அந்த கிரியைக்கு பலன் உண்டு. சின்ன ஒரு கைப்பருதி கொடுத்திருந்தாலும் அதுக்கு பலன் உண்டு. கர்த்தரை பற்றி யாருக்காவது சொல்லியிருந்தீங்கன்னா கூட அதுக்கு பலன் உண்டு. கிரி கட்டாயம் பலன் உண்டு. எண்டித்திமெட்டின் புஸ்தகம் 1:16-18 வரைக்கும்.
1: ஓனசி புருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேக தரம் என்னை இளைப்பாற்றினான்.
0: அவர் பவுல் சொல்றாரு, அவர் அநேக தரம் என்னை இளைப்பாற்றினார்.
1: என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை.
0: விலங்கு போட்டிருந்தால் அவர் என்னை பார்த்து வெட்கப்படவும் இல்லை.
1: அவர்
0: ரோமாவில் வந்திருந்த போது
1: அதிக ஜாக்கிரதையா என்னை தேடி கண்டுபிடித்தான். அந்நாளிலே
0: அவன்
1: கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே
0: செய்த
1: பற்பல உதவிகளையும்
0: நீ
1: நன்றாய் அறிந்திருக்கிறாயே.
0: ஆமா, அருமையானவர்களே, பவுலுக்கு புவனேஸ்வர் வீட்டார் செய்த உதவிய கர்த்தர் எல்லாரும் அறிந்திருக்கிறாயே. அந்த உதவி கர்த்தர் கட்டாயம் அவர் கை செய்வார். அதே போல நீங்களும் கர்த்தருக்காக என்னென்ன உதவிலாம் செஞ்சிருக்கீங்களோ அது கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமா உங்களுக்கு அந்த கிரியின் பலனை கொண்டு வருவார். நீங்க மறந்தாலும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? மறக்க மாட்டாரு. நானா நான் செஞ்சனா? எனக்கு இது யாவும் இல்லை. எப்படி எனக்கு ஆண்டவர் யாவோ வச்சிருக்காருன்னு சொல்லி அன்னைக்கு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவங்க நீங்க என்ன கிரி செய்றீங்களோ அந்த கிரிக்கு கட்டாயம் பலன் உண்டு. நான் எப்ப செஞ்சேன் எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்க ஆச்சரியப்படுவீங்க. கர்த்தர் உங்களை பலனை கொண்டு வருவார். மத்தேயு சுவிசேஷம் 25:40.
1: அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியராகிய என் சகோதரரான இவர்களில்
0: ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ
1: அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்
0: என்றார். சிறியவர்கள் யாருக்காக எந்த உதவியா செஞ்சிருந்தீங்கன்னா அதை என்ன சரி யாருக்கு செய்றீங்களா? யாருக்கு? கத்திர செய்யற அந்த உதவி கத்திர கட்டாயம் வரும்போது அந்த பலனை உங்களுக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நீங்க என்ன கிரியை செய்திருக்கீங்களோ அந்த கிரியைக்கு தக்க பலனை கட்ட கொண்டு வருவார். சுவிசேஷம் 17:24 வாசிக்கலாம்.
1: மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார்.
0: ஒரு திசை மறு திசையில பிரகாசிக்கிற போல மின்னல் எப்படி பிரகாசிக்கிறது அப்படியே மனுஷகுமாரன் வருநாளிலும் மனுஷகுமாரன் அப்படியே தோன்றுவார். அப்ப அந்த நாள்ல தான் நம்ம அவங்களுக்கு கிரியை தகுந்த பலனை கத்த அளிப்பார். அல்லேலூயா. நீங்க எனக்கு இந்த நான் எப்ப செஞ்சேன், நான் இந்த உதவியை எப்ப செஞ்சேன்னு செஞ்ச எனக்கு யாவுமே இல்லையே அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. செய்த ஒரு கிரியை கூட அவர் என்ன செய்ய மாட்டார், மறக்கவே மாட்டார். வரும்போது கர்த்தர் நிச்சயமா கொண்டு வருவார். அல்லேலூயா. அவர் மனசுக்கு வர மின்னல் எப்படி தோன்றி எப்படி இருக்கு அதே போல தேவனாய் கர்த்தர் வரும்போது அப்படி தான் வருவார். கட்டாயம் வர போறார். அதுக்கு வரும்போது உங்களுக்கு என்ன கொண்டு வரு? நம்ம ஊருக்கு என்ன கொண்டு வருவாரு? நம்ம கர்த்தருக்கு என்ன கிரியை செய்தோமோ அந்த கிரியின் பலனை கர்த்தர் கொண்டு வரப்போறாரு. அல்லேலூயா. ரெண்டாவதாக கர்த்தராகிய தேவன் வருமானம் எப்படி இருக்கணுமா? 1 Thessalonians 5:23.
1: உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது
0: குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. அப்ப நம்ம ஆத்மா ஆவி என்ன சரீரம் எப்படி இருக்கணும்? குற்றமற்றதா இருக்கத்தக்கதாக காக்கப்பட வேண்டும். அவர் வரும்போது குற்றம் கடுகளோட குற்றம் இருக்கக்கூடாது. இப்பயே நம்ம ஆண்டவற்றை அறிக்கை செய்து எப்போ வருவாரோ நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ஆவி ஆத்ம சரீரத்துல என்னென்ன குறை இருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும். கர்த்தர் வரப்போற நாளைக்கு எனக்கு யாரும் தெரியாது அப்படின்னு நீங்கள் யாருமே சொல்ல முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்ற நம்ம காக்கணும். நம்ம ஆத்மாத்தில் குற்றம் இருக்கக்கூடாது, நம்ம ஆவியில் குற்றம் இருக்கக்கூடாது, சரீரத்தில் குற்றம் இருக்கக்கூடாது. நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 1:8
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே,
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே
1: நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி,
0: குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி
1: முடிவு பரியந்தும்,
0: முடிவு பரியந்தும்
1: அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார்.
0: அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். குற்றம் சாட்டப்படாதபடிக்கு இருக்கிறதுக்கு என்ன செய்வார்? அவர் நம்ம என்ன செய்வார? முடிவறிந்து அவர் நம்மளை ஸ்திரப்படுத்துவார். நம்மளை குற்றம் சாட்டுறது யாரு? பிசாசு. நம்மளை குற்றம் சாட்டிட்டே இருப்பான். அவன் நம்ம குற்றம் சாட்டாதபடிக்கு இருக்கிறதுக்குலாம் நம்ம என்ன செய்யணும்? இப்பயே பரிசுத்தமா இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 12:10
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: நம்முடைய தேவனுக்கு முன்பாக,
0: நம்ம தேவனுக்கு முன்பாக
1: நம்முடைய சகோதரர் மேல்,
0: நம்ம சகோதரர் மேல்
1: குற்றம் சுமத்தும் பொருட்டு.
0: பாத்தீங்களா, அவன் என்ன செய்வான்? குற்றம் சுமத்தும்
1: பொருட்டு
0: பொருட்டு
1: அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன்.
0: நம்ம ஒவ்வொரு மேல யார் குற்றம் சாட்டுவா? என்ன செய்வானா சொல்லுங்க? குற்றம் சுமத்துவான். மத்தேயுவின் சுவிசேஷம் 18:10 யாரும் மறந்து போகண்டா. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நமக்கென்று கொடுத்த தூதன் ஒவ்வொரு நாளும் பரமபிதா சமூகத்தை தரிசித்துக் கொண்டே இருப்பாரா? வாசிங்க.
1: இந்த சிறியரில் ஒருவனையும்,
0: இந்த சிறியரில் ஒருவனையும்
1: அற்பமாய் எண்ணாதபடிக்கு,
0: அற்பமாய் எண்ணாதபடிக்கு
1: எச்சரிக்கையாருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள்,
0: அவருக்குரிய நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவ தூதர்கள். அதான் சொல்றாரு, அவருக்குரிய தேவ தூதர்கள்
1: பரலோகத்திலே,
0: பரலோகத்திலே
1: என் பரமபிதாவின் சமூகத்தை,
0: பரமபிதாவின் சமூகத்தை
1: எப்போதும் தரிசிக்கிறார்கள்,
0: எப்போதும் தரிசிக்கிறார். நம்ம தூதர், நமக்கென்று கொடுத்த தூதர். அவன் போய் சொல்லுவாங்க, ஆண்டவரே இன்னைக்கு உன் பிள்ளை இதை செஞ்சிச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்ட நம்ம நல்லது செஞ்சா கர்த்தர் சந்தோஷப்படுவார். நம்ம தப்பு பண்ணும்போது அவர் என்ன சொல்லுவார்? நம்மளை பார்த்து தூக்கப்படுவார். அப்ப அந்த தூதன் ஒரு புதுசாக வச்சிருக்கா. இன்னொரு இது யாரு? பிசாசு ஒரு புதுசாக வச்சிருக்கிறா. நம்ம என்ன செய்யறோம், ஏது செய்யறோம்னு சொல்லி அவனு நம்ம இரவு போகல என்ன செய்யறோம்? தமிழ் சகோதரர் மேல தேவருக்கு முன்பாக குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அதனால் நம்ம குற்றம் இல்லாத வாழ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே நான் குற்றம் இல்லாத வாழணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கணும். நம்ம குற்றம் இல்லாமல் வாழ உதவி வச்சாரா செய்ய மாட்டாரா? நம்மளுக்கு பலன் இல்லை, ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நம்ம குற்றம் இல்லாத வாழ உதவி செய்வார். சுவிசேஷம் 8:46
1: என்னிடத்தில் பாவம் உண்டென்று
0: ஆண்டவரை இயேசுக்கு சொல்லுகிறார். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று
1: உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்?
0: உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? பார்த்தீங்களா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல பாவம் உண்டு என்று யாராவது குற்றப்படுத்த முடியுமா? அவர் பரிசுத்தராக வாழ்ந்தார். ஹலேலூயா. அப்ப அவருடைய பிள்ளைகளாக நமக்கு பரிசுத்தமா வாழ கர்த்தர் உதவி செய்வரோ செய்ய மாட்டாரா? செய்வார். நம்ம அவரோடு இணைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் அவரோடு இணைந்திருந்தா நம்மளும் குற்றம் இல்லாத வாழ முடியும். பரிசுத்த பவுல் சொல்றாரு 1:4
1: என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன்,
0: என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் அறியேன் சொல்லி பரிசுத்த பவுல் சொல்றாரு. ஒரு குற்றம் இல்லாத வாழ்ந்தார். ஆண்டவரை இயேசுக்கு குற்றம் இல்லாத வாழ்ந்தார். பரிசுத்த பவுல் நம்மளை போல ஒரு பாடு உள்ள மனுஷன் தான் குற்றம் இல்லாத வாழ்ந்தார். நம்மளும் குற்றம் இல்லாத வாழ முடியும். எதுதான் நம்மளை குற்றப்படுத்து பாருங்க? வீண் பேச்சு. மத்தேயுவின் சுவிசேஷம் 12:36-37
1: மனுஷர் பேசும்,
0: மனுஷர் பேசும்
1: வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து,
0: வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து
1: நியாய தீர்ப்பு நாளிலே,
0: நியாய தீர்ப்பு நாளிலே
1: கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று,
0: கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று
1: உங்களுக்கு சொல்லுகிறேன்,
0: உங்களுக்கு சொல்லுகிறேன்.
1: ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே,
0: உன் வார்த்தைகளினாலே
1: நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய்,
0: நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய்.
1: அல்லது உன் வார்த்தைகளினாலே,
0: அல்லது உன் வார்த்தையினாலே
1: குற்றவாளி என்று தீர்க்கப்படுவார்.
0: நம்ம பேசுறது யார் கேட்கிறா? நம்ம பேசுறது யாருக்கு தெரியும்னு சொல்லி பேசுறீங்க. ஆனா வந்து யார் யார் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு இருக்கிற வார்த்தையினால நீதிமான் தீர்க்கப்பட இல்லாட்டா குற்றவாளியின் தீர்ப்பிடுவாய். நம்ம குற்றம் செய்யறதுக்கு வேற எதுவும் இல்லை, நம்ம பேசுற பேச்சு தான் நம்மளை குற்றவாளியின் தீர்க்கப்படும். நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நம்ம ஒரு வார்த்தையோட வீணான வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லி கேட்கணும். முதலாவது ஆண்டவரை இயேசுக்கு தரும்போது என்ன செய்ய? அவன் அவன் கிரியை தகுந்த பலனை கொடுக்கிற. ரெண்டாவது, நம்ம குற்றம் இல்லாத இருந்தா நம்மளை நீதிமான மாற்றுவார், இல்லாட்டா குற்றவாளி என்று மாற்றுவார். நம்ம என்ன பேசுறோமோ அது தகுந்தோடி. ஒன்னு குறைந்தர் 6:7
1: நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது,
0: ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது
1: எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது.
0: எவ்விதத்திலும் குற்றம், ஒரு காரியத்தை பிடிச்சி தர்க்கம் பண்ணிட்டே இருப்பாங்க, இப்படி இல்ல இப்படி, இது இப்படி இல்ல இப்படி, தர்க்கம் பண்ணிட்டே இருப்பாங்க, அது குற்றம். எவ்விதத்தில் அது எப்படி இருக்கா சொல்லுங்க, எப்படி எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. நம்ம இந்த காரியங்களை தர்க்கம் இப்படி பண்ணும்போது குற்றமாயிருக்குது. இந்த காரியத்தில் நம்ம விடுதலை வேணும். ஆண்டவரே எனக்கு இதுலேருந்து விடுதலை வாங்க தாங்கப்பான்னு கேட்கணும். முதல்ல ஆண்டவராக இயேசுக்கு வருகிறது, நமக்கு நம்ம கிரியை தகுந்த பலனை கொண்டு வராரு. வீண் பேச்சு பேசி பேசி குற்றம்னு சொல்லி நம்ம தீர்ப்பார். நம்ம தர்க்கம் பண்ணால் குற்றம் நமக்கு தீர்ப்பார். இந்த காரியம் நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம பாதுகாத்து கொள்ளணும். அல்லேலூயா. இப்பயே நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் கட்டாயம் மன்னிப்பார். அப்புறம் அவர் வந்த பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம ஆத்மா எப்போ எடுத்துக்கொள்ளப்படும் நமக்கு யாருக்கும் தெரியாது. தெரியுமா, யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ளாக நமக்கு நம் பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணும். மூன்றாவதாக, கர்த்தர் வருக சமயமா இருக்கு. 2 Peter 3:3-4
1: முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில், பரியாசக்காரர் வந்து, தங்கள் சுய இச்சையின்படியே நடந்து,
0: சுயம் மனம் போல விருப்பம் போல நடந்து,
1: அவர் வருவார் என்று, சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே, பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு, சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல், இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்வார்கள்.
0: இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்வார்கள். அதுதான் அதுக்கு சொல்றாங்க. இப்ப சொல்றக்கூடிய காலம் வந்துருச்சு. நிறைய பேர் எங்க ஆண்டவர் வாராரு வாரன்னு சொல்றீங்க, எங்க வாராரு அப்படின்னு சொல்லி பரியாசக்காரங்க தோன்றிட்டாங்க. இது ஆண்டவர் வருகைக்கு ஒரு அடையாளம். எங்க வாராரு, இங்க இயேசு கிறிஸ்து வாராரு வாரன்னு சொல்றீங்க, எங்க வாராரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது பரியாசக்காரர் தோன்றிட்டாங்க. இந்த யார் பரியாசக்காரன் கர்த்தருடைய வேதம் திட்டமா சொல்லுது. யூதா 18
1: கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற, பரியாசக்காரர் தோன்றுவார்கள், என்று உங்களுக்கு சொன்னார்களே,
0: இப்ப சொன்ன காரியம் நிறைவேறுது. எங்க பார்த்தாலும் கேட்கறேன், எங்க ஆண்டர் வாரார் வரன்னு சொல்றாங்க, எப்பதான் வருவாரு? நீங்களும் 2000 முன்னால் சொல்லிட்டே தான் இருக்கீங்க, அது வந்த பாறை காணும் அப்படின்னு பரியாசம் பண்றாங்க. கடைசிகள் தோன்றுவார்கள் சொல்லி கத்தடி வேதம் சொல்றது. அது ஒரு அறுவடையாளம். நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். யூதா 1:20
1: நீங்களோ பிரியமானவர்களே
0: உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
1: உங்களை உறுதிப்படுத்திக்கொண்டு
0: உறுதியை யாரோ என்னமா சொல்லிட்டு போறாங்க. என்ன சொன்னாலும் சரி, நான் பத்தி நம்ம சோர்ந்து போக கூடாது. காதுக்கே வந்தாலும் சோர்ந்து போக கூடாது. அதான் நம்ம மகா விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி கொண்டு
1: பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணு.
0: செபிக்கலாம், அந்நிய பாசையில நல்லா செபிச்சுட்டே இருக்கணும். விசுவாசம் யார் என்ன சொன்னாலும் அது கலங்கக்கூடாது. நம்ம சோர்வடிக்கும், விசுவாசம் நமக்குள்ள வேணும். யார் என்ன சொன்னால் அவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க தெரியாமல் சொல்கிறாங்க, மன்னிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எபேசியன் 6:18
1: எந்த சமயத்திலும்
0: சகல விதமான வேண்டுதலோடும்
1: விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே
0: எந்த விதத்திலும் எந்த சமயத்திலும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால என்ன செய்யணும்? எந்த நாள்லயும்
1: ஜெபம் பண்ணிக்கிட்டே
0: இருக்கணும்.
1: அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும்
0: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
1: பண்ணும் வேண்டுதலோடும்
0: விழித்துக் கொண்டிருங்கள். பரிசுத்தவான்களுக்காக நம்ம என்னைக்கும் நம்ம செவிக்கல எப்படி இருக்கணும்? விழித்து கொண்டிருக்கணும். மன உறுதி வேணும். பழப்போறோம், சோர்வு கொண்டு வரோம். பிசாசு யார் மூலியா சோர்வு கொண்டு வரோம்? பரியாசக்காரர்கள் பண்ணுவாங்க. எங்க ஆண்டர் வராரு வரான்னு சொல்றாங்க, வரலையேன்னு சொல்லி பரியாசம் பண்ணுவாங்க. அரட்டை நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, நம்மளை பத்தி கேலி பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்க மன உறுதியோடு என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நம்ம மறந்து போகாம சோமிட்டே இருக்கணும். அதை பார்த்து நம்ம பின் வாங்கிடக்கூடாது. அது எவரின் புஸ்தகம் 10:37-38.
1: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின் வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார்.
0: யாரெல்லாம் பின் வாங்கி போறா அவங்க மேல் கர்த்தருடைய ஆத்துமா என்ன செய்யாது? பிரியமாயிராது. நம்ம செவ்முனிட்டே இருக்கணும், ஆவியில செவ்முனிட்டே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம கண்டுக்க கூடாது, செவ்முனிட்டே இருக்கணும். கர்த்தர் கட்டாயம் வருவார், பஞ்ச காலத்துல வருவார். வரும்போது நமக்கு என்ன கொண்டு வர்றோம், அவர் அவர் கிரியைத்தக்க பலன் கர்த்தர் கொண்டு வருவார். ரெண்டாவது, நம்ம ஆத்மா ஆவி சரீரத்தில் குற்றமற்ற நம்ம காற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, பரியாசக்காரர் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, அரட்டி அடிப்பாங்க, நம்மளை பற்றி பேசுவாங்க. அதை நம்ம கண்டுக்கவே கூடாது. யாரோ எவரோ பேசிட்டு போகிறாங்கன்னு விட்டுட்டு நம்ம ஆண்டவர் நோக்கி அதிகமாக போராடி செவித்து கொண்டே இருக்கணும். பின் வாங்கி போனால் கர்த்தருடைய ஆத்மா நம்மளால் என்ன இருக்காது? பிரியமாக இருக்காது. யார் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் ஏற்றாலும் யார் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும்? இயேசு கிறிஸ்து நம்ம மேலே பிரியமாக இருக்கணும். அதை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். நம்ம உள்ள தலைசி பார்க்கணும். கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிற அளவுக்கு நடக்கிறோமா? கர்த்தர் துக்கப்படுத்துறோமான்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் நம் இதயத்தை சோதித்து பார்க்க வேண்டும். கடைசியாக எபிரேயன் புஸ்தகம் 9:28.
1: கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை
0: சுமந்து தீர்க்கும்படிக்கு
1: ஒரே தரம் பலியிடப்பட்டு
0: தமக்காக காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு
1: ரட்சிப்பை அருளும்படி
0: இரண்டாம் தரம்
1: பாவம் இல்லாமல் தரிசனமாவார்.
0: கர்த்தருக்காக யார் காத்து கொண்டிருக்கவங்களோ அவங்களுக்கு என்ன சரி, பாவம் இல்லாம தரிசனமாவார். யாராரு கர்த்தர் வருகை எப்போ வரும் உள்ளத்தில் ஒரு ஏக்கம், ஒரு தாகம். ஏசப்பா எப்போ வருவார் நமக்கு ஒரு தாகம் ஏக்கம் உள்ளத்தில் உருவாகிருக்கு. அவங்களுக்காக கர்த்தர் வருவார். அல்லேலூயா. எல்லாருக்காக இல்லை, கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்க எப்போ வருவார் உள்ளத்தில் ஒரு தாக்கம் ஏக்கம் வரும்போது, நம்ம கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் நம்ம என்ன இருந்தாலும் ஏசு எப்போ வருவார்னு சொல்லி ஒரு நாள் ஏக்கத்தோடு இருக்கும். அங்கீதக்காரர் சொல்கிறாரு, உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால என்ன செய்யும் பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு பாடுகள் உபத்திரங்கள் வேதனைகள் நமக்கு வரும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தர் நோக்கி நம்ம ஆத்தம ஏங்கி கொண்டிருக்கு. எப்போ வரமாட்டாரா ஏசுகிறது, எப்போ வரமாட்டார்னு சொல்லி நம்ம உள்ள ஏங்கி கொண்டே இருக்குது. அது ஆண்டவர் சொன்னார், உபத்திரப்பட்டது நல்லது, அதனால தான் ஒரு வசனத்தை காத்து நடக்கிறேன்னு சங்கீதக்காரர் சொன்னார். உபத்திரங்கள் பாடுகளை பார்த்து யார் சோர்ந்து போகாதீங்க. நம் ஏக்கமெல்லாம் இயேசு நோக்கி காத்திருக்கணும். எப்போ வருவீங்க ஏசுப்பா, எப்போ வருவீங்கன்னு சொல்லி நம்ம ஊரில் நம்ம வீட்டில் அம்மாவோ அப்பாவோ நம்ம குடும்பத்தில் யாரோ நம் பிரியமான வெளியே போயிருந்தாங்கன்னா எப்போ வருவாங்கன்னு சொல்லி நம்ம ஏங்குறது. அதை பார்க்கலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் சொல்லி கோடி மடங்கு ஏக்கமாக இருக்கும் இல்லை. அப்போ நிச்சயமாக சீக்கிரமாக வருவார். அல்லேலூயா. அவர் வருவிக்க நம்ம என்ன செய்யணும்? மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். கர்த்தர் எப்போ வருவார்னு சொல்லி மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். கர்த்தர் நிச்சயமாக வருவார். 1 Corinthians 1:7.
1: அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
0: வெளிப்படுவதற்கு
1: காத்திருக்கிறீர்கள்.
0: வரமும் பெற்றுக்கொள்ளும், வல்லம் பெற்றுக்கொள்ளும். வரங்கள் இருந்தால் தான் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த முடியும். வரங்கள் வல்லம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. படிச்சிருந்தா தான் நல்ல வியாபாரம் நல்லா செய்ய, தொழிலாம் செய்ய எவ்வளவுன்னு தெரியும். அதே போலதான் ஆத்மாக்களை ஆயுதப்படுத்தணும் சொன்னா நமக்கு வரங்கள் வேணும், வல்லமைகள் வேணும். அல்லேலூயா. யாதொரு வரத்திலும் குறைவில்லாம அவர் எப்போ வருவார் ஏக்கத்தோடு காத்திருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசுக்கு வரப்போறார். 2 Peter 3:12.
1: தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள்.
0: எப்படி காத்திருக்கணும்? ஏக்கத்தோடு காத்திருக்கமானால் கர்த்தர் ஒரு நாள் வந்து நம்மளை அணைத்து கொள்வாரா, நம்மளை தூக்கி கர்த்தருடைய மடியில் வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. நம் பிள்ளை எவ்வளோ காத்திருந்துச்சு சொல்லி நம்மளை காத்து நம்மளை அணைத்து கொள்வார். லூக்காளின் சுவிசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் 36வது வசனம்.
1: எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது,
0: தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து தட்டும்போது
1: உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள்.
0: நம்ம வீட்டில் யாராவது ஊருக்கு போயிட்டாங்க, நம்ம வந்து அவங்க வந்து தட்டும் போது அவங்க நடக்கிற நடை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க காத்து தட்டுறதுக்கு முன்னாலே நம்ம திறந்துடும் இல்லையா. அதே போல நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் நமக்கு தெரியாது. அவர் வரும்போது நினைச்சு உடனே நம்ம நினைச்சிடணும், அவர் காது திறக்கிறவங்களை போல அதிகமாக நம்ம காத்திருப்போமானா. எப்போ எக்கால சத்தம் கேட்கும், எப்பொழுது அவருடைய எக்கால சத்தம் தூதர் சத்தம் கேட்கும்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் எதிர்பார்ப்போடும் விழித்திருந்து காத்திருப்போமானா. கர்த்தராகிய தேவன் நம்மளை கூப்பிட ஒரு நாள் வரப்போறாரு. அல்லேலூயா. மொதல் எதுக்கு வர்றாரு, புறவருக்கு வேண்டிய பலன் கொண்டு வர்றாரு. ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் குற்றம் இல்லாமல் இருக்கிறோமான்னு சொல்லி பார்க்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் வருகைக்கு காத்திருக்க வேண்டும், மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை கூப்பிட வருவார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு காத்திருப்போம். அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தம் கொஞ்சம் எக்கால் சத்தம் கேட்டோடனே நம்ம எழுந்து அப்படியே அவரோடு கூட பறந்து போவோம். நாட்கள் வரப்போகுது, அது சீக்கிரமாக வரப்போகுது. அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுது. தேவன் ஆரவாரத்தோடும் பிரதான தூதர் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் கத்தர் வரப்போகிறார். அவர் வருகைக்கு நம்ம எதிர்ப்பு நோக்கி காத்திருப்போமானா, கத்தர் ராஜ்யத்தில் நம்ம ஆண்டோடைய மடியில் உட்கார்ந்துருப்போம், கத்திட்ட ஒப்பு கொடுப்போம்.
1: வருகையா சமீபமாக இருக்கிறது அப்பா. நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமார் வருங்காலத்தில் நடக்கும். லோத்தின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமார் வருங்காலத்தில் நடக்கும். இந்த சம்பவங்கள் யாவும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடினால் இயேசுவின் வருகை மிக சமீபம் என்பது நமக்கு ஊர்ஜிதமாகிறது. ஆகையால் எப்படியெல்லாம் இருக்கணும் என்று சொல்லித்தான் நாம் பார்த்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது கிரியைகளுக்கு ஏற்ற பலன், அவனவன் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவர் கொண்டு வருகிறார். ஆகவே நல்ல கிரியை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டோம். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆம், நம்மால் முடிந்த வரையிலும் நல்ல கிரியைகளை செய்ய வேண்டும். அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, நான் நல்ல கிரியை செய்ய எனக்கு உதவி செய்யும் அப்பா. என்னை அர்ப்பணம் செய்கிறேன், நல்ல கிரியை நான் செய்யணும் அப்பா. என்னோட வாழ்நாள் முழுவதும் உமக்கென்று கிரியை செய்ய அவர் சொன்னார். இந்த சின்ன சிறியவர்களுக்கு செய்யும் பொழுது அது எனக்கே செய்வீர்கள். நம்ம அர்ப்பணம் செய்வோமா. என்னால் முடிந்த வரையிலும் நான் நல்ல கிரியை செய்வதற்கு எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே என்று நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட். எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் சொல்கிறார், வேதம் சொல்லுது, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காணப்படுவதாக. இயேசு குற்றமற்றவராய் இருந்தார். பவுல் சொல்கிறார், என்னிடத்தில் எந்த குற்றம் இல்லை என்று சொல்கிறார். நாம கேட்போமா, என்னிடத்தில் குற்றமே வரக்கூடாது, எப்போ குற்றம் வருமா? நீங்கள் ஒருவர் ஒருவரோட வழக்கானவது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. வீண் பேச்சு பேசும்பொழுது குற்றவாளியாய் நாம் தீர்க்கப்படுகிறோம். ஆண்டவரே, வீண் பேச்சுக்கு என்னை காத்துக்கொள்ளும், என்னுடைய வாய்க்கு காவல் வையும், என் உதலின் வாசலை காத்துக்கொள்ளும் ராஜா என்று சொல்லி

0: ஆவில் நிரம்பி ஜெபியுங்கள், பரிசுத்தாவிக்குள் நிரம்பி ஜெபியுங்கள், உங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் என்று சொல்கிறார். கத சமுதிர கேட்பாமா, ஒருபோது நான் பின்வாங்கி போகக்கூடாதப்பா, என் விசுவாசத்தில் உறுதியாயிருக்கணும், நான் ஜாவில் நிரம்பி ஜெபித்துக்கொண்டே இருக்க எனக்கு அந்த பாக்கியத்தை அதிகமாய் கத்த தாரும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கத்த நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாம். நல்ல அர்ப்பணம் செய்வோமா? எல்லாம் வாய் திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். அப்பா எங்களை மாற்றும் ஐயா, அப்பா எங்களை மாற்றும் ஐயா. நான்காவதாக, கர்த்தர் வருகை சமீபமாக இருக்கப்படினாலே ஆவலோடு, மிகுந்த ஆவலோடு நாம் காத்திருக்க வேண்டுமா? எல்லாம் வரங்களால் நிரம்பினவர்களாக கர்த்தருடைய வருகையிலே நாம் அவர் எதிர்கொண்டு சந்திக்க நாம் மிகுந்த ஆவலோடு அவருக்கு காத்திருக்க வேண்டும். எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்தட்டும் போது அவருக்கு ஆவலோடு கதவை திறக்கிற ஒரு மனிதனை போல நாம் ஆவலோடு எப்பொழுது வருவார் என்று சொல்லி அந்த ஆவலோடு காத்திருக்கணும், எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். கேட்ட வார்த்தைகளுக்கு நாம் அர்ப்பணம் செய்வோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. உங்கள் வருகை மிக சமீபம் என்பது காலங்கள் அடையாளங்கள் எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறதப்பா. நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே இதோ அப்பா இப்ப நடந்து கொண்டிருக்கிறதப்பா. லோத்தின் காலத்தில் நடந்தது போலவே எங்கு பார்த்தாலும் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ராஜா, நீங்க தான் இந்த காலங்கள் எல்லாம் பொறுப்பெடுத்து அப்ப இந்த காலத்தின் நடுவே வாழ்கிற எங்கள் வாழ்க்கையில எசப்பா நாங்கள் நல்ல கிரியை செய்யக்கூடியவர்களா எங்களை மாற்றவே ராக ஆண்டவரே. எங்களை முடிந்த வரையில மற்றவர்களுக்கு நல்ல கிரியை செய்ய, மற்றவர்களுக்கு நல்ல கிரியை செய்ய எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ, குற்றமற்றவர்களாய் இந்த உலகத்திலே வாழ பிரியமே, உன் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எங்கள் வாழ்க்கை பழுதில்லாமல் இருக்க ஏசப்பா நீங்க தயவு கூர்ந்து அப்பா குருபை குருபை குருபை குருபை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் இந்த பாக்கியத்தை எங்கள் வாழ்க்கையில் தருவீராக. அப்பா பரியாசகர் தோன்றியிருக்கிற நாட்களிலே நாங்கள் ஆவில் நிரம்பி அப்பா ஜெபித்துக் கொண்டே இருக்க, பரிசுத்தவான்களுக்காக எல்லா மனிதர்களுக்காக ஆவில் நிரம்பி ஜெபித்துக் கொண்டே இருக்க விசுவாசத்தில் உறுதியாயிருக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கணுமே அப்பா. உங்களோட வருகை சமீபமா இருக்கிறபடினாலே மிகுந்த ஆவலோடு காத்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை எங்கள் உள்ளத்தில் வைத்தள்ளும் அப்பா. உலகத்தின் பின்னே நாங்கள் ஓடி ஒளிந்திராதபடிக்கு, உலகத்திலே விழுந்திராதபடிக்கு கல்வாரி சிலுவையிலே அப்பா சிலுவை அண்டை அப்பா இயேசு கிறிஸ்தன் ரத்தத்திலே அவன் ரத்த கோட்டைக்குள்ளே மூழ்கி இருக்க உமை பின்பற்றி வர எங்களுக்கு அது பாக்கியம் தாரும் ஆண்டவரே. செய்தி கேட்ட மக்கள், அர்ப்பணிக்கிற மக்கள், ஜெபிக்கிற மக்கள் எல்லார் கரங்களை கருத்தை பிடித்து தயவாய் நடத்தணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். செய்ய போதற்காய் கோடான கொடிய ஸ்தோத்திரம். உடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாக வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜெபங்களை உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்கள்

0: வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1409010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 6431001, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website andofjesus.in. God bless you.

0: யோவான் சுவிசேஷம் 14:2-3.
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால்
0: நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
1: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: நான் போய்
1: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன்
0: சொன்னார். கத்தர் போயிருக்கிறார், திரும்ப மறுபடி வரப்போறாரு, வந்து நம்மளை என்ன செய்ய போறாரு, அவரிடத்துல சேர்த்துக்கொள்வேன் சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டு அந்த திரும்ப நம்மளையில் நினச்சிடறாரு, அவர் இடத்துல நம்மளை என்ன செய்ய போகிறாரு, சேர்த்துக்கொள்ள போகிறார். அதாங்க பிலிப்பியரில் எழுதியிருக்கிறாரு, பத்து பவுல் எழுதியிருக்கிறாரு, பிலிப்பியர் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற
0: இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர்
1: வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: அங்கே என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்ன செய்யணும், வர்றதுக்காக எப்போ வருவார் நம்ம உள்ளே ஏங்கிட்டு இருக்கு இல்லையா, எப்போ வருவார் அவர் வருகையில் நம்ம ராஜ்யத்துக்கு போகணும், இந்த உலகத்தில் பாடுகள்லாம் நம்மளால் சகிக்க முடியல, ஆண்டவரை சீக்கிரம் வாங்க, நம்மளை அறியாமல் இந்த வார்த்தை நமக்குள்ளே வருது, கர்த்தர் வருகை ரொம்ப சமீபம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யணும், கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்துக்கு போய்தான் ஆகணும். இந்த உலகத்துலேயே நம்ம யாரும் இருக்கவே முடியாது, எவ்வளோ பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஏழை இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த வீட்டில் இந்த உலகத்தில் நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்கிறதுக்கு முடியாது. ரெண்டு இடம், ஒன்று பரலோகம், இன்னொன்று என்ன, நரகம். அதனால் நம்ம ஒரு நாள் இந்த நம்ம ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரிய வேண்டிய நாள் ஒன்று இருக்குது. கத்திர பிரியமாக வாழ்ந்தோம்னா எங்கே போவோம், பரலோகத்துக்கு போவோம். கத்திர பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் எங்கே போவோம், நரகம்தான். ரெண்டு வாழ்க்கை தான். ஆண்டவர் வருகை ரொம்ப சமீபம், நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது நம்ம பார்க்குறோம், கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனால் நம்ம நம்ம என்ன செய்யணுமா பாருங்கள், கர்த்தர் ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருவரும் விரும்பணுமா வாசித்து பாருங்கள். எபிரேயன் புஸ்தகம் 11:16.
1: அதிலும்
0: மேன்மையான
1: பரமதேசத்தையே விரும்பினார்கள்.
0: ஆகையால்
1: தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறது இல்லை.
0: பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி விரும்பினவங்களை என்ன செய்யல, அவர்கள் வந்து பார்த்து அவர்களுடைய தேவனை சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலையா, வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே,
0: விருப்பான மக்களை வேணும் பரலோகத்துக்கு போகணும். அப்போ பரலோகத்துக்கு போகணும் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் கட்டாயம் செய்ய மாட்டோம். ஐயோ அந்த காரியம் கர்த்தர் பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், இந்த காரியம் எனக்கு ஆண்டவர் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ அவர் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம உள்ளத்தில் ஒரு விருப்பம் இருக்கும்போது நம்ம கட்டாயம் பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, பரலோக ராஜ்யம்தான் நமக்கு சொந்தம். அப்போ அந்த நமக்குள்ள அந்த விருப்பம் இருந்தால் கட்டாயம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவருடைய தேவைன்னு சொல்கிறதுக்கு அவர் என்ன செய்யலையா, வெக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. நம்ம வாஞ்ச எப்படி இருக்குது, நம்ம உள்ளத்தின் வாஞ்ச நம்ம இருதயத்துக்கு தெரியும், நம்ம எப்படி என்றோ என்னன்னு சொல்லி. நம்ம உண்மையாக வாஞ்சித்தோம்னா கர்த்தர் நிச்சயமாக அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுது. அந்த நான் எங்கே இருக்கேன், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிற, பார்த்திங்க நம்ம எங்கே விரும்புவது, கர்த்தர் என்ன விரும்புகிறாரு, நான் எங்கே இருக்கேன்னு அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. என்னதான் வாழ்ந்தாலும், இந்த குளத்தில் கோடி வருஷம் வாழ்ந்தாலும், இருந்தால் 95 லெட்டர் 100 வயசு அவ்வளோதான், அதுக்கு மேலே யாரும் இருக்க முடியாது. அதுக்கு நம்ம போகணும்னு சொன்னால் என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம பரமராஜ்யத்தை நம்ம விரும்பணும். அல்லேலூயா. கொலோசேயர் புஸ்தகம் 3:2-3.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல
0: மேலானவைகளே நாடுங்கள்.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: பூமிக்குரிய காரியம் நம்ம தேட வேண்டாம்,
1: மேலானவைகளே நாடுங்கள்.
0: பூமிக்குரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருவாரு, கட்டாயம் தருவார். அல்லேலூயா. நம்ம மேலானை நாடும்போது நம் பூமிக்குரிய காரியங்கள் என்ன வேணும், எல்லாம் என்னென்ன தேவை, என்னென்ன தேவைன்னு சொல்லி அவர் தம்முடைய பிள்ளைகள் கட்டாயம் கொடுக்குறார், கொடுக்க அறிந்திருக்கிறார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, க கட்டாயம் தருவார். அதான் சொன்ன சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பச்சையாக இருக்கும். கத்திர தேடவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்பட. அதை சொல்கிற மேலாளையை தேடுங்க. பூமிக்குரிய காரியத்தை நீங்கள் தேட வேண்டாம், நான் உங்களுக்கு எல்லாம் தருவேன். நீங்கள் தேட வேண்டியது என்னதுக்கு தேடணும்? மேலானவங்களை தேடுங்க. மேலானவைகள் அவர் ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருக்கணும். எப்பயாவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் வருக சமீபம் அது அதுக்கு முன்னால் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் ராஜ்யத்தில் அவர் மடியில் நம்ம இருக்கணும். ஹலேலூயா. அதுதான் என்னுடைய வாஞ்ச, என்னோடய விருப்பெல்லாம் அதுதான். இந்த உலகத்தில் ஒன்று வேண்டாம். நான்லாம் பிறந்த நாள் இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இனிமேல் கண்ணை மூடிட்டால் கர்த்தர் ராஜ்யத்தில் அவருடைய மடியில் உட்கார், அதுதான் என் தியாகம் வாஞ்செல்லாம். இந்த உலகத்தில் எவ்வளோ பாடுபட்டாச்சு, இனிமேல் பரலோகத்தில் போய் அவர் மடியில் உட்காரணும். ஹலேலூயா. அதுக்கு தான் மேலானவர்களை நம்ம நாட வேண்டும், மேலானவர்களை நாட வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 13:16
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
0: இந்த இடத்துல என்ன இல்லை, நிலையான நகரம் இங்கே நமக்கு இங்கே இல்லை.
1: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்.
0: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். இயேசுக்கு வருக போகிற வரத்தான் நம்ம நாடி தேடுகிறோம். எப்போ இயேசு வருவார், எப்போ நம்மளை கூட்டு போவார், அதுதான் நம்ம தேடுகிறோம். யார் யார் எப்படியோ நான் அதுதான் கர்த்தர் எப்போ வருவார் தெரிஞ்சு ஒரு நாள் ஏக்கத்தோட நாடி தேடுகிறோம். ஏன்னா இந்த நிலையான நகரம் நமக்கு இல்லை. இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் நிலையானது அல்ல. மாடி மேலே மாடி கட்டினாலும் என்ன தான் நம்ம செஞ்சாலும் நம்ம எல்லாம் பண தேவையில்லை. நம்ம நிறைய பணம் இருந்தாலும் நம்ம அது நம்ம என்ன செய்யறது, இந்த உலகத்தில் ஒன்றுமே கொண்டு போக முடியாது. ஹல்லேலூயா. கொண்டு போக முடியுமா? முடியாது. நம்ம தான் பணம் கேட்குறதுக்கு எதுக்குன்னா சுவிசேஷம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அறிவிக்கணும். அறிய தேவனை அறியாத மக்கள் அறிந்து கொள்ளணும். அது ஒரே ஒரு வாஞ்சை தான் எல்லாத்தையும். நம்ம பணம் கேட்குறோம், எல்லாம் நினச்சிக்கிறாங்க என்னடா பணம் பணம் கேட்டே இருக்கிறாங்களே, ஏன் பணம் இப்படி கேட்குறாங்க, பணம் பல அலைகிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஏன் பணத்தை கேட்குறேன்னு சொன்னால் சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அறிஞ்சது போல் அந்த மக்கள் அறியாத மக்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி ஒரு நாள் அறியாமல் இருந்தோம், கர்த்தர் நமக்கு அறியக்கூடிய கிருபை கொடுத்தார். இப்போ நம்ம அறிந்தது போல் மற்ற மக்களும் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கர்த்தர் போதுமான அளவு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த பஞ்சமும் இல்லை, கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. நம்ம எப்போ எழுந்துக்கலாம் சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அறியணும். இப்போ பாருங்கள், இந்த டிவிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய என்ன மாதிரி பார்வை இல்லாதவங்களாம் ஃபோன் பண்ணி கேட்டே இருக்காங்க. எப்பம் இப்போ எப்பம் ரேடியோ எப்படி கேட்கணும், நம்பர் கொடுங்க, நாங்கள் எப்படி இதெல்லாம் பார்க்கணும், டிவியில் என்ன எப்படி பார்க்கணும், எல்லாம் கேட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வாஞ்ச தாக்கம் இயேசு அறிய வேண்டும்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க ஒவ்வொருத்தரும் கேட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ரெண்டு போடாத வரும், நாங்கள் எப்படியாவது இயேசு அறியணும், எங்களுக்கு வந்து எப்பம் ரேடியோ கேட்டு நம்பரை கொடுங்க, இல்லாட்டா தேவனுடைய வசனத்தை எப்படி டிவியில் பார்க்கலாம், எங்களுக்கு வந்து இந்த பத்திரிக்கை எங்களுக்கு வாசித்து கொடுங்க, அந்த பத்திரிக்கை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நாங்கள் அதை பார்த்து பார்த்துக்குவோம், நாங்கள் இயேசு அறிஞ்சிக்கணும், நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவ்வளோ வாஞ்சியோடு கேட்குறாங்க. நமக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தயவு செய்து வாஞ்சை இல்லை, தாகம் இல்லை, யாருக்காவது சொல்லணும்னு சொல்லி அந்த வாஞ்சையில். ஆனால் பார்வை இல்லாதவங்க அவ்வளோ வாஞ்சியாக இப்போ கேட்குறாங்க. ஹல்லேலூயா. இந்த வாஞ்சை கொடுத்தது யார்? ஆண்டவரையே இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் பணம் தாங்க. ஐயோ சாப்பிட்டு இல்லையே, சாப்பிட்டு பிஞ்சு போய் சுவர் கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகுது, இது தான் பணத்தை கேட்குறேன். எங்களுக்கு சாப்பிட்றது கர்த்தர் போதுமான அளவு கொடுத்துருக்குறார். ஒரு நன்மையுமே குறைபடாது, குறைவே இல்லை. அதனால தான் இந்த சிபுசேஷம் எப்படியாவது அறிவிக்கணும், அதுக்கு தான் பணம். 2 Corinthians 5:1-2
1: பூமிக்குரிய
0: கூடாரமாகிய
1: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
1: தேவனால்
0: கட்டப்பட்ட
1: கைவேலை இல்லாத நித்திய வீடு.
0: அந்த தேவனால் கட்டப்பட்ட என்ன வீடு? கைவேலாத நித்திய வீடு
1: பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
0: பரலோகத்திலே உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
1: ஏனெனில்
0: இந்த கூடாரத்திலே
1: நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம்.
0: மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. அந்த ராஜ்யத்து மேலே நமக்கு வாஞ்சிய தாக இருக்கணும். அப்போ இந்த உலகத்தில் நினைச்ச மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். பாவத்தை பார்த்தா வெறுப்பு வரும், பாவத்தை பார்த்தா வெறுப்பு இருக்கும். கத்துட்டு எப்போ போகலாம், எப்போ கத்தரை பற்றி பேச மாட்டாங்களா, எங்கே கத்தரை பற்றி பேசுவாங்க, எங்கே ஆண்டரை பற்றி பேசுவாங்க, எப்போ கேட்கலாம், நமக்குள்ளே அந்த வாஞ்சி வரும். அது இந்த பூமிக்குடி கூடாரம் என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். அதுதான் நம்ம சரீரம். இந்த சரீரம் என்னதான் இருந்தாலும் பூமிக்குடி கூறாரோ அழிஞ்சு போடும். பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம போகணும்னு நமக்குள்ளே வாஞ்சேன். ரெண்டாவது ஆசனம்,
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம்
1: தவித்து
0: நம்முடைய
1: பரம வாசஸ்தலத்தை
0: தரித்து கொள்ள
1: மிகவும் வாஞ்சவளவலாக இருக்கிறோம்.
0: எப்படி இருக்கிறோம்? மிகவும் வாஞ்சவளவலாக இருக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம் எல்லாரும் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் எப்படி நான்லாம் ஒரு நாள் ஆண்டவர் அறியாமல் இருந்தேன், ஆண்டவர் அறியாமல் எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தேன். கர்த்தரை தேடி வந்தார். அல்லேலூயா. கர்த்தரை தேடி வந்தார். நான் அவரை தேடி போல, அவர் என்னை தேடி வந்தார். அவர் தான் என்னை தேடி வந்தார். அதுபோல் நம்மளை மாதிரி இருக்கு மக்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தேடணும். கர்த்தர் ராஜ்ய தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஒவ்வொருத்தரும் இந்த பூலகத்தையும் கூடாரத்தை நம்பி வாழக்கூடாது. கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஒவ்வொருத்தரும் போகணும். அப்படி போகணும்னு நினச்சி பரலோக ராஜ்யத்து மேலே நமக்கு என்ன வேணும்? வாஞ்ச விருப்பம் இருந்தால் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். அதான் ஆண்டவர் சொன்னார், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாருந்தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களை என்னோட சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த ராஜ்யத்து அந்த தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்ச. ஹலேலூயா. அதுக்கு ஈடு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ரெண்டாவதாக பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணுமா பாருங்கள். ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 2:9
1: எழுதியிருக்கிறபடி
0: தேவன்
1: தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: யாரு கொடுக்கிறார் பாருங்க, தேவன் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை
0: காது கேட்கவும் இல்லை
1: அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை.
0: எது தேவனுடைய ராஜ்யத்தை கண் காணவும் இல்லை, காது என்ன செய்யல கேட்கவும் இல்லை, இதயத்தில் மனிதருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. அன்று அன்பு தேவனிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறும்போது நமக்கு அந்த வீடை தராரு. வாசித்து பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தம்மிடத்தில் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின
0: ராஜ்யத்தை
1: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா
0: பார்த்தீங்களா. கர்த்தரிடத்தில் அன்பு கூறவங்களுக்கு என்ன செய்யறாரு?
1: வாக்குத்தத்தம் பண்ணின
0: கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின
1: ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: சுதந்திரிக்கிறவர்களும் தெரிந்து கொள்ள என்ன வாக்குத்தத்தம்? அதான் சொன்னார், என் பிதா வீட்டில் அநேக வாசத்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்த உங்களுக்கு சொல்லியிருப்பேன். திரும்ப வந்தவங்களை என்ன செய்வேன்? என்னிடத்துல சேர்த்துக்கொள்வேன்னு சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்தில் அந்த வாக்குத்தத்தை நம்பி கர்த்தரிடத்தில் அன்பு கூறினவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட ராஜ்யத்துக்கு நீங்கள் நானும் போக வேண்டும். இந்த உலகத்தை நம்பி யார் வளர்ந்தாலும் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. வெங்காயம் விரிச்சா என்ன இருக்குது? அதில் என்னதான் இருக்குது? தோல் தான் இருக்குது. தோல் எத்தனை எவ்வளோ விரிக்கிறீங்க அத்தனை தோல் தான். ஆனால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னால் இந்த உலகத்தை விட்டு கர்த்தரை நோக்கி நம்ம எப்போதும் ஜெபம் துதி ஸ்தோத்திரம் உள்ளத்தில் பாடிக்கொண்டே இருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு கட்டாயம் போக முடியும். இந்த உலகத்தில் நான் உலகம் எனக்கு வேணும் உலகம் வேணும்னு சொல்லி நீங்கள் என்ன தான் உலகத்தில் வாழ்ந்தாலும் கடைசியில் ஒன்றுமே இல்லை. பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறாரு 1 Corinthians 7:31
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
0: அதை
1: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும்
0: இருக்க வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்தின் வேஷம் என்ன செய்யப்போகுது? கடந்து போறீங்க. உலகத்தில் என்ன தான் செஞ்சாலும் எல்லாமே ஒரு நாள் கடந்து போவோம். கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பார். ஹலேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்குறாரு? தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நமக்கு கொடுக்குறாரு. என்ன வாக்குத்தம்? அதே சொன்னார், என் பிதா வீட்டில் அநேக வாக்குஸ்தலம் உண்டு. அப்படி இல்லைனா சொல்லியிருப்பேன், மறுபடி வந்து உங்களை இறைச்சி என்னோட சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர்களை கர்த்தர் கொடுக்க வாஞ்சியாக இருக்கிறாரு. யாருக்கு கொடுக்க வாஞ்சியாக இருக்கிறாரு? ஆண்டிடத்தில் அன்பு கூறுறவங்களுக்கு. அல்லேலூயா. முழு மனதோடு அவரத்தில் அன்பு கூற வேண்டும். அதுதான் இங்கே சொல்கிறாரு, அன்பு கூற வேண்டும். அழியாத அன்பு. பணம் கொடுத்தா ஆண்டுகிட்டு போகணும், பணம் இல்லைன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் எனக்கு வேணும், கர்த்தர் எனக்கு வேணும் அப்படிங்கிற அன்பு கூற வேண்டும். எபேசியர் புத்தகம் 6:24
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்
0: அழியாத
1: அன்புடனே
0: அன்பு
1: கூறுகிற யாவரோடும்
0: பார்த்தீங்களா? அழியாத அன்பு. என்ன இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எனக்கு இயேசு போதும், என் இயேசு போதும். அந்த அன்பு கொடுக்கும்போது நமக்கு தேவன் ராஜ்யத்தை கொடுப்பார். இன்றைக்கி தெரியாது, பரலோகத்தில் நமக்கு பெரிய ஒரு பெரிய சிங்காசனம் கழிச்சிருக்கிறார். அங்கே ஒரு ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருப்போம். அதெல்லாம் பார்த்தா இப்போ பார்த்தா அதை யோசிக்க முடியாது. என்ன அதான் சொன்னார், கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் அதை என்ன செய்ய முடியாது, உணரும் தோன்றவும் இல்லை. அந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கும்போது தான் பெரிய மகிழ்ச்சி. ஹலேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். உடனே ஆயத்தப்பட முடியாது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன சொல்கிறார், கர்த்தர் உங்களை என்ன பேசுகிறாருன்னு சொல்லி நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஹலேலூயா. எப்படி அன்பு குருன்னு சொல்கிறார் பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 22:37.
1: இயேசு அவனை நோக்கி,
0: இயேசு அவனை நோக்கி,
1: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
0: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
1: உன் முழு இருதயத்தோடும்,
0: உன் முழு இருதயத்தோடும்,
1: உன் முழு ஆத்மாவோடும்,
0: உன் முழு ஆத்மாவோடும்,
1: உன் முழு மனதோடும்,
0: உன் முழு மனதோடும்
1: அன்பு கூறுவாயாக,
0: அன்பு கூறுவாயாக, முழு இருதயத்தோடும், முழு ஆத்மத்தோடும், முழு மனதோடும் கர்த்தர் என்ன செய்யணும், அன்பு கூறணும். பாதி உலகத்துக்கும் பாதி இயேசுக்கத்துக்கும் இருக்கக்கூடாது. அதான் சொல்லிட்டார், முழு இருதயத்தோடும், முழு ஆத்மத்தோடும், மனதோடும் அவர்கள் அன்பு கூறுவான் சொன்னா, அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நம்ம கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்பி நீ வாழக்கூடாது அருமையானவர்களே. உலகம் பேசம் கடந்து போவோம், உலகத்தில் என்ன பாடுபட்டாலும் கொஞ்ச நாள் தான். பாருங்க நாட்கள் எப்படி ஓடுது பார்த்தீங்களா, மடமடமடமடன்னு போயிருக்குது. நம்ம கர்த்தரை முழுமையாக பற்றி கொள்ள வேண்டும், உளிரத்தோடு உங்கள் ஆத்மாத்தோடு மனதோடு அவரை பற்றி கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம், முதல்ல என்ன சொல்கிறாரு, அவர் அந்த ராஜ்யத்தை பேர்னா என்ன செய்யும், நமக்கு விருப்பம் வேணும். அல்லேலூயா. விருப்பம் உள்ளவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யும், ராஜ்யத்தை தேவன் கொடுக்குறா. அவர் தேவன் சொல்கிறது கூட அவர் என்ன செய்ய மாட்டாரா, வெக்கப்படவே மாட்டார். ரெண்டாவது தேவன் ராஜ்யத்தை யாருக்கு கொடுக்குறார், அவரிடத்துல அன்பு கூறுறவங்களுக்கு கொடுக்குறாரு. மூன்றாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 22:29.
1: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல,
0: என் பிதா ஒரு ராஜ்யத்தை எனக்கு ஏற்படுத்தினது போல
1: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
0: நான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். பிதா எப்படி இயேசுக்கிறதுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல ஆண்டவராக இயேசுக்கிறது நம்மளுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி, யாரை பற்றி சொன்னார், தம்முடைய சீசரை பார்த்து சொன்னார். ஹலேலூயா. சீசரை பார்த்து நீங்கள் எல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, கீழே வாஸ்து பார்த்தீங்கன்னா கத்து சொல்கிறாரு, சீசரை பார்த்து சொல்கிறாரு, பிதா எனக்கு ஒரு இடத்த ஆயத்தப்படுது போல நானும் உங்களுக்கு ஒரு சலத்தை எங்களை என்ன செய்ய போகிறேன், ஆயத்தப்பட போகிறேன்னு சொன்னார். சீசர்கள் என்ன செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாங்க. அவங்களாம் கர்த்தருடைய ஊழியில் யாருமே பணக்காராக இருந்ததே கிடையாது, எல்லாம் கஷ்டப்பட்டவங்க தான், எல்லாம் பாடுபட்டவங்க தான், படுக்கிற கூட இடம் இல்லாமலாம் பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஊழியரை பார்த்து தான் தேவன் சொன்னார், பிதா எனக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தணும், நான் உங்களுக்கு ஒரு தலத்தை ஆயத்தப்பட போகிறேன்னாரு. வெளிப்பத்திர விசேஷம் 22:5.
1: அங்கே ராக்காலம் இராது,
0: அங்கே என்ன இல்லை, பரலோகத்தில் என்ன இல்லை, ராக்காலம் இராது,
1: விளக்கும்
0: விளக்கும்
1: சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை.
0: விளக்கு வேண்டாம், சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. அந்த ராஜ்யத்து தான் போக போறோம்.
1: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்,
0: தேவனாகிய கர்த்தரே அவர் மேல் பிரகாசிப்பார்,
1: அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள்.
0: அவர்கள் என்ன செய்வாங்க, சதா காலங்களும் அரசாழ்வார்கள். பார்த்தீங்களா, விளக்கு வேண்டாம், சூரியன் வேண்டாம், கர்த்தரே நம்மள் பிரகாசிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ்றவங்க என்ன செய்வாங்க, சதா காலமும் அரசாழ்வார்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், ஒரு நாள் கர்த்தர் வரப்போகிறாரு. அன்றைக்கி நம்ம திடீர்னு வந்து ஆயத்தம் பண்ண முடியாது, அதான் இப்போயே ஆயத்தம் பண்ண வேண்டும். அது ஆமோசில் சொல்கிறாரு, ஆமோசில் 4:12 கடைசியில், உன் தேவனை சந்திக்க முடியும் நீயே ஆயத்தப்படுது.
1: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
0: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
1: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு,
0: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். கத்தர் வருக சமீபமாயிருச்சு, ரொம்ப ரொம்ப சமீபம். ஹலேலூயா, ஹலேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு நீங்களானு போகணும். அங்கே என்ன இல்லை, விளக்கு வெளிச்சி வேண்டுவதில்லை, சூரியனும் விளக்கு வெளிச்சி வேண்டுவதில்லை, கத்தரை நம்ம பிரகாசிப்பார். அங்கே என்ன செப்பார், நம்ம சதா காலமும் அரசால போகிறோம். ஹலேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நான் போக போகிறோம். அதற்கு நம்மளை கத்தர் தகுதிப்படுத்த வேண்டும். இப்போயே நம்ம தகுதிப்படுத்தன்னு கேட்க வேண்டும். திடீர்னு ஆண்டவர் வந்துட்டார்னா, திடீர்னு நம்ம ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம எப்போ ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்படும் தெரியாது, எப்போ இயேசுக்கு வருவாருன்னு தெரியாது. நம்ம வாழ்க்கை கத்துற எது கூப்பிட்டுருக்காரு, புல்லு கூப்பிட்டுருக்காரு, புல்லுன்னு பூவி கூப்பிட்டுருக்கிறார். நம்ம ஆத்மா எப்போ எடுத்துக்குள்ள போக நமக்கு தெரியாது, எப்போ நம்ம முடிவு வரும் நமக்கு தெரியாது. அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கத்துடி ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. கத்துடி ஊழியத்தை செய்யணும், ஒவ்வொரு நாளும் கத்துடி ஊழியத்தை செய்யணும். அதுதாங்க சொல்கிறாரு கொலோசியன் புஸ்தகம் 3:24
1: எதை செய்தாலும்,
0: எதை செய்தாலும்
1: அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல்,
0: அவர்கள் மனுஷருக்கென்று செய்யாமல்
1: கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
0: அது யாருக்காக செய்யணுமா, கர்த்தருக்கென்று சும்மா இல்லை, மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அங்கே தான் அந்த ராஜ்யத்துக்கு தான் போகிறோம். அவர் தான் நம்ம ராஜ்யம், நம்ம ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்குற தேவன். அவருக்காக மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். ஐயோ செய்யணுமே, ஐயோ செவிக்க, அக்கா செவிக்க சொல்லிடுவாங்களா, போட செவிக்க சொல்லிடுவாங்க, கஷ்டம் செவிக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பேர் இருக்காங்க எத்தனை பேர். அதை நம்ம அவங்கள பார்க்க வேண்டாம். எதை செய்தாலும் என்ன செய்யணும், கத்திருக்கின்ற மரப்பூர்வமாக செய்ய வேண்டும். அவர் தான் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறாரு. யார் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறாரு, யார், யாசப்பா. அப்போ அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் போகணும். அப்படியெல்லாம் நம்ம ஊழியத்தை எப்படி செய்யணும், கத்திருக்கின்ற மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். எதை செய்தாலும் கத்தர் பார்க்குறார். மனிதர் யாரும் பார்க்கணும் அவசியமே கிடையாது, கத்தர் அவங்களே பார்க்குறார். அதை தான் நம்ம அதை கரெக்டாக செய்யணும். அவர் பார்க்குறாருங்க, பயத்தோடு பக்தியோடு செய்யணும், செபிக்கணும், துதிக்கணும். எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நம்ம இறுதி அடைஞ்சிருக்கணும். நம்ம எப்படியானாலும் நாட்களை கழிக்கலாம், வீண் பயிற்சி, வீண் குழப்பம், எப்படி வேணாலும் வாழலாம், அது முக்கியமே அல்ல. கத்தர் நம்மளை பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கணும், கத்தர் எங்கே பார்க்குறாரு, இதயத்தை பார்க்குற. அந்த வாஞ்சியோடு எதை செய்தாலும் மனிதருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். கொலோசியன் புஸ்தகம் 4:17
1: அர்ப்பிப்பை கண்டு,
0: அர்ப்பிக்கை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாயிருப்பாயாக வென்று சொல்லுங்கள்.
0: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுக்க நம்ம எப்படி இருக்கணும், கவனமாக. யாரும் நமக்கு இந்த உலகத்தில் சிரேசி கொடுக்க மாட்டாங்க, யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க. நல்ல ஒளிஞ்செஞ்சாலும் யார் பார்க்குறார், நம்மளை யார் பார்க்குறா, ஆண்டவரையே இயேசுக்கு பார்க்குறாரு. அந்த ஊழியத்தை சேர்ந்து நம்ம எப்படி இருக்கணுமா, கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். கர்த்தர் வரப்போகிறார், ஆண்டு வருகை ரொம்ப சமீபம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை சேர்ந்து நம்ம எப்படி இருக்கணும், கவனமாக இருக்கணும். இந்த உலகத்தில் ஒளிஞ்செஞ்சால் அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க நல்ல, அதுக்கு வேண்டாம். கர்த்தர் ஊழியத்தை சேர்ந்து நம்ம எப்படி இருக்கணும், கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை எப்படியா செய்யணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 27:23
1: உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்,
0: உன் ஆடுகள் நிலையை நன்றாய் அறிந்து கொள்,
1: உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு.
0: நம்ம என்ன செய்யணும், நம்ம கையில் கொடுத்த மக்கள் மேலே நம்ம கவனமாக இருக்கணும். இந்த காலத்தில் என்ன தான் கவனமாக இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கற்றுட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண, அவ்வளோதான். சரி, மந்தைகள் வேலை எப்படி இருக்கணுமா, கவனமாக இருக்கணும். கர்த்தர் வரப்போகிறார், கர்த்தர் ஊழியத்தில் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் ஊழியத்தை நிறைவேற்றுக்கு என்ன செய்யணும், கவனமாக செய்யணும். எதை செய்யலை எப்படி செய்யணுமா, மனப்பூர்வமாக செய்யணும். அப்போ கர்த்தர் நம்ம ராஜ்யத்தை நமக்கு தருவார். முதல்ல கர்த்தர் ராஜ்யத்தை யாருக்கு தர்றாரு, அந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நமக்கு விருப்ப வாஞ்ச. ரெண்டாவது கர்த்தரத்தில் அன்பு கூறும். மூணாவது, மூணாவது என்ன செய்யணும், மனப்பூர்வமாக செய்யணும், ஊழியத்தை நிறைவேற்ற கவனமாக இருக்கணும். மந்திக்கு நம்ம மாதிரியாக இருக்கணும், வந்து மற்றவங்களுக்கு நம்ம ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். அப்போ தான் ஆத்துமாக்களை கொண்டு வர முடியும். 4 லூக்கான் சுவிசேஷம் 12:31-32
1: தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்,
0: தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்,
1: அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: இவைகளை என்ன செஞ்சாரா, கூட கொடுக்கிறாரு.
1: பயப்படாதே சிறுமந்தையே,
0: பயப்படாதே சிறுமந்தையே,
1: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க,
0: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க
1: உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார்.
0: அந்த ராஜ்யத்தை கொடுக்க என்ன செய்யறாரு, நமக்கு பிரியமாக இருக்கிறாரு. நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒரு நாள் ஆயத்தப்படணும், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க எப்படி இருக்கிறாரு, பிரியமாக இருக்கிறாரு. ராஜ்யத்தை கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வாஞ்சியோடு இருக்கிறார், பிரியமாக இருக்கார். நமக்கு ராஜ்யத்துக்கு கொடுக்குறதுக்கு கர்த்தருடையெல்லாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு இருக்கிறார். ஐயோ தேசத்தில் இப்படி நடக்குதே, தேசத்தில் இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாரு, அப்படி வேதனையோடு இருக்கிறார். ஒவ்வொருத்தர் பார்த்து வேதனையோடு சொல்கிறாரு. கடைசி நாளுக்கில் வந்துட்டோம். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தப்பட்டே இருக்கணும். ராஜ்யத்துக்கு கொடுக்க அவர் எப்படி இருக்கிறாரு, பிரியமாக இருக்கிறாரு. ஆண்டவர் ராஜ்யத்தை கொடுக்குறதுக்கு நம்ம பிரியமாக இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் தான் பெற்றுக்கொள்ளணும். மத்தேயு சுவிசேஷம் 25:34.
1: அப்பொழுது ராஜா
0: தமது
1: வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து
0: வாருங்கள்,
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: உலகம் உண்டானது முதல்
1: உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை
0: சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நமக்காக என்ன ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுப்பாரா? 35
1: பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்.
0: அப்ப அன்பா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எதெல்லாம் செய்யறோமோ அதை செய்யும் போது கர்த்தர் அந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள் 19:17.
1: ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
0: கர்த்தருக்கு என்ன செய்யறா? கடன் கொடுக்குற. ஏழைக்கு யாரெல்லாம் இறங்குறமோ அவங்க யாருக்கு கடன் கொடுக்கறாங்க? கர்த்தருக்கு கடன் கொடுக்கறாங்க. ஏழைக்கு இறங்கினா போதும்.
1: ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்.
0: பார்த்தீங்களா, ஏழைகளுக்கு யாரெல்லாம் உதவி செய்றாங்க, கர்த்தர் என்ன செஞ்சுருவார், அதை திரும்ப கொடுத்துருவார். ஒரு பைசா கூட கடன் வைக்கவே மாட்டார், கட்டாயம் தருவார். நீதிமொழியின் புஸ்தகம் 28:27.
1: தரித்திரருக்கு கொடுப்பவன்
0: தாழ்ச்சி அடையான்.
1: தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ,
0: தம்முடைய கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ
1: அநேக சாபங்கள் வரும்.
0: தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. எந்த சூழ்நிலையிலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. குறை வராது. தாழ்ச்சி என்ன, குறைவு இருக்காது. ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்யும் போது அவங்க வாழ்க்கையில் என்ன வர்றது, தாழ்ச்சியே வராது. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கலாத்தியர் புஸ்தகம் 2:10.
1: தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன்.
0: யார் சொல்றா இது? பரிசுத்த பவுல் சொல்ற. தரித்திரர் நினைத்துக் கொள்ளும்படி சொன்னாங்களா அவங்க பெரிய மூலிகாரலாம்? அது சொல்ற, நானும் அதுக்கு முன்னாலே என்ன செஞ்சேன், கருத்துள்ளவனாயிருந்தேன். யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்குறாரு? முத ராஜ்யத்துக்கு மேலே வாஞ்ச இருக்கிறவங்க, ரெண்டாவது அன்புள்ளவங்களுக்கு, மூணாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு, நான்காவதாக நம் மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது நமக்கு என்ன செய்ய, ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, பிரியமாக இருக்கிறாரு. நம்ம கர்த்தரை கேட்டு பெற்றுக்கொள்வோமா, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, நான் எப்படியாவது உங்களுடைய ஊழியத்தை செய்யணும், ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். எனக்கு கொடுத்ததை நீங்கள் எனக்கு கொடுத்ததை நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம வீட்டு பக்கத்தில் எத்தனையோ பெரிய ஏழை எழுதி இருப்பாங்க. நம்ம கொடுக்காம நம்ம இருப்போமானா கத்து நம்ம கடன் கேட்பார். ஒரு நாள் ஏழைகளுக்கு இறங்குறோம், கத்திற்கு கடன் கொடுக்குறா, கத்தர் என்ன செய்வாரா, திரும்ப கொடுத்துருவார். ஏழை எளிங்களை பார்க்கும்போது உதவி செய்யும். நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்காக நம்ம ஏதாவது சின்ன உதவியாவது செய்யணும். கத்தடி ஊழியத்தை செய்யணும். கர்த்தருத்தர் அன்பு கொரணும். உயிரத்தோடு உங்கள் ஆத்மாத்தோடு முழு மனதோடும் கர்த்தருத்தர் அன்பு கொரணும். அது மாத்திர கத்திற்கு என்ன செய்யணும், ஒரு ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நமக்குள்ள என்ன வேணும், வாஞ்ச விருப்பம் இருந்தால் கத்தர் நிச்சயமாக நமக்கு ஆண்டவர் ராஜ்யத்தில் நமக்கு பங்கு இருக்குது. பெற்றுக்குள்ள நம்மளை இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நம்ம உலகத்தில் இருக்கும்போதே நம்ம தகுதியாக வேண்டும். நம்ம ஆத்மா எப்போ எடுத்துக்கொள்ள கூட நமக்கு தெரியாது. நம்ம எப்போ பரலோ ஆண்டவராக இயேசுக்கு வருவார் நமக்கு தெரியாது. நம்ம எப்போது ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை கர்த்தர் சொல்ல, கர்த்தர் சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்க. திடீர்னு நம்ம ஆயத்தப்பட முடியாது. இன்னைக்கு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துன்னு சொல்லி கேட்போமா.
1: நம்ம எல்லாம் எழுத நின்று கர்த்தர் நோக்கி பார்ப்போமா.

ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், இதோ உங்களுக்கு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் இந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு மீண்டும் நான் வந்து உங்களை என் இடத்திலே சேர்த்து கொள்வேன். ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளில் கூட இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நாம் இழந்து போகலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்தை இழந்து போகணும் என்று சொன்னால் நரகத்துக்கு தான் போகணும், நரக படுகொலிக்கு தான் போகணும், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று இயேசு சொன்னார். அந்த ராஜ்யத்திற்கு போக விரும்புகிறீர்களா, அல்லது பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? அன்பானவர்களே, எதை நீங்கள் இழந்து போனாலும், உங்கள் வீட்டை இழக்கலாம், உங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து போகலாம், பணத்தை இழக்கலாம், வேலையை இழந்து போகலாம், சொத்து சுகத்தை இழந்து போகலாம், ஆனால் பரலோகத்தில் மாத்திரம் நம்ம இழந்து போகவே கூடாது. இன்றைக்கு அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பரலோகத்தை இழந்து போயிடக்கூடாது பிரியமானவர்களே. யார் யாருக்கெல்லாம் அந்த ராஜ்யத்தை ஒரு ஆயுதம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை தான் நாம் கேட்டோம். முதலாவது, யார் அந்த பரம ராஜ்யத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை ஒரு ஆயுத்தம் பண்ணுகிறார், அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆம், மேலானவில் விரும்புவோமா, பரலோகத்தை விரும்புவோமா? ஆண்டவரே, அந்த மேலான பரலோகத்துக்கு நான் வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணம் செய்வோமா? அன்பானவர்களே, இந்த உலகத்தை அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விரும்புவோமா? ஆண்டவரே, என்னுடைய ஆசை இந்த பூமி கிடத்த காலத்தில் இருக்கக்கூடாது, நான் பரலோகத்தை விரும்ப வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிங்கள். இரண்டாவதாக, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாராம், அவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு முழு ஹிருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலதோடும் யார் யாரெல்லாம் இயேசுவிடத்தில் அழியாத அன்பு கூறுகிறோமோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். மூன்றாவதாக, யாருக்கு அந்த ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறாரா, அவர்களுக்கு ஊழியம் செய்கிற இயேசுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். எப்படி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும்? மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் இயேசுக்கு நீங்கள் உண்மையாய் ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்கென்று ராஜ்யத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். இரவு பகல் அங்கு இல்லை, சூரிய வெளிச்சம் தேவையில்லை, தேவடைய மகிமின் பிரகாசம் உங்கள் மேல் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். சொல்லுவோமா, ஒழித்து அசட்டை பண்ணியிருக்கிறோமா, சரிவர ஒழித்துக்கு வராமல் செய்யாமல் இருக்கிறோமா? அன்பானவர், இன்றைக்கு அந்த ஊழியத்தை செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். என்ன பிரச்சனையும் பார்க்காதீங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். நான்காவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாரா, மற்றவர்களுக்கு உதவி, தரித்திரருக்கு, ஏழை எளியவர்களுக்கு, யார் யாரெல்லாம் இறங்கி உதவி செய்கிறார்களோ அவர்களுக்காக அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், என் பிதாவினால் ஆசிரிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம் என்று சொன்னார். யாருக்கு அந்த ராஜ்யம்? ஏழை எளியவர்களுக்கு, உதவி செய்கிறவர்களுக்கு, தரித்திரருக்கு, இறங்குறவர்களுக்கு. இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோம். எனவே தான் கர்த்தர் சொன்னார், பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோம். அந்த நான்கு காரியங்களுக்காக அர்ப்பணம் செய்து தேவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள தீவிரிப்போம். நன்றி பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உண்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, என் பிதாவின் வீட்டில், வான் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னீரே அப்பா. அந்த பரலோகத்திற்கு வர என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பரம ராஜ்யத்தின் மீது, அந்த நித்திய வீட்டின் மீது எங்களுக்கு ஒரு வாஞ்சையை தாரும் ஆண்டவரே. அப்பா, அந்த வாஞ்சையை, விருப்பத்தை எங்களுக்கு தாரும். பூமியில் உள்ளவர்கள் மேலானவர்கள் நாடுகள் சொன்னீரே, உன் மீது அந்த நாட்டத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் அழியாத அன்புடனே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறக்கூடிய அந்த அன்பை எங்களுக்கு தாரும் ராஜா. நாங்கள் உமக்கென்று உண்மையோடு உத்தமத்தோடு ஊழியம் செய்யக்கூடியவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்மிடத்தில் பெற்ற ஊழியத்தை நாங்கள் செய்ய கண்ணும் கருத்துமாயிருக்க எங்களுக்கு உருபை கொடுங்கப்பா. ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாய், தரித்திரருக்கு இறங்குவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்போ அந்த வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக இப்பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தப்படுத்தும் ஐயா. அந்த பரலோக ராஜ்யத்தின் மீது ஒரு வாஞ்சையை இப்பொழுது கர்த்தர் உருவாக்குவீராக. தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய ஆவியான ஒரு விசை கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆவியான இறங்கி அப்ப அந்த வசந்தத்துக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை தொடுவீராக, வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. வேதம் சொல்கிறது இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவனே. ஆம்,
பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் கரத்தில் அர்ப்பணம் செய்து அவர் நோக்கி பார்த்து கூப்பிடுவோமா, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வந்து தங்குங்கப்பா, நான் பரலோகத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே, ஐயா எனக்குள் வர வேண்டும் ஆவியானவரே, எவ்வளவோ நேரங்களை காலங்களை வீணாக்கிட்டேன்ப்பா, என்னை மன்னியும், உன் மீது வாஞ்சையை எனக்கு உருவாக்கும், தேவன் மேல் வாஞ்சையை எனக்கு உருவாக்கும் ஆண்டவரே, தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் அவருக்கென்று உமக்கென்று உண்மையை ஊழியம் செய்ய எனக்கு அந்த பெலத்தை கொடுங்க ஆவியானவரே, ஏழை எளிய மக்கள் மீது நான் தரித்திரம் நினைத்துக் கொள்ள முடிக்கும், அவர் உதவி செய்ய முடிக்கும் அந்த அன்பை என் உள்ளத்தில் ஊற்றும், வாங்க பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி வாஞ்சையோடு நம்ம கேட்போமா. பிரைஸ் தி லார்ட்.

0: ரக்கிரியை போடுங்க ஆண்டவரே, ரக்கிரியை போடுங்க ஆண்டவரே, ரக்கிரியை போடுங்க ஆண்டவரே, ரக்கிரியை போடுங்க ஆண்டவரே. வல்லமேல் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. அக்கிரி போடுங்க ஆண்டவரே, அக்கிரி போடுங்க ஆண்டவரே. கபரி கபரி கபரி கபரி கபரி கபா ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் ஈக்கபார் அபாலபார் ரக்கலபார் சீச சீச சீச சீச சீச சீச. வல்லம் இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு சீச சீச சீச. வல்லம் இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டுமாப்பா இறங்கட்டுமாப்பா. வல்லமையினால் நிரப்புகிறாக, அக்கிலா நிரப்புகிறாக, தே பிரசுரத்தால் நிரப்புகிறாக, மகிமையினால் நிரப்புகிறாக, அக்கிலா நிரப்புகிறாக. ஆண்மை கண்களை திறந்துருங்க ஆண்டவர், திறந்துருங்க, அறிந்து கொள்ளட்டும், அண்டி கொள்ளட்டும், உமக்கிடத்தில் அன்பு கொள்ளட்டும் ஆண்டவர். ஓ சீச சீச சீச சீச சீச சீச. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. உமை துதிக்கிறமை, போற்றுகிறமை, வாழ்த்துகிறோம், அணுகிறமையா. நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீங்கப்பா, எங்க பழத்தில அல்ல ஆண்டவரே, பராக்கத்தில் அல்ல, நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரப்பா. உமக்கு மகிமராஜ்பா, நிரப்பிக் கொண்டே இருங்கப்பா, நிரப்பிக் கொண்டே இருங்கப்பா. மனக்கண்கள் திறந்துடுங்க, பிரகாச மனக்கண்களை தந்துடலும். ஆன்மீக கண்களை திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க. இன்னும் இன்னும் இன்னும் ஆண்டவர், இன்னும் ஆண்டவர் பேசுங்கப்பா, பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவர், பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவர், பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர. அன்பாய் வழிநடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த மக்களை ஆசீர்வதிங்கப்பா. வல்லமையில் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், கொடப்படாத மக்களை கொடப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும். பரிசுத்த பாதையில் நடத்துங்க ஐயா, பரலோகாசியாக மாற்றுங்கப்பா. அக்கினி மாறான்னு காத்துக்கோங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமாக இருப்பது செய்யுங்க ஏசப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. என்ன நோயாக இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க ஏசப்பா. மந்திர சக்திகள் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அதமாக்கிப்படுங்க, அபத்தமாக்கிப்படுங்க, நிர்மலமாக்கிப்படுங்க ஆண்டவர். வல்லம் இறங்கட்டும், வியாதிகளை குணமாக்கும் ஆண்டவர். இப்படி கூட வல்லம் எல்லாருக்கும் இறங்கட்டும், வியாதியை குணமாக்கும்ப்பா, நோயை குணமாக்கும், பலையிட்ட குணமாக்கும். மந்திரம் செய்வனைகள் எல்லாம் உடைத்துப்படுங்க, பிசாசுங்க எல்லாம் அழித்து போடுங்க, அதமாக்கி போடுங்க. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆன்மீக கண்களை திறந்துடுங்க, அறிந்து கொள்ளுமே, அண்டிக்கொள்ளுமே, சார்ந்து கொள்ளணும் ஆண்டவர். அப்பா வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, குழந்தை பாய்க்கெல்லாம் சௌரி குழந்தை பாய்த்தாங்க, திருமணம் நடக்காத சகுலருக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. மாய மந்திர சக்தி எல்லாம் அழித்து போடுங்க, கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஐயா. ஜீவனுள்ள தேவனையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோமே. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பாவத்திலையும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ஆண்டவரே. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஐயா, பலத்தை அற்புதங்களை அடையாளம் செய்யுங்க. உங்கள் மகத்துமில்ல நாம மாத்திரம் மகிழ்படட்டுமே, எங்களுக்கல்ல கத்தாவே, எங்களுக்கல்ல, உங்கள் பரிசுத்த நாம மகிழ்படுவதாக கத்தாவே. எங்கள் பிள்ளைகள் யார் பெயிலாக கூடாது ராஜா, எல்லாருமே நல்ல மதிப்பினாய் பாஸ் பண்ணணும். அப்பா எல்கேஜிலிருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாஸ் பண்ணுவோங்க, நாம் மகிழ்படணும். யாருமே பயிலாக கூடாது ராஜா, அவங்க நாம மாத்திரம் மகிழ்படட்டும். பரலோகத்தின் தேவனே அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க, மகிமையான கரிச்சிங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரிச்சிங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனமாக்கி செலுத்துகிறோம், ஏஸ்பாநாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும், யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது, வேறு யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது, ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிக்கை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிக்கை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒழித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்கள் மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுகிறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னென்னா கூகுள் ஆப் ஸ்டோரில் போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்கள் படித்து கொள்ளலாம். தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில் படிக்கலாம், தெலுங்கில் படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்கள் படிக்க முடியாது, கேட்கணுன்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்கள் போயிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதில் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்கள் உங்கள் பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்கள் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரம் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதில் வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கிறதுனால இப்போ நெட்டெலாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குகிறோம், நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கொண்டால் நீங்கள் சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேரில் பைபிள் இருக்கிறது, நீங்கள் வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணால் வெறும் பாட்டுலாம் வரும், இது எப்படின்னா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தலில் வரும், திடீர்னு புதிய ஏற்பாடில் வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள்.

0: ஏற்றுக்கொள்கின்றோம்.
1: பிரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கர மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் asvinkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவார். எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: வாழ்க்கையில் எல்லாம் புதிதாகணும். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நீ மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. ரெண்டாவதாக நம்ம என்ன செய்யணும்? முதல்ல மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் ராஜ்யம் இது போகணும்னு சொன்னால் மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவதாக 1 பேதுரு புஸ்தகம் 1 அதிகாரம் 13 வசனம்.
3: ஆகையால் நீங்கள் உங்கள் மனதினரையை கட்டிக்கொண்டு,
1: நான் மனதினரையை கட்டிக்கொண்டு
3: தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து,
1: தெளிந்த புத்தியுள்ளாயிருந்து
3: இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது,
1: இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது
3: உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல்,
1: உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல்
3: பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள்.
1: பூரண நம்பிக்கை உள்ளவர்கள் என்ன செய்யணும்? மனதினரை கட்டணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? தெளிந்த

0: புத்தியுள்ள இருக்கணும். மூணாவது என்ன செய்யணும், நமக்கு வெளிப்பட போற கிருபையின் மேல நம்பிக்கையுள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கடைசி வினாடியில் இருக்கிறோம், நம்ம என்ன செய்யணும், மனதில் நிறைய கட்டணும். இங்கதான் உட்காந்துருக்கோம், சிந்தனை எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். போய் எப்பதான் பிரேயர் முடியும், போய் சாப்பாடு செய்யணும், அதை செய்யணும், இது என்ன செய்யுது, அதை என்ன செய்யுது, இதுக்கு என்ன பண்றது, அப்படி நம்ம உள்ளத்துல எங்கேயோ அலைஞ்சிருக்கோம். அத மனது நிறைய என்ன செய்யணும், கட்டணும். மனதான் மனது தான் நம்ம அங்கங்க அங்கங்க அலைஞ்சிட்டே இருக்குது. மனது நிறைய கட்டணும், மனது நிறைய கட்டணும். ஆண்டவரே எனக்கு மனது நிறைய கட்ட எனக்கு பலன் கொடுங்கப்பா, எனக்கு உதவிச்சிங்க, மனசு அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்குது, என் மனசு அடக்கும், எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இங்கே அதைத்தான் சொல்றாரு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. லூக்கான் சுவிசேஷம் 12:35
1: உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும்,
0: நம்ம அறைகள் கட்டப்பட்டதாகவும்,
1: உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும்,
0: நம்ம அறைகள் கட்டப்பட்டு மனது நிறைய கட்டப்பட்டிருக்கணும். இல்ல சிந்தனை அப்படியே எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கோம். நம்ம அறைகள் கட்டப்பட்டதாக ஆண்டவரே மனது நிறைய கட்டு சுவாமி, என் சிந்தனையை காத்துக்கொள்ளும், எண்ணங்களை காத்துக்கொள்ளும். எனக்கு ஏன் அப்படி சொல்றாருன்னா, எண்ணங்களையும் செய்திகளையும் கூட கடைசியில் கத்திர என்ன செய்ய பாரு, ஞாயிற்றுக்கு நாள் வரப்போகுது. பிரசங்கி 3:17 பாருங்க,
1: சகல எண்ணங்களையும்
0: சகல எண்ணங்களையும்
1: சகல செய்கைகளையும்
0: சகல செய்கைகளையும்
1: நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியா.
0: அதுதான் சகல எண்ணங்களையும் செய்கைகளையும் இனி நியாயம் தீர்க்கும் காலம் இருக்கிறபடியால். அதனால தான் நம்ம எண்ணங்களை சிந்தனைகள் எல்லாம் நியாயம் தீர்க்கிறதுனால அதனால நம்ம நிறைய மனது நிறைய நம்ம கட்டணும். எப்படி நம்ம கட்ட முடியும், எபேசியர் புஸ்தகம் 6:14
1: சத்தியம் என்னும்
0: கச்சையை
1: உங்கள் அறையில் கட்டினவர்களாயும்.
0: சத்தியம் வசனத்தை தேவசனம் இல்ல, இதை நம்ம சிந்திச்சா கற்று பிரியமில்லாத காரியம், இதை நம்ம செய்யக்கூடாது, இது இந்த பொய் சொல்லக்கூடாது, கோபப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது, இதெல்லாம் நம்ம சத்தியத்துலதான் நம்ம காண்டு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. சத்தியம்னா கச்சை என்ன செய்யணும், எங்க கட்டணுமா, நம்ம மனதுல கட்டணும். சத்தியத்தை சத்திய வசனத்தை கேட்டு கேட்டு நம்ம அதுபடி வாழணும். சத்தியத்தை கேட்கணும், அதுபடி நம்ம வாழணும். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாங்கப்பா, சத்தியத்தை கேட்டு அதுபடி சத்தியத்தை மனசுல வச்சுக்கணும். சத்திய நம்ம கேட்டு ஒரு வசனத்தை கேட்கிறோம், இன்னொரு காலம் விட்டு போயிரும், அது பிரயோஜனமே கிடையாது. சத்தியம் என்னும் கச்சையை எங்க கட்டணும், மனசுல கட்டணும். சத்திய வசனத்தை கேட்டு நம்ம அதன்படி நடக்கிறது கத்துட்டு பலன் கேட்கணும். ஆண்டவரே இந்த வசனத்தபடி நடக்க எனக்கு உதவிச்சிங்க, ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி கேட்டால் தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். சத்தியம்னு கச்சையை கட்டிக்கணும். உபாகம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், உபாகம் புஸ்தகம் 11:19
1: நீங்கள் என் வார்த்தைகளை
0: உங்கள்
1: இருதயத்திலும்
0: உங்கள்
1: ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி.
0: பாத்தீங்களா, நம்ம வசனத்தை ஆண்டு வசனம் தெரிஞ்ச இருதயத்திலையும் நம்ம ஆத்மாத்திலையும் பதித்து வசனத்தை என்ன செய்யணுமா, நம்ம கைகளை அடையாளமாக கட்டி
1: உங்கள் கண்களின் நடுவே
0: ஞாபக குறியாக வைத்து வசனத்தை நம் இருதயத்திலும் நம் ஆத்மாத்திலும் பதித்து வைக்க வேண்டும். அருமையானவர்களே, வசனத்தை இங்க கேட்டு இந்த இடத்துல விட்டுட்டு போயக்கூடாது. வசனத்தை உள்ளத்துல போய் நம்ம பாருங்க, இந்த மாடெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னு என்ன செய்ய அசைபடுது, சாப்பிட்டுட்டு முதல் சாப்பிட்டுரும், பின்னால் எடுத்து எடுத்து அசைபாடி அசைபடி சாப்பிடும். அதே போல நம்ம வசனத்தை கேட்கிறோம், கேட்டு விட்டுறக்கூடாது, திரும்ப வீட்டில் போய் யோசிக்கணும், இன்னைக்கு என்ன வசனம் கொடுத்தாங்க, இன்னைக்கு எதை பற்றி ஆண்டவர் கூட பேசுறாரு, நான் எந்த வசனத்தை கேட்டு நான் விட்டுட்டானா, வசனத்தை மறந்துட்டானா சொல்லி நம்ம என்ன செய்யணும், வசனத்தை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே வசனத்தை கேட்டு இப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது. இங்கே போகிறோம், அதுக்குள்ள நம்ம ஒருத்தர் ஒருத்தர் விசாரிக்கணும், அலம் புலம் விசாரிக்கிறோம், விசாரித்து அப்படியே நம்ம அந்த வசனத்தை விட்டுட்டு போயிடும். அப்படி போகாதபடிக்கு இந்த வசனத்தை நம்ம வீட்டில் போய் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு வசனம் கத்திரி என் கூட என்ன பேசுனாரு, இன்னைக்கு எதை பற்றி பேசுனாங்க, என்ன எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் தேவன் நம்மோட பேசுவார், இந்த வசனத்து மூலமாக பேசுவார். இந்த மாடெல்லாம் என்ன சொல்லி சாப்பிட்டுட்டு அசைப்பாடு, அதே போல் நம்ம வசனத்தை நம்ம அசைப்பாட்டு பார்க்கணும். கத்தனைக்கு என் கூட என்ன பேசுனார், இன்னைக்கு என்ன வசனம் சொன்னாங்க, நான் அதுபடி நடக்கிறான்னு சொல்லி நம்ம தனிமையாக இருக்கும்போது வசனத்தை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ தான் வசனம் நம்ம உள்ளத்தில் தங்கும். ஏதோ சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்டு போகிறதில்ல, அதை நம்ம இதயத்தில் போய் வீட்டில் போய் யோசிக்கணும். யோசித்து நம்ம நடக்கணும், அதன்படி நடக்கிறோமா, இல்ல வசனத்தை இப்படி நான் செய்யறமா, இல்ல அது விட்டுட்டு போயிடுறோமா, இங்க கேட்டு அப்படியே காத்திரே விட்டுட்டு போயிடுறோமா சொல்லி நம்ம தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். வசனத்தன்மை சத்தியத்தை நம்ம அறையில கட்டணும். வசனத்தன்மை இருதயத்திலையும் ஆத்மத்திலையும் நம்ம பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பாத்தீங்களா, இருதயத்திலையும் ஆத்மத்தில என்ன செய்யணும், வசனத்தை பதித்து வைக்க வேண்டும். கேட்டுட்டு இங்க போறதுனால இல்ல, அது இன்னொரு வாசிப்பா, உபாகம் புஸ்தகம் 11:19.
1: நீங்கள் என் வார்த்தைகளை
0: உங்கள் இருதயத்திலும்
1: உங்கள் ஆத்மாவிலும் பதித்து
0: அவைகளை
1: உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்துக்
0: கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு எப்படிலாம் சொல்லித்தர்றார் பாருங்க. வசனத்தை மறந்துட்டு போயிடக்கூடாது, இங்கே விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏதோ ஒரு வசனம் கேட்டாங்க என்னமோ சொன்னாங்க, அப்படி போயிடக்கூடாது. ஏன்னா கடைசி காலத்துல பிசாசனவர் வரானாமா, அப்ப நமக்கு விழித்திருக்கணும். விழித்திருந்து தெளிந்தவர்களா இருந்தா தான் பிசாசனை நம்மளை மேற்கொள்ள முடியாது. இங்க சொல்றாரு பாருங்க, 1 பேதுரு புஸ்தகம் 5:8.
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள்.
0: எப்படி இருக்கணுமா, தெளிந்த புத்தி. நம்ம மனசுல குழப்பம், சோர்வு, தெளிந்த புத்தி என்ன, மனசுல சோர்வு, குழப்பம், பிரச்சனை உள்ளத்துல கொண்டு வரக்கூடாது.
1: விழித்திருங்கள்.
0: ஏனெனில்
1: உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்.
0: பிசாசு என்ன செய்து வகை தேடி சுட்டிட்டு எவனை விழுங்கலமோ, என்ன செய்யலாம், அவனை எப்படி தள்ளலாம், அவனை எப்படி கர்த்தரை விட்டு பிரிக்கலாம்னு சொல்லி என்ன செய்யற, வகை தேடி என்ன செய்யறானா, என்ன செய்யறான்,
1: சுட்டி தீர
0: ஒரு இடத்துல இல்ல சுட்டி தீரான். அப்ப நம்ம அதுக்கு எப்படி உள்ளவர்களா இருக்கணுமா, தெளிந்த
1: புத்தி உள்ளவர்கள்.
0: வாசிப்பா,
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள்.
0: விழித்திருங்கள், விழிப்பா இருக்கணும். நம்ம ஆத்மாத்துல விழிப்பா இருக்கணும். நம்ம விழிப்பு இல்லாம நம்ம தூங்கிட்டே போறோம் வச்சுக்கோங்க, நம்ம கையில இருந்தா கூட பொருள் என்ன சரி யாராவது திருடிட்டு போயிடுவாங்க. நம்ம விழித்திருந்தா நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம விழிப்பை தூக்கத்தா தூங்காம விழிச்சிருந்தா எந்த பொருளும் திருட முடியாது. அதே போல நம்ம ஆத்மாத்துல விழிப்பா இருந்தா தான் பிசாசு நம்மள எந்த பொருளும் நம்மளை விட்டு திருட முடியாது. நம்ம விழிப்பு இல்லாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை விட்டு திருடிட்டு போயிடுவான். அதான் விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளாருங்க.
1: ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்,
0: உங்கள் எதிராளி, நமக்கு எதிராளி யாரு சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க, நமக்கு எதிராளி யாரு, பிசாசானவன்
1: கெச்சிக்கிற சிங்கம் போல்,
0: அவன் சிங்கம் கிடையாது, கெச்சிக்கிற சிங்கம் போல ஒரு மாய்மலம், கெச்சிக்கிற சிங்கம் போல்
1: எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்.
0: வகை தேடி சுற்றி எப்படி உங்களை விழுங்கலாம், எப்படி உங்களை கர்த்தருடைய பிரிக்கலாம் சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்ம என்ன செய்யணும், தெளிந்த புத்தி உள்ள இருக்கணும். கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தி கொடுங்க ஏசப்பா, எனக்கு குழம்ப கூடாது, யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் தெளிந்த புத்தி கர்த்தரை கேட்கணும். எங்க அப்பா அப்படிதான் சொல்லுவாரு, எங்க அப்பா சொல்லுவாரு, நீ வந்து உனக்குள்ள எந்த குழப்பம் வரக்கூடாது, அது இல்லை இது இல்லைலாம் வரக்கூடாது. கடவுள் கூட வந்துட்டாலும் உன்னை எல்லாம் பார்த்துக்குவாரு, நான் கடவுள் கையில் ஒன்று ஒப்படைச்சிட்டேன்டா, நீ கவலைப்படாத, நீ தான் நல்லா ஆசீர்வாதமாக இருக்க போற அப்படின்னு சொல்லுவார். அது போல தெளி மனசில் குழப்பம் இருந்தால் ஒன்றும் செய்யாது, ஒன்றும் தெரியாது, கடவுள் உன்னை பார்க்க முடியாது, கடவுளை நீ அறிஞ்சிக்க முடியாது அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். கிணத்துல ஒரு மோதிரம் போட்டால் தண்ணி தெளிவாக இருந்தால் தான் அந்த மோதிரத்தை ஏதாவது பொருள் கிணத்துக்குள்ளே போட்டோம்னா வந்து என்ன செய்யும், தெளிவாக அந்த தண்ணி தெளிஞ்சிருந்தா தான் அதுக்குள்ளே என்ன கிடக்குன்னு தெரியும். தண்ணி குழம்பி கலங்கிட்டு இருந்தால் ஒன்றுமே தெரியும். அதே போல் நீ கடவுளும் கூட வரணும்னு சொன்னால் உனக்குள்ள என்ன வரக்கூடாது, எந்த எண்ணமும் உனக்கு பொருளாசை எந்த எண்ணமே வரக்கூடாது, அங்கே அப்பா சொல்லுவார். அதே போல் நமக்கு புத்தி தெளிந்தா இருந்தால் தான் நம்ம கர்த்தர் அறிஞ்சிக்கொள்ள முடியும், பிசாசை எப்படி நம்ம மேற்கொள்ள பார்க்குறா எல்லாமே நம்ம தெரியும். அதனால் கர்த்தர் நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தி தாங்க சப்பா, கெச்சி உங்கள் எதிராளியாக, நமக்கு எதிராளி யாரு, பிசாசு தான். கெச்சிங்கிற சிங்கம் போல எவனை விழுங்களோமான்னு சொல்லி என்ன செய்யறானா, வகை தேடி சுட்டி தீரான். அவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும்னு சொன்னா நமக்கு தெளிந்த புத்தி வேணும், ஆண்டவரை கேட்கணும். முத நிச்சயம் ஆண்டு வருகைக்கு நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும் இல்லையா, மனம் திரும்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? நம்ம அறைய கட்டிக்கணும். அறைய எதனால கட்டணும்? தேவனுடைய வசனத்தை வச்சு கட்டியிருக்கணும். அப்பதானே அப்பதானே பார்த்தோம். ஆண்டோட வசனத்தை என்ன செய்யணும்? இதயத்திலையும் ஆத்மாத்திலையும் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். வசனத்தை கேட்டுட்டு ஏதோ பாசனம் வாசித்தோம், இன்னைக்கு என்னமோ ஒரு அதிகாரம் வாசித்தேன், அது மறந்து போச்சு. அதுக்கு பிரயோஜனம் இல்லை, வாசித்து பிரயோஜனம் இல்லை. ஒரு வசனம் அவர் அதிகாரம் வாசித்தனா ரெண்டு வசனமாவது உங்க உள்ளத்துல கர்த்தர் பேசணும். இன்னைக்கு என்ன வாசித்தீங்க, அந்த வசனம் உங்களோட பேசிச்சா? நான் இன்னைக்கு இத்தனை வசனம் வாசித்தேன், இன்னைக்கு இத்தனை அதிகாரம் வாசித்தேன், அது முக்கியம் இல்லை. வசனத்து மூலமா கர்த்தர் உங்களோட பேசணும், அதுதான் முக்கியம். கர்த்தர் கூட பேசுறாரா? வசனம் என்ன வாசித்தீங்களோ உங்க உள்ளத்துல யாவும் இருக்கா கேட்கணும். அதுதான் கர்த்தர் நம்மளத்துல எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, கர்த்தர் வர போறாரு. அல்லேலூயா. வசனம் ஒன்னு கூட மறக்க கூடாது. முதல்ல நம்ம மனம் திரும்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? வசனம் உள்ளத்துல நம்ம உள்ளத்திலயும் இதயத்திலயும் எழுதி வச்சுக்கணும். அல்லேலூயா. இல்லாட்டி நம்ம சிந்தனை அங்கங்க அலைபாயும். ஏன்னா எண்ணத்தையும் செய்யும் ஒரு நாள் நாய் திருக்கும் காலம் இனி இருக்கிறபடி நம்ம என்ன எண்ணம் சிந்தனம் என்ன சிந்தனை பண்ணும் என்ன எண்ணம் மற்றவங்களுக்கு ஏதாவது எண்ணி இருக்கமான்னு சொல்லி அது ஒரு நாள் கர்த்தர் நாய்ந்து இருப்பாரு. அதனாலதான் உங்க மனது நிறைய எதாச்சும் கட்டணுமா சொல்லுங்க. சத்தியத்தை வச்சு மனது நிறைய கட்டணும். அல்லேலூயா. மூன்றாவதாக வெளிப்படுத்துற விசேஷம் மூன்றாம் அதிகாரம் 11வது வசனம்.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
0: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
1: ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி,
0: ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாத விடிக்கு,
1: உனக்குள்ளதை பற்றி கொண்டு,
0: உனக்குள்ளதை பற்றி கொண்டு. அல்லேலூயா. நம்ம கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு கிரீடம் கொடுத்திருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? நமக்கு எல்லாருக்குமே கர்த்தர் ஒரு கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிரீடம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன கிரீடம்? யாராவது சொல்லுங்களேன் பாக்கலாம். என்ன கிரீடம்? யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம்.
1: திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி,
0: திருடவும்
1: கொல்லவும்
0: கொல்லவோ
1: அழிக்கவும்
0: அழிக்கவோ
1: வருகிறானே அன்றி,
0: வருகிறான் அன்றி
1: வேறொன்றுக்கும் வரான்.
0: வேறொன்றுக்கு கொல்லவும் திருடவும் கொல்லவோ அழிக்கதான் வரான். திருடன் நம்ம திருடி போ வரான். அவன் தான் நமக்கு எதிராளியாகிய பிசாசு. வெளிப்படுத்தல் 3:11.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
0: இதோ சீக்கிரமாய் வருகிறேன், கர்த்தர் வரப்போறாரு. இதோ சீக்கிரமா வருகிறேன்,
1: ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி,
0: ஒருவனும் உன் கிரீடத்தை உன்னோட கிரீடத்தை மற்றவங்க கிரீடத்தை நீ பார்க்க வேண்டாம். உங்க மனைவி கிரீடத்தையோ உங்க பிள்ளைய கிரீடத்தை அவங்க பார்க்க வேண்டாம். அவங்க கிரீடத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அது வந்து அவங்கவுங்க தான் காத்துக்கணும். அதான் சொல்றாரு, ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு
1: உனக்குள்ளதை பற்றி கொண்டு,
0: உனக்குள்ளதை பற்றி கொண்டு, உனக்குள்ளதை பற்றி கொண்டு. மற்றவங்களதை நீ பார்க்க முடியாது, ஒன்னால முடியும். உன் கிரீடத்தை உனக்கென்று கர்த்தர் கொடுத்த கிரீடத்தை உனக்குள்ளதை பற்றி கொண்டு. திருட வந்து என்ன செய்ய, திருடவும் கொல்லவும் அழிக்கவே வரான், வேறொன்றுக்கு வரான். பிசாசனுக்கு அந்த மூணு காரியம் தான், கொல்லவும் அழிக்கவும் திருடவும் தான் வரான். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. திருட பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொள்ளாதீங்க. அவன் சும்மா நம்ம உள்ளத்துல இருந்து திடீர்னு வரமாட்டான், இடம் கொடுத்தா வந்துருவான். கொஞ்சமாவது இடம் கொடுத்து வந்துருவான். சொன்னாரு பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கு. வாசிங்க எபேசியர் 4:27 வசனம்.
1: பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருக்கு,
0: பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடாமல் இருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. திருடன் வரப்போறான். திருடன் அவனுக்கு என்ன செய்யக்கூடிய, இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுத்தா உங்களுக்கு உங்க கிரீடத்தை திருப்பி திருடிட்டு போயிருவான். என்ன கிரீடம் பார்ப்போம். வாசிங்க எபிரேயர் லேவியரா புஸ்தகம் 21:12 வசனம்.
1: அவனுடைய தேவனின் அபிஷேகம் தைலம் என்னும் கிரீடம்,
0: அவனுடைய தேவனுடைய அபிஷேகம் தைலம் என்னும் கிரீடம்
1: அவன் மேல் இருக்கிறது.
0: அவன் மேல் இருக்குது பாத்தீங்களா. அவனுடைய தேவனுடைய அபிஷேகம் என்னும் தைலம் என்னும் கிரீடம்
1: அவன் மேல் இருக்கிறது.
0: நம்ம ஒவ்வொருத்தர் மேல இருக்கிறது. யாரால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களோ உங்க மேல அபிஷேகம் பண்ணும் கிரீடம் நம்ம தலையின் நம்ம மேல இருக்கிறது. அந்த கிரீடத்தை பிசா திருடத்தான் வருவான். குழப்பத்தை கொண்டு வருவான், சோறு கொண்டு வருவான், துக்கத்தை கொண்டு வர்றான், பாரத்தை கொண்டு வருவான், நமக்கு தேவையில்லாத குழப்பம் யோசனை சண்டை. அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லிடுது. அவருக்கு என்ன செய்ய, அவர் துக்கப்படுத்தாதீங்க. நீங்க பெற்ற அபிஷேகத்தை வாசிங்க எபேசியர் புஸ்தகம் 4:29.
1: கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
0: துக்கப்படுத்த நம்மளை விட்டு ஓடிடுவாரு. அபிஷேகம் பெற்றிருக்க உண்மைதான். யாரெல்லாம் துக்கப்படுத்துறோம்? கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தை வாயில வருதா? வந்தா கர்த்தரை வச்சு நம்ம வீட்டு விலகிடுவாரு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தரி வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் பண்ணலாமா? எங்களை அன்பாரியை சித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ் அப்பா, மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு சனங்களையும் உங்களை பிள்ளையில ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா செவிக்கிறோம். நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கொள்ளுங்க. அநேக மக்கள் அப்பா நேரலே பார்க்க உதவிச்சிங்க. தேவக்கருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசரம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன பலவு இருந்தாலும் குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே இறங்கும் அப்பா. கால் வலியை குணமாக்குங்கப்பா. முட்டி வலியை குணமாக்குங்க சப்பா. அப்பாமை துதிக்கிறோம். தகப்பனையும் இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்க அப்பா. மந்திரம் செய்வன கட்டுகள் எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் உடை தெரிகிறோம் சுவாமி, உடை தெரிகிறோம் ஐயா. கத்ராக இயேசுக்கு நாமத்தில் பல்லாத பிசாசு அழித்து போடுகிறோம் ஆண்டவரே. அக்கினி அனுப்பி எல்லா சாத்தனையும் அழித்து நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. அக்கா தலைவலியை குணமாக்கியேசுப்பா, தலைவலியை குணமாக்கி உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க. நெஞ்சோலியை குணமாக்கி உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. கொலவலியை குணமாக்கி உங்கள் நாமத்தை நான் மகிழ்படுத்துங்க ஏசப்பா. ஆண்டு உரிய குழந்தை பாய்க்கு எல்லா சகுலி குழந்தை பாய்க்கத்தை தாரும். குழந்தை நீர் கொடுத்துருக்க மக்களுக்கு நல்ல அப்போ ஆரோக்கியத்தை தாரும். சபிக்கமாக்கி ஆரோக்கியம் வரப்படணும்னு சொன்னீரே. குணமாக்குங்கப்பா. பரிபூர்ண சமாதத்தை தந்து சத்தியத்தை வெளிப்படுத்தும் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா. தகப்பனையும் வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. வேலையில் எத்தனை குடும்பங்களும் சொல்கிறாங்கப்பா, வேலையில் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்கிறாங்களப்பா. எந்தெந்த சகோதர சார்களுக்கு வேலையில் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் மாற்றுங்கப்பா. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாற்றிருங்க. வியாதியை குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா. அண்டு வரையும் குழந்தை பாய்க்கலாம் சகோதரி குழந்தை பாய்த்து தாங்க. திருமணமாக சகோதர சகோதரி திருமணம் நடக்க உதவிச்சிங்க. அண்டு வரையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த காரியம் கத்திரால் வந்து சொல்லத்தக்கதாக எத்தனை சகோதரர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கப்பா. அண்டு வரையும் திருமணம் நடக்க உதவிச்சிங்க, திருமணம் நடக்க உதவிச்சிங்கப்பா. கடன் பிரச்சனாலும் தவிக்கிற மக்களுக்கு கடன் நடக்க உதவிச்சிங்க. கண்ணீரை தொடங்க பிரச்சனையை மாத்திருங்கப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை நிமிடாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க அப்பாவை துதிக்கிறோம். எங்கள் வாலிப சகோதர சகோதரா நீ பாதுகாக்கணும் ஐயா. அவர்களும் தேடணுமே அறிந்து கொள்ளணும் அப்பா, எண்ணிக்கொள்ளணும். வாலிப சகோதரெல்லாம் பைபிள் வாசித்து வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம் ஐயா. கண் கண்ட காட்சியிலே அவங்க மகிழ்ந்திருந்திடக்கூடாது ராஜா. ஆண்டவரே வேதத்தை வாசித்து பிரியமான பிள்ளைகளாக ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரையும் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொழிற்சர குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க சப்பா. ஆண்டு வரையும் இறக்க செய்யுங்க சப்பா. ஆண்டு வரையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவை கெஞ்சுகிறோம் அப்பா. அந்த அப்பா நிகழ்ச்சி எங்கெல்லாம் பார்க்குறாங்களோ ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொரு மலையும் தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும், அக்கினி மூடிக்கொள்ளட்டுமே சப்பா. பலத்த காரியத்தை செய்யுங்கப்பா. அருமையை ரட்சகராகிய தெய்வமே அவங்க உள்ளத்தை ஆளுகை செய்யுங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நாங்கள் யார் இடத்துல போவோம்? நீர் தானே அவங்களை ஆசீர்வதிக்க முடியுமையா? கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை தரணும் சொன்னீரே. ஆசீர்வித்தலும் ஐயா, நன்மை செய்யுங்கப்பா. அப்பாமை துதிக்கிறோம் தேடி அப்பா மடத்தில் பழகி அப்பா அவங்க சமாரம் இருக்கணும், நன்மை உண்டாகும்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு மக்கள் மடத்தில் பழகணும், அவங்களுக்கு சமாரம் இருக்கணும், நன்மை உண்டாக்குற தேவன் நீர் மாத்திருந்தா அப்பா. எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீரே அப்பா. எங்களுக்காக மரண ஆக்கிரி ஏற்றுக்கொண்டீரே அப்பா. எங்களுக்காக கைகளிலும் கால்களிலும் ஆணியடிக்கப்பட்டீரே, விழால குத்தப்பட்டீரே, முள்ளு முடி சூட்டப்பட்டீரே, முதுவெல்லாம் அடிக்கப்பட்டு ஒறுக்கப்பட்டீரே தகப்பனை. ஒவ்வொருவரும் அன்பு ருசிக்கத்தக்கதாக பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்க்கத்தக்கதாக ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு ஆட்களும் உள்ளத்தில் வெளியிறங்கமா செய்யுங்க. ஆசீர்வங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு மாதிரி தேவையான வல்லமை நிறப்பட்டு ஆசீர்வதிங்க. பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதிகான மாக்கி முக்கிய செலுத்துறோம் எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பாநாமத்தில் ஆழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜபையன் 81 44 192 192 81 44 192 192 81-44-192-192 81-44-192-192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
4: எங்களின் ஏசிலும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

கடந்த 28ஆம் தேதி பிஸ்னஸ் விஷயமா பாம்பே போயிருந்தேன். 28ஆம் தேதி அங்கே போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 29ஆம் தேதி நான் இருந்த இடத்துலேருந்து திரும்ப பாம்பேக்கு வந்திருந்தேன். சாயந்தரம் 4:30 மணிக்கு சாப்பிட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி நாசிக்கின்ற இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது 9:00 இருக்கும், திரும்ப ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லி வண்டியை நிறுத்தியிருக்கும் போது எனக்கு இந்த ரெண்டு பகுதியிலும் பயங்கரமான வலி வந்துச்சு. பயங்கரமாக இருக்கு வலி, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கூட என்ன பிஸ்னஸ் சம்மந்தமானவங்க தான் இருந்தாங்க, யாரும் வேறு யாரும் இல்லை. அப்போ அவங்கள்ட்ட எதுவும் சொல்ல முடியல. அந்த டைமில் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மாட்ட இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப வலியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு. அம்மா சொன்னாங்க, அது மம்சா இருக்கலாம், நீ மாத்திரை எதுவும் போட்டுறாத, தைலம் வேணும்னா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு அப்போத்துலேருந்து சாப்பிடவும் முடியல. அப்புறம் 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நான் இருந்த இடத்துக்கு போய் ரூமுக்கு போனால் என்னால் இரவு முழுவதும் தூங்க முடியல, பயங்கரமான வலியினால் கஷ்டப்பட்டேன். அதுக்கிடையில் காலையில் எனக்கு ஃபீவரும் வந்துருச்சு, அதுக்கப்புறம் கை கால்லாம் பயங்கர ஷிவரிங் ஆயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு தான் எனக்கு முக்கியமான வேலை, நான் அன்றைக்கி அந்த வேலையை முடித்து அங்கேருந்து நைட்டு திரும்பி வர்றதுக்காக டிக்கெட்டெல்லாம் போட்டாச்சு. ஆனால் எனக்கு அங்கே அவங்க கூட போய் நின்று வேலையும் செய்ய முடியல. அதுக்கிடையில் வேறு எங்கேயும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஃபோன் பண்ணி எல்லாமே ஒரே நெருக்கமாயிருச்சு. எனக்கு அந்த இடத்துல போயிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பலவீனமாக இருக்கேன், ஒரு பக்கம் எனக்கு ஆஃபீஸ் டென்ஷனு, ஒரு பக்கம் குன்னூர் ஆஃபீஸ் டென்ஷனு, எல்லாமே ஒரே நேரத்தில் என்னை போட்டு ரொம்ப படுத்திருச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கிடையில் எப்படியாவது வேலையை முடித்து அங்கேருந்து கிளம்பி வந்தால் போதும் அப்படின்ற நிலமையில் சாயந்தரம் 4:30 காரில் அங்கேருந்து பாம்பே வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கும்போது எனக்கு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண முடிச்சு, அதுக்கப்புறம் 100 கிலோமீட்டரு வண்டி நகரவே இல்லை. நைட்டு 9:30 எனக்கு ஃப்ளைட்டு, ஆனால் 9:00 தான் ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்ந்தேன். அங்கே போய் பார்த்தா ஆல்மோஸ்ட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, உங்களோட ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த நேரத்தில் நான் தனியாக வேற இருக்கேன், என்ன பண்ணணும், ஒரே ஒரு பக்கம் பலவீனம், ஒரு பக்கம் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம், எப்படி போய் வீட்டு சேருவோம், எப்படியாவது வண்டி ஏறியிருந்தால் கிட்டத்தட்ட 11:30 வீட்டுக்கே வந்து சேர்ந்துருப்பேன் நான். அதுக்குள்ளார இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படியே கலங்கி நின்றுட்டு இருந்த நேரத்தில் அங்கே கவுண்டர்லேருந்து ஒரு மேடம் கூப்பிட்டாங்க, உங்களுக்கு டைரக்ட் ஃப்ளைட் வேணும்னா நாளைக்கு மதியானம் 2:30 தான், என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னோடனே, வேணா கனெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லி கனெக்ஷன் கொஞ்சம் பேமெண்ட் பண்ண சொன்னாங்க. கர்த்தருடைய கிருபையில் நான் கொஞ்சம் கேஷ் கையில் வச்சுருந்தனால அந்த காசை கொடுத்து சென்னை வந்து இறங்கினேன். சென்னை வந்து இறங்கினாலும் என்னால் வெளியில் வரவே முடியல. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அண்ணன் அங்கேருந்து வந்தாப்புல, அவர் வந்து 2 நாள் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே நான் சாப்பிட்டு வந்து அண்ணன் ஒரு காஃபி வாங்கி ஒரு பிஸ்கட் கொடுக்குறாப்புல என்னால் அந்த காஃபியும் அந்த பிஸ்கட்டையும் சாப்பிட முடியல. அந்தளவுக்கு என்னோடய தொண்டையெல்லாம் முகம்லாம் பயங்கரமாக வீங்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏர்போர்ட்டில் வெளியில் 2 பேர் உட்காந்துருந்தோம், அவன் மேலேயே அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து கோயம்புத்தூருக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு, உள்ளே போகிறேன், என்னால் நடந்து போகக்கூட முடியல. உள்ளே போய் செக்யூரிட்டி செக்கிங் முடித்து பஸ்ஸுக்கு போகணுன்னா என்னால் நடக்க முடியல. ஏசுப்பா எப்படி போவேன், எப்படி போய் நான் சேருவேன், தனியாக வேறு இருக்கேன் அப்படின்னு அப்படியே ஏசுப்பாவோட கிருபையில் வந்து ஃப்ளைட்டும் ஏறிட்டேன். கோயம்புத்தூர் வந்து இறங்கணுன்னு என் ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு சொன்னேன், அவன் என்னை காரில் கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டான். உடனே அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. டாக்டர் பார்த்துட்டு பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது, அதே சமயத்தில் இந்த மம்சதும் இது இருந்தது. அப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம், ஆனாலும் எனக்கு சுகமாகலை. அக்கா வீட்டுக்கு வந்தாங்க, எனக்கு இங்கே வர முடியல. அக்கா வீட்டுக்கு வந்தாங்க, வந்து பாரத்தோடு எனக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா எனக்கு நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அந்த நேரத்தில் பலவீனம் சிக்கு மட்டும் இல்லை, வேறு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணி எனக்காக கிட்டத்தட்ட 10-15 நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான மரண போராட்டமே நடந்துச்சுன்னு சொல்லலாம். கொஞ்ச நேரம் நல்லாயிருக்கும், கொஞ்ச நேரம் முடியாமல் ஆயிரும். அக்காவோட தொடர்ந்து ஜெபத்தினால் இன்னைக்கு கர்த்தர் என்னை இங்கே உயிரோடு நிறுத்தியிருக்கிறாரு. அப்படி செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி நன்றி. எனக்காக அக்கா வந்து இந்தளவுக்கு ஜெபம் பண்ணி இன்னைக்கு இங்கே இயேசு பாட்டு சுகத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் அண்ணனுக்கும் எல்லாருக்கும் நன்றி. சபையார் எல்லாரும் என்னை வந்து பார்த்தீங்க, எனக்காக ஜெபிச்சிங்க, எல்லாருக்கும் நன்றி.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் யோவான் சுவிசேஷம் 14:18.
1: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்,
0: நான் உங்களை திக்கற்றவர்களை விட
1: உங்களிடத்தில் வருவேன்,
0: உங்களிடத்தில் வருவேன். கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரா? திக்கற்றவங்கள விடவே மாட்டார். நம்ம நினைச்சுக்கலாம், ஐயோ நான் இந்த உலகத்தில் திக்கற்றவங்களா இருக்கிறேனே, எனக்கு யார் இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் சொல்றாரு, அவங்களை திக்கற்றவங்களா விடே, நான் உங்களிடத்துல வருவேன். ஒரு நாள் நம்ம திக்கற்றவங்களும் இல்ல, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு நாள் கூட நமக்கு போய் திக்கற்ற விடவே மாட்டார். நம்ம ஒரு நிமிஷம் அவரோடு இருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 14:3.
1: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் இருக்கிற இடத்திலே,
0: நீங்களும் இருக்கும்படி,
1: நான் மறுபடியும் வந்து,
0: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன், நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போற வந்து உங்களை என்னிடத்துல உங்களை சேர்த்துக்கொள்ளேன்னு சொல்லியிருக்கிறாரு. 2000 வருஷமா நம்ம கர்த்தர் இணைச்சிருக்கிற ஸ்தலத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆயத்தப்படுத்தின ஸ்தலம் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. ஆனா கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறிக்கொண்டிருக்கு. ஆண்டவரை இயேசுக்கு வருக ரொம்ப சமீபம். சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி வாசித்து பாருங்க. லூக்கா விசேஷம் 21:25. சூரியனிலும்
1: சந்திரனிலும்
0: நட்சத்திரங்களிலும்
1: அடையாளங்கள் தோன்றும்
0: பூமியின் மேலுள்ள
1: ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும் சமுத்திரமும் அலைகளும்
0: முழக்கமாயிருக்கும். இப்ப பாருங்க, எப்ப பார்த்தாலும் சமுத்திரத்தை என்ன இருக்கு? இப்ப முழக்கம். மீன் பிடிக்க போவாண்டா, சமுத்திரத்துல கோயில் உண்டா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்ப எப்ப அடிக்கடி இந்த வார்த்தையை நம்ம கேட்கிறோம். கர்த்தர் முன்பேரே சொல்லிட்டாரு, சமுத்திரத்துல என்ன செய்யிருக்கோம், முழக்கமா இருக்குன்னு சொன்னாரு. இப்ப அடிக்கடி சொல்றாங்க, சமுத்திரத்துல கடல் கொந்தளிக்குது. நியூஸ்ல பார்த்தா அடிக்கடி அதுதான் சொல்றாங்க. பாருங்க, நிறைய கடல் கொந்தளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சூரியன்லயும் சந்திரனிலும் கூட பாருங்க, சூரியன்ல வெளியே போனா அந்த சூரியனுடைய வெப்பத்தினால மக்களுக்கு என்ன செய்யுது, பலவீனங்கள்லாம் வருது. சின்ன சின்ன அரிப்பு, தோல்ல பலவீனம், இப்படி இந்த காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு. அது மாத்திரல்ல, லூக்கா சுவிசேஷத்துல வாசித்து பார்த்தா 21:11 வாசித்து பாருங்க.
1: பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும்,
0: பூமி அதிர்ச்சி அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம், மகா பூமி அதிர்ச்சிகளும்
1: பஞ்சங்கள்
0: வேலை செய்ய. எத்தனையோ பேர் பாருங்க, நல்லா படிச்சிருக்காங்க, வேலை இல்ல, அது பஞ்சங்களும்
1: கொள்ளை நோய்
0: விதவிதமான கொள்ளை நோய் பாத்தீங்களா, எத்தனையோ விதமான கொள்ளை நோய்களும்
1: உண்டாகும்.
0: டிங்கா காய்ச்சல், அப்புறம் மர்ம காய்ச்சல், சிக்கன் குனியா, எத்தனையோ காய்ச்சல், பன்றி காய்ச்சல், எத்தனையோ காய்ச்சல் வந்து கொண்டிருக்குது. இத்தனை பலவீனங்கள், சொல்ல முடியாத பலவீனங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல் பார்க்கும் போதே நமக்கு பயமா இருக்கு, அவ்வளோ பலவீனங்கள் இருக்கு. பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், ஆண்டவர் சொன்னது இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர் வருக யாருக்கும் தெரியாது, பிதாவை தவிர யாருமே அறிய முடியாது ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் சொன்ன அதுக்கு முன்னால சொன்னதுல என்ன செஞ்சிட்டு இருக்கு, இப்போ நிறைய நிறைவேறி கொண்டிருக்குது. அப்ப ஆண்டவர் வருக ரொம்ப சமீபமா இருக்குது. லூக்கா சுவிசேஷம் 21:9.
1: யுத்தங்களையும்
0: பாத்தீங்களா, எங்க பார்த்தாலும் யுத்தங்கள், குடும்பத்திலயும் யுத்தம், தேசத்திலயும் யுத்தம், யுத்தங்களையும்
1: கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது
0: பயப்படாதீர்கள். யுத்தங்களையும் என்ன செய்ய, கலகங்களையும் கேள்விப்படும் போது என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. இதெல்லாம் கத்து வருக சமயமாயிருச்சு. நம்ம இது சொன்னா ஒரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறிக்கிட்டு நீங்க இன்னும் நிறைய இந்த 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தெல்லாம் படிச்சீங்கன்னா அப்படியே ஃபுல்லா நிறைவேறிடுச்சு. கர்த்தர் வருக சமீபம். நம்ம ஆண்டு வருகைக்கு என்ன செய்யணும், நம்ம ஆயத்தமா இருக்கணும். எப்போ ஒரு வர தெரியாது, நம்ம என்ன செஞ்சிடணும், அவர் எப்போ வந்தாலும் நம்ம ஆயத்தத்தோடு அவரை சந்திக்க ஆயத்தத்தோடு இருக்கணும். முதலாக பார்க்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 25:34.
1: அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து
0: வாருங்கள்
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்,
0: நமக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தலத்தை ஆயத்தப்படி துவைத்திருக்கிறார். அந்த ஸ்தலத்துக்கு நான் போறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 25:40.
1: அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராகிய
0: என் சகோதரரான
1: இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ
0: அதை எனக்கே செய்தீர்கள்
1: என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்.
0: பார்த்தீங்களா, ஒன்றுமே முடியாதவங்களுக்கு சின்ன சிறிய உங்களுக்கு எதை செய்து எனக்கே சரின்னு சொல்கிறாரு. ஏழை எளிய மக்களுக்கு இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யும்போது யாருக்கு செஞ்ச மாதிரியா? கத்திற்கே செய்த மாதிரி. அந்த மாதிரி செய்யும்போது கத்தர் சொல்கிறார், பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். அதே போல் சங்கீத புஸ்தகம் 41:1-2.
1: சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
0: கர்த்தர் அவனை பாதுகாத்து
1: அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவனாயிருப்பான்.
0: பூமியில் எப்படி இருப்பாங்க அவங்க? யார் மேல் சிந்தை உள்ளவங்க? சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவங்க. அவங்களை என்ன செய்வாங்க? கர்த்தர் உயிரோடு வைப்பார்.
1: கர்த்தர் அவனை பாதுகாத்து
0: அவனை உயிரோடே வைப்பார்.
1: பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான்.
0: பூமியில் அவங்க எப்படி இருப்பாங்க? பாக்கியவானாயிருப்பான். சிறுமைப்பட்டவன் சிந்தைகளை பாக்கியவான் பாதுகாத்து உயிரோடு வைப்பார். அது மத்தியில் அவங்க எப்படி இருப்பாங்களா? பூமியில பாக்கியவான்களா இருப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அதான் சொன்னார், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்றேன். அந்த ஸ்தலத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? சின்ன சிறியவங்களுக்கு எதை செய்தாலும் கர்த்தருக்கே செய்துன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் அவங்கள தான் குறித்து பாண்டன்னு சொல்கிறார். செம்மறியாடு அப்படின்னு சொல்கிறார். செம்மறியாடு எந்த பக்கம் நிறுத்தினாரு? வலது பக்கத்தில். அவங்கள பார்த்து தான் என்ன செய்யும், உலகம் உண்டான முதலாக இருக்கிறப்பட்ட இந்த ராஜ்யத்தை என்ன செய்வீங்க? சுகந்தரித்து கொள்ளுவீங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. வெளிப்படுத்துற விசேஷம் 22:12.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
0: என்னுடைய
1: கூட வருகிறது.
0: பார்த்தீங்களா, நீ இவ்வளவுலாம் செஞ்சிருக்க, இவ்வளவுலாம் சின்ன சிறி மலை ஐக்கியமா இருந்திருக்கிற அவங்களுக்கு எல்லாம் இப்படி உதவி செய்யிருக்கு சொல்லி கத்திர இந்த நாள் என்ன செய்வாரு? அந்த பலனை அவனவனுக்கு பலன் என்ன, அந்த ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு இந்த உலகத்திலயும் கொடுப்பாரு, பரலோகத்திலையும் கொடுப்பாரு. இந்த உலகத்திலயும் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். ஹல்லேலூயா. அதான் சின்ன சிறியவனுக்கு எதை செய்தாலும் கர்த்தருக்கே சேரவங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலையும் கைவிட மாட்டார், பரலோகத்திலேயும் அவர் ராஜ்யத்தில் அவரோட நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. அதான் சின்ன சிறிய மேல் சிந்தை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ரெண்டாவதாக ஊழியம் செய்யும்போது கர்த்தர் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை தர வாசிக்க கேட்டோம். மத்தேயு சுவிசேஷம் 25:21.
1: உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையா இருந்தா அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்.
0: கொஞ்சத்தில் உண்மையா கர்த்தர் என்ன செய்யறாரா? அநேகத்தின் மேல
1: உன்னை அதிகாரியாக
0: வைப்பேன்.
1: உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான்.
0: பார்த்தீங்களா, நம்ம வந்து கொடுத்த தாளந்து கொடுத்த ஊழியம் கர்த்தருக்காக செய்யும்போது நம்ம எங்க பிரவேசிக்க முடியும்? கர்த்துடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். கொடுத்த தாளந்தை கர்த்தருக்காக உபயோகிக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? அநேகத்தில் அதிகாரியை நம்ம மாத்துறாரு. கொடுத்த பொறுப்பு வந்து அசதியாக இருந்து நிர்வாசகரமாக செய்யாம நாளைக்கு செய்யலாம் இன்னைக்கு செய்யலாம் நம்ம அசதியாக இருந்தால் அது பிரயோஜனமே இல்லை. அதாவது 20 வாசனம் வாசிக்க கேட்கலாம். அத்தையே 25:20
1: அப்பொழுது ஐந்து தாளந்தை வாங்கினவன்
0: வேறு
1: ஐந்து தாளந்தை கொண்டு வந்து
0: ஆண்டவனே
1: ஐந்து தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே அவைகளை கொண்டு இதோ வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தேன்
0: என்றான். ஐந்து தாளந்தை கொடுத்தவனு திரும்ப வேற ஐந்து தாளந்தை சம்பாதிச்சிட்டாரு. அதே போல் நம்ம கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையும் உத்தமாக சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ கர்த்தர் நம்ம கையில் எதை கொடுக்குறாரோ அதை கட்டாயம் நம்ம உண்மையாக நம்ம செய்ய வேண்டும். வீட்டில் ஏதாவது ஒரு காரியம்னா என்ன செய்கிறோம், முழுமையாக பொறுப்படுத்தி முக்கியத்துவத்தை செய்து அதுக்காக நம்ம செய்கிறோம். ஊழியத்தில் மட்டும்தான் நம்ம நிறைய பேர் ரொம்ப அசதியாக இருக்கிறோம். அதனால் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஆண்டு வரே என்னை சரிப்படுத்துங்கப்பா, நீ கொடுத்த தாளந்த உமக்காக உபயோகிக்கணும் சுவாமி, எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ரோமர்கள் நிறுவம் 12:7
1: ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன்
0: போதிக்கிறதிலும்
1: புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும்
0: தரித்திருக்கடவன் ஊழியத்தில் தரித்திருக்கும். ஊழிஞ்சர் ஊழியத்தில் தரித்திருக்கணும். அப்படி தரித்திருக்கும் போது அந்த உலகத்திலும் காசு இருப்பாரு கர்த்தர், பரலோகத்தில் அந்த பொக்கிஷம் நமக்கு சேர்த்து வச்சிருப்பாரு. இந்த உலகத்தில் அந்த கர்த்தர் கொடுத்த பொக்கிஷம் நம்ம இழந்துடக்கூடாது. கர்த்தர் நமக்கு சந்திருக்கார் ஊழியத்து ஊழியர் ஊழியத்திலையும் போதிக்கிறோம் போதிக்கிறதுலையும்
1: புத்தி சொல்றோம்
0: தரித்திருக்க கடவுள். அந்த கரெக்டாக நம்ம இருந்தாதான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அந்த ஊழியத்தை நேரம் அசதியாக இருந்துட்டு ஒரு கடைசியில் அது ஒரு பிரயோஜனமே இருக்காது. இந்த ஊழியத்தில் கர்த்தரிடத்தில் பெற்ற அந்த ஊழியத்தை கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு என்ன செய்யணும், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ ஊழியத்தை கரெக்டாக நம்ம செய்யணும். இப்போ சண்டை கிளாஸ் ஊழியம் செஞ்சாங்கன்னா அவங்க சண்டை கிளாஸில் கரெக்டாக இருக்கணும். ஹாஸ்பிட்டலில் ஊழியம் செஞ்சாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஊழியஞ்சதில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக இருக்கணும். உள்நாடு ஊழியஞ்சவங்க அந்த ஊழியத்தை எப்படி செய்யணும், கத்திர பிடிக்குமா நான் செய்கிற ஊழியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். அங்கே எப்படி செய்கிற கர்த்தர் கொடுத்த பொறுப்பை நான் கரெக்டாக செய்கிறேனா இல்லைன்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். நமக்கே தெரியும் நம்ம கரெக்டாக செய்கிறோமா இல்லையாங்கிறத. அல்லேலூயா. நம்ம கரெக்டாக இருக்குமா இல்லைங்கிறது யாருக்கு தெரியும், நமக்கு தெரியும், யாஸ்பாவுக்கும் தெரியும். நம்ம ஊழியத்தை பெற்ற ஊழியத்தை கரெக்டாக செய்கிறனா அது அசதியாக இருக்கிறோமா. பாருங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு நாள் மூணு நாள் போகாமல் இருந்தால் என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆ கண்டிப்பாங்க. அதுபோல் கத்தடி ஊழியத்தை நம்ம செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கத்தர் கொடுத்த பொறுப்பை நம்ம கரெக்டாக செய்யணும். அன்று ஒரு நாள் ஒருத்தர் என்ன செய்வார், கணக்கு கேட்பார். அவனுக்கு இவ்வளோலாம் செஞ்சனே, நீ என்ன செஞ்சுருக்க, எனக்காக என்ன செஞ்சுருக்கேன்னு சொல்லி நம்ம கத்தர் கேட்பார். அந்த கணக்கை நம்ம செய்து முடிக்கணும். அல்லேலூயா. அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 13:36
1: தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு
0: பாத்தீங்களா, தாவீது பெரிய ராஜா, இஸ்ரேலே 40 வருஷம் அரசாண்டாரு. ஆனா அவர் கர்த்தர் அவரை குறித்து என்ன சொல்லுது, ஊழியத்தை எப்படி செஞ்சாரா, தேவனுடைய சித்தத்தின்படியே ஊழியம் செஞ்சாரா. நம்ம எப்படி செய்யறோம், நம்ம கர்த்தரை பெற்ற ஊழியத்தை எப்படி செய்யறோம் யோசித்து பாருங்க. நம்ம கற்றுக்கிட்ட பெற்ற ஊழியத்தை வந்து நம்ம அசதியாக இருக்கிறோமா, நிர்வாசாரமாக இருக்கோமா. எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, ஆனால் கற்று நம்மளை மட்டும்தான் ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டிருக்காரு. எத்தனையோ படித்தவங்க, எத்தனையோ பட்டம் பெற்றவங்க, எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க, ஆனால் கற்று நம்மளை தெரிஞ்சிருக்கா. பலவீனரும் நம்ம சுகவீனமாக இருக்கிறவங்க எல்லாரையும் நம்மளை தான் தேவன் தெரிஞ்சிருக்கிறாரு. அது பெரிய பாக்கியம், கற்றுட்டு ஊழிஞ்சது பெரிய பாக்கியம். இந்த ஊழியத்தை வந்து பொறுப்பாக செய்யணும். நம்ம இஷ்டம்னா ஊழியத்துக்கு வரோம், இல்லைன்னா விட்டுறோம். அப்படி இல்லை, கர்த்தர் ஒரு நாள் நான் என்ன செய்யணும், நம்மகிட்ட கணக்கு கேட்பாரா கேட்க மாட்டாரா, கேட்பார். ரொம்ப 14:12 வாசிக்கிறோம், தன்னை குறித்து நம்ம என்ன செய்கிறோம், கணக்கு ஒப்புவிக்கிறவங்களாக இருக்கிறோம். நம்ம கையில் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையை உத்தமாக செய்ய வேண்டும். எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ படித்தவங்க, எத்தனையோ பேர் அழகானவங்க, எத்தனையோ நல்ல அநேக மொழி தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் கர்த்தர் ஊழித்து கலைக்கல, நம்மளே கர்த்தர் ஊழித்து கலைத்திருக்கிறார். அந்த ஊழித்து கர்த்தத்தை பெற்று ஊழித்து நிறைவேற்ற நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். தாவீது பாருங்க, கர்த்தர் ஊழித்து என்ன செய்ய, அவர் சித்தத்தின்படியே செய்தார். நம்மளும் இப்படி செய்யணும். ஆண்டுட்டு ஒப்பு கொடுங்க. ஹாஸ்பிட்டல் ஊழிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, சண்டை கிளாஸ் ஊழியங்களை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, உள்நேர ஊழியங்களை இருந்தவங்க செய்தாலும் சரி, கர்த்தர் ஒரு நாள் மட்டும் கணக்கு கட்டாயம் கேட்பார். ஊழியத்தை கரெக்டாக செய்யணும். நம்ம வீட்டில் ஒரு காரியம்னா என்ன பண்ணுறோம், இன்றைக்கி ரேஷன் கடை நிறைய இதை புடவைலாம் நிறையா கொடுக்குறாங்க, இல்லை சர்க்கரை அது கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்க, என்ன செஞ்சிருவோம்? அந்த கடை திறக்கிறதுக்கு முன்னாலே நம்ம போய் லைனில் இப்போ என்ன ஊற்றுறாங்க, இன்றைக்கி 10 லிட்டர் அதிகமானு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வோம்? சீக்கிரமாக போய் நின்றுவோம். ஆனால் கர்த்தடி ஊழியத்தில் மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப அசதியாக இருக்கிறோம். ஊழியத்தில் நம்ம அசதியாக இருந்த கர்த்தர் நம்மகிட்ட ஒரு நாளுக்கு கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக மத்தேயு சுவிசேஷம் 5:3
1: ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
0: ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
1: பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.
0: பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமையா இருக்கு, நம்ம ஒண்ணுமே இல்லை, கர்த்தர் என்னை நிச்சயமா உயர்த்து, நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம உள்ளத்துல எப்பவுமே அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அதான் சொல்றாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. நம்ம ஒண்ணுமே இல்லைங்கிறத நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் சிந்தித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷம் நம்ம சிந்திக்கணும், ஒண்ணுமே இல்லை, கர்த்தர் என்னை இவ்வளவு உயர்த்தி இருக்கிறாரா, கர்த்தர் என்னை இவ்வளவு ஆசீர்வச்சிருக்கிறாரா, அந்த எண்ணம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கும். அப்ப பரலோக ராஜ்யம் அவர்களுடைய யாரு, ஆவியில எளிமையா இருக்கிறவங்களா, அவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம்.

0: மேல நெய்வா இருக்கிறார். அவர் எப்படி பயங்கரமான பெரிய ராஜா. இஸ்ரேலே 40 வருஷம் 6 மாசம் அரசாண்டாரு. அவர் தான் சொல்றாரு, நான் சிறுமியும் எளிமையுமான கத்திரையின் மேல நினைவா இருக்கிறேன். அப்படி நம்ம தாழ்த்தி ஆவியில் எளிமையா இருந்தோம்னா கத்தர் நிச்சயமா நமக்கு இந்த உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்படும். பரலோகத்தை நம்முடைய தான் இருக்கும். அல்லேலூயா. சந்தை மேல பரலோகத்தை யாருமே இழக்கவே மாட்டோம். எளிமையுள்ளவர்களா இருக்கணும். நம்மளை கொஞ்சம் கூட நம்மளை உயர்த்தாதபடிக்கு ஆவியில் என்ன செய்யணும், எளிமையுள்ளவர்களா இருக்கணும். கத்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எந்த விதமான சந்தையுமே இல்லை. பரலோக ராஜா அவர்களுடைய இதுன்னு சொல்லியிருக்க. நம்ம வந்து எதுலையுமே ஒண்ணுமே இல்லைன்றதை நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கணும். நினைச்சோம்னா கத்தர் நம்மளே நம்ம எளிமையான இருக்கும்போது கத்தர் பரலோகராட்சியம் நம்முடையதாக ஆகும். கத்தர் நம்மள அந்த பரலோகராட்சியத்துக்குள்ளேயும் நம்ம பிரவேசிக்க முடியும். இந்த உலகத்தில் நம்ம ஆண்டுக்குள்ள நல்ல ஆசீர்வாதமாகவும் இருக்க முடியும். அல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகம் 4:6
1: அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே.
0: அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே.
1: அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
0: தேவன் என்ன செய்யறாராம், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
1: தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது.
0: தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன செய்யறாரா, கிருபை அளிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது சொல்றாரு. தாழ்மை இருந்த கர்த்தர் நம்ம கிருபை அளிப்பார். நம்ம நிர்மலமாக இருப்பதோ கர்த்தருடைய கிருபை. நம்ம தாழ்மையாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம கிருபை அளிக்கிறார். கிருபை இருந்தால் நம்ம நினைச்ச மாட்டார். ஒரு நாள் கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அன்றைய நம்ம தாழ்மையாக இருக்க வேண்டும். ஆவியில் எளிமையுள்ளவராக இருக்க வேண்டும். நம்ம நம்மளை உயர்த்தாதபடிக்கு நம்ம கர்த்தருக்குள்ள எளிமையாக இருக்கும்போது இந்த உலகத்தில் நம்மளை ஆசீர்வதிப்பார். பரலோகத்திலையும் நம்ம பரலோகம் நமக்கு புரியதாக இருக்கும். யார் எளிமையாக இருக்காங்களோ பரலோகராச்சோ அவர்களுடைய இது. தாழ்ந்த போது கர்த்தர் உங்களை கட்டாயம் உயர்த்துவார். அது அன்னை மரியா சொல்றாங்க. லூக்கான் சுவிசேஷம் 1:48
1: அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார்.
0: பார்த்தீங்களா, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவங்க தாழ்மையா இருந்திருக்காங்க, கர்த்தருக்கு அடிமையா இருந்திருக்காங்க. அவர் அடிமையை நோக்கி பார்த்துதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க வயிற்றுல பிறந்தாரு. எத்தனையோ கன்னிகள் அந்த காலங்களில் காத்திருந்தாங்களாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரை தெரிந்து கொண்டார், அன்னை மரியாவை தெரிஞ்சு கொண்டார். ஏன்னா அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஆண்டுக்கு அடிமையாக இருந்திருக்காங்க, தாழ்மையாக இருந்திருக்காங்க. தாழ்மையோடு இயேசுவேன் உள்ளத்துக்களை வரணும், எனக்குள்ள முழுமையாக நீங்கள் வந்து தங்கணும்னு கேட்கும்போது கர்த்தர் நமக்குள்ள இருந்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. கடைசியாக 73:24
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்,
0: நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
1: என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன்,
0: என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறீர்.
1: உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி,
0: ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி
1: முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
0: முடிவில் என்ன செய்ய, மகிமையில ஏற்றுக்கொள். நம்ம கர்த்தரோடு எப்போது இருக்கும்போது அவர் என்ன செய்ய, நம்மளை என்ன செய்யறாரா, தாங்குறாரு. கரத்தை பிடிச்சி தாங்குறேன், எப்போது என்னோடு இருக்கிறேன். வலது கருத்து பிடிச்சி நம்மள என்ன செய்யறாரா,
1: தாங்குகிறேன்,
0: தாங்குறாரு. அது மாத்திரல நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு நாளும்
1: ஆலோசனையின்படி நீர்
0: ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தாராரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையிலே என் கண்ணவை உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லுவார். ஆலோசனை தருவார். நம்ம தப்பு மூலமெல்லாம் நம்ம சரிப்படுத்துவார். நமக்கு ஆலோசனை சொல்லுவார். அவர் ஆலோசனை வெளி நடந்தா முடிவில் நம்ம எங்க சேர்க்கிறாரா, அவருடைய மகிமையிலே சேர்க்கிறார். நம்ம அவர் சொல்ற ஆலோசனைபடி நடந்தா நம்மளை முடிவில் அவர் மகிமையில சேர்க்கிறார். இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, அவருடைய ஆலோசனைபடி நடக்கணும். இந்த உலகத்தில் அவரோடு இருந்தால் சரி, வலது கருத்தை பிடிச்சி நம்ம என்ன செய்யறாரா, தாங்குறாரு, தாங்குவார். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தாங்குறார், நம்மளோடு பேசுறார், நம்ம ஆற்றார், தேற்றார். நம்ம எப்படி நடக்கணும்னு சொல்லி ஆலோசனை நமக்கு தர்றாரு. அதுதான் எப்போதும் நம்ம அவரோடு இருக்கணும். அப்புறம் நம்ம வலது கருத்தை பிடிச்சி நம்ம தாங்குறாரு. இது சங்கீதக்காரர் சொல்றாரு. 139:18
1: நான் விழிக்கும் போது,
0: நான் விழிக்கும் போது
1: இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன்,
0: இன்னும் மண்டையில் இருக்கிறேன். நம்ம செபிச்சுட்டே படுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு நம்ம செபிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம செவம் பண்ணிட்டு அவரோடே தூச்சிட்டு செவம் பண்ணிட்டு அன்னி பாசல இறஞ்சி நம்ம செபிச்சுட்டே படுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, விழிக்கும் போதும் நம்ம அதே மாதிரி தான் இருப்போம்.

0: சொல்லார், விழிக்கும் போது நான் உம்மண்டே இருக்கிறேன். அதில் பெரிய பாக்கியம், அந்த பாக்கியத்தை இங்கே ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். அப்போ எப்போது அவரோடு இருக்கணும், நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் கத்தரோடு இருக்கணும். அப்போ அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இந்த உலகம் ஒரே ஒரு வாழ்க்கை அருமையான அவர்களே, இந்த உலகத்தில் நம்ம அவரோடு எப்போது இருக்கணும். அல்லேலூயா, அவரோடு எப்போது இருக்கணும். ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 6:17
1: அப்படியே
0: அப்படியே
1: கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான்.
0: அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறோம். கர்த்தரோட இசைந்து அவர் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம செய்யும் போது, நம்ம கர்த்தரோட இசைந்திருக்கும் போது ஒரே ஆவியை, நம்ம கர்த்தருடைய ஆவியை நம்ம ஆவியோ ஒரே ஆவி இருக்கு, அது ஆவிக்குள்ளாக முடியும். அந்த உன்னதமான அனுபவத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, விட்டக்கூடாது. இந்த கொடுத்த தருணம் ஒரே ஒரு வாழ்க்கையில், நம்ம தருணத்தை கத்தர் கொடுத்துருக்கிறாது. இந்த தருணத்தில் யாரும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம எப்போது அவரோடு இருக்க கற்றுக்கொள்ளணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யணும். படுத்தாலும் உட்கார்ந்தாலும் நம்ம செவம் பண்ணிட்டு அன்னை பாசில் பேசிகிட்டே இருக்கும்போது அதான் சொல்கிறாரு. இன்னும் விழிக்கும் போது இன்னும் நான் அவரோடே இருக்கிறேன். அந்த பெரிய பாக்கியத்தை யாருமே இழந்து போகாதீங்க. கத்தர் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த காரியத்தை யாரும் இழந்து போகாதீங்க. பெரிய பாக்கியம். அல்லேலூயா, கர்த்தரோடு இசைந்திருக்க ஒரே ஆவியாக இருக்கிற அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நம்ம நடக்கும்போது அவரோட ஆவியோட ஒரே ஆவியை மாறிடுறோம். அவர் சொன்னதுக்கு நம்ம கீழ்படியாமல் போகும்போது அவரோட இசைந்து வாழ முடியாது. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடந்தா அவரோட இசைந்து வாழ முடியும். யோபின் புஸ்தகம் 22:21
1: நீர் அவரோடே பழகி,
0: நீ அவரோட எல்லாம் எடுத்துக்கோங்க பாருங்க, நீங்க அவரோடே பழகி
1: சமாதானமாயிரும்
0: சமாதானமாயிரும்
1: அதனால் உங்களுக்கு நன்மை வரும்.
0: அதனால உங்களுக்கு என்ன வரும்? நன்மை வரும். அவரோட பழகி அவர்கிட்ட என்ன செய்ய எப்படி இருக்கணுமா? சமாதானமா இருக்கணும். அதனால உங்களுக்கு நன்மை வரும். அவரோட பழகிறது விட்டுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம உள்ளத்துல குழப்பம் சோர்வு அப்படியே உள்ள தலை கவலை பயங்கரமாக இருக்கும். அவரோடு பழகி அவர்கிட்ட சமாதானம் வருங்க. அதனால உங்களுக்கு என்ன வருமா? நன்மை வரும். கற்றுட்டு ஒவ்வொரு நாளும் பழகணும். கொஞ்ச நேரம் மாத்திரம் அவரோடு இருந்துட்டு அவரை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. ஒரு நாளைக்கு அவரை விட்டு செவிக்கவே முடியாத ஒரு சூழல் பேசாது கொண்டு வருவான். ஆனாலும் கற்றுட்டு கேட்கணும், ஆண்டவர் ஏன் எனக்கு செவிக்க முடியல, ஏன் எனக்கு செவிக்க முடியல கேட்டால் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தருவார். அவரோடு பழகி சமாதானம் இருந்தா அதனால நமக்கு என்ன வரும்? நன்மை வரும். கலந்து போகாதீங்க. நீங்கள் இந்த கொடுத்த வாழ்க்கையில் இந்த பாக்கியத்தை யாருமே இழந்து போகாதீங்க. எப்போதும் கர்த்தரை துதிச்சு சவம் பண்ணிட்டு பாருங்க. அவரோடு பழகி சமாதானம் வருங்க. அதனால உங்களுக்கு என்ன வரும்? நன்மை வரும். இந்த உலகத்தில் 1000 நன்மைகள் இருக்கலாம், ஆனால் கர்த்தரத்தில் நம்ம ஒன்றா இருந்தால் தான், கர்த்தருடைய சேர்ந்திருந்தால் தான் பரலோக ராஜ்யத்தை நம்ம போக முடியும். கத்துக்கு முதலாவது முக்கியத்துவத்தை கொடுங்க. அதான் அன்றை சொல்ல முதலாவது தேவன ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளை உங்களுக்கு கொடு கொடுப்போம். ரெண்டாவது தான் உலக பிரகாரமான வேலை. கத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. அவரோடு பழகி சமாதானம் வருங்க. அதனால என்ன வருமா? உங்களுக்கு நன்மை வரும். ஆமோஸின் புஸ்தகம் 3:3
1: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய,
0: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய
1: ஒருமித்து நடந்து போவார்களோ,
0: ஒருமித்து நடந்து போவார்களோ. கத்திருக்கும் நமக்கு ஒருமனப்பாடு இருக்கணும். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே உங்க மனசுல என்ன பாராண்டவரே எனக்கு சொல்லுங்க. ஆண்டவரே உங்களுக்கு என்ன உள்ளத்துல பாரோ அதை நான் செய்யறேன். ஆண்டவரே கேட்டீங்கன்னா கத்திரி சொல்லு. அதான் சரி, ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போற. இப்ப கத்தர் என்ன மனசுல வச்சிருக்கிறாரோ அதுட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டா நமக்கு சொல்லி தருவாரு. அதனபடி நம்ம செஞ்சா அவரோட நம்ம என்ன செய்ய ஒருமித்து நடக்க முடியும். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கூட நடந்தாலும் ஒரு நாள்ல ஒரு நாள் அவங்க கைவிட்டுருவாங்க. ஆனா கத்தர் மாத்திரம் ஒரு வினாடி கூட நம்ம கைவிடவே மாட்டார். அவரோடு ஒருமித்து நடக்கணும். ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே நம்மோடு நடக்கணும். ஆண்டவரே இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கூட நடந்தாச்சு அப்பாண்டவர், கொஞ்சம் ஒரு நிம்மதி இல்லை. ஆண்டவரே நான் உம்மோடு நடக்கணும், உம்மோடு பழகி சமாதானமாக இருக்கணும். எனக்கு நன்மை செய்கிறீர்கள்வரே, எனக்கு இந்த பாக்கியத்தை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். முதலாவது என்ன செய்யணும்? சிறுமை பெற்ற மேல சிந்துள்ள இருக்கணும். ரெண்டாவது ஊழியம் செய்யணும். கட்டிட்ட பெற்ற ஊழியத்தை நம்ம ஒன்றை கூட தவறாம ஊழியம் செய்யணும். மூன்றாவது நம்ம ஆழ்வியில் எளிமுள்ளவர்களா இருக்கணும். நான்காவதாக என்ன செய்யணும்? எப்போதும் சொல்லுங்க, எப்போதும் கர்த்தரோடு இருக்கணும். எப்போதும் கர்த்தரோடு இருக்கணும். அவர் நம்ம தாங்குற தேவன். ஹல்லேலூயா. அது மாத்திர நமக்கு ஆலோசனை தந்து எங்க நடத்துற நம்மள, கர்த்தருடைய மகிமையில நம்மள நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம எப்பவுமே ஜெபம் பண்ணி துதிச்சு நல்ல அன்னிப்பத்தில் நிறைஞ்சி செவிச்சு பார்த்து பாருங்க. கர்த்தருடைய இசைந்து இருக்கிறவன் ஒரே ஆவி இருக்கணும். ஆண்டுட்டு ஒரு நாள் அவர் பழகி அவர்கிட்ட என்ன செய்ய, நம்ம சமாதானமா இருக்கணும், கத்துட்டு சமாதானமா இருக்கணும். நம்மளுக்கு ஒரு நாள் அவர் கைவிடாத தேவன் அவர் மட்டும்தான். அவரோட ஒருமித்து நடந்து போகணும். அவர் என்ன சொல்றாரு கேட்டு நம்ம எப்பயுமே கர்த்தரோடு நடக்கணும். அதான் சொல்றாரு வெளிப்படுத்த விசேஷம் 3:4 வசனம்.
1: ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு,
0: சர்வையிலும் உனக்குண்டு.
1: அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால்,
0: அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால்
1: வெண் வஸ்திரம் தரித்து,
0: வெண் வஸ்திரம் தரித்து
1: என்னோட கூட நடப்பார்கள்
0: நடப்பார்கள். நம்ம வெண் வஸ்திரம் தரிச்சு கத்தரோட நடப்பாதான் ஒருமித்து நடக்க முடியும். நம்ம ஒரு நாள் வெண் வஸ்திரம் கடிச்சு அவரோட நடக்க முடியும். இந்த பாக்கியத்தை யாரும் எழுந்து போக வேண்டாம். கர்த்தரிடம் நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம்.
1: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், இதோ நான் மறுபடியும் உங்களிடத்தில் வரப்போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின உடனே நான் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொன்னார். அவர் சொல்லி சென்ற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறிய வண்ணமாகவே இருக்கிறது. கடைசி காலத்தில் வந்திருக்க நாம் கர்த்தருடைய கரத்தை நாம் அர்ப்பணம் செய்வோமா? ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, எல்லாரும் நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, உம்முடைய வருகையில் நான் பங்கு பெற வேண்டும். ஆண்டவரே,

0: அர்ப்பணம் செய்வோமா? அந்த பரலோக ராஜ்யத்திற்கு யார் யாரெல்லாம் செல்வார் என்பது குறித்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். சின்னம் சிறியவன் ஆகிய என் சகோதரில் ஒருவனுக்கு நீங்க செய்யும் போது அதை எனக்கே செய்தீர்கள். சிறுமைப்பட்டவனில் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாப்பார், அவனை உயிரோடு வைப்பார், அவன் பாக்கியவானாக இருப்பான். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல பரலோக ராஜ்யத்திலும் அவரோடு கூட இருக்கும் சாக்கியத்தை பெறுகிறோம். ஆகவே நாம் சொல்வோமா, ஆண்டவரே சின்னம் சிறிய ஜனங்களுக்கு எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல் மனதை எனக்கு தாரும் என்று கேட்போம். இரண்டாவதாக, கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் நாம் நிறைவேற்றும் பொழுது, கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை நாம் அவருக்கென்று பயன்படுத்தும் பொழுது அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அவர் வரும்பொழுது அவர் சொல்லுவார், உத்தமமும் உண்மையும் நிறைந்த ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்குவேன், நீயும் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுவார். இந்த பாக்கியத்திற்காக நான் கேட்போம், ஆண்டவரே ஏசப்பா என் கையில் எத்தனையோ ஊழியத்தை கொடுத்தீங்க, உண்மை இல்லாம போயிட்டேன், சரியா செய்யாம போயிட்டேன், நோக்கம் இல்லாம நடந்துட்டேன், என்னை மன்னி மீண்டும் அந்த ஊழியத்தை கண்ணும் கருத்துமாய் நான் செய்வதற்கு எனக்கு அந்த பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? மூன்றாவதாக, தாழ்மையுள்ளவர்களுக்கு அந்த பரலோக ராஜ்யம் சொந்தமாகும். ஆவில் எளிமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடைய. ஆண்டவரே எனக்கு மன தாழ்மையை கொடுங்கப்பா, தாழ்மையுள்ளவனாய் நான் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அவர் தாழ்மையுள்ளவர்களுக்கு அதிகம் கிருபை கொடுக்கிறாரே, எனக்கு மனத்தாழ்மை தாரும் என்று சொல்லி மனத்தாழ்மைக்காய் நாம் கேட்போமா? இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். அதை திறந்து சொல்லுமா, எனக்கு அந்த மனத்தாழ்மையை கொடுமா ஆண்டவரே, தாழ்மை உள்ள ஒரு மனதை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான்காவதாக, எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கும் பொழுது அவர் வலது கையால் நம்மை தாங்குவார், நித்தமும் தமது ஆலோசனையால் நம்மை நடத்துவார். முடிவிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் முடிவோ அல்லது உலகத்தின் முடிவோ அல்லது இயேசுவின் வருகையோ அந்த முடிவிலே மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்வார். ஆம் அன்பானவர்களே, எப்பொழுதும் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர்கள் அவருடனே ஒரே ஆவியா இருக்க முடியும். அவரோடு பழகி சமாதானமா இருக்கும் பொழுது அவரோடு கூட நாம் இருக்க முடியும். அவரோடு ஒருமனப்பட்டிருக்கும் பொழுது நாம் அவரோடு கூட இருக்க முடியும். அதை திறந்து சொல்லுவோமா, நான் விழிக்கும் பொழுதும் சாயலில் திருப்தி ஆகணும் ஆண்டவரே, எப்பொழுதும் மண்டையிலே உம்மோடு கூட இருக்கணும், அந்த பாக்கியம் தாரும் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல தகப்பனே, என் கொடுத்த அருமையான சத்திய வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வருகை அதி சமீபமாய் இருக்கிறது. ஆமாண்டவரே, தேவன் வருவார், வேகம் இறங்கி என்று சொல்லி நாங்கள் பாடியோம். ஆமாண்டவர், நீர் வரப்போகிறீர் ஐயா, அந்த மகிமையின் ராஜாவாகி நீர் வரப்போகிறீர் ஐயா, அந்த மகிமையின் வருகிறேன் நாங்கள் பங்கு பெறுவதற்கு எங்களுக்கு நீ குருவை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏழை ஏழைய ஜனங்கள் மீது அப்பா, இந்த சின்ன சிறியவரா என் சகோதரன் சொன்னீரே அப்பா, உமை அறிந்து ஏழை ஏழைமுடி பிள்ளைகள் மீது நாங்கள் கண்ணோக்கமாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல் மனதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. எங்கள் கையில் கொடுத்த அந்த ஊழியத்தை உத்தமத்தோடும் உண்மையோடும் தாவீதும் சித்தத்தின்படி செய்து முடித்தது போல நாங்களும் உண்மை உத்தமமாக இவனுடைய சித்தத்தோடு இந்த ஒளித்த நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு பாக்கியம் கொடுங்கப்பா. எங்கள் உள்ளத்தில் மனத்தாழ்மையே கொடு ஆண்டவரே, மனத்தாழ்மை உள்ளவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கும்படிக்கு உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா, எப்பொழுதும் உம்மோடு இருக்கணும், உம்மோடு பழகணும் ஆண்டவரே, உம்மோடு பேசணும், உம்மோடு நடக்கணும், உம்மோடு பழகி சமாதானமாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு பாக்கியம் கொடுங்கப்பா. உம்மோடு இருக்கக்கூடியவர்கள் எங்களை மாற்றும் ஆண்டவர், உம்மோடு இசைந்திருக்கணும், உம்மோடு ஒருமனதா இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் விழித்து பார்க்கும் பொழுது கூட ஒரு சாயலால் திருப்தி அடையணும், உம்மண்டையில் இருக்கணும், அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தான். அந்த வார்த்தை கேட்டு அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் தொடும் ஆண்டவரே. ஜெயம் கொள்கிற உம்மோடு கூட வெண்வஸ்திரம் தரித்து உம்மோடு கூட நடப்பான் என்று சொன்னீரே. எங்கள் ஆவிக்குரிய வஸ்திரத்தை அசுசிப்படுத்தி கொள்ளாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற சபையார், இந்த வார்த்தையை அப்ப டிவியிலும் ரேடியோலும் கேட்கிற ஜனங்கள், உனக்கு வெப் டிவியில பார்க்கிற ஜனங்கள், தொலைக்காட்சி மூலமாய் பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே இந்த கர்த்தருடைய ஆளுகை இப்போ இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக, கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் இருப்பீராக. இந்த நான்கு விதமான காரியத்தை நாங்கள் செய்து நீர் உலக தோற்றம் முதற்கொண்டு எங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோக பரம ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய சுதந்திரதாரமாக எங்களை நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கூட செய்ய போவதற்காய் கோடான கூடிய ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். ஒரு நிமிஷம் அவர்களோடு இணைந்து ஆண்டவரே மிகப்பெரிய ஆசீர்வாதத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு. நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிப்பில் அசதியா நான் இருக்கிறேன், என்னை மன்னிய ஆண்டவரே. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அசதியா இருக்கிறேன், என்னை மன்னிய ஆண்டவரே. இருப்பதிலேயே பெரிய ஆசீர்வாதம். ரட்சிப்பு தான். அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் வருகிற நான் பங்கு பெற வேண்டும். அது மாத்திரம் பூமிக்குரிய நன்மை உங்களுக்கு என்ன தேவையோ நீ கேட்காமலேயே கர்த்தரது எங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்க ஆசீர்வாதத்துக்கு அக்கா ஜெபிப்பாங்க.
1: பலப்படுத்துங்க, சமாந்தை தந்து சந்தோஷத்தை தந்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. சமாந்தை யாரு இழந்துட வேண்டாண்டவரே, சமாந்தி சந்தோஷத்தை தாரும் ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, அக்கினியால மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடக்கூடிய மக்களாக ஒவ்வொருத்தரையும் மாற்றும் ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் ஐயா. ரட்சிக்கப்படுவதே தேவை சித்தமா இருக்குது ஆண்டவரே. சத்தியத்தை அறியிற அறிவையும் ரட்சிப்புதான் தேவர் சித்தம் ஆண்டவரே. நாங்கள் ரட்சிக்கப்படணும் ஒருவரும் கத்தாவே. உண்மை அறிந்து கொள்ளம், அன்றி கொள்ளமே, சார்ந்து கொள்ளும் மோடு இருக்க உதவி செய்யுங்கப்பா. ரட்சிக்கப்படணுமையா, மனம் திரும்பி கொணப்படணுமையா, உண்மை தேடணும், அன்றி கொள்ளணும், உண்மை அறிந்து கொள்ளணும். எப்போதும் கத்தாவே நாங்கள் உம்மோடு இருக்க அந்த கிருபை எங்களுக்கு தரவடியா செவிக்கிறோம். நாங்கள் எப்போதும் உம்மோடு இருக்க முடியும். வலதுகிறத்தால எங்க தாங்குகிறீர் ஐயா. அதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரேசப்பா. எல்லாரையும் பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, அக்கில மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கோங்க ஆண்டவரே. கத்தாவே எந்த குடும்பத்திலையும் சமான குலைச்சல் வர வேண்டாம் ஆண்டவரே. எல்லா குடும்பத்திலும் சமானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வத்தையும் அளவுலாம் தாரும். காத்துக்கொள்ளும் அப்பா. அரிய அறிவில் நிரப்பப்படணும் ஆண்டவரே. விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. யாருமே விசுவாசத்தை இழந்து போகக்கூடாது ரச்சா. ஆமாண்டவரே, பரிசுத்த பவுல் சொன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் சொன்னாரப்பா. ஒவ்வொரு விசுவாசத்தை காத்துக்கொள்ள தேவனாய் கர்த்தர் அனுக்கிரமான வேண்டும் ஜெபிக்கிறோம். வேதத்தை வாசிக்கணும் ஐயா. எல்லாரும் வேதத்தை வாசித்து சத்தியத்தை அறியிற அறிவில் நிரப்பப்பட முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. உன்னத பலத்தில் இடக்கட்ட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், உம்மோடு இருக்கணும் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாக்காத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சமாதி இல்லாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள், துன்பங்கள், தொக்கங்கள் எல்லாவற்றையும் விடுதலை செய்யுங்கப்பா. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்க ஆண்டவரே. கவலைகள் சோர்வெல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரே. அப்பாமே ஸ்தோத்திரம், தகப்பனையமே துதிக்கிறோம். தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கத்துடைய கரை அவங்களை தாங்கணும் ஐயா. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா. என்ன நோயாக இருந்தாலும் சுகமாக்குங்க. டிவி பார்க்குற மக்கள், ரேடியோ கேட்குற மக்கள் எல்லா வாழ்க்கையிலையும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமாக இருப்பது செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை ஞாபகத்தை தாரு. அவர்கள் எல்லாரும் செவிக்கிற பிள்ளைகளாய் மாற்றி ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. ஒரு நன்மையும் குறைபடக்கூடாதுன்னு சொன்னீரப்பா. ஒரு நன்மையும் குறைபடாதபடி காத்துக்கொள்ளும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. அதிசயங்களை அற்புதம் செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரட்சகர் யேசுபா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
4: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ்
2: லக்னோன்னு 643-101 நீலகிரி சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: வஸ்திரத்தை மெனிச்சைக்குள்ள பிசா திருடாது பிடிக்கிற மெனிச்சை விழித்து கொண்டு தன் மான கடப்படை வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவன். அப்படித்தானே, அன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவன். நம்ம வஸ்திரத்தை கத்தர் கொடுத்துருக்கார், ரட்சிப்பின் வஸ்திரம் வாசித்து கூட பாருங்க. ஏசாயா 61:10
1: மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும்,
0: மணவாளன் தன் ஆபரணங்களால் அலங்கரித்துக் கொள்வதற்கும்,
1: மணவாட்டின் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும்,
0: மணவாட்டி தன் நகையினால் சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக
1: அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி.
0: நமக்கு என்ன வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு? ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு கொடுத்தி
1: நீதியின் சால்வை எனக்கு தரித்தார்.
0: எனக்கு என்ன கொடுத்திருக்காரு? நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்கள் உடுத்தி என்ன கொடுத்திருக்கிறாரு? நீதியின் சால்வே கொடுத்திருக்கிறார். அதைத்தான் அவர் திருட பார்ப்பான் பிசாசு. அதான் சொல்லு, தன்மானம் காணப்படாதபடிக்கு தன் வஸ்திரத்தை காத்து கொள்கிறவன் பாக்கிவான். திருடா திருட எப்பா எப்படா இவங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வை எப்படா திருடான்னு தான் பிசாசானவன் வளைஞ்சிட்டே இருக்கான். நம்மளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? அவனுக்கு நம்ம இடம் கொடுக்கூடாது. அதான் கத்துடைய வேதம் சொல்லு, பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடாமல் இருங்க. பிசாசு எதுக்கு வரா வாசித்து பாருங்க. லூக்கா விசேஷம் 10:30
1: இயேசு பிரதியுத்தரமாக,
0: இயேசு பிரதியுத்தரமாக
1: ஒரு மனுஷன்
0: எருசலேமிலிருந்து
1: எரிகோவுக்கு போகையில்
0: கள்ளர் கையில் அகப்பட்டார்.
1: அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு,
0: அவன் என்ன செய்ய உடனே எதை விரிஞ்சிட்டா? வஸ்திரங்களை உரிந்து கொண்டு
1: அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனான்.
0: அதை குற்றுயிரை சொல்றாங்களே பாருங்க, என்னங்க எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கேன், குத்துயிரா இருக்கிற, நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஏன்டா எதா இருக்கிறேன், எப்பா வெந்தது தின்ட்டு விதி வந்தா எனக்கு எதா பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. அதான் சொல்லுங்க, என்ன செய்ய இவங்க என்ன பண்ணுங்க? எருசலேமில் எங்க பண்ணாங்க? எரியோக்கு பண்ணுங்க. நம்ம கூட இந்த ஒரு நாளைக்கு உள்ள காரியங்கள் உள்ள காரியங்கள்லாம் போகினாலும் நம்ம ஆத்மா என்ன செய்யணும்? நம்ம வஸ்திரத்தை நம்ம கத்திர கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சாலையை நம்ம காத்து கொள்ள வேண்டும். நம்ம கொடுத்த வஸ்திரத்து மேலே நம்ம கண்ணாக இருக்கணும். நம்ம ஏதோ உலக மக்கள் மாதிரி உலக காரியத்துக்குலாம் போயிடக்கூடாது. ஏன்னா பிசாசு வேலை. அதான் பரிசுத்த பவுல் எழுதுறாரு, பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? எபேசியர் புத்தகம் 4:27
1: பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள்.
0: பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்காதீங்க. கொஞ்சம் கூட அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. எப்பா என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலான்ட்டு நம்ம பார்த்துட்டே இருப்பான். நமக்கு ஒரு நாள் அவருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. நம்ம ரட்சிப்பு வஸ்திரத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு. நீதியின் சால்வை நம்ம கத்திரையில செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம அதைத்தான் சொல்லுங்க. தன்மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணம நடவடிக்கை தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம வஸ்திரத்தை கத்தர் உங்களுக்கு கொடுத்த வஸ்திரம், கத்தர் என்ன கொடுத்த வஸ்திரம், தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிற மனுஷன் அப்படித்தானே சொல்லுவாரு. மற்றவங்க வஸ்திரத்தை பார்க்க சொன்னாரா? இல்ல. என்ன சொல்றாரு? தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியம். எங்க போனாலும் நம்ம ஒரு கையில அப்படியே இயேசு கிறிஸ்துவோடே நம்ம இறுதி இருக்குமானால் நம்ம தாசரத்தை தொலைக்கவே மாட்டோம். நம்ம அப்படி கொஞ்சம் இருந்துட்டாங்கன்னா அவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்களா? இவங்க ஏதாவது அவங்க வழியில் நம்ம செய்யாட்டா அவங்க ஏதாவது கோவிச்சுக்குவாங்க? அவங்களை பிரியப்படுத்தணும், இவங்கள பிரியப்படுத்தணும் நினைச்சோம் நம்ம வஸ்திரத்தை விளந்துருவோம். அதன் தன்மானம் காணப்படாதபடிக்கு தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். வஸ்திர கத்து நம்ம கொடுத்த வஸ்திரம் என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரமோ நீதியின் சால்வை. அது காதல் இழக்காது பிடிக்கணும். போக வேண்டியவர் உலக நம்ம ஆண்டவர் அறியாத மக்களுடைய கல்யாணத்துக்கு போகணும், நம்ம சொந்தக்கார வீட்டு போகணும். உலக மக்களோட நம்ம ஒத்து போகக்கூடாது. அல்லேலூயா. உலக மக்களோட என்ன செஞ்சிருக்க ஒத்து போகக்கூடாது. இப்படி செய்யணுவாங்க, அப்படி செய்யணுவாங்க, ஒண்ணுமே செய்யக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு எப்பவுமே நம்ம சிலுவையில் ஒரு கை, நம்ம கையை சிலுவையில் இருந்து கொண்டே இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 5:8
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள்.
0: நம்ம எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி. நம்ம ஆண்டு கேட்டே இருக்கணும், ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ள இருங்கள்,
1: விழித்திருங்கள்.
0: விழித்திருக்க எப்போ ஆத்மத்து விழிப்பு சரீரத்துல சொல்லலாம். எனக்கா பாருங்க, நிறைய நாள் தூக்கமே வரல, நான் விழிச்சுதான் இருக்கிறேன். அந்த விழிப்பு ஆண்டு சொல்ல, ஆண்டு என்ன சொல்லுறது? நம்ம ஆத்மத்து விழிப்பா இருக்கிறோம். அதான் சொல்லு, தெளிந்த புத்தி உள்ள இருங்க,
1: விழித்திருங்கள்.
0: ஏனெனில்
1: உங்கள் எதிரானியாகிய பிசாசானவன், கெர்ஜிக்கிற சிங்கம் போல,
0: சிங்கம் கிடையாது, என்ன சிங்கம் போல என்ன செய்யறானா?
1: வகை தேடி சுற்றி திரிகிறான்.
0: வகை தேடி சுற்றிக்கிறான். எங்கெல்லாம் அங்கதான் இருப்போம், அங்கதான் இருப்போம். நாங்களாம் இது சின்ன பிள்ளைல என்ன செய்வோம்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டா இங்க பிசாசு இருக்குன்னு கத்திட்டே விடுவோம். பிசாசு இங்க இருக்குது, பிசாசு கத்திட்டே போய் சின்ன பிள்ளைங்கல்ல அப்படி இல்ல. இல்ல, பிசாசு என்ன செய்யறானா? எவன எங்களுக்கு விழுங்கலாமா என்று சொல்லி என்ன செய்யறான்? சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. அவனுக்கு நம்ம என்ன செய்யறது? இடம் கொடுத்தாதான் வருவான். நம்ம அவனுக்கு நம்ம உள்ளத்துல அவனுக்கு இடம் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவனை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இருதயத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்தா நமக்குள்ள வருவான். இருதயத்துல இடம் கொடுக்கல நினைச்சிங்க வரவே முடியாது. அதான் சொல்றாரு, விழித்திருங்க. நினைச்சிங்க தெளிந்தவர்களா இருங்க, விழித்திருங்க. எதிராளி பிசாசு எப்படி இருக்காரா, கெச்சிக்கிற சிங்கம் போல. சிங்கம் இல்ல அவன், சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி என்ன செய்யறானா, வகை தேடி சுட்டிட்டு. அவனை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவனை நம்ம தொடவே முடியாது. ஆத்மாத்திர விழிப்பு, நம்ம தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம உத்தியில நம்ம குழப்பம் சோர்வு வரும்போது தான் அவன் நம்மளை மேற்கொள்ள பார்க்கறான். நம்ம எப்பவுமே நம்ம விழிப்புள்ளவர்களா சவம் பண்ணி தூச்சிட்டே இருந்து வச்சுக்கோங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம கொஞ்சம் குழம்பிட்டனா புல்லாக குழப்பிடுறான். அதுதான் முத என்ன செய்யணும், சவம் பண்ணி. யாருக்கெல்லாம் சவம் பண்ணும், பரிசுத்தவன்களுக்கு சவம் பண்ணும், எல்லா மனிதருக்கும் சவம் பண்ணும், ராஜாக்களுக்கு சவம் பண்ணும், அதிகாரிகளுக்கு சவம் பண்ணும். ரெண்டாவதாக பாவம் செய்ய அப்படிங்கிற மாத்தமாவ நம்ம என்ன செய்யணும், நீதிக்கே இருக்க விழித்திருந்து தெளிந்தலா இருக்க வேண்டும். மூன்றாவதாக தன் வஸ்திரத்தை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. என்ன வஸ்திரம் கொடுத்துருக்க, ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சாலையை கொடுத்துருக்காரு. அது வந்து அவன் திருடிட்டு போகாதபடிக்கு நம்ம வஸ்திரத்தை என்ன செஞ்சணும், காத்துக்கிறோம். அதான் சொல் பிசாசுக்கு இடம் கூட, இடம் கொடுத்தா தான் உள்ளத்துல வருவான். இடம் கொடுக்கல வரவே முடியாது. ஹல்லேலூயா. கடைசியாக நான்காவது நம்ம என்ன செய்யணும் பாருங்க, 119 சங்கீதம் 148 வசனம்.
1: உமது வசனத்தை தியானிக்கும்படி,
0: உமது வசனத்தை தியானிக்கும்படி
1: குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும்.
0: என் கண்கள் விழித்துக் கொள்ளுது. பாத்தீங்களா, நடு ஜாமத்துல எந்திரிச்சு என்ன செய்யும், தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும். சங்கீதக்கார சொல்றாரு, குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் வசனத்தை தியானிக்க என் கண்கள் விழித்துக் கொள்ளுது. பாத்தீங்களா, அவரு கண்ணை பாத்தீங்களா, தியானிக்கிறதுக்காக அவர் கண்ணு என்ன செஞ்சிடலாம், விழித்துக் கொண்டிருக்கு. நம்ம மொத்தத்துல பகலையா தியானிக்கிற வசனத்தை, வசனத்தை தியானிக்கிறதுக்கு அவர் கண்ணு விழி, நான் விழிச்சிட்டேன்னு சொல்ல என்ன சொல்றாரு, என் கண்ணு விழித்து. அப்ப அந்த கண்ணு தாவித, அந்த சங்கீதக்காரருடைய கண்ணு எப்படி இருக்க, விழிப்பா இருந்திருக்குது. எப்ப தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும், எப்ப ஆண்டவரோடு இருக்கணும், அந்த வாஞ்ச தாகம் விருப்பம். அதனாலதான் குறித்த சாமங்களுக்குள்ள தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறதுக்கு என் கண்கள் விழித்துக் கொண்டு. அந்த கண்ணு நம்ம இருக்குதா யோசிச்சு பாருங்க, நம்ம கண்ணு எதுக்காக விழித்திருக்கோம். அருமையானவர்களே, நம்மளும் ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே சங்கீதக்காரனை போல எங்க முடிய தேவனுடைய வசனத்தை தியானிக்க விழிக்கணும். ஆண்டவரே பைபிள் வாசிக்க விழிக்கணும், செவிக்க விழிக்கணும். 1 சங்கீதம் 1:2-3 வசனம்,
1: துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும்,
0: துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும்,
1: பாவிகளுடைய வழியில் நில்லாமலும்,
0: பாவிகளுடைய வழியில் நில்லாமலும்,
1: பரியாசக்கார உட்காரம் இடத்தில் உட்காராமலும்,
0: பரியாசக்கார உட்கார இடத்தில் உட்காராமலும்,
1: கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து.
0: கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இருக்கும், நமக்கு பிரிய வேணும். பிரிய இருந்தா தான் நம்ம தியானிக்க முடியும். கர்த்தருடைய வேதத்தில் பிரிய இருக்கணும். உலகத்துல எத்தனையோ காரியத்தில் உபத்திரி கேட்ட சொல்லுவாங்க, எனக்கு இதுதாங்க பிரியம், எனக்கு இதுதான் பிடிக்கும். எத்தனையோ காரியங்கள் பட்டியல் போட்டு சொல்வோம், எனக்கு இது பிடிக்குங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இதுதான் பிடிக்கும். ஆனா கர்த்தர் வேதம் நமக்கு என்ன சொல்லுது, கர்த்தர் வேதத்தை மேல என்ன செய்யணுமா, பிரியமா இருந்து
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் வேதத்தை மேல பிரிய வேணும். பிரிய இருந்து இரவும் பகலும் ஒரு வேதத்தின் மேல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியான். அவன் நீர்க்கால உடம்பு நடப்பட்டு தம் காலத்துல
1: தன்
0: கை வந்து இளைவதா இருக்கு மரத்தை போல இருப்பான். செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் நம்ம செய்வது வாய்க்கல, நம்ம ஏன் செய்வது வாய்க்கல, நம்ம எது மேல பிரியமா இருக்கிறோம். எனக்கு அவங்க பிரியம், இவங்க பிரியம், எனக்கு ரொம்ப இஷ்டம் அவங்க தான், அவங்க எனக்கு இந்த காரியம் தர பிரியம். பட்டியல் போட சொன்னா ஒவ்வொருத்தரும் பட்டியல் நிறைய போடுவோம் இல்லையா. ஆனா சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தின் மேல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீர்க்காலில் ஓரம நடப்பட்டு தம் காலத்துல தம் கடி தந்து இலைபுதராத மரத்தை போல இருப்பான். செய்வதெல்லாம் வாய்க்கும், அது தடையே இல்லை. அதை தடைச்ச எந்த பிசாசுக்கும் அதிகாரமே கிடையாது. அப்படிப்பட்ட வாஞ்ச நம்ம அதுக்கு அப்படி சொல்லலாம், அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க பேசுனாங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க, அவங்க தான் பிடிக்கும், இப்படி எத்தனையோ பட்டியல் போடுவோம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்றாங்க, கர்த்தருடைய வேதத்தினால் பிரியமா பிரியமா இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்க்கால ஓரமாக நடப்பட்டு தம் காலத்தில் தம் கடிதந்து இல்லை புதராத மரத்தை பண்ணி செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம வாழ்க்கையில் செய்வதில் வாய்க்கலையா, எனக்கு எந்த எடுத்தாலும் தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா. அருமையான சங்கீதக்காரர் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்க வேண்டும். எப்போதும் அவர் தியானமா இருக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். அதை 119 சங்கீதம் 97 வசனம்,
1: உமது வேதத்தில்,
0: உமது வேதத்தில்
1: நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்
0: பாத்தீங்களா, சொல்றாரு பாத்தீங்களா, வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்,
1: நாள் முழுதும் அது என் தியானம்.
0: நாள் முழுதும் எனக்கு எது தியானம், வேதம் தான் தியானம். நான் வேதத்துல எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், பிரியமா இருக்கீங்களா, வேதத்துல வாஞ்சா இருக்கீங்களா, தாகமா இருக்கீங்களா? நிறைய பேர் டிவியில வசனம் சத்தி வந்தா கூட அதை மாத்திடுவாங்க. மாத்திட்டு பாட்டு கேட்பாங்க, அவங்க என்ன படம் கட்டியிருக்காங்க, எப்படிலாம் இருக்கிறாங்க, அதை பாடுவாங்க. அவங்க எப்படி கையாசிக்கிறாங்க, என்ன பண்றாங்க, அதை பாடிய பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா சங்கீதக்காரர் சொல்றாரு, வேதத்துல நானே எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுதும் அதுதான் என்னுடைய தியானம். அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில என்ன தியானமா இருக்கிறோம், நமக்கு எது பிரியமா இருக்குது யோசித்து பாருங்க. நம்ம பிரியமா இருக்கு தேவனுடைய வசனத்தை கேட்க, நம்ம கண்கள் பிரித்த சாமத்தில் நம்ம கண்கள் விழித்துக் கொள்ளுகிறதா, இல்லை எது மேல நம்ம பிரியமா இருக்கிறோம், எதுதான வாஞ்சா இருக்கிறோம். அவருக்கு வேதத்துல அவ்வளோ வாஞ்ச, அவ்வளோ பிரியும். அதனாலதான் சொல்லி, குறித்த சாமத்தில் என் கண்கள் விழித்து கொள்ளும். வசனத்தை கேட்காட்டா, வசனத்தை வாசிக்காட்டா, மனசுல ஒரு உள்ளத்துல ஒரு பாரமா இருக்கும். உங்களுக்கு அந்த பாரம் இருக்குதா யோசித்து பாருங்க. இல்லைன்னா ஆண்டுகிட்ட கேளுங்க. வேதத்தை வாசிக்கிறது அவர் கண்கள் விழித்துக் கொள்ளுகிறான். நடு சாமத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. கத்திரி உப்பு கொடுப்போம், ஆண்டவரே என்னை மாற்றும், ஆண்டவரே செபிக்கிறதுக்காக என் கண்கள் நான் விழிப்பாக இருக்கிறேன். ஆண்டவரே பரிசுத்தவான்களுக்கு, ராஜாக்களுக்கு, அதிகாரம் யாவருக்கு, எல்லா சனங்களுக்காக செபிக்கிறதுக்காக எனக்கு நான் விழிப்பாக இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு அந்த விழிப்பை தாரும். பாவஞ்சேவடி நான் ஆத்மா காத்து கொடுறதுக்கு நீதிக்கேற்க என் கண்கள் தெளிவாக இருக்குது. ஆண்டவரே என்னை மாற்றும். நீர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீர் கொடுத்த நீதியின் சால்வியின் காத்துக்களே எனக்கு விழிப்பை தாரும். 119 சங்கீதம் 92 வசனம்,
1: உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தா.
0: சங்கீதக்காரர் சொல்றாரு, உமது வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இராதிருந்தால்
1: என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன்.
0: என் துக்கத்திலே அழிந்து போயிருவேன். பாத்தீங்களா, கர்த்தர் வேதம் தாங்க மன மகிழ்ச்சி. அப்படி இருந்தா உங்க வாழ்க்கையில் எந்த குறையுமே வராது. உங்க வாழ்க்கையில சகல ஆசிரியர் தேவன் சம்பூர்ணமா கொடுப்பார். வேதத்தின் மேல பிரியமா இருந்தா அதுதான் மன மகிழ்ச்சி ஆக்கி கொள்வோமானால் கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு எந்த குறையில்லாதபடிக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிரியர் வல்லவராக இருக்கிறார். முதல்ல நம்ம என்ன பரிசுத்தவான்களுக்கு செபிக்கணும், எல்லா சடங்களுக்கும் செபிக்கணும், ராஜாக்களுக்கு செபிக்கணும், அதிகாரிகளுக்கு செபிக்கணும். ரெண்டாவதாக என்ன செய்யணும், நம்ம பாவஞ்சேவடிக்கு நம்மளுக்கு என்ன செய்யணும், ஆத்மாவை காத்து கொள்ளணும், நீதிக்கேற்க விழிப்பா இருக்கணும். மூன்றாவதாக வஸ்திரத்தை கத்தர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள விழிப்பா இருக்கணும். தேவனுடைய வசனத்தை தியானிக்க நம்ம குறிப்பிட்ட சாமத்தில் நம்ம விழித்துக் கொள்ளணும் நாள் முழுது. அதுதான் என்னுடைய தியானம். நம்மளுடைய வேதத்தில் எவ்வளவு பிரியமா இருக்கேன், அந்த மாதிரி இருந்தால் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எந்த குறையுமே இல்லாதபடிக்கு நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பது உறுதி.
1: நாம் எழுந்து நின்று இந்த கடைசி நேரத்தில் கர்த்தருடைய கரத்தில் நம்மை நாம் அர்ப்பணம் செய்து நாம் ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் நல்லவர், பெரியவர், நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். விழித்தெழு சபையே என்று சொல்லி நம்மை பார்த்து அழைக்கிறார். மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குகிறது, காட்டுப்புறாவின் சத்தம் நம் தேசத்திலே கேட்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கின்றார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்த்து நம் ஜெபங்களை ஏறெடுப்போமா? ஆம், நான் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். எல்லா மனிதர்களுக்காகவும், ராஜாக்களுக்காகவும், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காகவும், சகல பரிசுத்தமானவர்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு கேட்போமா? ஆண்டவரே, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிப்பதற்கு அந்த ஜெபத்தின் ஆவியை, விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபையை, விழிப்புள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தயவாய் கிருபையாய் தாரும் என்று சொல்லி நாம் கர்த்தர் நோக்கி பார்த்து கேட்போமா? ஹல்லேலூயா. அதை திறந்து சொல்லுங்க, அந்த விழிப்புள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரெண்டாவது, பாவம் செய்யாமல் இருக்க விழித்திருக்க வேண்டுமாம். ஆம், நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ப, நீதியா இயேசுக்கு ஏற்ப விழித்து கொண்டு தெளிந்தவளார் என்று சொன்னார். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை என்று சொன்னாரே. அதை நோக்கி கேட்போமா? பாவம் செய்கிற ஆத்மா சாகும். எனவே ஆவியானவர் நமக்குள் வைக்கப்படும் பொழுது நாம் உயிரடைவோம் என்று கேட்டோம். சொல்லாம, ஆண்டவரே, நான் பாவத்தில் ஒழுபோதும் நாம் மடிந்து போயிடக்கூடாது, மறித்து போயிடக்கூடாது, எனக்குள்ள ஆவியானவரை வைத்தரலும் ஆண்டவரே. ஜெபிங்க, ஜெபிங்க, எல்லாரும் கேட்போம். பாவம் செய்யாம நான் விழித்திருக்கணும். மூன்றாவது, கர்த்தருடைய வஸ்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம், வெண் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், அலங்கார வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், துதியின் வஸ்திரத்தை நாம் காத்துக்கொள்ளும்படி விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோமே. ஆண்டவரே, நான் எப்பொழுதுமே விழிப்பாயிருக்க எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. வஸ்திரம் என்னை விட்டு எடுக்கப்படக்கூடாது ஆண்டவரே. இந்த வஸ்திரத்தை எப்படியாவது நான் காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்ப கல்லூர் கையில் அகப்படக்கூடாது ஆண்டவரே. எந்த உலகத்தினுடைய கடந்து சென்றாலும் கூட ஐயா நான் கண்ணும் கருத்துமா என் வஸ்திரத்தை நான் கவனித்துக் கொள்ள எனக்கு அந்த கிருபை தாரும் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாம் கேட்போமா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தயவாய் தாரும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, சாத்தானுக்கு இடம் கிடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, கேட்போமா, எல்லாரும் கேட்போமா. அடுத்தபடியாக கடைசியாக நாம் கேட்டோம், கர்த்தருடைய வசனத்தை தியானித்துக் கொள்வதற்கு நம் கண்கள் விழிப்புள்ளதாக இருக்க வேண்டும். ஆம், தாவீதின் கண்கள் விழித்துக் கொள்ளுமாம் தியானம் செய்வதற்கு. தூங்கிக் கொண்டிருந்தாலும் தானாக கண்கள் விழித்துக் கொள்ளுமாம். ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தாரும். அப்பா என் கண்ணை திறக்க முடியாதபடி தூக்கம் வந்து விடுகிறதே. ஐயா என் கண்கள் திறந்து வசனத்தை தியானிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாரும். நாள் முழுதும் வேத வசன தியானமா இருக்கணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த பிதாவே, இப்படி எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற திருச்சபையார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தயவு கொண்டு பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஜனங்கள், டிவியில பார்த்து கொண்டிருக்க ஜனங்கள், வெப் டிவியில பார்க்கிற ஜனங்கள், ஆண்டவர் எஃப்எம் ரேடியோவில் கேட்கிற ஜனங்கள், தொலைக்காட்சியில் இந்த நேரத்திலே அப்பா இதை கவனித்து பார்த்து தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் இப்பொழுது கர்த்தருடைய ஆளுகை இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, எசேக்கியேல் 37:14 சொல்லப்பட்ட அந்த உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் இப்பொழுது எனக்குள் எங்களுக்கு இதை பார்த்து கொண்டிருக்க, கேட்டுக் கொண்டிருக்க, இங்கு ஜெபித்துக் கொண்டிருக்க எல்லாருக்குள் வைக்கப்படுவாராக. ஆவியானவர் உள்ளத்தில் வைக்கப்படுவாராக. ஆவியான விழிப்புள்ள இருதயத்தை எங்களுக்கு தருவாராக. விழிப்புள்ள கண்களை தருவாராக. விழிப்புள்ள சிந்தை எங்களுக்குள் உருவாக்குவாராக. எங்களை இதை எப்பொழுதுமே விழித்திருக்க எங்களுக்கு அந்த கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஜெபம் பண்ண விழித்திருக்க, பாவம் செய்யாமல் விழித்திருக்க, வஸ்திரத்தை காத்துக்கொள்ள நாங்கள் விழித்திருக்க, வசனத்தை தியானம் செய்ய விழித்திருக்க எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாரும். இப்பொழுது கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய பிரசனம் எல்லாரும் இதை இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக. ஆவியானவர் இப்பொழுது தயவு கொண்டு இறங்கி வருவாராக. இப்பொழுது தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு உள்ளங்களை, இதயங்களை அப்பா நீ தூய்மையாக மாற்றுவீராக. ஒவ்வொரு மனதை தொடும், வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை தொடுங்க, நரம்புகள் எலும்புகளை தொடும் ஆண்டவரே. விழிப்புள்ள இருதயத்தை எங்களுக்கு அருளணும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. செய்வதற்காக கோடி நன்றிகள் அப்பா. கடைசியாக நம் அனைவரின் ஆசீர்வாதத்திற்காக அக்கா ஜெபிப்பாங்க. ஒரு நிமிஷம் அவர்களோடு இணைந்து நாம் பிரார்த்தனை எடுக்க போகின்றோம். உங்கள் கரங்களை பரலோகத்து நேராய் உயர்த்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் ஜெபங்களை எடுப்போமா?
0: எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க. அக்கில மூடிக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். தேவாதி தேவனே, மை துதிக்கிறமே, நேர அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. இந்த புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் ஆண்டா இருக்கட்டும் ஐயா. வருஷத்தை உன் நன்மையினாலே முடிச்சுட்டு பாதையெல்லாம் நம்மளை நெய்யாய் பொழிய முடிய கிருப தர முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்தக நன்மையான காரியத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரு. தடையான காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க ஆண்டவரு. புதிய ஆண்டில் புது கிருவ, புது பலன், புதிய சீவனை கொடுத்து ஆற்றி தேற்றி ஆறுதல்படுத்தி சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தி உங்களோடு இணைத்துக் கொள்ள நம்முடைய பாத்திரம் அன்றாடி ஜெபிக்கிற ஐயா. கர்த்தருடைய வல்லக்கரம் தாங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை போல மாற்ற வேண்டும் ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே, இந்த உலக எங்களுக்கு சொந்தல்ல, உலகத்தின் வேசவரால் கடந்து போகும் ஆண்டவரே. உம்மை அறிந்து விசுவாசத்தில் நிலைச்சிருக்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். பக்தி வராயத்தை தர முடியாது ஜெபிக்கிறோம். தேவனுக்குள்ள நெருங்கி ஜீவிக்கக்கூடிய கிருபைகளை தர முடியாது ஜெபிக்கிறோம். உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கத்தக்கதாக தேவனை கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். விழிப்புள்ளவர்களாய் காணப்பட கிருபை தாரும் அப்பா. வியாதிகள், நோய்கள், பலவீனங்களை எல்லாம் மாற்றுங்க. மந்திரம் செய்வனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை உடைத்து போடு. யார் பிசாசுக்கு இடம் கொடுக்காது இருக்க கிருபை தாரும் அப்பா. பலப்படுத்துங்க, உன்னதாவில் நிரப்புங்க அப்பா. பரலோக தேவனே, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத சகோதரி குழந்தை பாக்கியத்தை தர முடியாது கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம். கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுகந்திரி சென்னீரா ஆண்டவர, நீங்க தான் குழந்தை பயத்தை தர முடியும் ஆண்டவர, உள்ளத்தில் வெளியிறங்குமா அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, சமாளத்தை கொடுங்க, கடன் கண்ணீர் வேதனைகள் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவர, எந்தெந்த குடும்பத்தில் குடிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் விடுதலை பெற்று உங்க நாம் மகிமைக்கென்று ஜீவிக்க இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. ஆசீர்வித்து உயர்த்துங்கிறாச்சா, தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேஸில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, வாகனம் வச்சிருக்க மக்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கட்டளை முடியா செவிக்கிறோம், பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா, சமாளாத குடும்பத்தில் சமான் தரணும், கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க, அப்பாமை ஸ்தோத்திரிக்கிற சிறு பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, அப்பா சிறுப்பிள்ளை நல்ல படிக்கக்கூடிய உன்னத ஞானத்தை கொடுத்தவர்களும் கர்த்தாவே அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கணும், வாலிபர்கள் பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும், தேவக்கிருவே சூழ்ந்து குலட்டும் ஆண்டவர், எல்லார் பேரையும் நீங்கள் சீஃப் பர்சன் எழுதிக்கோங்க, எல்லா துதிகனமாக்கி முக்கிய செலுத்துறோம் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கிய ஜீரோ பரமபிதாவே. ஆமே.
2: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க, நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டி மூலமாக பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறித்து வச்சுக்கோங்க, 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192 192 ஈஸியாக மாதிரி வச்சுக்கலாம், 8144192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் எப்போ வேணால் நீங்கள் கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போது சௌகரியமார் வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும், ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களை அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜெபங்களை உங்கள் ஜெப குறிப்பில் நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1-409-100-0002-229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1-3-3-1-0-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address is asinkaram@gmail.com.

0: கர்த்தர் தந்த வசனம் 1 கொரிந்தியர் புத்தகம் 1 அதிகாரம் 18 வசனம். கெட்டு போறவங்களுக்கு என்ன செய்யலாம்? சில்வனின் உபதேசம் பைத்தியமா இருக்கிறது. விசுவாசிக்கிற நமக்கு தேவை பலனா இருக்கிறது. அவர் நமக்கா அடிக்கப்பட்ட நமக்கா நொறுக்கப்பட்ட நினைச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது நம்ம கிறிஸ்து எப்படி இருக்கிற தேவை பலனும் ஞானமா இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு நாளுமே கிறிஸ்துவோடைய கிறிஸ்துவோடைய சீலுவில் நமக்கா பட்ட பாடுகளை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவோடைய நமக்கா பட்ட பாடுகளை நினைச்சு தியானிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் புத்தகம் 5:15 வசனம்.
1: பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும்
0: எல்லாருக்காகவும் என்ன செஞ்சாரு? மரித்திருக்கிறாரு. சிலுவில் அறையப்பட்ட நம்ம இயேசுவுக்காக படக்கூடாது. அவர்கள் அறையப்பட்ட ஆனாலும் பிழைத்து வாசித்து பாருங்க. கலாத்தியர் புத்தகம் 2:20.
1: கிறிஸ்துவுடனே
0: கூட
1: சிலுவையில் அறையப்பட்டேன்.
0: ஆயினும் பிழைத்திருக்கிறேன்.
1: இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்.
0: அதுதான் இங்க சொல்றாரு. நம்ம ஒவ்வொருக்காக என்ன செஞ்சார்? மரணத்தை எல்லாருக்கும் என்ன செஞ்சார்? மரணத்தை ருசி பார்த்தா இப்ப வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 5:15.
1: பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல்
0: தங்களுக்காக மரித்து
1: எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம்.
0: நம்ம எல்லாருக்கும் என்ன செஞ்சாரு? மரணத்தை ருசி பெற்றார். நம்ம ஒவ்வொருவருக்கும் எல்லாருக்கும் மரித்து ருசி பெற்றார். அவருக்காக நம்ம பிழைத்திருக்க வேண்டும். பிழைத்திருக்க என்ன செய்யணும்? செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவர் ஆராதிக்கணும். உயிருள்ள தேவனை எப்போதும் துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி தேவனோடு இருக்கணும். தேவனுடைய சிலுவின் உபதேசத்திற்கு ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுவும் சொல்லு, தங்களுக்கு என்று பிழைத்திராமல் யாருக்காரும் பிழைத்திருக்க வேண்டும்? நமக்காக மறித்து உயிரோடு என்று அவருக்காக நம்ம பிழைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எதை செய்யலாம்? கர்த்தருக்காக தான் நம்ம செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான உபதேசம். கர்த்தருக்காக பிழைத்திருக்கவங்க தான் உண்மையான. என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, கர்த்தர் தான் எனக்கு அப்படிங்கிறது பிழைத்திருக்கதான் உண்மையான இது. சரி, முதலாவது பார்க்கிறோம், கர்த்தர் சிலுவில் அறையப்பட்டதால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நம்ம பார்க்க போறப்ப 1 பேதுரு 2:24.
1: நாம் பாவங்களுக்கு செத்து,
0: கர்த்தர் எதுக்காக சிலுவில் அறையப்பட்டார் பாருங்க, நம்ம பாவங்களுக்கு செத்து
1: நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு
0: அவர் தாமே
1: தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்மளுக்காக நம்ம என்ன பாவத்துக்கு செத்து நீதி பிழைத்திருக்கும்படி தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை அவரு சிலுவில சுமந்தார். அந்த எண்ணங்கள் நம்ம ஒவ்வொரு நாள் நான் இருக்கணும். என்னுடைய பாவங்களை தேவனை கர்த்தர் சிலுவையில் சுமந்திருக்கிறார். நான் என்ன செய்யணும்? பாவத்துக்கு செத்து நம்ம என்ன செய்யணும்? நீதிக்கு பிழைச்சிருக்கணும். இன்னும் நம்ம பாவத்திலே வாழ்றதுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. பாவத்துக்கு செத்து என்ன செஞ்சிடணும்? நீதிக்கு பிழைச்சிருக்கணும். நமக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? நம்முடைய பாவங்களை சிலுவையில் என்ன செஞ்சார்? நம்முடைய பாவங்களை, நம்ம ஒவ்வொரு பாவங்களும் தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். அவர் பரிசுத்தர், தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஆபோக்கு 1:13 அப்படிதான் சொல்லுது. நம்ம தான் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்காரு. நம்முடைய பாவத்தை அவர் என்ன செஞ்சாரு? தம்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவில அடிக்கப்பட்டார் நம்முடைய பாவத்துக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பாவத்தை ஆண்டு சிலுவில சம்மந்துட்டார். இனிமே என்ன செய்யணும்? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். பாவத்துக்கு நமக்கு சம்மந்தமே இருக்கக்கூடாது. பாவத்துக்கு முழுமையா செத்துறணும். என்னது பாவத்துக்கு முழுமையா செத்துனா? என்ன செத்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அவங்கள போய் என்ன திட்டினாலும் என்ன பேசினாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கோபப்படுவாங்களா? கோபப்பட மாட்டாங்க. கல்லறையில போய் திட்டி பாருங்க, என்னதான் திட்டினாலும் என்னன்னு அவங்க கேட்க மாட்டாங்க.

0: அதனால தான் அதே போல நம்மளும் பாவம், பாவமான எந்தெந்த காரியம் இருக்கோ அந்த பாவமான காரியத்துக்கு நம்ம என்ன செஞ்சணும், செத்துறணும். பாவத்துக்கு செத்தின்மை நம்ம எதுக்கு தான் பிழைச்சிருக்கணும், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். நம்ம சுபாவம் நம்ம பாவங்களை இயேசுக்கு சிலுவையில் சுமந்துட்டாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் நமக்குள்ள வேணும், ஆண்டவரே பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கணும். ஆண்டவரே என் பாவங்கள்லாம் சிலுவையில் சுமந்துட்டீங்க, நான் விசுவாசிக்கிறப்பா, என் பாவங்களை உம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டீங்க, சிலுவையில் எனக்காக தானே இத்தனை பாடுகளை சகித்தீரப்பா, நான் விசுவாசிக்கிறேன், நான் மேல பாவத்துக்கு சேர்த்து நீதி பிழைக்க என ஒப்பு கொடுக்குறாண்டவரேன்னு சொல்லி நம்ம கர்த்தர் கர்த்தரில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒன்னியவான் 3:5
1: அவர் நம்முடைய பாவங்களை
0: சுமந்து
1: தீர்க்க
0: என்ன செஞ்சாரா, வெளிப்புமந்து சீக்கிரத்து தான் வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், ராஜாதி ராஜா, பாவத்தை சுமந்து தீக்கிருத்தான். அவர் இடத்துல பாவம் இல்லை. நாம பிறந்திலிருந்து எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கோம், செய்கிறோம் திரும்ப அறிக்கிறோம், திரும்ப செய்கிறோம். நம்முடைய பாவத்தை சுமந்து தீக்கிறதா தேவனாய் கர்த்தர் வெளிப்பட்டார். இப்போ நம்ம பாவங்கள்லாம் ஆண்டவர் சொல்லிடணும், ஆண்டவரே என் பாவங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் நான் உமக்காக, நீ பாவம் இல்லாதவரப்பா, எனக்காகத்தான ஒவ்வொரு நாளும் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க, எனக்காகத்தானப்பா நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க. நம்ம ஒரு தப்பு செய்யும்போதெல்லாம் தேவனாய் கர்த்தரை சிலுவையில் அறையிறோம், ஆண்டவரே இனிமேல் நான் பாவம் செய்யாதவடி காத்துக்கோங்கன்னு சொல்லி நம்ம கர்த்தர் கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டும் அருமையானவர்களே. அது மாத்திரம் எப்ரேயன் புஸ்தகம் 10:10
1: இயேசு கிறிஸ்துவின் சரீரம்,
0: இயேசு கிறிஸ்துவின் சரீரம்
1: ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே,
0: ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே
1: அந்த சித்தத்தின்படி,
0: அந்த சித்தத்தின்படி
1: நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம்.
0: எனக்காகத்தான் சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீங்க, நம்மளை சுத்தம் செய்யறதுக்காக அவர் சொந்த ரத்தத்தை நம்மளெல்லாம் பரிசுத்தமாக்குறதுக்கு என்ன செஞ்சார், அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி நகரவாசல் புறம்பே பாடுபட்டார், அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார், கைகளாணி கால்லாணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுவெல்லாம் அடிக்கப்பட்டார், ஒவ்வொரு சதையும் பிந்து தொங்கிச்சு. சங்கீதக்காரர் சொல்றாரு, அவர் சரீரம் எப்படி இருந்துதான், முதுவெல்லாம் பிஞ்சி உழுகப்பட்ட நடத்தி போல இருந்து. வாசி பாருங்க சங்கீதம் 129:3
1: உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது,
0: உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது
1: தங்கள் படைச்சாலைகளை நீளமாக்கினார்கள்,
0: தங்கள் படைச்சாலைகளை நீளமாக்கினார்கள். ஆமாருமையானவர்களே, நமக்காவது ஆண்டவராக இயேசுக்கு முதுமேல அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு முதுகல எப்படி வச்சான், படைச்சாலை நீளமாக்கிறாங்க. வீட்டில் நான் பார்த்துருக்குறேன், அந்த மாடு வச்சு உழுதாங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக அடியில் இருக்க நிலெல்லாம் மேலே வரும், மேலே இருக்க மணலாம் அடியில் போவோம். அந்த மாதிரி கர்த்தராகிய தேவன் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். அதை நமக்கு ஒரு நாள் விசுவாசிக்க வேண்டும். ஆமாண்டவர் என் பாவத்தை உங்க மேல சிலுவையில் சுமந்துட்டீங்கப்பா, எதற்காக, நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு படைத்திருக்கும்படிக்கு ஆண்டவரே நீ உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். முழு மனதோடு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து நாளை பின்வாங்கிறது இல்லை, முழு மனதோடு முழுதோடு நம்ம ஒப்பு கொடுத்து திரும்ப ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப அதே பாவம் அல்ல, என்ன செய்யணும், முழு மனதோடு முழுதோடு தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். 1 Peter 3:18
1: ஏனெனில்
0: கிறிஸ்துவும்
1: நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி,
0: எதற்காக பாருங்க, நம்மை தேவனிடத்தில் சேரும்படி
1: அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக,
0: அநீதி நம்மள அநீதி உள்ளவங்க நமக்கு பதிலாக
1: நீதி உள்ளவராய்,
0: நீதி உள்ளவராய்
1: பாவங்களின் நிமித்தம்,
0: பாவங்கள் நிமித்தம்
1: ஒரு தரம் பாடுபட்டார்,
0: ஒரு தரம் பாடுபட்டார் நமக்காக. பாருங்க நம்முடைய பாவங்களுக்காக ஒரு தரம் பாடுபட்டார். நம்மளாம் என்ன செய்யணும், தேவனிடத்துல சேரணும். நம்ம பாவம் செஞ்சு மனம் போல பாவம் செஞ்சு வாழ்ந்தோம், அதனால என்ன ஆயிட்டோம், கர்த்தர் விட்டு எங்க செய்யிட்டோம், தூரம் போயிட்டோம். நமக்காக இந்த உலகத்துல வந்து என்ன செஞ்சாரு, அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக ரத்தத்தை சிலுவையில சிந்தினாரு, நம்ம பாவத்துக்கு சேர்த்து நீதி பிழைக்கும்படி.
1: ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி,
0: நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி
1: அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக,
0: நம்மள அநீதி உள்ளவங்க நமக்கு பதிலாக
1: நீதி உள்ளவராய்,
0: நீதி உள்ளவராய்
1: பாவங்களின் நிமித்தம்,
0: நம்முடைய பாவங்கள் நிமித்தம்
1: ஒரு தரம் பாடுபட்டார்.
0: நமக்காக தான் என்ன செய்ய, ஒரு தரம் பாடுபட்டார். இந்த உலகத்துல குழந்தையா வந்தாரு, 33 இந்த உலகத்துல வாழ்ந்து நமக்காக பாடுபட்டார். எதற்காக, நம்மெல்லாம் தேவனிடத்துல சேரும்படி, பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. முதலாவது அவன் பாவத்துக்கு சேர்த்து நீதி பிழைத்திருக்க வேண்டும். நம்ம ஒருவரும் தேவனிடத்துல சேர வேண்டும். அதுக்குத்தான் தேவனாய் கர்த்தர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களை அவர் தோளில சுமந்தார், நம் அக்கிரமத்தை அவர் மேல விழ பண்ணினார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து எதுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார்? ரெண்டு குருதி புஸ்தகம் 8 அதிகாரம்.
1: அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும்,
0: அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும்,
1: நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே,
0: நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே
1: ஐஸ்வர்யவன்லாகும்படிக்கு,
0: ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆகும்படிக்கு
1: உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே.
0: உங்கள் நிமித்தம், நம்முடைய நிமித்தம் அவர் என்ன செஞ்சாரு? தரித்திரமானாரே. அவர் கிருபை அறிஞ்சிருக்கோம். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், நமக்காக அவர் தரித்திரமானார். ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாரு? தரித்திரரானார். ஆமா அருமையானவர்களே, நமக்காக தான் அவர் தரித்திரரானார். தரித்திரமா இருந்த நம்மளை ஐஸ்வர்யமாக்குறதுக்காக தான் தேவனாய் கர்த்தர் தரித்திரரானார். ஆண்டவரே, எனக்காகத்தான் ஆண்டவரே என்னைய ஐஸ்வர்யமாக்குறதுக்காக நீர் தரித்திரியாரே என்னப்பா? என் உள்ளத்துல வாங்க, எனக்குள்ள தங்கிருங்கப்பா. நான் பாவத்துக்கு சேர்த்து நீதி படைக்க உங்களுடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்குறேன். நான் முழுமையா இயேசப்பா உங்களிடத்துல சேர்வேன்னு சொல்லி முழுத்தோடு நீ கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம். யோவான் சுவிசேஷம் 19:23.
1: போர் சேவகர் வஸ்திரங்களை எடுத்து,
0: அவர் வஸ்திரங்களை எடுத்து
1: ஒவ்வொரு சேவனுக்கு ஒவ்வொரு பங்காக,
0: ஒவ்வொரு சேகரனுக்கு ஒவ்வொரு பங்காக
1: 4 பங்காக்கினார்கள்.
0: 4 பங்காக்கினார்கள்.
1: அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது.
0: பாருங்க, அவர் அங்கியும் எடுத்துட்டாங்க. வஸ்திரத்தை என்ன செஞ்சாங்க? 4 பங்கு போட்டாங்க. கத்திரி வேதம் சொல்லுது பாருங்க, என்னை மீட்கிறதுக்காக, உங்களை மீட்கிறதுக்காக, நம்ம ஐஸ்வர்யம் மாறுறதுக்காக அவருக்கு வஸ்திரம் கூட இல்லாம நமக்காக சிலுவ தொங்கினார். பாருங்க, வஸ்திரத்தையும் பங்கு போட்டு எடுத்துக்கிட்டாங்க, அங்கியும் எடுத்துட்டாங்க. அந்த அங்கி எப்படி இருந்துச்சா? மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே போல நெஞ்சிருந்துருக்காங்க. அந்த அங்கி கூட பங்கு போட்டாங்க. அதான் அந்த சங்கீதம் 22:18 வாசிப்போம்.
1: என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு,
0: பாத்தீங்களா, வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கு போட்டு
1: என் உடையின் பேரிலே சீட்டு போடுகிறார்கள்.
0: வஸ்திரங்களை தங்களுக்குள்ள பங்கு போட்டாங்க, உடையின் பேரில என்ன செய்யறாங்களா? சீட்டு போடுறாங்க. எத்தனை வேதனைகளை சொல்லனா நமக்காக பாடுகளான்னு வச்சிருக்காரு அருமையானவர்களே. வஸ்திரங்களெல்லாம் கூட தங்களுக்குள்ள பங்கு போட்டாங்க, அங்கேயுமே எடுத்துக்கொண்டாங்க. எனக்காக உங்களுக்காக வானாதி வானவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் உங்களுக்காக எனக்காக எவ்வளோ பாடுகள் எவ்வளோ வேதனைகள் அனுபவிச்சார். அருமையாக யோசித்து பாருங்க. தேவனாய் கர்த்தர் எனக்காகத்தானே, என்னுடைய என்ன ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்காக தேவனாய் கர்த்தர் எனக்காக தரித்திரர் ஆனாரே. நம்ம யோசித்து பாருங்க. ஆசீர்வச்சிட்டாருனா செவிக்கு வர்றதில்ல, தேவனை துதிக்கிறதுல தேவனை மறந்துடுறோம். தேவனை துதிக்க மறந்துடுறோம், தேவனை தேட மறந்துடுறோம். எப்படியோ நம்ம மனம் போல வாழ ஆரம்பிச்சிடறோம். ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை ஐஸ்வர்யமாக்குறதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசுக்கு நமக்காக தரித்திரரானார். அங்கிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டாங்க, வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டாங்க. எவ்வளவு வேதனை பாருங்க. கர்த்தருடைய வேதனையில் வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் எல்லாம் அவருடையது தான். ஆனா உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்காக தான் தேவனாய் கர்த்தர் தரித்திரரானார். ஆகாயின் புஸ்தகம் 2:8.
1: வெள்ளியும் என்னுடையது,
0: வெள்ளியும் என்னுடையது,
1: பொன்னும் என்னுடையது,
0: பொன்னும் என்னுடையது
1: என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
0: என்று சேனைகளின் கர்த்தர் சொல்ல, வெள்ளி அவருடைய தான், பொண்ணு அவருடைய தான். உங்களையும் என்னையும் தரித்திரராக இருந்த நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்காகத்தான் ஒரு வஸ்திரத்தை விட்டு கொடுத்தார். எல்லாமே விட்டு கொடுத்துட்டார். சரீரத்தை பிக்க கொடுத்தார், வஸ்திரங்களை கூட கழட்டுக்குள்ள விட்டு கொடுத்தார், அங்கிகளை விட்டு கொடுத்தார். 1:4 வாசித்து பாத்தீங்கன்னா 29:12 வாசித்து பாருங்க.
1: ஐஸ்வர்யம் கனமும்,
0: ஐஸ்வர்யம் கனமும்
1: உம்மாலே வருகிறது,
0: கர்த்தராலதான் வருது. ஐஸ்வர்யம் கனம் யாரால வருது? கர்த்தராலதான் வருது. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. நம்மளை ஐஸ்வர்யமாக்குறதுக்காக அவர் தர்த்தரர் ஆனார். முதலாவது நம்ம பாவத்துக்கு செத்து நீதி பிழைக்கும்படிக்க அவர் சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிவிலையில் சுமந்தார். நம்ம தேவனிடத்தில் சேர்றதுக்காக தான் அவர் நமக்காக பாடுபட்டார். ரெண்டாவது தரித்திரமா இருந்தார். நம்மள ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்குத்தான் கர்த்தராகி தேவன் நமக்காக தான் அவர் தரித்திரரானார். அவர் வஸ்திரத்தெல்லாம் நமக்காக விட்டு கொடுத்தார், அங்கேயும் நமக்காக விட்டு கொடுத்து எல்லாருமே நமக்கும் கொடுத்துட்டாரு. அதாங்க சொல்லுது, வாசித்து பாருங்க. கர்த்தர் வேதம் சொல்லுது, எபேசியர் புஸ்தகம் 5:27.
1: கரை திரை முதலானவைகள்
0: நம்ம எப்படி இருக்கணுமா? ஆண்டவர் சித்தம் கரை திரை முதலானவைகள்
1: ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழை அற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தம் முன் நிறுத்திக் கொள்வதற்கும்
0: நம்மளில் அவருக்கு முன்பை நிறுத்திக் கொள்வதற்கும்
1: தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
2: கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கிற நாம் இப்பொழுது நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். எங்களை அன்பான இயேசுவை வழி நடத்துற எங்களை பரம தகப்பனையும் கோடான கொடி ஸ்தோத்திரம். வியாதி குணமாக்கப்பா, நோய் குணமாக்க, பலவீனத்தை குணமாக்கப்பா. தீ பார்த்து கொண்ட ஒவ்வொரு மக்களும் வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போட்டுமையா. கப்பாமை துதிக்கிற என்ன வியாதியாலும் சுகமாக்கம்மால முடியுமையா. இதோ மாம்சமணி யாவருக்கும் தேவனாய் கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரு. வியாதி குணமாக்கப்பா, நோய் குணமாக்கப்பா, பலவீனத்தை குணமாக்கப்பா. மந்திர கட்டு ஒடுங்கேஸ்பா, செவன கட்டு ஒடுங்கேஸ்பா, பிசாசுங்கிற அழித்து போடுங்கேசப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்கேசப்பா, திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும்ப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்கேசப்பா, கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு கண்ணீர் துடைங்கப்பா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க, எல்லா முகத்திலும் கண்ணீர் துடைச்சிருங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் கல்யாணம் பண்ணி அப்பா டைவர்ஸ் பண்ணிடுறாங்க எஸ்அப்பா, அப்பா எஸ்அப்பா எஸ்அப்பா டைவர்ஸ் பண்ணவே கூடாப்பா. எந்த குடும்பத்திலும் டைவர்ஸ் ஆகக்கூடாதப்பா. பரலுக்கு தகப்பனே அப்பா பெரிய காரியத்தை செய்ய, எவ்வளவு வேதனையான காரியம் ஆண்டவர். எத்தனையோ குடும்பங்கள் டிரைவர்ஸ் பண்ணிடுறாங்க, டிரைவர்ஸ் பண்ணக்கூடாதுராச்சா. கெஞ்சிரப்பா கெஞ்சிரோ, பிசாசன் குடும்பத்தை உடைக்கிற பொல்லாதாவி இயேசுக்கு திரும்பத்தை சபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம். அப்பா குடும்பம் கொண்டு சேர்ந்து வாழக்கிற வச்சு முடியா வச்சு வைக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய சப்பா. கடன் கரம் பிடித்து நடத்துங்கப்பா, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, ஆத்துமா கண்ணில திறந்து விடுங்க. மே அறிந்து கொள்ள மண்டிக்குள்ள கிருவை சிண்டாய்ச்சி வைக்கிறோம். எல்லா மக்களும் வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை கை கொண்டு நடக்கணும் அப்பா. பரலோக ராஜாவே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. அப்பா மே நோக்கி நாங்கள் செவிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செங்கப்பா, ஆசீர்வச்சு உயர்த்த வேண்டும் என்று கெஞ்சுகிறங்கத்தாவே. எத்தனையோ குடும்பங்கள சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் ஆண்டவர, எல்லா குடும்பங்களும் பிரச்சனைகள் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. அன்பின் தகப்பரே தகப்பரே அப்பா இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. சமாந்து தாரு, சந்தோஷத்தாரு. குடும்பத்துல மாமியார் மருமகளுக்குள்ள சமானம் வேணும் ஆண்டவரே, சந்தோஷம் வேணும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்ய, அதிசயங்களை செய்ய, ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ய சப்பா, கர்த்தருடைய வல்லக்கரை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ராஜா. மகத்தான காரியத்தை செய்ய, ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆத்துமாக்கள் வேஸ்ட போயிடக்கூடாப்பா. எல்லாரும் செபிக்கிறவங்களா, துதிக்கிறவங்களா, ஆராதிக்கிறவங்களா மாற்றுங்க. நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள கிருவை செய்ய. ஒவ்வொரு உள்ளத்துல பேசுங்கப்பா, பேசுங்கப்பா, பேசுங்க. எத்தனையோ ஜனங்கள் நாட்கள் வேஸ்ட் பண்ணிருக்காங்கப்பா, அப்படி யார் வேஸ்ட் பண்ணாதபடி காத்துக்கொள்ளும் பெரிய காரியத்தை செஞ்சேசப்பா. அப்பா வியாபாரம் செய்யற மக்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா அம்மை துதிக்கிற தொழில் செய்யற குடும்பங்களாம் ஆசீர்விக்கப்படணும். கத்துடைய வல்லக்கரை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியத்தை செய்ய, அன்பின் தகப்பனையும் துதிக்கிற ஒவ்வொரு பேரும் நீங்க வைத்திருக்க சீஃப் எழுதி கொள்ளுங்க ஏசப்பா. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமே சேர்த்து கேட்டிருக்க, சந்தோஷமா இருங்க.
3: கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இது ஒரு ஜெப நேரம். வழக்கம் போல நாம் யாரும் இப்பொழுது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். சகோதரி அவர்கள் சொல்கின்ற ஜப குறிப்பை நன்கு கவனித்து அவளோடு இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாரும் இணைந்து ஜெபிக்கின்ற ஜெபம் நிச்சயம் வல்லமையுள்ளது. நமது இணைந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். நிச்சயம் நமது தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். வாருங்கள் ஜெபிக்கலாம்.
0: டிரைவருக்காக ஜெபம் பண்ணும், லாரி ஓட்டுறவங்களுக்காக, வேன் ஓட்டுறவங்களுக்காக, கார் ஓட்டுறவங்களுக்காக, எத்தனையோ டிரைவர் இருக்காங்க, பிளேன் ஓட்டுறவங்களுக்காக, எல்லாருக்காக பாதுகாவலுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்.
4: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி உணர்வு துதிக்கிறோம். ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தினால் என்னுடைய இரத்தத்தை கழுவி சுத்திகரிப்பீராக. இந்த வேலையில கூட ஏர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிளேனை ஏக்கிறதான ஒவ்வொருத்தருக்கும் உன்னத ஞானத்தை கொடுங்க அப்பா. எந்த விதத்திலும் அப்பா ஆண்டவரே, அப்பா விமானங்கள் விபத்துக்குள்ள ஆகாதபடிக்கு பைலட்டுக்கு உரிய ஞானத்தையும் அப்பா அவர்களுக்கு தெளிந்த புத்தியும் தாரும் அப்பா. மகிமையுள்ள காரியங்களை செய்ய, எந்த விதத்திலும் அவர்களுக்கு சிக்னல் தடைப்படாதபடிக்கு சிக்னல் கரெக்டாக செய்யும்படியாகவும் இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் வழியாக அப்பா ஆண்டவரே அப்பா சுகமாய் பயணங்கள் இருக்கும்படியாக உதவிச்சேங்க. அதே போல ட்ரெயின் ஓட்டுகிற ஒவ்வொரு டிரைவர்ஸ்க்கு வேண்டி ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் உன்னத ஞானத்தையும் உன்னத கவனத்தையும் அவர்களுக்கும் கொடுங்கப்பா. அப்பா எந்த விதத்திலும் எந்த ஒரு பாதிப்புக்குள்ளாகாதபடிக்கு அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அன்றுவரே ட்ரெயின்களை இயக்கும்படியாக உதவி செய்வீராக. சிக்னலை கவனித்து அப்ப ட்ரெயினை இயக்கும்படியாக அந்த ஞானத்தின் கிருபலை தருவீராக. அதே போல சாலையில அப்ப ஓட்டுகிற ஒவ்வொரு ஓட்டுநர்களுக்கு வேண்டி ஜெபிக்கிறோம், ஒவ்வொருத்தருக்கும் உன்னத ஞானத்தையும் உன்னத கிருபலை தாரும். அப்ப அன்றுவரே அரசாங்கம் அப்ப சொல்லுகிற அப்ப அந்த அப்ப டிராபிக் விதிமுறைகளை பின்பற்றக்கூடிய அந்த இருதயத்தை ஓட்டுகிறதான ஒவ்வொரு வாகனங்கள் வாகன ஓட்டிகளுக்கும் கொடுப்பீராக. ஆம் தகப்பனே, அப்பா கவர்மெண்ட் என்னென்ன டிராபிக் ரூல்ஸுகள் அப்பா பின்பற்ற சொல்லுகிறாங்களோ அந்த டிராபிக் அப்ப ரூல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஓட்டுநர்களும் பின்பற்ற உதவிச்சீங்க. அதே போல மது அருந்து விட்டு யாரும் வாகனங்களை இயக்கக்கூடாதப்பா. அப்பா அதே போல தூக்க கலக்கத்துல யாரும் வாகனங்களை இயக்கக்கூடாதப்பா. எல்லா வாகன ஓட்டிகளுக்கும் அப்ப தேவையான பலனையும் ஞானத்தையும் கிருபைகளையும் கொடுப்பீராக. மகிமையுள்ள காரியங்களை அப்பா அந்த வாகன ஓட்டுகிற ஒவ்வொருத்தரோடைய வாழ்க்கையை செய்யுங்க. ஒவ்வொரு வாகன ஓட்டிகளையும் ரட்சிப்பீராக. மகிமையுள்ள காரியங்களை செய்யுங்க சப்பா. எல்லா ஜபங்களையும் ஆண்டவராகிய அப்பா கிறிஸ்தேசுவின் விளையற பெற்ற நாமத்தில் கெஞ்சுறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென்.
0: சிறு பிள்ளையில கடத்திட்டு போயிறாங்க, வாலி பிள்ளையில கடத்திட்டு போயிறாங்க. இப்படிப்பட்டவங்களை எல்லாம் கர்த்தர் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். கடத்திட்டு போற மக்கள் தேவன் ரட்சிக்கணும். அவங்க இப்படிப்பட்ட பாவமான செயல்களில் ஈடுபடக்கூடாது. அதுக்காக சாப்பிடணும்.
5: ஸ்தோத்திரமாப்பா, துதிக்கிறோம் ராஜாங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தேசம் முழுவதும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை ஆண்டவரே கடத்தி செல்கிறாங்க தகப்பனே. கத்தாவே, அந்த ஆண்டவரே மக்களை நீர் எப்படியாவது சந்திக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. தேசம் முழுவதும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகளை சுற்றி நீர் வேலி அடைச்சிட்டு நீர் பொருட்படுத்த கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன. சிறு குழந்தைகள் ஆண்டுகிற தகப்பன கடத்தி சென்று ஆண்டுகிற தகப்பன, அவர்கள் என்னென்ன காரியங்களுக்கு ஆண்டுகிற ஈடுபடுத்துறாங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் அவர்களை விட்டு நீர் விலக்கி போடும்படிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன. சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆண்டுகிற தகப்பன, நீர் ஆண்டுகிற கரை வைத்து நீர் பாதுகாக்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். எந்த வீடுகளிலும் சிறு பிள்ளைகள் காணாமல் போகாதபடி பாதுகாத்துக்கோங்க தகப்பன. ஆண்டுகிற சிறு பிள்ளைகளை கடத்தி செல்கிற அந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. சிறு பிள்ளைகள் ஒருபோதும் ஆண்டவரே கத்தாவே கடத்தி செல்லாதபடிக்கு ராஜா நீங்க தான் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்த முடிக்கா கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. தேசம் முழுவதற்கு தானே சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும் சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படவும் சிறு பிள்ளைகள் ஆண்டவரை தேடவும் அண்டிக் கொள்ளவும் நீங்க தாமே பலப்படுத்த முடிக்கா கெஞ்சி கேட்கிறோம். இந்த சிறு பிள்ளைகளை கொரோனா வைரஸ் ஆண்டு ஒருபோதும் தொடாதபடி நீர் பாதுகாத்து பலப்படுத்தபடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அலி பிள்ளைகளும் எங்கேயும் காணாமல் போகாதபடி பாதுகாத்துக்கோங்க தகப்பனே. நீங்க முழுமையாய் பொருட்படுத்த ஆசீர்வதிக்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். துதிகனமாக்கிமே யாவற்றையும் செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
0: சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜபையினை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியாக மாதிரி வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் எப்போ வேணால் நீங்கள் கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போது சௌகரியமாக வெளியே ஊழியத்து போயிடுவாங்கங்களா, சில நேரத்தில் வெளியே ஊழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லாம. ஹல்லேலூயா.
6: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
7: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. இமெயில் அட்ரஸ் acinkaram@gmail.com.

0: சரி, மந்தைகள் வேலை எப்படி இருக்கணுமா? கவனமாக இருக்கணும். கர்த்தர் வரப்போகிறார். கர்த்தர் ஊழியத்தில் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் ஊழியத்தை நிறைவேற்றுக்கு என்ன செய்யணும்? கவனமாக செய்யணும். எதை செய்யலை எப்படி செய்யணுமா? மனப்பூர்வமாக செய்யணும். அப்போ கர்த்தர் நம்ம ராஜ்யத்தை நமக்கு தருவார். முதல்ல கர்த்தர் ராஜ்யத்தை யாருக்கு தர்றாரு? அந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நமக்கு விருப்ப வாஞ்ச. ரெண்டாவது கர்த்தரத்தில் அன்புக்கு வரும். மூணாவது என்ன செய்யணும்? மனப்பூர்வமாக செய்யணும். ஊழியத்தை நிறைவேற்ற கவனமாக இருக்கணும். மந்திக்கு நம்ம மாதிரியாக இருக்கணும். மந்த மற்றவங்களுக்கு நம்ம ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். அப்போ தான் ஆத்துமாக்களை கொண்டு வர முடியும். நான்காவதாக லூக்கான் சுவிசேஷம் 12:31-32.
1: தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: இவைகளை என்ன செஞ்சாரா? கூட கொடுக்கிறாரு.
1: பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார்.
0: அந்த ராஜ்யத்தை கொடுக்க என்ன செய்யறாரு? நமக்கு பிரியமா இருக்கிறாரு. நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒரு நாள் ஆயத்தப்படணும், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறாரு. ராஜ்யத்தை கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டர் வாஞ்சையோடு இருக்கிறார். பிரியமா இருக்கார் நமக்கு ராஜ்யத்துக்கு கொடுக்கறதுக்கு. கர்த்தருடையெல்லாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு இருக்கிறார். ஐயோ, தேசத்தில் இப்படி நடக்குதே, தேசத்தில் இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாரு? அப்படி வேதனையோடு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரை பார்த்தும் வேதனையோடு சொல்கிறாரு. கடைசி நாட்களில் வந்துட்டோம். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டே இருக்கணும். ராஜ்யத்தை கொடுக்க அவர் எப்படி இருக்கிறாரு? பிரியமாக இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு நம்ம பிரியமாக இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் நான் பெற்றுக்கொள்ளணும். மத்தேயு சுவிசேஷம் 25:34.
1: அப்பொழுது ராஜா
0: தமது
1: வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து
0: வாருங்கள்,
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: உலகம் உண்டானது முதல்
1: உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை
0: சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நமக்காக என்ன ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு? யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுப்பாரா? 35
1: பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்.
0: அப்ப அன்பா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எதெல்லாம் செய்யறோமோ அதை செய்யும் போது கர்த்தர் அந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள் 19:17.
1: ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
0: கர்த்தருக்கு என்ன செய்யறா? கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு யாரெல்லாம் இறங்குறோமோ அவங்க யாருக்கு கடன் கொடுக்கறாங்க? கர்த்தருக்கு கடன் கொடுக்கறாங்க. ஏழைக்கு இறங்கினா போதும்.
1: ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
0: அவன் கொடுத்ததை
1: அவர் திரும்ப கொடுப்பார்.
0: பார்த்தீங்களா, ஏழைகளுக்கு யாரெல்லாம் உதவி செய்றாங்களோ கர்த்தர் என்ன செஞ்சுருவார்? அதை திரும்ப கொடுத்துருவார். ஒரு பைசா கூட கடன் வைக்கவே மாட்டார், கட்டாயம் தருவார். நீதிபதியின் புஸ்தகம் 28:27.
1: தரித்திரருக்கு கொடுப்பவன்
0: தாழ்ச்சி அடையான்.
1: தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும்.
0: தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. எந்த சூழ்நிலையிலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. குறைவு வராது. தாழ்ச்சியில் என்ன குறைவு இருக்காது. ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்யும் போது அவங்க வாழ்க்கையில் என்ன வராது? தாழ்ச்சியே வராது. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கலாத்தியர் புஸ்தகம் 2:10.
1: தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கர்த்துள்ளவனாயிருந்தேன்.
0: யார் சொல்ற இது? பரிசுத்த பவுல் சொல்ற. தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படி சொன்னாங்களா அவங்க பெரிய மூலிகாரலா? அவர் சொல்ற, நான் அதுக்கு முன்னாலே என்ன செஞ்சேன்? கர்த்துள்ளவனாயிருந்தேன். யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? முத ராஜ்யத்துக்கு மேலே வாஞ்ச இருக்கிறவங்க. ரெண்டாவது அன்புள்ளவங்களுக்கு. மூணாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு. நான்காவதாக நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது நமக்கு என்ன செய்ய ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? பிரியமாக இருக்கிறாரு. நம்ம கர்த்தரை கேட்டு பெற்றுக்கொள்வோமா, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, நான் எப்படியாவது உங்களை ஊழியத்தை செய்யணும், ஏன்னா நான் மற்றவங்களுக்கு உதவி செய்வேன், எனக்கு கொடுத்ததை நீங்கள் எனக்கு கொடுத்ததை நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம வீட்டு பக்கத்தில் எத்தனையோ பெரிய ஆள் எழுதியிருப்பாங்க, நம்ம கொடுக்காமல் நம்ம இருப்போமானா கர்த்தர் நம்மகிட்ட கடன் கேட்பார். ஒரு நாள் ஏழைகளுக்கு இறங்குறோம், கர்த்தருக்கு கடன் கொடுக்குறா, கர்த்தர் என்ன செய்வாரா, திரும்ப கொடுத்துருவார். ஏழை எளியங்களை பார்க்கும்போது உதவி செய்யும், நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்காக நம்ம ஏதாவது சின்ன உதவியாவது செய்யணும், கர்த்தடி ஊழியத்தை செய்யணும், கர்த்தரத்தில் அன்பு கொள்ளணும், உயிரத்தோடும் உங்கள் ஆத்மாத்தோடு முழு மனதோடும் கர்த்தரத்தில் அன்பு கொள்ளணும். அது மாத்திரம் இல்லை, கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஒரு ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நமக்குள்ள என்ன வேணும், வாஞ்ச விருப்பம் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஆண்டவர் ராஜ்யத்தில் நமக்கு பங்கு இருக்குது. பெற்றுக்குள்ள நம்மளை இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நம் உலகத்தில் இருக்கும்போதே நம்ம தகுதியாக வேண்டும். நம்ம ஆத்மா எப்போ எடுத்துக்கொள்ள கூட நமக்கு தெரியாது, நம்ம எப்போ பரலோ ஆண்டவராக இயேசுக்கு வருவார் நமக்கு தெரியாது, நம்ம எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை கர்த்தர் சொல்ல, கர்த்தர் சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்க, திடீர்னு நம்ம ஆயத்தப்பட முடியாது, இன்னைக்கு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துன்னு சொல்லி கேட்போமா.
1: நம்ம எல்லாம் எழுத நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போமா.

ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், இதோ உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு மீண்டும் நான் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்வேன். ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளில் கூட இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நாம் இழந்து போகலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்தை இழந்து போகணும் என்று சொன்ன நரகத்துக்கு தான் போகணும், நரக படுகொலிக்கு தான் போகணும், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று இயேசு சொன்னார். அந்த ராஜ்யத்திற்கு போக விரும்புகிறீர்களா, அல்லது பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? அன்பானவர்களே, எதை நீங்கள் இழந்து போனாலும், உங்கள் வீட்டை இழக்கலாம், உங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து போகலாம், பணத்தை இழக்கலாம், வேலையை இழந்து போகலாம், சொத்து சுகத்தை இழந்து போகலாம், ஆனால் பரலோகத்தில் மாத்திரம் நம்ம இழந்து போகவே கூடாது. இன்றைக்கு அர்ப்பணம் செய்யுங்க, ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பரலோகத்தை இழந்து போயிடக்கூடாது பிரியமானவர்களே. யார் யாருக்கெல்லாம் அந்த ராஜ்யத்தை ஒரு ஆயுதம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை தான் நாம் கேட்டோம். முதலாவது, யார் அந்த பரம ராஜ்யத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை ஒரு ஆயுத்தம் பண்ணுகிறார், அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆம், மேலானவர்களை விரும்புவோமா, பரலோகத்தை விரும்புவோமா? ஆண்டவரே, அந்த மேலான பரலோகத்துக்கு நான் வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணம் செய்வோமா? அன்பானவர்களே, இந்த உலகத்தை அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விரும்புவோமா? ஆண்டவரே, என்னுடைய ஆசை இந்த பூமி கிடத்த காலத்தில் இருக்கக்கூடாது, நான் பரலோகத்தை விரும்ப வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிங்கள். இரண்டாவதாக, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாராம், அவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு முழு ஹிருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலதோடும் யார் யாரெல்லாம் இயேசுவிடத்தில் அழியாத அன்பு கூறுகிறோமோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். மூன்றாவதாக, யாருக்கு அந்த ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறாரா, அவர்களுக்கு ஊழியம் செய்கிற இயேசுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். எப்படி அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும்? மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் இயேசுக்கு நீங்கள் உண்மையாய் ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்கென்று ராஜ்யத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். இரவு பகல் அங்கு இல்லை, சூரிய வெளிச்சம் தேவையில்லை, தேவடைய மகிமின் பிரகாசம் உங்கள் மேல் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். சொல்லுவோமா, ஒழித்து அசட்டை பண்ணியிருக்கிறோமா, சரிவர ஒழித்துக்கு வராமல் செய்யாமல் இருக்கிறோமா? அன்பானவர், இன்றைக்கு அந்த ஊழியத்தை செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். என்ன பிரச்சனையும் பார்க்காதீங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். நான்காவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாரா, மற்றவர்களுக்கு உதவி, தரித்திரருக்கு ஏழை எளியவர்களுக்கு யார் யாரெல்லாம் இறங்கி உதவி செய்கிறார்களோ அவர்களுக்காக அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், என் பிதாவினால் ஆசிரிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம் என்று சொன்னார். யாருக்கு அந்த ராஜ்யம்? ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு, தரித்திரருக்கு இறங்குறவர்களுக்கு. இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோம். எனவேதான் கர்த்தர் சொன்னார், பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோம். அந்த நான்கு காரியங்களுக்காக அர்ப்பணம் செய்து தேவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள தீவிரிப்போம். நன்றி பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உண்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, என் பிதாவின் வீட்டில் வான் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னீரே அப்பா. அந்த பரலோகத்திற்கு வர என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பரம ராஜ்யத்தின் மீது, அந்த நித்திய வீட்டின் மீது எங்களுக்கு ஒரு வாஞ்சையை தாரும் ஆண்டவரே. அப்பா, அந்த வாஞ்சையை விருப்பத்தை எங்களுக்கு தாரும். பூமியில் உள்ளவர்கள் மேலானவை நாடுகள் சொன்னீரே, உன் மீது அந்த நாட்டத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் அழியாத அன்புடனே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறக்கூடிய அந்த அன்பை எங்களுக்கு தாரும் ராஜா. நாங்கள் உமக்கென்று உண்மையோடு உத்தமத்தோடு ஊழியம் செய்யக்கூடியவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்மிடத்தில் பெற்ற ஊழியத்தை நாங்கள் செய்ய கண்ணும் கருத்துமாயிருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாய், தரித்திரருக்கு இறங்குறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்போ அந்த வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக இப்பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தப்படுத்தும் ஐயா. அந்த பரலோக ராஜ்யத்தின் மீது ஒரு வாஞ்சையை இப்பொழுது கர்த்தர் உருவாக்குவீராக. தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய ஆவியான ஒரு விசை கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆவியான இறங்கி அப்ப அந்த வசந்தத்துக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை தொடுவீராக, வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி. வேதம் சொல்கிறது, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவனே. ஆம்,
பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் கரத்தில் அர்ப்பணம் செய்து அவர் நோக்கி பார்த்து கூப்பிடுவோமா, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வந்து தங்குங்கப்பா, நான் பரலோகத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே, ஐயா எனக்குள் வர வேண்டும் ஆவியானவரே, எவ்வளவு நேரங்களை காலங்களை வீணாக்கிட்டேன்ப்பா, என்னை மன்னியும், உன் மீது வாஞ்சியை எனக்கு உருவாக்கும், தேவன் மேல் வாஞ்சியை எனக்கு உருவாக்கும் ஆண்டவரே, தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் அவருக்கென்று உமக்கென்று உண்மையை ஊழியம் செய்ய எனக்கு அந்த பெலத்தை கொடுங்க ஆவியானவரே, ஏழை எளிய மக்கள் மீது நான் தரித்திர நினைத்துக் கொள்ள முடிக்கும், அவர் உதவி செய்ய முடிக்கும், அந்த அன்பை என் உள்ளத்தில் ஊற்றும், வாங்க பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி வாஞ்சியோடு நம்ம கேட்போமா. பிரைஸ் தி லார்ட்.

0: ரக்கிரியை போடுங்க ஆண்டவர், ரக்கிரியை போடுங்க ஆண்டவர், ரக்கிரியை போடுங்க ஆண்டவர், ரக்கிரியை போடுங்க ஆண்டவர். பல்லமேல் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பல்லமே இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. பல்லமையினால் நிரப்புகிறாக, அக்கிலா நிரப்புகிறாக, தேப்பிரசுரத்தால் நிரப்புகிறாக, மகிமையினால் நிரப்புகிறாக, அக்கிலா நிரப்புகிறாக. ஆண்மை கண்களை திறந்துருங்க ஆண்டவர், திறந்துருங்க, அறிந்து கொள்ளட்டும், அண்டி கொள்ளட்டும், உங்க கருத்துல அன்பு வரட்டும் ஆண்டவர். ஓ சீச சீச சீச சீச சீச சீச, வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. உமை துதிக்கிறமை, போற்றுகிறமை, வாழ்த்துகிறோம், வணங்குறமையா. நீர் நிரப்பி கொண்டிருக்கிறீங்கப்பா, எங்க பழத்தில அல்ல ஆண்டவரே, பராக்கத்தில் அல்ல, நீர் நிரப்பி கொண்டிருக்கிறீரப்பா. உமக்கு மகிமராஜா, நிரப்பி கொண்டே இருங்கப்பா, நிரப்பி கொண்டே இருங்கப்பா. மனக்கண்களை திறந்துடுங்க, பிரகாச மனக்கண்களை தந்துடலும். ஆன்மீக கண்களை திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க. இன்னும் இன்னும் இன்னும் ஆண்டவர், இன்னும் ஆண்டவர் பேசுங்கப்பா, ஒரு பிள்ளையிலோடு பேசுங்க ஆண்டவர், பிள்ளையிலோடு பேசுங்க ஆண்டவர், பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர. அன்பாய் வழிநடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த மக்களை ஆசீர்வதிங்கப்பா. வல்லமையில் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், கொடப்படாத மக்களை கொடப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும். பரிசுத்த பாதையில் நடத்தும் ஐயா, பரலோகாசியாக மாற்றுங்கப்பா. அக்கினி மலர்ந்து காத்துக்கோங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பீங்க ஏசப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. என்ன நோயா இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, என்ன பலேண்டாலும் குடமாக்குங்க ஏசப்பா. மந்திர சக்திகள் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அதமாக்கிப்படுங்க, அபத்தமாக்கிப்படுங்க, நிர்மலமாக்கிப்படுங்க ஆண்டவர். வல்லம் இறங்கட்டும், வியாதிகளை குணமாக்கும் ஆண்டவர். இப்படி வல்லம் எல்லாருக்கும் இறங்கட்டும், வியாதியை குணமாக்கும் அப்பா, நோயை குணமாக்கும், பலேண்டை குணமாக்கும். மந்திரம் செய்வனைகள் எல்லாம் உடைத்துப்படுங்க, பிசாசுங்க எல்லாம் அழித்துப்படுங்க, அதமாக்கி போடுங்க. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆண்மை கண்கள் திறந்துடுங்க, அறிந்து கொள்ளும், எண்ணிக்கொள்ளுமை சார்ந்து கொள்ளணும் ஆண்டவர். அப்பா வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, குழந்தை பாய்க்கெல்லாம் சௌரி குழந்தை பாய்த்தாங்க, திருமணம் நடக்காத சகுலருக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. மாயமந்திர சக்தி எல்லாம் அழித்துப்படுங்க, கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஐயா. ஜீவனுள்ள தேவனையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோமே. தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரஞ்சர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பாவத்திலையும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. படிக்கிறவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ஆண்டவரே. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஐயா, பலத்த அற்புதங்களை அடையாளம் செய்யுங்க. உங்கள் மகத்துமில் நாம மாத்திரம் மகிழ்படட்டுமே, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உங்கள் பரிசுத்த நாம மகிழ்படுவதாக கர்த்தாவே. எங்கள் பிள்ளைகள் யார் பெயிலாக கூடாது ராஜா, எல்லாருமே நல்ல மதிப்பினாய் பாஸ் பண்ணணும் அப்பா. எல்கேஜியிலிருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாஸ் பண்ணுங்க, நாம் மகிழ்படணும். யாருமே பயிலாக கூடாது ராஜா, அவங்க நாம மாத்திரம் மகிழ்படட்டும். பரலோகத்தின் தேவனே அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க, மகிமையான கரிச்சிங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டி கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரிச்சிங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனமாக்கி முக்கிய செலுத்துகிறோம், ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்கள் கேட்டு கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேறு யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம்தான். அதே போல் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும், தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்ட் ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்கள் மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுகிறதா இருக்கீங்க, ஒரு உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னென்னா கூகுள் ஆப் ஸ்டோரில் போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்கள் படித்து கொள்ளலாம். தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில் படிக்கலாம், தெலுங்கில் படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் எஸ்தர் ராணின்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்கள் படிக்க முடியாது, கேட்கணுன்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிளை நீங்கள் போயிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதில் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்கள் உங்கள் பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சிங்கன்னா உங்கள் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகனா ஆதியாகம் தேர்வு செய்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரம் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதில் வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கிறதுனால இப்போ நெட்டெலாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குகிறோம், நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கொண்டால் நீங்கள் சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேரில் பைபிள் இருக்கிறது, நீங்கள் வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தலில் வரும், திடீர்னு புதிய ஏற்பாடில் வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பெரிய மாணவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asvinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் உபாகம் புஸ்தகம் 13:4.
1: நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக.
0: கர்த்தரை என்ன செய்ய நம்ப பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை பற்றி கொள்ள நினைச்சு உறுதியாக பிடிச்சிக்கணும். இயேசு நீதான், நீங்கள் தான் ஆண்டவரே, எனக்கு உண்மை தவிர யாரும் இல்லை, நீங்கள் தான் சொல்லி அவளை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுவீங்கன்னா நம்ம பெரிய காரியத்தின் வாழ்க்கையில் செய்வார். ஆனால் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷர் 6 வாசிக்கிறோம், 37
1: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும்
0: என்னிடத்தில்
1: வரும்
0: என்னிடத்தில்
1: வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தருக்கு வரவங்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, புறம்பே தள்ளவே மாட்டார். புறம்பின் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: பார்த்தீங்களா, ராஜ்யத்தின் புத்திரர் என்ன செய்வாங்க, கர்த்தர் கீழ்படியாதனால புறமான இருளை தள்ளப்படுங்க. ஆனால் இங்கே ஆண்டு சொல்கிறாரு, என்னிடத்தில் வரவுகிற என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன்.

0: பொல்லாதான் அப்படின்னு காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்க. நாளை நம்மளுடைய நாளை என்ன நடக்குன்னு தெரியல. ஒரு உறுதியாக பிடிச்சிக்கணும். இயேசு நீ தான், நீங்கள் தான் எனக்கு எல்லாம். என் வாழ்க்கையை முழு பொறுப்படுத்திக்கோங்க. என் காலங்களும் உங்களை கருத்தில் இருக்கு. நான் ஒரு உறுதியாக பிடிச்சிட்டா ஒரு நாள் நம்மளை புறமே தள்ளவே மாட்டார். அல்லேலூயா. முதலாவது பார்க்க, தேவனை பற்றி கொண்டவங்களுக்கு கர்த்தர் என்ன நன்மை தாராக இருந்தால் நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 63 சங்கீதம் 8 வசனம்.
1: என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது.
0: சாவித்ராஜர் சொல்றாரு, என் ஆத்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது.
1: உமது வலதுகரம்
0: என்னை
1: தாங்குகிறது.
0: பார்த்தீங்களா, ஆண்டோட வலதுகரம் நம்மள தாங்குறது. சொல்றாங்களே, இப்ப எப்படிதான் கஷ்டப்படுறாங்களா, பின்னால் இவருக்கு யாரு பாப்பா அப்படிலாம் சொல்றாங்க. கர்த்தரை உறுதியா பற்றி கொள்ளும்னு என்ன சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆண்டோட வலதுகரம் என்ன தாங்குறது. கர்த்தருடைய வலதுகரம் தாங்கும், கட்டாயம் நம்மளை தாங்கும். அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கத்திரம் பின்பற்றினோம்னா, கத்திர பற்றி கொள்ளணும்னா, படுக்கையில் இருந்தால் கூட கத்திரம்பளை என்ன செய்கிறாரு, தாங்குகிறார். அல்லேலூயா. அதை நம்ம கத்திர உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாக அவரை பிரிச்சுக்கணும். நீங்கள் தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம், நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம கத்திரத்தை ஒப்பு கொடுக்கணும். அதை தான் இங்கேயும் சொல்கிறாரு, 73 சங்கீதம் 23-24.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும்
0: உம்மோடு இருக்கிறேன்.
1: என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
0: முடிவில்லை நான் மகிமையில் ஏற்றுக்கொள்ள, நம்ம கர்த்தரோடு இருந்தால் அவர் வலது கரம் தாங்கும். நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவார். மகிமேல நம்மளை ஆண்டு ஒரு நாள் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அதனால தான் அவர் என்ன செய்யணும், உறுதியாக பற்றி கொள்ளணும். நீ தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி பற்றி கொள்ளணும். என்ன வந்தாலும் என்னை விடவே மாட்டாண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம உறுதியாக அவரை பற்றி கொள்ளணும். அவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் கூட அவரை விட்டு வலது வரவும் செய்யக்கூடாது, இடது வரவும் செய்யக்கூடாது. முடிவறிந்தும் நினைச்சிருக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாளில் முடிவரை நலித்திருந்தால் தான் ரட்சிக்கப்பட முடியும். வாசித்து பாருங்கள், மத்தியுள்ள சுவிசேஷம் 24 அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 13 நினைக்கிறேன்.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: பார்த்தீங்களா, முடிவிறந்த நிலை நிற்பவனே என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான். முடிவிறந்து நிலைக்கணும். என்ன வந்தாலும் சரி, நீர் எனக்கு போதுமாண்டவர் அப்படின்னு சொல்லி காலை உறுதியாக பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. அவரை பற்றி கொள்ளணும். பற்றி கொண்டார், ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஏசாயின் புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனம்.
1: நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே,
0: நான் உன் தேவன்.
1: நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்.
0: என் நீதியின் வலது கரத்தினால்
1: உன்னை தாங்குவேன்.
0: பார்த்தீங்கன்னா, பயப்படாது, உன்னோடு இருக்குன்னு திகையார், உன் தேவன் பலப்படுத்துவார். நம்ம பலவீனமாக இருக்க நினைக்கிறீங்களா, ஐயோ நான் இவ்வளோ பலவீனமாக இருக்கேன், என்னோடய சரீரம் எப்போ நல்லா பலப்பட நினைக்கிறா, அதுவும் சொல்கிறார். இப்போ தாங்குவேன்னு சொல்கிறாரு, சகாயம் பண்ணுறாரு, உதவி செய்கிறவர். இந்த உலகத்தில் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உதவி செய்யலாம், பின்னால் சே எப்போ பாரு உங்களுக்கு உதவி தானா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கத்திரி சொல்கிறாரு, சகாயம் பண்ணு மாத்திரம் உங்களுக்கு என்ன செய்கிறாரா, வலது கருத்துறால தாங்குற தேவன் நம்ம தேவன். எவ்வளோ அன்புள்ள தேவன் பாருங்கள், உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை போல் அன்புள்ள தேவன் உலகத்தில் யாருமே இல்லை. அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன். அது மொத்தத்தில் 13 வசனம் ஏசாயா 41:13.
1: உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான்
0: உன் வலது கையை பிடித்து
1: பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
0: பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உலகத்தில் திரும்ப துணை இருந்தால் கூட ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. கணவன் மனைவி கைவிடுறாங்க, மனைவி கணவனை கைவிட்டுறாங்க, தாய் பிள்ளைகளை கைவிடுறாங்க, பிள்ளைகள் தாயை கைவிடுறாங்க. கைவிடுறது மாத்திர இல்லை, எத்தனை தாய்மார் பிள்ளைகளை வந்து கொண்டு விடுறாங்க. ஒரு நியூஸில் நிறையா பார்க்குறோம், 2 குழந்தை அப்படியே தண்ணி தொட்டி தூக்கி போடுறாங்க. கணவனை வந்து மனைவி வெட்டிடுறாங்க, மனைவி வந்து கணவன் வெட்டிடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறார், நம்ம வலது கருத்தை பிடித்து என்ன சொல்கிறாரா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் துணை மாத்திரம்தான் மாறாத துணை. மனைவியோட துணையும் மாறிடும், அம்மா அப்பா துணையும் மாறிடும், குழந்தைகளுடைய துணை தாய்க்கும் மாறிடும். கர்த்தருடைய துணை மாத்திரம் மாறாத துணை. அல்லேலூயா. அவர் என்னைக்கு கையை பிடிச்சாரோ இந்த நேரம் வரைக்கும் நம்மளை விடலை.

0: 82வது வருஷம் எங்கள் அப்பா இறந்துட்டார். ஆண்டவர் சொன்னார், உங்கள் அப்பா அம்மா இறந்து போகலாம், நான் வந்து உன்னை ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன், உன் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யலை, கைவிடவே இல்லை. அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பேர் கைவிட்டுறாங்க. அவர் சொன்னார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னார். அன்னைக்கு சொன்ன தேவன் இன்ன வரைக்கும் கைவிடவே இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வரும், வராமல் இருக்காது. வந்தாலும் கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு வினாடியும் போதுமான அவர் வந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் தாங்குகிறார். அவரை மனுஷன் உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும். லேசாக இல்லை அன்று சொல்கிறார். ஒரு நாள் ஜெபம் பண்ணிவிட்டு மறுநாள் விட்டுறக்கூடாது. அதுன்னு சொல்கிறார் கர்த்தர்ன்னு சொல்கிறார். முடிவிருந்த நிலை நிலை போனோம் நிலைக்கணும். முடிவிருந்த அவர்களை நிலை நிலைக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர் வீட்டு வலதுறையும் செய்யக்கூடாது, வீட்டு இடதுறையும் செய்யக்கூடாது. முடிவிருந்த நிலை நிலைத்திருக்கணும். அவர்கள் நிலைச்சிருந்தா நிச்சயமாக நம்மளை ஒரு நாள் கூட விட மாட்டார், ரட்சிப்பார். இந்த உலகத்தில் மாதிரிக்கிறார், பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. ரெண்டாவதாக முதல்ல அவர் பற்றி கொண்டார். நம்ம என்ன செய்கிறார், நமக்கு என்ன கொடுக்குறாரு, அவர் வளர்த்துக்கிற நம்மளை தாங்கிறது, நமக்கு சகாயம் பண்ணுறாரு, வலதுகத்தினால தாங்குறாரு. அது மாத்திர ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன சொல்ற, நம்ம வலதுகிறதை தாங்கி ஆலோசனை தந்து நம்ம எங்கே கொண்டு சேர்க்குறாரு, அவர் மகிமையிலே நம்ம சேர்த்துக்கொள்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவரை இயேசுகிறது. அவரை நம்ம எப்படி பிடிச்சிக்கணும், உறுதியாய் பிடிச்சிக்கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடித்துக்கொள்ள வேண்டும். தீப்தியாசில் வேலை செய்வோம், எங்கள் ஆஃபீஸுக்கும் அவங்க வீட்டுக்கும் எப்படி 1 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோ தூரம் போயிட்டு என்ன செய்வோம், 6 மணி. அப்போ எங்கள் வீட்டில் ரேடியோ கிடையாது, அவங்க வீட்டில் ரேடியோ இருக்குது. அப்போ யார் யார் வீட்டிலோ ஒருத்தர் வீட்டில் தான் அப்போல்லாம் ரேடியோ இருக்கும். நான் ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால் அப்போ அவங்க வீட்டில் மட்டும் ரேடியோ இருப்போம். 6 மணிக்கு உடனே நான் ஓடுவேன் பாருங்க, வண்டி இருந்தாலும் இடிச்சிட்டு போகிறேன், என்ன இருக்கோ அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். இடிச்சிட்டு போய் 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது எங்கள் வீட்டுக்கும், நான் தீப்தியாசம் வேலை செய்கிற இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். போய் ஆண்டோடைய வார்த்தை கேட்குறதுக்காக அவ்வளோ வேகமாக போவேன். அப்போ இந்த விஸ்வானியில் கேட்போம். அந்த அளவுக்கு கர்த்தர் அப்பயே எனக்கு ஒரு வாஞ்சியை கொடுத்துருந்தார். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கும் கர்த்தரையில் 1 நிமிஷம் கூட கைவிடாமல் எனக்கு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உடுத்த உடவும் தங்க இடமும் சாப்பிட உணவும் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ பிறந்து இன்றைக்கி உங்கள் மத்தியில் கர்த்தரை எனக்கு கொண்டு வச்சுருக்கிறார். அல்லேலூயா. அதை பற்றி கொள்ளக்கூடிய வாஞ்சை நமக்கு இருக்கணும். அப்போ கர்த்தரை அதெல்லாம் நமக்கு என்ன செய்வார், நிச்சயமாக நம்மளை ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது அவர் உறுதியாக பற்றிக்கொள். யாசாயின் புஸ்தகம் 26:3
1: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
0: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
1: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
0: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
1: நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர்.
0: பூரண சமாதானத்துடன் அவனை என்ன செய்வீங்க, காத்து கொள்வீர்னு சொல்லி யாசாய் சொல்றாரு. அவர் உறுதியாய் பற்றி கொண்டவனா, அவரே நம்பியிருக்கிறபடி நமக்கு என்ன கொடுக்குறாரு, பூர்ண சமாதானம். பூர்ண சமாதானம் எனக்கெல்லாம் பாருங்க, அம்மா அப்பா இல்லை, கண் பார்வை இல்லை, கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, இயேசு தவிர எனக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தரை நினைச்சார், அவரை நம்பியிருக்கிறவங்க என்ன கொடுக்குறாரு, பூர்ண சமாதானத்தை கொடுக்குறாரு. எந்த குறையுமே இல்லை. நாளைக்கு என்ன செய்ய நினைக்கலாம், கவலை வந்தாலும் யாசுபாடு சொல்லு, அண்ணன் இந்த பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, என்னாலும் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, எனக்கு நீங்கள் தான். எனக்கு இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னால் யாருமே தெரியாது, வாசா ஒன்று தான் தெரியும், வாசா தான் கூட்டிகிட்டு இருந்துச்சு, தெரியாதுமே தெரியாது. ஆண்டு அன்றைக்கி சொன்னேன், அப்போ தான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஊரில் யாருன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது, ஆண்டவரே வாசா நீங்கள் போச்சு, நீங்கள் போகிறோம், வாசா தான் எங்கள் கூட இருக்குது, யார் வாசாக்கா எப்படி இருப்பாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆண்டவர் நீங்கள் தான் என்னை பாதுகாத்துக்கணும் அப்படி சொல்லி தான் அன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதில் அன்னைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் என்ன செய்யல, ஒரு நன்மையும் குறைப்படாமல் கர்த்தர் ஒவ்வொரு உதவிக்கும் கர்த்தர் ஒருத்தரை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இது நீங்களே செய்யலாம். அது கத்தர் உங்களை உள்ளத்தில் பேசி கத்தர் எனக்கு உதவி செய்யக்கூடிய மனசை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அன்று மனசு கொடுக்கட்டா செய்ய முடியுமா, கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனசு கொடுத்து செய்ய வச்சுருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆண்டவர் சொல்லிட்டு தான் வந்த ஆண்டவரே எனக்கு என்னும் தெரியாது சுவாமி, எங்கள் வீட்டுக்கும் போகிறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை, அங்கே போனால் செவிக்க முடியாது, சர்ச்சைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உடைய வார்த்தை கேட்க முடியாது, நான் எப்படி ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்கட்டு எப்படி நான் பரலோகத்துக்கு வர முடியும், என்ன செய்யுது ஆண்டவரே, ஃபஸ்ட்டாக கூட போச்சு நீங்கள் போகிற ஆண்டவரை, நீங்கள் என்னை பொறுப்படுத்திக்கோங்க, நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார். சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். சந்தோஷம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமா, சமாதானம் வாழ முடியுமா, வாழவே முடியாதான். உண்மை உறுதியாக பற்றி கொண்டு உண்மை நம்பியிருக்கிறபடினால் பூர்ண சமானத்தோட காத்து கொள்ளுகிறீர். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நம்ம ஆண்டோடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம செவிக்க போகிறோம். அனைவரும் சேர்ந்து செவிப்போம்மா. எங்களை அன்பாக நேசித்து வழி நடத்துகிறங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பலப்படுத்தி சம்மானத்தை தந்து சந்தோஷத்தை தந்து அவங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துங்க ஏசப்பா. அவங்களுடைய வியாதிலாம் குணமாக்குங்க ஏசப்பா. நோயெல்லாம் குணமாக்குங்க. பலவீனத்தெல்லாம் குணமாக்குங்க ஏசப்பா. பெரும்பாட குணமாக்குங்க ஏசப்பா. அவங்க பலவீனத்தால் கஷ்டப்படுறாங்க ஏசப்பா, அவங்கள குணமாக்குங்க ஏசப்பா. பரலோக தகப்பனையுமே துதிக்கிறோம். கை கால் வலி உடம்பு வலி எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அவங்க ரத்தம் வலி பூசுங்கப்பா. குணமாக்கிருங்க குணமாக்கிருங்க. கிட்னியை குணமாக்குங்க ஆண்டவரே. தைராய்டை குணமாக்குங்க ஏசப்பா. கத்தாவை பிபி குணமாக்குங்க. உப்புச்சத்தை குணமாக்குங்க ஆண்டவரே. அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் குணமாக்குங்க ராஜா. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. அவங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சுகர் இருந்தால் குணமாக்கிருங்கப்பா. சுகர்னால் எவ்வளோ கஷ்டங்கள் ஆண்டவரே. என் தேவன் அறிவீரப்பா. சுகரை குணமாக்குங்க. சுகரை குணமாக்குங்கப்பா. வியாதியை குணமாக்குங்கப்பா. நோயை குணமாக்குங்க. பலவீனத்தை குணமாக்குங்க. மந்திரம் செய்வனை உடைச்சி போடுங்க. பிசாசுனுக்கு அழிச்சு போடுங்க ஆண்டவரே. என்ன பலவீனாலும் குணமாக்கும் உம்மால் முடியுமையா. இதோ மாம்சமான யாவருக்கு நான் தேவனை கர்த்தர். என்னால் செய்யக்கூடாத அவசியமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே. நீங்கள் அவங்களை குணமாக்கி ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனையும் ஸ்தோத்திரம். மந்திர கட்டு செவனை கட்டு உடைச்சி போடுங்கிறாச்சா. பெலிசினை கட்டு உடைச்சி போடுங்கிறாச்சா. அந்த கஷ்டத்தில் அழித்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திரும்ப நடக்கணேசப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்த தரணேசப்பா. சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. வியாபாரம் செய்கிற வியாபாரிகளை ஆசீர்வதிங்க. கத்துடி நாம மகிழ்ப்படுத்தும் ஆண்டவரே. கேஸில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவரே. பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டுமையா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தர வேண்டுமையா. படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை தர வேண்டும். ஞாபகத்தை தர வேண்டுமையா. எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறவங்க எல்லாருமே நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணுவோம்ப்பா. தேவ ஞானத்தை அவங்களுக்கு கட்டிட முடியாச்சு வைக்கிறோம். தேவ கிருவ அவங்களை சூழ்ந்து கொள்ள முடியாச்சு வைக்கிறாண்டவரை. வேண்டி கொடுத்துருக்கும்னு அணைப்பதற்கும் அதிகமாக கிரிச்சிங்க. ஆசீர்வச்சு உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க. நன்மையான இந்த ஈவும் பூர்ணமலை எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதியின் பிதாவளத்தில் இறங்கி வருகிறது. மாறுதல்கள் வேற்றுமையான எந்த நிழலின்னு சொன்னீங்களே சப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பறையும் ஆசீர்வதிக்கும் கார அவங்க தொடுவது அவங்களை உணரட்டும் ஆண்டவரை. பலப்படுத்துக காத்துக்கோங்க. எல்லா துதிகா நம் மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் அன்புரை சரியாஸ்வா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜெகிறோம் பரமபிதாவே ஆமே. கத்த நம்ம சேவத்தை கேட்டாரே கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா, நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள். இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களில் சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேறு யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிக்கை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிக்கை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல் ஆண்ட்ராய்ட் ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்கள் மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுகிறதா இருக்கீங்க, ஒரு உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னென்னா கூகுள் ஆப் ஸ்டோரில் போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்கள் படித்து கொள்ளலாம். தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில் படிக்கலாம், தெலுங்கில் படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்கள் படிக்க முடியாது, கேட்கணுன்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிளை நீங்கள் போயிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதில் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்கள் உங்கள் பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்கள் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதில் வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கிறதுனால இப்போ நெட்டெலாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்ஒர்க்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குகிறோம், நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்கள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கொண்டால் நீங்கள் சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேரில் பைபிள் இருக்கிறது, அதை நீங்கள் வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது எப்படின்னா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தலில் வரும், திடீர்னு புதிய ஏற்பாடில் வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டிருந்தாலே போதும். அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: கொலோசியர் புஸ்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணும்? ஜெபத்துல விழித்திருக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ண சொல்றாரு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணும். பரிசுத்த பவுல் இடைவிடாமல் ஜெபிச்சாராம் பாருங்களேன். கொலோசியர் புஸ்தகம் 1:9 அவர் சொன்னாரு, செஞ்சிருக்கிறாரு.
1: இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம்.
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணு பாத்தீங்களா? பரிசுத்த பவுல் சொன்னாரு, சொன்ன மாத்திர வாழ்க்கையில செய்தாரு. இடைவிடாமல் ஜெபம் பண்றோம்னாரு. நம்மளும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். ஜெபிச்சுட்டே இருக்கணும், தூச்சிட்டே இருக்கணும். நம்ம நடந்தாலும் உட்கார்ந்தாலும் பேசினாலும் நமக்கு அப்படி ஜெபிச்சா கூட இப்ப இருக்கிற பிரச்சனைகளுக்கு நமக்கு ஜெப நேரம் போதாது. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், எவ்வளவு காரியங்கள், நம்ம இடைவிடாமல் ஜெபிச்சாலும் நமக்கு நேரம் போகாது. அல்லேலூயா. ஜெபிக்கணும். சரி, யாருக்கு தான் ஜெபம் பண்றது அப்படின்னு நம்ம உள்ளத்துல ஒரு கேள்வி வரும். இவங்க சொல்றாரு, பரிசுத்த பவுல் சொல்றாரு, எபேசியர் புத்தகம் 6:18
1: எந்த சமயம்
0: இருந்தாலும் சரி, துன்பமா, இன்பமா, கஷ்டமா, வியாதியா, பலவீனமா, எந்த சமயத்திலும்
1: சகலவிதமான வேண்டுதலோடும்
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி.
0: நம்ம என்ன செய்யணும்? ஆவியில் அன்னி பாசல் நிறைஞ்சு எதுக்கு நமக்கு தெரியாது இல்லையா? சில கறி எதுக்கு தான் ஜெபிக்கிறது யாரு அப்படி நமக்கு தெரியாது. அதனால சொல்றாரு, எந்த சமயத்திலும் வேண்டுதலோ
1: விண்ணப்பத்தோடும்
0: ஆவினால அன்னி பாசல் நிறைஞ்சு ஜெபிக்கணும். நமக்கு தெரியாது பரிசுத்தவனே எதுக்கு ஜெபிக்க, ஜெபிக்க வைங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவர் கையில கொடுத்துட்டு மன உறுதி வேணும். ஒரு நாளைக்கு ஜெபிக்கிறது, ரெண்டு நாள் ஜெபிக்கிறது இல்ல, அப்படி இல்ல. அதுதான் மன உறுதி. மன உறுதியோடு ஜெபிக்கணும். ஒரு நாளைக்கு ஜெபிச்சுட்டு ரெண்டு நாளும் விட்டுறக்கூடாது. பரிசுத்தவான்களுக்காக எப்பொழுதும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜெபிச்சுட்டே இருக்கணும். அன்று எப்போ வர தெரியாது. நம்ம பரிசுத்தம் நிறைஞ்சு இங்கே அன்னி பாசல் நிறைஞ்சி ஜெபிக்கிறதே இல்லையா? நம்ம எல்லாம் ஆவிலிருந்து ஜெபிக்க வச்சோம்னா யாருமே ஜெபிக்க மாட்டேன்றோம். பரிசுத்த பவுல் நமக்கு சொல்லியிருக்காரு, எந்த சமயத்திலும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் பரிசுத்தவில மன உறுதியோடு பரிசுத்தவன்களுக்காக எப்பொழுது நம்ம ஜெபிக்கணும். அது நம்ம இந்த பரிசுத்தம் இப்போ நம்ம மனுஷர் மிஷினியர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கணும். அப்ப ஜெபிக்க முடியல. ஆண்டவரே கேளுங்க, சகரியா 12:10 சொல்லி, கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றுவேன்னு சொல்றாரு. கேளுங்க, ஆண்டவரே ஜெபிக்க முடியல கேளுங்க.
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும்
0: எருசலேம் குடிகள் மேலும்
1: கிருபையின் ஆவியையும்
0: விண்ணப்பங்களின் ஆவியையும்
1: ஊற்றுவேன்.
0: விண்ணப்பத்தின் ஆவியில் விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றுவேன்றாரு. நம்ம ஏசாட கேட்கணும், ஆண்டவரே விண்ணப்பங்களாவி ஊற்றுமாண்டவரே, கிருபையின் ஆவி விண்ணப்பங்களை ஊற்றுமாண்டவரே, நான் செவிச்சுட்டே இருக்கணும். பையன் செவ்வாவி ஊற்றுமனு சொல்லி நம்ம ஒரு நாளும் ஏசாட்டை கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி நாளுக்கு வந்துட்டோம். நமக்கு எப்போதும் கிருபையின் ஆவி விண்ணப்பங்களை ஊற்றும் ஐயா சொல்லி நம்ம கேட்டே இருக்கணும். இங்க சொல்றாரு, 1 Peter 4:7 வாசித்து பாருங்க.
1: எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. தெளிந்த புத்தி
0: உள்ளவர்களாயிருங்கள்.
1: ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள்.
0: தெளிந்த புத்தி நமக்கு வேணும். புத்தி தெளியாம இருந்த உலகத்துக்குள்ள இருந்தா தெளிந்த புத்தி வராது. உலக காரியத்துல மூழ்கி இருந்தா தெளிந்த புத்தி வராது. இங்க சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், ஜெபம் பண்ணுவதற்கு
1: ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள்.
0: ஜெபம் பண்றதுக்கு எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அன்று சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறி நினைக்கல. என்ன நம்ம வாக்குத்தில எத்தனையோ வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரே, இன்னும் வாக்குத்தம் நிறைவேறிலையே, எப்ப நிறைவேறும் நினைக்கல. இந்த காலத்தை நம்ம ஜெபிக்கணும். அதான் கர்த்தருடைய ஒரு பக்தன் பாடிப்பாரு, காலத்தை அறிந்து வாழா விட்டால் கண்ணீர் விடிப்பாய். இதுதான் காலம் கடைசி. இப்ப நம்ம ஆண்டவரை கேட்கணும். நம்ம ஆண்டவரை விடா அப்படியா கேட்கணும், ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும். நம்ம நிறைவேற்ற நாள் இருக்கு நம்ம ஏமாந்து போக கூடாது. காலத்தை அறிந்து வாழ விட்டா கண்ணீர் வெடிப்பாய். இந்த காலத்தை நம்ம அறிந்து வாழாது. இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. இனி என்ன செய்யாது? காலம் செய்ய நமக்கு நமக்கு வாக்குத்த நாள் இருக்கு, வாக்குத்தாலும் ஏமாந்து பார்க்க கூடாது. இப்ப நம்ம செபிக்கணும். இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டேன்னா நமக்கு நாளை கிடைக்காது. நம்ம செபிக்கணும், ஆண்டவரே எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுமப்பா, நான் இன்னும் இப்படி இருக்கிறேன், எனக்கு எப்படியாவது இறங்கும் சொல்லி கண்ணீரோடு கேட்கணும். நம்ம செபிக்காம இருந்துட்டா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப கேட்கணும், ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நிறைவேற்றுமப்பா, நீ சொன்ன காரியங்களா நிறைவேற்றுங்க. கர்த்தர் எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு வாக்குத்தத்தை கொடுத்துருக்காரு. அந்த வாக்குத்தம் நம்ம அப்படியே அசதியா இருந்தோம்னா நம்ம வாக்குத்தத்தை நிறைவேறுவார், நிறைவேற்றணும். நம்ம ஏமாந்து போகக்கூடாது. இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்டா கட்டாயம் நம் வாழ்க்கையில் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. வாக்கு பண்ணினவ வாக்கு மாறாதவர். நம்ம கேட்கணும், கேட்காம இருந்தாலும் நிறைவேற்ற மாட்டார், கேட்கணும். அதுதான் ஒரு வசனம் இருப்பாருங்க, எசேக்கியேல் புத்தகத்துல 36:37 வசனம். வாக்குத்தத்தை நிறைவேறும் சொல்லி நம்ம கேட்டாதான் தருவாரு.
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக, நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி, அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும்.
0: என்ன பண்ணனா விண்ணப்பம் பண்ண வேண்டும். நம்ம ஆண்டு நம்ம கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறுக்கா நம்ம விண்ணப்பம் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவரே எத்தனையோ வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில் கொடுத்தீங்க, நிறைவேற்றணும் அப்ப ஒண்ணு கூட நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்கணும். கேட்டாதான் கொடுப்பாரு. அதான் நான் அவங்க வாக்குத்தத்தை நிறைவேறி நம்ம என்ன செய்யணும், கத்துட்டு என்ன செய்யணும், விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இனி வரப்போற இவைகளுக்கெல்லாம் தப்புன்னு என்ன செய்யணும், ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இரண்டாவதாக ஆண்டு சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 2:12 வசனம்.
1: கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும்,
0: கோபம் பற்றி எரியும்,
1: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்,
0: அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி எரியும், அண்டிக் கொள்கிற பாக்கியவர்கள். அண்டிக் கொள்கிற என்ன, அவரோடு ஒன்றரை கலக்கணும். அவரோடு ஒன்றரை கலந்துட்டோம்னா அவர் அண்டிக் கொள்ளணும். மழை வந்துச்சுன்னா என்ன செய்வோம், வீட்டுக்கு ஓடி வந்து வீட்டுக்குள்ள தங்கிடுவோம். மழை வந்துருச்சுன்னா என்ன செஞ்சிடும், வீட்டுக்குள்ள உடனே வந்து தங்கிடுவோம், வீட்டுக்குள்ள தங்கணும். வெளி மழையில இருந்தோம்னா மழை என்ன செய்யும், நம்மள நினைச்சு விட்டுரும் இல்லையா. அப்ப நம்ம என்ன செய்யறோம், மழை பெய்தா உடனே என்ன பண்ணுவோம், எப்படியாவது ஓடி வந்து கொடைகளை இருக்கோ இல்லையெல்லாம் ஓடி வந்து வீட்டுக்கு வந்துடுவோம். அதே பண்ண சொல்றாரு, கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றி அவர் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியவான்கள், அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். இந்த அண்டிக் கொள்ற காலங்களில் உலகத்தோடு வத்து வாழ்ந்துட்டு இருந்தேன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. கத்து திட்டமா சொல்றாரு, கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றி அவர் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியம் உள்ளவர்கள், அண்டிக் கொள்ளணும். உலகத்தை விட்டு நம்ம ஆண்டவர் மனம் திரும்பி இயேசுக்கு ஓடி வந்துடணும். இயேசுவே நீரிட போகுதுன்னு சொல்லி ஓடி வந்துடணும். இந்த நாள் தான் கடைசி நாட்கள். எந்த அளவுக்கு செபிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் பார்த்து பற்றி பிடிச்சிக்கணும். அது 73:28 பாருங்க, 73:28
1: எனக்கோ
0: எனக்கோ
1: தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம்,
0: எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நல்லம். இந்த உலகத்துல எல்லாம் இருக்கு, எத்தனையோ காரியங்கள் இருக்கு, அது நலம் அல்ல. எனக்கோ தேவன் அண்டி கொண்டிருப்பதே நலம். இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் நலம் அல்ல. அவர் தேவன் அண்டி கொண்டிருப்பதான் நலம். அவர் அண்டி கொள்ளணும், உறுதியை பிடிச்சுக்கணும், பார்த்து பற்றி பிடிச்சுக்கணும். இது உபத்திரத்தின் காலம். இப்ப அவர் அண்டிக் கொள்ள வேண்டும், அதிகமா அண்டிக் கொள்ளணும். எனக்கோ தேவன் அண்டி கொண்டிருக்கதே நலம். அவர் உறுதியை பிடிச்சுக்கணும், அதுதான் நலம். அதான் நல்லது, நலம்னா என்னது, அதான் நல்லது, வேற வழியில கிடையாது. அவர் நம்பிக் கொண்டிருப்பதனால. சங்கீத புஸ்தகம் 57:1
1: எனக்கு இறங்கும் தேவனே,
0: எனக்கு இறங்கும் தேவனே,
1: எனக்கு இறங்கும்,
0: எனக்கு இறங்கும்,
1: உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது,
0: உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது.
1: விக்கனங்கள் கடந்து போக மட்டும்,
0: விக்கனங்கள் கடந்து போக மட்டும்,
1: செட்டைகளின் நிலையிலே வந்து அடைவேன்,
0: செட்டையின் நிலையிலே வந்து அடைவேன். விக்கனங்கள் பயங்கரமான காலங்கள். எனக்கு இறங்கும் கர்த்தாவே எப்படி கேட்கிறாரு பாத்தீங்களா. நம்ம அண்டிக் கொள்ள ஆண்டவரே, அண்டிக் கொள்ள வேண்டும். இயேசு எந்த அளவுக்கு அண்டிக் கொள்றோமோ அண்டிக் கொள்ள வேண்டும். மழை வந்து எப்படி வீட தேடி ஓடி வர்றோமோ அதே போல அவரை நம்ம அண்டிக் கொள்ள வேண்டும். இங்க ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், லூக்கா சுவிசேஷம் 19:48
1: ஜனங்கள் எல்லாரும்,
0: ஜனங்கள் எல்லாரும்
1: அவருக்கு செவி கொடுத்து,
0: அவருக்கு செவி கொடுத்து
1: அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியா,
0: அண்டிக் கொண்டிருந்தபடியா. லூக்கா 13 சொல்றாரு பாருங்க, 13:34
1: எருசலேமே எருசலேமே,
0: நம்ம ஆண்டு அழைக்கிறார் பாருங்களேன், எருசலேமே எருசலேமே
1: தீர்க்கதரிசிகளை கொலை செய்து
0: உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே
1: கோழித்தன் குஞ்சுகளை
0: சிறகுகளின் கீழே
1: கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ
0: உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன்
1: உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று.
0: ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, எத்தனையோ தடவை கூட்டி சேர்க்க மனதா இருந்தேன், ஆனா உங்களுக்கோ மனதெல்லாம் போயிடுச்சு. நாம ஆண்டவரே, எத்தனையோ தடவை கூப்பிட்டீங்க ஆண்டவரே. கோழி எங்க ஊர்லாம் நாங்க பாத்திருக்கோம், கோழி பறந்து வந்துச்சுன்னா கோழி அனுப்பிச்சு கொக்கொக்கொக்கொக்கொக்கன்னு கூப்பிடுவோம். வேலை வே அங்க பறந்து போய் கூப்பிடும், இங்க பறந்து போய் கூப்பிடும், ஐயோ கோழி அப்படி கூப்பிடும். அதான் சொல்றாருங்க, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறோம். எத்தனையோ தடவை என்ன சரி கூட்டி சேர்க்க மழை தர உங்களுக்கோ மழை. இன்னைக்கு நம்ம கேட்போம் ஆண்டவரே, எங்கெங்கோ உங்க வீட்டு தூரம் போயிட்டு ஆண்டவரே, இன்னைக்கு நம்ம இடத்துல வர ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட வரப்பா, எனக்கு உதவிச்சிங்க, நம்ம அண்டி கொண்டிருக்கணும் அசுப்பா, நான் எப்போதும் உண்மையோடு தான் இருக்கணும் ஆண்டவரே, உங்க வீட்டு நான் தூரம் போகக்கூடாது ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கலாம். லூக்கான் சுவிசேஷம் 19:48
1: ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டி கொண்டிருந்தபடியா
0: செவி கொடுத்து ஆண்டவர் என்ன செஞ்சாங்களா அண்டி கொண்டிருந்தாங்க. நம்மளும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்ம அண்டி கொண்டிருக்க வேண்டும். கடைசி நாளில் வந்திருக்கோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் அண்டி கொள்ள வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. முத ஆண்டு சொல்றாரு, இனி சம்பவிக்க பாரு இவங்களுக்கு எல்லாம் தப்பு என்ன செய்ய, நீங்க தப்பு மனசுக்குமார முன்பாக நிற்க பார்த்தோட என்ன பண்ண என்ன செய்யணும், எப்பொழுதும் செபமண்ணி விழித்திருக்கு. ரெண்டாவது என்ன செய்யணும், கொஞ்ச காலத்தோடைய கோபம் பற்றி ஒரு அண்டி கொள்ற யாவரும் பாக்கியவான்கள். மூன்றாவதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், 2 Kings 7:9
1: பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி
0: நாம் செய்கிறது நியாயமல்ல
1: இந்நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள்.
0: இந்நாள் என்ன நாள், நற்செய்தியை அறிவிக்கும் நாள்.
1: நாம் மௌனமாயிருந்து
0: பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால்
1: குற்றம் நம்மேல் சுமரும்.
0: குற்றம் அங்க இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க, பயங்கர பிரச்சனை, சாப்பாடுக்கு ரொம்ப பிரச்சனை. ஆனா இவங்க என்ன செய்றாங்க, பரவாயில்ல இஸ்ரேல் சீரிய தேசத்துல போய் ஏதாவது இருக்கான்னு பாக்கலான்னு போறாங்க. இங்க இஸ்ரேலே ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். பொழுதுபிடி மட்டும் மௌனமா இருந்த குற்றம் நம்ம மேல சுமரும். இந்த நாள் என்ன நாள், நற்செய்திய அறிவிக்கும் நாள். அதே போல நம்மளுக்கும் கூட நம்மள ஆண்டவரை இயேசுக்கு சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொண்டார். நம்ம என்ன நற்செய்தி மற்றவங்களுக்கு இயேசு பத்தி நம்ம சொல்லி எதை ஒன்று சொல்லிடக்கூடாது, நற்செய்தி அறிவிக்கும் நாள். அதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் கிரியச்ச கூட ராக்காலாம் வரப்போகுது. இந்த நாள் என்ன செய்யணும், எல்லாரும் நம்ம எல்லாருக்கும் நற்செய்திய அறிவிக்கணும். அல்லேலூயா, நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பத்தி மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அல்லேலூயா, எல்லாருக்கும் ஆண்டவர் பத்தி நம்ம சொல்லணும். கடைசி வினாடியில இருக்கோம், எல்லாருக்கும் ஆண்டவர் பத்தி சொல்லணும். என்ன சொல்லணும் சொல்ற பாருங்க, சங்கீதம் 105:1
1: கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள்.
0: அவர் நாமத்தை என்ன செய்யணும், பிரஸ்தாபமாக்கு.
1: அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள்.
0: அவருடைய செய்கைகளை என்ன செய்யணும், ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்தணும். ஹல்லேலூயா. அவர் என்னென்ன நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு, என்னென்ன அற்புதம் செஞ்சிருக்கிறார், அந்த செய்கைகளை என்ன செய்யணும், ஜனங்களுக்குள்ள என்ன செய்யணும், பிரஸ்தாபடுத்தணும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களான் பாடி இயேசித்து வழி நடத்துறேன் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. அப்பா அந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க அப்பா. அவங்களோட பார்த்துருந்து கெஞ்சுகிறோம் அப்பா, ஒவ்வொரு தேவையும் சந்திங்க, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. எங்க எத்தனை இடத்துல மழை இல்லாத தேச இடங்கள்ல நல்ல மழையை தாருமாண்டவரே, மழைனால யாருக்கும் இந்த ஆபத்து விபத்து வராதபடி காத்துக்கொள்ளுங்க. மழையினால எந்த மாவட்டத்திலையும் எந்த கிராமங்கள்லையும் பாதிப்பு உண்டாகாதபடி காத்துக்கொள்ளுங்க. பரிபூரம் விடுதலை கொடுங்கறாச்சா, மழை இல்லாத இடத்துல மழையை தாரு சுவாமி. ஆண்டவரே ஆசீர்வாதமான மழையை தாருமையா, ஆண்டவரையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், ஆசீர்வாதமான மழை தாரு. தேவை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவை பிரசனத்தை மூடி கொள்ளட்டும். ஆண்டவரே வியாதினால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் குணமாக்க முடியா, கெஞ்சி ஜெபிக்கிறோம், கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா அவங்கள பார்த்துருந்து கெஞ்சிரும், எத்தனையோ காய்ச்சல் எத்தனையோ கொள்ளை நோய்களும் எங்கள் தேசத்தில் வந்து கொண்டிருக்கிறப்பா, நீங்கள் தான் குணமாக்கணும், நீங்கள் தான் குணமாக்கலையே சப்பா, உம்மால் மட்டும்தான் முடிகிறாச்சா அப்பா. ஹார்ட் பலவீனங்களை குணமாக்குங்க, பெரும்பாடு கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்கப்பா. கத்தாவேமே நோக்கி நாங்களை கெஞ்சிரோம். தலைவலியில கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்கப்பா. சளினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. அதிசயங்களை செய்ங்க, அற்புதங்களை செய்ங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அசியங்களை செய்ங்க ராஜா. அன்பின் தகப்பனையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். ஒரு இசை தொடுமையா, தொடுமையா, தொடுமையா முடி வல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா அமைய துதிக்கிறோம். மந்திரம் பெல்லீசனிங்களை அழிந்து போட்டும் கத்துடி கரங்களை தாங்கட்டு. அற்புதங்களை செய்யுங்க சப்பா. நானே இல்லாவ டீச்சர் கத்தன்னு சொன்னீங்க, நீங்கள் செய்ய முடியாது செய்விக்கிறோம். ஒரு குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும். சமாளாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் கஷ்டங்கள் மாற்றுமையா கண்ணீரை துடைச்சிருங்க. பிரச்சனையை மாற்றிருங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவாரஜர குடும்பங்களை ஆசிரியங்க. கேஸில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்து கொடுங்க, இணைக்கணுமையா. ஆத்துமா கண்களை திறந்து கொடுங்கமையா. அறிந்து கொள்ள உதவிச்சிங்க. இப்போ ஒரு குடும்பத்திலையும் உள்ளத்திலையும் சமானமையா. குடும்பத்தில் சமான் தருமையா. எத்தனை குடும்பங்கள் அப்பா சமான் இல்லாமல் இருக்காங்கப்பா. குடும்பத்தில் சமாளாத குடும்பத்தில் சமானத்தை தாரோ. உள்ளத்தில் சமானம் வேணாண்டவரே. அப்பாமி துதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆசீர்வாதத்தையும் சமானத்தையும் சந்தோஷத்தை நீர் கட்டளிட முடியாது செபிக்கிறோம். கத்தர் தம்முடைய சனத்தை பலப்படுத்தி சமான் தேர்லி ஆசீர்வதிப்பார்னு சொன்ன வாக்குத்தத்தை நினைத்தரலும் ஐயா. ஆண்டவரே நீ சொன்னீரே. அப்படியாக எங்கள் மக்களுடைய வாழ்க்கையில் எல்லார் குடும்பங்களையும் சமாளித்து தாரும், சந்தோஷத்தை தாரும். ஒரு வாழ்க்கையில் நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமையை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமசிதாவே. ஆமே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கார், கலங்காதீங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: நம்முடைய 24 மணி நேரம் ஜப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியாக மாதிரி வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் எப்போ வேணால் நீங்கள் கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரிய மாதிரி வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹலேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1,000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒழித்தல் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்கள் மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுகிறதா இருக்கீங்க, ஒரு உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னென்னா கூகுள் ஆப் ஸ்டோரில் போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்கள் படித்து கொள்ளலாம். தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில் படிக்கலாம், தெலுங்கில் படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகனா ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதில் வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கிறதுனால இப்போ நெட்டெலாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குகிறோம். நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்கள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கொண்டா நீங்கள் சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒர் 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேரில் பைபிள் இருக்கிறது, நீங்கள் வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணால் வெறும் பாட்டுலாம் வரும், இது எப்படி ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பெரிய மாணவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kurnool, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website.

கேட்கலாமா? பா, தீமை செய்ய நாடுது எந்தன் திருக்கு நெஞ்சமாண்டவரே, திருக்கு நெஞ்சத்தை சரிப்படுத்தும் ஐயா. திருக்கு நெஞ்சமே என்னுடைய மருள் தீர்க்கும் தஞ்சமே, என் உள்ளத்தில் இருக்கின்ற காரியர்களை அப்புறப்படுத்தி போடும் அப்பா. என் மனக்கண்ணை திறந்து விடும் ராஜா, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி வாய் திறந்து இணைந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா?

0: அல்லேலூயா. அவர் என்னென்ன நம்ம வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறாரு, என்னென்ன அர்த்தம் செஞ்சிருக்கிறார். அந்த செய்திகளை என்ன செய்யணும், சன்னகுழுக்களை என்ன செய்யணும், பிரஸ்தாப்படுத்தணும். என் வாழ்க்கையில் பார்த்தா அம்மா இல்லை, அப்பா இல்லை, கண்பார் இல்லை, எனக்கு ஒவ்வொரு நாள் வழி நடத்திக்கிட்டே இருக்காரு. அதை போய் நான் மற்றவங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. அவர் செய்திகளை என்ன செய்யணும், சன்னங்களுக்குள்ள பிரஸ்தாப்படுத்தணும். நம்ம காண்டல் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் மற்றவங்களுக்கு சொல்லணும், பிரஸ்தாப்படுத்தணும். நம்ம சாட்சி சொல்ல பயப்படுறோம். நமக்கு செய்த நன்மைகளை எல்லாருக்கும் நம்ம ஜனங்களுக்குள்ள பிரஸ்தாப்படுத்தணும். 68:34
1: தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள்.
0: தேவனுடைய வல்லமை என்ன செய்யணும், பிரசித்தப்படுத்தணும். அவருடைய வல்லமை பிரசித்தப்படுத்தணும். அவர் வல்லமை நம்ம எத்தனையோ தரம் குணமாக்கி இருக்கிறாரு. அந்த வல்லமை எல்லாருக்கும் பிரசித்தப்படுத்தணும். அவர் நமக்கு வாழ்க்கையில செய்த நன்மைகளை எல்லாருக்கும் சொல்லணும். அதை நம்ம அடைக்க வைக்க கூடாது. நம்மளால முடிஞ்சா சமயம் வாய்த்து அதன் சொல்ற சமயம் வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் சுவிசேஷம் என்ன செய்யணும், சாக்கிரதையா பிரசங்கம் பண்ணணும். அப்புறம் தான் நம்ம கர்த்தரை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். நற்செய்திய அறிவிக்கிற காலம் யாராருக்குள்ள நம்ம சொல்றோம், யோசித்து பாருங்க. சொல்றீங்களா, எத்தனை பேருக்கு சொல்றீங்க? 66:16
1: தேவனுக்கு பயந்தவர்களே,
0: தேவனுக்கு பயந்தவர்களே,
1: நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள்,
0: நீங்க எல்லாரும் வந்து கேளுங்கள்.
1: அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன்,
0: அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். நம்ம ஆத்மாவுக்கு எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறாரு, அதை நம்ம மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். என்ன செய்யணும், இவைகளுக்கெல்லாம் தப்பி மனசுக்கு மரணம் முன்பாக நிற்க பாத்திர உழைப்பண்ண என்ன செய்யணும், எப்பொழுதான் சோமணும். ரெண்டாவது என்ன செய்யணும், கொஞ்ச காலத்துடைய கோபம் பற்றியவர் அண்டி கொடுற யாவரும் பாக்கியவான்கள். அந்த கோபம் கத்துடைய கோபம் பற்றியவர்களுக்குள்ளாக்க என்ன செய்யணும், அவரை முழுமையா அண்டி கொள்ளணும். மூணாவது என்ன செய்யணும், இது நற்செய்தியை அறிவிக்கினாள் ராக்கள் வருது. அப்பெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. கடைசியாக வெளிப்படுத்தும் விசேஷம் 3:10
1: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை,
0: என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை
1: நீ காத்துக்கொண்டபடியினால்,
0: பூமியில்
1: குடியிருக்கிறவர்களே, சோதிக்கும்படியாக, பூச்சக்கரத்தின் மேலெங்கும், வரப்போகிற சோதனை காலத்திற்கு, தப்பும்படி, நானும் உன்னை காப்பேன்,
0: அல்லேலூயா. நாங்கள் என்ன செய்யணும், ஒரு காதல கேட்டு ஒரு காதல விட்டுட்டு போக கூடாது. வாசிக்கணும், வசனத்தை இறுதி துவைச்சு காத்துக்கொள்ளணும். அப்ப சோதனை காலத்தில் தேவன் நம்மளை எந்திரிச்சிருவ வசனத்தை வச்சு நம்மளை காத்துக்கொள்வார். சோதனை வரும்போது நம்ம எப்படி இதுல தப்பிக்கணும்னு சொல்லி கர்த்தன் வசனத்து மூலம் நம்மளோட பேசுவார். சோதனை காலத்துல நம்ம தப்புணும்னு சொன்னா என்ன செய்யணும், வசனத்தை இறுதியத்தில் வச்சு நம்மளை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. வசனத்தை நம்ம உள்ளத்தை வச்சு காத்துக்கொள்ளணும். ஒரு நாள் வசனத்தை வாசிக்கணும், வாசித்து வாசித்து உள்ளத்தில் காத்துக்கொள்ளணும். அதுங்க சொல்ற யாக்கோபின் புஸ்தகம் 1:22
1: அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள்,
0: திருவசனத்தை கேட்கிற மாத்திரம் இல்ல, அதன்படி நான் என்ன செய்யணும், திருவசனத்தின்படி என்ன செய்யணும், செய்யவர்களா இருக்க வேண்டும். வசனத்தை நம்ம உள்ளத்துல வச்சு நம்ம அதன் வசன நம்ம உள்ளத்துல தான் அதன்படி நம்ம செய்ய முடியும். வசனத்தை ஒவ்வொரு நாள் உள்ளத்துல வச்சு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். காத்துட்டாதான் நம்ம இந்த வசனத்தபடி நடக்கிறோமா இல்லையான்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா. வசனம் மிக மிக அவசியம். லூக்கான சுவிசேஷம் 8:15
1: நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், வசனத்தை கேட்டு, அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே, காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கவர்களாய் இருக்கிறார்கள்.
0: பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களுக்கு அந்த வசனத்தை எங்க காத்துக்கணுமா, உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் வைத்து காத்துக்கொண்டு என்ன செய்யுமா, பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். அல்லேலூயா. வசனத்தை நன்மையும் நம்ம இறுதி நன்மையும் உண்மையான இதயத்துல இந்த தேவனுடைய வசனத்தை காத்து நடக்கும்போது இருந்துச்சு, அப்பதான் நம்ம பொறுமையோடு பலன் கொடுக்க முடியும். வசன நமக்குள்ள இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. வசனத்தை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. வசனத்தை காத்துக்கொள்ளணும். முதல் பார்த்தோம் ஆண்டவரை இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ணுறது, என்ன செய்யணும், எப்பொழுதான் சவுமன் கொடுத்து. ரெண்டாவது அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது நற்செய்தி அறிவிக்க வேண்டும். நான்காவது நம்ம வசனம் தேவனுடைய வசனத்தை இதயத்தில் வச்சு காத்துக்கொள்ள வேண்டும். நீதிமொழியின் புஸ்தகம் 4:21
1: அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக,
0: அந்த வசனம் என்ன செய்ய, நம்ம கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக,
1: அவைகளை உன் இதயத்துக்குள்ளேயே காத்துக்கொள்.
0: அந்த வசனத்தை எங்க வச்சு காத்துக்கணுமா, நம்ம இருதயத்துக்களை காத்துக்கணும். லூக்கான் சுவிசில் ஆண்டவரை இயேசுக்கு அதைத்தான் சொன்னாரு. இங்கே சாலமுன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம வசனத்தை எங்க வச்சு காத்துக்கணுமா? நம்ம இதயத்தில் வைத்து காத்துக்கொள்ள வேண்டும். வசனத்தை மறக்கக்கூடாது. ஒரு காலம் கேட்டு மற்றொரு காலம் விட்டுறக்கூடாது. பைபிள் எல்லாரும் எடுக்கணும். அதுதான் சொல்றது, பைபிள் எல்லாரும் எடுங்க எடுங்கன்னு சொன்னா நிறைய பேர் பைபிளே எடுக்கிறது இல்லை. பைபிள் நம்ம உள்ளத்து வச்சு காத்துக்கொள்ள வேண்டும். 119வது சங்கீதம் 9வது வசனம்.
1: வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்?
0: வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்?
1: உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால தானே.
0: உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனாலே தானே. வசனம் நமக்குள்ள இருந்தா தான் தன்னை காத்துக் கொள்ள முடியும். வாலிபன் மாத்திர வயசானவங்களும் சரி எப்படிப்பட்டவங்களும் சரி, தேவனுடைய வசனத்தை உள்ளத்துல வச்சு காத்திருந்தா தான் அதன் மணி சின்ன வழிய சுத்தம் பண்ண முடியும். அதுங்க 11வது வசனம் கரெக்டா சொல்றாரு பாரு. 11வது வசனம் பாருங்க.
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
0: கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
1: உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: உமது வாக்கை என் இருதயத்துல வைத்து வைத்தேன். கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யக்கூடாது. ஆண்டோட வார்த்தை எங்க இருக்கணும்? இருதயத்துல இருக்கணும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு என் இருதயத்துல உடைய வாக்க வைத்து வைத்தேன். வசனம் தான் நம்ம பாவம் செய்ய, கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்ய முடிய காத்துக்கொள்ள முடியாதுமானவர்களே. வசனத்தை வாசிக்கிறது மாத்திர நம்ம இதயத்துல காத்துக்கொள்ளணும். வசனத்தை வாசித்துட்டு விட்டுறக்கூடாது.

0: சோதிக்கும் படியாக
1: பூச்சக்கரத்தின்
0: மேலெங்கும்
1: வரப்போகிற
0: சோதனை காலத்திற்கு
1: தப்பும்படி
0: நானும் உன்னை காப்பேன். பாத்தீங்களா, ஆண்டோடி பாசம் நமக்குள்ள இருந்தா கர்த்தர் அந்த பூச்சக்கரத்தின் வரப்பாரு. சோதனைக்கு காலத்துல அவர் நம்மள காப்பாரு. முதல்ல என்ன செய்யணும், இனி சம்பவிப்பார் இவைகளுக்கு எல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க என்ன செய்யணும், பாத்திரம்னா என்ன படும்னா எப்போதும் சோமனு. ரெண்டாவது, கொஞ்ச காலத்துல அவர் கோபம் பச்சேரிப்பது அண்டிக்கொள்றவங்க பாக்கியவான்கள். மூன்றாவது, இந்த காலம் என்ன காலம், நச்சேரி அறிவிச்சின் காலம். நம்ம மட்டும் இயேசு அறிஞ்சா போதாது, நம்ம அறியாத மக்கள் பக்கத்து வீடு நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் இயேசு பத்தி நம்ம சொல்லணும். அல்லேலூயா. நான்காவது, வசனத்தை இதயத்துல வைத்து வைக்கணும். கர்த்தருக்குரியமா பாவம் செய்யக்கூடாது. என்ன செய்யணும், கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள இருந்தாதான் கர்த்தருக்குரியமா நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அதை மூக்கிறவதமா நான் பாவம் செய்யபடி கொண்டு வார்த்தையை நிறுத்தல வைத்து வைத்து ஆண்டவருடைய வசனம் நம்ம உள்ளத்துல இருக்கணும். கத்து நம்மளை காத்துக்கொள்ள, கத்துட்டு ஒப்பு குடிச்சோம் போடுமா ஆண்டவரே நீ காத்துக்கொள்ளுங்கப்பா, இந்த உலகம் கடைசி நல்ல வாழ்றோம், என் கையை பிடிச்சிக்கோங்க, நாமளுடைய கையை பிடிச்சா பிடிச்ச விட்டுருவாண்டவர, என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா, எனக்கு இறங்குமாப்பா, என்னை கைவிடாதீங்கன்னு சொல்லி கண்ணீரோடு புலம்பி செவிப்பேமா.

0: வாழ்கின்ற நாட்கள் கடைசி நாட்கள். நம் தேவ செய்தியிலே கேட்டது போல இனி காலம் செல்லாது, இந்த நாட்கள் பொல்லாதவரானதால் காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராகாலம் வருகிறது. ஆகவே இந்த கடைசி காலத்திலே நின்று கொண்டிருக்கிற நாம் இனி சம்பவிக்கப்பெற எல்லா தீமைகளுக்கும் தப்பித்துக் கொள்ளும்படிக்கும், மனிதகுமாரனாக இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக நிற்கும்படிக்கும் நாம் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்பதாக கர்த்தர் நம்மோடு கூட நல்ல பேசி இருக்கிறார். அப்பா, எப்பொழுதுமே ஜபிக்க எனக்குள்ள ஜப ஆவியை இன்றைக்கு ஊற்றும். அப்பா, இரவு பகலா நான் ஜபிக்கணும், நேரம் காணும் பார்க்காம ஜபிக்கணும். அந்த ஜப அக்னியை, ஜப ஆவியை, விண்ணப்பங்களின் ஆவி எனக்குள் ஊற்றும் அப்பா என்று சொல்லி கேட்போமா? இரண்டதாய், கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றியறிய போகிறது, அவரை அண்டிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டோம். ஜனங்கள் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டார்கள். அழைக்கும் கத்தனை சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொள்வோம் அன்பானவர்களே. மூன்றாவதாக, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளாக ஒரு இரவு காலம் வரப்போகிறது, எங்கும் நற்செய்தி அறிவிக்க முடியாத ஒரு காலம் வரப்போகிறது. அதற்குள்ளதாக நாம் கர்த்தரின் நித்திய சுவிசேஷத்தை, அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்க வேண்டும். அவர் வல்லமையை பிரசித்தப்படுத்த வேண்டும், அவர் செய்கையை ஜனங்களுக்கு பிரசித்தப்படுத்த வேண்டும். தேவன் நம் ஆத்மாவுக்கு செய்ததை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டோம். ஆண்டவரே, அப்படி நான் எல்லாருக்கும் உடைய வார்த்தைகளை அறிவிக்க எனக்கு கிருபை கொடும் என்று சொல்லி வாய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாம் அன்பானவர்களே. தேங்க்யூ லார்ட். தகப்பனையுடைய குருபை எங்கள் மீது இறங்கட்டும். ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. தகப்பனையுடைய குருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நான்காவதாய், வசனத்தின் படி, கர்த்தரின் வசனத்தை நாம் காத்துக் கொள்ளும் பொழுது, பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நாம் காத்துக் கொள்ளும் பொழுது, நம் இருதயத்தில் வைத்து அவற்றை காத்துக் கொள்ளும் பொழுது, அந்த வசனத்தின்படி நம்மை நாம் காத்துக் கொள்ளும் பொழுது, இனி பூமி முழுவதும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படிக்கு தேவன் நம்மை பாதுகாப்பா. அந்த வசனத்தை என் உள்ளத்தில் எழுதும் ஆண்டவரே. அந்த வசனத்தின் நான் என்னை காத்துக்கொள்ள கிருபை தாரும் என்று சொல்லி வாய் திறந்து ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசம் செய்கின்ற நல்ல ஆண்டவரே, அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, அம்மை துதிக்க கொடுத்த நல்ல வசனங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த பயங்கரமான கடைசி காலம், இனி காலம் செல்லாது என்று நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களோடு பேசினீரே. இந்த குருபையின் கால் பயன்படுத்திக் கொள்ள அனுக்கிரகம் தாரும். ஒருவரும் கிரியை செய்யக்கூட ராக்கணம் வருகிறது என்று சொன்னீரே அப்பா. எங்கள் கரங்களை பிடித்து நடத்துங்கப்பா, நடத்துங்க. எப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணி நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் நேரத்தை ஒதுக்கி நேரம் காலம் பார்க்காமல் ஜெபிக்க இந்த ஜப ஆவியை எங்கள் மீது எங்களுக்குள்ளே கர்த்தர் ஊற்றுவீராக. உண்மை அண்டிக் கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தருவீராக. இந்த நற்செய்தி அறிவிக்கிற நாளிலே எல்லா ஜனங்களுக்கும் அன்பை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு குருவை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. அப்பாமுக்கு ஸ்தோத்திரம். நீர்தானே எங்களை ஆட்கொள்ளும்படிக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு அந்த குருவை தாரும் அப்பா. அவருடைய வேத வசனத்தை எங்கள் உள்ளத்தில் வைத்து காத்துக்கொள்ளவும், அந்த வசனத்தின்படி எங்களை நாங்கள் காத்துக்கொள்ளவும், எங்களுக்கு அந்த பாக்கியம் தாரும். கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அந்த வசனத்தின்படி செய்கிறவர்களாயும் இருக்க அப்பா குருவை கொடுவோம் அப்பா. அந்த வசனத்தை கேட்டு தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் உங்க கரம், இயேசுவின் கரம் தொடுமுடிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தி கொடுத்தாக்க இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும், ஆசீர்வதிங்க. நீங்க செய்ய போவதற்காக உமக்கு நன்றி அப்பா.
1: செம்மையும் உண்மையான நிலைமை உள்ளத்தை மாற்றுமாண்டு பரிசுத்தால் நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க, தூயாவில் நிரப்புங்க. ராஜாமை துதிக்கிறோம், துதிக்கிறோம். என்ன பலவீனத்தாலும் இருந்தாலும் குடமாக்க, என்ன நோய் இருந்தாலும் குடமாக்க, எந்த மந்திரம் செய்வனிருந்தாலும் அழித்து நிர்மலமாக்கி செவிக்கிற ஆண்டவரே. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாக மக்கள் திருமணம் நடக்கணும் சப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்தை தரணும், சமாளம் இல்லாத மக்கள் சமாளித்து தரணும். கடன் கஷ்டங்கள் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க, வீடு கட்டமிட தடையில மாற்றி போடுங்க. சமானம் சந்தோஷத்தை தாரும். தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேசில் இருக்க மக்களை வெற்றி தாங்க, உன்னத பழத்தில் இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க. படிக்கிற பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், மகத்தான காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கனமாக்கி செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்பநாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகி கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192 192 ஈஸியாக மாதிரி வச்சுக்கலாம். 8144192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் எப்போ வேணால் நீங்கள் கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரிய மாதிரி வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை, உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்கள் மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுகிறதா இருக்கீங்க, ஒரு உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னென்னா கூகுள் ஆப் ஸ்டோரில் போய் சிஸ்டர் எஸ்தராணி, சும்மா எஸ்தராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்கள் படித்து கொள்ளலாம். தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில் படிக்கலாம், தெலுங்கில் படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் acinkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: ஏசாயின் புஸ்தகம் 25 4 வசனம்.
1: கொடூரமானவரின் சீரல்,
0: கொடூரமானவரின் சீரல்
1: மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில்,
0: மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில்,
1: நீர் ஏழைக்கு பலனும்,
0: ஏழைக்கு பலனும்,
1: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
0: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
1: பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும்,
0: பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும்,
1: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர்.
0: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். கத்திரம் எப்படி இருக்கிறாரு? பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலாம். நம் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. அவர் ஒரு நாளுமே நம்மளை கைவிடவே மாட்டார். 90 சங்கீதம் 1 வசனம்.
1: ஆண்டவரே,
0: ஆண்டவரே,
1: தேவரீர்,
0: தேவரீர்
1: தலைமுறை தலைமுறையாக,
0: தலைமுறை தலைமுறையாக
1: எங்களுக்கு அடைக்கலமானவர்.
0: பாத்தீங்க, மோசே என்ன சொல்றாரு? தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிற. ஒரு நாள் மட்டும் இல்ல, ரெண்டு நாள் மட்டும் இல்ல, தலைமுறை தலைமுறை கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கும். உங்க பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க அப்படி எத்தனை வருது, தலைமுறை தலைமுறை கர்த்தர் என்ன நமக்கு அடைக்கலமா இருப்பார். நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்ல. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாரு. நம்மளுக்கு ஒரு நாளும் எந்த பிசாசும் எந்த சாத்தாலும் நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. 91 சங்கீதம் 9 வசனம் 10 வசனம்.
1: எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற,
0: எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற
1: உன்னதமான கர்த்தரை,
0: உன்னதமான கர்த்தரை
1: உனக்கு தாபரமாக கொண்டாய்,
0: தாகரமாக கொண்டா
1: ஆகியால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது,
0: பொல்லாப்பு நேரிடாது,
1: வாதை உன் கூடாரத்தை அணுகாது,
0: வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எனக்கு அடைக்கலமா இருக்கு, உன்னதமான கர்த்தர் ஒரு தாகரமா கொண்டு ஆக்கையில் என்ன செய்து பொல்லாப்பு நேரிடாது, வாதை நம் கூட இருத்த அணுகாது. அவர்தான் அடைக்கலாம் சொல்லிட்டே இருக்கணும். கர்த்தர் நீர் அடைக்கல, என் பலன், கோட்டை, என் ஜீவன் எல்லாமே நீங்க தான் நம்ம சொல்லணும். வாயில ஒவ்வொரு நாளும் அறிக்கிடணும். கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் கோட்டையும் அரணும் சீனமா இருக்கிறாய், நீ ஒரு நாள் கைவிட மாட்டாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வாயினால அறிக்கிடணும். அதுதான் நமக்கு என்ன செய்வாரு. நம்ம எந்த பொல்லாப்பு நேரடி வாதை நம்ம கூட எத்தனை மந்திரம் செய்வனு எது வந்தாலும் நம்மளுக்கு தொடாது. நம்ம ஒரு நாளும் கர்த்தர் வாயினால அறிக்கையிடணும். உண்மையான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நம்ம அறிக்கையிடணும். நம்ம வாசிக்க கேட்ட ரூத்தின் புஸ்தகம் 2:12.
1: இஸ்ரவேலின் தேவனாகிய,
0: இஸ்ரவேலின் தேவனாகிய
1: கர்த்தருடைய செட்டைகளின் கீழ்,
0: கர்த்தருடைய செட்டைகளின் கீழ்
1: அடைக்கலமாய் வந்த உனக்கு,
0: அடைக்கலமாய் வந்த உனக்கு
1: அவராலே,
0: அவராலே
1: நிறைவான பலன் கிடைப்பதாக,
0: நிறைவான பலன் கிடைப்பதாக. அவற்றை அடைக்கலம் வந்தவங்களுக்கு நமக்கு எப்படி கிடைக்குமா? நிறைவான பலன். யாரெல்லாம் தேவன் தான் அடைக்கலாம், தேவன் தான் சொல்லி அவர் முழுமையா நம்பி வந்தவங்களுக்கு நமக்கு என்ன இருக்கு, நிறைவான பலன் உண்டாகும். நமக்கு எத்தனை பிரச்சனைகள், எத்தனை மோதி பாருங்க. கடைசி நாட்கள் எவ்வளவு பிரச்சனைகள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனாலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருந்து எல்லா இக்கிட்டுக்கும் விலக்கி நம்மளை காப்பார். நம்ம இந்த இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. பிசாசு அதிகமா இந்த காலங்களில் நிறைய பிரச்சனை கொண்டு வர பாக்குறான். நம்ம அது சோர்ந்து போர்ந்து போகவே கூடாது. அவர் நம்ம அடைக்கலமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், எனக்கு நீர்தானே அடைக்கலாம், நீர்தான்டவர் எனக்கு அனுகூலம், கோட்டை, அரண், பலன் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் வாயினால் அறிக்கிட்டு சொல்லணும். யாராருக்கெல்லாம் அடைக்கலமா இருப்பாரு? முதலாவது பாருங்க, கர்த்தர் என்ன செய்யறானா, தம்முடைய சனங்களுக்கு என்ன செய்யறாரு, அடைக்கலமா இருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் அடைக்கலம் தவறு. அவர் என்றாரு, நம்ம தம்முடைய சனங்களுக்கு அடைக்கலமா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு கர்த்தர். வாசி பாருங்க, யோபியின் புஸ்தகம் 3:16.
1: வானமும் பூமியும் அதிரும்,
0: வானமும் பூமி அதிரும்,
1: ஆனாலும்,
0: ஆனாலும்
1: கர்த்தர் தமது ஜனத்துக்கு,
0: கர்த்தர் தமது ஜனத்துக்கு
1: அடைக்கலமும்,
0: அடைக்கலமும்
1: இஸ்ரவேல் புத்திரருக்கு,
0: இஸ்ரேல் புத்திரருக்கு
1: அரணான கோட்டையுமாய் இருப்பார்,
0: அரணான கோட்டையுமா இருப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. நம்ம கர்த்தருடைய ஜனமா இருப்போம், ஆனால் கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. என்ன வானம் பூமி அதிர்ந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனை உலகத்தில் வந்தாலும் சரி, கர்த்தர் தமிழ் சேர்ந்து எப்படி இருக்கிறாரா? அடைக்கலமா இருக்கிறார். வாசித்து பாருங்க, யாத்ரா புஸ்தகம் 9:24-26.
1: கல்மலையும்,
0: கண்மலையும்,
1: கல்மலையோட,
0: கண்மலையோட
1: கலந்த,
0: கலந்த
1: அக்கினியும்,
0: அக்கினியும்
1: மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம்,
0: எகிப்து தேசம்
1: குடியேற்றப்பட்ட நாள் முதல்,
0: நாள் முதல்
1: அதில் அப்படி ஒரு போதும் உண்டானதில்லை,
0: அப்படி ஒரு போதும் உண்டானதில்லை.
1: எகிப்து தேசம் எங்கும்,
0: எகிப்தேச எங்கும்
1: மனிதரையும் மிருக ஜீவன்களையும்
0: மனிதர்களையும் மிருக ஜீவன்களையும்
1: வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ
0: வெளியே வெளியே இருந்தவைகள் எவைகளோ
1: அவைகள் எல்லாவற்றையும்
0: அவை எல்லாவற்றையும்
1: அந்த கல்மலை அழித்து போட்டது.
0: அந்த கல்மலை அழித்து போட்டது.
1: அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம்
0: வெளியில் பயிர் வகைகள் எல்லாம்
1: அழித்து
0: அழித்து
1: வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது.
0: வெளியுள்ள மரங்கள் எல்லாம் முறித்து போட்டது.
1: இஸ்ரவேல் புத்திரர்
0: இஸ்ரவேல் புத்திரர்
1: இருந்த
0: இருந்த
1: கோசேன் நாட்டிலே மாத்திரம்
0: கோசை நாட்டிலே மாத்திரம்
1: கல்மலை இல்லாதிருந்தது.
0: கல்மலை இல்லாதிருந்தது. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஆனா எகித்து நாடு முழுவதும் என்ன கண்மலை ஆக்கி வந்து சனங்கள் மேல மரங்கள் மேல வெள்ளாமை எல்லாமே அழிச்சுப்பட்டது. ஆனா இஸ்ரேல் மக்கள் இருந்த கோசை நாட்டு மட்டும் என்ன செய்யல, அங்க மழை பெய்யல. அதான் கத்துடி பேதும் சொல்லு தம் சனங்களுக்கு கத்துற எப்படி இருக்கிறாரா, அடைக்கலமா இருக்கிற. எந்த பிரச்சனையும் பத்தி யாரும் பயப்பட வேண்டாம். நம்ம கத்துடி சனமா இருப்போமானால் நம்ம எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல எத்தனை பெரிய உபத்திரம் வந்தாலும் எத்தனை பெரிய பாடுகள் வந்தாலும் கர்த்தர் நம்புறவங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு ஒரு குறையுமே வராது. கர்த்தர் முழுமையா நமக்கு அடைக்கலமாய் கொள்ளுவோம். கர்த்தர் நீர் தான் என் அடைக்கலம், நீர் தான் என் பல்ல, நீர் தான் எனக்கு ஜீவன், எனக்கு நீங்க தான் என்ற எல்லாம் அப்படின்னு சொல்லும் ஒவ்வொரு நாளும் சொல்லும் போது தம்முடைய சனங்களுக்கு எப்படி இருக்கிறாரு, அடைக்கலமா இருப்பாரு. எகித்து நாட்டுல எத்தனையோ அழிவு வந்துச்சு, பறவை மரம் செடி கொடி மனிதர் மிருகச்சிவங்கள் எல்லாமே அழிந்து போச்சு. ஆனா கோசை நாட்டுல இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு எந்த மழையுமே பெய்யவே இல்லை. அதான் கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்கிறார். கத்துடைய சனம் யார் வாசித்து பாருங்க. எரேமியன் புஸ்தகம் 7:23 வசனம்.
1: என் வாக்குக்கு செவி கொடுங்கள்,
0: என் வாக்குகள் செவி கொடுங்கள்,
1: அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன்,
0: அப்பொழுது உங்கள் தேவனாயிருப்பேன்,
1: நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள்,
0: நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டுடைய சித்தத்தின்படி நடக்கும்போது அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு, நம்ம என்ன செய்ய அவருடைய ஜனமா இருக்கிறோம், அவர் நம்முடைய தேவனா இருக்கிறாரு. நம்ம ஆண்டு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் செவி கொடுக்க வேண்டும். ஏதோ வாரம் போறோம் வந்துட்டு போறோம் அப்படி இல்ல, கத்தடி வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்துல கேட்கிறார், வேற எதுவுமே நம்ம இடத்துல கேட்கல. ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து ஆண்டோட வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்வோமானா நிச்சயமா நம்ம எல்லாம் இருந்து கர்த்தருடைய சனமா இருப்போம். நிச்சயமா எங்க மழை பெஞ்சு எந்த ஆபத்து எங்க வந்தாலும் கர்த்தருடைய சனமாகி நம்மளுக்கு எந்த ஆபத்து வைத்தோம் வராதபடி தேவன் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. யார் சொல்ற கர்த்தருடைய வேதம் தான் சொல்லுது, நம்ம சொல்ல கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. முத கர்த்தருடைய சனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். அவர் முழுமையா நம்பி அவருக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஆண்டோட வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் செவி கொடுக்க வேண்டும். காலையில் எழுந்திரிச்சு பைபிள் வாசித்து செவித்து அப்புறம் நம்ம சவம் பண்ணி ரெண்டாவது அப்புறம் வேலையெல்லாம் தொடங்கும் போது உங்களுக்கு கர்த்தவங்களுக்கு எப்படி இருப்பார், எந்த ஆபத்து வித்து இல்லாமல் தேவன் கட்டாயம் காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாசனத்தை வாசிக்க வேண்டும். வாசிக்கிறது மட்டும் இல்லை அதுக்கு செவி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி சபைக்கு வந்தாலும் கன்வென்ஷனுக்கு வந்தாலும் டிவியில் வசனம் கேட்டாலும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய அப்ப நம்மளை அவருடைய சனமாக மாத்துறாரு. அவருடைய சனத்துக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, அடைக்கலமா இருந்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த இடத்துல மட்டும் இந்த கோசை நாட்டில் மட்டும் மழை இல்லாமல் தேவன் பாதுகாத்தாரோ அதே போல உங்களையும் என்னை நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். முதலாவது தேவன் தம்முடைய சனங்களுக்கு அடைக்கலாமல் இருக்கிறார். ரெண்டாவதாக யாருக்கு அடைக்கலமா இருக்கார் பாருங்க. நீதிமொழி புஸ்தகம் 29:25 வசனம்.
1: கர்த்தரை நம்புகிறவனோ
0: கர்த்தரை நம்புகிறவனோ
1: உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான்.
0: கர்த்தரை நம்புறவங்கள என்ன செய்வாங்க, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாரு. நம்ம அவரை எப்போதும் அவர் நம்புனா போதும், நீர் தான் நம்பிக்கை ஆண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாமே, நீர் தான் சொல்லி அவர் நம்ப வேண்டும். அவர் தான் எனக்கு எல்லாமே. கர்த்தர் நம்ம நம்பத்தில் கர்த்தர் என் தேவன், என் ஜீவன், என் பலன், என் தகப்பன், என் தாய், எனக்கு எல்லாமே அவர் தான். நீங்கள் முழுமையாக அவர் நம்புவீங்கன்னா அவர் நிச்சயம் என்ன செய்வார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவர் முழுமையாக நம்ப வேண்டும் எக்காலத்தையும். அதனால என்ன எந்த சூழ்நிலையும் எல்லா நாள்லையும் அவர் தான் நம்ப வேண்டும். நன்மைக்காக மாற்று நம்புறதில்லை. எல்லா சூழ்நிலையும் நீ தான் ஆண்டவருக்கு என்ன எல்லாமே நீங்க தான் சொல்லி யாராலாம் நம்புறீங்களோ முத கர்த்தருடைய சனத்துக்கு அது தேவன் அடைக்கலமா இருக்காரு. ரெண்டாவது யாருக்கு அடைக்கலமா இருக்காரு, தேவனை நம்புறவங்க, நம்புறவங்களை உயரம் தலை துளைப்பார். அவர் முழுமையாக நம்ப வேண்டும். நம்புவனால் அவர் முழுமையாக நம்பும் போது கர்த்தர் நம்மளை உயர்ந்தடை துளைக்கிறார். அவர் முழுமையாக பற்றிக்கொள்ள வேண்டும். அதான் சங்கீதக்காரர் சொல்கிறார் பாருங்க. சங்கீத புஸ்தகம் 62:5-6 வசனம்.
1: நான் நம்புகிறது அவராலே வரும்,
0: நான் நம்புகிறது அவராலே வரும்,
1: அவரே என் கண்மலையும்,
0: அவரே என் கண்மலையும்,
1: என் ரட்சிப்பும்,
0: என் ரட்சிப்பும்,
1: என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர்,
0: என் உயர்ந்த அடைக்கலமான,
1: நான் அசைக்கப்படுவதில்லை,
0: அசைக்கப்படுவதில்லை. பற்றி அவரே என் கண்மலையும், அவரே என் ரட்சிப்பும், அவரே எனக்கு எப்படிப்பட்டவராக இருந்தாரா, உயர்ந்த அடைக்கலமானவர். அப்படின்னால நான் என்ன செய்யணும், அதிகமா அசைக்கப்படுது. அவர் யாரெல்லாம் அடைக்கலமா கண்மலையாக அவர் உயர்ந்த அடைக்கலன்னு சொல்லி நம்ம வாயினால் அறிக்கிடு மாட்டால் உள்ளத்தில் விசுவாசிக்க வேண்டும். அவர் தான் அடைக்கலம், அவர் தான் கண்மலை, அவர் தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலன்னு சொல்லினா நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம். உலகத்தில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கத்திர அடைக்கலமாக கண்மலையாக கொண்டிருக்கிற யாவரும் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்படவே மாட்டோம். வாயினால் சொல்றது மாத்திரல உள்ளத்துல என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். உள்ளத்தில் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல வேண்டும், நம்ம உள்ளத்தில் அது விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம வாயில் சொல்றது மாத்திரல இருதயத்தில் விசுவாசிக்கணும், இருதயத்தில் விசுவாசித்த என் கண்மலைன்னு சொல்ல வேண்டும். அப்போ நம்ம நிச்சயமாக ஆசைக்கப்படவே மாட்டோம். எந்த பிரச்சனை என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த உபத்திரம் வந்தாலும் ஆசைக்கப்படவே மாட்டோம். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 52 சங்கீதம் 8 வசனம்,
1: நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருக்கிறேன்,
0: நான் பச்சையாய் ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன்,
1: தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன்.
0: பாத்தீங்களா அவர் எப்படி இருக்கிறார், கர்த்தர் கிருபையை நம்பினாலே எப்படி இருக்கிறாரா, தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறார். நான் சொல்றாரு நான் பச்சான ஒளி மரத்தை போல இருக்கிறேன், நான் தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் கிருபையை நம்ம முழுமையாய் நம்ப வேண்டும். எல்லா சூழலும் அவர் கிருபை நம்ம சூழ்ந்து கொள்ளும். எந்த உத்தரம் பாடுகள் உலகத்தில் வந்தாலும் கர்த்தர் நம்பும் போது நம்ம கிருபை சூழ்ந்து கொள்ளும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு 39 சங்கீதம் 7 வசனம்,
1: இப்போதும் ஆண்டவரே,
0: இப்போதும் ஆண்டவரே,
1: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
0: எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
1: நீரே என் நம்பிக்கை,
0: நீரே நம்பிக்கை. சொல்லி பாருங்க, நீராவே எனக்கு நம்பிக்கை, உங்களை தவிர வேற நம்பிக்கை இந்த உலகத்தில் இல்லப்பா, நீங்க தான் இருக்க நம்பிக்கை, நீங்க தான் என் நம்பிக்கைன்னு சொல்லி பாருங்க. உங்களை கத்துடி கிருபை சூழ்ந்து கொள்ளும், உங்களை உயரந்த அடைய துளைப்பார், நீங்க பெரிய ஆசீர்வாதமா இருப்பீங்க. முதலாவது பார்த்தா கத்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கிறமா இருக்காரு, ரெண்டாவது கத்தர் நம்புறவங்களுக்கு கத்த அடைக்கலமா இருக்காரு, உயரந்த அடைய துளைக்கிறார். அடைக்கல மாத்திர என்ன செய்யறாரா, உயரந்த அடைய துளைக்கிறார். அது மாத்திர கத்தர் நம்புறவங்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். கத்தரை நம்பணும், ஒவ்வொரு நாள் அவர் நம்பணும். நம்மளே எல்லாமே நம்ம யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் கர்த்தரை நம்புறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. முதல்லயே நம்ம கர்த்தரை தான் நம்பணும். மட்டும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம். திருமணம் என்னோடு சேர்ந்து நீங்க செவிப்பீங்களா, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் செபத்தை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். சிவனோட வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமானத்தை சந்தோஷத்தை தாரும். கத்துடி கிருவ கத்துடைய பிரசனம் ஒவ்வொரு மூடிக்கொள்ளட்டும் ஐயா, ஒவ்வொருக்குள்ளேயும் பக்தி விருத்தி உண்டாகட்டும் ஐயா. கத்திரி பயப்படுற பயத்தை தாரும் ஐயா. நான் எஜமான் என்றால் என் பயப்படுற பயம் எங்கேன்னு கேட்குறேன் எங்கள் பரம தகப்பனே. நாங்களும் பயந்து கீழ்ப்படிந்து சித்தத்தை செய்கிறவங்களாக எங்களை எல்லாரையும் மாற்ற வேண்டும் கூட கெஞ்சி செவிக்கிறோம் ஆண்டவரை. பிளஸ் டூ எழுதியிருக்காங்க ஆண்டவரை, அவங்களுக்கும் நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணணும். உங்கள் நான் மகிப்பிடட்டும் ஆண்டவரை, பெரிய காரியத்தை செய்யுங்க. கத்தாவையுமே துதிக்கிறோம். நீட் எக்ஸாம் எழுத போகிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவங்களையும் ஆசீர்வதிங்க, அவங்களையும் ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. எல்லாரையும் நல்லா எழுதி ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணவும் டாக்டர் இதில் போய் சேரவும் நீர் கிருபை தர முடிக்காக செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்க. நான் என்னென்ன எக்ஸாம்ல எழுதுகிறாங்களோ ஒவ்வொரு வரைக்கும் அந்த ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. எல்லா பிள்ளைகளும் கர்த்தாவே மே ஸ்தோத்து நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ண தேவனாய் கர்த்தர் அனுக்கிரமன வேண்டும்படி செபிக்கிறோம், ஆசீர்வதிக்க வேண்டும்படி செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். வேண்டி கொடுத்துருக்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவனாய் இருப்பதற்காமே துதிக்கிறோம் ஆண்டவர. ஐயாமே துதிக்கிறோம். எத்தனையோ சனங்களப்பா எத்தனையோ விதத்தில் கஷ்டப்படுறாங்க ஆண்டவர். அப்பா சாப்பாட்டு கூட அக்கா கஷ்டப்படுறாங்கப்பா. ஒவ்வொரு கண்ணீரையும் நீ துடைக்க முடியாது செபிக்கிறோம். வருமானத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஏசப்பா. கையின் கீழே ஆசீர்வதிங்க, கையின் கீழே உறுதிப்படுத்துங்கப்பா. உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறாண்டவரே அப்பா மீ துதிக்கிறோம். பண கஷ்டத்தினால கஷ்டப்படுற ஒவ்வொருவருக்கும் நீ இறங்க வேண்டுமப்பா, இறங்க வேண்டும் ஐயா. இறங்கி அவங்க பணத்தை சந்திக்க முடியா கொடுக்க எஞ்சி செபிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம் அப்பா. சிக்கற்றவங்க கஷ்டப்படுறாங்க, விதவிகள் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, நீர் இறங்க முடியா செபிக்கிறோம். ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடைக்க முடியா செபிக்கிறோம் ஐயா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க தானே சப்பா, ஒவ்வொரு முகத்திலிருந்து கண்ணீர் துடைத்தள்ளும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் அப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவனாய் இருப்பதற்காமே துதிக்கிறோம் ஐயா. கத்தாவே மீ நோக்கி கெஞ்சிரும். கத்திடத்தில் மனமகிழ் சேரு, ஒரு இருதயத்தில் வேண்டில் ஒன்று கருளி செய்வே. ஒரு வழியை கத்திடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு காரியத்தை வாய்க்க பண்ணுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. மக்களை மகிழ்ச்சியா இருக்கிற மக்களாகவும் அப்பா எங்கள் வழி இல்லாம இடத்துல எங்களை ஒப்புவித்து மேல் நம்பிக்கை இருக்கவும் நீர் கிருவை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பைக்கு இல்லாத மக்கள் குழந்தை பைத்து தரணேஸ்பா கற்பத்தின் கனி கத்ரால கடிக்கு சுகந்தரடி சென்னீரே கற்பத்தை தொடுமாண்டவரே தொடுமாண்டவரே தொடுமாண்டவரே அப்பா குழந்தை பைக்கத்தை தாங்கேசப்பா தாங்க வேலைக்காரன் கண்களை சமானி நோக்கி பார்க்கும் போலும் வேலைக்காரடி கண்களை சமாட்டி நோக்கி பார்க்கும் போலும் தேவனை கர்த்தாவே முடிய இறக்கத்துக்காக கெஞ்சுகிறோம் அப்பா கெஞ்சுகிறோம் நீங்க தாப்பா வியாதியில கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களும் குணமாக்க வேண்டுமாப்பா குணமாக்க வேண்டுமாண்டவர அப்பா பிரயாணப்பட்டு போற மக்களுக்கு யாருக்கும் ஆபத்து விபத்து வரக்கூடாதப்பா எங்க பார்த்தாலும் விபத்துக்கள் எங்க பார்த்தாலும் அப்பா விபத்துக்களும் சாவும் மரணம் தாங்களும் கேள்விப்படுறோம் இந்த நிலைமை எங்க தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துங்கப்பா விபத்து யாருக்கு வரக்கூடாதப்பா பெரிய காரியத்தை செய்யுங்க உங்க நான் மகிப்பிடட்டும் எல்லா துதிகா நம்ம மகிமைக்கு செலுத்துறோம் எங்களை அன்பு ரச்சரையாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேட்டுக்கிறோம் பரம பிதாவே ஆமே கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டாரு கலங்காதீங்க
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடைவதாக கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே இது ஜெப நேரம் நாம் யாவரும் இந்த நேரத்தில் இணைந்து நமது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம் அன்பு சகோதரி அவர்கள் ஜெபக்குறிப்பு சொல்வார்கள் அவர்களோடு இணைந்து நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கலாமா
0: சென்னை மக்களுக்காக நம்ம செம்பணும் நிறைய சென்னை நிறைய கொரோனா வைரஸ் நிறைய ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கு நிறைய மக்கள் மறைச்சு கொண்டே இருக்கிறாங்க அவங்களுக்காக நம்ம எல்லாரும் போராடி செம்பணும் நீங்களும் எங்களோட எல்லாம் செம்பணுங்க
3: ஸ்தோத்திர ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே இந்த அருமையான ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் குடும்பமாய் முடி சமூகத்துல வந்து ஆண்டவரே கூடி ஆராதிக்க ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தகப்பனே இந்த வேலையில கூட எங்க சென்னை பகுதிக்காக ஆண்டவரே முடி திரு சமூகத்துல வந்து நிற்கிறோம்ப்பா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரே இந்த கொரோனா வியாதியினால் ஆண்டவரே அப்பா பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாள் எத்தனையோ பேர் மரித்து கொண்டிருக்கிறாங்களப்பா என் தகப்ப இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் எங்கள் அக்கிரமங்களை மன்னியும் எங்களுடைய தேசத்தின் பாவங்களை மன்னியும் எங்களுடைய துணிகரங்களை மன்னியும் ஆண்டவரே உமக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவங்களையும் கர்த்தர் தயவாய் மன்னித்து கர்த்தாவே எங்க சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் இறங்குவீராகப்பா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வியாதி நகோரம் பெருகி கொண்டு போகிறது அப்பா ஒவ்வொரு வீடுகளிலும் மரண ஓலங்களும் ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவர் வியாதியின் பீதிகளும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறதப்பா என் தகப்பனே நீர் இறங்கும்படி காய் ஜெபிக்கிறோம் கர்த்தர் எங்களுக்கு இறங்காவிட்டால் யார் இறங்குவாப்பா தகப்பனே எங்களுடைய அப்பா பிதாவே எங்கள் சுகமாக்கணும் தெய்வமே நீர் இறங்கும்படி காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் தயவாய் இறங்குவீராக என் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுப்பீராகப்பா யாருனாலும் முடியாத ஆண்டவர் எந்த மருந்துங்களாலும் மருத்துவராலும் முடியாதப்பா எங்களுடைய அருமருந்தும் குரு மருந்தும் ஒரே மருந்து நீங்க தான் ஏசப்பா நீர் எங்களுக்கு இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா சென்னை பட்டணத்து மக்களுக்காய் கர்த்தர் இறங்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கைவிடாதீங்கப்பா எத்தனை குடும்பங்கள் கண்ணீரில் தவித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா வியாதியில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா இனேசப்பா எங்களுக்கு ஆய் சிந்தின இந்த பரிசுத்த ரத்தம் எங்க சென்னை பட்டணத்தின் மேல் கர்த்தர் தயவாய் ஊற்றுவீராக சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் கிருபையாய் இறங்குவீராக மனதுருக்கம் உள்ளவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் தெய்வமே நீர் எங்களுக்கு இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் வியாதி முற்றிலுமாய் அழித்து போடுங்க ஜனங்களை எல்லா காரியத்திலும் கர்த்தர் விடுவீங்க ஏசப்பா வியாதி நகோரத்திலிருந்து எல்லாரையும் விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் என் ஜனங்கள் நிலைமையை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா எத்தனை குழந்தைகள் மரித்து போயிட்டாங்க எவ்வளவு பேர் மரித்து போயிட்டாங்க ஏசப்பா கர்த்தர் நீர் இறங்கும்படி ஜெபிக்கிறோம் வியாதிக்கு கர்த்தர் ஒருவரே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா நீர் எங்களுக்கு இறங்குங்க இறங்குங்க எங்க தேசத்துக்கு இறங்கும்படி காய் இப்படி பரிசுத்த பாதம் பிடித்து மன்றாடுகிறோம் ஆண்டவரே நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய பிதாவே ஆமே
0: நம்ம அரசியல் தலைவர்களுக்காக நம்ம அத்தியாரத்தில் அவருக்காக நம்ம ராஜாக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம்
3: ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் தேவனாகிய கர்த்தாவே என்னை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா தேவனே எங்க தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களுக்காக நாங்கள் ஜிபிக்கிறோம் ஆண்டவரே தேவனுடைய கிருபையுள்ள கரம் அவங்க மேல தங்கி இருக்கும்படியா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே யோசேப்பை வழி நடத்தின கர்த்தாவே தேவனே எங்க தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் மேல தேவனுடைய கரம் தங்கியிருந்து தேசத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தையும் தேவனே தரும்படியா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே எங்க பிரதமரை ஆசீர்வதித்தொள்ளும் ஆண்டவரே
4: ஆண்டவரே, எங்க உள்துறை அமைச்சர் ஆசீர்வதித்தொள்ளும் ஆண்டவரே, எங்க பொருளாதாரத்துறை அமைச்சர் ஆசீர்வதித்தொள்ளும் ஆண்டவரே, எங்க ராணுவத்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம், வெளியுறவுத்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, எங்க சுகாதாரத்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு கேபினட் அமைச்சர்களுக்கா ஜிபிக்கிறோம், இணை அமைச்சர்களுக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, தேவனோட உன்னத கரம் அவங்களை தாங்கி வழிநடத்தணும், தேசத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தையும் தேவன் அவர்களுக்கு தந்தது வழி நடத்தும்படியா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, எங்க மாநில முதலமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, சுகாதாரத்துறை அமைச்சருக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஏசப்பா எங்க மாநிலத்தின் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் தேவனோட திவ்ய கரம் தங்கியிருந்து மாநிலத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தை தருவீராக, ஒவ்வொரு எம்பிக்களுக்காக எம்எல்ஏக்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, அவங்க மேல கர்த்தரோட கிருபையுள்ள கரம் தங்கி இருக்கணும் ஆண்டவரே, ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, அந்த மாவட்டத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தின் விவேகத்தை தருவீராகப்பா, பரலோகத்தின் தேவனே இறங்குவீராக, ஒவ்வொரு மாநகராட்சி மேயர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு நகராட்சி தலைவர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு தேவனே எஸ்எப்பா கவுன்சிலர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, அதை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தை அவங்களுக்கு தருவீராக, தேவனோட கிருபை அவங்களை தாங்கி வழி நடத்தணும் பாதுகாக்கணும் ஆண்டவரே, உன்னதரே இந்த காலங்களிலே எப்படி தேசத்தை நடத்தணும் எப்படி கொண்டு வரணும் எல்லாவற்றையும் அவங்களுக்கு கிருபையாய் ஆண்டவரே ஞானத்தை தந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, அவங்க மேல தேவனோட கிருபையுள்ள கரம் தாங்கி வழி நடத்தணும், நீர் இப்படி செய்கிறதற்கு நன்றி செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
0: திருச்சபை சீக்கிரமா திறக்கணும், அதுக்காக நம்ம சவுமணும் போராடி சவுமணும் நிறைய நம்ம திருச்சபையில திறந்து கற்று நாம் வைக்கப்படணும், அதுக்காக சப்பணும்.
5: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஏசப்பா எங்க தேசத்தையும் தேவனை கருத்தர் ஆக்கிரமிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம், எங்க தேசத்தின் உள்ள திருச்சபைகள் ஒவ்வொன்றை ஆக்கிரமிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே, பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா, எங்க தேசத்தில் உள்ள திருச்சபைகள் திறக்க உதவி செய்தீரேன் கோடி நன்றி ஏசப்பா, தமிழ்நாட்டிலும் திறக்க தேவனை கருத்தர் உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம், தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே, பரலோக தேவனே மனம் இறங்குங்க ஏசப்பா, இந்த கொரோனா வைரஸ்க்கு முற்றுப்புள்ளி வைங்க ஏசப்பா, இதனால திருச்சபைகள் திறக்கப்பட துதிக்கிறோம் ஆண்டவரே, திருச்சபைகளை திறக்க தேவனை கர்த்தர் உதவி செய்வீராக, மனம் இறங்குங்க ஏசப்பா, நாங்க யார்கிட்ட ஏசப்பா போவோம் ஆண்டவரே, என் தேவனே மனம் இறங்குங்க ஆண்டவரே, எப்படியாச்சும் திருச்சபைகள் திறக்கப்படணும், மக்கள் எல்லாம் கூடி ஜபிக்க என் தேவனை கர்த்தர் ஒரு வழிவாசலை திறந்து தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஏசப்பா, தடைகளை மாற்ற வேண்டுமாய் கெஞ்சுகிறோம், கொரோனா வைரஸ் முற்றுப்புள்ளி வைங்க ஏசப்பா, போது ஆண்டவரே மனம் இறங்குங்க ஏசப்பா, என் தேவனே மனம் இறங்குங்க ஏசப்பா, எவ்வளவு மாதங்கள் ஆயிடுச்சு ஏசப்பா திருச்சபைகளை திறந்து இதற்கு பின்னாக நின்று கிரீசர பொல்லாத சாத்தன் கட்டப்பட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம், நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க ஏசப்பா, எப்படி ஆச்சு திருச்சபைகள் திறக்கணும், நாம மகிமை பண்ணும், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா, அப்படி செய்யப்படுதுன்னு கொடானுக்குடி நன்றி ஆண்டவரே, அப்ப எல்லா துதிகனம் மகிமைக்கு செலுத்துகிறோம், இயேசுவை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
0: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க, நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
1: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம், 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க, 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள், 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம், 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க, இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம், சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும், ஒருவேளை நீங்க தேவையோட ஏதாவது நீங்க உங்க பிரச்சனைகளை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும், அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களை அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது, ஆகவே தான் இந்த
6: 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புகளை நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா.
7: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
8: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
9: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asvinkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் உபாகம் புஸ்தகம் 13:4.
1: நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக.
0: கர்த்தரை என்ன செய்ய நம்ப பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை பற்றி கொள்ள நினைச்சு உறுதியா பிடிச்சுக்கணும். இயேசு நீ தான், நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு உண்மை தவிர யாரும் இல்லை, நீங்கள் தான் சொல்லி அவளை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுவீங்கன்னா நம்ம பெரிய காரியத்தின் வாழ்க்கையில் செய்வார். அதனால் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷர் 6 வாசிக்கிறோம், 37.
1: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும்
0: என்னிடத்தில்
1: வரும்
0: என்னிடத்தில்
1: வருகிறவனை
0: நான்
1: புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தருக்கு வரவங்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, புறம்பே தள்ளவே மாட்டார். புறம்பின என்ன? மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: பார்த்தீங்களா, ராஜ்யத்தின் புத்திரர் என்ன செய்வாங்க, கர்த்தர் கீழ்படியாதனால புறம்பான இருளை தள்ளப்படுங்க. ஆனால் இங்கே ஆண்டு சொல்கிறாரு, என்னிடத்தில் வரவுகிற என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பார்த்து உறுதியாய் பற்றி கொள்ளும்னா, அவர் பார்த்து பற்றி கொள்ளும்னா அவர் ஒரு நாளும் நினைச்சு புறம்பே தள்ள மாட்டார். புறம்பு அங்கே என்ன இருக்குது வாசி பண்ண, மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: புறம்பான இருளை தள்ளப்படுங்க. இந்த நாட்கள் பொல்லாதான் அப்படின்னு காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்க, நாளை நம்மளுடைய நாளை என்ன நடக்குன்னு தெரியல. ஒரு உறுதியாக பிடிச்சிக்கணும், இயேசுவை நீ தான், நீங்கள் தான் எனக்கு எல்லாம், என் வாழ்க்கையை முழு பொறுப்படுத்துக்கோங்க, என் காலங்களும் உங்களை கருத்தில் இருக்கு. நான் ஒரு உறுதியாக பிடிச்சிட்டா ஒரு நாள் நம்மளை புறமே தள்ளவே மாட்டார். அல்லேலூயா. முதலாவது பார்க்க, தேவனை பற்றி கொண்டவங்களுக்கு கர்த்தர் என்ன நன்மை தாரா இருந்தால் நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 63:8.
1: என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது.
0: சாவித்ராஜர் சொல்றாரு, என் ஆத்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது.
1: உமது வலதுகரம்
0: என்னை தாங்குகிறது. பார்த்தீங்களா, ஆண்டுடைய வலதுகரம் நம்மளை தாங்குறது. சொல்றாங்களே, இப்ப எப்படிதான் கஷ்டப்படுறாங்களா, பின்னால் இவருக்கு யாரு பாப்பா அப்படிலாம் சொல்றாங்க. கத்திர உறுதியா பற்றி கொள்ளணும் என்ன சங்கீதக்கரை சொல்றாரு, ஆண்டுடைய வலதுகரம் என்ன தாங்குறது, கத்தடி வலதுகரம் தாங்கும், கட்டாயம் நம்மளை தாங்கும். அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கத்திரம் பின்பற்றினோம்னா, கத்திர பற்றி கொள்ளணும்னா, படுக்கையில் இருந்தால் கூட கத்திர நம்மளை என்ன செய்கிறாரு, தாங்குகிறார். அல்லேலூயா. அதை நம்ம கத்திர உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாக அவரை பிடிச்சிக்கணும், நீங்கள் தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம், நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம கத்திரத்தை ஒப்பு கொடுக்கணும். அதை தான் இங்கேயும் சொல்கிறாரு, 73:23-24.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் நடத்தி
0: முடிவிலே
1: என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
0: முடிவில்லை நான் மகிமையில் ஏற்றுக்கொள்ள, நம்ம கத்தரோடு இருந்தால் அவர் வலது கரம் தாங்கும், நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவார், மகிமேல நம்மளை ஆண்டவர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அதனால தான் அவர் என்ன செய்யணும், உறுதியாக பற்றி கொள்ளணும். நீ தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி பற்றி கொள்ளணும். என்ன வந்தாலும் என்னை விடவே மாட்டேன் ஆண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம உறுதியாக அவரை பற்றி கொள்ளணும். அவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் கூட அவரை விட்டு வலது வரவும் செய்யக்கூடாது, இடது வரவும் செய்யக்கூடாது, முடிவெறிந்தும் நிலைச்சிருக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாளில் முடிவரை நிலைத்திருந்தால் தான் ரட்சிக்கப்பட முடியும். வாசித்து பாருங்கள், மத்தியுள்ள சுவிசேஷம் 24 வாசித்து பார்த்தீங்கன்னா 13 நினைக்கிறேன்.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: பார்த்தீங்களா, முடிவிறந்த நிலை நிற்பவனே என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான். முடிவிறந்த நிலைக்கணும், என்ன வந்தாலும் சரி நீர் எனக்கு போதுமாண்டவர் அப்படின்னு சொல்லி காலை உறுதியாய் பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. அவரை பற்றி கொள்ளணும், பற்றி கொண்டார் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஏசாயின் புஸ்தகம் 41:10.
1: நீ பயப்படாதே,
0: நீ பயப்படாதே,
1: நான் உன்னுடனே இருக்கிறேன்,
0: நான் உன்னுடனே இருக்கிறேன்,
1: திகையாதே,
0: திகையாதே,
1: நான் உன் தேவன்,
0: நான் உன் தேவன்,
1: நான் உன்னை பலப்படுத்தி,
0: நான் உன்னை பலப்படுத்தி,
1: உனக்கு சகாயம் பண்ணுவேன்,
0: சகாயம் பண்ணுவேன்,
1: என் நீதியின் வலது கரத்தினால்,
0: நீதியின் வலது கரத்தினால்
1: உன்னை தாங்குவேன்.
0: பாத்தீங்கன்னா பயப்படாத, உன்னோடு இருக்குன்னு திகையார், உன் தேவன் பலப்படுத்துவார். நம்ம பலவீனமா இருக்க நினைக்கிறீங்களா? ஐயோ நான் இவ்வளவு பலவீனமா இருக்கேன், என்னோட சரீரம் எப்போ நல்லா பலப்படுத்த நினைக்கிறா, அதுவும் சொல்கிறார். இப்போ தாங்குவேன்னு சொல்கிறாரு, சகாயம் பண்ணுறாரு, உதவி செய்கிறவர். இந்த உலகத்தில் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உதவி செய்யலாம், பின்னால் சே எப்போ பாரு உங்களுக்கு உதவி தானா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கத்திரி சொல்கிறாரு, சகாயம் பண்ணு, சகாயம் பண்ணு மாத்திரம் உங்களுக்கு என்ன செய்கிறாரா, வலது கருத்துறால தாங்குற தேவன் நம்ம தேவன். எவ்வளோ அன்புள்ள தேவன் பாருங்க, உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை போல் அன்புள்ள தேவன் உலகத்தில் யாருமே இல்லை, அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன். அது மொத்தத்தில் 13வது வசனம், ஏசாயா 41:13,
1: உன் தேவனாய் இருக்கிற,
0: உன் தேவனாய் இருக்கிற
1: கர்த்தராகிய நான்,
0: கர்த்தராகிய நான்
1: உன் வலது கையை பிடித்து,
0: உன் வலது கையை பிடித்து
1: பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
0: பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உலகத்தில் எத்தனையோ பேர் துணை இருந்தால் கூட ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. கணவன் மனைவி கைவிடுறாங்க, மனைவி கணவனை கைவிட்டுறாங்க, தாய் பிள்ளைகளை கைவிடுறாங்க, பிள்ளைகள் தாயை கைவிட்டுறாங்க. கைவிடுறது மாத்திர இல்லை, எத்தனை தாய்மார் பிள்ளைகளை வந்து கொண்டு விடுறாங்க. ஒரு நியூஸில் நிறையா பார்க்குறோம், 2 வயசு குழந்தை அப்படியே தண்ணி தொட்டி தூக்கி போடுறாங்க. கணவன் வந்து மனைவி வெட்டிடுறாங்க, மனைவி வந்து கணவன் வெட்டிடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறார், நம்ம வலது கருத்தை பிடித்து என்ன சொல்கிறாரா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் துணை மாத்திரம்தான் மாறாத துணை. மனைவியோட துணையும் மாறிடும், அம்மா அப்பா துணையும் மாறிடும், குழந்தைகளுடைய துணை தாய்க்கும் மாறிடும், கர்த்தருடைய துணை மாத்திரம் மாறாத துணை. அல்லேலூயா. அவர் என்னைக்கு கையை பிடிச்சாரோ இந்த நேர் வரைக்கும் நம்மளை விடலை. 82வது வருஷம் எங்கள் அப்பா இறந்துட்டாரு. ஆண்டவர் சொன்னார், உங்கள் அப்பா அம்மா இறந்து போகலாம், நான் வந்து உன்னை ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன், உன் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யலை, கைவிடவே இல்லை. அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பேர் கைவிட்டுறாங்க. அவர் சொன்னார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னார். அன்னைக்கு சொன்ன தேவன் இன்ன வரைக்கும் கைவிடவே இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வரும், வராமல் இருக்காது. வந்தாலும் கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு வினாடியும் போதுமான அவர் வந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் தாங்குகிறார். அவரை மனுஷன் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். லேசாக இல்லை என்று சொல்கிறார். ஒரு நாள் ஜெபம் பண்ணிவிட்டு மறுநாள் விட்டுறக்கூடாது. அது சொல்கிற கர்த்தர் என்ன சொல்கிறார், முடிவிறந்த நிலை நிலைப்போனோ நிலைக்கணும், முடிவிறந்த அவர்களை நிலை நிலைக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர் வீட்டு வளர்ந்துறையும் செய்யக்கூடாது, வீட்டு வளர்ந்துறையும் செய்யக்கூடாது. முடிவிறந்த நிலை நிலைத்திருக்கணும். அவர்கள் நிலைச்சிருந்தா நிச்சயமாக நம்மளை ஒரு நாள் கூட விட மாட்டார், ரட்சிப்பார். இந்த உலகத்தில் மாதிரிக்கிறார், பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. 2வதாக முதல்ல அவர் பற்றி கொண்டார், நம்ம என்ன செய்கிறார், நமக்கு என்ன கொடுக்குறாரு, அவர் வளர்த்துக்கிற நம்மளை தாங்கிறது, நமக்கு சகாயம் பண்ணுறாரு, வலது கரத்தால் தாங்குறாரு. அது மாத்திர ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன செய்ய, நம்ம வலது கரத்தை தாங்கி ஆலோசனை தந்து நம்ம எங்கே கொண்டு சேர்க்குறாரு, அவர் மகிமையிலே நம்ம சேர்த்துக்கொள்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. அவரை நம்ம எப்படி பிடிச்சிக்கணும், உறுதியாய் பிடிச்சிக்கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடித்துக்கொள்ள வேண்டும். தீப்தியாசில் வேலை செய்வோம், எங்கள் ஆஃபீஸுக்கும் அவங்க வீட்டுக்கும் எப்படி 1 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோ தூரம் போயிட்டா என்ன செய்வோம், 6 மணி. அப்போ எங்கள் வீட்டில் ரேடியோ கிடையாது, அவங்க வீட்டில் ரேடியோ இருக்கு. அப்போ யார் யார் வீட்டிலோ ஒருத்தர் வீட்டில் தான் அப்போல்லாம் ரேடியோ இருக்கும். நான் ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால் அப்போ அவங்க வீட்டில் மட்டும் ரேடியோ இருப்போம். 6 மணிக்கு உடனே நான் ஓடுவேன் பாருங்க, வண்டி இருந்தாலும் இடிச்சிட்டு போகிறேன், என்ன இருக்கோ அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். இடிச்சிட்டு போய் 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது எங்கள் வீட்டுக்கும், நான் தீப்தியாசம் வேலை செய்கிற இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். போய் ஆண்டோட வார்த்தை கேட்குறதுக்காக அவ்வளோ வேகமாக போவேன். அப்போ இந்த விஸ்வானியில் கேட்போம், அந்த அளவுக்கு கர்த்தர் அப்பயே எனக்கு ஒரு வாஞ்சியை கொடுத்துருந்தார். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கும் கர்த்தரையில் 1 நிமிஷம் கூட கைவிடாமல் எனக்கு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உடுத்த உடவும் தங்க இடமும் சாப்பிட உணவும் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ பிறந்து இன்றைக்கி உங்கள் மத்தியில் கர்த்தர் எனக்கு கொண்டு வச்சுருக்கிறார். அல்லேலூயா. அதை பற்றி கொள்ளக்கூடிய வாஞ்சை நமக்கு இருக்கணும். அப்போ கர்த்தர் அதெல்லாம் நமக்கு என்ன செய்வார், நிச்சயமாக நம்மளை ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. 2வது அவர் உறுதியை பற்றி ஏசாயின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம்,
1: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
0: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
1: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
0: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
1: நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர்.
0: பூரண சமாதானத்துடன் அவனை என்ன செய்வீங்க, காத்து கொள்வீர் சொல்லி யாசாய் சொல்றாரு. அவர் உறுதியாய் பற்றி கொண்டவனா, அவரே நம்பியிருக்கிறபடி நமக்கு என்ன கொடுக்கிறாரு, பூர்ண சமாதானம். பூர்ண சமாதானம் எனக்குலாம் பாருங்க, அம்மா அப்பா இல்லை, கண் பார்வை இல்லை, கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, இயேசு தவிர எனக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கத்திர இணைச்சர் அவரை நம்பியிருக்கிறவங்களே என்ன கொடுக்குறாரு, பூர்ண சமானத்தை கொடுக்குறாரு. எந்த குறையுமே இல்லை. நாளைக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு அப்போ கவலை வந்தாலும் யாசு படிச்சு அண்ணன் இந்த பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, என்னாலும் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, எனக்கு நீங்கள் தான். எனக்கு இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னால் யாருமே தெரியாது, வாசா ஒன்று தான் தெரியும், வாசா தான் கூட்டிட்டு வந்துச்சு, தெரியாதுமே தெரியாது. ஆண்டு அன்றைக்கி சொன்னேன், அப்போ தான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஊரில் யாருன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது, ஆண்டவரே வஸ்தா நீங்கள் போச்சு, நீங்கள் போகிறோம், வஸ்தா தான் எங்கள் கூட இருக்குது, யார் வஸ்தாக்கா எப்படி இருப்பாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆண்டவர் நீங்கள் தான் என்னை பாதுகாத்துக்கணும் அப்படி சொல்லி தான் அன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதில் அன்னைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கத்தர் என்ன செய்யல, ஒரு நன்மையும் குறைப்படாமல் கத்துக்கு ஒவ்வொரு உதவிக்கும் கத்தர் ஒருத்தரை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இது நீங்களே செய்யலாம், அது கத்தர் உங்களை உள்ளத்தில் பேசி கத்தர் எனக்கு உதவி செய்யக்கூடிய மனசை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. அன்று மனசு கொடுக்கட்டா செய்ய முடியுமா, கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனசு கொடுத்து செய்ய வச்சுருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆண்டவர் சொல்லிட்டு தான் வந்த ஆண்டவரே எனக்கு என்னும் தெரியாது சுவாமி, எங்கள் வீட்டுக்கும் போகிறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை, அங்கே போனால் செவிக்க முடியாது, சர்ச்சைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உடைய வார்த்தை கேட்க முடியாது, நான் எப்படி ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்கட்டு எப்படி நான் பரலோகத்துக்கு வர முடியும், என்ன செய்யுது ஆண்டவரே, பஸ்தா கூட போச்சு, நீங்கள் போகிற ஆண்டவரே, நீங்கள் என்னை பொறுப்படுத்திக்கோங்க, நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார், சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். சந்தோஷம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமா, சமாதானம் வாழ முடியுமா, வாழவே முடியாது. உண்மை உறுதியாக பற்றி கொண்டு உண்மையை நம்பியிருக்கிறபடினால் பூர்ண சமாதானத்தோட காத்து கொள்ளுகிறீர். பூர்ண சமாதானத்தோட கத்தர் தந்திருக்கிறார். நீ பூர்ண சமாதானம் எப்போயோ பலவீனப்பட்டு நான் எப்படியோ மறிச்சிருப்பேன், ஆனால் கத்தர் பூர்ண சமாதானத்தை கொடுக்கு. நான் உனக்கு அம்மாவாக இருக்கிறேன், ஆண்டவர் எத்தனையோ தொடச்சி, நானும் கம்மா, நான் தான் உனக்கு அப்பா, நான் தான் உனக்கு எல்லாமே இருக்கிற, நீ ஏன் கலங்குற அப்படிலாம் ஆண்டவர் எத்தனையோ தடவை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி என்னை தொட்டு தடவி என்னை சமாதானப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு நாளும் மறிக்க மாட்டேன், நான் உன்னை காத்துக்குவேன், உன் சீவலன் முழுது நான் பாதுகாத்துக்கிறேன் தேவன் சொன்னார். அதனால தான் இன்றைக்கி நான் சந்தோஷமாக சமாதானமாக வாழ முடிந்தது. அல்லேலூயா.

0: கொடுக்கிறாரா? நதியை போல, ஆரை போல அவ்வளோ சமாந்தரமாக கொடுக்குறார். இல்லாட்டினால எப்பயோ மறிச்சிருப்பேன். கத்தர் சமாந்தரம் கொடுத்தார். நீங்கள் அவர் உறுதியை பற்றி கொள்ளுங்க. அவர் உறுதியை பற்றி கொள்ளணும், அவரே நம்பியிருக்கிற விட நமக்கு என்ன கொடுக்குறாரு? பூர்ண சமாந்தரம் கொடுக்குறார். அந்த சமானம் எப்படி இருக்குமா? நதி போலமோ பாய்ந்து போடுகிற ஆற்றை போல் நமக்கு சமாந்தரம் கொடுக்குறார். நம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். ரெண்டு தெசலின் புஸ்தகம் 3:16
1: சமாதானத்தின்
0: சமாதானத்தின்
1: கர்த்தர் தாமே
0: எப்பொழுதும்
1: சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: என்ன செய்யறான்? சகல விதத்திலையும் சமாதானத்தை தந்தருள்வாராக. எப்போதும் இன்னைக்கு மாத்திர நாளைக்கு மாத்திர எப்போதும் என்ன செய்யறாரு? சகல விதத்திலையும் சமாதானத்தை தந்தருள்வாராக. அவர் எல்லாமே நேர்த்தி செய்கிற தேவன். அதன் காலத்தில் அவர் என்ன செஞ்சாரா? நேர்த்தி செய்தார். ஹலேலூயா. அதுபோல் நம்ம தேவன் நம்ம செய்ய வேண்டிய ஒரு உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். முதல் அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். அவர் வலதுகர நம்ம தாங்கிறது. அது மாத்திரல்ல, ரெண்டாவது நமக்கு என்ன கொடுக்குறாரு? சமாதானம், பூர்ண சமாதானம். பார்த்தீங்களா? பூர்ண சமாதானம். சமாதானம் எப்படி இருக்க? நதி போல இருக்குதான். இங்கே சொல்கிறாரு எல்லா விதத்துலேயும் என்ன செய்கிறாரு? எல்லா விதமான சமாதானத்தையும்
1: உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: சகல விதத்திலும் என்ன செஞ்சாரு? சமாதானம் தந்தருள்வாராக. கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், குடும்பத்தில் கண்ணீரோடு இருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், பலவீனப்பட்டவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம். அதனால் அவர் உறுதியாக நம்ம பற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் கர்த்தரை நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால தான் தாவீது ராஜா சொல்கிறாரு 31:15 31:15
1: என் காலங்கள்
0: உமது கரத்தில் இருக்கிறது. பார்த்தீங்களா? நம்ம காலங்கள் யார் கையில் இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவரை இப்போ நம்ம உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் சரி, நம்ம அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ளணும். அல்லேலூயா. 3வதாக உபாகம் புஸ்தகம் 4:4
1: ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும்
0: இந்நாள் வரைக்கும்
1: உயிரோடு இருக்கிறீர்கள்.
0: பார்த்தீங்களா? கர்த்தரை பற்றி கொண்ட என்ன செய்வார்? நமக்கு உயிரோடு காப்பாற்று. ஹலேலூயா. மொத கத்திர பற்றி கொண்டது என்ன தர்றாரு? நம்மளை வலது கருத்தை பிடிச்சி நம்ம தாங்குறாரு, நமக்கு துணை நிற்கிறாரு. அது மாத்திரல என்ன செய்கிறாரா? ஆலோசனை தந்து நம்மளை மகிமையில் ஏற்றுக்கொள்ளார். ரெண்டாவது சமானத்தை எப்படி எவ்வளோ கொடுக்குறாரு? பூர்ண சமானத்துக்குள்ள சமானம் எப்படி இருக்கா? நதி போல அவ்வளோ சமாந்தரம் கொடுக்குறாரு. மூன்றாவது என்ன கொடுக்குறாரு? அவர் பற்றி கொண்ட யாவரும் என்ன செய்வாங்களா? உயிரோடு இருப்பாங்க. வாசிங்கினவருக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும்.
1: ஆனாலும்
0: உங்கள் தேவனாகிய கர்த்தரை
1: பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும்
0: உயிரோடு இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? கர்த்தரை பற்றி கொள்ள என்ன செய்கிறார்? நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறார். எத்தனை பலவேண்டா வரட்டுமே, எத்தனை வியாதி தான் இருந்தாலும் கர்த்தரை பற்றி கொள்ள என்ன செய்கிறாரு? உயிரோடு வைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் உயிரோடு வைக்கிற தேவன். பற்றி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் அவர் விட்டு வலதுறவும் சாயக்கூடாது, இடதுவரையும் சாயக்கூடாது, முடிவரையும் அழித்திருக்கணும். அதை உபாகம் புஸ்தகம் 5 வாசிக்கிறோம். 32 வாசித்து பாருங்கள். உபாகம் புஸ்தகம் 5:32
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே
0: செய்ய
1: சாவதானமாயிருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கர்த்தர் விட்டு என்ன செய்யக்கூடாது? வலதுபுறம் சாயக்கூடாது, இடதுபுறம் சாயக்கூடாது. அங்க சொல்றாரு அவர் பற்றி கொண்டபடி அவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் பற்றி கொண்டன எத்தனை பலவீனம் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்ம கர்த்தர் நமக்கு எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. உறுதியாய் பற்றி கொண்ட போதும், நம்ம உயிரோடு வைப்பார். பிசாசு எத்தனை விதமான பிரச்சனை கொண்டு வரட்டும், ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் இங்கே சொல்கிறார் சங்கீதக்காரர். சங்கீத புஸ்தகம் 118 சங்கீதம் 17 வசனம்.

0: வசனம்.
1: நான் சாவாமல்
0: பிழைத்திருந்து
1: கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்.
0: பார்த்தீங்களா, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். எத்தனை பேர் கேள்றோம், ஆண்டவரே நீ எடுத்துக்கோங்க, ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க, ஆண்டவர் அப்படி நம்ம கேட்கவே கூடாது. சாவாமல் பிழைத்திருந்து என்ன செய்யணும், அவருடைய செய்கைகளை எல்லாருக்கும் போய் சொல்லணும். விவரிப்பேன் என்ன, எல்லாருக்கும் சொல்லணும். கர்த்தரின் வாழ்க்கையில் இப்படிதான் செஞ்சார், என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சார், இவ்வளோ வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சுருக்காருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் போய் சொல்லணும். அவரும் சொல்கிறாரு, என்னை பாதி வயசில் என்ன செய்யறீங்க ஆண்டவரே, என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. 102 நினைக்கிறேன் அதை செவிக்கிறார். 24:24 பாருங்கள், 102 சொல்கிறார், என்னை பாதி வயசில் எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே.
1: அப்பொழுது நான்
0: என் தேவனே
1: பாதி வயதில்
0: என்னை எடுத்துக்கொள்ளாதீனோ. அப்படிதான் செபிக்கணும், ஆண்டவரே பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் வைக்கணும்னு உண்டாக்குனீங்களோ அந்த நாள் வரைக்கும் வச்சிருங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் என்னை உலகத்தில் வைக்கணும்னு நினச்சிங்களோ அந்த நாளுக்கு வச்சிருங்க. என்னை பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே. கேட்கணும், இந்த உலகத்தில் உருவாக்குற நோக்கம் ஒன்று இருக்கும். நம்மளை சும்மா நம்ம இந்த உலகத்தில் கத்துற அனுப்பலை. ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ வேலை செஞ்சோம், சாப்பிட்டோம் உண்டோ உறங்கணும் அந்த மாதிரிக்கு அனுப்பலை. கர்த்தர் நம்மளை கொண்டு ஒரு நோக்கம், கர்த்தருக்கு ஒரு நோக்கம், நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் உண்டாக்குறோம் ஒரு நோக்கம். கர்த்தாவே என்ன செய்யுதுங்க, பாதி வயதில் என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. இங்கே என்ன சொல்கிறாரு, சாகாம் பழைத்திருந்து உங்களுடைய செய்ய விவரிப்பே. இந்த உலகத்தில் உண்டாக்குறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு அருமையானவர்கள். ஏதோ வேலை செஞ்சோம், வீட்டை கட்டணும், காட்டை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், நம்ம வீட்டில் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறோம், அதுக்கு கர்த்தர் நம்மளை உண்டாக்கலை. நம்மளை எதுக்கு உண்டாக்கியிருக்காருன்னு தெரிஞ்சால் சொன்னால் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் செய்கையில் எல்லாருக்கு என்ன செய்யணும், விவரித்து சொல்லணும். கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லோரும் விவரிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்படி இருக்குன்னா என்ன செய்ய, அவர் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். 146:2
1: நான் உயிரோடு இருக்கும் மட்டும்
0: கர்த்தரை துதிப்பேன்,
1: நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன்.
0: பார்த்தீங்களா, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். துதிக்கிறமா சொல்றேன், உயிரோடு இருக்க மட்டும் அவரை என்ன செய்வேன், துதிப்பார். உள்ளளவோ கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். யார் யார் அப்படிலாம் செய்கிறோம் நினச்சி பாருங்கள். முதல் கர்த்தர் நம்மளை உருவாக்குற நோக்கம், நம்மளை முதல்ல நம்ம கர்த்தரை பற்றி கொண்டு போது நம்ம என்ன கிடைக்கணும், வலது கர்த்தர் நம்மளை தாங்குறாரு, நமக்கு என்ன செய்யறது, சகாயம் பண்ணுறாரு. அல்லேலூயா. அது மாத்திரம் நமக்கு ஆலோசனை தந்து நம்மளை மகிமையில் சேர்த்துக்கிறோம். ரெண்டாவதாக பூர்ண சமாந்தம் தர்றாரு. எவ்வளோ சமாந்தனம், நதி போல் எல்லாவற்றிலும் நமக்கு சமாந்தம் கொடுக்குறாரு. மூன்றாவதாக நம்ம என்ன கொடுக்குறாரு, பற்றி கொள்ளும் போது நம்மளை உயிரோடிச்சிருக்காரு. உயிரோடு நம்ம என்ன செய்யணும், அவர் கர்த்தருடைய செய்கைகள் எல்லாருக்கும் விரிச்சு சொல்லணும். நம்ம உயிரோடு நாளெல்லாம் கர்த்தரை துதிக்கணும். நம்ம உள்ளளவும் கர்த்தரை என்ன செய்யணும், கீர்த்தனை பண்ணணும். ஹலேலூயா. கடைசியாக கர்த்தரை பற்றி கொள்ளும் என்ன கொடுக்குறாரோ பாருங்கள், உபாகம் புஸ்தகம் 30:20
1: கர்த்தர் உன் பிதாக்களாகிய
0: ஆபிரகாமுக்கும்
1: ஈசாக்குக்கும்
0: யாக்கோபுக்கும்
1: கொடுப்பேன் என்று அவர்களிடத்தில் ஆணையிட்ட
0: கொடுத்த தேசத்திலே
1: குடியிருக்கும்படி
0: உன் தேவனாய் கர்த்தரே
1: அன்பு கூர்ந்து
0: அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து
1: அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும்
0: தீர்க்காயுசுமானவர். ஹலேலூயா. அவர் தான் நம்ம ஜீவனும் தீர்க்காயுசு. அவர் பற்றி கொள்ளும் போது அவர் நமக்கு எப்படி இருக்கார், அவரே ஜீவன் நமக்கு தீர்க்காயுசுமா இருக்கிறார். அவர் தான் ஜீவன். 1 Yohana 5:12
1: குமாரனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன்.
0: பார்த்தீங்களா, இயேசுகிறது உங்களுக்குள்ள இருந்தா தான் நீங்கள் ஜீவனுடையவன் இருப்பீங்க. இயேசுகிறது உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்கள் என்ன ஜீவன் இல்லாமல் இருப்பீங்க. அதுதான் இங்கே சொல்கிறாரு, அவரை பற்றி கொள்வன். அவரே நமக்கு என்ன செய்கிறான், ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். ஹலேலூயா. அவர் தான் நம்ம ஜீவன். அவருக்கான நம்ம தீர்க்க ஆயுசு உள்ளவர். அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு ஜீவனாக இருப்பார். குமார் இல்லாத யார் இல்லையா? ஜீவன் இல்லை. நமக்குள்ளே குமாரை இருந்தால் தான் ஜீவனுடையில் இருப்போம். அப்போ தான் நம்ம பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். அவர் பற்றி கொள்ளும்போது நம்ம ஜீவனுடையவராய் மாறுறோம். ஹலேலூயா. அவர் பற்றி கொள்ள ஜீவனும் தீர்க்காய்ச்சி அவர் தராரு. நம்ம தீர்க்காய்ச்சி தரணுமா? அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாக பிடிச்சிக்கணும். அவர் தான் நமக்கு ஜீவனும் தீர்க்காய்ச்சி உடையவர். ஒன்னியவன் 5:20.
1: இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார்.
0: நித்திய ஜீவனமாக இருக்கு. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன். அவர் தான் மெய்யான தேவன். அவர் உறுதியாக பற்றி பிடிச்சிக்கோங்க. அவர் தான் மெய்யான தேவன். அவர் தான் நித்தி ஜீவனுடையவர். அவர் உறுதியாக பற்றி பிடிச்சிக்கோங்க. ஏசு இல்லாதபடி நமக்கு வாழ்க்கையே இல்லாருமே அவர்களே. அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சிக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இவரே மெய்யான தேவனும் நித்தி ஜீவனுமாக இருக்கிறார். அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் விடவே கூடாது. விடா அப்படியா பிடிச்சிக்கணும். என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இயேசு தான். அதான் யோபு சொல்கிறார், அவர் கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கை இருப்பார். ஆசித்து பாருங்கள், யோபின் புஸ்தகம் 13:15.
1: அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்.
0: அவர் மேல் நம்பிக்கை. சின்ன பிரச்சனைனா கர்த்தர் போட்டு சொல்லலாம் முறுமுறுத்துருவாங்க. ஆமாம், என்ன இருக்குது கர்த்தர் சேவமணி, என்ன இருக்குது முறுமுறுத்துருவாங்க. ஆனால் யோபு சொல்கிறாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேலே என்ன செய்வேன், நம்பிக்கையாக இருப்பேன். அவர் உறுதியாக பற்றி பிடிச்சிக்கணும். உறுதியாக பற்றி கொள்ளணும். அவர் தான் நமக்கு நித்திய ஜீவனும் தீர்க்க ஆயுசுமாக இருக்கிறார். அவர் தான் மெய்யான தேவன். நித்திய ஜீவன் அவர் தான். நித்திய ஜீவன் நமக்குள்ளே இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ரோமர்கள் நிறுவோம் 5:17.
1: இயேசு கிறிஸ்து என்னும்
0: ஒருவராலே
1: ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே.
0: ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவராலே, இயேசு கிறிஸ்துனால தான் என்ன சொல்ல, ஜீவன் அடைந்த என்ன செய்ய போறோம், ஆளப்போறோம். எங்க ஆளப்போறோம்? 1000 வருஷம் கர்த்தராகிய தேவனோடு ஆளப்போறோம். ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்குள்ள ஹல்லேலூயா சொல்லமா? நம்ம அதில் ஆள வேண்டும். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். அதுக்கு தான் இந்த உலகத்தில் எத்தனையோ பாடுகள். என்ன நிலை வந்தாலும் சரி, அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சிக்கணும். அவர் பற்றி பிடிக்கும் போது நமக்கு என்ன கொடுக்குறாரு? முதல்ல பார்த்தா என்ன கொடுக்குறாரு? வலதுகரத்தில் நம்மளை தாங்குறாரு, அப்புறம் நம்ம சகாயம் பண்ணுறாரு, துணை நிற்கிறாரு. அது மாத்திர நமக்கு ஆலோசனை தந்து முடிவில் நம்மளை என்ன செய்கிறாரு, மகிமில் சேர்த்துக்கொள்கிறார். ரெண்டாவது பூர்ண சமாதானமாக கொடுக்குறாரு. மூன்றாவது நம்மளை என்ன செய்கிறாரு, உயிரோடு வச்சிருக்கிறாரு. நான்காவது என்ன கொடுக்குறாரு, ஜீவனும் தீர்க்க ஆயுசுமாக வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரோடு இருந்தனா கிறிஸ்து இயேசுவினால் தான் நம்ம என்ன செய்வோம், ஒரு நாள் நம்ம என்ன செய்வோம், 1000 வருஷம் ஆட்சியில் ஆளிகை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 7:27. வானத்தின் கீழெங்கும் உள்ள
1: ராஜ்யங்களின் ராஜரீகமும்
0: ஆளுகையும் மகத்துவமும்
1: உன்னதமானவருடைய
0: பரிசுத்தவான்களாகிய
1: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
0: உன்னத மாதிரி பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
1: அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம்.
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? ஆண்டவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம்.
1: சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றான்.
0: அவர் கீழ்பட்டிருக்கும் என்றார். அந்த ராஜ்யத்துக்கு தான் நம்ம போகிறோம். அதுக்கு தான் அவர் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலையும் நமக்கு எல்லாம் தர்றார். உதவி செய்கிறாரு, சகாயம் பண்ணுறாரு, துணை நிற்கிறாரு, நமக்கு வலது கற்று பிடிச்சி தாங்குறாரு. அது மாத்திர நம்மளை என்ன செய்கிறாரு, நமக்கு ஆலோசனை தந்து நம்ம எங்கே சேர்க்கிறாரு, மகிழ்மை சேர்க்கிறார். ரெண்டாவது என்ன கொடுக்குறாரு, பரிபூர்ண பூர்ண சமானத்தை கொடுக்குறார். மூன்றாவது நம்மளை எப்படி வைக்கிறாரு, உயிரோடு வைக்கிறார். நான்காவதாக நித்திய ஜீவனை கொடுக்குறாரு. அதில் ஜீவனும் தீர்க்காயுசுமா. அவரால் தான் நம்ம ஜீவன் கிடைக்கும். அப்புறம் தான் அவரோடு நம்ம ஆளிகை செய்ய போகிறோம். பசுத்தவன்களுக்கு தான் அந்த ராஜ்யத்தை கர்த்தர் கொடுப்பறாரு. அந்த ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம். அதுக்கு நீங்கள் நானும் போகணும்னு சொன்னால் கர்த்தர் உறுதியாக பற்றி கொண்டால் போதும். அல்லேலூயா. எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா. கர்த்தர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதி அவரை பார்த்து பிடிச்சிக்கணும். நீங்கள் தான் ஆண்டவரை, எனக்கு யாரும் இல்லைப்பா, நீங்கள் தான் சொல்லி அவரை பார்த்து உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நம்ம பற்றி கொள்ளும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்ம நமக்கு தீர்க்க ஆயுத்து தர்ற ஒரு நாள் 1000 வருஷம் அரசாச்சு அவரோட அரசாழ்வோம் நித்தி செய்வன் நம்ம தீர்க்க ஆயுத்து தந்து பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா.
2: கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசினார். அவரிடத்தில் வருகிறவரை அவர் ஒருபோதும் புறமே தள்ளுவதில்லை என்று சொல்லி பார்த்தோம். நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. அவர் கரம் நம்மை தாங்குகிறது, முடிவிலே நம்மை மகிமையிலே ஏற்றுக்கொள்கிறது, நம் வலது கை பிடித்து தாங்குகிறார். இறுதியிலே கடைசியிலே பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் ஆலோசனைபடி நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாய் நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அந்த பூர்ண சமாதானத்தை எப்பொழுதும் சகல் விதத்திலும் நமக்கு அவர் தருகிறார். நதியளவு சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். அது மாத்திரம் இல்ல, மூன்றாவதாய் நாம் அவரை பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நம்மை உயிரோடே வைக்கிறார். புயல் வரலாம், காற்று வரலாம், வெள்ளம் வரலாம், ஆபத்து வரலாம், நோய் வரலாம், அத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மை உயிரோடு வைக்கிறார். உயிரோடு இருந்து நாம் என்ன செய்ய வேண்டுமா, அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். உயிரோடு இருக்க நாம் இந்த உலகத்தில் உள்ளளவும் அவரை துதிக்க வேண்டும். தேங்க்யூ லார்ட். நான்காவதாக நாம் அவரை பற்றிக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறாரா, நித்திய ஜீவனை நமக்குள் வைக்கிறார், நமக்கு தீர்க்காயசாய் மாறுகிறார். ஆம், நித்திய ஜீவன் அவர்தான். அந்த நித்திய ஜீவனை பெற்று நாம் இந்த உலகை 1000 வருடம் அவரோடு சேர்ந்து அரசாண போகிறோம். இந்த வாக்கியத்தை தேவன் நமக்கு தரும்படிக்கு எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.

0: அர்ப்பணம் செய்வோமா ஆண்டவர். இந்த நாளிலிருந்து முழுமையாக பற்றி பிடித்துக் கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபமாடுவோம். தேங்க்யூ லார்ட். தகப்பனே, உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி எங்களோடு பேசினீரேப்பா, உண்மை துதிக்கின்றோம் ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உங்கள் அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி போடுகிறோம். உம்மிடத்தில் வருகிறவனை ஒருபோதும் புறம்பே தள்ளாதவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் எங்களை பிடித்து தாங்குகிறது ஆண்டவரே. எங்களை நீர் வழிநடத்துகிறீர் ஐயா, ஆலோசனை தருகிறீர் ஐயா, முடிவிலே மகிமையிலே பரலோகத்தில் எங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, உம்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது பூர்ண சமாதானத்தை நிரம்பி வழியிற சமாதானத்தை சகல விதத்திலும் எப்பொழுதும் தந்தல்கிறீர் ஐயா. அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உறுதியானங்களை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அப்ப எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதுமே உயிரோடு எங்களை வைக்கிறீர் ஐயா. எந்த பிரச்சனை, வியாதி, துன்பம், நோய் என்ன வந்தாலும் அது எங்களை அசைக்காதபடி உயிரோடு எங்களை வைக்கிறீர். உயிரோடு இருக்கிற நாங்கள் பிழைத்திருந்து உம்முடைய செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவி செய். உயிரோடு இருந்து நாங்கள் உண்மை துதித்துக் கொண்டே கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருக்க அந்த பாக்கியம் தாரும் ஐயா. மாத்திரமல்ல, உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் எங்களுக்குள் வைத்து ஆமாண்டு தீர்க்காயசை கொடுத்து 1000 வருட அரசாட்சியில் உம்மோடு கூட சேர்ந்த உலகத்தை ஆளுகை செய்கிற பாக்கியத்தை கொடுக்கிறீரே சப்பா. அதற்காக உண்மை துதிக்கிறோம், எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். பற்றி பிடித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ ஆண்டவரே, அவள் கரங்களை கருத்தை பிடித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. செய்தி கொடுத்தாக்க அவர்கள் இன்னும் வல்லமையாக கருத்தை பயன்படுத்தும். தேங்க்யூ அல்லா, நமக்கு நன்றி.
1: உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வியாதியை குணமாக்க, நோய் குணமாக்க ஏசப்பா, பலவீனத்தை குணமாக்க, மந்திரக்கட்டு செய்வனிட்டு உடைத்து படுங்க. அன்றுவரையுமே துதிக்கிறமையா ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சமாந்தி சந்தோஷத்தை தாரும், மகிழ்ச்சி ஆறுதலை தாருமப்பா. ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறகமாக இருப்பீங்க. வியாதிகள், நோய்கள், பலவீனம் நீங்கி போட்டு மந்திரம் ஜெயவனம் உடைக்கப்பட்டு போட்டு பரிசுத்தாபியான அபிஷேக அளவெல்லாம் ஊற்று மண்டவரை. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத குடும்பங்களில் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கெல்லாம் சகுலி குழந்தை பாக்கத்தை தாங்க. கடன் கண்ணீர் வேதனைகளிலிருந்து விடுதலை செய்யுங்க. ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்க, அச்சங்களை செய்யுங்க அப்பா. வீடை மீக்க முடியாத மக்களுக்கு வீடை வீட்டுக்குள்ளே கிருபை செய்யுங்க அப்பா. கடன் பெற்றோடு மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்க. எல்லாருமே பற்றி பிடித்து கொள்ளட்டும் ஐயா, உறுதியாய் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. இறக்க பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா. ஆமை ஸ்தோத்திரம் பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமல்லாத குடும்பத்தில் சமாளந்து தர வேண்டும் ஆண்டவர. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. கத்துடி நாம மாத்திரம் அங்கிப்படட்டும் ஐயா. பிரிந்த குடும்பம் இணைக்கணுமே, வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க ஆண்டவர. படிக்கிற தம்பி தங்கைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. செபிக்கிற தம்பியா தங்கையா மாற்றும் ஆண்டவர. ஆசீர்வதிங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக ஜீவிரவும் பரமபிதாவே. ஆமே.
0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேறு யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிக்கை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிக்கை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில
2: ஆண்டர் ஆப்ஸ் நம்ம இயேசுன் கருமூலத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்கள் மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுகிறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னென்னா கூகுள் ஆப் ஸ்டோரில் போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்கள் படித்து கொள்ளலாம். தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில் படிக்கலாம், தெலுங்கில் படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்கள் படிக்க முடியாது, கேட்கணுன்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்கள் போயிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதில் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்கள் உங்கள் பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சிங்கன்னா உங்கள் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதில் வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கிறதுனால இப்போ நெட்டெலாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குகிறோம், நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கொண்டால் நீங்கள் சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேரில் பைபிள் இருக்கிறது, அதை நீங்கள் வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணால் வெறும் பாட்டுலாம் வரும், இது எப்படின்னா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தலில் வரும், திடீர்னு புதிய ஏற்பாடில் வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் கொடுத்த வசனம் ஏசாயின் புஸ்தகம் 60:2.
1: இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார்
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டிருக்கு. எங்க பாரு இப்ப இருள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உபத்திரங்கள். ஆனாலும் இருள் பூமி என்ன செய்யுமா? பூமிய இருள் மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். ஆனாலும் கர்த்தரை தேடுற கிறிஸ்தவங்கள்ல யாரத்தை யாரு மேல கர்த்தரை உண்மையாய் தேடுற மேல என்ன செய்வாரு? கர்த்தர் மகிமை உதிக்கும். நம்ம கிறிஸ்தவங்களை இருந்ததுனால இல்ல, கர்த்தர் உண்மையாய் தேடுறவங்களை, உண்மையான கிறிஸ்தவங்களை, உண்மையாய் கர்த்தர் தேடுறவங்களை மூலமாதான் கர்த்தருடைய மகிமை உதிக்கும். நம்ம ஆண்டவர் உண்மையா தேடுறோமான்பதை நம்ம நம்ம உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் அலசி பார்க்கணும், ஆராய்ஞ்சி பார்க்கணும். எங்களை மாதிரி உளிஞ்சிஞ்ச மாத்திரம் இல்ல. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில உதிப்பார். யார் மேல? கர்த்தர் உண்மையாய் தேடுறவங்க, உண்மையாய் கர்த்தருக்காக வாழ்றவங்க, உண்மையாய் கர்த்தருக்கு தான் நான் வாழ்வேன்னு சொல்லி உண்மையான உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறவங்க மேல கர்த்தர் கர்த்தரி மகிமை உதிக்கும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை தேடணும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 9:4.
1: பகற்காலம் இருக்கு மட்டும்
0: நான்
1: என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது. ராக்காலம் வருகிறது.
0: இப்ப ராக்காலம் வந்து கொண்டிருக்கிறது, வர வந்து கொண்டிருக்கு. எவ்வளவு நாள்ல வருமோ தெரியல. ஆண்டவராகிய இயேசுக்கு சொல்லுறார், பகல் காலம் இருக்கு மட்டும் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்யணும். ஒருவனும் கிரியச்சு கூடாத ராக்காலம் வருது, இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள வந்துடும். அப்ப வந்து ஆண்டவராக இயேசுக்கு கிரிய செய்ய மாட்டார். ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் முடிபெறிந்தும் சகல நாட்களிலும் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னார். உண்மைதான். ஆனாலும் அந்திகிறிஸ்தனுடைய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்குள்ளாக நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ முழுமையா நம்ம அண்டிக்கொள்ளணும். ஆண்டவர் எந்த அளவுக்கு அண்டிக்கொள்ள முடியுமோ, எந்த அளவுக்கு செபிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு கர்த்தரோடு இசைந்து வாழ முடியுமோ, எந்த அளவுக்கு கர்த்தருக்காக நம்ம பைபிள் வாசித்து இயேசுக்காக நம்ம வாழ்வோமோ, ஆண்டவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அல்லேலூயா. அதான் இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தருடைய மகிமை மேல உதிக்கும். அவங்க மேல கர்த்தருடைய மகிமை உதிக்கணும்னு சொன்னா, நம்ம அதிகமா இயேசு கிறிஸ்து அண்டிக்கொள்ளணும், இயேசுவோடு இணைந்து வாழணும். அதிகமா என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கணும். பைபிள் என்ன சொல்லுவோ அதன்படி நடக்க நம்ம ஆண்டவர் கர்த்தர் நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. 91:6.
1: இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும்,
0: இருளில் கொள்ளை நோய் எங்க நடமாடுது? இருளிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கும்,
1: மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய்.
0: மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கு என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய். இப்பொழுது பாருங்க, இப்ப வந்து பார்த்தா எங்க பார்த்தாலும் நினைச்சு கொள்ளை நோய், டிங்கோ காய்ச்சல், அப்புறம் பன்றி காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல், என்னென்னமோ காய்ச்சல் சொல்றாங்க, நிறைய காய்ச்சல் சொல்றாங்க. பிசாசு இருளை கொண்டு வந்து அநேக உள்ளங்களை இருளாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா அந்த இருளில் நடமாடும் கொள்ளை நோய், இருளில் உள்ளத்துல ஆண்டவராக இயேசுக்கிட்டு இல்லாத உள்ளங்கள் இல்லடைஞ்சு இருக்குது. அந்த உள்ளத்துல இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்திலே பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது. இப்ப நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்குள்ள இருப்போமானால், அதான் சொன்ன நான் வேதத்தில் வாசிக்க கேட்டேன் பாத்தீங்களா, பூமி இருளோ காரிருள் ஜனங்களை மூடும், உன்மேல கர்த்தர் உதிப்பா. அப்படியானா நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம இருள் நம்ம தொடாதபடிக்கு நம்ம எப்பொழுதும் ஒளிக்குள்ளாக விருந்தோம்னா நம்ம கொள்ளை நோய் நம்ம தொட முடியாது. ஆண்டவர் நிறைய வாக்கு பண்ணியிருக்கிறாய். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கு சங்கரத்துக்கு என்ன செய்ய போறது இல்லை, நீ பயப்படாது இருப்பா. இருள நடந்த என்ன கொள்ளை நோய் சொல்லி நீ பயப்பட வேண்டாம், உன் கூட கர்த்தர் இருப்பார். இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாலாக்கு சங்கரம், இன்னொரு இடத்துல சரி வாதி உன் கூடாரத்தை அணுகாது. வாதை என்ன வாதை வந்தாலும் நம்ம தொட, நம்ம கூடாரமா நம்ம சரீரம், நம்ம சரீரத்தை தொடவே முடியாது. எப்போ கர்த்தருக்குள்ள நம்ம நெருங்கி ஜீவிக்கும் போது, கர்த்தரோடு ஒண்டி வாழும்போது, கர்த்தருக்காக அதான் சொல்ற கொஞ்ச காலத்துல அப்படி கோபம் பற்றி ஏறி அவர் அண்டி கொடுற யாவரும் பாக்கியவான்கள். அவர் முழுமையாக யாரெல்லாம் அண்டி கொடுறாங்களோ அவங்க பாக்கியவான்கள். அவங்களை கர்த்தர் கொள்ளையினாய் தொட விட மாட்டார். எந்த உலகத்தில் என்ன உபத்திரங்கள் பாடுகள் வந்தாலும் கர்த்தர் அவங்களை தொட விட மாட்டார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம போராடி ஜெபிக்கணும். ஜெபிக்கணுமா ஜெபிக்க கூடாதா? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க, இங்க ஜெபிச்சது மாத்திர வீட்லயும் போய் ஜெபிங்க. எத்தனையோ ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனையோ ஜனங்கள் வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு, எத்தனையோ ஜனங்களுடைய வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு, எத்தனையோ சனங்கள் வீடு பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்காக நம்ம கண்ணீரோடு செபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. செபிப்பீங்களா? செபிக்கணும், செபிச்சுதான் ஆகணும். அன்று யோவ பார்த்தீங்களா, யோவ வந்து தான் சிறந்திருக்காக செவமண்ணா அவருடைய அவருடைய சிறையிருப்பை தேவன் மாத்தினா. நம்ம மற்றவங்களுக்காக நம்ம போராடி செபிக்கணும். அல்லேலூயா. சரி, அப்ப முதலாவது நம்ம பார்க்கிறோம் 112வது சங்கீதம் 4வது வசனம்.
1: செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும்.
0: செம்மையான உலகத்தில் இருளா இருந்தாலும் செம்மையானவங்களுக்கு என்ன செய்யும்? இருளிலே வெளிச்சம் உதிக்கும். நம்ம செம்மையானவெல்லாம் நடக்கணும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே என்னை செம்மையானவெல்லாம் மாற்றுங்க, ஆண்டவரே என்னை செம்மையானவெல்லாம் மாற்றுங்கப்பா, நான் செம்மையான என் இறுதியில் செம்மையா இருக்கணும்ப்பா, நான் வெளியே செம்மையான மாதிரி இருந்தா மட்டும் போதாது ஆண்டவரே, என் இறுதியும் செம்மையானவளா இருக்கணும் ஆண்டவரே. மனிதன் முகத்தை பார்க்கிற கத்தரை எங்க பாக்குறாரு, நம்ம இறுதியத்தை பாக்குறாரு. என் இறுதியும் செம்மையானவளா மாற்றும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனம்.
1: தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான்.
0: தேசத்துல என்ன செய்யா? பக்தி உள்ளவன் அற்று போனான்.
1: மனுஷரில் செம்மையானவன் இல்லை.
0: மனுஷர்ல என்ன இல்ல? செம்மையானவன் இல்லை. பக்தியும் அற்று போனான், செம்மையான மனுஷன் இல்ல. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என்னை செம்மையானவளா மாற்றுங்கப்பா, இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, நான் உலகத்துல மாயமான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போது ஆண்டவரே, என்னை செம்மையானவளாய் மாற்றணும் சொல்லி நம்ம கேட்கணும். அதனால சங்கீதக்காரர் அப்படித்தான் கேட்டாரு. வாசி பாருங்க, 143வது சங்கீதம் 10வது வசனம்.
1: உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும்.
0: உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும்.
1: நீரே என் தேவன்,
0: நீரே என் தேவன்.
1: உம்முடைய நல்ல ஆவி,
0: என்னுடைய நல்ல ஆவி
1: என்னை செம்மையான வழியிலே நடத்துவார்.
0: ஒரு நாள் கேட்கணும், ஆண்டவரே உன் பிரியமானதை செய்ய எனக்கு போதியுமே, உன்னுடைய நல்ல ஆவியினால என்னை செம்மையான பல் நடத்தும் ஆண்டவரே. நீ தான் என்னை செம்மையான பல் நடத்தணும் ஐயா. என் வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. செம்மையானவளுக்கு என்ன இருக்கும்? வெளிச்சம், இருளில வெளிச்சம். இருள் உலகத்தில் இருளா இருந்தாலும் நம்ம மேல என்ன செய்யும்? வெளிச்சம் உதிக்கும். கத்தனம் நிச்சயமா நம்ம மேல வெளிச்சம் உதிப்பாரு. நம்ம உலகத்துல என்ன இருள் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளால வெளிச்சம் உதிக்கும். யாருக்கு? செம்மையானவள் கத்தர் வெளிச்சம் உதிக்கும். நம்ம செம்மையானவளா மாறணும், கத்திட்டு கேட்கணும், தேவனே உங்களுக்கு பிரியமானதை செய்ய போதியும் முடியும், நல்ல ஆவியினால என்ன செம்மையான பாதையில நடத்துவாராக அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ரெண்டாவது, யார் மேல வெளிச்சம் உதிக்குமா பாருங்க, மல்லிகாயின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம்.
1: ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல்,
0: கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல்
1: நீதியின் சூரியன் உதிக்கும்.
0: பாத்தீங்களா, கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற மனுஷன் மேல என்ன செய்யும்? நீதியின் சூரியன் உதிக்கும். நீதி சூரியன் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான், அவர் தான் நீதியின் சூரியன். கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கணும். கர்த்தருடைய பாக்குறாருங்க பயம் நமக்கு உண்டா இருக்கணும். இப்ப ஒண்ணு நம்ம அப்பது ஒண்ணு இப்ப சென்னை சாவு பண்றோம், கொஞ்ச நேரத்தில் கொண்டு போற இந்த உலகத்து காரியத்துல போயிடுறோம், அது இல்ல. கத்திரி பயந்துருக்கணும். கத்திரிக்கு பயந்துருக்கும் மேல நீதியின் சூரியம் விதிக்கும். அவர் கண்கள் என்ன செய்யுது? பூமி எங்கோ உலாவிக் கொண்டிருக்கு. வாசி பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனம்.
1: கர்த்தரின் கண்கள்,
0: கர்த்தருடைய கண்கள்
1: எவ்விடத்திலும் இருந்து,
0: எவ்விடத்திலும் இருந்து
1: நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது.
0: நல்லோரையும் தீயோரையும் கர்த்தருடைய கண்கள் என்ன செய்யுது? நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. நான் வந்து ஆண்டவருக்கு சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் நல்லவாண்டவர் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நல்லவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய கண்கள் என்ன செய்யும்? நல்லவரையும் தீயோரே எங்க இருக்குதா? நோக்கி பார்த்து கொண்டே இருக்குது. அதனால நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் பிரியமான பிள்ளையா நடக்க கர்த்தர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்டு கேட்டு, ஆண்டவரே என் கரத்தை பிடிச்சிக்கோங்கப்பா, உங்க பிரியமான பிள்ளைய மாத்தணும், ஆண்டவரே உங்க பயப்படுற பயத்தனுக்கு தாரும், ஆண்டவரே உங்க பயப்படுற பயத்தனுக்கு தாருன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்கணும். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனம் வாசித்து பாருங்க. யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனம்.
1: மனுஷருக்குள் இருப்பதை,
0: மனுஷருக்குள் இருப்பதை
1: அவர் அறிந்திருந்தபடியால்,
0: அவர் அறிந்திருந்தபடியால்
1: மனுஷரை குறித்து,
0: மனுஷரை குறித்து
1: ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக,
0: ஒருவரும் அவருக்கு என்ன செய்ய சாட்சி கொடுக்க வேண்டியது,
1: ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை.
0: ஒருவர் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியவர்களா இருக்கவில்லை. ஏன்னா மனுஷருக்குள் இருக்க அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் கூட அவருக்கு சாட்சி வேண்டிய அவசியமே இல்லை. நமக்குள்ளே இருக்கிறார், அறிந்திருக்கிறார். ஆண்டவரே உங்க பயப்படுற பயத்தனுக்கு தாரும் ஆண்டவரே. நானும் பயந்துருக்கணும் ஆண்டவரே, செம்மையானவளா இருக்கணும் ஆண்டவரே, பக்தி உள்ளவன் அற்று போன செம்மன் இல்லைன்னு சொன்னீரே, என்னை செம்மையால மாற்று முடி நல்லாவினால, என் உள்ளத்தை நிரப்பி என்னை செம்மையாலா மாற்று. கேட்கணும். ரெண்டாவது என்ன கேட்கணும்? ஆண்டவரே பயப்படுற பயத்தை எனக்கு தாருமப்பா, நாம பயந்து இருக்கணும் ஆண்டவர், எங்கிருந்தாலும் என்னை பார்த்து கொண்டிருக்கீங்கப்பா, உங்களுடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கு, பயப்படுற பயத்தை எனக்கு தாருன்னு கேட்கணும். சங்கீதம் புஸ்தகம் 34 சங்கீதம் 11 வசனம்.
1: பிள்ளைகளே,
0: பிள்ளைகளே
1: வந்து எனக்கு செவி கொடுங்கள்,
0: பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள்,
1: கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன்,
0: கர்த்தருக்கு பயப்படுறது உங்களுக்கு போதிப்பேன். அவருக்கு செவி கொடுத்தா போதும், கர்த்தர் எப்படி பயப்படணும் எல்லாமே நமக்கு சொல்லி தருவார். கர்த்தர் பயப்படுறது நம்ம போதிக்கிற தேவன், எப்படி பயப்படணும், எப்படி கர்த்தர் பயந்து கீழ்ப்படிந்து இருக்கணும்னு சொல்லி நம்ம போதிப்பார். அவருக்கு செவி கொடுக்கணும், பைபிள் வாசிக்கணும், பைபிள் வாசித்து செவிக்கும் போது கர்த்தர் பயப்படுற பயத்தை நம்ம போதிப்பார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பயந்து கர்த்தர் கீழ்ப்படிந்து இருக்கணும், அவர் பயப்படுற பயத்தை நம்ம போதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் பயப்படுற பயம்னா என்ன? நீதிமொழியின் புஸ்தகம் 8:13 வசனம்.
1: தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும்,
0: தீமையான காரியத்தை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம்.
1: பெருமையையும்,
0: பெருமை நமக்குள்ள வாழ்க்கை பெருமை வரவே கூடாது, பெருமையையும்
1: அகந்தையையும்,
0: அகந்தையையும்
1: தீய வழியையும்,
0: தீய வழி நம்ம கர்த்தர் பிரியமில்லாத வழி நடக்கிறோம் பாத்தீங்களா, அது தீய வழியையும்
1: புரட்டு வாயையும்,
0: புரட்டு வாய் இப்போ பேசுறது அப்புறம் பேசுறது மாறி மாறி மாறி பேசுவாங்க. சிலர் பாத்திருக்கீங்கன்னா இப்போன்னு பேசுவாங்க அப்புறம் பேசுவாங்க இப்போன்னு அப்படியே பேசுவாங்க. புரட்டு வாயும்
1: புரட்டு வாயும் நான் வெறுக்கிறேன்.
0: இந்த நான்கு காரியங்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? வெறுக்கிறார். பெருமை, அப்புறம் அகந்தை, தீய வழி, புரட்டு வாய். நமக்குள்ள இருக்கிறான்னு சொல்லி பார்த்து கர்த்தரை சொல்லி ஆண்டவரே எனக்கு இதுல இருந்து விடுதல் வேணும்னு சொல்லி கேட்க வேண்டும். கர்த்தர் பயந்தா நம்ம மேல நீதீஸ்வரனாக இயேசுக்கு மேல உதிப்பார். மொதல் என்ன செய்யணும்? செம்மையான பால் நடக்கும் போது கர்த்தர் நம்மள நமக்கு வெளிச்சமா இருக்கிறாரு. அல்லேலூயா. செம்மையானவருக்கு இருள வெளிச்சம் உதிக்கும். ரெண்டாவது, கர்த்தர் பயப்படுற மேல நீதி சூரியன் உதிக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? தீமையான காரியத்தை வெறுக்கணும். என்னென்ன காரியம்? பெருமை, அகந்த, தீய வழி, புரட்டுவாய். இந்த நாலு காரியம் நமக்குள்ள இல்லாதபடிக்கு நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. மூன்றாவதாக யாருக்கு வெளிச்சம் உதிக்குமா பாருங்க. யோபு சொல்றாரு, யோபின் புஸ்தகம் 29:3 வசனம்.
1: அப்பொழுது
0: அவர் தீபம், அவர் தீபம்
1: என் தலையின் மேல் பிரகாசித்தது,
0: என் தலையின் மேல் பிரகாசித்தது,
1: அவர் அருளின வெளிச்சத்தினால்,
0: அவர் அருளின வெளிச்சத்தினால்
1: இருளை கடந்து போனேன்,
0: இருளை கடந்து போனேன். யோசி சொல்றாரு, அவர் வெளிச்சம் என் தலை மேல பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால என்ன செஞ்ச, இருளை கடந்து போன. அவருக்கு எவ்வளவு இருள், எவ்வளவு பயங்கரமான பாடுகள், உலகம் என்ன முடியாத பாடுகள் இருந்துச்சு. அது ஆனாலும் அப்படி இருந்தனாலும் கர்த்தர் தீபன் தலைமையில இருந்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால என்ன செஞ்சு எல்லாத்தையும் கடந்து போனேன். எத்தனையோ பாடுகள், உத்திரங்கள், எல்லா நிலைமையில யோ போல யாருக்கும் பாடு வந்ததே இல்லை. அவ்வளோ பாடுகள் மத்தியிலும் அவர் எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? அவர் அருளின வெளிச்சத்தினால எல்லாத்தையும் கடந்து போனார். இப்போ நம்மளும் ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நீர் எனக்கு வெளிச்சமா இருக்கணும், ஆண்டவரே என் வாடிக்கைக்கு வெளிச்சமா இருக்கணும் ஐயா, எனக்கு மொழி தவிர எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்கணும். அல்லேலூயா. யோபின் புஸ்தகம் 30:27 வசனம்.
1: என் குடல்கள் கொதித்து,
0: என் குடல்கள் கொதித்து
1: அமராதிருக்கிறது,
0: அமராதிருக்கிறது,
1: உபத்திரவ நாட்கள் என் மேல் வந்தது,
0: உபத்திரவ நாட்கள் என் மேல் வந்தது. பாருங்க, குடல் கொதித்து அமராதிருக்கு நினைச்சேன். 10 பிள்ளைகளே இறந்து போயிட்டாங்க. அது மாத்திர எல்லா சொத்து சுகம் எல்லாம் போயிருச்சு. அது மாத்திர கட்டின மனைவி என்ன செஞ்சாரு? நீ உன் தேவனை தூசிச்சு உன் உயிரை விடுன்னு சொல்லிட்டாங்க. அது மாத்திரல அவரை பார்த்தவங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க, பரியாச. அவர் சிநேகிதர் 3 வந்து அவர் ரொம்ப பரியாசம் பண்றாங்க. அதனாலதான் சொல்றாரு, என் உடல், என் குடல் கொதித்தது, உபத்திர நாட்கள் என்ன பிடித்து கொண்டதுன்னு சொல்றாரு. அவ்வளவு உத்திரம் பாடுகள், அவரை போல யாருக்கும் பாடு இல்லை. அந்த மாதிரி பாடுன யாருமே ஆண்டு நினைச்சிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட உபத்திரம் வந்துச்சு. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் தீவன் தலையின் மேல இருக்கு, அவர் அருளின
1: வெளிச்சத்தினாலதான் இருளை கடந்து போனேன்,
0: இருளை கடந்து போனேன். அவ்வளவு பெரிய இருள் அவளுக்கு வாழ்க்கையில, இருள் பயங்கரம். சென்னையில தூசிக்கிறாங்க, அப்புறம் மனைவி தூசிக்கிறாங்க, தூசிச்சவன் தேவன் ஜீவனை விடுன்றாங்க. அது மாத்திரம் என்ன என்ன என்ன என்னது, அவர் பிள்ளைகள் போயிட்டாங்க, சொத்து சோகம் ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அது மாத்திரம் இல்ல, சரீரத்துல பயங்கரமான வியாதிகள், ஓட்டை வச்சு தெரிஞ்சிட்டு இருக்கிற அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு பாடுகள், அவ்வளவு நிந்தனைகள். அதுதான் சொல்ற, அதுதான் ஒரு இருள் தான். நம் வாழ்க்கையில காணப்படுற துன்பங்கள் தொல்லைகள் வரும்போது நமக்கு இருள் தானாலும் அருளின வெளிச்சத்துல என்ன செஞ்சுச்சு எல்லாத்திலயும் இருளை கடந்து போனேன். அவ்வளவு பெரிய இருளா இருந்தாலும் அவர் அருளின வெளிச்சத்தினால இருளை கடந்து போனேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க சொல்றாரு உபத்திரது நாட்கள் என்ன பிடித்து கொண்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட அவர் என்ன சொல்றாரு பாருங்க, யோபின் புஸ்தகம் 31:30
1: வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை.
0: அவ்வளவு புத்தரத்திலையும் பாடுகள்லையும் அவர் என்ன சொல்றாரு, வாயினாலே பாவம் செய்ய வாய்க்கு என்ன செய்யல இடம் கொடுக்கவில்லை. அவ்வளவு பாடுகள், மனைவி திட்டுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் திட்டுறாங்க, பிள்ளைகள் இல்ல, பத்திரங்கள் சொத்து சொகை எல்லாமே போயிருச்சு, எல்லாரும் பார்த்து நிந்திக்கிறாங்க அவமானப்படுத்துறாங்க. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு, வாயினால பாவம் செய்யறதுக்கு என்ன செய்யல இடம் கொடுக்கவில்லை. ஹலேலூயா ஹலேலூயா. பாவத்துக்கு என் வாய இடம் கொடுக்கவில்லைன்னு சொல்றாரு. அதே போல அருமையானவர்களே, நம்ம வாயினால நம்ம இஷ்டம் போல பேசக்கூடாது. என்னெல்லாம் தோன்றுதோ அதெல்லாம் நம்ம பேசவே கூடாது. இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது. அதனாலதான் சங்கீதக்காரர் அதை தான் கேட்டாரு. 141:3
1: கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும்,
0: என் வாய்க்கு காவல் வையும்,
1: என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும்,
0: உதடின் வாசலை காத்துக்கொள்ளும். நம்ம என்னமோ இஷ்டம் போல பேசக்கூடாது. நம்ம என்ன பேசினாலும் கர்த்தர் பாக்குறாருங்க, பயம் நமக்குள்ள இருக்கணும். நிறைய பேர் நினைக்கிறது இல்ல, நம்ம பேசுற யாரு கேட்க முடியும், நம்ம என்ன வேணாலும் பேசலாம், ஏன் வாங்கி நான் என்ன வேணாலும் பேசுன்னு பேசுறாங்க. அப்படி பேசவே கூடாது. இப்போ பேசுறோம், அப்புறம் பேசுறோம், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி பேசுறோம், அதுல புரட்டி புரட்டி நம்ம பேசவே கூடாது. என்ன என் வாயினால பாவம் செய்ய இடம் கொடுக்கவில்லைன்னு சொல்லி யோக சொல்றாரு. எவ்வளவோ பாடுகள், எவ்வளவு பத்திரங்கள், பிள்ளைகளை 10 பேரை இருந்துட்டாரு, சொத்து சுகம் ஒண்ணுமே இல்லை, கட்டின மனைவி நினைச்சு தேவனை தூசித்து உன் ஜீவனை இப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறாங்க, நீ இப்படி செஞ்சிருப்ப அப்படி செய்வீன்னு. யோக புஸ்தம் படிச்சா தெரியும் அவ்வளவோ பாடுகள். ஆனாலும் அவர் ஒரு வாயில்லால பாவஞ்சு இடம் கொடுக்கவே இல்லை. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்ல, என் வாய்க்கு காவல், என் உதடின் வாசல்களை காத்துக்கொள்ளுன்னு கேட்கிறார். நம்மளும் அப்படி கேட்கணும், ஆண்டவரே என் வாய்க்கு காவல், என் உதடின் வாசலை காத்துக்கொள்ளுன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அல்லேலூயா. முத பத்து செம்மையானவர்களுக்கு பிடிச்சா உதிக்கும், ரெண்டாவது கத்தில் பயந்தவங்களுக்கு நீதி சூரியன் அவங்க மேல உதிக்கும், மூணாவது என்ன சொல்றாரு யோவ் சொல்றாரு, என் தலையில் மேல தீமை இருக்கும், அவர் அருளில் வெளிச்சத்தினால இருளை கடந்து போனேன்னு சொல்றாரு. அவ்வளவு பாடுகள், அவ்வளவு புத்திரங்கள், ஆனாலும் என் வாயினால பாவம் செய்ய இடம், என் வாய்க்கு பாவம் செய்ய இடம் கொடுக்கவே இல்லைன்னு சொல்றாரு. நம்மனா 100 பேசியிருப்போம், அவர் ஒரு வார்த்தை கூட கர்த்தர் சொல்லல. அல்லேலூயா அல்லேலூயா. பாவம் செய்ய வாய்க்கு என் இடம் கொடுக்கலன்னு சொல்றாரு. அவர் பாவம் செய்ததே இல்லை. அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் அவர் ரெட்டிப்பாய் ஆசீர்வித்தார். நான் போகும்படி அறிவார், அவர் சோதித்த பின்னே பொன்னாக விளங்குன்னு சொன்னார். நீங்கள் தான் அப்படி சொல்ல முடியுமா? அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. கர்த்தரை நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நான்காவதாக மீகாவின் புஸ்தகம் 7:8
1: என் சத்துருவே
0: என் சத்துருவே
1: எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே,
0: என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே,
1: நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன்,
0: நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன்,
1: நான் இருளிலே உட்கார்ந்தால்
0: நான் இருளிலே உட்கார்ந்தால்
1: கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார்,
0: கர்த்தர் என் வெளிச்சமா இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்றேன். இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் என்னை சுற்றிலும் எப்படி இருக்கிறாரு, வெளிச்சமா இருக்கிறார். பாத்தீங்களா, நம்ம கர்த்தருக்குள்ள இருப்போமானால் நம்ம இருளில் இருந்தாலும் கர்த்தர் நம்மளை சுற்றி வெளிச்சமா இருப்பார். சமாதானம் சந்தோஷம் உள்ளத்து நிறைஞ்சிருக்கும், வெளிச்சமா இருப்பேன். என்ன நம் உள்ளத்துல சமாதானம் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் பயங்கரமான பிரச்சனைகள் போராட்டங்கள் உத்தரங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மளுக்கு என்ன சரி, அவர் சுற்றி வெளிச்சமா இருக்கிற என்ன நமக்குள்ள பெரிய சமாதான சந்தோஷம். நம்மளை செவிச்சுட்டே இருப்போம், தூச்சிட்டே இருப்போம், கர்த்தரம் கூட பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நான் இருளில் உட்கார்ந்தாலும் சத்துருவே நீ என்ன செய்யாத சந்தோஷப்படாத, நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தரனை சுற்றிலும் வெளிச்சமா இருக்கிறார், நம்மோட பேசுவார், நம்மளை ஆற்றுவார், தேற்றுவார், ஆறுதல் படுத்துவார், சமாதானப்படுத்துவார், சந்தோஷப்படுத்துவார். அந்த இருள், அந்த இருளாகிய நம்ம கஷ்டங்கள் கண்ணீர்கள் இருளுங்கிறது கஷ்டத்தை குறிக்குது, வியாதி குறிக்குது, பிரச்சனை குறிக்குது, உபத்திரத்தை குறிக்குது. அந்த இருள் நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. எத்தனை பெரிய இருளாக இருந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், கர்த்தர் நமக்குள்ளே இருந்தார்னா நம்மளை சுற்றி வெளிச்சமா இருப்பார். எப்படி நம்மளை பேசுவார், ஆற்றுவார், தேற்றுவார், ஆறுதல் படுத்துவார், சமாதானப்படுத்துவார். கர்த்தர் பெரிய கிருபையினால் நமக்கு அது வந்து பெருசாவே தெரியாது. அல்லேலூயா. அதுதான் கத்திர பார்த்து முழுமையாய் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். சத்துருவே சந்தோஷப்படாத, நான் இருள உட்கார்ந்தாலும் கத்தர் என் சுற்றில் வெளிச்சமா இருக்கிறேன். சரி, அவர் வெளிச்சம் எப்படிப்பட்டவர் வாசித்து பாருசம் புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம்.
1: கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார்.
0: அவர் வெளிச்சம் எப்படி இருக்கும்? நித்திய வெளிச்சம். அது என்னைக்கும் குறைவா கொஞ்ச நாள் இருந்துட்டு கொஞ்ச நாள் விலகிற வெளிச்சம் இல்ல. கர்த்தர் நித்திய வெளிச்சாரிமான். அவர்களை கொஞ்ச நாள் கூட இருந்துட்டு கொஞ்ச நாள் விளைவிட்டு விளைவிட்டு போக மாட்டார். அதான் சொன்ன உன்ன விட்டு விலகு ஒண்ண கைவிடுதலின்னு சொன்ன. நம்மளா பத்து வழங்கினாத்த நம்ம பாவம் செய்யுமா? நம்ம பாவம் கத்த விட்டு நம்மளை பிரிச்சிருது. நம்ம பாவம் செஞ்சு நம்ம ஆண்டு பிரிமலா காரியம் செய்யும் போது நம்மளை கத்தர் விட்டு நம்ம பாவம் தான் கத்தர் விட்டு பிரிக்குது. கத்தர் ஒரு நாள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளைவே மாட்டார். புஸ்தகம் 31:8 வாசித்து பாருங்க.
1: கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர்.
0: கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர்.
1: அவர் உன்னோடே இருப்பார்.
0: அவர் உன்னோடே இருப்பார்.
1: அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை.
0: அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை.
1: உன்னை கைவிடுவதும் இல்லை.
0: கைவிடும் இல்லை.
1: நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம்.
0: நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். உன்னை விட்டு என்ன சொல்ல விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். நம்ம பாவம் செய்யும் போது நம்ம பாவம் கத்துடி முகத்தை என்ன செஞ்சிருது? மறைச்சிருது. ஏசாயின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 2வது வசனம். அவர் சொன்னார், ஒண்ணு விட்டு விளக்குது ஒண்ணு கைவிடுவதும் இல்லைன்னு இருக்கிறாரு. ஆனா நம்ம பாவம் செய்யும் போது நம்ம பாவம் தான் கர்த்தர் முகத்தை மறைக்கிறது.
1: உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது.
0: உங்கள்
1: பாவங்களே
0: அவர்
1: உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு
0: அவருடைய
1: முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
0: எது மறைக்குது? நம்முடைய பாவங்கள் தான். அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். அவர் சொன்னது அவர் சொன்னதே தான். அவர் நம்ம விட்டு நம்ம எப்பயுமே நம்மளை விட்டு விலக மாட்டார். நம் பாவம் செய்யும் போது நம்மளை கர்த்தர் விட்டு நம்ம பாவம் அவரை விட்டு பிரிச்சிருது. நம்முடைய அக்கிரமம் அவரை விட்டு பிரிச்சிருது. நம் பாவம் செய்யாத அக்கிரமணி செய்யாது கர்த்தரை விட்டு நம்ம ஒரு நாளும் பிரிய மாட்டோம். ஹல்லேலூயா. அதே அவர் எப்படி இருப்பாரா? நித்திய வெளிச்சமா இருப்பார். வாசிங்க ஏசாயா 60:20.
1: கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார்.
0: கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? நித்திய வெளிச்சம்.
1: உன் துக்க நாட்கள் முடிந்து போகும்.
0: துக்க நாட்கள் முடிந்து போகும். அதுதான் மீகா சொல்றாரு. சத்துரே நீ சந்தோஷப்படாத, நான் இருளில் உட்கார்ந்தாலும் கத்திரி என்னை சுற்றி வெளிச்சமா இருப்பேன். என்ன இருள் என்ன? அவனுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் உபத்திரங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். ஆனாலும் கத்தர் வெளிச்சமா இருக்கிற என்ன? அவர் நம்ம கூட பேசுவார், நம்மளை ஆற்றுவார், தேற்றுவார், ஆறுதல் படுத்துவார், சமாதானப்படுத்துவார், சந்தோஷப்படுத்துவார். ஒரு நிமிஷம் கூட விட்டு விலகவே மாட்டார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையெல்லாம் கண்ணீர் வேதனையில் வரும்போதெல்லாம் தேவனின் ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்துவார். ஏன் நீ கலங்கிறன்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையிலையும் பேசுவார். அதுபோல கத்தர் அதே தான். சத்துருவேனை பற்றி என்ன செய்ய சந்தோஷப்படாத, நான் இருளில் உட்கார்ந்தாலும் கத்தர் என்னை சுற்றி வெளிச்சமா இருக்கிறார். அவர் வெளிச்சமா இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. என்ன வெளிச்சம்? நித்திய வெளிச்சம். ஹல்லேலூயா. கத்தர் வெளிச்சம் என்ன வெளிச்சம்? நித்திய வெளிச்சம். அந்த அளவுக்கு ஏன் சொன்னார் தெரியுமா? என்ன கொணாதீசங்கள் தெரியுமா? மீகான் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம்.
1: இது நிமித்தம் நான் புலம்பி அழுவேன் பறி கொடுத்தவனாகவும்
0: அம்மனமாகவும் நடப்பேன்.
1: நான் ஓரிகளைப் போல ஊளையிட்டு
0: ஆந்தைகளைப் போல அலறுவேன். இப்ப நம்ம தேசத்தில் நடக்கிற காரியங்களுக்கு மீகா இருந்திருந்தானா நிறைய போல ஊளையிட்டு கண்ணீரோடு செபிச்சிருப்பார். அது எதை குறிக்குது? அந்த அளவுக்கு அவர் செபித்திருப்பார், கண்ணீரோடு செபிச்சிருப்பார். தேசத்துல நடக்கிற பாடுகளை பார்த்து கண்ணீர் வடிச்சிருப்பார், வேதனை பட்டிருப்பார். நம்ம அந்த அளவுக்கு இல்ல. தேவன நோக்கி கண்ணீரோடு செய்ப்பேன், தேசத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சே, என் தேசத்துக்கு இப்படி ஒரு பொல்லா பந்துருச்சேன்னு சொல்லி புலம்பி அழுதிருப்பாரு.
1: பறி கொடுத்தவனாக
0: ஒரு பறி கொடுத்துட்டா என்ன செய்வாங்க? அழுவ மாட்டாங்க. ஒரு பொருள் ஏதோ பறி கொடுத்துட்டாங்க, நம்ம எப்படி அழுவாங்க? அதை போல அழுவேன், பறி கொடுத்த போலவும்
1: அம்மனமாக நடப்பேன். நான் ஓரிகளை போல ஊளையிட்டு.
0: நான் ஓலையில என்ன? நரி போல. நீ பார்த்துக்க மாட்டேன், எங்கூர் பக்கம் நரி ஊளையிடும். ஊளையிட்டு
1: ஆந்தைகளை போல அலறுவேன்.
0: ஆந்தை அலரும் இல்லையா? அந்த மாதிரி அலறுவேன் சொல்ற. அந்த அளவுக்கு அத்தேசத்து மேல அன்பு பாசம் பற்றுதல் அப்படிதான் சொல்றாரு. நமக்கு அந்த தேசத்து மேல பற்று பாசம் பாசம் வரும். நம்ம மாநிலத்தில் மேல மாநிலத்தில் எத்தனையோ பேர் நேரம் படுக்க இடம் இல்லாம உட்கார இடம் இல்லாம கண்ணீரோடு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அவங்க போர்க்கில் நம்ம நல்லவங்க கிடையாது. கத்திர கிருவை நம்மளை காத்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு நம்ம அழியது புலம்பி செவிக்கணும். ஒவ்வொரு நாளும் செவிக்கணும். அவங்களுக்கு செபிக்கணும். நம்ம மக்கள் நம்ம சகோதர சகோதரிகள் கண்ணீர் வடிக்கிறாங்க. எத்தனை பேர் படுக்க இடம் இல்லாம இருந்த சாமெல்லாம் தொலைஞ்சு போய் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் போராடி செபிக்கணும். அப்படித்தான் மீகா செபிச்சார். ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், எசேக்கியேல் புஸ்தகம் 22:30.
1: நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக
0: ஒரு
1: மனுஷனை தேடினே
0: ஒருவனையும் காணும் ஒரு மனுஷனை தேடின ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லி கர்த்தர் புலம்புறார். கண்ணீர் வடிக்கிறார். என் பக்கத்தில் எத்தனையோ மக்கள், 130 கோடி மக்கள் இருக்காங்க, ஆனா திறப்பில் நிக்க ஒருத்தரையும் காணுமே. இந்த தேசத்துல விட்டா இந்திய தேசத்துல 130 மக்களுக்கு மேல இருக்காங்க, ஆனா திறப்பில் அழுது செபிக்க யாருமே இல்லையே. என் ஜனம் அழிந்து போறாங்களே, என் தன வேதனைப்படுறாங்களே, இவங்களுக்காக யார் கண்ணீர் வடிக்க இல்லையேன்னு சொல்லி தேவன் கண்ணீரோடு நம்மளை பார்த்து கேட்கிறார். சொல்லலம்மா ஆண்டவரே, நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என் தேசத்துக்காக நான் செபிக்கிறேன், மாநிலத்துக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே, என் சனங்கள், என் சகோதர சகோதரிகள், என் எல்லாம் கஷ்டப்படுறாங்கப்பா, நான் கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்லுமா ஆண்டவரே. சொல்லலாம். முதல் செம்மையாளர்கள் மேல கத்தர் வெளிச்சம் உதிக்கும். ரெண்டாவது, கத்தர் பாய்ந்தது மேல நீதியின் சுரி உதிக்கும். மூன்றாவது, அவர் அருளின வெளிச்சத்தினால இருளை கடந்து போனேன்னு சொல்றாரு. கத்தடி வெளிச்சம் யோவுக்கு இருளை கடந்து போறது வெளிச்சமா இருந்தாரு. நான்காவதாக மீகா சொல்றாரு, என்ன இருளில உட்கார்ந்திருந்தாலும் கத்தரினை சுற்றி வெளிச்சமா இருக்கிறார். கடைசியாக யாத்திரா புஸ்தகம் 10:22-23.
1: தன் கையை வானத்துக்கு நேரே நீட்டினான்.
0: மோசே தன் கைகளை வானத்துக்கு நேரே நீட்டினார்.
1: அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று.
0: எகிப்து தேசம் முழுவதும் என்ன செஞ்சான், 3 நாள் காரிருள் உண்டாயிற்று.
1: 3 நாள் மட்டும்,
0: 3 நாள் மட்டும்
1: ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை,
0: ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை,
1: ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை,
0: இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை.
1: இஸ்ரவேல் புத்திரர்,
0: இஸ்ரவேல் புத்திரர்
1: யாவருக்குமோ வினில்,
0: யாவருக்குமே நீ
1: அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது.
0: அல்லேலூயா. எகிப்து தேசம் முழுவதும் எப்படி இருந்துச்சு, 3 நாள் இருள், ஒருத்தர் கூட உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கல, அவரை சுற்றி இருள் இருந்தது. ஆனா இஸ்ரேல் மக்களுக்கோ வெளிச்சம் இருந்தது. அதே போல கத்திர அண்டி கொண்ட மக்களுக்கோ வெளிச்சு இருக்கு. ஆனா கொஞ்ச காலத்துல அப்படி கோபம் பற்றியவரை அண்டி கொடுற யாவரும் பாக்கியவான்கள். கத்திர அண்டி கொடுற மக்களுக்கு எப்படி இருக்கும், வெளிச்சம் உதிக்கும். அலையிலூயா அலையிலூயா சொல்லுங்க. அலையிலூயா.

0: வெளிச்சமாயிருப்பார். ஏசாயின் புஸ்தகம் 4:5.
1: அப்பொழுது கர்த்தர்
0: சியோன் மலையில்
1: உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும்
0: அதன்
1: சபைகளின் மேலும்
0: அவர் சபைகள் மேலும்
1: பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார்.
0: அக்னி பிரகாசத்தை உண்டாக்குவார். யார் மேல? யார் மேல? சபை மேல. சபை மேல. ஹலேலூயா. யாரெல்லாம் சபைக்கு சபை கூடுவதை விட்டு விடாம யாரெல்லாம் சபைக்காக பேசப்படுறீங்களோ உங்க மேல என்ன செய்யும்? என்ன இருக்கும்? வெளிச்சம் இருக்கும். பகலில மேக சம்பவம், இரவில் அக்னி பிரகாசிக்கும் உங்க மேல. அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. சபை கூடுவத விட்டாதீங்க. எபிரேயர் புத்தகம் 10:25.
1: சபை கூடி வருதலை
0: சிலர்
1: விட்டுவிடுகிறது போல
0: நாமும்
1: விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம்.
0: ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்? புத்தி சொல்ல கடவோம். சபை கூடி விட்டுற கூடாது. அதனால கர்த்தர் இஸ்ரேல் மக்களுக்கு வெளிச்சமா இருந்தார். முதல்ல யாருக்கு? செம்மையானவர்கள். கர்த்தர் வெளிச்சம் இருளில் தேவனுடைய வெளிச்சம் உதித்தது. இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுற மேல நீதி செய்ய விதித்தார். மூன்றாவது, யோகக்கு எத்தனையோ பிரச்சனை மத்தியில கத்தோட தலைமையில தீவா இருந்துச்சு. அது என்ன செய்ய? அவர் அருள வெளிச்சத்தினால கடந்து போனேன், இருள கடந்து போனேன்னு சொன்னார். அல்லேலூயா. நான்காவதாக மீகா சொல்றாரு, நான் இருள உட்கார்ந்தாலும் கத்து என்னை சுற்றிலும் வெளிச்சமா இருக்குன்னு சொன்னார். அஞ்சாவது, இஸ்ரேல் மக்களுக்கு என்ன இருந்துச்சு? சுற்றிலும் வெளிச்சமா இருந்துச்சு. அருமையானவர்களே, நம்மளும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் நீ செவிச்ச செவ்வாயில் ஆண்டவரே, இனிமேல் என்னை ஒப்பு கொடுக்குறேன், முழுமையாக செவிக்கு அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எனக்கு கிருபின் ஆவியை தாரும், விண்ணப்பத்தின் ஆவியை தாரும், நான் கண்ணீரோடு செவிக்கணும் எசப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் பாதத்தில் கண்ணீரோடு செவிப்போமா? எனக்கு வேதத்தை வாசிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்கப்பா, என் காலங்கள் வேஸ்டா போயிடுச்சு, எத்தனையோ காலங்கள் வேஸ்டா போயிடுச்சு ஆண்டவரே, இனிமேலும் நம்முடைய கரங்களை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா? கர்த்தர் நிச்சயமா நம்ம ஆசீர்வதிப்பார்.
2: நம் யாவரும் கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த நேரத்தில் ஜெபம் செய்வோம். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ் அல்லாஹ். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். இதோ இருள் பூமியையும் காரிரு ஜனங்களையும் மூடும், ஆனால் உன் மேல் கர்த்தர் உதிப்பார். பிரைஸ் அல்லாஹ். இருள் பூமியையும் காரிரு ஜனங்களையும் மூடும், ஆனால் உன் மேல் கர்த்தர் உதிப்பார். யாருமே கர்த்தர் உதிப்பார் என்பதை குறித்து அருமையாக ஆவியன் அம்மனு கூட பேசினார். இருள் என்பது இந்த காலத்தில் தோன்றியிருக்கிற பயங்கரமான உபத்திரங்களையும் கொள்ளை நோய்களையும் அது குறித்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் சொல்லாமா, ஆண்டவரே என் மேல் அந்த வெளிச்சம் உதிக்கட்டும். யார் மேல் அந்த வெளிச்சம் உதிக்குமாம்? செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். நாம் சொல்லாமா, என்னை செம்மையானவனாக மாற்றும் ஆண்டவரே. உடனே நல்ல ஆவி என்னை செம்மையான உங்க வழியிலே பாதையிலே என்னை வழி நடத்துவதற்கு உமது ஆவியானவரை என் மீது ஊற்றும் என்று சொல்லி நம் யாவரும் கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம ஜபம் செய்ய போகிறோம். தேங்க்யூ லார்ட். செம்மையானவனாய் என்னை மாற்றும். இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர் மேல் அந்த நீதியின் சூரியன் உதிக்கும். தீமையை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுமாய் நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னாரே. அப்பா, நான் நமக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. எனக்கு போதியும் ஐயா, உமக்கு பயப்படுகிற வழியில நடந்து செல்லக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா? மூன்றாவது, யோபுக்கு கர்த்தர் வெளிச்சத்தை அருளினார். கர்த்தரின் தீபம் யோபுடைய தலையின் மேல் பிரகாசித்தது. ஆம், கர்த்தர் அருளிய வெளிச்சத்தினால் யோபு தனக்கு வந்த இருளை உபத்திரத்தை கடந்து சென்றார். அது காரணம் என்ன? யோபின் தலையின் மேல் கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்க காரணம் என்ன? யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. நாம் சொல்வோமா, ஆண்டவரே நானும் பாவம் செய்யாதபடிக்கு என் வாய்க்கு காவல் வையும், என் உதறின் வாசலை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நான்காவது, மீகா சொன்னார், நான் இருளில் உட்கார்ந்தார் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். காரணம் என்ன? அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து ஒரு பாரம், அலறுவேன், ஊலையிடுவேன். நம் திறப்பில் நின்று ஜெபிக்க நம்ம அர்ப்பணிப்போம் ஆண்டவரே. நீர் எப்ப எழுப்பினாலும் நான் ஜெபிக்க ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. எந்த இரவில் நீர் என்னை எழுப்பினாலும், எந்த அதிகாலையில நீர் என்னை எழுப்பினாலும் ஐயா, நான் ஜெபிக்க என்னை தருகிறேன். என்னை ஜபாவினால், கிருபையின் ஆவினால், விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லுமா? ஐந்தாவதாக, எகிப்திற்கு காரில் உண்டானது.

இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாசஸ்தலங்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இன்றைக்கு ஆம் சபையின் மேல் வெளிச்சம் பிரகாசிக்கும். நம் சபையிலே அங்கத்தினர் சபைக்குள் இருந்தால், சபைக்குள் நாம் அடங்கியிருந்தால், தேவ பிரசன்னத்தில் மூழ்கியிருந்தால், தேவ பிள்ளைகள் ஐக்கியத்தில் இருந்து நாம் ஜெபித்துக் கொண்டே இருந்தால், அந்த வெளிச்சம் நம்மே பிரகாசிக்கும். வாய் திறந்து சொல்லும், என்னை மாற்றும் ஐயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பாருங்கள், என்னை மாற்றும், என்னை மாற்றும். தகப்பனே, இதோ இருள் பூமியும் காரில் ஜனங்களை மூடும், ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் என்று சொன்னீரே. எங்கள் மேல் வெளிச்சம் உதிக்கிட்டும், எங்களை ஒவ்வொருவரும் செம்மையானவர்களாக மாற்றிவிடும் ஐயா. உங்க நல்ல ஆவி எங்களுக்குள் கொடுத்து செம்மையான வழியிலே அடியார்களை நடத்தணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு பயப்படும் பயத்தை எங்களுக்கு அதிகமாய் தாரும் ஆண்டவரே. நீர் பார்க்கிறீர் என்ற இந்த பயத்தை எங்களுக்கு அதிகமாய் இயேசப்பா தரணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யோபின் தலையின் மேல் தீபம் பிரகாசித்தது, நீர் அவருக்கு வெளிச்சத்தை அருளினீரே. எங்களுக்கு இந்த வெளிச்சத்தை அருளுவீராக. நாங்களும் எங்கள் உதடினால் எங்கள் வாயினால் பாவம் செய்யாதபடிக்கு இயேசப்பா எங்களை பாதுகாத்தல்லும். மீகா எப்படியா ஆத்மாக்க அலறி புலம்பி அழுது ஜெபித்தாரப்பா. அவர் இருளில் உட்கார்ந்தால் நீர் அவருக்கு நித்திய வெளிச்சமாய் இருந்தீரே. எங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் நீர் வர வேண்டுமே அப்பா. அப்பா, எங்களுக்கு கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு அவங்க வாசஸ்தலத்தினே வெளிச்சம் இருந்தது ஆண்டவரே. எகிப்திற்கு காரில் இருந்தது ஆண்டவரே. இன்றைக்கு சபையாகி எங்கள் மேலே, நம்முடைய ஜனங்களா எங்கள் மேலே அந்த வெளிச்சம் பிரகாசிக்கணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபை கூடியதை விட்டுவிடாத படிக்க, ஐக்கியத்திலே இருக்க உம்மோடு அவங்க எங்கள் ஐக்கியம் பிதாமாகிய தேவோடு குமாரன இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கவும், தேவ பிள்ளைகளும் ஐக்கியமாய் ஒரே மனதை இருக்கவும், ஐக்கியத்திலே வளரவும் எங்களுக்கு கிருபை கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த வார்த்தையை கேட்டு இதோ ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரை கண்ணோக்கி பாரும். சிறு கூட்டமாக இருந்தாலும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணுவீராக. இந்த வார்த்தை டிவியில் கேட்டுக்கொண்டிருக்கிற, இப்போது பார்த்து கொண்டிருக்கிற, எஃப்எம் ரேடியோல கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே, இது யூடியூப்ல, வீமோல, இன்னும் எந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்களோ கேட்கிறார்களோ, அத்தனை பேர் மீதும் வெளிச்சம் பிரகாசிப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீ செய்ய போவதற்காக நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஆம், கர்த்தருடைய அது நல்ல ஆவிதான் நம்மை செம்மையான வழியில் நடத்துவார். தேங்க்யூ லார்ட். வாய் திறந்து நம்ம எல்லாம் கேட்போம். ஆவியானவர் எனக்கு

0: போகிறேன் ஆவியானவரே. இப்பொழுது யார் யாரெல்லாம் எனக்கு அந்த வெளிச்சம் வேண்டும் ஆண்டவரே? யோபுக்கு கொடுத்த வெளிச்சம், மீகாவுக்கு கொடுத்த வெளிச்சம், இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த வெளிச்சம், அந்த நித்திய வெளிச்சம் எங்கள் மேல் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியான உதவியை நாடுகிறாரோ, இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அளவில்லாமல் இறங்கி வருவாராக. வானங்கள் திறக்கப்படுவதாக, பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மழை இறங்கி வருவதாக. வாங்காவியானவரே, இறங்கும் இறங்கும் இறங்கும் இறங்கும் இறங்கும் இறங்கும்.
1: ஜீசஸ், அக்கினி அக்கினி அக்கினி அக்கினி, தேவ பிரசனம், தேவண்ட மகிமை, தேவண்ட கிருபை சிவந்து கிளட்டும் ஐயா. மகத்தான காரியத்தை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, பரிசுத்தால் நிரப்புங்க, பக்தி வர தாங்க, ஜெபிக்க துதிக்க உதவி செய்ய. வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போட்டு, மந்திரம் செவனை உடைத்து போட்டு, பிசாசுங்க அழிந்து போட்டு, வேலையில மக்கள் வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தையில்லாத மக்கள் குழந்தை பை தரணும், சம்மானாத மக்கள் சம்மான் தரணும். கடன், கண்ணீர், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. யாவரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க ஏசப்பா. உங்க மகத்துவள நாமத்தை மகிப்படுத்துங்க ஏசப்பா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, படிக்கிறவர்களின் ஞானத்தை தாங்க ஆண்டவரே. உங்களோட வல்லமை இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு ஆண்டவரே. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், உங்க மகத்துவள நாமத்தை மகிப்படுத்துங்க. மழையினால யாருக்கும் பாதிப்பு உண்டாகக்கூடாது ரச்சா. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாம் மகிப்படட்டும். எல்லா துதி கனமாக்கி சொல்லுத்துறோம் எங்களை அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்துல தாழ்மையாடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
0: நம்முடைய 24 மணி நேரம் ஜப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜப என்ன நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா, யாராவது ஒருவர் நேரத்தில் ஜப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரிய மாதிரி வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை, உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19 மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12 bar 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர். 1-409-0100-0002229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர். 1-3-3-1-0-1-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா, நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6-4-3-1-0-1, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9-4-4-3-0-7-8-0-1-9 மற்றும் 7-5-9-8-1-1-2-4-3-5. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: கர்த்தரின் தந்த வசனம் 1 கொரிந்தியர் புத்தகம் 16 அதிகாரம் 13 வசனம்.
1: விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள்,
0: விசுவாசத்தில் நிலைத்திருங்கள்,
1: புருஷராயிருங்கள்,
0: புருஷராயிருங்கள்,
1: திடன் கொள்ளுங்கள்,
0: திடன் கொள்ளுங்கள். கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்லுகிறது, நம்ம என்ன செய்யணும், விழித்திருங்கள். விழித்திருந்தா தூங்காம விழிச்சிருக்கிறதில்ல, தூங்கினாலும் ஆத்துவ என்ன செய்யணும், விழித்திருக்கணும். தூங்கினாலும் நம்ம ஆத்துமா விழிச்சிருக்கணும். ஏன்னா காலம் கடைசி வினாடியில இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்கினாலுமே என்ன செய்யணும், நம்ம ஆத்துமா ஒரு நாளும் விழிப்பா இருக்கிறோம். அதுக்கு தூங்க நிறைய பேர் சொல்லுங்க, எனக்கெல்லாம் தூக்கமே வரலங்க, நான் விழிப்பா தான் இருக்கு, அப்படி இல்லை. அந்த விழிப்பான்ற சொல்ல ஆண்டர் என்ன சொல்றாரு, நம்ம வாசிக்கு கேட்டோம். சங்கீத புஸ்தகம் 13:3
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு,
0: என்
1: கண்களை தெளிவாக்கும்,
0: என் கண்களை தெளிவாக்கணும். நம்ம கண்களை தெளிவா இருக்கணும், நம்ம விழிப்புள்ளவர்களா இருக்கணும். நம்ம ஆத்துமா ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளவர்களா இருக்கிறோம். பாருங்க, நம்ம ஊருக்கெல்லாம் போனா பணப்பை பணம் எடுத்துட்டு போறோம், இல்ல பொருட்கள் எடுத்துட்டு போறோம், இல்ல துணிமணி எடுத்துட்டு போறோம். என்ன செய்யணும், நம்ம பத்திரமா பாதுகாப்போம். தூங்கினாலும் கண்ணால எங்கதான் இருக்கோம், நம்ம பொருட்கள் கொண்டு போறோம், யாரும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கவனமா இருப்போம். நான் கூட அப்படிதான் செய்வேன், ஊருக்கெல்லாம் போனா பத்திரமா துணி இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருப்பேன். அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆத்மாவை வெளியேறப்பட்ட நம்ம ஆத்ம மீட்பு மிகவும் வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்ம மீட்க எப்படி இது, மிகவும் வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்மா விழிப்போட காத்துக்கணும், கரை திற படாத விடிக்கி நம்ம ஆத்மாவை பிசாசு வஞ்சிச்சிடாத விடிக்கி நம்ம விழிப்போட காத்திருக்க வேண்டும். நம்ம விழிச்சு என்ன செய்வோம் பாருங்க, எபேசியர் புத்தகம் 16:18
1: எந்த சமயத்திலும்,
0: எந்த சமயத்திலும்
1: சகலவிதமான வேண்டுதலோடும்,
0: சகலவிதமான வேண்டுதலோடும்,
1: விண்ணப்பத்தோடும்,
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி,
0: ஆவியினாலே ஜெபம் பண்ணி
1: அதன் பொருட்டு,
0: அதன் பொருட்டு
1: மிகுந்த மன உறுதியோடும்,
0: மிகுந்த ஜெபிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், மிகுந்த மன உறுதியோடும்,
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்,
0: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
1: பண்ணும் வேண்டுதலோடும்,
0: பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்கள்,
0: விழித்துக் கொண்டிருங்க. பாத்தீங்களா, விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் பரிசுத்தவன் நிறைஞ்சி ஜெபிக்கணும். அது மாத்திரம் என்ன வேணும், மன உறுதி வேணும். மன விருதி இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், உண்மையாக ஆண்டவர் நம்ம பரிசுத்தவான்களுக்காக நம்ம செபிக்க முடியும். மன உறுதி இல்லாமல் இருந்தால் ஒரு நாள் செபிப்பா, ரெண்டாவது நாளே விட்டுருவோம். நம்ம கத்துடி வேதும் திட்டமும் தெளிமச்சு மன உறுதி வேணும். இல்லை ரெண்டு நாள் செய்வோம் போனாலும் விட்டுருவோம். மன உறுதி நமக்குள்ள கட்டாயம். பரிசுத்தவான்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக நம்ம செபிக்கணும். நமக்கு என்ன வேணும், ஒரு மன உறுதி. செபித்து என்ன செய்யணும், எப்போதும் விழித்திருக்கணும். பரிசுத்தவான்களுக்காக செபித்து என்ன செய்யணும், விழித்திருக்கணும். அப்போ நம்ம எப்பவுமே செவம் பண்ணுறது விழிப்பா இருக்கணும். நம்ம கொஞ்சம் மன உறுதி இல்லாமல் இருந்தாச்சு, ரெண்டு நாள் செய்விப்போம். நிறைய பேர் சொல்கிறாங்களே, ரெண்டு நாள் தான் ஆண்டவர்களை இருக்க முடியுது, மூணா நாள் நான் எப்படி என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியல, பின் வாங்கிடுறேன். பிறகு கொஞ்சம் நாள் கழித்து உற்சாகப்படுத்தினேன், ரெண்டு நாள் முடிச்சிருக்கேன், பிறகு பின் வாங்கிடுறேன். காரணம் என்னென்னா, மனதில் என்ன இல்லை, உறுதி இல்லை. கத்திரிக்காய் வாழணும், கத்திரிக்காய் ஜீவிக்கணும், இந்த மனதில் ஒரு உறுதி இல்லை. ரெண்டு நாள் உற்சாகமாக செய்வோம், மூணாவது நம்ம என்ன செய்வோம், பாலை வழிக்கு போயிடுறோம். காரணம் என்ன, நமக்குள்ள மன உறுதி இல்லை. விழிப்போடு பரிசுத்தவான்கள் செவித்தனம் எப்படி இருக்கணுமா, விழித்திருக்க வேண்டும். விழிப்பில்லாட்ட நம்ம அப்படியே பிசாசு நம்மளை வஞ்சிச்சிருவான். விழிப்பா இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் செவிக்கணும், பரிசுத்தவான்கள் முதல் செவிக்கு. ரெண்டாவது 1 தீமோத்தேயு 2:1-3
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
0: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
1: எல்லா மனுஷருக்காகவும்,
0: எல்லா மனுஷருக்காகவும்
1: விண்ணப்பங்களையும்,
0: முதல் என்ன செய்யணும், எல்லா மனுஷருக்கா விண்ணப்பங்களையும்,
1: ஜபங்களையும்,
0: ஜபங்களையும்,
1: வேண்டுதல்களையும்,
0: வேண்டுதல்களையும்,
1: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்,
0: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்.
1: நாம் எல்லா பக்தியோடும்,
0: எல்லா பக்தியோடும்,
1: நல் ஒழுக்கத்தோடும்,
0: நல் ஒழுக்கத்தோடும்,
1: கலகம் இல்லாமல்,
0: கலகம் இல்லாமல்,
1: அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு,
0: அமைதலுள்ள ஜீவன் பண்ணும்படிக்கு,
1: ராஜாக்களுக்காகவும்,
0: ராஜாக்களுக்காகவும்,
1: அதிகாரம் உள்ள யாவருக்காகவும்,
0: அதிகாரம் உள்ள யாவருக்காகவும்
1: அப்படியே செய்ய வேண்டும்,
0: அப்படியே செய்ய வேண்டும். முதல்ல பார்த்தோம் பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும், ரெண்டாவது யாருக்கெல்லாம் பண்ணி, எல்லா மனிதருக்காகவும் செபிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காக. பாருங்க, நம்ம வீட்டில் நம்ம ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா, எங்கே போயிட்டு வந்தாலும் பிரச்சனை, ஐயோ சண்டை, எங்கே என்ன ஆயிருமோ என்ன ஆயிருமோன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பயந்துருவோம். அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, எல்லா மனிதருக்காகவும் ஜெபம் பண்ணணும். அப்போ நம்ம அமைதியுள்ள ஜீவன் பண்ணணும், என்ன செய்யணும், நம்ம மாவட்ட அமைதியில் இருக்கணும், மாநில அமைதியில் இருக்கணும், நம்ம இந்திய தேசம் அமைதியில் இருக்கணும். என்ன செய்யணும், எல்லாருக்கும், எல்லா மனிதருக்கும், முதல் பரிசுத்தவன்களுக்கு ஜெபிக்கணும், அப்புறம் ரெண்டாவது யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், அது எல்லா மனிதருக்கும் ஜெபிக்கணும், எல்லா மனிதர்களுக்காக ஜெபிக்கணும். உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதருக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், ராஜாக்களுக்காகவும் அதிகாரங்கள யாவருக்கும் ஜெபிக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், அமீருடைய ஜீவியம் பண்ண முடியும். நமக்கு நம்ம நம்ம மாநிலத்திலே ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க, நம்மளா நிம்மதியா இருக்க முடியுமா? அரிசி வேலை அதிகமாயிரும், பருப்பு வேலை அதிகமாயிரும், எங்க போனாலும் பயம், பஸ்ஸில் போனாலும் பயம், ட்ரெயின்ல போனாலும் பயம், அங்க குண்ட போடுற அங்க குறை போடுற, நம்மள அமைதியில வாழ முடியாது பார்த்தீங்களா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், எல்லாருக்கும் செபிக்கணும், ராஜாக்களுக்கு செபிக்கணும், அதிகாரம் இல்லை யாவருக்கும் செபிக்கணும், பரிசுத்தவன்களுக்கும் நமக்கு செபிக்க வேண்டும். நம்ம செபிக்கிறோமா? யோசித்து பாருங்க. இல்லாட்டா இந்த புதிய ஆண்டுல ஒரு முடிவு பண்ண வேண்டும். ஆண்டவரே, நான் செபிப்பாண்டவர், எல்லாருக்கும் அவன் செபிக்கணும், ஒப்பு கொடுக்குறாண்டவர், நான் இதுவரைக்கும் என் செவல் செவி அதிகமாக குறைவுதாண்டவர், எனக்கு செவிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். ஏன்னா ராஜாக்களுக்கு ராஜாக்கள் இறுதி யார் கையில் இருக்கு? கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கு. வாசித்து பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 21:1.
1: ராஜாவின் இருதயம்
0: கர்த்தரின் கையில்
1: நீர்கால்களை போல் இருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார்.
0: கர்த்தர் நினைச்சார், அதை என்ன செய்கிறாரா? சித்தத்தின்படி திருப்புறார். நீர்கால என்னன்னா, நீருக்கு இன்னொரு பக்கம் தண்ணி பாய்ச்சி போயிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொரு வாரத்துக்கு தண்ணி இல்லைன்னா சொல்லுவாங்க. நாங்க எங்க ஊர்ல எல்லாம் பாத்திருக்கேன், எங்க வீட்டுல எல்லாம் தோட்டம் இருந்துச்சு, அதனால பாத்திருக்கேன். இந்த பக்கம் தண்ணி வரணும்னு சொன்னா அந்த பக்கம் மணல் அடைச்சு விட்டுட்டு, மண்ணெல்லாம் கொத்தி அடைச்சு விட்டுட்டு இன்னொரு பக்கமா திருப்பி விட்டுருவாங்க. அதே போலதான் கர்த்தருடைய கையில் தான் நீ ராஜாக்கள் இறுதியும் இருக்குது. நீர்காலை போல எப்படி வேணாலும் திருப்ப அவரால் முடியும், அவர் சித்தத்தின்படி செய்ய முடியும். ராஜாக்கள் நல்லா இருந்தா தான் நம்மெல்லாம் சமாதானம் இருக்க முடியும். ராஜாக்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும். நம்ம பிரதமருக்காக, நம்ம மத்திய அமைச்சர்களுக்காக, மாநில அமைச்சர்களுக்காக, நம்ம முதலமைச்சருக்காக, எல்லாருக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. நம்ம செபிக்கும் போது தேவன் அவங்களுக்கு புதிய புதிய திட்டத்தை தருவார். ஆண்டவர் அந்த நாட்டை ஆளக்கூடிய ஞானத்தை கொடுப்பார், நல்ல புதிய இதயத்தை கொடுப்பார், புதிய புதிய திட்டங்களை கொடுப்பார். நம்ம செபிக்காம இருக்கவே கூடாது, நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். இங்கே தானியேல் புஸ்தகம் 2:21.
1: காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்,
0: ராஜாக்களை தள்ளி
1: ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்.
0: நம்ம கத்துட்டு கேட்கும் போது கட்டாயம் தேவன் நமக்கு நல்ல ராஜாக்களை தருவார். நம்ம நல்ல ஆட்சியாளர்களை நமக்கு தேவன் அருள் செய்வார். பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். ரெண்டாவது, எல்லா மனிதர்களுக்காக செபிக்கணும், ராஜாக்களுக்காக செபிக்கணும், எல்லா அதிகாரங்களும் யாவருக்காகவும் செபிக்கணும். விண்ணப்பம், வேண்டுதல், ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம என்ன நம்ம விட்டுட்டோம்னா அது என்ன செய்வது? நம்ம செபிச்சா தான் நமக்கு பாதுகாவல் இருக்கும். ஹலேலூயா, ஹலேலூயா. எல்லாருக்காக நம்ம செபிக்கணும். நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காகவே, நம்ம பேரவேத்திக்காக தான் நம்ம செபிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் எல்லாருக்காகவும் நம்ம செபிக்கணும். ஹலேலூயா, செபிக்கணும். நம்ம எல்லாரும், நம்ம எல்லா மனிதரும் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்க, நம்ம பார்த்துட்டு நம்மளால நிற்கவே முடியாதுனால எல்லாருக்காகவும் நம்ம செபிக்கணும். அதிகாரம்ல ராஜாக்களுக்கு எல்லாருக்கும் செபிக்கணும், ஊழியக்காருக்காக செபிக்கணும், பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். ஹலேலூயா. ரெண்டாவதாக எதுக்கு விழித்திருக்கணும் பாருங்க. நம்ம முதல் என்ன சரி, பரிசுத்தவான்கள் செபிக்கிறதுக்கு நம்ம விழித்திருக்க வேண்டும். மன உறுதியோடு செபித்து விழிப்பா இருக்கணும். ரெண்டாவதாக யாருக்கு செபிக்கணும் பாருங்க. நம்ம பாவம் செய்யாது இருக்குன்னு சொன்னா நம்ம விழிப்பா இருக்கணுமா? 1 Cor 15:34.
1: நீங்கள் பாவம் செய்யாமல்,
0: நீதி
1: கேட்க விழித்துக் கொண்டு,
0: தெளிந்தவர்களாயிருங்கள். பாவம் செய்யாம இருக்குன்னு சொல்லி நம்ம நீதி கேட்க விழிப்பு இருக்கு. நம்ம குழம்பிட்டே இருக்கிற வச்சுக்கோங்க, குழம்பிட்டு யோசிச்சுட்டு அப்படியே இருந்தோம்னா நம்ம என்ன பேச நமக்கே தெரியாது, நம்ம பேசுறது நமக்கே தெரியாது, என்ன செய்யறது நமக்கு தெரியாது. அதான் சொல்ற, பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்து கொண்டு என்ன செய்யுங்கம்மா? தெளிந்தவராக இருக்கும். நமக்கு தெளிவில்லாமல் குழப்பம், யோசனை அப்படியே இருக்குமா? நம்ம யாரை பற்றி என்ன சொல்கிறோம், என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், நம்ம என்ன செய்கிறோம் நமக்கே தெரியாது. அதான் கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாவம் செய்யா இருக்குன்னு நினைச்சிக்கணும், நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருங்க. நம்ம முத்தி நம்ம உள்ளத்தில் தெளிவில்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாரை என்ன பேசுகிறோம், நம்மளும் பாவம் செஞ்சிருவோம், மற்றவங்களையும் பாவம் ஜெயிச்சிருவோம். நம்ம அது இதுன்னு பேசிட்டே இருப்போம்ல, அப்போ மற்றவங்களையும் பாவம் ஜெயிச்சிருவோம். அதுதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு திட்டமும் தெளிவாக சொல்லுது. பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து என்ன செய்யணுமா? தெளிந்தவர்களாக இருங்க. அப்போ நம்ம ஆண்டுகிட்ட ஒரு நாள் கேட்கலாம், ஆண்டவர் தாவீது ராஜா செவிச்சார் பற்றி, என் கண்கள் மரண நித்திராடியபடிக்கு என்ன எனக்கு என்ன செய்யும் தெளிவாக்கும். 13:3.
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு, என் கண்களை தெளிவாக்கும்,
0: நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டவர் என் கண்களை தெளிவாக்கும், மனதை தெளிவாக்கும். அப்பா நான் என்ன பேசுறேன் என்ன சரி எனக்கே தெரியறதில்ல. பரிசு பாவுடைய இடத்துல சொல்றாரு, என்ன சரி எனக்கே சம்மதம் இல்லை, நான் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம். அதனால பாவம் செய்யாதொடிக்க இருக்குன்னு சொன்னா நம்ம நீதிக்கே இருக்க என்ன செய்யணும், விழித்திருந்து தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே பாவம் செய்யாதொடிக்க என்னை காத்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நான் காலையில உப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இந்த நாள் எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் என் ஆத்தம் முழுமையா பொருட்படுத்துக்கோங்க. உங்க பிரிவில்லாத காரியத்தை எதையுமே செஞ்சிடக்கூடாது, என்னை காத்துக்கோங்க. நீங்க தான் என்ன காத்துக்கணும்னு சொல்லி உப்பு கொடுக்கணும். பாவம் செஞ்சா என்ன செய்யணும், பாவத்துக்கு அடிமையா இருக்கும். பாஸ்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8:34.
1: இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக,
0: இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
1: பாவம் செய்கிறவன் எவனும்,
0: பாவம் செய்ய எவனும்
1: பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான்.
0: பாத்தீங்களா, பாவம் செய்வான் என்ன, யாருக்கு அடிமையாயிரும், பாவத்துக்கு அடிமையாயிரும். பாவம் சொன்னபடிதான் நம்ம கேட்க வேண்டியிருக்கும். அதுதான் கர்த்தர் வேதம் நமக்கு திட்டமும் தெளிவா சொல்லுகிறது. நீதிக்காக விழித்திருந்து தெளிந்தவர்களா இருங்க. பாவம் செய்தாதுடைய மாத்துமா காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் விழிப்புள்ளவராக இருக்க வேண்டும். முதல் செவம் பண்றதுக்கு விழித்திருக்கணும். ரெண்டாவது எதுக்கு விழித்திருக்கணும், பாவம் செய்யக்கூடிய தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். அது மாத்திரம் பாவம் செய்யற பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம். அதான் கர்த்தர் வேதம் சொல்லுது, மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்கிற, நம்ம சூழ்ந்திருக்கிற என்ன செய்ய பாவத்தை என்ன செஞ்சிடணுமா தள்ளீரு அப்படித்தான் சொல்லுது. எபிரேயன் புஸ்தகம் 12:1.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: மேகம் போன்ற,
0: மேகம் போன்ற
1: இத்தனை திரளான சாட்சிகள்,
0: இத்தனை திரளான சாட்சி பேரத்துல பாருங்க, எத்தனை சாட்சிகள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவங்க சாட்சி இருக்கு, பாவத்திலே மறித்து போன ஒரு சாட்சி இருக்குது. அதான் கர்த்தர் வேதம் சொல்லுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
1: நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும்,
0: பாரமான யாவற்றையும்
1: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும்,
0: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும்
1: தள்ளிவிட்டு,
0: தள்ளிவிட்டு பாவத்தை நம்ம தான் தள்ளணும். அதுல நம்ம சுற்றி வந்துட்டே இருக்கும். எப்படி பாவம் எப்படி பாவம் செஞ்சு நம்ம பாவத்துக்கு அடிமை மாட்டோமான்னு சொல்லி பிசாசு உறக்கம் பார்த்துட்டே இருப்பான். அதை நம்ம நெருங்கி சுற்றி இருக்கிற பாவத்தை என்ன செய்யணும், தள்ளிடணும். தள்ளிட்டு என்ன செய்யணும், ஆண்டவர் நோக்கி, இயேசு கிறிஸ்து நோக்கி நம்ம பாவம் செய்யாதபடிக்கு நீதி கேட்க விழித்திருக்கணும், தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரை நீதி கேட்க விழித்திருக்கக்கூடிய இதயத்தினை தாருங்கப்பா, நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லு. ஏன் கேட்டா பாவம் செய்யற ஆத்தம் என்ன செய்யுமா, எசேக்கியேல் புத்தகம் 18:20.
1: பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும்.
0: பாத்தீங்களா, பாவம் செய்யற ஆத்மா சாகும். அதுதான் ஒரு இடத்துல சொல்றேன், நீ உயிர் உள்ளன்னு பேர் கொண்டிருந்த வெளிப்படத்துல சொல்றார் பாத்தீங்களா, வெளிப்படுத்தின விசேஷம் 3:1.
1: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய்.
0: ஆத்மத்துல சரீரத்துல உயிர் இருக்கு, ஆத்மத்துல நம்ம என்ன பாவம் செய்யற ஆத்மா சாகும். அதனால பாவம் செய்யாது அடிக்கிற ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். ஆண்டவரே ஆத்தம் பாவம் செய்ய அப்படி காத்துக்கொள்ளும், எனக்கு என் கண்கள் மரண நித்திரை அப்படிக்கு என் கண்களை தெளிவாக்கும். நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் பாவம் செய்யாவிட என்னை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே பாவம் செய்ய பாவத்துக்கு அடிமைன்னு சொன்னீங்கிறப்ப பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு கொடுங்க. பார்த்து உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் மரணத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு தாங்க. ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு வேணுமப்பா, பாவத்தை ஜெயிச்சு வர எனக்கு உதவி செய்யுங்க. நான் பாவம் செய்யாவிட என் ஆத்மா காத்துக்கொள்ளுங்க, எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவில் நிறைஞ்சி நிறைஞ்சி நிறைஞ்சி ஜெபிக்கும் போது தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ள இல்லாட்டா நம்ம நினைச்சு முடியாது, மேற்கொள்ள முடியாது. இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆண்டவரே கேளு, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது பாவத்திலிருந்து விடுதலை வேணும். ஆண்டவரே பாவம் செய்யற ஆத்மா சாவுன்னு சொல்லியிருக்கீங்க, நான் எப்படி இப்போ என்ன ஆண்டவரை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் எசேக்கியேல் புஸ்தகம் 37:14 கேளுங்க. ஆண்டவரே என் ஆத்து பாவத்திலே இருக்குதே, நான் எப்படியாவது உயிரோட வாஞ்சிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆத்தம் உயிர்ப்பிப்பார்.
1: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
0: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
1: நீங்கள் உயிரடைவீர்கள்,
0: உயிரடைவீர்கள். இப்ப கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே ஆவியன் உள்ள வைங்கப்பா, என் ஆத்தம் உயிரடை வேண்டும். பாவம் செய்யற ஆத்தம் மரித்து போன சொன்னி செத்து போன சொன்னீங்களே, என் ஆத்துவனை எத்தனையோ இதை செஞ்சுட்டேன் ஆண்டவரை, இப்ப நான் உயிர்ப்பிக்க வாஞ்சிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் கேட்கல, ஆண்டவரை உங்களுடைய ஆவி என் உள்ளத்தில் வைங்க, நான் உயிரடை ஆண்டவரே. 1 Cor 15:34.
1: நீங்கள் பாவம் செய்யாமல்,
0: நீங்கள் பாவம் செய்யாமல்
1: நீதி கேட்க விழித்துக் கொண்டு,
0: நீதி கேட்க விழித்துக் கொண்டு
1: தெளிந்தவர்களாய் இருங்கள்,
0: தெளிந்தவர்களாய் இருங்கள். நீதி கேட்க விழித்துக் கொள்ள வேண்டும். நீதிக்காக வாழணும், நீதியா வாழணும் சொன்னா என்ன செய்யணும், நம்ம தெளிந்தவர்களா இருக்கணும். பாவம் செய்ய அப்படி நீதி கேட்க விழித்திருக்கணும். அந்த விழிப்பு எனக்கு தாங்காண்டவரே, நான் பாவம் செஞ்சு எத்தனையோ நாட்கள் ஆத்து வேஸ்டா போயிடுச்சு, இந்த புதிய ஆண்டுல இந்த 2016 நான் பாவம் செய்யாம வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கத்துட்டு கேட்க வேண்டும். முதல்ல என்ன செய்யும், பசுத்தவன்களுக்கு செவத்தோட என்ன செய்யணும், விழித்திருக்கும். ரெண்டாவது பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்திருக்க வேண்டும். தெளிந்த புத்தி, தெளிந்தவர்களாக மாற வேண்டும். மூன்றாவதாக வெளிப்படுத்தும் விசேஷம் 16:15.
1: இதோ திருடனை போல வருகிறேன்,
0: இதோ திருடனை போல வருகிறேன்,
1: தன்மானம் காணப்படத்தக்கதாக,
0: தன்மான காணப்படத்தக்கதாக,
1: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
0: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
1: விழித்து கொண்டு,
0: விழித்து கொண்டு,
1: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
0: தன் வஸ்திரங்களை எதை செய்யணும்? காத்துக் கொள்ளணும். நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்திருக்காரு, நிறைய வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், கல்யாண வஸ்திரம், எத்தனையோ வஸ்திரங்களை கத்திர கொடுத்திருக்கிறாரு. அந்த வஸ்திரத்தை பிசாசு திருடுறதுக்கு தான் பார்த்துட்டே இருப்பான். எப்ப திருடலாம், எப்ப இந்த வஸ்திரத்தை இவங்களை விட்டு எடுக்கலான்னு சொல்லி அவன் பார்த்துட்டே இருப்பான். அந்த வஸ்திரத்தை வெனிச்சைக்குள்ள பிசாசு திருடாது பிடிக்கிற வெனிச்சல் விழித்து கொண்டு தன் மான கடப்படை வஸ்திரத்தை காத்து கொள்கிறவன் பாக்கியவன்.
2: கத்திற்குள் பிரியமானவர்களே, கத்துடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களை அன்பான நேசித்து வழி நடத்துறீங்க பரம தகப்பனே, கோடான கொடி ஸ்தோத்திரம், ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, எல்லா மக்களும் ரட்சிங்கப்பா, பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய வருகைக்கு வர எப்போதும் செவித்து துதித்து உங்களோடு ஒப்பராக இருக்க கிருபை தரும்படியாக செவிக்கிறோம். கத்துடி கிருவை நானும் தாங்கட்டும்ப்பா, நன்மையான காரியத்தை செய்யப்பா, நாங்கள் உன்னோடு பழகி உங்களிடத்தில் சமாதானமா இருக்கணும்ப்பா, இந்த உலக மக்களோடு சமாதானமா இருக்கணும், அதே போல நாங்கள் உங்களோடு சமாதானமா இருக்கணும் ஐயா. உன் அண்டிக் கொள்ள, மே சார்ந்து கொள்ள கிருவை தர வேண்டும் ஐயா. ஒவ்வொருவரும் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும் ஐயா, சமாதத்தை பெற்றுக் கொள்ள ஆண்டவரே. பசு தாவியானவரே, நாங்கள் உங்க வீட்டு வளதுரமும் இளவரையும் சாயாது விடுக்கி, முடிவறிந்தும் நிலை நிலை போன ரட்சிக்கப்படன்னு சொன்னீரே, நாங்கள் முடிவறிந்து நிலைத்திருக்க கிருவை செம்மடியா செவிக்கிறோம் ஆண்டவரையும். மீ துதிக்கிற வானத்திலும் பூமியும் சகல அதிகாரமையும் தகப்பனையும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் கத்தாவே நீ விடுவித்து காத்துக்கொள்ள. எத்தனையோ சனங்கள் பேயினால கஷ்டப்பட்டிருக்காங்க, அந்த மக்கள்லாம் விடுதலை செய்ய, கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற மக்களை விடுதலை செய்ய முடியாது செபிக்கிறோம், பிரச்சனையை மாத்த முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அதிகமா சீர்வைத்து உயர்த்துங்கப்பா, பிசாசுல கட்டப்பட்ட ஒவ்வொரு மக்களும் விடுதலையாக்குங்கப்பா, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, மந்திரம் செய்வினைகள் பெல்லிசனைகள் எல்லாம் அழித்து போட்டுருங்க, அதமாக்கி போட்டுருங்க ஏசப்பா. அப்பா வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாக்காத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கி தரணும், சமாளம் இல்லாத மக்கள் சமான் தரணும், வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும், தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அபாரஞ்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, எத்தனையோ பேர் பணக்கத்தால கண்ணீர் குடிக்கிறாங்கப்பா, அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கணும், காத்துக்கொள்ளணும், பெரிய காரியத்தை செஞ்சப்பா. தேவ கிருவை நானும் தாங்கட்டுங்கப்பா, கத்தாவே எங்களை பொறுப்படுத்துக்கோங்க, கரம் பிடித்து நடத்துங்க அப்பா. அமை துதிக்கிற ஒவ்வொருவரையும் உண்மை சார்ந்தவை நம்பி வாழ கிருவை தாரும், உண்மை அண்டிக்கொள்ள கிருவை செம்மையா செவிக்கிறோம். கொஞ்ச காலத்தோடு கோபம் பச்சேரியும் அண்டிக்கொள்ற யாவரும் பாக்கியவன்னு செம்மீரப்பா, ஒவ்வொருவரும் அண்டிக்கொள்ள சார்ந்து கொள்ள பெரிய காரியம் செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆசிரியத்தை உயர்த்துங்க, எல்லா துதிகானமாக மிக செலுத்துறோம், ஜாஸ்தானத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார், கலங்காதீங்க.
1: ஜெபங்களை கேட்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் நாம் யாவரும் இணைந்து ஜெபிக்க போகின்றோம். இந்த நேரத்தில் ஜெப குறிப்பை நமது அன்பு சகோதரர்கள் சொல்லும் பொழுது, நீங்களும் உங்கள் வீடுகளில் இருந்த வண்ணமாக எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள். நமது இணைந்த ஜெபம் நமது தேசத்தில் பெரிய மாறுதல்களை உண்டு பண்ண போகிறது. ஜெபிக்கலாமா?
0: சபை திறந்து தேவனை மனதார் ஆராதித்து அவரை துதிக்க, அவரை ஆராதனை பண்ண சபை சீக்கிரமா திறக்கணும், அதுக்காக சாப்பிடணும்.
3: ஸ்தோத்திரம் ஆண்டவரையா, பா நன்றியோடு துதிக்கிறோம். பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்க மத்தியில் இருப்பதற்காகவும் கோடி நன்றி ஆண்டவரே. எங்க விண்ணப்பங்களின் தேவனை கர்த்தர் அங்கீகரித்து எங்க ஜெபத்திற்கு பதில் தந்து கொண்டிருப்பதற்காகவும் கோடி நன்றி ஏசப்பா. எங்கள் கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்க்கிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்க சபைகள் திறக்கப்படும் ஆண்டவரே. பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம். நாடு முழுவதும் நாளையிலிருந்து திறக்கப்படுது ஆண்டவரே. வேண்டிய பாதுகாவலின் தேவனை கர்த்தர் தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். யாருக்கும் நோய் தொற்றாக கூடாது ஆண்டவரே. பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம் இசப்பா. ஒவ்வொரு போதகர்களையும் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு சபைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம். வர ஒருத்தரின் தேவனை கர்த்தர் பாதுகாப்பீராக. இதனால் எந்த பிரச்சனைகளும் வராதபடி தேவனை கர்த்தர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் இசப்பா. தமிழ்நாட்டிலும் சீக்கிரமாய் திறக்க என் தேவனை கர்த்தர் கர்த்தர் உதவி செய்வீராக. ஏசப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் ஆண்டவரே. உண்மை ஆராதிக்க, உண்மை தொழுது கொள்ள, உண்மை அண்டிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம். சபைகள் திறக்கப்படும், ஊழியக்காரர்கள் வளமேடுத்து பயன்படுத்தப்படும் ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனே, மனம் இறங்க வேண்டுமா கெஞ்சுகிறோம். ஏசப்பா இதற்கு பின்னாடி நின்றுக்கிறீசர பொல்லாத சாத்த நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டப்பட வேண்டுமா கெஞ்சுகிறோம். சபைகள் திறக்கப்படும், ஒரு வழிவாசலின் தேவனை கர்த்தர் திறந்து தர வேண்டுமா கெஞ்சுகிறோம். கொரோனா வைரஸின் தேவனை கர்த்தர் அப்பா நிர்மூலமாக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, என் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம். நாம மகிமை பண்ணு சப்பாம். அப்படி செய்ய போற தேவன் கூட ஆணக்கூடிய நன்றி ஆண்டவரே. அப்பா எல்லாம் துதிக்க நமக்கும் அமைக்க செலுத்துகிறோம். இயேசுமோன் ஜெபிக்கிறோம். ஜீவனு நல்ல பிதாவே, ஆமே.
0: அரசியல் தலைவர்களுக்காக, அதிகாரத்தில் உள்ள யாவருக்காக, நம் ராஜாக்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம்.
1: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, அருமையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பாவுடைய கிருபையினால் நாங்கள் ஒன்று கூடும்படியான தேவன் கிருபை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வேலையில கூட எங்களுடைய நாட்டு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தமிழ்நாட்டு முதல்வருக்காக, துணை முதல்வருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுநருக்காக ஜெபிக்கிறோம், கவர்னர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய தலைவர்களை நீர் தாமே பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஊரடங்கு நாட்களிலே அப்பா எத்தனையோ திட்டங்களை அப்பா, தேசத்தின் மக்களின் நன்மைக்காக எத்தனையோ திட்டங்களை அவங்க வகுத்திருக்காங்கப்பா. எத்தனையோ பேருக்கு அது பயனுள்ளதாய் ஆண்டவரே மாற்றி தந்திருக்கீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் இந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா, இந்த கொரோனா வைரஸின் தாக்கங்கள் அதிகமாக இருப்பதினால் ஆண்டவரே எங்க தலைவர்களுக்கு ஞானத்தை தாங்க ஏசப்பா. எப்படி ஆண்டவரே இந்த நாட்களை ஆண்டவரே மக்களை பாதுகாப்பாய் நடத்த முடியும், என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நீங்க தான் சொல்லித்தரணும் ஏசப்பா. நீங்க தான் ஞானமானவர் ஆண்டவரே, நீரே ஞானம் ஆண்டவரே. எங்க தலைவர்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. எங்க தேச ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்க தேச ஜனங்களுக்கு ஆண்டவரே வேண்டிய எல்லா அப்பா பிதாவே சலுகைகள் கிடைக்கப்பட வேண்டும் அப்பா. எத்தனையோ ஏழை மக்கள் சலுகை கிடைக்காமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்கப்பா. எங்கள் தலைவர்களுக்கு ஞானத்தை தந்து எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே நல்ல சலுகைகளை கொடுக்கவும், ஆண்டவரே தேசத்தை பாதுகாக்கும் தேவையான ஞானத்தையும் அப்பா புத்தியும் கர்த்தர் நீ தந்துடல வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்கள் நீலகிரி கலெக்டர் அம்மாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாநகராட்சி, பேரூராட்சி எல்லா அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவு பகல் பாராமல் அப்பா உழைத்து கொண்டிருக்காங்கப்பா. அவர்களை நீங்கள் பாதுகாத்தரலும் ஆண்டவரே, அவர்களை பலப்படுத்தும், அவர்களை ஆசீர்வதியும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர். அவர்களுக்கு எந்த பலவீனம் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்க தேசத்துக்காய் அவர்கள் எடுக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் கர்த்த நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடை கோடி மக்களுக்கும் எல்லா திட்டங்களும் போய் சேர வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் தேசத்தை பொறுப்பிடுங்கப்பா. எங்கள் அரசியல் தலைவர்களை பொறுப்பிடுங்க, எதிர்கட்சி தலைவர்களை பொறுப்பிடுங்க. எல்லாம் எங்க தேசத்தின் நன்மைக்காக பாடுபட அவர்களை நீர் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய பிதாவே, ஆமென்.
0: இந்த சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 8144192192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமார் வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜெபங்களை உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லாமா. ஹல்லேலூயா.
4: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பெரிய மாணவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் asvinkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: பிலிப்பியன் புஸ்தகம் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
0: அங்கே இருந்து
1: கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர
0: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது? பரலோகத்துல தான் இருக்கு. இந்த வீடு, இந்த உலகத்துல இருக்கிற நம்ம வீடெல்லாம் என்ன, நமக்கு ஒரு வாடகை வீடுதான். நம்ம எஜமான எப்போ வந்து நம்ம கூப்பிடுறாரோ அவ நம்ம அப்பா ராஜ்யத்துக்கு நம்ம போக வேண்டும். இயேசுக்கு எப்போ வருவாருன்னு சொல்லி என்ன பார்த்துட்டு இருக்கோம், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு இங்க இருக்கிற வீடு ஒரு வாடகை வீடு மாதிரி தான். நம்ம குடியிருப்பு எங்க தான் இருக்குது? பரலோகத்துல இருக்குன்னு. அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், அதற்கு ஏற்றி ஆயத்தப்பட வேண்டும். ஒரு வீடு கட்டுறோம்னா எவ்வளோ ஆயத்தப்படுறாங்க, பரலோகத்தில் நம்ம போகணும்னா எத்தனையோ ஆயத்தங்கள் இருக்கு இல்லையா. இதங்க சொல்றாரு 2 Corinthians 5:1.
1: பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: தேவனால் கட்டப்பட்ட
1: கைவேலை இல்லாத
0: நித்திய வீடு
1: பரலோகத்திலே நமக்கு உண்டு அறிந்திருக்கிறோம்.
0: யார் கட்டுறாரு நமக்கு வீடு? தேவனால கட்டப்பட்ட வீடு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்தாலும் பரலோகத்தில் நமக்கு வீடு என்ன வச்சிருக்கிறாரு? யார் கட்டியிருக்கா? தேவனாலேயே கட்டி இருக்கிறாரு. அல்லேலூயா. அது அவருக்கு வீடு கட்டுன்னு இல்லை, அவர் சொல்லாக ஒரு கட்டிலட நிற்கும். அவர் நமக்காக அழகான வீடை கட்டி வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்துல கத்திற்காக எதெல்லாம் நம்ம செய்யறோமோ அதுக்கு தகுந்த வீடு நமக்கு அங்க பரலோகத்தில் இருக்குது. அல்லேலூயா.

0: ஏன்னா நம்ம இந்த வீடு, நம்ம இந்த வீடு நம்ம ஒரு சொந்த வீடு இல்லை. நம்ம இந்த வீடுல என்ன, நமக்கு ஒரு வாடகை வீடு மாதிரி. கர்த்தர் எப்ப கூப்பிடுறா அப்ப நம்ம போகணும் இல்லையா? அப்ப நம்ம இந்த வீட்டுல போய் ஆண்டோட பண்டியில நம்ம ஜாலியா உட்கார போறோம். அல்லேலூயா, அதுதான் நமக்கு நம்பிக்கை. அல்லேலூயா, அதான் ஆண்டவர் சொன்னார். யோவான் சுவிசேஷம் 14:2-3.
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால், நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்.
0: உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்ளு. பாருங்க எவ்வளவு அன்புல தேவன் பாருங்க. நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். அநேக ஸ்தலம் இருக்குது. ஆனா நம்முடைய ஒவ்வொருடைய கருத்துக்காக எதை செய்யறோமோ அதுக்கு தகுந்த ஒரு இடத்தை நமக்கு ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். வந்து நம்மளை என்ன செய்வார், அவரோட கூட கூட்டிட்டு போக போறாரு. அல்லேலூயா. அந்த நாட்கள் என்ன இது நெருங்கி கொண்டே இருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தத்தோட கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கணும். அதிக நேரம் ஜெபிக்கணும், துதிக்கணும். ஆண்டவர் பாதத்துல அதிக நேரம் காத்திருக்கணும். ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறவன் ஞானவான். இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காக இதை செய்யணும். அல்லேலூயா. நிறைய பேர் சத்தம் இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்துல இருந்து வெறுங்கைய கர்த்தர் ராஜ்யத்துக்கு யாருமே போக முடியாது. அவர் நமக்கு அவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு. திரும்ப வரப்போறாரு. வந்து நம்மளை எல்லாம் கூட்டிட்டு போக போறாரு. அன்னைக்கு வந்து வெறுங்கைய கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியுமா? நிச்சயம் முடியவே முடியாது. அதனால இந்த உலகத்துல இருக்கும் போதே நம்ம கர்த்தருக்காக எதையாவது செய்யும். நிறைய பேர்லாம் செவம் பண்ணவங்கள, நிறைய பேர் செவத்தை விட்டுட்டோம். ஆதியில் நல்லா செவம் பண்ணோம், இப்ப செவமே பண்றதில்ல. ஆனா இந்த உலகம் நம்ம குடியிருப்ப, நம்ம குடியிருப்ப எங்கதான் இருக்கு? பரலோகத்துல. அல்லேலூயா. அதனால நமக்கு ஆயத்தப்பட வேண்டும். அதனால தாவீது ராஜா சொல்றாரு, 23:6.
1: என் ஜீவன் உள்ள நாளெல்லாம்,
0: நன்மையும்
1: கிருபையும் என்னை தொடரும்.
0: ஜீவன நாளா நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
1: நான் கர்த்துடைய வீட்டிலே, நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
0: நான் கர்த்துடைய வீட்டுல எவ்வளவு நாளா இருக்க நிலைச்சிருப்பாரான்? நீடித்த நாட்கள் அங்குதான் நமக்கு நிரந்தரமான இடம். யுக யுகமா, நித்தி நித்தியமா, கோடி கோடி ஆண்டுகள் அங்கதான் நம்ம சுகித்து வாழ போறோம். அதான் தாவீது சொல்றாரு, ஜீவன நாளான நன்மையும் கிருபையும் தொடரும். நான் கர்த்தர் வீட்டில நீடித்த நாள் திருப்பேன். இந்த உலகத்தில் இருக்கும் போது நமக்கு என்ன கொடுக்கிறாரு, நன்மையும் கிருபையும் செய்யறாரு. ஆனால் நம்ம வாழ்க்கை வாழ போற எந்த இடம், பரலோகத்தில் எப்படி இருக்க போறோம்? தாவீது சொல்றாரு, இந்த கர்த்தர் வீட்டில நீடித்த நாட்கள் அழித்திருப்பேன். அந்த விசுவாசம், அந்த எதிர்பார்ப்பு நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோட ஒவ்வொரு நாளும் ஏசப்பாட்டை கேட்கும். ஆண்டவரே, நான் ஒரு ராஜ்யத்துக்கு வரணும். நீங்க இருக்கிற இடத்துல நான் வந்து இருக்கணும், உட்காரணும். ஆண்டவரே, உங்க மடியில் தான் நான் இருக்கணும், உங்க பக்கத்துல தான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டும். அப்படின்னா என்ன சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை சொல்லி பாருங்க. ஒருவன் கர்த்தர் கூலி செய்வானா? யோவான் சுவிசேஷம் 12:26.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்,
0: என்னை
1: பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ, அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்.
0: பத்தி ஊழியம் செஞ்சா எங்க இருப்போம்? கர்த்தர் எங்க இருக்கிறோம்? நம்ம அங்க இருப்போம். நம்ம கர்த்தருக்காக ஊழியம் செய்யறதுக்கு என்ன செய்ய தயங்க கூடாது. வாஞ்சோட தாகத்தோ ஐயோ ஊழியத்து போடுமேனு யாரும் வரக்கூடாது. ஊழியம் செஞ்சா எப்படி இருக்கும்? தாகத்தோடு செய்யணும். அதான் சொல்லி, ஒருவன் ஊழியம் செய்வானா நான் எங்க இருக்கேன்னு அங்க அவனும் இருப்பா.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்,
0: அவனை
1: பிதாவானவர் கனம் பண்ணுவார்.
0: பிதா என்ன செய்வாரு? கனம் பண்ணுவார். இந்த உலகத்துல ஆத்மாக்களை நீ கத்திற்கா கொண்டு வரும்போது பிதாவனை கனம் பண்ணுவாரு. நீங்க என்ன செய்வீங்க? நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசுக்கு எங்க இருக்கிறாரோ அங்கதான் நம்மளும் இருப்போம். நம்ம இந்த ஆத்மாக்கள் ஊழியம் கட்டாயம். நம்ம ஆத்மாக்கள் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லணும். சொல்றது மாத்திரல, நம்ம அதோட நின்றக்கூடாது. அவங்களுக்காக என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட செபிக்கணும். அன்றை சொல்ல நாகரத்தை தண்ணீர் மேல போட்டு அதன் பலனை காண்பாய்ன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? நம்ம தண்ணீர் மேல போட்டுணும். ஒவ்வொரு நாளும் செபிச்சுட்டே இருக்கணும். சந்திச்சுட்டு அந்த ஆத்மா அதோட நம்ம விட்டுறோம். அப்படி இருக்கவே கூடாது. நம்ம செபிக்கணும் அவங்களை பரலோகத்தில் கொண்டு வர வரைக்கும். சரி, தாவீதுன்னு சொல்ற கர்த்தர் வீட்டில நீடித்த நாட்களா நிலைத்திருப்பேன். நம்மளும் அந்த இடத்துக்கு நம்ம போகணும். முத என்ன சொல்றாரு, 23:1.
1: கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார்,
0: கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார்,
1: நான் தாழ்ச்சி அடையேன்.
0: நான் தாழ்ச்சி

0: அப்படி ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரணும். கத்தர் மேய்ப்பரா இருக்கிறார். நான் தாடி செடி, நம்ம வீட்டில் ஒரு ஆடோ மாடோ வளர்த்தா என்ன செய்வோம்? கண்டிப்பா அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுப்போம், அதுக்கு வேண்டிய தண்ணி, அதுக்கு வேண்டிய எல்லாம் தருவோம். அதே போல நம்மளும் கூட கர்த்தருடையத்துல நம்ம ஒரு மேய்ப்பரா, கர்த்தர் தான் நம்ம மேய்ப்பர், நம்ம அவருடைய கைக்குள்ளான ராடு. அப்ப கர்த்தர் நமக்கு ஆகாரம் தருவாரா தரமாட்டாரா? நிச்சயமா தருவார். நம்ம அந்த நம்பிக்கையோட கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கா, நான் என்ன செய்ய போறது இல்லை, தாழ்ச்சி அடைப்பது. தாழ்ச்சி என்ன, ஒரு குறைவு எனக்கு வரப்போறதே இல்லை. கர்த்தர்தான் என் மேய்ப்பர். உலக பிரகாரமான மேய்ப்பரே என்னென்ன ஆடுகளுக்கு மாடுகளுக்கு எப்படிலாம் ஆகாரம் கொடுக்கறாங்களோ அப்படியானா நம்ம கர்த்தர் என்ன செய்வோம், நமக்கு மேய்ப்பரா இருக்கிறார். நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், தாழ்ச்சி அடையவே மாட்டோம். சோர்ந்து போகக்கூடாது. ஒரு நாள் கூட சோர்ந்து போகாம கர்த்தருடைய பாதத்தை அதிகமாக பற்றி பிடிச்சிக்கணும். கர்த்தர் என் மேய்ப்பராக, தாழ்ச்சி அடையவே மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையில நமக்கு வரணும். சங்கீதத்துல வாசிக்கிறோம் 95 சங்கீதம் 7 வசனம்.
1: அவர் நம்முடைய தேவன்,
0: அவர் நம்முடைய தேவன்,
1: நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும்,
0: அவர் மேய்ச்சலின் ஜனங்களும்,
1: அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே.
0: அவருடைய கைக்குள்ளான ஆடு, அப்ப நம்ம அவர் மேய்ச்சலும் அவர் அவருடைய கைக்குள்ளான ஆடு. அப்ப என்ன செய்யணும், அவர் கைக்குள்ள அவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம செய்ய வேண்டும். அப்பதான் அவர் கைக்குள்ளான ஆடா இருப்போம். அவர் மேய்ச்சல் இப்ப பாருங்க, ஒரு ஆடு எல்லாம் மேய்ப்பாங்க பார்த்துருப்பீங்க. எங்கூர் பக்கம்லாம் நிறைய இருக்குது, இங்கே இருக்கான்னு தெரியல. எங்கூர் பக்கம்ல மாடு மேய்க்கிறவங்க மேய்ப்பாங்க. அந்த ஆடு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு நினைச்சவங்க ஒரு கம்பட்டு சொட்டுன்னு ஒரு அடி அடிப்பாங்க. ஏன்னா அந்த மேய்ப்பன் பின்னால்தான் மாடு போகணும். அவர் வீட்டு என்ன வலது வரவும் சாயக்கூடாது, இடது வரமும் சாயக்கூடாது. அவர் கைக்குள்ளான ஆடார். அவர் என்ன சொல்றாரு அதை கேட்டு அதிர்பண்டி நடந்தோமானால் நம்ம வாழ்க்கையில் எந்த குறையுமே வராது. அதான் சங்கீதக்கர் சொல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கு, நான் என்ன செய்ய போறதில்ல, தாழ்ச்சி அடையவே மாட்டேன். 1 பேதுரு புஸ்தகம் 5:6 வசனம்.
1: ஆகையால்
0: ஏற்ற காலத்திலே
1: தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு,
0: கர்த்தர் என்ன செய்ய, ஏற்ற காலத்தில் நிச்சயம் நம்மள உயர்த்தும்படிக்கு,
1: அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள்,
0: பலத்த கரத்தில் அடங்கியிருங்கள். என்ன ஆண்டவரை சேவம் பண்ணி எனக்கு என்ன இருக்குது, இவ்வளவுதான் சேவம் பண்றேன், என் வாழ்க்கையில் என்ன இருக்குது, என்னெல்லாம் நான் கர்த்தருக்கு செய்யறேன், ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம வந்து கர்த்தர் குறை சொல்லவே கூடாது. அவர் ஏற்ற காலம், அவர் கால் வச்சிருப்பாரு, அவரை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி என்ன செய்யணுமா, அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடையிருக்கும். நிச்சயமா உயர்த்துவார், ஒருத்தர் கூட ஆண்டு விடவே மாட்டார், எல்லாச்சும் நிச்சயமா உயர்த்துவார். அவர் உயர்த்தவர் வரைக்கும் அவர் கைக்குள்ள நம்ம என்ன செய்யறோம், அடங்கி இருக்கணும். அவர் விட்டு வலதுரம் செய்யக்கூடாது, அவர் விட்டு இடதுரம் செய்யக்கூடாது, அவர் குறை சொல்லக்கூடாது. என்ன செவி செவிச்சு என்ன இருக்குது, என்ன இப்படிதான் இருக்குது, கஷ்டம்தான் இருக்குது அப்படின்னு நம்ம அவர் குறை சொல்லாதபடிக்கு அவர் ஏற்ற காலத்தில் உயர்த்தபடி அவர் பலத்த கரத்துல அடங்கியிருக்க வேண்டும். நிச்சயமா நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வித்து கர்த்தர் உயர்த்தது உறுதி. இந்த உலகத்தில் உயர்த்துவார், பரலோர் ராஜ்யத்தில் அவர் ராஜ்யத்தில் என்ன செய்ய, நீடித்த நாட்கள் கர்த்தர் வீட்டில் நடைத்திருப்போம். இந்த உலகத்தில் ஏற்ற காலத்தில் நிச்சயமா உயர்த்தவர். அவர் கரத்தை விட்டு நம்ம என்ன செய்ய, வலதுரமும் சாயக்கூடாது, இடதுபரமும் சாயக்கூடாது. அப்படிதான் வயதும் சொல்லிட்டு பாருங்க. வாக்கம் புஸ்தகம் 5:32 வசனம்.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர்
0: உங்களுக்கு
1: கற்பித்தபடியே
0: செய்ய
1: சாவதானமாயிருங்கள், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கர்த்தர் விட்டு என்ன செய்யக்கூடாது, வலதும் இடதுபுறமும் சாயமல். நிச்சயமா கர்த்தர் ஓரளவுக்கு உயர்த்துவார், அது வரைக்கும் என்ன செய்யணும், அவர் கீழ்ப்படிந்து சித்தத்தை நம்ம செய்ய வேண்டும். அப்பதான் பரலூர் வச்சுட்டு போக முடியும். அதான் யாக்கோப் எழுதுறாரு 4:7 வசனம்.
1: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
0: தேவன் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு என்னென்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ, என்னெல்லாம் நம்ம சொல்லி இருக்கிறாரோ, நீங்க வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் உங்க கூட என்னெல்லாம் பேசியிருக்கிறாரோ அவர் கீழ்ப்படிந்திருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு உயர்த்துறது உறுதி. அது மாத்திர இல்ல, நம்ம கர்த்தர் வீட்டுல என்ன செய்வோம், நீடித்த நாட்களா நடைத்திருப்போம். நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது, பரலோகத்தில் இருக்குது. அந்த பரலோகத்து போனோம்னு சொன்னா அவர் பலத்த கரத்தில் அடங்கி இருக்கணும், அவர் விட்டு என்ன செய்யக்கூடாது, அவர் கைக்குள்ளான ஆடா இருக்கணும், சத்தத்தை கேட்டு அவரை விட்டு வலதுறம் இடவரும் சாயாது இருக்கணும். அது மாத்திரல, அவர் நம்ம உயர்த்துற வரைக்கும் நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். அது மாத்திரல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்கணும். அப்பதான் நினைச்சு இந்த உலகத்திலையும் ஆசீர்வாதம் பரலோர் ராஜ்யத்திலையும் நீடித்த நாட்கள் கர்த்தர் வீட்டில் என்ன செய்வோம், நடைத்திருப்போம். இந்த வீடு நமக்கு வந்து என்னதான் நம்ம உலகத்துல எவ்வளவுதான் பொண்ணை பொருளை சேர்த்து வைத்தாலும் ஒரு 10 பைசா கூட நம்ம இந்த உலகத்துல இருந்து யாரும் கொண்டு போகவே முடியாது. கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் ஒண்ணுமே இல்லை. பரலோர் ராஜ்யத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த பரலோர் வீட்டுக்கு நம்ம ஒவ்வொருவரும் இடம் பிடிக்க வேண்டும். அப்படியானா நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அவர் எப்போ உயர்த்துறோம் அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அது மாத்திர அவர் விட்டு வளதுறமே இடவரையும் சாயக்கூடாது. அது மாத்திரல அவருக்கு ஒவ்வொரு நாளும் அன்பு கீழ்படிந்தா பரலோராஜ் வீட்டுல நம்ம என்ன சொல்லுவோம், கர்த்தர் வீட்டுல நீடித்த நாட்கள நிலைத்திருப்போம். அல்லேலூயா. ரெண்டாவதாக எபிரேயன் புஸ்தகம் 10:21-22.
1: தேவனுடைய வீட்டின் மேல்,
0: தேவனுடைய வீட்டின் மேல்
1: அதிகாரியான,
0: அதிகாரியான
1: மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும்.
0: மகா ஆசாரியர் பாருங்க, தேவன வீட்டுக்கு அதிகாரியான மகா ஆசாரியர் யாரு, யாருக்கு இருக்கிறார், நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவங்க பாருங்க, மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால்
1: துர்மனசாட்சி நீங்க
0: நமக்கு என்ன செய்யுது, உலகத்துல துர்மனசாட்சி கெட்ட மனசாட்சி அது நீங்க என்ன செய்யணுமா, நீங்க
1: தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும்,
0: தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும்,
1: சுத்த ஜலத்தால்,
0: சுத்த ஜலத்தால்
1: கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும்,
0: கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும்,
1: உண்மையுள்ள இருதயத்தோடும்,
0: உண்மையுள்ள இருதயத்தோடும்,
1: விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும்,
0: விசுவாசத்துல எப்படி இருக்கணுமா, பூர்ண நிச்சயத்தோடும்
1: சேரக்கடவோம்,
0: சேரக்கடவோம். ஆண்டு ராஜ்யத்துல போனோம்னா பூர்ண நிச்சயம் வேணும், துருமாசாட்சி நீங்க கழுவணும், அது மாத்திர சுத்த ஜலத்தால் கழுவப்படணும். உலக ஆசை பாசத்திலையும் சென்னைகத்திலையும் சிற்றின்பத்திலும் இருந்தாலும் ஒரு நாள் நம்மளை கைவிடும் கர்த்தர், ஒரு நாள் மட்டும்தான் கைவிட வருவேன். நம்ம ஒரு நாள் ஆண்டுகிட்ட கேட்கணும், அவர் தான் கர்த்தர் வீட்டுக்கு அதிகாரி. அப்ப நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா ஒரு நாள் ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்படணும். இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், 1 யோவான் 1:7.
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்,
0: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
1: சகல பாவங்களையும் நீக்கி,
0: சகல பாவங்களையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிக்கும்,
0: நம்மை சுத்திகரிக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசு ரத்தத்தினால கழுவப்படணும். நம்ம ஒவ்வொரு நாளும் இதயத்தை சரிப்படுத்தணும். நம்ம இதயத்துல எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்ன செய்யறோம்னு சொல்லி இதயத்தை சரிப்படுத்தணும். சரிப்படுத்தாவிட்டா பரலோகத்துக்கு போகவே முடியாது. நம்ம எத்தனை குறை உண்டு, கோவப்படுறோம், அறியாம என்னென்னமோ நம்ம செய்யறோம், அதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு நாளும் ஆண்டுகிட்ட கேட்டு மன்னிப்பு கேட்டு அதை கருத்துட்டு, ஆண்டவரே உங்க ரத்தத்தை கழுவுங்க, இன்னைக்கு நான் கோவப்பட்டேன் ஆண்டவரே, அன்னைக்கு பாவம் செஞ்சுட்டேன், கோவப்பட்டேன், குறை சொல்லிட்டேன் சொல்லி இயேசுக்கு ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும். இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மள சுத்திகரிக்கும். அதுதாங்க சொல்றாரு 1 பேதுரு 1:2.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும்,
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும்
1: தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறது.
0: பரதேசிகளுக்கு எழுது. அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மால் தெளிக்கணும். ஆண்டவரே எம்மால் தெளிங்கப்பா, என்னுடைய குறைகளை மன்னியும், எனக்குள்ள இருக்கப்பட்ட எல்லா பாவங்களும் எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது, பரலோகத்தில் இருக்குது. அவர் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவரை எரிச்சேர் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் சொன்னார், கர்த்தர் வீட்டில் நீடித்த நாட்கள நிலைத்திருப்பது. இங்க சொன்ன தேவனுடைய வீட்டுக்கு அதிகாரி யார், இயேசு கிறிஸ்து. அந்த இடத்துக்கு நம்ம நீங்கள் நானும் நம்ம போகணும். அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் சாபக்கூடியது விட்டுறக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்கவும், அவரை வார்த்தை கேட்கவும், அவரோடு நம்ம செபிக்கவும், அவரோடு நம்ம இருக்கவும் வாஞ்சிக்கணும். அதோட நின்றக்கூடாது, ஒவ்வொரு வினாடியுமே நம்ம கர்த்தரோடு இருக்க வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6:11.
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், நமது தேவனுடைய ஆவியினாலும்,
0: கழுவப்பட்டீர்கள்,
1: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
0: நீதிமானாக்கப்பட்டீர்கள். அப்ப என்ன செய்யணும், ஒரு நாள் கர்த்தருடைய நாமத்தினாலும், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும், தேவாவில என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவில் நிறைஞ்சிருக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்துல கழுவுன ஆண்டவரே, நான் அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன், என்னை மன்னியும், இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, நான் பாவம் செஞ்சுட்டே இருக்கேன், எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மள விடுதலை தருவார், விட தரமாட்டாரா, கட்டாயம் தருவார். அல்லேலூயா. கட்டாயம் நம்ம விடுதலை தருவார். ஆனா நம்ம கேட்கணும், கெஞ்சி கேட்கணும், ஆண்டவரே நான் அறிக்கைடுற ஆண்டவரே, திரும்ப இதே செய்யறேனே, எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை எப்படியாவது மாற்றுங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவின் கழுவுங்கப்பா, பரிசுத்தமாக்கு, நீதிமான மாற்றுங்க. இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, நீங்க தான் என்ன மாற்ற முடியும், நம்மளால மாற முடியுமா, நிச்சயமா முடியாது, முடியுமா சொல்லுங்க, முடியாது. பலத்தினால அல்ல, யாரால முடியும், தேவாவினால முடியும். நம்ம ஒவ்வொரு நாளும் கருத்துல ஆண்டவருடைய கருத்துல நம்மள அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே நீங்க தான் என்ன மாற்றணும், நீங்க தான் எப்பா என்ன மாற்றணும், உங்களுடைய நாமத்தினால மாத்திரம் எனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். கருத்துல கேட்டா நிச்சயமா நம்மள விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. அத உன்னத பாட்டுல வாசிக்கிறோம், கர்த்தர் நாம ஊற்றுண்ட பரிமள தைலம், அவர் நாமத்துல நம்ம கழுவப்படணும். பரிசுத்தவனை சொல்ல சீவ தண்ணீர், அவர் அவர் கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தோட தேவாவினால் நம்ம ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும். அல்லேலூயா. நம்ம சென்னைக்கோ நிறையிறோம், போதும் பரிசுத்தம் நிறைஞ்சா அப்படியே நம்ம விட்டுறோம். அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சி அப்படியே அபிஷேகத்தை நம்ம விட்டுறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கழுவப்படணும். பரிசுத்தாவினால் நம்ம கழுவப்படணும். பரிசுத்தமாக்குவார், நீதிமான ஆக்குவார். அல்லேலூயா. மொதல் பரலோகத்துக்கு போனால் என்ன செய்யணும்? தேவனுடைய கரத்தில் அடங்கி இருக்கணும். அவர் ஏற்ற காலத்தில் உயர்த்த வரைக்கும் என்ன செய்யணும்? கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அவர் விட்டு வாழ்வரும் இடவரையும் என்ன செய்யக்கூடாது? சாயக்கூடாது. அவர் கீழ்ப்படிஞ்சிருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ரெண்டாவது பார்த்தோம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவில் நம்ம கழுவப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும், நீதிமானமாக்கப்படணும். அல்லேலூயா. அப்போதான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். மூன்றாவது பாருங்க, எபிரேயன் புஸ்தகம் 13:14-15.
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
0: நிலையான நகரம் நமக்கு
1: இங்கே இல்லை.
0: இங்கே இல்லை.
1: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்.
0: வரப்போறதை நாடி தேடுகிறோம்.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: அவருடைய நாமத்தை துதிக்கும்.
0: அவர் நாமத்தை துதிக்கும்.
1: உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரப்பலியை.
0: உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரப்பலியை.
1: அவர் மூலமாய்.
0: அவர் மூலமாய்
1: எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
0: எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். நிலையான நகரங்க இல்ல, வரப்போறதுதான் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். அது போன நம்ம என்ன செய்யணும்? எப்போது உதடின் கனியாகி ஸ்தோத்திர பலிய எப்போது என்ன செய்யணும்? அவருக்கு செலுத்திட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். அலையலூயா அலையலூயா. ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்றதுக்கு யாரும் மறக்கவே கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணணும். அன்று வேற ஒன்னு நம்ம இடத்துல கேட்கல. இந்த சனங்களை எனக்கு என்று ஏற்படுத்தின இவர்கள் என்னுடைய துதிய சொல்லி அதுக்குத்தான் நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதுங்க வேதத்தில் வாசிக்கிறோம் எபிரேயன் புஸ்தகம் 12:28.
1: அதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை
0: அசைவில்லாத ராஜ்யத்தை
1: பெறுகிறவர்களாகிய நாம்
0: பெறுகிறவர்கள் நாம்
1: பயத்தோடும்
0: பயத்தோடும்
1: பக்தியோடும்
0: பக்தியோடும்
1: தேவனுக்கு பிரியமாய்
0: தேவனுக்கு பிரியமாய்
1: ஆராதனை செய்யும்படி
0: ஆராதனை செய்யும்படி
1: கிருபையை பற்றி கொள்ள கடவோம்.
0: கிருபையை பற்றி கொள்ள கடவோம். தேவன் ராஜ்யத்தை பய தேவன் ராஜ்யத்தை பெரு நம்ம எப்படி இருக்கோம்? பயத்தோடும் பக்தியோடும். நம்ம பெறப்படுற ராஜ்யம் என்ன ராஜ்யம்? அசைவில்லாத ராஜ்யம். அல்லேலூயா. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்படுற என்ன செய்யணும்? பயத்தோடும் பக்தியோடும் தேவன் கிருபைய பற்றி கொண்டிருக்க வேண்டும். நம்ம ஆராதித்து கொண்டே இருக்கணும். தேவன மனசுக்குள்ள எப்ப பார்த்தாலும் நம்ம தேவனை ஆராதித்து கொண்டிருக்கணும். இங்க இருந்தாலும் பயத்தோடு பக்தியோடு அவரை ஆராதிக்கணும். அத சங்கீதக்காரர் சொல்றாரு 2 Kings 11:11.
1: பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள்.
0: பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள்.
1: நடுக்கத்துடனே களி கூறுங்கள்.
0: நடுக்கத்துடனே களி கூறுங்கள். கர்த்தரை எப்படி சேவிக்கணுமா? பயத்துடனே சேவிக்கணும். நடுக்கத்துடனே கர்த்தர்ட்ட களி கூறணும். கர்த்தர் எப்போதும் பயத்தோடு நடுக்கத்தோடு அவரது களி கூறுவோமானால் இந்த உலகத்துல நம்ம கண்ண முன்னா பரலோர் ராஜ்யத்தில் அவர் மடியில இருப்போம். ஹலேலூயா. நமக்கு ஆண்டவராக இயேசுக்கு துறை இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹலேலூயா. நம்ம கலங்கவே வேண்டாம். பெரிய இடத்தை நமக்கு அங்கே வச்சிருக்கோம். இந்த உலகத்தில் நம்ம எப்படிப்பட்ட வீட்டில் இருந்தாலும் கவலை இல்லை. பரலோகத்தில் நமக்கு ஒரு வீடு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதுக்கான ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு யாருக்குமே சொந்தமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு யாருக்குமே என்ன இல்லை, சொந்தமே கிடையாது. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2:21.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான்
0: என்று
1: தேவன் உரைத்திருக்கிறார்
0: தேவனை என்ன செய்யும்? எப்பொழுதோ தொழுது கொள்ளும் போது என்ன செய்வான்? நம்ம ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டவர் என்ன செய்யற? ரட்சிக்கப்பட்ட பரல வெளிச்சத்தில் நம்ம நடப்போம். நம்ம ரட்சிக்கப்படணும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் நீ எப்படியாவது ரட்சியும் ஆண்டவர், என்னை ரட்சிக்கணும் ஐயா, மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. அதை நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் தானே வெளிப்படுத்தல் 21:24.
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
0: ஹலேலூயா. நம்ம எங்கே நடக்க போறோம்? எங்க நடப்போம்? பரல வெளிச்சத்துல நடப்போம். யாருக்கும் தெரியாதா? அமைதியா இருக்கீங்க. இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. ஒரு நாள் இந்த உலகத்துல நம்ம இந்த ஓட்டத்தை முடிச்சு ஒரு நாள் பரல ஒரு வெளிச்சத்துல நடப்போம். ஹலேலூயா. அதுக்குத்தான் இந்த உலகத்திலே நம்ம ஆயத்தப்பட வேண்டும். முதல்ல தாவீதுரை சொல்லணும், கர்த்தர் வீட்டில் நீடித்த நாட்களை நிலைத்திருப்போம். அப்படின்னா என்ன செய்யணும்? கர்த்தர் கீழ்ப்படிந்திருக்கணும். கர்த்தருடைய கரத்தில் நம்ம அடங்கியிருக்கணும், அவர் நம்ம மெய்ப்பராய் கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக, கர்த்தர் நமக்கு பரலோக வீட்டுக்கு அவர் அதிகாரியா இருக்கிறாரு அப்படின்னு என்ன செய்யணும்? ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்படணும். அது மாத்திரம் இல்ல, என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால தெளிக்கப்பட்டிருக்கணும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாலயம் நம்ம கழுவப்பட்டிருக்கணும். நம்மளை நீதிமான மாற்றுவார். அல்லேலூயா, பரலோக போவோம். மூன்றாவதாக, ஆண்டு அசையலாம் ராஜ்யத்தை பெறுனா பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் தொழுது கொள்வோமானா என்ன ரட்சிக்கப்படும். ரட்சிக்கப்பட்டாதான் பரலோக வெளிச்சத்தை நம்ம நடப்போம். கடைசியாக, எபிரேயன் புஸ்தகம் 11:16
1: அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள்.
0: ஆகையால்
1: தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறது இல்லை.
0: பரமராஜ்யத்தை நம்ம விரும்பும் போது கர்த்தர் என்ன செய்யறார்? நம்முடைய தேவன் சொல்றதுக்கு அவர் என்ன செய்ய மாட்டாரா? வெக்கப்படவே மாட்டேன்.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே.
0: அவரு நமக்கு வெக்கப்படுது மாத்திரம் இல்ல, கர்த்தர் என்ன செய்ய நமக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா, அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் போக போறோம். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? கர்த்தர் சொன்ன கட்டளை எல்லாம் கை கொண்டு நடக்கணும். அல்லேலூயா. அப்புறம் நமக்கு ஒரு ராஜ்யத்தை, நமக்கு ஒரு நகரத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுக்கு தான் நீங்கள் நானும் போக வேண்டும். அதான் கர்த்தர் வேதம் சொல்றது. கொலோசியர் புஸ்தகம் 3:1-2
1: நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால்,
0: கிறிஸ்து
1: தேவனுடைய வலது பாரசத்தில்
0: வீட்டிற்கும் இடத்தில் உள்ள
1: மேலானவிலை தேடுங்கள்.
0: பூமியில் உள்ளவில் அல்ல.
1: மேலானவிலை நாடுங்கள்.
0: மேலான காரியம் கர்த்தர் அறிஞ்சிக்கணும். நம்ம ஒரு நாள் எதை நாடணும்? கர்த்தரை எப்படியாவது அறிஞ்சிக்கணும். கர்த்தரை தேடணும். கர்த்தருக்குள்ள அதிகமா எப்படி செவிக்கணும், எப்படி நெருங்கணும், அதைத்தான் நம்ம தேட வேண்டும். அதை தேடினா வச்சுக்கோங்க, கர்த்தர் சொன்னார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம தேடுறதெல்லாம் ஆண்டவரே என் மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா, எனக்கு ஆன்மீக கண்களை திறந்து உண்மை நான் பார்க்கணும், உம்முடைய குரலை கேட்கணும், உங்களுடைய சித்தத்தை நான் செய்யணும். ஆண்டவரே உண்மை போல நான் மாறணும். ஆண்டவர் என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம மேலானவளை நாட வேண்டும். அப்ப நம்ம கர்த்தர் சொன்னார் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதியும் தேடுங்க, அப்ப உங்களுக்கு என்ன செய்யும் கூட இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. எல்லா ஆசிரியத்தையும் சம்பூர்ண ஆண்டு நமக்கு தர வல்லவராக இருக்கிறாரு. நம்ம தேடுறது மேலானவளை தேடணும். நிறைய ஊழியத்திலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பூமி குறி காசு அதை ஆண்டவர் தருவார், இதை தருவார், அதை தருவார் தான் சொல்றாங்க. அதை கட்டாயம் ஆண்டவர் தருவாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். பரிசுத்த பாவிச்சர இடவிடாம செவம் பண்ணுங்க, சோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. அப்ப அவர் நம்ம செவம் பண்ணிட்டே இருந்தா கத்திர தருவாரா தரமாட்டாரா? கட்டாயம் தருவார். நம்ம அவரை தேட வேண்டும், மேலானவர்களை தேட வேண்டும். கத்த நிச்சயமா நம்முடைய தேவையெல்லாம் சந்திப்பார். எல்லாருமே தயசு செபிக்கிறவங்களா நம்ம மாறி குடும்ப செவை இருக்கணும். ஆண்டவரை தேடணும், ஆண்டவர் அண்டி கொள்ளணும், ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டு பிரியமானதை நம்ம செய்யுமானா நிச்சயமா நமக்கு ஒரு குறையுமே வைக்கவே மாட்டார். அல்லேலூயா, ஹலேலூயா. அவர் பிரியமான நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம செய்யணும், அவர் தேடணும், எந்த குறையுமே வைக்க மாட்டார். ஹலேலூயா. தாவீது ராஜா சொல்றாரு, ஒன்றை நான் கேட்டேன் அதே நாடு, இயேசுவை நீர் மட்டும் போதும், உண்மை நான் பார்க்கணும், உம்முடைய குரலை கேட்கணும், உம்முடைய சத்தத்தை கேட்கணும். இங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லாமே தருவார். 27:4
1: கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்க
0: முடியாக,
1: அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன்.
0: ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். அப்படி வாஞ்சேன் அன்று சொன்னார். பூமிக்குரிய மேலாண்மை நாடுங்க. நீங்க மேலானை தேடும் போது உங்களுடைய தேவையெல்லாம் கர்த்தர் கட்டாயம் தருவார். உங்களுக்கு ஒரு நன்மை நிச்சயமா குறைபடாது. ஒன்றே நான் கேட்டேன், அதையே நாடுவேன், மகிமை பார்க்க முடியும், ஆராய்ச்சி செய்வேன். எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட வாஞ்சோடு நம்ம தேடுமானா பரலோகத்துக்கு நம்ம ஆண்டவர் ஆயத்தப்படி தருவார். நமக்கு ஒரு நகரத்தை ஆயத்தப்படி வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு நம்ம போவோம். அது மாத்திரம் இந்த உலகத்துல நமக்கு எல்லாம் தருவார். கர்த்தர் முழு மனதோடு தேடுங்க. முழு மனதோடு, உங்களை ஆத்து மத்தோடு, முழு பலத்தோடு தேடி பாருங்க. உன் குடும்பத்தில் ஒரு நன்மையும் குறையப்படாது. அது மாத்திரல பரலோகத்தை நம்ம போக முடியும். அவர் கைக்குள்ளான ஆடா இருக்கணும். அவர் விட்டு வலதுறமும் இடவரையும் சாயக்கூடாது. ரெண்டாவது என்ன செய்யணும்? அவர் ரத்தத்தினால கழுவப்படணும். இயேசுக்கு ரத்தம் நம்மால் தெளிக்கப்படணும் ஒவ்வொரு நாளும். மூன்றாவது, அசுவில ராஜ்யத்தை பெறுகிறனா பயத்தோடும் பக்தியோடும் என்ன செய்யணும்? கிருவியை பற்றி கொண்டிருப்போம்னு சொல்லி வேதத்தில் கேட்டோம். அது மாத்திர அவர் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம தொழுது கொள்ளணும். கத்தர் தொழுது கொண்ட நம்ம எப்படி என்ன செய்வோம்? நம்ம ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்பட்ட எங்க போவோம்? பரலோக வெளிச்சத்துல நடப்போம். கடைசியாக பரம ராஜ்யத்தை என்ன செய்யணும்? விரும்பணும். அல்லேலூயா. நமக்கு ராஜ்யத்தை அங்க என்ன செய்ய ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஒரு நகரத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. அப்படியான என்ன செய்யணும்? மேலானத தேடணும். மேலாத என்ன? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், துதிக்கணும், நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். அது மாத்திரல்ல, கர்த்தர் பிரியமில்லாத காரியத்துல விட்டு விலகி மேலானது நாட வேண்டும். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, மேலான காரியத்தை நம்ம நாடணும். இந்த உலக காரியத்துக்காகவே நான் வாழ்ந்த நாட்கள் போதும். மேலானது நாடுவோமானா பரலோகத்துல கர்த்தர் நிச்சயமா நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திருக்கு. அது மாத்திரல்ல, என்ன செய்ய ஒன்றே நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஒரே ஒரு பாக்கியம், கர்த்தரை பார்க்கணும், கர்த்தர் குரலை கேட்கணும். ஆண்டவரே, என் செவி திறந்து விடுங்க, என் கண்களை திறந்து விடுங்க, பிரகாச மனக்கண்களை தந்துருங்க, எனக்கு ஆண்மை கண்களை திறந்து உண்மையை பார்க்கணும். இப்ப பார்க்காம எப்படி ஆண்டவர் பரலோகத்துக்கு வர முடியும்? இப்ப நீங்க உண்மை பார்க்கணும், உங்களுடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஒன்றை நான் கேட்டேன். அதையே நாடு, அந்த வாஞ்சியோடு தாகத்தோடு இருப்போமானா நிச்சயம் பரலோக ராஜ்யத்தில் நம்மளை கொண்டு சேர்ப்பார். அது மாத்திரல்ல, இந்த உலகத்துல நமக்கு ஆசீர்வாதம் ஒரு நன்மையும் குறைவிடாம கர்த்தர் காத்துக்கொள்ள சொன்ன சிங்கக்குட்டியை தாழ்ச்சி அடைந்து கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. கட்டாயம் ஆண்டு தருவாரு. இந்த உலகத்திலே ஆசீர்வைப்பார். பரலோக ராஜ்யத்துக்கு போகிறோம் நம்ம, அதுபடினு சொன்னா அவர் கீழ்ப்படிந்திருக்கணும். அவர் நம்ம ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்ளணும். அது மாத்திரல்ல, நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அவரை தொழுது கொள்ளணும். நம்ம ஆண்டு ரத்தத்தினால கழுவப்படணும். உள்ளத்தை அலசி பார்க்கணும். நம்ம இடத்துல என்னென்ன குறை இருக்கணும்? மேலாவனை நாடணும். ஒன்றே நான் கேட்டேன், அதையே நாடுவேன்னு சொல்லி அந்த வாஞ்சியோடு தாகத்தோட நாடுமானால் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை கர்த்தர் கொண்டு சேர்ப்பார். இந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த குறையில்லாம ஆண்டு நடத்தவர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து யார் ஒரு எதிர்பார்த்து கொண்டிருக்கோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் சொல்லுங்க யாரு ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ரட்சகர் இயேசு வரப்போகிறார். அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு. கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு. அல்லேலூயா. யார் கட்டுற அந்த வீடை? தேவன் தேவ தூதலை வைத்து கட்டுகிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. எனவே அந்த வீட்டுக்கு போகணும். நமக்காக நிறைய வாசஸ்தலங்கள் அங்கே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த வீட்டுக்கு போக நான்கு விதமான காரியங்களை குறித்து ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எப்படி இருந்தா அந்த வீட்டுக்கு நம்ம போக முடியும்? முதலாவது, கர்த்தரை மேய்ப்பராக நாம் கொள்ளும் பொழுது அங்க போக முடியும். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பர். நாம் அவர் கைக்குள்ளான ஒரு நல்ல ஆடாக, அவர் கீழ்ப்படிந்து அவருக்கு அடங்கி இருக்கும் பொழுது நாம் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும். இரண்டாவது, அந்த தேவனுடைய வீட்டுக்கு அதிகாரி என்று ஒருவர் உண்டு. அவர் யாரு? ஆசாரியராகிய இயேசு. அவர் வீட்டுக்கு போகணும்னா அவர் பர்மிஷன் எல்லாம் உள்ள போக முடியாது. அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் வரணும் அப்படின்னா உங்க பர்மிஷன் எல்லாம் ஒருத்தர் வரலாம். யார் வரலாம்? திருட மாத்திரம் வர முடியும் இல்லையா? எதையாவது பக்க வழியா வர முடியும். ஆனா பரலோகத்துல பக்க வழி எல்லாம் ஒன்னும் இல்லை, ஒரே வழி இயேசு தான். ஆமென். அவர் தான் அதுக்கு அதிகாரி. எனவே அந்த வீட்டுக்கு போகணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படணும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் இயேசு நாமத்தில கழுவப்படணும். மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரால நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? கழுவப்படணும். அப்பதான் அந்த பரலோக வீட்டுக்குள் போக முடியும். அங்க அதிகாரி ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இயேசு. ஹல்லேலூயா சொல்லுவோமா? மூன்றாவதா, இந்த தேவனுடைய வீட்டிற்கு போக இன்னொரு வழியை ஆண்டவர் காண்பித்தார். என்னது? நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாம் நாடி தேடுகிறோம். ஆகையால் என்ன செய்யணுமா? உங்கள் உதிரன் கலியாகிய சோத்திர பொழி அவர் மூலமாய் தேவனுக்கு செலுத்துங்க. அவர் நிலையான நகரம் நமக்கு இங்க இல்ல, வரப்போகிறதை நாடி தேடி கொண்டிருக்கிறோம். அதனால இப்ப ஸ்தோத்திரிச்சிட்டே இருங்க. அல்லேலூயா. அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் நாம் என்ன செய்யணுமா? பயத்தோடே பக்தியோடே கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். ஆராதிக்க ஆரம்பிப்போம். தேவனை நாம தொழுது கொள்ளும் எவனும் அவன் என்ன செய்வானா? ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுற ஜனங்கள் எங்க நடப்பாங்க? பரலோகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார் என்று சொல்லி கேட்டோம். அல்லேலூயா சொல்லுமா? கடைசியாக ஒரு காரியத்தை ஆவியானவர் நம்மோடு பேசினார். நிலையான நகரம் நமக்கு இங்க இல்லை. யாரெல்லாம் அந்த பரம வாசஸ்தலத்தை எதிர்பார்த்து விரும்புகிறோமோ, ஆண்டவரே எனக்கு பரலோகம் தான் வேணும், முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொன்னீரே, எனக்கு நீர் தான் வேணும் என்று யார் எதிர்பார்க்கிறார்களோ, நாடுகிறார்களோ, தேடுகிறார்களோ, விரும்புகிறார்களோ, அவர்களுக்கென்று கர்த்தர் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பிசாசுக்கும் அவன் தூதருக்கும் நரகத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. பரம வாசஸ்தலத்தை விரும்புகிறவர்களுக்கு நகரத்தை ஆயத்தம் பண்ண, எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. ஹல்லேலூயா. பிசாசுக்காக அவன் தூதர்களுக்காகவும் நரகத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எனக்கு பரலோகம் வேணும் என்று விரும்பினா, உங்களுக்கு பரலோக நகரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த நகரம் பொன் வீதி. ஹல்லேலூயா. அந்த வீதி எல்லாம் பொண்ணு, எங்க தொட்டாலும் பொண்ணு, எங்க தொட்டாலும் தங்கம், எங்க பார்த்தாலும் மாணிக்கம், வைடூரியம், எஸ்பி, இந்திரநீலம், கோமேதகம், இன்னும் வைடூரியம், நிறைய கற்களால் நிறைந்த அந்த நகரத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு விருப்பம் வேணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த வேதம் சொல்லுது, அருமையான அவர்கள் சொல்லணும்னு சொன்னார்லே, அந்த பரலோகத்தை நாடுங்கள், உண்டை நான் கேட்டேன், அதையே நம் விருப்பம் தாகம் இல்லை, நான் பரலோகத்துக்கு வரணும் வரணும் வரணும் வரணும். ஆமேன். அப்படி நாடும் பொழுது நமக்கு ஒரு நரகம் இல்லை, நமக்கு ஒரு நகரம். ஆமேன் சொல்லுங்க. நீங்க நரகத்துக்கு போறீங்களா, நகரத்துக்கு போறீங்களா என்று தீர்மானம் செய்வது உங்கள் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்காக இன்னொருவர் தீர்மானம் எடுக்க முடியாது. உங்களுக்காக இன்னொருவர் தீர்மானத்தை எடுக்க முடியாது. தீர்மானம், டிசிஷன் என்பது அவங்களுடைய ஓன் வில், உங்க விருப்பம். நீங்க தான் எடுக்கணும். ஹல்லேலூயா. உங்களுக்காக இன்னொரு தீர்மானம் எடுக்க முடியாது. ஆமென். நகரம் வேண்டுமா, நரகம் வேண்டுமா என்பதை நாம் தான் அலசி பார்க்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தை நோக்கி நம்ம எல்லாரும் அர்ப்பணம் செய்ய போகிறோம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, நான் இந்த பரிசுத்த நகரத்துக்கு நான் வரணும், நான்கு விதமான காரியத்தை நான் செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி அதை திறந்து எல்லாரும் கேட்போம். பிரைஸ் லார்ட். ஒரு சின்ன கோரஸ் பாடி நம்ம எல்லாம் திருவிருந்துக்குள் கடந்து செல்ல போகிறோம். இந்த செய்திக்காய் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். நன்றி நன்றி. அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அந்த பரலோக நகரத்துக்கு நாங்க வரணும். எப்பொழுதுமே நாங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கணும் ஆண்டவரே. அந்த ஜெப ஆவி எனக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்கப்பா. எவ்வளவு பேர் ஜெபம் பண்ண போறீங்க? எல்லாரும் கரங்களையும் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நான் பரலோகத்துக்கு வரணும், உங்க வாசஸ்தலத்துக்கு நான் வரணும், என்னை ஆயத்தப்படுத்தும். வாய் திறந்து கேளுங்க பார்க்கலாம், வாய் திறந்து கேளுங்க பார்க்கலாம். உங்க நகரத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே. அந்த பொன் நகரத்துக்கு எசப்பா நாங்க வரும்படிக்கு, ஓ ஜீசஸ், என்னை நீங்க ஆயத்தப்படுத்தும் ஐயா. வாய் திறந்து கேட்போமா, வாய் திறந்து கேட்போமா. தேங்க்யூல்லா, தேங்க்யூல்லா. உங்களை மெய்ப்பராக கொள்ளணும், உங்களுக்கு அடங்கி இருக்கணும், உங்க ரத்தத்தினால கழுவப்படணும், உங்க நாமத்தினால கழுவப்படணும், பரிசுத்தாவியனால கழுவப்படணும். எப்போதுமே துதி ஆராதனை வாழ்க்கையில இருக்கணும் ஆண்டவரே. பயபக்தியோடு நாம் ஆராதித்து கொண்டே, பயத்தோடு உம்மை சேவித்து நடக்கத்துடனே மக்கள் களி குறிந்து கொண்டே நான் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா வலதுபுறம் இடதுபுறம் ஒருபோதும் சாயவே கூடாது ஆண்டவரே. எல்லாரும் தயசை ஜபம் பண்ணுவோமா? தேங்க்யூல்லா, தேங்க்யூல்லா. வசனத்துக்கு அர்ப்பணம் செய்த ஜபம் பண்ணுங்க. கர்த்தன் நடுவில் இருக்கிறா, இதோ நான் நடுவில் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தேங்க்யூல்லா. கர்த்தன் நடுவில் இருக்கிறா. எல்லாம் ஜபம் பண்ணுவோமா? என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரலோகத்தை நான் ஏதோ விரும்புகிறேன், பரம வாசஸ்தலம் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா என்னை ஈர்த்து கொள்ளும், பின்னே ஓடி வருவேன். ஜபம் பண்ணுங்க. நன்றி பரலோக பிதாவே, நீர் கொடுத்த உடைய தேவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கைவேலை இல்லாத நித்திய வீட்டை எங்களுக்கு பரலோகத்தில் நீ கட்டி வைத்திருக்கிறீர்கள். நித்திய வீட்டுக்கு வருவதற்கு ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தும் ராஜ. அந்த நாளை எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் அப்பா. நீர் எங்களை மெய்ப்பராக இருக்க வேண்டும். உங்க கைக்குள்ளான ஆடுகளாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு அந்த குருபை அதிகமா என் இயேசு தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு உங்க ரத்தத்தினால், உங்க நாமத்தினால், உங்களுடைய ஆவியினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எப்போதும் துதி ஸ்தோத்திரத்தோடு நாங்கள் காணப்பட, பயபக்தியோடு காணப்பட எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பாமை துதிக்கிற எங்கள் பொறுப்பெல்லாம் என் இயேசு தயவு கூர்ந்து எடுத்துக்கொள்வீராக ஆண்டவரே. ஆமேன். ஹல்லேலூயா. எப்போதுமே பரம வாசஸ்தலத்தை விரும்புகிறவர்களாய் நாங்கள் காணப்பட அப்பா எங்களை ஆண்டவர் இயேசு அனுகிரகம் தாரும். இந்த வார்த்தை கேட்டு யார உள்ளம் தொடப்பட்டு அர்ப்பணிக்கிறார்களோ, கரங்களை பிடித்து உள்ளத்தை ஆயத்தப்படுத்தும். ஒருவர் கூட ரகசியவர்கள் கைவிடப்படவே கூடாது. எங்களை ஆயத்தப்படுத்தும். பக்தி வைராக்கி நிறைந்தவர்களாம் எழுப்பும் ஐயா. இறுதியாக உங்கள் எல்லாரும் ஆசீர்வாதத்திற்காகவும் அக்கா அவர்கள் ஜெபிப்பார்.
0: கோடி கோடி நன்றி அசப்பா, கோடி கோடி நன்றி. ஆண்டவரையும் வந்திருக்க ஒருத்தர் கூட வெறுமை அனுப்பாதீங்கப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சந்தோஷத்தினாலும் கிழ்ச்சினாலும் நிரப்பி அனுப்புங்க. ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம், மகத்தான காரியத்தை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க. நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ ஒவ்வொரு தேவையும் சந்தித்து ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா செபிக்கிறோம். அப்பாமை ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, இந்த உலகம் எங்களை சொந்தல்லப்பா, உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போகப்போது ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் அளவெல்லாம் ஊற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். அக்கினியை போட வேண்டும் என்று செபிக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் அளவெல்லாம் ஊற்றுங்கப்பா. ஒவ்வொரு ஆத்மத்திலும் ரட்சனையை சந்தோஷித்தாரும், உற்சாகத்தின் ஆவியை தாரும். உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, அக்கில மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. தெய்வீக பிரசனம் மூடட்டும் ஆண்டவரே. தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இங்க வந்திருக்க ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளா நீங்க சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவையில் நீர் அறிந்திருக்கிறீர், தேவைகளா நிறைவேற்றி உங்க மகத்துமல நாமத்தை மகிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அப்பாமே ஸ்தோத்திர ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பலவீனத்தோடு இருந்தாலும் குணமாக்க, நோயில குணமாக்க, பலவீனத்தை குணமாக்க, மந்திர செய்வனைகளை எல்லாம் உடைத்து போடுங்க, பிசாசுகளை அழித்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை தாங்க, திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும், சமம் இல்லாத குடும்பத்தில் சமம் தரணும், குடிக்கிற குடும்பத்தில் குடியிலிருந்து விடுதலை தரணும், சாபத்திலையும் பாவத்திலிருந்து விடுதலை தரணும் அப்பா. எல்லாரும் நல்ல செபிக்கிறவங்களாக துதிக்கிறவங்களாக மாற்றுங்க. வீட்டில எல்லார் குடும்பத்திலையும் செவ அப்பா, குடும்ப செவை இருக்கணும் ஐயா. கண்ணீர்லாம் மாத்திருங்க, பிரச்சனை நீக்கிருங்கப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க எஸ்அப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க அன்பின் ஆண்டவரே. குடும்பத்துல என்ன தேவை இருக்கோ எல்லா தேவைகளும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீங்க சந்திக்க முடியா கெஞ்சுகிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க எஸ்அப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேண்டி கொடுத்திருக்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்யுங்க. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை தாரும், உன்னத ஞானத்தை தாருமே. நல்லா படிக்கிற மாத்திரம் நல்லா செபிக்கிறவங்களா மாற்றி சிறு பிள்ளைகளும் செபிக்கணும் ஆண்டவரே. மூணு வயசு குழந்தையிலிருந்து எல்லா குழந்தைகளும் செபிக்கணும்ப்பா. செபிக்க நீங்க போதித்தலும் கற்றுத்தாருமாப்பா. எங்க பிள்ளைகள் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும், செபிக்கணும், துதிக்கணும். படிப்பிலும் ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலையும் சிறந்தவர்கள் பிள்ளைகளா வளரணும்ப்பா. ஆசீர்வித்து வளர்த்து கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் தரிசனம் பார்க்கணும், பெரியவங்க சொப்பனம் பார்க்கணும், வாலிபர் தரிசனம் பார்க்கணும், சிறு பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லணும் ஆண்டவரே. நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் வெளியரங்கமா அற்புதம் செய்யுங்க, உள்ளத்திலே அற்புதம் செய்யுங்கப்பா. ஒரு வாழ்க்கையிலும் புதிய இதயத்தையும் புது பழத்தையும் புதி சீவனை கொடுத்துருங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. கர்த்தருடைய நாம ஒன்றே மகிழ்படட்டும் ஐயா. அப்பா வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க, ஒரு குறையெல்லாம் நடத்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வங்க. கேசில் இருக்க மக்களை வெற்றி தாங்க. எல்லாவற்றையும் நன்மையான ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமா கொடுத்துருங்கப்பா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாலத்தை இறங்கி வருகிறது. மார்கள் வேற்றுமான எந்த நிலநிச்சனையும் ஊழியருக்கு நல்ல வரங்களை வல்லமை தாரும், ஊழியருக்கு நல்ல பலத்தை சுகத்தை தாரும். நல்ல எல்லாரும் நாங்கள் ஓடி ஆடி முடி ஊழியத்தை செய்யணும் ஐயா. எனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது ஆண்டவர். நாங்கள் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறவர்களாக ஒவ்வொருத்தரையும் மாற்றுங்க ஆண்டவர். எல்லாருமே ஊழியர் தானே சொல்லியிருக்கீங்கப்பா. எல்லாருமே ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துற பணியில் ஊக்கமா செயலாட்ட கிருபை தாரும். உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிகனமாகி முக்கிய செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் இயேசு கிறிஸ்து இனி நாமத்துல மன்றாடி கெஞ்சிருவோம் பரமபிதாவே. ஆமென்.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12:80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-1435. in English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் லூக்காவின் சுவிசேஷம் 17:24.
1: மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி
0: மறுதிசை வரைக்கும்
1: பிரகாசிக்கிறது போல
0: மனுஷகுமாரனும்
1: தம்முடைய நாளிலே தோன்றுவார்.
0: தம்முடைய நாளில் தோன்றும். எப்படி மின்னல் பளிச்சு திடீர்ந்த மின்னல் எப்போ வருது என்னன்னு தெரியாது. அதே போலதான் மனுஷகுமாரன் வருவார். நம்மளாம் நினைக்கிறோம் வராரு வரேன்னு தான் சொல்றாங்க, எங்க வராரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா கர்த்தர் சொன்னார் கட்டாயம் வருவார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார் கட்டாயம் வருவார். தாமதம் ஏன் தாமதம் பண்றேன்னா நம்மளாம் திருந்தணும், நம்மளாம் இன்னும் மனம் திரும்பணும்னு தான் தாமதம் பண்றார். கட்டாயம் கர்த்தர் வருவார். அல்லேலூயா. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு. கட்டாயம் வருவார். லூக்காவின் சுவிசேஷம் 17:26-28, 29-30 வாசிக்க கேட்போம்.
1: நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள்.
0: பெண் கொண்டு கொடுத்தார்கள்.
1: ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்துடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள்.
0: குடித்தார்கள்.
1: விற்றார்கள். நட்டார்கள்.
0: கட்டினார்கள்.
1: லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் அப்படியே நடக்கும்.
0: ரெண்டு அடையாளமே சொல்லியிருக்காரு. முதல்ல யார் காலத்தில் நடந்த மாதிரி நடக்கும்? நோவா காலத்தில் புசித்தாங்க, குடித்தாங்க, பெண் கொண்டாங்க. இப்படிதான் இப்ப பாருங்க, சிறு பிள்ளைகள் கூட குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிறு 10வது படிக்கிற குழந்தைகள் கூட குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. குடித்து வெறித்து லோத்து காலத்துல நடந்து போலாம் நடக்கும். லோத்து காலத்துல என்ன செஞ்சாங்களாம்? புசித்தாங்க, குடித்தாங்க, நட்டினாங்க.
1: லோத்துடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள்.
0: குடித்தார்கள்.
1: கொண்டார்கள்.
0: விற்றார்கள். வீடு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? எங்க பார் வீடு கட்டிட்டேதான் இருக்கிறாங்க. இப்ப வீடு மேல வீடு கட்டிட்டேதான் இருக்காங்க. கட்டினார்கள். இப்படி என்ன செஞ்சாங்களா? இது வந்து அக்கினி என்ன செஞ்சிச்சு? வானத்திலிருந்து வந்து கந்தகமும்
1: அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது.
0: இப்ப நமக்கு கல்யாணம் விட்டு போனோம்னா எத்தனை ஆயத்தம்? ஒரு ஊருக்கு போனா எத்தனை ஆயத்தம்? தேவனை சந்திக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தமா இருக்கணும். அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 16:27.
1: மனுஷகுமாரன்
0: தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவரா
1: தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார்.
0: நம்ம இந்த உலகத்துல என்ன கிரிய கர்த்தருக்காக செய்திருக்குமோ அந்த பலனை கர்த்தர் என்ன செய்வாரு? கட்டாயம் அவர் தூதர்களோடு வரும்போது உங்களுக்கு இந்த பலனை கொடுப்பார். இந்த உலகத்துல என்னென்ன ஆண்டவருக்காக செய்திருக்கிறோம், ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருக்கீங்களோ அந்த பலன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தினவராய் தூதர்களோடு வரும்போது அந்த பலனை உங்களுக்கு தருவார். அவர் மறந்து போகவே மாட்டார். நீங்க செய்யற ஒவ்வொரு உதவியும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு கிரியிலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் யாரும் என்ன செய்ய மாட்டார், மறந்து போகவே மாட்டார். சின்ன காரியம் கர்த்தர் செய்திருந்தாலும் நீங்க ஒரு சின்ன கைப்பிரதி யாருக்காவது கொடுத்துருந்தீங்கன்னா கூட அதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். வரும்போது கொண்டு வருவார். இறைமையின் புஸ்தகம் 31:16.
1: உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
0: உன் கிரியைக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. நீங்க என்ன கிரியை செஞ்சிருக்கீங்களோ அந்த கிரியைக்கு பலன் உண்டு. சின்ன ஒரு கைப்பருதி கொடுத்திருந்தாலும் அதுக்கு பலன் உண்டு. கர்த்தரை பற்றி யாருக்காவது சொல்லியிருந்தீங்கன்னா கூட அதுக்கு பலன் உண்டு. கிரி கட்டாயம் பலன் உண்டு. எண்டித்திமெட்டின் புஸ்தகம் 1:16-18
1: ஓனசிபுருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேக தரம் என்னை இளைப்பாற்றினான்.
0: பவுல் சொல்றாரு அவர் அநேக தரம் என்னை இளைப்பாற்றினார்.
1: என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை.
0: விலங்கு போட்டதுனால அவர் என்னை பார்த்து வெட்கப்படவும் இல்லை.
1: அவன் ரோமாவில் வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையா என்னை தேடி கண்டுபிடித்தான். அந்நாளிலே
0: அவன் கர்த்தரிடத்தில்
1: இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே செய்த
0: பற்பல உதவிகளையும்
1: நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே.
0: ஆமா, அருமையானவர்களே, பவுலுக்கு புவனேஸ்வர் வீட்டார் செய்த உதவிய கர்த்தரை எல்லாரும் அறிந்திருக்கிறாயே. அந்த உதவி கர்த்தர் கட்டாயம் அவர் கை செய்வார். அதே போல நீங்களும் கர்த்தருக்காக என்னென்ன உதவிலாம் செஞ்சிருக்கீங்களோ அது கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமா உங்களுக்கு அந்த கிரியின் பலனை கொண்டு வருவார். நீங்க மறந்தாலும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? மறக்க மாட்டாரு. நான் செஞ்சனா? எனக்கு இது யாவும் இல்லை. எப்படி எனக்கு ஆண்டவர் யாபகம் வச்சிருக்காருன்னு சொல்லி அன்னைக்கு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவங்க நீங்க என்ன கிரி செய்றீங்களோ அந்த கிரிக்கு கட்டாயம் பலன் உண்டு. நான் எப்ப செஞ்சேன் எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்க ஆச்சரியப்படுவீங்க. கர்த்தர் உங்களை பலனை கொண்டு வருவார். மத்தேயு சுவிசேஷம் 25:40.
1: அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ
0: அதை எனக்கே செய்தீர்கள்
1: என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்
0: என்றார். சிறியவர்கள் யாருக்காக எந்த உதவியா செஞ்சிருந்தீங்கன்னா அதை என்ன சரி யாருக்கு செய்றீங்களா? யாருக்கு? கர்த்தர் செய்யற அந்த உதவி கர்த்தர் கட்டாயம் வரும்போது அந்த பலனை உங்களுக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நீங்க என்ன கிரியை செய்திருக்கீங்களோ அந்த கிரியைக்கு தக்க பலனை கட்ட கொண்டு வருவார். சுவிசேஷம் 17:24 வாசிக்கலாம்.
1: மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார்.
0: ஒரு திசை மறு திசையில பிரகாசிக்கிறது போல மின்னல் எப்படி பிரகாசிக்கிறது அப்படியே மனுஷகுமாரன் வருநாளிலும் மனுஷகுமாரன் அப்படியே தோன்றுவார். அப்ப அந்த நாள்ல தான் நம்ம அவங்களுக்கு கிரியை தகுந்த பலனை கத்த அளிப்பார். அல்லேலூயா. நீங்க எனக்கு இந்த நான் எப்ப செஞ்சேன், நான் இந்த உதவியை எப்ப செஞ்சேன்னு செஞ்ச எனக்கு யாவுமே இல்லையே அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. செய்த ஒரு கிரியை கூட அவர் என்ன செய்ய மாட்டார், மறக்கவே மாட்டார். வரும்போது கர்த்தர் நிச்சயமா கொண்டு வருவார். அல்லேலூயா. அவர் மனசுக்கு வர மின்னல் எப்படி தோன்றி எப்படி இருக்கு அதே போல தேவனாய் கர்த்தர் வரும்போது அப்படி தான் வருவார். கட்டாயம் வர போறார். அதுக்கு வரும்போது உங்களுக்கு என்ன கொண்டு வரு? நம்ம ஊருக்கு என்ன கொண்டு வருவாரு? நம்ம கர்த்தருக்கு என்ன கிரியை செய்தோமோ அந்த கிரியின் பலனை கர்த்தர் கொண்டு வரப்போறாரு. அல்லேலூயா. ரெண்டாவதாக கர்த்தராகிய தேவன் வருமானம் எப்படி இருக்கணுமா? 1 Thessalonians 5:23
1: உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி
0: காக்கப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. அப்ப நம்ம ஆத்மா ஆவி என்ன சரீரம் எப்படி இருக்கணும்? குற்றமற்றதா இருக்கத்தக்கதாக காக்கப்பட வேண்டும். அவர் வரும்போது குற்றம் கடுகளோட குற்றம் இருக்கக்கூடாது. இப்பயே நம்ம ஆண்டவற்றை அறிக்கை செய்து எப்போ வருவார நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ஆவி ஆத்ம சரீரத்துல என்னென்ன குறை இருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும். கர்த்தர் வரப்போற நாளைக்கு எனக்கு யாரும் தெரியாது அப்படின்னு நீங்க யாருமே சொல்ல முடியாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்ற நம்ம காக்கணும். நம்ம ஆத்மாத்துல குற்றம் இருக்கக்கூடாது, நம்ம ஆவியில குற்றம் இருக்கக்கூடாது, சரீரத்துல குற்றம் இருக்கக்கூடாது. நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 1:8
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே,
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே
1: நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி,
0: குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி
1: முடிவு பரியந்தும்,
0: முடிவு பரியந்தும்
1: அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார்.
0: அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். குற்றம் சாட்டப்படாதபடிக்கு இருக்கிறதுக்கு என்ன செய்வார்? அவர் நம்ம என்ன செய்வார்? முடிவறிந்து அவர் நம்மளை ஸ்திரப்படுத்துவார். நம்மளை குற்றம் சாட்டுறது யாரு? பிசாசு. நம்மளை குற்றம் சாட்டிட்டே இருப்பான். அவன் குற்றம் சாட்டாதபடிக்கு இருக்கிறதுக்குலாம் நம்ம என்ன செய்யணும்? இப்பயே பரிசுத்தமா இருக்கணும். வெளிப்படுத்துற விசேஷம் 12:10
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: நம்முடைய தேவனுக்கு முன்பாக,
0: நம்ம தேவனுக்கு முன்பாக
1: நம்முடைய சகோதரர் மேல்,
0: நம்ம சகோதரர் மேல்
1: குற்றம் சுமத்தும் பொருட்டு.
0: பாத்தீங்களா, அவன் என்ன செய்வான்? குற்றம் சுமத்தும்
1: பொருட்டு
0: பொருட்டு
1: அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன்.
0: நம்ம ஒவ்வொரு மேல யார் குற்றம் சாட்டுவா? என்ன செய்வானா சொல்லுங்க? குற்றம் சுமத்துவான். மத்தேயு சுவிசேஷம் 18:10 யாரும் மறந்து போகண்டா. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நமக்கென்று கொடுத்த தூதன் ஒவ்வொரு நாளும் பரமபிதா சமூகத்தை தரிசித்துக் கொண்டே இருப்பாரா? வாசிங்க,
1: இந்த சிறியரில் ஒருவனையும்,
0: இந்த சிறியரில் ஒருவனையும்
1: அற்பமா எண்ணாதபடிக்கு,
0: அற்பமா எண்ணாதபடிக்கு
1: எச்சரிக்கையாருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள்,
0: அவருக்குரிய நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவ தூதர் அதான் சொல்றாரு. அவருக்குரிய தேவ தூதர்கள்
1: பரலோகத்திலே
0: என்
1: பரமபிதாவின் சமூகத்தை,
0: பரமபிதாவின் சமூகத்தை
1: எப்போதும் தரிசிக்கிறார்கள்,
0: எப்போதும் தரிசிக்கிறார். நம்ம தூதர், நமக்கென்று கொடுத்த தூதர். அவன் போய் சொல்லுவாங்க, ஆண்டவரே இன்னைக்கு உன் பிள்ளை இதை செஞ்சிச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்ட நம்ம நல்லது செஞ்சா கர்த்தர் சந்தோஷப்படுவார். நம்ம தப்பு பண்ணும்போது அவர் என்ன சொல்லுவார்? நம்மளை பார்த்து தூக்கப்படுவார். அப்ப அந்த தூதன் ஒரு புதுசா வச்சிருக்கா. இன்னொரு இது யாரு? பிசாசு ஒரு புதுசா வச்சிருக்கிறா. நம்ம என்ன செய்யறோம், ஏது செய்யறோம்னு சொல்லி அவனு நம்ம இரவு போகல என்ன செய்யறோம்? தமிழ் சகோதரர் மேல தேவருக்கு முன்பாக குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அதனால் நம்ம குற்றம் இல்லாத வாழை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே நான் குற்றம் இல்லாத வாழணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கணும். நம்ம குற்றம் இல்லாம வாழ உதவி செய்யறா செய்ய மாட்டாரா? நம்மளுக்கு பலன் இல்லை, ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நம்ம குற்றம் இல்லாத வாழ உதவி செய்வார். சுவிசேஷம் 8:46
1: என்னிடத்தில் பாவம் உண்டென்று
0: ஆண்டவரை இயேசுக்கு சொல்லுகிறார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று
1: உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்?
0: உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? பாத்தீங்களா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல பாவம் உண்டு என்று யாராவது குற்றப்படுத்த முடியுமா? அவர் பரிசுத்தராக வாழ்ந்தார். ஹலேலூயா. அப்ப அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பரிசுத்தமா வாழ கர்த்தர் உதவி செய்வார செய்ய மாட்டாரா? செய்வார். நம்ம அவரோடு இணைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் அவரோடு இணைந்திருந்தா நம்மளும் குற்றம் இல்லாத வாழ முடியும். பரிசுத்த பவுல் சொல்றாரு 1 Corinthians 4:4
1: என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன்,
0: என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் அறியேன் சொல்லி பரிசுத்த பவுல் சொல்றாரு. ஒரு குற்றம் இல்லாத வாழ்ந்தார். ஆண்டவரை இயேசுக்கு குற்றம் இல்லாத வாழ்ந்தார் பரிசுத்த பவுல். நம்மளை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான் குற்றம் இல்லாத வாழ்ந்தார். நம்மளும் குற்றம் இல்லாத வாழ முடியும். எதுதான் நம்மளை குற்றப்படுத்து பாருங்க? வீண் பேச்சு. மத்தேயு சுவிசேஷம் 12:36-37
1: மனுஷர் பேசும்,
0: மனுஷர் பேசும்
1: வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து,
0: வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து
1: நியாயத்தீர்ப்பு நாளிலே,
0: நியாயத்தீர்ப்பு நாளிலே
1: கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று,
0: கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று
1: உங்களுக்கு சொல்லுகிறேன்,
0: உங்களுக்கு சொல்லுகிறேன்.
1: ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே,
0: உன் வார்த்தைகளினாலே
1: நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய்,
0: நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய்.
1: அல்லது உன் வார்த்தைகளினாலே,
0: அல்லது உன் வார்த்தையினாலே
1: குற்றவாளி என்று தீர்க்கப்படுவார்.
0: நம்ம பேசுறது யார் கேட்கிறா? நம்ம பேசுறது யாருக்கு தெரியும்னு சொல்லி பேசுறீங்க. ஆனா வந்து யார் யார் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு இருக்கிற வார்த்தையினால நீதிமான் தீர்க்கப்பட இல்லாட்டா குற்றவாளியின் தீர்ப்பிடுவாய். நம்ம குற்றம் செய்யறதுக்கு வேற எது இல்லை, நம்ம பேசுற பேச்சு தான் நம்மளை குற்றவாளியின் தீர்க்கப்படும். நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நம்ம ஒரு வார்த்தையோட வீணான வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லி கேட்கணும். முதலாவது ஆண்டவரை இயேசுக்கு தரும்போது என்ன செய்ய? அவன் அவன் கிரியை தகுந்த பலனை கொடுக்கிற. ரெண்டாவது, நம்ம குற்றம் இல்லாத இருந்தா நம்மளை நீதிமான மாற்றுவார், இல்லாட்டா குற்றவாளி என்று மாற்றுவார். நம்ம என்ன பேசுறோமோ அது தகுந்தோடி. ஒன்னு குறைஞ்சர் 6:7
1: நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது,
0: ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது
1: எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது.
0: எவ்விதத்திலும் குற்றம், ஒரு காரியத்தை பிடிச்சி தர்க்கம் பண்ணிட்டே இருப்பாங்க, இப்படி இல்ல இப்படி, இது இப்படி இல்ல இப்படி, தர்க்கம் பண்ணிட்டே இருப்பாங்க, அது குற்றம். எவ்விதத்தில் அது எப்படி இருக்கா சொல்லுங்க, எப்படி எவ்வி

0: நம்ம தர்க்கம் பண்ணா குற்றம் நம்மை தீர்ப்பார். இந்த காரியம் நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம பாதுகாத்து கொள்ளணும். அல்லேலூயா. இப்பயே நம்ம ஆண்டவர் மன்னிப்பு கேட்டா கட்டாயம் மன்னிப்பாரு. அப்புறம் அவர் வந்த பிறகு ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம ஆத்மா எப்ப எடுத்துக்கொள்ளப்படும் நமக்கு யாருக்கும் தெரியாது. தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ளாக நமக்கு நம் பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணும். மூன்றாவதாக, கர்த்தர் வருக சமயமா இருக்கு. ரெண்டு பேதின் புஸ்தகம் 3:3, 4
1: முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில்,
0: கடைசி
1: நாட்களில்
0: பரியாசக்காரர் வந்து
1: தங்கள் சுய இச்சையின்படியே நடந்து,
0: மனம் போல விருப்பம் போல நடந்து,
1: அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்துவம் எங்கே?
0: அவர் வருவார் என்று சொல்ற வாக்கு தத்துவம் எங்கே?
1: பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்வார்.
0: இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்வார்கள். அதுதான் அதுக்கு சொல்றாங்க. இப்ப சொல்றக்கூடிய காலம் வந்துருச்சு. நிறைய பேர் எங்க ஆண்டவர் வாரன்னு சொல்றீங்க, எங்க வாராரு அப்படின்னு சொல்லி பரியாசக்காரங்க தோண்டிட்டாங்க. இது ஆண்டவர் வருகைக்கு ஒரு அடையாளம். எங்க வாராரு? இங்க இயேசு கிறிஸ்து வாரான்னு சொல்றீங்க, எங்க வாராரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது பரியாசக்காரர் தோண்டிட்டாங்க. இந்த யார் பரியாசக்காரன்? கர்த்தருடைய வேதம் திட்டமா சொல்லுது. யூதா 18:1,
1: கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே.
0: இப்ப சொன்ன காரியம் நிறைவேறுது. எங்க பார்த்தாலும் கேட்கறேன், எங்க ஆண்டர் வாரார் வரன்னு சொல்றாங்க, எப்பதான் வருவாரு? நீங்களும் 2000 முன்னாடி சொல்லிட்டேதான் இருக்கீங்க. அது வந்த பாறை காணும் அப்படின்னு பரியாசம் பண்றாங்க. கடைசிகள் தோன்றுவார்கள் சொல்லி கத்தடி வேதம் சொல்றது. அது ஒரு அறிவடையாளம். நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். யூதா 1:20,
1: நீங்களோ பிரியமானவர்களே
0: உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
1: உங்களை உறுதிப்படுத்திக்கொண்டு.
0: உறுதியை யாரோ என்னமா சொல்லிட்டு போறாங்க. என்ன சொன்னாலும் சரி, நான் பத்தி நம்ம சோர்ந்து போக கூடாது. காதுக்கே வந்தாலும் சோர்ந்து போக கூடாது. அதான் நம்ம மகா விசுவாசத்தில் உறுதிப்படுத்திக்கொண்டு
1: பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணு.
0: செபிக்கலாம். அந்நிய பாசையில நல்லா செபிச்சுட்டே இருக்கணும். விசுவாசம் யார் என்ன சொன்னாலும் அது கலங்கக்கூடாது. நம்ம சோர்வடிக்கும். விசுவாசம் நமக்குள்ள வேணும். யார் என்ன சொன்னால் அவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க தெரியாமல் சொல்கிறாங்க. மன்னிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எபேசியன் புஸ்தகம் 6:18
1: எந்த சமயத்திலும்
0: சகல விதமான வேண்டுதலோடும்
1: விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி.
0: ஆவியினாலே எந்த விதத்திலும் எந்த சமயத்திலும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால என்ன செய்யணும்? எந்த நாள்லயும்
1: ஜெபம் பண்ணிக்கிட்டே
0: இருக்கணும்.
1: அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும்
0: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
1: பண்ணும் வேண்டுதலோடும்
0: விழித்துக் கொண்டிருங்கள். பரிசுத்தவான்களுக்காக நம்ம என்னைக்கும் நம்ம செபிக்கல எப்படி இருக்கணும்? விழித்து கொண்டிருக்கணும். மன உறுதி வேணும். பழப்பு வரும், சோர்வு கொண்டு வரும். பிசாசு யாரு மொழியா சோர்வு கொண்டு வரும்? பரியாசக்காரர்கள் பண்ணுவாங்க. எங்க ஆண்டர் வராரு வரான்னு சொல்றாங்க, வரலையேன்னு சொல்லி பரியாசம் பண்ணுவாங்க. அரட்டை நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. நம்மளை பத்தி கேலி பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்க மன உறுதியோடு என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நம்ம மறந்து போகாம ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். அதை பார்த்து நம்ம பின்வாங்கிடக்கூடாது. எபிரேயர் புஸ்தகம் 10:37-38,
1: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்
0: தாமதம் பண்ணார்
1: விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார்.
0: யாரெல்லாம் பின்வாங்கி போறா அவங்க மேல் கர்த்தருடைய ஆத்மா என்ன செய்யாது? பிரியமாயிராது. நம்ம செபம் பண்ணிட்டே இருக்கணும். ஆவியில செபம் பண்ணிட்டே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம கண்டுக்க கூடாது. செபம் பண்ணிட்டே இருக்கணும். கர்த்தர் கட்டாயம் வருவார். பஞ்ச காலத்துல வருவார். வரும்போது நமக்கு என்ன கொண்டு வர்றோம்? அவரவர் கிரியை தக்க பலன் கர்த்தர் கொண்டு வருவார். 2000 ஆத்மா ஆவி சரீரத்தில் குற்றமற்ற நம்ம காற்றுக்கொள்ள வேண்டும்.

0: மூன்றாவது
1: பரியாசக்காரர் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, அரட்டி அடிப்பாங்க, நம்மளை பற்றி பேசுவாங்க. அதை நம்ம கண்டுக்கவே கூடாது. யாரோ எவரோ பேசிட்டு போகிறாங்கன்னு விட்டுட்டு நம்ம ஆண்டவர் நோக்கி அதிகமாக போராடி ஜெபித்து கொண்டே இருக்கணும். பின்வாங்கி போகணும். கர்த்தருடைய ஆத்மா நம்ம மேலே என்ன இருக்காது? பிரியமாக இருக்காது. யார் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் ஏற்றாலும் யார் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும்? இயேசு கிறிஸ்து நம்ம மேலே பிரியமாக இருக்கணும். அதை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிற அளவுக்கு நடக்கிறோமா? கர்த்தரை துக்கப்படுத்துறோமான்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம் இதயத்தை சோதித்து பார்க்க வேண்டும். கடைசியாக எபிரேயன் புஸ்தகம் 9:28
2: கிறிஸ்துவும்
1: அநேகருடைய பாவங்களை
2: சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு
1: ரட்சிப்பை அருளும்படி
2: இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார்.
1: கர்த்தருக்காக யார் காத்து கொண்டிருக்கோங்களோ அவங்களுக்கு என்ன செய்ய பாவம் இல்லாம தரிசனமாவார். யாராரு கர்த்தர் வருகை எப்போ வரும் உள்ளத்தில் ஒரு ஏக்கம், ஒரு தாகம். ஏசப்பா எப்போ வருவார் நமக்கு ஒரு தாகம் ஏக்கம் உள்ளத்துக்கு உருவாகிருக்கு. அவங்களுக்காக கர்த்தர் வருவார். அல்லேலூயா. எல்லாருக்காக இல்லை, கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எப்போ வருவார் உள்ளத்தில் ஒரு தாகம் ஏக்கம் வரும்போது நம்ம கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் நம்ம என்ன இருந்தாலும் ஏசு எப்போ வருவார்னு சொல்லி ஒரு நாள் ஏக்கத்தோடு இருக்கும். அங்கீதக்காரர் சொல்கிறாரு, உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால என்ன செய்யும் பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு பாடுகள் உபத்திரங்கள் வேதனைகள் நமக்கு வரும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தர் நோக்கி நம்ம ஆத்தம ஏங்கி கொண்டிருக்கு. எப்போ வரமாட்டாரா ஏசுகித்து, எப்போ வரமாட்டாருன்னு சொல்லி நம் உள்ள ஏங்கிக் கொண்டே இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உபத்திரப்பட்டது நல்லது, அதனால தான் ஒரு வசனத்தை காத்து நடக்கிறேன்னு சங்கீதக்காரர் சொன்னார். உபத்திரங்கள் பாடுகளை பார்த்து யார் சோர்ந்து போகாதீங்க. நம் ஏக்கமெல்லாம் இயேசு நோக்கி காத்திருக்கணும். எப்போ வருவீங்க ஏசுப்பா, எப்போ வருவீங்கன்னு சொல்லி நம் ஊரில் நம்ம வீட்டில் அம்மாவோ அப்பாவோ நம்ம குடும்பத்தில் யாரோ நம் பிரியமானவங்க வெளியே போயிருந்தாங்கன்னா எப்போ வருவாங்கன்னு சொல்லி நம்ம ஏங்குறது. அதை பார்க்கலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் சொல்லி கோடி மடங்கு ஏக்கமாக இருக்கும் இல்லை. அப்போ நிச்சயமா சீக்கிரமாக வருவார். அல்லேலூயா. அவர் வருவிக்கு நம்ம என்ன செய்யணும்? மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். கர்த்தர் எப்போ வருவார்னு சொல்லி மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். கர்த்தர் நிச்சயமாக வருவார். 1 Corinthians 1:7
2: அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும்
1: குறைவில்லாதவர்களாய்
2: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு
1: காத்திருக்கிறீர்கள். வரமும் பெற்றுக்கொள்ளும், வல்லம் பெற்றுக்கொள்ளும். வரங்கள் இருந்தால் தான் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த முடியும். வரங்கள் வல்லம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. படிச்சிருந்தா தான் நல்ல வியாபாரம் நல்லா செய்ய, தொழிலாம் செய்ய எவ்வளவுன்னு தெரியும். அதே போலதான் ஆத்மாக்களை ஆயுதப்படுத்தணும் சொன்னா நமக்கு வரங்கள் வேணும், வல்லமைகள் வேணும். அல்லேலூயா. யாதொரு வார்த்தையும் குறைவில்லாம அவர் எப்போ வருவார் ஏக்கத்தோடு காத்திருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசுக்கு வரப்போறார். 2 Peter 3:12
2: தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள்.
1: எப்படி காத்திருக்கணும்? ஏக்கத்தோடு காத்திருக்கோமானால் கர்த்தர் ஒரு நாள் வந்து நம்மள அணைத்துக் கொள்வாரா, நம்மளை தூக்கி கர்த்தருடைய மடியில் வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. நம் பிள்ளை எவ்வளோ காத்திருந்துச்சு சொல்லி நம்மளை காத்து நம்மளை அணைத்துக் கொள்வார். லூக்காளின் சுவிசேஷம் 12:36
2: எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி
1: எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற
2: மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள்.
1: நம்ம வீட்டில் யாராவது ஊருக்கு போயிட்டாங்க, நம்ம வந்து அவங்க வந்து கத்தட்டும் போது அவங்க நடக்கிற நடை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க காத்து தட்டுறதுக்கு முன்னாலே நம்ம திறந்துடும் இல்லையா. அதே போல ஆண்டவரை இயேசுகிறது எப்போ வருவார் நமக்கு தெரியாது. அவர் வரும்போது நினைச்சு உடனே நம்ம என்ன செய்யணும்? அவர் காது திறக்கிறவங்களை போல அதிகமாக நம்ம காத்திருப்போமானா எப்போ எக்கால சத்தம் கேட்கும், எப்பொழுது அவருடைய எக்கால சத்தம் தூதருடைய சத்தம் கேட்கும்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் எதிர்பார்ப்போடு முழித்திருந்து காத்திருப்போமானா கர்த்தராகிய தேவன் நம்மளை கூப்பிட ஒரு நாள் வரப்போறாரு. அல்லேலூயா. முதல் எதுக்கு வர்றாரு? உறவருக்கு வேண்டிய பலன் கொண்டு வர்றாரு. ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில குற்றம் இல்லாம இருக்கிறமான்னு சொல்லி பாக்குறாரு. நம்ம ஒவ்வொரு நாள் அவர் வருகைக்கு காத்திருக்க வேண்டும், மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறோம். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை கூப்பிட வருவார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு காத்திருப்போம். அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்தம் கொஞ்சம் எக்கால் சத்தம் கேட்டோடனே நம்ம எழுந்து அப்படியே அவரோடு கூட பறந்து போவோம். நாட்கள் வரப்போகுது, அது சீக்கிரமா வரப்போகுது. அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுது. தேவன் ஆரவாரத்தோடும் பிரதான தூதர் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் கத்தர் வரப்போகிறார். அவர் வருகைக்கு நம்ம எதிர்ப்பு நோக்கி காத்திருப்போமானா, கத்தர் ராஜ்யத்தில் நம்ம ஆண்டோடைய மடியில உட்கார்ந்துருப்போம், கத்திட்ட ஒப்பு கொடுப்போம்.
2: வருகையா சமீபமா இருக்கிறது அப்பா. நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமார் வருங்காலத்தில் நடக்கும். லோத்தின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமார் வருங்காலத்தில் நடக்கும். இந்த சம்பவங்கள் யாவும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடினால் இயேசுவின் வருகை மிக சமீபம் என்பது நமக்கு ஊர்ஜிதமாகிறது. ஆகையால் எப்படியெல்லாம் இருக்கணும் என்று சொல்லித்தான் நாம் பார்த்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது கிரியைகளுக்கு ஏற்ற பலன், அவனவன் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவர் கொண்டு வருகிறார். ஆகவே நல்ல கிரியை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டோம். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆம், நம்மால் முடிந்த வரையிலும் நல்ல கிரியைகளை செய்ய வேண்டும். அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, நான் நல்ல கிரியை செய்ய எனக்கு உதவி செய்யும் அப்பா. என்னை அர்ப்பணம் செய்கிறேன், நல்ல கிரியை நான் செய்யணும் அப்பா. என்னோட வாழ்நாள் முழுவதும் உமக்கென்று கிரியை செய்ய அவர் சொன்னார். இந்த சின்ன சிறியவர்களுக்கு செய்யும் பொழுது அது எனக்கே செய்வீர்கள். நம்ம அர்ப்பணம் செய்வோமா? என்னால் முடிந்தவரையிலும் நான் நல்ல கிரியை செய்வதற்கு எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே என்று நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட். எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் சொல்கிறார், வேதம் சொல்லுது, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காணப்படுவதாக. இயேசு குற்றமற்றவராய் இருந்தார். பவுல் சொல்கிறார், என்னிடத்தில் எந்த குற்றம் இல்லை என்று சொல்கிறார். நாம கேட்போமா, என்னது குற்றமே வரக்கூடாது? எப்ப குற்றம் வருமா? நீங்கள் ஒருவர் ஒருவரோடு வழக்காடுவது எவ்விதத்திலும் குற்றமா இருக்கிறது? வீண் பேச்சு பேசும்பொழுது குற்றவாளியாய் நாம் தீர்க்கப்படுகிறோம். ஆண்டவரே, வீண் பேச்சுக்கு என்னை காத்துக்கொள்ளும், என்னுடைய வாய்க்கு காவல் வையும், என் உதலின் வாசலை காத்துக்கொள்ளும் ராஜா என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி கேட்போம் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக, பரியாசக்காரர் தோன்றுவார்கள் இயேசுவின் வருகையின் போது என்று சொல்லி கேட்டோம். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து பரியாசம் பண்ணுகிற பரியாசக்கார் எழும்பி விட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்களோ பிரியமானவர்களே ஆவில் நிரம்பி ஜெபியுங்கள், பரிசுத்தாவிக்குள் நிரம்பி ஜெபியுங்கள், உங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் என்று சொல்கிறார். கதை சமுதிர கேட்போமா? ஒருபோது நான் பின்வாங்கி போகக்கூடாதப்பா, என் விசுவாசத்தில் உறுதியாயிருக்கணும். நான் ஆவில் நிரம்பி ஜெபித்துக் கொண்டே இருக்க எனக்கு அந்த பாக்கியத்தை அதிகமாய் கத்தை தாரும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாம். நல்ல அர்ப்பணம் செய்வோமா? எல்லாம் வாய் திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். அப்பா எங்களை மாற்றும் ஐயா, அப்பா எங்களை மாற்றும் ஐயா. நான்காவதாக, கர்த்தன் வருகை சமயமா இருக்கப்படினாலே அவளோடு மிகுந்த அவளோடு நாம் காத்திருக்க வேண்டுமா? எல்லாம் வரங்களால் நிரம்பினவர்களாக கர்த்துடைய வருகையிலே நாம் அவர் எதிர்கொண்டு சந்திக்க நாம் மிகுந்த ஆவலோடு அவருக்கு காத்திருக்க வேண்டும். எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது அவருக்கு ஆவலோடு கதவை திறக்கிற ஒரு மனிதனை போல நாம் ஆவலோடு எப்பொழுது வருவார் என்று சொல்லி தாவலோடு காத்திருக்கணும், எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். கேட்ட வார்த்தைகளுக்கு நாம் அர்ப்பணம் செய்வோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. உங்கள் வருகை மிக சமீபம் என்பது காலங்கள் அடையாளங்கள் எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது அப்பா. நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே இதோ அப்பா இப்போ நடந்து கொண்டிருக்கிறது அப்பா. லோத்தின் காலத்தில் நடந்தது போலவே எங்கு பார்த்தாலும் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது ராஜா. நீங்க தான் இந்த காலங்கள் எல்லாம் பொறுப்பெடுத்து அப்ப இந்த காலத்தின் நடுவே வாழ்கிற எங்கள் வாழ்க்கையில எசப்பா நாங்கள் நல்ல கிரியை செய்யக்கூடியவர்களா எங்களை மாற்றவே ராக ஆண்டவரே. எங்களை முடிந்த வரையில மற்றவர்களுக்கு நல்ல கிரியை செய்ய, மற்றவர்களுக்கு நல்ல கிரியை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ, குற்றமற்றவர்களாய் இந்த உலகத்திலே வாழ பிரியமே, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எங்கள் வாழ்க்கை பழுதில்லாமல் இருக்க ஏசப்பா நீங்க தயவு கூர்ந்து அப்பா குருபை குருபை குருபை குருபை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் இந்த பாக்கியத்தை எங்கள் வாழ்க்கையில் தருவீராக. அப்பா பரியாசகர் தோன்றியிருக்கிற நாட்களிலே நாங்கள் ஆவில் நிரம்பி அப்பா ஜெபித்துக் கொண்டே இருக்க, பரிசுத்தவான்களுக்காக எல்லா மனிதர்களுக்காக ஆவில் நிரம்பி ஜெபித்துக் கொண்டே இருக்க, விசுவாசத்தில் உறுதியாயிருக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கணுமே அப்பா. உங்களோட வருகை சமீபமாயிருக்கிறபடினாலே மிகுந்த ஆவலோடு காத்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை எங்கள் உள்ளத்தில் வைத்தரலும் அப்பா. உலகத்தின் பின்னே நாங்கள் ஓடி ஒளிந்திராதபடிக்கு, உலகத்தில் விழுந்திராதபடிக்கு, கல்வாரி சிலுவையிலே அப்பா சிலுவை அண்டை அப்பா இயேசு கிறிஸ்தன் ரத்தத்திலே அவன் ரத்த கோட்டைக்குள்ளே மூழ்கி இருக்க உம்மை பின்பற்றி வர எங்களுக்கு அது பாக்கியம் தாரும் ஆண்டவரே. செய்தி கேட்ட மக்கள், அர்ப்பணிக்கிற மக்கள், ஜெபிக்கிற மக்கள் எல்லார் கரங்களை கத்தர் பிடித்து தயவாய் நடத்தணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். செய்ய போதர் கைகோடான கொடிய ஸ்தோத்திரம். உடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192 192 ஈஸியாக மாதிரி வச்சுக்கலாம். 8144192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் எப்போ வேணால் நீங்கள் கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாக வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜெபங்களை உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா.
0: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1-49-10-00-00-2229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1-33-10-00-00-2624 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் .in. God bless you.

0: நம்மள எல்லாமே நம்ம யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் கர்த்தரை நம்புறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. முதலே நம்ம கர்த்தரை தான் நம்பணும். நம்ம நிறைய பேர் சொல்லி முக்கியமா எல்லாம் யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் முடியாதப்ப கர்த்தர் தான் நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்புறமே நம்ம முழுமையை நம்ப வேண்டும். கர்த்தர் தமிழ் சனத்துக்கு அடைக்கலமா இருக்கிறார். ரெண்டாவதாக கர்த்தரை நம்பறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். மூன்றாவது பாருங்க, சங்கீதம் 59 சங்கீதம் 16 வசனம்.
1: நானோ உம்முடைய வல்லமையை பாடி,
0: நானோ உம்முடைய வல்லமையை பாடி
1: காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோட புகழுவேன்.
0: உம்முடைய கிருபை மகிழ்ச்சியோட புகழ்வேன்.
1: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே,
0: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே
1: நீர் எனக்கு தஞ்சமும்,
0: நீர் எனக்கு தஞ்சமும்
1: உயர்ந்த அடைக்கலமும் ஆனே.
0: உயர்ந்த அடைக்கலமும் ஆனே பாடி மகிழ்ச்சியோடு புகழ வேண்டும். பாடும்போது கர்த்தர் நெருக்கமான நேரத்தில் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு, உயர்ந்த அடைக்கலமா இருக்கு. எத்தனை நெருக்கு வந்தாலும் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். நம்மளை பாட வேண்டும், துதிக்க வேண்டும். ஆண்டோடி மகிமையை பாடணும், அப்படி வல்லமையை பாடணும், அப்படி மகத்துவத்தை பாடணும், அவரை நம்ம உயர்த்தி பாடணும். அப்படி பாடும்போது நெருக்கத்தில் நமக்கு உயர்ந்த அடைக்கல, அவர் பாடி புகழும்போது கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். முத கர்த்தருடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்கு. ரெண்டாவது அவர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கு. மூன்றாவதாக பாடி அவர் வல்லமை பாடி புகழும் போது கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாடணும். ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடு ஏதோ ஒரு பாடுற பாடுறதில்லை, ஆவியோடும் பாடணும், கருத்தாய் பாடணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடணும். பாடும்போது கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். பாடுறது எதை குறிக்குது, தேவனை தொழுது கொள்வது குறிக்குது. நம் பாடி தேவனை தொழுது கொள்ள வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி தேவனை தொழுது கொள்ளும் போது நமக்கு நெருக்கப்படும் போது கர்த்தர் எப்படி இருக்கார், நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அப்போஸ்தலின் புஸ்தகம் 2:21 வசனம்.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ,
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனோ
1: அவன் ரட்சிக்கப்படுவான்,
0: அவன் ரட்சிக்கப்படுவார்
1: என்று தேவன் உரைத்திருக்கிறார்.
0: தேவன் உரைத்திருக்கிறார். தொழுதுகள் என்ன, தேவனை ஆராதிக்கிறதாம். தேவனை மனப்பூர்வமாய் பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும். பயபக்தியோடு தேவனை ஆராதிக்கணும். ஆராதிக்கும் போது பயபக்தியோடு ஆராதிக்கும் போது நம்மளை ரட்சிப்பார். தேவனே உரைச்சிருக்கிறார். தேவன் தொழுது கொள்ளும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம தேவனை ஆராதிக்கும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். எப்படி ஆராதிக்கணும் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 4:24 வசனம்.
1: தேவன் ஆவியா இருக்கிறார்,
0: தேவன் ஆவியா இருக்கிறார்,
1: அவரை தொழுது கொள்கிறவர்கள்,
0: அவரை தொழுது கொள்கிறவர்கள்
1: ஆவியோடும்
0: உண்மையோடும்
1: அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
0: அவருக்கு தொழுது வேண்டும். தேவன் எப்படி இருக்கிறாரு, ஆவியா இருக்கிறார். அவர் தொழுது கொள்ற தொழுது கொள்ளணும், ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். அவர் ஆவியோடு இருக்கிறார். ஆவியான தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பயத்தோடும் பக்தியோடும் கருத்தோடும் அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவர் நமக்கு அடைக்கலமா இருப்பார். எத்தனை நெருக்கம் வந்தாலும் அவருக்கு நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி தொழுது கொள்ளும் பாருங்க, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1:4 வசனம்.
1: என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: அவர் எப்படி ஆராதிக்கணுமா, சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். தூர ஆராதிக்கிற இல்லை. மனிதன் முகத்தை பார்க்கிற தேவை எங்க பாக்குறாரு, நம்ம இருதயத்தை பாக்குறாரு. இருதயத்துல சுத்த மனசோடு நம்ம ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். தேவன் ஆராதனையில பிரியப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆராதனையில தேவன் என்ன செய்யறாரு, பிரியப்படுகிறார். யாத்திரா புஸ்தகம் 8:1
1: அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி
0: நீ பார்வோனிடத்திலே போய்
1: எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு.
0: பாத்தீங்களா, ஆராதனை செய்ய என் ஜனங்களை. தேவனுக்கு எது பிரியம், ஆராதனை. எப்படி ஆராதிக்கணும், ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்கணும். ரெண்டாவது எப்படி ஆராதிக்கணும், சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்கணும். ஏன்னா மனிதன் முகத்தை பார்க்க தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். சுத்த மனசோட ஆராதிக்க வேண்டும். 29 ரெண்டாவது வசனம்.
1: கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை
0: அவருக்கு செலுத்துங்கள்.
1: பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
0: பரிசுத்த அலங்காரத்துடனே நினைச்சு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளும் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. நெருக்கப்பட நமக்கு விடுதலை ஆக்கி நமக்கு எப்படி இருக்கிறாரு? உயர்ந்த அடைக்கலாம். முத பார்த்தோம் கத்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கலாம், ரெண்டாவது கத்தரை நம்புறவர்களுக்கு அடைக்கலாம் இருக்க, மூன்றாவது கத்தரை சுத்த இருதயத்தோடு பசுத்தத்தோடு தேவன் ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். நான்காவதாக 91 சங்கீதம் 14 வசனம்,
1: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்,
0: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்
1: அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன்.
0: தேவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் தேவன் எப்படி பாரா உயர்ந்த அடைக்கத்தில் வைப்பார், அடைக்கலத்தில் வைப்பார். நான்காவதாக தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிந்து கொண்டா போதும், தேவன் எப்படிப்பட்டவர் எல்லாருக்கும் தெரியும், ஜீவனில் தேவன் தெரியும், அவ்வளவுதான் தெரியும். இன்னும் எவ்வளவோ காரியங்களை அறிய வேண்டியது இருக்குது. அறிந்து கொண்டோம்னா உயர்ந்த இடத்தில் வைப்பார். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவர் உண்மை அறியிற அறிவு எனக்கு தாரும், ஆண்டவரே உண்மை அறியிற அறிவு எனக்கு தாரும். பசுத்த பவுல் செபிக்கிற பாருங்க, கொலோசியர் 1:9 வசனம் பாருங்க, அவர் எப்படி செபிக்கிற, நம்ம அப்படி செபிக்கணும். கொலோசியர் 1:9 பாருங்க,
1: இதை நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல், உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும்.
0: சித்தம் சொல்லி என்ன செய்யணும், அறியிற அறிவில் நம்ம நிரப்பப்படணும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் சித்தத்தை அறியிற அறிவில் நான் நிரப்பப்படணும். ஒரு நாள் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்க சித்தத்தை அறியிற அறிவு எனக்கு தாரும், ஆண்டவரே எனக்கு தாரும். அவர் அதான் சொல்ற நாமத்தை அறிந்திருக்கிறீனாலவன உயர்ந்த அடைக்கல் துறைக்கின்றாரு. அவர் சித்தத்தை நம்ம அறிஞ்சிக்கணும், அவர் சித்தம் என்ன. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டா மட்டும் இல்லை, நம்ம கடவுளுடைய பிள்ளைகளா இருக்க உண்மைதான், ஆனால் எப்படியே வாழ்ந்தாலும் கத்துட்டு ராசி போக முடியாது. அவர் சித்தத்தை அறியிற அறிவை நமக்கு கத்துட்டு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியேல் புஸ்தகம் 37:14 வசனம்,
1: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
0: நீங்கள்
1: உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள்.
0: முதல்ல வந்து என்ன எப்படி அறிஞ்சிக்க முடியும், ஆண்டவரை நம்ம செபிக்கணும். ரெண்டாவது எப்ப அறிஞ்சிக்கணும், பரிசுத்தாவி நமக்குள்ள வந்தாதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டாருன்னா அவர் முழுமையை நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அவர் முழுமையா அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்தாவி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் ஆண்டவரே நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரே எனக்கு முடிய ஆவி வைங்க, நம்ம உயிரடை வேண்டும். ஆண்டவரே நம்ம உயிரடையணும், என் ஆத்ம உயிர்ப்பிக்கப்படும், ஆவி எனக்குள் வைங்க ஆண்டவரை சொல்லி நம்ம கேட்கணும். ஏசாயின் புஸ்தகம் 11:2 வசனம்,
1: ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும்,
0: ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியும்
1: அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய,
0: அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் அருளும் ஆவி ஆகிய
1: கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார்.
0: ஞானத்தை உணர்வுலாவி, பலத்தை ஆலோசனை அருளாவி, அவர் அறியிற அறிவை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு தாங்க, ஆண்டவரே நீர் வந்தா தான் நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். முதல் பரிசுத்த பள்ளி சித்தத்தை அறியிறவர் தான் கேட்கிறாரு, பரிசுத்தவர் இருந்தா அவர் அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திர இங்கே சொல்றாரு யோபான் சுவிசேஷம் 5:39 வசனம்,
1: வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே,
0: என்னை
1: குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே,
0: என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பதான் நம்ம அவரை அறிந்து கொள்ள, வேதத்தை அறிஞ்சு கொள்ள முடியும். அப்பதான் கர்த்தர் சொல்ற நாமத்தை அறிந்திருக்கு இப்படினாலும் உங்களை என்ன செய்வேன், பொய்யறந்த அடைக்கல் தெரியும். அவர் செபிக்கணும், பசுத்தை நமக்குள்ள இருந்து அவர் அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திரல, வேதத்தை ஒரு நாள் அறிஞ்சு கொள்ள வேண்டும், வாசித்து நமக்கு அறிஞ்சு கொள்ள வேண்டும். வேதத்தை பரட்டி வாசிக்கணும். அது மாத்திரல, ஓசியான் புஸ்தகம் 6:6 வசனம்,
1: பழியல்ல இரக்கத்தையும்
0: தகன பலிகளை பார்க்கிலும்
1: தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன்.
0: கர்த்தர் அறிகிற அறிவை தான் தேவன் விரும்புகிறார். அதான் பார்த்தோம், முதலாவது கர்த்தர் என்ன செய்யறாரு, தம்முடைய சனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார், ரெண்டாவது கர்த்தர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார், மூன்றாவதாக அவர் தொழுது கொள்ளும் போது அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், நான்காவதாக அவர்கள் நாமத்தை அறிந்திருப்பார், அவர் என்ன செய்யறாரா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நம்மளால் அவர் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். முழுமையாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட வெயில போல பிரச்சனை வந்தாலும் அவருக்கு நிழலா நமக்கு இருக்கும். எதை பார்த்தும் கவலைப்பட வேண்டாம், நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா அவர் சடமா மாற்றுவார் நம்மளை. அது மாத்திரம் இல்லை, நம்ம என்ன செய்யணும், அவரை நம்பணும், அவர் தொழுது கொள்ளணும், சுத்த இருதயத்தோடு அவர் தொழுது கொள்ளணும். அது மாத்திரல்ல, நம்ம என்ன செய்யணும், அவரை எப்பயுமே அறியுற அறிவுக்காக கர்த்தர் செபிக்கணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும், வேதத்தை அறிஞ்சு வாசிக்கணும். அவர் கர்த்தர் அறியறதுதான் அவர் விரும்புகிறார். கர்த்தர் ஒப்பு குடிச்சு அவன் பண்ணுமா?
1: ஆண்டவரே, கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன் சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே நமக்கு அடைக்கலம், அவர் உயர்ந்த அடைக்கலம். நான்கு விதமான காரியங்களை குறித்து நாம் கேட்டோம். முதலாவது, அவரது ஜனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். யார் அவரது ஜனங்கள்? அவர் வாக்குக்கு செவி கொடுக்கிறவர்கள் அவர் ஜனங்கள். இரண்டாவதாக, அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். மூன்றாவதாக, யார் யாரெல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் கர்த்தரை ஆராதிக்கின்றோமோ தொழுது கொள்கின்றோமோ அவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் கேட்டோம். கடைசியாக, கர்த்தரை யார் யாரெல்லாம் அறிந்து கொள்கிறார்களோ, ஆவியானவரை நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரை அறிந்து கொள்கிறார்களோ, அப்படி அறிந்து கொள்கிறவர்களுக்கு அவர் அடைக்கலமாயிருக்கிறார். அப்படி அவருடைய உயர்ந்த அடைக்கலத்துக்குள் வருகிறவர்களுக்கு இரண்டு விதமான ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம். அவருடைய அடைக்கலத்தின் கீழ் ஓடி வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி வேதம் அருமையாய் நமக்கு சொன்னது. இரண்டாவதாக, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தரை உனக்கு நீ தாவரமாய் கொண்டபடியினாலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இந்த வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபங்கள் எடுப்போமா? தலைமுறை தலைமுறை தோறும் தகப்பன நீரே எங்கள் அடைக்கலமாய் இருக்கிறீரே, நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கின்றோம் ராஜா. அப்ப அந்த நேரத்தில் நாங்கள் கேட்டது போல, தமது ஜன்னத்துக்கு நீர் அடைக்கலமாக இருக்கிறீர். யார் யார் உங்களுடைய வாக்குக்கு செவி கொடுக்கிறோமோ அவர்களுக்கு தேவனாய் இருக்கிறீர். அவர்கள் தான் உமது ஜனமாய் இருப்பார் என்று சொன்னீர். அப்பா அப்பா, எங்களை சொந்த ஜனமாக வணைந்து கொள்ளும். உங்களுடைய வாக்குக்கு முரட்டாட்டம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வாக்குக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களா என்னையும் எங்களையும் வணைந்து கொள்ளும். எப்பொழுதுமே நாங்கள் உண்மை நம்பிக்கையாய் கொள்ள, நீரே எங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்டவர். எக்காலத்திலும் கர்த்தரை நம்புகிறேன் என்று சொன்னீரே, என்ன வந்தாலும் நம்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மாத்திரமல்ல, சுத்த மனசாட்சியோடு பரிசுத்த அலங்காரத்துடனும் ஆவியோடு உண்மையோடும் கருத்தோடும் நாங்கள் பாடி உண்மை தொழுது கொள்ள ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீர்தான் அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களை நோக்கி செபிக்கிறோம். உண்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தாரும். வேதத்தை கருத்தாய் வாசிக்கவும் உடைய ஆவியில் நிரம்பி நாங்கள் உண்மை அறிந்து கொள்ளவும் பாக்கியம் தாரும். இங்க வந்திருக்கீங்க ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமாய் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டு தங்களை அர்ப்பணம் செய்கிறோம். பிள்ளைகளை ஆண்டவரை கர்த்தத்தாமே ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கின்றோம். அப்படி செய்ய போவதற்காய் நன்றி அப்பா, நன்றி. கடைசியாக, நம்முடைய அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அவளோடு இணைந்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? வெப் டிவியில பார்த்து கொண்டிருக்கலாம், டிவி வழியாக தான் செய்தி நீ கேட்டுக் கொண்டிருக்கலாம், எஃப்எம் ரேடியோ மூலமாக இந்த நிகழ்ச்சியில கேட்டுக் கொண்டிருக்கலாம், யூடியூப் மூலமாக சோசியல் நெட்ஒர்க் மூலமாக இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். எங்களோட இணைந்து செவிங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்.
0: கர்த்தாவே, ரட்சணையை சந்தோஷம் திரும்ப தந்து உற்சாகத்தினாவை தாங்க முடிச்சு கேட்டாரேப்பா. அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் கூட ரட்சிப்புக்காக கண்ணீரோடு ஆத்ம பாரத்தோடு கேட்க கிருபை தர முடியா ஜெபிக்கிறோம். முற்றுமுடியை ரட்சிக்க வேண்டும், நித்திய ரட்சிப்பை தர வேண்டும் ஆண்டவர். கெஞ்சுகிறமையா கெஞ்சுகிறமையா, பரலோக அக்கினி மூட வேண்டும், பரிசு தாவே அபிஷேகம் எல்லாரும் நிரப்ப வேண்டும் ஐயா. உன்னத ஆவி சம்பூர்ண நிரப்புங்க நிரப்புங்க. கடைசி நாள் அபிஷேகம் ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்று ஆண்டவர். அப்பா மாம்சமான யாவரும் ஆவி ஊற்றிடும் சொன்னீரே, ஊற்று ஆண்டவர். எங்கள் குமாரர் மேலும் குமார்த்தி மேலே ஊற்றுவேன் சொன்னீரே, எங்கள் வாலிபர் மேலே ஊற்றுவேன் பார்க்கட்டும் ஆண்டவர். அப்பா மூப்பர் மேலே சவ என் ஆவி ஊற்றுவேன் சொப்பனை பார்ப்பாரு சொன்னீர் ஆண்டவர். சொப்பனத்தின் வரங்களை கொடுக்க முடிக்காய் செவிக்கிற ஆண்டவர். ஊழியக்காரி மேலே ஊழியக்காரி மேலே ஆவி ஊற்றி அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்னு சொன்னீங்களே, அந்த அபிஷேகம் எல்லாரும் ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்று ஆண்டவர். அக்கினி போடுங்க ஆண்டவர், அக்கினி போடுங்கப்பா. ரச்சனை சந்தோஷத்தார் உற்சாகத்தின் ஆவி தாங்க முடி செய்யுங்க. உன்னதாவில் நிரப்புங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்க ஆண்டவர். வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போட்டு நீங்கி போட்டு மந்திரம் சேவனை உடைத்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பை தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் பிரச்சனை விடுதலை தரணும் ஐயா. அப்பா அப்பா மை ஸ்தோத்திரி. எத்தனை குடும்பங்களை சண்டை குழப்பங்களை பிரச்சனைகள் எல்லாம் மாத்திருங்க ஏசப்பா, மாத்திருங்க ஆண்டவரே. அப்பா குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தர வேண்டும் இப்படி கெஞ்சுகிறையா கெஞ்சுகிறையா. தொழில் செய்கிற குடும்பங்கள் தொழில் ஆசீர்வதிக்க முடியாது கெஞ்சுகிறேன். சிறக்கத்தக்கதாக உதவிச்சிங்க. யாவரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. யாவரம் செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வித்து உயர்த்தணும். கேசில் இருக்கும் மக்களுக்கு விடுதலை தரணுமே, விடுதலை தரணும். பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமா இல்லாத குடும்பத்தில் சமா தரும். வாலியர்களை தொடுங்க, சிறு பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. பெரியவங்களை தொடுங்க. உண்மைக்குள்ள கிட்டி சேரம்மை சார்ந்து கொள்ள அண்டி கொள்ள மோடு ஒன்றரை காலுக்கு இறக்க பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாருமே செபிக்கணுமேப்பா, துதிக்கணும் ஆண்டவர். நீ வரப்போறீங்களா ஆண்டவரே? அப்பா எங்க போவாங்க? எங்க ஜனங்களுக்கு இறங்குங்க, இறங்குங்க அப்பா. கிருபி நாவி ஊற்றுங்க, விண்ணப்பலாவி ஊற்றுங்கப்பா. தகப்பனே தகப்பனே தகப்பனே தகப்பனே. செபிச்சவங்க தான் செபிக்கிறோம், செபிக்காதவங்களும் செபிக்க. அந்த வாஞ்சை குடுங்கப்பா, தாகத்தை உண்டாக்குங்க. இங்க உங்கடத்துல நாங்க பேச பயப்படுமானா? பரலோகத்துல எப்படி உங்கடத்துல பேச போறோம் ஆண்டவர? அப்பா எல்லாருக்கும் இந்த பயத்தை எடுத்து போட்டு எல்லாருமே செபிக்கணும், துதிக்கணும். என் தேவனோட பேசுற முந்திக்கொள்ள அந்த வாஞ்சை உள்ளத்துல வைக்க முடிக்காய் செபிக்கிறோம். எல்லாருக்கும் கிருவி நாவி விண்ணப்பத்தில் ஆவி ஊற்று வேண்டுமா செபிக்கிறோம். செபிக்கிற மக்களை மாற்றுங்க. செபிக்கிறதுக்கு யாரும் வெக்கப்படக்கூடாது ஆண்டவர். எல்லாரும் செபிக்கணும், துதிக்கணும். தேவனோட பேசணும் ஆண்டவர். எங்க படைத்தவரை பேசணும் ஆண்டவர். அப்பா எல்லாருக்கும் கிருவி நாவி விண்ணப்பத்தை ஊற்றும் ஐயா. நீங்க வரப்போறீங்க ஆண்டவரே. அப்பா அப்பா இறங்குங்கப்பா, இறங்குங்க. எல்லாரும் உள்ளங்களை தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை நிமிடாத அச்சிங்களை ஒவ்வொரு வாழ்க்கையில செய்யுங்க. உண்மை அறிந்து கொள்ள, அண்டி கொள்ள, செபிக்க, துதிக்க, உண்மை ஆராதிக்க, உண்மை அறிந்து கொள்ள வாஞ்சை உண்டாக்குங்க ஏசப்பா. வாஞ்சை உண்டாக்க இப்படியே இருப்போமானால் வரப்போறீங்களே அப்பா. என்னைக்கு அப்பா அம்மா தேடுவாங்க? என்னைக்குப்பா செபிப்பாங்க? செபிக்கக்கூடிய வாஞ்சை கொடுங்க, பொறுப்பிடுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கோங்க. எல்லா துதிகனமாக்கியும் செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி செய்கிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுள்ளதாக. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இது ஜெப நேரம். நாம் யாவரும் இந்த நேரத்தில் இணைந்து நமது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதரி அவர்கள் ஜெப குறிப்பு சொல்வார்கள். அவர்களோடு இணைந்து நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கலாமா?
0: பொருளாதார தேவையை சந்திக்கணும். நிறைய இடத்துல பொருளாதார ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டங்களா மாறி பொருளாதார ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சந்திக்கணும். அதுக்காக ஜெபிக்கணும்.
3: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜாங்களை. பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, தேசம் முழுவதும் பொருளாதார காரியத்தினால ஆண்டவரே எவ்வளோ வீழ்ச்சி அடைந்திருக்குத தகப்பனே. எசப்பா இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. பரிசுத்தாவியானவரே நீங்கள் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாக்கணும். நல்ல வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. உங்களோட உன்னத காரம் ஒவ்வொருவரையும் தாங்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எத்தனையோ பேருக்கு வேலை இல்லையப்பா ஆண்டவரே தகப்பனே. சிறு தொழில் பெரிய தொழில் செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எசப்பா இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்க. சர்வவல்ல ஒரே இறங்குங்க தகப்பனே. ஆண்டவரே பொருளாதார வீழ்ச்சினால ஆண்டவரே குடும்பங்கள் எல்லாம் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்காங்களேப்பா ஆண்டவரே. கத்தாவே ஏழை மக்கள் எங்க போவாங்க தகப்பனே? எசப்பா நீங்க இறங்கி ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரும் கவலை பாரங்களை நீக்கி அவங்களுக்கு நல்ல ஆண்டவரே தகப்பனே வேலைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேசம் முழுவதிலும் ஆண்டவரே இந்த பொருளாதார வீழ்ச்சியை நீர் முழுவதும் நீர் மாற்றி எல்லா ஜனங்களுக்கும் வேலை கிடைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. வாலிப சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் வேலை இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தகப்பனே. அவங்களுக்கெல்லாம் வேலை ஆண்டவரே கிடைக்க படித்ததுக்கேற்ற வேலை தந்து நீர் ஆசீர்வதித்து நீர் உயர்த்துங்க. பெரிய காரியத்தை நீர் செய்து இந்த பொருளாதார வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி ஆண்டவரே ஒரு பெரிய சமாதானத்தை தந்து காத்துக்கோங்க தகப்பனே. இந்த கொரோனா வைரஸை நீர் முழுவது நீர் மாற்றி ஆண்டவரே இந்த வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி தந்து ஆசீர்வதிப்பீராக. முழு பொறுப்பெடுத்து காத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமே.
0: இந்த சிறு பிள்ளையில வாலி பிள்ளையில கடத்திட்டு போக கூடாது. எத்தனையோ பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க. வாலி பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க, சிறு பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போய் பாவமான தொழிலுக்கு உட்படுத்துறாங்க. அந்த சூழ்நிலை நடக்கூடாது. அது மாத்திர பழிவிட்டுறாங்க. இப்படி பட்ட சூழ்நிலை நம்ம தேர்த்து நடக்கூடாது. அதுக்காக நம்ம சாப்பிடணும்.
4: ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தினால் என்னுடைய இரத்தத்தை கழுவி என்னை சுத்திகரிப்பீராக. எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்கள் தேசத்திற்கு அப்பா இரக்கத்தை காண்பிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் அப்பா இனி குழந்தைகள் கடத்தப்படக்கூடாதப்பா. அப்பா, சிறு பிள்ளைகள் கடத்தப்படக்கூடாதப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை கடத்தி ஆண்டவரே அவர்களை ஊனமாக்கி ஆண்டவரே பிச்சை எடுக்கிறதான இந்த அவல நிலையை எங்கள் தேசத்தை விட்டு மாற்றுவீராக. இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எங்க தேசத்திலிருந்து களவாடக்கூடாது. ஆண்டவரே, இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எந்த ஒரு சிறு பிள்ளைகளும் அப்பா எங்க தேசத்திலிருந்து யாரும் அப்ப கடத்தப்படக்கூடாது. அப்பா, இப்படி கடத்தப்படுகிற ஒவ்வொரு மாஃபியா கேங்களை தேவனாகிய கர்த்தர் சந்திப்பீராக, அவர்களோடு இடைப்படுவீராகப்பா. தகப்பனே, இனி இப்படியாப்பட்ட நிலைமை எங்க தேசத்துல இருக்கக்கூடாது. எந்த ஒரு குழந்தைகளும் கடத்தப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே, குழந்தைகள் கடத்தப்பட்டு இனி தவறான வழியில் அவர்கள் ஈடுபடுத்த வைக்க கூடாதப்பா. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்தருளுங்க. இப்படிப்பட்டதான காரியத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொரு சகோதரனையும் அப்போ ஒவ்வொரு சகோதரியும் தேவனாகி கர்த்தர் நீங்க சந்திப்பீராக. ஆவியானவர் அப்பா தாமே அவர்களோடு இடைப்படுவீராகப்பா. அதே போல எங்க தேசத்துல அப்பா சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாதப்பா. அப்பா, சொந்த தகப்பனே அப்பாண்டவரே, அப்பா இந்த காரியங்களை செய்கிறாங்களே, இரக்கத்தை காண்பித்தருளுங்க. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்து ஆண்டவரே இப்படியாப்பட்ட நிலைமைகளை மாற்றுங்க. ஒவ்வொரு பெற்றோரோடு தேவனாகி கர்த்தர் இடைப்படுங்க அப்பா. தங்கள் பிள்ளைகளை ஞானத்துல வளர்க்கக்கூடிய அந்த அப்பா கிருபைகளை அவர்களுக்கு தாரும். ஆண்டவரே, இப்படியாப்பட்ட மக்களை தேவனாகி கர்த்தர் சந்திப்பீராக. இப்படியாப்பட்ட ஜனங்களை தேவனாகி கர்த்தர் தொடுவீராக, மனமாற்றத்தை தருவீராக அப்பா. ஆண்டவரே, இனி சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாதப்பா. இரக்கத்தை எங்க தேசத்திற்கு காண்பித்து ஆண்டவரே எங்க சிறு பிள்ளைகளுக்கு தேவனாகி கர்த்தர் ஆண்டவரே இரக்கத்தை காண்பித்து ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் எங்க ஏசப்பா தாமே பாதுகாத்து கொள்ள வேணுமா கெஞ்சு கேட்கிறோம். ஆவியானவர் அப்பா தாமே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யுங்க, ஆட்கொள்ளுங்கப்பா. மகிமையுள்ள கிரிகளை நடப்பீங்க ஏசப்பா. எல்லா ஜபங்களையும் ஆண்டவராகிய அப்பா கிறிஸ்தேசுபின் விளையற பெற்ற நாமத்தில் கெஞ்சுரோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென்.
0: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு மே துதிக்கிறோம். மகத்துவமுள்ள ராஜாவை மே துதிக்கிறோம். மகிமின் தேவனை மே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சுரம் தகப்பனே. எங்கள் தேசத்தில் காணப்படுற இந்த கொரோனா வியாதி எங்களை விட்டு அப்புறப்படுத்த முடியாது கூட கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் அப்பா டாக்டர்ஸுக்கு நர்சுங்களுக்கு நேற்று 90 பேருக்கு முடியலன்னு சொன்னாங்க. ஆண்டவரே, இப்படி படிச்ச உள்ளே எங்கள் தேசத்துக்கு இங்கே தான் வராமல் பாதுகாக்கணும். ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு யார் இருக்கு? ஆண்டவரே, நீங்கள் தான் காக்கணும் சுவாமி. எத்தனையோ பேர் ஆண்டவரே டாக்டர்ஸு இப்போ நர்சுங்க ஆண்டவரே அவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க சப்பா. அவங்களெல்லாம் குணமாக்க முடியாது செவிக்கிறோம். அது மாத்திரல ஆண்டவரே, அவங்க எல்லாம் எத்தனையோ பலவீனத்தால் கட்டப்பட்டிருக்காங்க, விடுவிங்க ராச்சா. ரத்தம் டெஸ்ட் பண்றவங்களுக்காக, ரத்தம் எடுக்கிறவங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். அவங்களை எந்த கொரோனா வைரஸும் தாக்காதபடி காத்து கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் சப்பா. எங்க காவல்துறைக்காக செவிக்கிறோமே, அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் சப்பா. அன்பின் ஆண்டவரே, மருந்தடிக்கிறவங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம், அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும். எத்தனையோ பேர் இந்த வியாதி கொள்ளை கொண்டு போயிடுச்சு சுவாமி. எத்தனையோ ஆத்துமாக்களும் மறித்து போயிட்டாங்க ஆண்டவரே. அப்போ அந்த மரணம் வராதோடிக்கு எங்கள் தேசத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் வாங்கி விற்கிறோம் ராஜா. என் தேவனே, என் தேவனே, நீங்கள் இறங்க வேண்டும் அப்பா, இறங்க வேண்டும் ராஜா, இறங்க வேண்டும் ஏசப்பா. எங்கள் தேசத்தில் பாருங்க ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் மறித்து போயிட்டாங்கப்பா. எங்கள் குன்னூர் பகுதியை பாதுகாக்கணும் ஆண்டவரே. எங்கள் குன்னூரில் யாருக்கும் இந்த பலவீனம் வரவே கூடாது ஏசப்பா, வரக்கூடாதப்பா. எங்கள் குன்னூர் மக்கள்லாம் ரட்சிக்கப்படணும். எங்கள் அண்ணியா அப்பா ஊட்டி மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. எங்களுடைய அப்பா கோத்தரி மக்கள் ரட்சிக்கப்படணும். அங்கே நேற்று யாருக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா. எல்லா வியாதி குணமாக்குங்க அப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. நீ அப்பா கூடலூர் மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவனை பார்த்துருந்து கெஞ்சுகிறோம், யாருக்கும் இந்த வியாதி இருக்கக்கூடாது அப்பா. பலவீனத்தை நீக்கி போட முடியாது செபிக்கிறோம். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி ஒன்றில் நீக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? நீக்கி போட முடியாது, கெஞ்சி செபிக்கிறோம், கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. அதே போல கத்தாவே அப்பா, அவன் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். குந்தா பக்கத்து மக்களுக்காக செபிக்கிறோம், பந்தலூர் மக்களுக்காக செபிக்கிறோம். எல்லாரையும் நீர் குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. தமிழகம் முழுவதும் நீர் இறங்க வேண்டும் ஆண்டவர். எங்க தமிழகத்துக்கு இறங்குமப்பா, இறங்குமப்பா ஆண்டவரே. இயேசுவே இறங்குமப்பா. 8 கோடி ஜனங்களுக்கும் இந்த வியாதி இருக்கக்கூடாது ராஜா. பலவீனத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே. குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. நீர் எவ்வளவு பேர் குணமாக்கியிருக்கீங்க, கொடான கொடி ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இந்த வியாதி நாளுக்கு நாள் பரவாதபடி காத்துக்கொள்ளுங்க, அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதேன்னு சொன்னீங்க அப்பா, அங்கு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஆண்டவரே. என் தேவனாய் கத்தர், நீர் சொல்லாக நீர் கட்டளை நிற்கும் அப்பா. எங்க
3: தமிழக மக்களுக்கு இறங்குமப்பா, இறங்குமப்பா. எத்தனையோ மாவட்டத்தில் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. அவங்களில நீர் குணமாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யேசப்பா. 138 கோடி ஜனங்களை நீர் பொறுப்படுத்திக்கோங்க. யாருக்குமே இந்த பலவீனம் வரக்கூடாது ராஜா. யாருக்குமே இந்த பலவீனம் வியாதிகள் யாதையும் தொடக்கூடாது ஆண்டவர். என் தேவனே, என் தேவனே, நீர் இறங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். 138 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டும் அறிந்து கொள்ளும், எண்டிக் கொள்ள, உண்மை சார்ந்து கொள்ளும் மூடிற்கு கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யப்பா. நானே இல்லை அவற்றை சிற கத்தனு சொன்னீங்க. ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. பலவீனம் யாரையும் தொடக்கூடாதப்பா. யார் உயிர்ச்சியாத வரக்கூடாது ஆண்டவரை காப்பாத்துங்க, ஆண்டவரை காப்பாத்துங்க. உயிர்ச்சியாத யாருக்கு வரக்கூடாதப்பா. உங்க நாம் மகிழப்படட்டும். எல்லா துதி கனமாக்கி உங்க செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
5: இந்த சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியாக மாதிரி வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் எப்போ வேணால் நீங்கள் கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரிய மாதிரி வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜெபங்களை, உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
6: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
7: சிறிய மாணவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: கண்ணீரோடு அவங்களை நினைச்சு அழுது புலம்பி நம்ம செவிக்க வேண்டும். அப்படி செவிச்சா நிச்சயமா நம்ம வேண்டுல கேட்டு கத்திர என்ன செய்வாரு, பாதைய நிப்பாட்டுவாரு. அலையிலூயா. முத ஆபரகாம் செவிச்சதை பார்த்தோம், நின்றுட்டே இருக்காரு. 40 பேர் இருந்தா அழிப்பீங்களா ஆண்டவரே? 50 பேர் இருந்தா அழிப்பீங்களா? மனம் திரும்பவே ஏசப்பா, என் ஜனம் மனம் திரும்பணுமே, என் ஜனம் எங்க பார்த்தாலும் கொல்லப்படுறாங்க, வேண்டாண்டவரே. நம்ம கண்ணீரோடு செவிக்க வேண்டும். மூன்றாவதாக எஸ்தர் ராஜ்யத்தை செவிக்கிறாங்க. எஸ்தரின் புஸ்தகம் 3:13
1: ஆதார் மாதமான,
0: ஆதார் மாதம் மாதமான
1: 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய
0: ஒரே நாளிலே
1: சிறியோர் பெரியோர் குழந்தைகள்
0: ஸ்திரீகள் ஆகிய
1: சகல யூதரையும் அழித்து கொன்று
0: நிர்மூலமாக்கவும்
1: அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சல்காரர் கையிலே
0: ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம்
1: கட்டளைகள் அனுப்பப்பட்டது.
0: பார்த்தீங்களா, யூதரை என்ன செய்யணுமா, கொன்னு அழிக்கணும் சொல்லி எல்லா நாடுகளிலையும் கட்டளை விட்டார் ராஜா. அது எல்லாம் அஞ்சலக்காரங்கன்னா இப்போ தபால்காரங்க, தபால் போஸ்ட்மேன் எல்லா இடத்தையும் எடுத்து போய் கொண்டிருக்காங்க, எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ வேதனையாக இருக்கும் நம்ம வாழ்க்கையிலையும் கூட பாருங்க, கிறிஸ்தவங்களுக்கு இத்தனை வேதனைகள். எஸ்தர் புத்தகம் 4:3
1: ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும்
0: ஸ்தலத்திலுள்ள
1: யூதருக்குள்ளே
0: மகா துக்கமும்
1: உபவாசமும்
0: அழுகையும்
1: புலம்பலும்
0: உண்டாய்
1: அநேகர்
0: ரட்டுடுத்தி
1: சாம்பலில் கிடந்தார்கள்.
0: அழுகுறாங்க, புலம்புறாங்க, ஐயோ ராஜாவுடைய கட்டளை இப்படி வந்துருச்சு, என்ன செய்யறதுன்னு சொல்லி. இனி நம்ம காலத்தில் உள்ள கிறிஸ்தவங்களுக்கு எத்தனையோ கட்டளை வரப்போகுது, அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம அழுது புலம்ப வேண்டும், இப்போயே அழுது புலம்ப வேண்டும். அன்னைக்கு எல்லாம் இப்பயே நம்ம அழுக வேண்டும். பிரியமானங்களே, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு நீங்க தான் பாதுகாக்கணும், பராமரிக்கணும், கண்ணீரோடு செவிக்க வேண்டும். எஸ்தர் புஸ்தகம் 4:14, 15, 16, 17
1: நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால்,
0: நம்ம இந்த காலத்துல என்ன செஞ்ச கூடாது, மௌனமாய் இருந்தால்
1: யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும்
0: நமக்குள்ள மௌனமா இருந்த ரட்சிப்பு எங்க இருந்து வரும், வேற இடத்துல இருந்து வந்துடும். யாராவது செவிச்சா விடுதலை வாங்கிடுவாங்க. அப்ப நம்ம கிறிஸ்தவங்களுக்கா நம்ம செவிக்காம நம்ம உண்டு, வேலை உண்டு, ஜோலி உண்டு இருந்தா ரட்சிப்பு எப்படியாவது வேற இடத்துல வந்துடும். அங்க சொல்ற பாருங்க,
1: அப்பொழுது நீயும்
0: உன் தகப்பன் குடும்பத்தாரும்
1: அழிவீர்கள்.
0: நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு
1: உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே.
0: உனக்கு என்ன மேன்மை கிடைத்திருக்கலாம்,
1: யாருக்கு தெரியும்
0: என்று சொல்ல சொன்னா நம்மளுக்கு கூட கர்த்தர் ரத்தத்தினால எப்படி மாத்திருக்காரு. வெளிப்படுத்தும் விசேஷம் 1:6
1: நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து
0: தமது ரத்தத்தினாலே
1: நம்முடைய பாவங்களை கழுவி
0: நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக
1: நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக.
0: ஆமா பிரியமானவர்கள், நம்மளை ஆண்டவர் எப்படி மாத்திருக்காரு, ராஜாத்தியா ராஜாக்களா பாத்திருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு யாரோ கஷ்டப்பட்டு போறோம், எங்கயோ எந்த ஊர்லயோ கஷ்டப்படுறாங்க. அப்படி நம்ம இருந்துமானால் கர்த்தர் நம்ம ஒரு நாளைக்கு என்ன செய்வாரு, கட்டாயம் கேட்பார், என் பிள்ளைகள் இப்படி அழிந்து போறாங்களே, நீ அமைதி அறிந்தியே, உனக்கு இவ்வளவு நன்மை கொடுத்தன, இவ்வளவு நல்லதெல்லாம் கொடுத்திருந்தானே, நீ என்ன செஞ்சனு கேட்பார். வாசி.
1: அப்பொழுது
0: எஸ்தர் மொர்தெகாய்க்கு
1: மறுபடியும் சொல்ல சொன்னது
0: நீ போய்
1: சூசானில் இருக்கிற
0: யூதரெல்லாம் கூடி வர செய்து
1: மூன்று நாள்
0: அல்லும் பகலும்
1: புசியாமலும்
0: குடியாமலும் இருந்து
1: எனக்காக உபவாசம் பண்ணுங்கள்
0: நானும் என் தாதிமாரும்
1: உபவாசம் பண்ணுவோம்
0: இவ்விதமாய் இவ்விதமாய்
1: சட்டத்தை மீறி
0: ராஜாவினிடத்தில்
1: பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன்,
0: என்று
1: சொல்ல சொன்னார் அப்பொழுது மொர்தகாய்
0: புறப்பட்டு போய்
1: எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தார்.
0: எஸ்தர் தமக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தார். என்ன செய்ய எப்படி என்ன செய்ய, மூணு நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து வாசம். நம்ம தேசத்துக்காக எத்தனை பேர் பாஸ்டிங் இருக்கிறீங்க? கட்டாய நம்ம கண்ணீரோடு செவிக்கணும். சபைக்காக மிக மிக அவசியம் நீங்க பாஸ்டிங் இருந்து செவிக்கணும் எல்லாரும், சரியா? சபையில நல்ல சபையில ஊழிக்காலாம் நல்லா இருந்தா தான் நீங்க நல்லா இருக்க முடியும். ஊழிக்காலாம் நல்ல சுகத்தோட பலத்தோட இருக்குன்னு சொன்னா நீங்க செவிக்கணும். நாங்க உங்களுக்காக செவிப்போம். ஏன்னா

0: நான் போய் ராஜாட போய் போறேன், கட்டளை மீறி போறேன்னு சொல்லி போனாங்க. அந்த யூதர்களை காப்பாத்துறதுக்காக. அல்லேலூயா. எதுக்காக போனாங்க? யூதர்களா அழிக்க கூடாது, காப்பாத்தணும் சொல்லி எஸ்தர் போய் ராஜாட கேட்கிறாங்க. எஸ்தரின் புஸ்தகம் 8:16
1: இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும்
0: மகிழ்ச்சியும்
1: களிப்பும்
0: கனமும்
1: உண்டாயிற்று.
0: பாருங்க, யூதருக்கு என்ன ஆச்சு? மகிழ்ச்சி, கனம்,
1: களிப்பு,
0: வெளிச்சம், உண்டாயிருச்சு. பாத்தீங்களா, யூதரை அழிக்கணும்னு சொல்லி ராஜா கட்டளை போட்டாரு. அதை அறிஞ்ச மோதாகி தான் வந்து சொல்றாரு, இவங்களாம் காப்பாத்துறது அவனுக்கு ராஜா மருமை கிடைத்ததுன்னு சொல்லி சொன்னேன்னு எஸ்தர் சொல்றாங்க. நீங்க எல்லாம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும். நம்ம தேசத்துக்காகவும் ஜெபம் பண்ணணும், நம்முடைய சபைக்காகவும் ஜெபம் பண்ணுறது உங்களுடைய கடமை. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா தான் உங்களை குறித்து எங்களிடத்துல ஆண்டவர் உத்தரவாதம் கேட்பாரு. நீங்க செபிக்காம தான் உங்க சபை குறித்து உங்களிடத்துல ஆண்டவர் கட்டாயம் கேட்பாரு. சபைக்காக உத்தரவாதம் பண்ணி நீங்க செபிக்கணும். ஒவ்வொரு ஊழியரையும் பேர சொல்லி செபிக்கணும். ஒவ்வொருத்தருக்காக நீங்க செபிக்க வேண்டிய உங்களுடைய கடமை. தேசத்துக்காக நம்ம செபிக்க வேண்டும். ஒரு நாளாவது பாசிட்டிங் இருந்து செபிக்கணும். தேசத்து மக்கள் காப்பாற்றப்படுறதுக்கு ஒரு நாளாவது செபிக்கணும். அதே போல நம்ம சபைக்காக ஒரு வாரத்துக்கு ஒரு நாளா ரெண்டு நாளா பாசிட்டிங் இருந்து செபிக்கணும். இது வரைக்கும் ஒருத்தர் தான் ஜெபிச்சிருக்கீங்க. அருமையான சகோதரி சௌரிய கத்தர் உங்கத்துல ஒரு நாள் கணக்கு கேட்பார். கணக்கு கேட்கும் காலம் பக்கத்தில் வந்துருச்சு. எஸ்தர் செபிச்சாங்க. எஸ்தர் எதை செஞ்சாங்க? யூதர்களுக்காக செபிச்சாங்க. நம்மளும் செபிக்கணும். முதல்ல பார்த்தோம் ஆபிரகாம் சோதோம் பட்டணத்துக்காக செபித்தார். அதனால அவரை கத்தர் நினைச்சு அவர் ஆபிரகாம் நினைச்சு அவங்க சொந்த லூத்தையும் அவங்க குடும்பத்தையும் காப்பாத்தினார். ரெண்டாவது பார்த்தா தாவீது செபித்தார். கொள்ளை நோய் தேசத்துல முழுதும் கொள்ளை நோய். அவள் வேண்டுதல் செய்ததுனால வாதம் என்ன செய்து நிறுத்தப்பட்டது. மூன்றாவதாக எஸ்தர் செபித்தாங்க. யூதர்கள் வர வேண்டிய ஆபத்து நிறுத்தப்பட்டது. நம்ம தேசத்துக்காக நம்ம செபிக்கணும். நம்ம கிறிஸ்தவ மக்களுக்காக செபிக்கணும். நம்ம சபைக்காக செபிக்கணும். நீங்க செபிச்சீங்கன்னா தான் சபை வளரும். சபையில நல்லா நிறைய மக்கள் வருவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. எல்லாருக்கும் செபிக்க வேண்டிய கடமை உங்களுடைய கடமை. சபைக்கு காணிக்கை கொடுக்கவும் செய்யணும், செபிக்கவும் செய்யணும். காணிக்கை கொடுத்தா அதோட முடிச்சிடக்கூடாது. சபையை நீங்க செபிச்சாதான் சபை வளரும், சபை கட்டப்படும், கிறிஸ்துக்களை வளரும். நம்ம அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்க இருந்திருந்தா தன்னலமான சபம் அது இருக்கவே கூடாது. ஆமா, எல்லாருக்கும் மற்றவங்களுக்காக போராடி நம்ம செபிக்க வேண்டும். நான்காவதாக யாக்கோபின் புஸ்தகம் 5:17-18
1: எலியா என்பவன்
0: நம்மை
1: போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும்
0: பாத்தீங்களா, எலியா எப்படி இருந்தார? நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும்
1: மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார்.
0: அப்பொழுது
1: ஆறு மாதமும்
0: பூமியின் மேல்
1: மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. பூமி தன் பலனை தந்தது.
0: எலியா எப்படி ஜெபம் பண்ணாரு சொல்லுங்க? எப்படி ஜெபம் பண்ணாரு? கருத்தாய் ஜெபம் பண்ணினார். எலியா வந்து மழை வேண்டானா, மழை நின்னுது, திரும்ப மழை பெய்யறதுக்காக ஜெபம் பண்ணி மழை பெஞ்சது, பலனை தந்தது. கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அவர் நம்மளை போல பாடுகள் மனுஷன் தான். அல்லேலூயா. அவருக்கு பசி எடுத்துச்சு. அதான் தாண்டி நினைச்சிங்காரு காகத்தை கட்டிட்டாரு இல்லையா. அவர் நம்மளை பசி எடுத்தது எல்லாமே இருந்துச்சு. காரணம் என்னன்னா, எப்போது அவர் என்ன செய்யற தேவனுக்கு முன்பாக நிக்கிற ஒரு மனுஷனாக இருந்து வாசித்து பாருங்க. 1 Kings 17:1
1: இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான்
0: பாத்தீங்களா, எப்போது என்ன செஞ்ச இஸ்ரேலின் தேவனாகி கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற நான். அவர் செபிக்கிற மனுஷனாக இருந்தார். எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக நின்றார். அருமையானவர்களே, இந்த வருங்காலங்களெல்லாம் செபிச்சா நம்ம காப்பாற்றப்படுவோம். மற்றவங்களுக்காக செபிக்கும் போது மற்றவங்க காப்பாத்துறவங்க இல்லையோ, செவிக்கிற ஒவ்வொருவரும் காப்பாற்றப்படுவோம். எலியா பாருங்க, எப்போதும் தேவனுக்கு முன்பாக நிக்கிற மனுஷன் நான். அவர் எப்போதும் செவித்தனால்தான் அவரால் கருத்தா செவிக்க முடிஞ்சிச்சு. அது மாத்திரல, அவர் செவிச்சவனே மானம் மழை வேண்டான, மழை நின்றுச்சு, மழை பெய்யணும்னு சொல்லி சொன்னோடனே மழை வானிச்சு மழை பொழிந்தது, பூமி பலனை கொடுத்தது. அருமையானவர்களே, நம்ம கருத்துக்கு முன்பாக எப்படி நிக்கிற ஒரு குணம் இருக்குதா? நம்ம கருத்துக்கு முன்பாக எவ்வளவு நேரம் நிக்கிறோம்?

0: ஆண்டவர் பாதத்தில் எவ்வளவு நாள் காத்திருக்கிறோம், உங்க உள்ளத்தை நீங்க அலசி பாருங்க, அலசி பாருங்க. கடைசி நாள் வந்துட்டோம். ஒன்னு ராஜாக்கள் புஸ்தகம் 17:5
1: அவன் போய்
0: கர்த்தருடைய
1: வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரே இருக்கிற
0: யோர்தானுக்கு மேலே இருக்கிற
1: கேரித் ஆற்றண்டிலே தங்கியிருந்தான்.
0: கேரித்தின் ஆற்றண்டிலே தங்கியிருந்தான் பாத்தீங்களா. அவர் கர்த்தருக்கு முன்பா நின்றாரு. கர்த்தர் சொன்னது என்ன செய்ய உடனே கீழ்படிந்தாரு. அருமையானவளே நம்ம செவிக்கிறோமா, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன பார்த்துலாம் கீழ்படிந்திருக்கிறோமா, யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இது வரைக்கும் ஆண்டவர் வார்த்தை கேட்டோம், இப்போ நம்ம செவிக்க போகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வல்லமுள்ள தேவனை. கர்த்தாவே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்கள் நாமத்தை மங்கிப்படுத்துங்க சப்பா. கர்த்தருடைய கீர்வாங்களை சூழ்ந்து பாதுகாக்க வேண்டுமா செவிக்கிறோம், பராமரிக்க முடியாது செவிக்கிறோம். ஆண்டவரே வெட்டிக்குள்ளே எங்கள் தேசத்தில் வந்துருச்சுப்பா, வெட்டிக்குள்ளேருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. கொரோனா வைரஸ்லேருந்து விடுதலை தாங்க. உங்கள் நாமத்தை மங்கிப்படுத்துங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. தகப்பனையுமே துதிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புரை தாரும், உயிர்மீச்சை தாரும், ரட்சிப்பை தாரும், பசுதேன் அபிஷை தாரும், அக்கினி தாருமே தேவையில்ல மேல் நிரப்புங்கப்பா. மந்திரம் சேவனைகளை உடைத்து போடுங்க, பிசாசுங்கிற அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தரணும், கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யணும், வேண்டி கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரியச்சிங்க. ஆசை வச்சு உயர்த்துங்கப்பா. தெய்வீக பிரசனத்தால் மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம். ஆண்டவரே கடன் பிரச்சனால் கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களும் கடன்லேருந்து விடுதலை தாங்க, கண்ணியிலேருந்து விடுதலை தாங்க. தேவக்கீர் வச்சு உண்டுகளட்டும் ஐயா. அப்பாமை துதிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களை தாங்கி வழி நடத்த முடிய பாத்தில் செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. வேண்டி கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரிய செய்யுங்க. ஆசீர்வதிங்க பத்தகப்பறைய எத்தனையோ குடும்பங்களை, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாங்க, திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லா சகுவில் குழந்தை பாயத்தை தாரு ஆண்டவரே. நீர் குழந்தை கொடுத்தவங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. ஆண்டவரே உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே சப்பா. தாங்கப்பா தாங்கப்பா. அப்பா தகப்பனே கடன் கஷ்டங்களை மாற்றுங்க, குடிக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க, கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் கண்ணீர் துடைச்சிருங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. வேண்டி கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரியச்சிங்க. ஆசிரியத்தை உயர்த்துங்க அப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவாரம் சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில் இருக்க மக்களை வெட்டி தாங்க, பிரிந்து கொடுங்க. நினைக்கிறோமையா கர்த்தாவே மே துதிக்கிறோம். மே அறியக்கூடிய அறிவை தாரு சுவாமி. மகத்தான காரியத்தை செய்யுங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. தகப்பனே தொழிற்சிற குடும்பங்களை ஆசிர்வதிங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசிர்வதிங்கப்பா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க. தகப்பனே மே துதிக்கிறோம். சிறு பிள்ளைலாம் செவிக்கணும், பெரியவங்க செவிக்கணும், வாலிபர்கள்லாம் செவிக்கணும். உண்மை தேடணும், அறிந்து கொள்ளணும், எண்ணிக்கொள்ளணும். பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிக்கா நாம் மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஞ்சுக்கிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்த நம்ம சேவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019. மணி ஆர்டர் அல்லது செக் டிராஃப்ட் மூலம் பணம்

0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினை தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: வாழ்க்கையில் எல்லாம் புதிதாகணும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நீ மாற்று ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. ரெண்டாவதாக நம்ம என்ன செய்யணும்? முதல்ல மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் ராஜ்யம் இது போன்னு சொன்னால் மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவதாக 1 பேதுரு 13
3: ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு,
1: மனதின் அறையை கட்டிக்கொண்டு,
3: தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து,
1: தெளிந்த புத்தியுள்ளாயிருந்து,
3: இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது,
1: இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது,
3: உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல்,
1: உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல்
3: பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள்.
1: பூரண நம்பிக்கை உள்ளவர்கள் மத என்ன செய்யணும்? மனதின் அறை கட்டணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? தெளிந்த புத்தியுள்ளவர்களும். மூணாவது என்ன செய்யணும்? நமக்கு வெளிப்பட போறாங்க, கிருபையின் மேல நம்பிக்கையுள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கடைசி வினாடியில் இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? மனது நிறைய கட்டணும். இங்கதான் உட்காந்துருக்கோம், சிந்தனை எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். போய் எப்பதான் பிரேயர் முடியும்? போய் சாப்பாடு செய்யணும், அதை செய்யணும், இது என்ன செய்யுது, அதை என்ன செய்யுது, இதுக்கு என்ன பண்றது, அப்படி நம்ம உள்ளத்துல எங்கேயோ அலைஞ்சிருக்கோம். அதை மனது நிறைய என்ன செய்யணும்? கட்டணும். மனதா மனதுதான் நம்ம அங்கங்க அங்கங்க அழிஞ்சிட்டே இருக்குது. மனதின் அறையை கட்டணும். ஆண்டவரே, எனக்கு மனதின் அறையை கட்ட எனக்கு பலன் கொடுங்கப்பா, எனக்கு உதவி செய்ய. மனசு அங்கே இங்கே அழிஞ்சிட்டு இருக்குது, என் மனசு அடக்கும், எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இங்கே அதைத்தான் சொல்கிறாரு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. லூக்கான் சுவிசேஷம் 12:35
3: உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும்,
1: நம்ம அறைகள் கட்டப்பட்டதாகவும்,
3: உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும்.
1: நம்ம அறைகள் கட்டப்பட்டு, மனதின் அறை கட்டப்பட்டிருக்கணும். இல்லை சிந்தனை அப்படியே எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கோம். நம்ம அறைகள் கட்டப்பட்டதாக ஆண்டவரே, மனதின் அறையை கட்டு சுவாமி. என் சிந்தனையை காத்துக்கொள்ளும், எண்ணங்களை காத்துக்கொள்ளும். எனக்கு ஏன் அப்படி சொல்றாருன்னா, எண்ணங்களையும் செய்கிகளையும் கூட கடைசியில் கத்துற என்ன செய்வாரா? நாயந்திருக்கு நாள் வரப்போகுது. பிரசங்கி 3:17 பாருங்க.
3: சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியா?
1: அதுதான், சகல எண்ணங்களையும் செய்கைகளையும் இனி நியாயம் தீர்க்கும் காலம் இருக்கிறபடியால். அதனால தான் நம்ம எண்ணங்களை சிந்தனைகள் எல்லாம் நியாயம் தீர்க்கனால, அதனால நம்ம மனது நிறைய நம்ம கட்டணும். எப்படி நம்ம கட்ட முடியும்? எபேசியர் புஸ்தகம் 6:14
3: சத்தியம் என்னும்
1: கச்சையை
3: உங்கள் அறையில் கட்டினவர்களாயும்.
1: சத்தியம் வசனத்தை தேவசனம் இல்ல. இது நம்ம சிந்திச்சா கர்த்தர் பிரியமில்லாத காரியம். இதை நம்ம செய்யக்கூடாது. இது இந்த பொய் சொல்லக்கூடாது, கோபப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது. இதெல்லாம் நம்ம சத்தியத்துலதான் நம்ம காண்டி சொல்லி கொடுத்துருக்கிறாரு. சத்தியம்னு கச்சை என்ன செய்யணும், எங்க கட்டணுமா? நம்ம மனதுல கட்டணும். சத்தியத்தை சத்திய வசனத்தை கேட்டு கேட்டு நம்ம அதுபடி வாழணும். சத்தியத்தை கேட்கணும், அதுபடி நம்ம வாழணும். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாங்கப்பா. சத்தியத்தை கேட்டு அதுபடி சத்தியத்தை மனசுல வச்சுக்கணும். சத்தியம் நம்ம கேட்டு ஒரு வசனத்தை கேட்கிறோம், இன்னொரு காலம் விட்டு போயிரும், அது பிரயோஜனமே கிடையாது. சத்தியம் என்னும் கச்சையை எங்க கட்டணும்? மனசுல கட்டணும். சத்திய வசனத்தை கேட்டு நம்ம அதன்படி நடக்கிறது கத்துட்டு பலன் கேட்கணும். ஆண்டவரே இந்த வசனத்தபடி நடக்க எனக்கு உதவிச்சிங்க, ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி கேட்டா தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். சத்தியம்னு கச்சையை கட்டிக்கணும். உபாகம் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். உபாகம் புஸ்தகம் 11:19
3: நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி.
1: பாத்தீங்களா, நம்ம வசனத்தை ஆண்டோட வசனம் தெரிஞ்சு இருதயத்திலையும் நம்ம ஆத்மாத்திலையும் பதித்து வசனத்தை என்ன செய்யணுமா? நம்ம கைகளை அடையாளமாக கட்டி
3: உங்கள் கண்களின் நடுவே
1: ஞாபக குறியாக வைத்து உங்க வசனத்தை நம் இறுதியத்திலையும் நம் ஆத்மாத்திலையும் பதித்து வைக்க வேண்டும். அருமையானவர்களே, வசனத்தை இங்க கேட்டு இந்த இடத்துல விட்டுட்டு போயக்கூடாது. வசனத்தை உள்ளத்துல போய் நம்ம பாருங்க, இந்த மாடெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னு என்ன செய்ய அசைபடுது. சாப்பிட்டுட்டு முதல் சாப்பிட்டுரும், பின்னால் எடுத்து எடுத்து அசைபாடி அசைபடி சாப்பிடும். அதே போல நம்ம வசனத்தை கேட்கிறோம், கேட்டு விட்டுறக்கூடாது. திரும்ப வீட்டில் போய் யோசிக்கணும், இன்னைக்கு என்ன வசனம் கொடுத்தாங்க, இன்னைக்கு எதை அப்பத்தி ஆண்டவன் கூட பேசுறாரு, நான் எந்த வசனத்தை கேட்டு நான் விட்டுட்டானா, வசனத்தை மறந்துட்டானா சொல்லி நம்ம என்ன செய்யணும்? வசனத்தை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வசனத்தை கேட்டு இப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது. இங்கே போகிறோம், அதுக்குள்ளே நம்ம ஒருத்தர் ஒருத்தர் விசாரிக்கணும், நல்ல போல விசாரிக்கிறோம். விசாரித்து அப்படியே நம்ம அந்த வசனத்தை விட்டுட்டு போயிடும். அப்படி போகாதபடிக்கு இந்த வசனத்தை நம்ம வீட்டில் போய் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு வசனம் கத்திரி என் கூட என்ன பேசுனாரு, இன்னைக்கு எதை பத்தி பேசுனாங்க, என்ன எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் தேவன் நம்மோட பேசுவார். இந்த வசனத்து மூலமா பேசுவார். இந்த மாடெல்லாம் என்ன சாப்பிட்டுட்டு அசைப்பாடு, அதே போல நம்ம வசனத்தை நம்ம அசைப்பாட்டு பார்க்கணும். கர்த்தனுக்கு என் கூட என்ன பேசுனார், இன்னைக்கு என்ன வசனம் சொன்னாங்க, நான் அதுபடி நடக்கிறான்னு சொல்லி நம்ம தனிமையா இருக்கும்போது வசனத்தை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பதான் வசனம் உள்ளத்துல தங்கும். ஏதோ சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்டு போறதல்ல, அது நம்ம இதயத்துல போய் வீட்டுல போய் யோசிக்கணும். யோசித்து நம்ம நடக்கும் அதன்படி நடக்கிறோமா, இல்லை வசனத்தின்படி நம்ம செய்யறோமா, இல்லை அது விட்டுட்டு போயிடுறோமா, இங்கே கேட்டு அப்படியே காத்திரே விட்டுட்டு போயிடுறோமா சொல்லி நம்ம தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். வசனத்தை நம்ம சத்தியத்தை நம்ம அறையில் கட்டணும். வசனத்தை நம்ம இருதயத்திலையும் ஆத்மத்திலையும் நம்ம பதித்து வைத்துக்கொள்ள வேண்டும். பார்த்தீங்களா, இருதயத்திலையும் ஆத்மத்தில் என்ன செய்யணும், வசனத்தை பதித்து வைக்க வேண்டும். கேட்டுட்டு இங்கே போகிறதுனால இல்லை, அது இன்னொரு வாசிப்பா. உபாகம் புஸ்தகம் 11:19
3: நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும்
1: உங்கள்
3: ஆத்மாவிலும் பதித்து
1: அவைகளை
3: உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து
1: வைத்துக் கொள்ள வேண்டும். கத்தனம் எப்படிலாம் சொல்லித்தர பாருங்க, வசனத்தை மறந்துட்டு போயிடக்கூடாது, இங்கே விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏதோ ஒரு வசனம் கேட்டாங்க, என்னமோ சொன்னாங்க, அப்படி போயிடக்கூடாது. ஏன்னா கடைசி காலத்தில் பிசாசனை வரானாமா, அப்போ நமக்கு விழித்திருக்கணும். விழித்திருந்து தெளிந்தவர்களாக இருந்தால் தான் பிசாசனை நம்ம மேற்கொள்ள முடியாது. இங்கே சொல்கிறார் பாருங்க, 1 Peter 5:8
3: தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்தால்
1: எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி, நம்ம மனசில் குழப்பம் சோர்வு தெளிந்து பிதனே என்ன, மனசில் சோர்வு குழப்பம் பிரச்சனை உள்ளத்துல கொண்டு வரக்கூடாது.
3: விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்.
1: பிசாசு என்ன செய்யுது? வகை தேடி சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ, என்ன செய்யலாம், அவனை எப்படி தள்ளலாம், அவன் எப்படி கர்த்தர் வீட்டு பிரிக்கலான்னு சொல்லி என்ன செய்யற வகை தேடி என்ன செய்யறானா என்ன செய்யறான்
3: சுற்றி தெரிகிறான்
1: சுட்டி தெரிய ஒரு இடத்துல இல்ல சுட்டி தெரியறான் அப்ப நம்ம அதுக்கு எப்படி உள்ளவர்களா இருக்கணுமா தெளிந்த புத்தியுள்ளவர்கள் வாசிப்பா இருக்க
3: தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள்
1: தெளிந்த புத்தியுள்ளா இருங்கள்
3: விழித்திருங்கள்
1: விழிப்பா இருக்கணும் நம்ம ஆத்மாத்துல விழிப்பா இருக்கணும் நம்ம விழிப்பு இல்லாம நம்ம தூங்கிட்டே போறோம் வச்சுக்கோங்க நம்ம கையில இருந்தா கூட பொருள் என்ன சரி யாராவது திருடிட்டு போயிடுவாங்க நம்ம விழித்திருந்தா நம்ம நம்ம என்ன செய்ய முடியாது நம்ம விழிப்ப தூக்கத்தா தூங்காம விழிச்சிருந்தா எந்த பொருளும் திருட முடியாது அதே போல நம்ம ஆத்மாத்துல விழிப்பா இருந்தா தான் பிசாசு நம்மள எந்த பொருளும் நம்மளை விட்டு திருட முடியாது நம்ம விழிப்பு இல்லாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க நம்மளை விட்டு திருடிட்டு போயிடுவான் அதான் விழித்திருங்கள் தெளிந்த புத்தி உள்ளீங்க
3: ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்
1: உங்கள் எதிராளி நமக்கு எதிராளி யாரு சொல்லுங்க சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க நமக்கு எதிராளி யாரு பிசாசானவன்
3: கெச்சிக்கிற சிங்கம் போல்
1: அவன் சிங்கம் கிடையாது கெச்சிக்கிற சிங்கம் போல ஒரு மாய்மலம் கெச்சிக்கிற சிங்கம் போல்
3: எவனை விழுங்கலாமோ என்று
1: எவனை விழுங்கலாமோ என்று
3: வகை தேடி சுற்றி திரிகிறான்
1: வகை தேடி சுற்றி எப்படி உங்களை விழுங்கலாம் எப்படி உங்களை கர்த்தருடைய பிரிக்கலாம் சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான் நம்ம என்ன செய்யணும் தெளிந்த புத்தி உள்ள இருக்கணும் கர்த்தரை கேட்கணும் ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தி கொடுங்க ஏசப்பா என குழம்ப கூடாது யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் தெளிந்த புத்தியை கர்த்தரை கேட்கணும் எங்க அப்பா அப்படிதான் சொல்லுவாரு எங்க அப்பா சொல்லுவாரு நீ வந்து உனக்குள்ள எந்த குழப்பம் வரக்கூடாது அது இல்லை இது இல்லை இல்லை வரக்கூடாது கடவுளும் கூட வந்துட்டாலும் உன்னை எல்லாம் பார்த்துக்குவாரு நான் கடவுள் கையில் உன்னை ஒப்படைச்சிட்டேன்டா நீ கவலைப்படாத நீ தான் நல்லா ஆசீர்வாதமாக இருக்க போற அப்படின்னு சொல்லுவாரு அது போல தெளி உன் மனசில் குழப்பம் இருந்தால் ஒன்றும் செய்யாது ஒன்றும் தெரியாது கடவுள் உன்னை பார்க்க முடியாது கடவுளை நீ அறிஞ்சிக்க முடியாது அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார் கிணத்துல ஒரு மோதிரம் போட்டால் தண்ணி தெளிவாக இருந்தால் தான் அந்த மோதிரத்தை ஏதாவது பொருள் கிணத்துக்குள்ளே போட்டோம்னா வந்து என்ன செய்யணும் தெளிவாக அந்த தண்ணி தெளிஞ்சிருந்தா தான் அதுக்குள்ளே என்ன கிடக்குன்னு தெரியும் தண்ணி குழம்பி கலங்கிட்டு இருந்தால் ஒன்றுமே தெரியும் அதே போல் நீ கடவுளும் கூட வரணும்னு சொன்னால் உனக்குள்ளே என்ன வரக்கூடாது எந்த எண்ணமும் உனக்கு பொருளாசை எந்த எண்ணமே வரக்கூடாது அங்கே அப்பா சொல்லுவார் அதே போல் நமக்கு புத்தி தெளிந்தா இருந்தால் தான் நம்ம கர்த்தரை அறிஞ்சிக்கொள்ள முடியும் பிசாசை எப்படி நம்ம மேற்கொள்ள பார்க்குறா எல்லாமே நம்ம தெரியும் அதனால் கர்த்தரை நம்ம கேட்கணும் ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தி தாங்க சப்பா கெச்சி உங்களுக்கு எதிராளியாக நமக்கு எதிராளி யாரு பிசாசு தான் கெச்சிங்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமான்னு சொல்லி என்ன செய்யறானா வகை தேடி சுட்டி தீர்றான் அவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும் சொன்னா நமக்கு தெளிந்த புத்தி வேணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் முதல் என்ன ஆண்டு வருகைக்கு நம்ம என்ன செய்யணும் மனம் திரும்பணும் இல்லையா மனம் திரும்பணும் ரெண்டாவது என்ன செய்யணும் நம்ம அறைய கட்டிக்கணும் அறைய எதனால கட்டணும் தேவனுடைய வசனத்தை வச்சு கட்டியிருக்கணும் அப்படித்தானே அப்படித்தானே பார்த்தோம் ஆண்டோட வாசன தம்மை என்ன செய்யணும் இதயத்திலையும் ஆத்மாத்திலையும் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் வசனத்தை கேட்டுட்டு ஏதோ பாசனம் வாசித்தோம் இன்னைக்கு என்னமோ ஒரு அதிகாரம் வாசித்தேன் அது மறந்து போச்சு அதுக்கு பிரயோஜனம் இல்லை வாசித்தும் பிரயோஜனம் இல்லை ஒரு வசனம் அவர் அதிகார வாசித்தனா ரெண்டு வசனமாவது உங்க உள்ளத்துல கர்த்தர் பேசணும் இன்னைக்கு என்ன வாசித்தீங்க அந்த வசனம் உங்களோட பேசிச்சா நான் இன்னைக்கு இத்தனை வசனம் வாசித்துட்டேன் இன்னைக்கு இத்தனை அதிகாரம் வாசித்தேன் அது முக்கியம் இல்லை வசனத்து மூலமா கர்த்தரவங்களோடு பேசணும் அதுதான் முக்கியம் கர்த்தரவங்களோடு பேசுறாரா வசனம் என்ன வாசிங்களும் உள்ளத்துல யாவும் இருக்கா கேட்கணும் அதுதான் கர்த்தரவங்களத்தில் எதிர்பார்க்கிறாரு அலையிலுயா சொல்லுங்க அலையிலுயா கர்த்தர் வர போறாரு அலையிலுயா வசனம் ஒன்னோட மறக்க கூடாது முதல் நம்ம மனம் திரும்பணும் ரெண்டாவது என்ன செய்யணும் வசனம் உள்ளத்துல நம்ம உள்ளத்துல இதயத்தில் எழுதி வச்சுக்கணும் அலையிலுயா இல்லாட்டம் சிந்தனை அங்கங்க அலை பயும் ஏன்னா எண்ணத்தையும் செய்யும் ஒரு நாள் நாய்ந்திருக்கும் காலம் இனி இருக்கிறபடி நம்ம என்ன எண்ணம் சிந்தனம் என்ன சிந்தனை பண்ணும் என்ன எண்ணம் மற்றவங்களுக்கு ஏதாவது எண்ணி இருக்கமான்னு சொல்லி அது ஒரு நாள் கர்த்தர் நாய்ந்து இருப்பாரு அதனால தான் உங்க மனது நிறைய என்ன ஏதாச்சும் கட்டணுமா சொல்லுங்க சத்தியத்தை வச்சு மனது நிறைய கட்டணும் அலையிலுயா மூன்றாவதாக வெளிப்படுத்துற விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினொன்னாவது வசனம்
3: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்
3: ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி
1: ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாத விடிக்கு
3: உனக்குள்ளதை பற்றி கொண்டு
1: உனக்குள்ளதை பற்றி கொண்டு அலையிலுயா நம்ம கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு கிரீடம் கொடுத்திருக்காரு தெரியுமா உங்களுக்கு நமக்கு நமக்கு எல்லாருக்குமே கர்த்தர் ஒரு கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிரீடம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன கிரீடம்? யாராவது சொல்லுங்களை பார்க்கலாம். என்ன கிரீடம்? யோவான் சுவிசேஷம் 10:10.
3: திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி
1: திருடவோ
3: கொல்லவும்
1: கொல்லவோ
3: அழிக்கவும்
1: அழிக்கவோ
3: வருகிறானே அன்றி
1: வருகிறானே
3: வேறொன்றுக்கும் வரான்.
1: வேறொன்று கொல்லவும் திருடவும் கொல்லவும் அழிக்கதான் வரான். திருட நம்ம திருடி போ வரான். அவன் தான் நமக்கு எதிராளியாகிய பிசாசு. வெளிப்படுத்தல் 3:11.
3: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன். கத்து வரப்போறாரு. இதோ சீக்கிரமா வருகிறேன்.
3: ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி.
1: ஒருவனும் உன் கிரீடத்தை, உன்னோட கிரீடத்தை, மற்றவங்க கிரீடத்தை நீ பார்க்க வேண்டாம். உங்க மனைவி கிரீடத்தையோ உங்க பிள்ளைய கிரீடத்தை அவங்க பார்க்க வேண்டாம். அவங்க அவங்க கிரீடத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதை வந்து அவங்கவுங்க தான் காத்துக்கணும். அதான் சொல்றாரு, ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாத விடிக்கு.
3: உனக்குள்ளதை பற்றி கொண்டு,
1: உனக்குள்ளதை பற்றி கொண்டு, உனக்குள்ளதை பற்றி கொண்டு. மற்றவங்களை நீ பார்க்க முடியாது, உன்னால முடியும். உன் கிரீடத்தை, உனக்கென்று கர்த்தர் கொடுத்த கிரீடத்தை, உனக்குள்ளதை பற்றி. திருட வந்து என்ன செய்ய? திருடவும் கொல்லவும் அழிக்கவே வரான். வேறொன்றுக்கு வரான். பிசாசனுக்கு அந்த 3 காரியம் தான், கொல்லவும் அழிக்கவும் திருடவும் தான் வரான். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. திருட பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொள்ளாதீங்க. அவன் சும்மா நம்ம உள்ளத்துலேருந்து திடீர்னு வரமாட்டான். இடம் கொடுத்தா வந்துடுவான். கொஞ்சமாவது இடம் கொடுத்தா வந்துடுவான். பவுல் சொன்னாரு, பிசாசுக்கு இடம் படாமல் இருக்கு. வாசிங்க எபேசியர் 4:27.
3: பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருக்கு.
1: பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடாமல் இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
3: ஹல்லேலூயா.
1: திருடன் வரப்போறான். திருடன் அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கூடாது. இடம் கொடுத்தா உங்களுக்கு உங்க கிரீடத்தை திருப்பி திருடி போயிடுவான். என்ன கிரீடன் பார்ப்போம். வாசிங்க எபிரேயர் லேவியராம் புஸ்தகம் 21:12.
3: அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம்,
1: அவனுடைய தேவனுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம்
3: அவன் மேல் இருக்கிறது.
1: அவன் மேல் இருக்குது பாத்தீங்களா. அவனுடைய தேவனுடைய அபிஷேகம் என்னும் தைலம் என்னும் கிரீடம்
3: அவன் மேல் இருக்கிறது.
1: நம்ம ஒருத்தர் மேல இருக்கிறது. யாரால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களோ உங்க மேல அபிஷேகம் பண்ணும் கிரீடம் நம்ம தலை நம்ம மேல இருக்கிறது. அந்த கிரீடத்தை பிசா திருடத்தான் வருவான். குழப்பத்தை கொண்டு வருவான், சோறு கொண்டு வருவான், துக்கத்தை கொண்டு வர்றான், பாரத்தை கொண்டு வருவான், நமக்கு தேவையில்லாத குழப்பம் யோசனை சண்டை. அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுறது. அவருக்கு என்ன செய்ய? அவர் துக்கப்படுத்தாதீங்க. நீங்க பெற்ற அபிஷேகத்தை வாசிங்க எபேசியர் புஸ்தகம் 4:29.
3: கெட்ட வார்த்தை ஒன்றும்,
1: கெட்ட வார்த்தை ஒன்றும்
3: உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
1: உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
3: பக்தி விருத்திக்கு ஏதுவான,
1: பக்தி விருத்திக்கு ஏதுவான
3: நல்ல வார்த்தை உண்டானால்,
1: நல்ல வார்த்தை உண்டானால்
3: அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்.
1: அதை கேட்கிறவர்கள் பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்.
3: அன்றியும்,
1: அன்றியும்
3: நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று,
1: நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று
3: முத்திரையாக பெற்ற,
1: முத்திரையாக பெற்ற
3: தேவனுடைய பரிசுத்த ஆவியை,
1: தேவனுடைய பரிசுத்த ஆவியை
3: துக்கப்படுத்தாதிருங்கள்.
1: துக்கப்படுத்த நம்மளை நம்மளை விட்டு ஓடிடுவாரு. அபிஷேகம் பெற்றிருக்க உண்மைதான். யாரெல்லாம் துக்கப்படுத்துறோம்? கர்த்தருக்கு பிரியமான வார்த்தை வாயில வருதா? வந்தா கர்த்தர் நம்ம விட்டு விலகிடுவாரு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பாரியை சித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ்அப்பா மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு சனங்களையும் உங்களுடைய பிள்ளையில ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா செவிக்கிறோம். நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ளுங்க. அநேக மக்கள் அப்பா நேரலே பார்க்க உதவிச்சிங்க. தேவக்கருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசரம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன விளைவு இருந்தாலும் குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே இறங்கும், இறங்குமப்பா. கால் வலியை குணமாக்குவாப்பா, முட்டி வலியை குணமாக்குங்க சப்பா. அப்பாமை துதிக்கிறோம். தகப்பனையும் இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்க அப்பா. மந்திரம் செய்வனக்கட்டுகள் எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் உடை தெரிகிறோம் சுவாமி, உடை தெரிகிறோம் ஐயா. கத்ராக இயேசுக்கு நாமத்தில் பல்லாத பிசாசு அழித்து போடுகிறோம் ஆண்டவரே. அக்கினி அனுப்பி எல்லா சாத்திரையும் அழித்து நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பா தலைவலியை குணமாக்கி, ஸ்பா தலைவலியை குணமாக்கி, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. நெஞ்சோலியை குணமாக்கி, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. கொலவலியை குணமாக்கி, உங்க நாமத்தை நான் மகிப்படுத்துங்க ஏசப்பா. ஆண்டு விரைய குழந்தை பாக்கெல்லாம் சகுலி குழந்தை பாக்கத்தை தாரும். குழந்தை நீர் கொடுத்திருக்க மக்களுக்கு நல்ல அப்போ ஆரோக்கியத்தை தாரும். சபிக்கமாக்கி ஆரோக்கியம் வரப்படணும்னு சொன்னீரே. குணமாக்குங்கப்பா. பரிபூர்ண சமாதத்தை தந்து சத்தியத்தை வெளிப்படுத்தும் ஐயா. வேலையில்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா. தகப்பனையும் வேலையில்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. வேலையில் எத்தனை குடும்பங்களும் சொல்கிறாங்கப்பா, வேலையில் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்கிறாங்களப்பா. எந்தெந்த எந்தெந்த சகோதர சார்களுக்கு வேலையில் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் மாற்றுங்கப்பா. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாற்றிருங்க. வியாதியை குணமாக்குங்க சப்பா. பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா. அண்டு வரையும் குழந்தை பாய்க்கலாம் சகோதரி குழந்தை பாய்த்தை தாங்க. திருமணமாக சகோதர சகோதரி திருமணம் நடக்க உதவிச்சிங்க. அண்டு வரையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த காரியம் கத்திரால் வந்து சொல்லத்தக்கதாக எத்தனை சகோதரர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கப்பா. அண்டு வரையும் திருமணம் நடக்க உதவிச்சிங்க, திருமணம் நடக்க உதவிச்சிங்கப்பா. கடன் பிரச்சனால் தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க. கண்ணீரை தொடங்க பிரச்சனையை மாத்திருங்கப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆராய்ந்தமுடைய பெரிய காரியத்தை நிமிடாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க அப்பாவை துதிக்கிறோம். எங்கள் வாலிப சகோதர சகோதரா நீ பாதுகாக்கணும் ஐயா. அவர்களாமே தேடணுமே அறிந்து கொள்ளணும் அப்பா. எண்டிக்கொள்ளணும் வாலிப சகோதரெல்லாம் பைபிள் வாசித்து வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரையும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. கண்கண்ட காட்சியிலே அவங்க மகிழ்ந்திருந்திடக்கூடாது ராஜா. ஆண்டவரே வேதத்தை வாசித்து உன் பிரியமான பிள்ளைகளாக ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரையும் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொழில் செற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க சப்பா. ஆண்டு வரையே இறக்க செய்யுங்க இறக்க செய்யுங்க இறக்க செய்யுங்க சப்பா. ஆண்டு வரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே கெஞ்சுகிறோம் அப்பா. அந்த அப்பா நிகழ்ச்சி எங்கெல்லாம் பார்க்குறாங்களோ ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க. ஒவ்வொரு மேலையும் தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் அக்கினி மூடிக்கொள்ளட்டுமே சப்பா. பலத்த காரியத்தை செய்யுங்கப்பா. அருமைய ரட்சகராகிய தெய்வமே அவங்க உள்ளத்தை ஆளுகை செய்யுங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நாங்கள் யார் இடத்துல போவோம்? நீர் தானே அவங்களை ஆசீர்வதிக்க முடியுமையா? கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை தருன்னு சொன்னீரே. ஆசீர்வித்தலும் ஐயா நன்மை செய்யுங்கப்பா. அப்பாமை துதிக்கிறோம் தேடி அப்பாமிடத்தில் பழகி அப்பாமோட சமாரம் இருக்கணும் நன்மை உண்டாகும்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு மக்களும் இடத்துல பழகணும் அவங்களுக்கு சமாரம் இருக்கணும் நன்மை உண்டாக்குற தேவன் நீர் மாத்திருந்த அப்பா. எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீரே அப்பா. எங்களுக்காக மரண ஆக்கிரி ஏற்றுக்கொண்டீரே அப்பா. எங்களுக்காக கைகளிலும் கால்களிலும் ஆணியடிக்கப்பட்டீரே. விழால குத்தப்பட்டீரே. முள்ளு முடி சூட்டப்பட்டீரே. முதுவெல்லாம் அடிக்கப்பட்டு ஒறுக்கப்பட்டீரே தகப்பனை. ஒவ்வொருவரும் அன்பு ருசிக்கத்தக்கதாக பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவர். கத்தவர் நல்லவர் ருசித்து பார்க்கத்தக்கதாக ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு ஆட்களையும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. ஆசீர்விங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு மனம் தேவையான வல்லமை நிறப்பட்டும் நிறப்பட்டும் நிறப்பட்டும் ஆசீர்வதிங்க. பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதிகானமாக்கி முக்கிய செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேஜுகிறோம் பரமபிதாவே ஆமே. கத்தர் நாம செவத்தை கேட்டாரு கலங்காதீங்க.
4: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
4: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3:17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலேருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை, உங்கள் கண்ணியிலேருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்கள் பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவார். எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
4: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
5: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
6: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
7: உங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நீலகிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: வெளிப்படுத்தின விசேஷம் 22:12.
2: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
2: அவனவனுடைய கிரியைகளின்படி,
1: அவனவனுடைய கிரியைகளின்படி
2: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்,
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
2: என்னோட கூட வருகிறது,
1: என்னோட கூட வருகிறது. ஆமா அருமையானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, நான் வரும்போது அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட வருகிறது அப்படி சொல்றாரு. ஆண்டு வரும்போது இந்த உலகத்துல நம்ம எதுக்காக எதெல்லாம் கர்த்தருக்காக நம்ம செஞ்சிருக்கோமோ, ஒரு வழிக்கு கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சிருக்கலாம், கர்த்தருக்காக போராடி செவித்திருக்கலாம், கர்த்தருக்காக ஊழியத்தை தாங்கியிருக்கலாம், என்ன நம்ம செஞ்சிருக்கோமோ அந்த கிரிகளை கர்த்தராக இயேசுக்கிட்டு வரும்போது அவன் அவனுக்கு அளிக்கும் போல என்னோட கூட வருகிறது. ஆண்டவரை இயேசுக்கிட்டு வரும்போது நம்ம கர்த்தருக்காக செய்த ஒவ்வொரு பலனும் அவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்காக என்ன கிரியை செய்திருக்கோமோ அந்த பலனை கர்த்தர் கட்டாயம் கொண்டு வருவார். அது மாத்திரல்ல, 62:12.
2: கிருபையும் உம்முடையது ஆண்டவரே,
1: கிருபையும் உம்முடையது ஆண்டவரே.
2: தேவரீர்,
1: தேவரீர்
2: அவனவன் செய்கைக்கு தக்கதாக,
1: அவனவன் செய்கைக்கு தக்கதாக
2: பலன் அளிக்கிறீர்,
1: பலன் அளிக்கிறார். அதான், அவனவன் செய்கை தக்கதாக பலன் அளிக்கிறார். கிருப கர்த்தருடையது. அவனவன் செய்கை தக்கதாக கர்த்தர் என்ன செய்யறார், பலன் அளிக்கிறார். அப்ப நம்ம இந்த உலகத்துல இருக்க மட்டும்தான் நம்ம எதையாவது கர்த்தருக்காக செய்ய முடியும். நம்ம உலகத்திலிருந்து நம்ம எடுத்துக்கொண்டப்பறம் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த உலகத்திற்கு மாதிரி எதை நம்ம அதிகமா செவிக்கணும். பாருங்க, எங்க பார்த்தாலும் மழை, மழையினால எவ்வளவு ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப நம்ம செவிக்கணும், இல்லாட்ட நம்ம கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், கர்த்தரை பற்றி யாருக்காக சொல்லணும், இல்லாட்ட நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை எதாவது தாங்கணும். கர்த்தருக்காக எதை செய்தாலும் அவர் அதை செய்ய, அவங்க கர்த்தராகி தேவன் வரும்போது அவர் கட்டாயம் அந்த பலனை கொண்டு வருவார். யாரையும் கர்த்தர் வெறுமையா விடுகிற தேவன் அல்ல. நம்ம ஒவ்வொரு தேவைகளும் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். ஏன்னா நம்ம செய்யறது அவருக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 56:8.
2: என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர்.
1: நம்ம அலைச்சல கூட கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறாரா? எண்ணி வச்சிருக்கிறாரா? நம்ம அலைச்சலே கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறாரு. தேவரீன் அலைச்சலை எண்ணி வைத்திருக்கிறீர்.
2: என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும்.
1: என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் வையும்.
2: அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது.
1: பாத்தீங்களா, நம்ம அலைச்சலை எண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம கண்ணீர்லாம் நினைச்சாரு அவரு கணக்கில் வச்சிருக்கிறாரு. அம்மா, ஆனா அது இப்போ நீங்க செய்த ஒவ்வொரு உதவிகளையும் கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சீங்கன்னா அதையும் கர்த்தர் கணக்கில் வைப்பாரு. கர்த்தருக்காக நீங்க செபித்தீங்கன்னா அதையும் கணக்கில் வைப்பாரு. கர்த்தருக்காக நீங்க ஏதாவது ஊழியத்தை தாங்குறீங்க அதையும் கர்த்தர் கணக்கில் வைப்பாரு. அதை அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருது. நீங்க என்ன கர்த்தர் செய்தீங்களோ அந்த பலன் நம்ம கர்த்தர் வரும்போது உங்களுக்கு கொண்டு வருவார். இந்த நாட்கள் நம்ம என்ன செஞ்சிருக்க, வேஸ்ட் பண்ணிடவே கூடாது. நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னா காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். நம்ம ஆண்டு சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுது. வாசித்து பாருங்க, லூக்கான் சுவிசேஷம் 21:25.
2: சூரியனிலும்,
1: சூரியனிலும்
2: சந்திரனிலும்,
1: சந்திரனிலும்
2: நட்சத்திரங்களிலும்,
1: நட்சத்திரங்களிலும்
2: அடையாளங்கள் தோன்றும்,
1: அடையாளங்கள் தோன்றும். இப்ப சூரியன்ல வாட்டர் வளர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க. இப்ப சந்திரனே ஏதோ ஒரு சந்திரன் கருப்பா இருக்குன்னு சொல்றாங்க. எத்தனையோ காரியம் சொல்றாங்க இல்லையா, அடையாளங்கள் தோன்றும்.
2: பூமியின் மேலுள்ள,
1: பூமியின் மேலுள்ள
2: ஜனங்களுக்கு,
1: ஜனங்களுக்கு
2: தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும்.
1: பாத்தீங்களா, பூமியில் உள்ள ஜனங்களுக்கு என்ன ஒண்ணு, தத்தளிப்பும் இடுக்கும். மழை வந்துருச்சு, என்ன செய்யறது? மழை பாருங்க, சென்னையில மக்கள் எல்லாம் கலங்குற, சென்னை மாத்திரம் இல்ல, செங்கல்பட்டு மாவட்டம், இது இன்னும் நிறைய மாவட்டங்கள்ல தண்ணி புகுந்து காடுகள் எல்லாம் தண்ணி கிடக்குறது. நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. எல்லாம் பார்க்க இடுக்கம் தானே, இடுக்கங்களும் தத்தளிப்பும் ஜனங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுது.
2: சமுத்திரமும்
1: சமுத்திரமும்
2: அலைகளும் முழக்கமாயிருக்கும்.
1: பாத்தீங்களா, சமுத்திரமும் அலைகளும் முழக்கமா இருக்கு. எங்க பார்த்தாலும் காத்து பலவிதமான சமுத்திரமும் அலைகளும் முழக்கமா இருக்கும். கத்து சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுது. நம்ம ஆண்டு வருது, அதனாலதான் நாட்கள் பொல்லாத ஆண்டு காலத்தை என்ன செஞ்சிடணும், பிரயோஜனப்படுத்திக்கணும். நாட்கள் வேஸ்ட் பண்ணிடவே கூடாது. கத்தர் வரப்போறார். அல்லேலூயா. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சரி, நம்ம என்னெல்லாம் செய்யணும், கத்தர் வரப்போற நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 3:3
2: ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து.
1: நமக்கு பெரிய பாரத்தை ஆண்டவர் கொடுக்கல. நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து. நமக்கு பெரிய காரியத்தை நமக்கு ஆண்டவர் சொல்ல, நீ என்ன ஆண்டவரை பத்தி கேட்டிருக்க, கேட்டு பெற்றுக்கொண்டதை நினைவு கூறும்படி
2: அதை கை கொண்டு மனம் திரும்பு.
1: அந்த வசனத்தை என்ன செய்யே, கை கொண்டு மனம் திரும்பு.
2: நீ விழித்திராவிட்டால்,
1: நீ விழித்திராவிட்டால்
2: திருடனை போல் உன்மேல் வருவேன்.
1: திருடனை போல் உன்மேல் வருவேன்.
2: நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பார்.
1: நீ நான் உன்மேல் வர்ற வேலையை என்ன செய்யாதிருப்பார், அறியாதிருப்பார். அதுதான் கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. மனம் திரும்ப என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் அறியாத காலத்துல நம்ம மனம் போல வாழ்ந்திருப்போம். உதாரணத்துக்கு சினிமா பாட்டு கேட்டிருப்போம், பாட்டுலாம் நாடகம் பார்த்துருப்போம், சினிமா பார்த்துருப்போம், பலவிதமான பாவங்கள் கோபப்பட்டிருப்போம், பொறாமப்பட்டிருப்போம், எரிச்சல் இருக்கும். இப்படி நிறைய காரியங்கள் நமக்குள்ள இருந்துச்சு. இப்ப என்ன செய்யணும், மனம் திரும்ப என்ன செய்யணும், அந்த காரியத்திலிருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். கேட்டு கொண்டு நினைவு கூர்ந்து அது கை கொண்டு மனம். எத்தனை வசனம் கேட்டிருக்கோம், கர்த்தரை கூட பேசி நீங்க வேதத்தை வாசித்திருப்பீங்க, கர்த்தரை கூட பேசியிருப்பாரு. இப்ப நீங்க வேதம் வாசிக்கும் போது, நீங்க டிவியில வசனம் கேட்கும் போது, எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் உங்களோட பேசியிருப்பாரு. அதை கேட்டுக்கொண்டு நினைவு கூர்ந்து என்ன செய்யணும், மனம் திரும்பணும். கர்த்தர் வரப்போறாரு. ஏன்னா நான் அதை விழித்திருக்கா விட்டால் திருடனை போல வருவார், திடீர்னு வருவார். ஏன் அப்படி சொல்றாரு, திருடனை போல திருட வர்றது யாருக்குமே தெரியாது. அதுதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை நமக்கு சொல்றாரு. திருடந்து எப்போ வருவார், என்ன வருவான், என்னன்னு யாருக்காவது தெரிஞ்சுன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம், அன்னைக்கு போலீஸ் எல்லாம் காவல் போட்டு நம்ம ரொம்ப பத்திரமா நம்ம வீட காத்துருப்போம், நம்மளையும் காத்துக்கொள்வோம். ஆனா திருடு வர்றது யாருக்கும் தெரியாது. அதே போலதான் சொல்றாரு, நீ கேட்டுக்கொண்ட வகையில் நினைவு கூர்ந்து மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நம்ம மேல திருடனை போல வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் கேட்ட ஒவ்வொரு வசனத்தை கை கொண்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். நம்ம வாழ்க்கை நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். நம்ம நாளுக்கு நாள் நம்ம வாழ்க்கை புதிதாக்கப்பட வேண்டும். பழைய ஏதோ ஒரு வாழ்க்கையா, பழைய வாழ்க்கையை நம்ம இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கணும். பழையவெல்லாம் ஒளிந்து போறையெல்லாம் புதிதான் என்ன. நம்ம கிறிஸ்துக்குள் இருந்தால் நம்ம புது சிருஷ்டியா மாற வேண்டும். ஆண்டோட கேட்கணும், ஆண்டவரே என்னை புது சிருஷ்டியா மாத்துக்கு. நாளுக்கு நாள் நாளுக்கெல்லாம் இனிதே மாற வேண்டும் ஐயா, என் சிந்தனைகள் மாற வேண்டும். ஆண்டவரே எனக்கு கோபம் வரக்கூடாது, கோபம் எரிச்சல் கசப்பு வெறுப்பு இதெல்லாம் என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. என்னை புது சிருஷ்டியா மாற்றும் நம்மளால முடியாது. கத்திட்டு நம்ம ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே என்னை எப்படியாவது ஒரு புது சிருஷ்டியா மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம கேட்டா கத்த நிச்சயமா நம்மள மாத்துவார். 2 Corinthians 5:17
2: இப்படி இருக்க,
1: இப்படி இருக்க
2: ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால்,
1: ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால்
2: புது சிருஷ்டியா இருக்கிறான்.
1: நம்ம எப்படி இருக்கோமா, ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தா நம்ம இதுலதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்துக்குள்ள இருக்கமா, கிறிஸ்து விட்டு வெளியே இருக்கிறமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா எப்படி இருக்கிறான், புது சிருஷ்டியா இருக்கிறான்.
2: பழையவைகள் ஒளிந்து போயின,
1: பழையவைகள் ஒளிந்து போயின,
2: எல்லாம் புதிதாயின,
1: எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறமா, நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்தா புதிய சிருஷ்டியா இருப்போம். புதியவளை மாறி நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நம்ம ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யும் போதெல்லாம் கர்த்தர் நம்மளோட பேசுவார், இது தப்பு தப்புன்னு சொல்லி. பரிசுத்தவான் மக்கள் இருந்தால் சகலத்தையும் போதிப்பார். பரிசுத்தவன் இருந்து பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் ஞாயிற்றுப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்ப பரிசுத்த அதான் கிறிஸ்துக்குள்ள இருக்கமா, கிறிஸ்துக்கு வெளியே இருக்கிறோமா, அது நம்ம தான். நம்மளே நம்மளுக்கு தலைஞ்ச நமக்கு தெரியும். கிறிஸ்துக்குள்ள இருந்தா பழைய காரியம் நம்மளை விட்டு விலகி இருக்கணும். பழைய காரியத்துல புல்லா மாறி இருக்கணும். அதான் சொல்லுவோம், ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்க, பழையவெல்லாம் ஒளிந்து போ. நம்ம எங்க இருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோமா, கிறிஸ்து விட்டு வெளியே இருக்கிறோமா. நம்ம அப்படி ஆராய்ஞ்சு பார்த்து ஆண்டு கருத்துல ஒப்பு கொடுக்கணும். அதான் சொல்றாரு, நம்ம பழைய காரியத்தை விட்டு விலகணும். அப்ப அதான் சொல்றாரு. இப்ப என்னன்னா, நாட்கள் அதிகமா கத்திர வருகிற சமயம் இருந்துச்சு. அதான் ஆண்டு சொல்றாரு, இன்றைக்கு நமக்கு அறியாத காலத்துல அவர் காணாதடி போல இருந்தாராம். இப்போதோ எல்லா மனிதருக்கும் மனம் திரும்ப வேண்டும் கட்டளை கொடுக்கிறார். வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 17:30
2: அறியாமையுள்ள காலங்களை,
1: அறியாதமுள்ள காலங்களில்
2: தேவன் காணாதவர் போல் இருந்தார்,
1: தேவன் காணாதவரை போல் இருந்தார்,
2: இப்பொழுதோ
1: இப்பொழுதோ
2: மனம் திரும்ப வேண்டும் என்று,
1: மனம் திரும்ப வேண்டும் என்று
2: எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார்.
1: எங்குமுள்ள மனுஷர் உலகம் முழுக்க எல்லா மனுஷருக்கும் கட்டளையிடுறார். இன்றைய நம்ம அறியாத காலங்களில் அவர் நம்மளை என்ன செய்ய, அறியாத காலம் என்னென்னமோ தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம தெரியாத எவ்வளவோ பாவம் பண்ணியிருக்கோம். அப்ப கர்த்தர் என்ன செய்யற, காணாதுரை போல இருந்து இப்பொழுதோ எல்லாரும் சரி, எங்கும் உள்ள மனிதர் யாவருக்கும் என்ன செய்யறாரா, மனம் திரும்ப வேண்டும்னு சொல்லி கட்டளை எடுக்கிறார். நம்ம பழைய பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். பழைய காரியங்கள் நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம தான் பாதுகாக்கணும். ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து என் மாத்தும் ஆண்டவரே, நம்ம கேட்டா அவர் நமக்கு உதவி செய்வார், அவர் நம்மளை மாத்துவாரு, நம்ம கேட்கணும். ஆண்டவரே இந்த காரியத்தில் ரொம்ப கோபம் வருது, பராம வருது, கசப்பு வருது, வெறுப்பு வருது, வைராக்கி வருது, எனக்கு எரிச்சல் வருது, மற்றவங்களை பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேன்று இப்படிலாம் இருக்குது அப்பா. ஆண்டவர் நம்ம கேட்டால் மாற்றுவார், கேட்காட்டா மாற்ற மாட்டார். அதை கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்குற எவனோ பெற்றுக்கொள்ளான்னு ஆண்டவடி வசனம் சொல்லுது. நம்ம கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கை மாற வேண்டும், இன்னும் இப்போ தான் இப்போ கோபப்படுறேன், இன்னும் இப்படியா தான் இருப்பார் கேட்பா, பழைய வாழ்க்கை இப்படியே இருக்குப்பா, எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே, எனக்கு கசப்பு வெறுப்பு மற்றவங்களை பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுப்பா, இந்த குணங்களை மாற வேண்டும் ஆண்டவர் சொல்லார். ஒருவர் ஒருவர் எப்படி இருக்குமா, 4:8
2: அன்பில்லாதவன்,
1: அன்பில்லாதவன்
2: தேவனை அறியான்,
1: தேவனை அறியான்,
2: தேவன் அன்பாகவே இருக்கிறார்,
1: தேவன் அன்பாக இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு, அன்பாகவே இருக்கிறார். நம்மள என்ன செய்யணும், நம்ம தேவனே அன்பா இருக்கு, நம்ம என்ன செய்யணும், ஒருவர் ஒருவர் அன்பா இருக்கணும். அன்பா அன்பு ஆண்டவரே இருக்கு, அன்பை தாரும், அன்பின் அபிஷேகத்தை தாரும் எனக்கு. அது பரிசுத்தான மக்கள் வந்தா தான் அந்த அன்பு வரும், அப்பதான் மற்றவங்களை பார்த்த கோபம் வராது, எரிச்சல் வராது, அவங்க தப்பு பண்ணா கூட மன்னிக்கக்கூடிய மன்னிக்கணும்னு சொல்லி மக்கள் ஒரு எண்ணம் வரும். இந்த அன்பு இல்லாதனால தான் மற்றவங்களை பார்த்தா கோபம் அப்படிலாம் வருது. இப்போ நம்ம மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் அறியாத உள்ள காலத்தில் கர்த்தர் எப்படி இருந்தாரா, காலத்தில் இப்பொழுதோ எங்கும் உள்ள ஜனங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் சொல்லி கட்டளை கொடுக்கிறார். உலகம் முழுவதும் நமக்கு மாத்திரல, உலகத்தில் முழுவதும் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் சொல்லி தேவன் கட்டளை கொடுக்கிறார். நாம் மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவரே மனம் திரும்ப கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். 2 Peter 3:9
2: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி,
1: தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி
2: கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து,
1: கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து
2: தாமதமாயிராமல்,
1: தாமதமாயிராமல்
2: ஒருவரும் கெட்டு போகாமல்,
1: ஒருவரும் கெட்டு போகாமல்
2: எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி,
1: பாத்தீங்களா, ஒருத்தர் கூட என்ன செய்யக்கூடாதா, கெட்டு போகாமல் அவங்க என்ன செய்ய எப்படி விரும்புறாரா, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி
2: நம் மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார்.
1: நம்ம மேல் நீடிய பொறுமை, ஒருவர் கூட கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப சொல்லி தான் கர்த்தர் இன்னும் நீடிய பொறுமையா இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தர் நம்ம மேல நீடிய பொறுமையா இருக்கார். இப்ப ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே நான் மனம் திரும்ப எனக்கு உதவி செய்யுமாப்பா, பழைய சுபாவம் மாறணும் ஆண்டவரே, நான் சும்மா கிறிஸ்தவங்க சொல்றது இல்லப்பா, நான் கிறிஸ்து உண்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரை கேட்கணும். ஆண்டவரே நான் உண்மை போல மாற்றும் ஐயா, என்னை மாற்றும் சுவாமி, நான் மனம் திரும்ப வாஞ்சிக்கிற ஆண்டவரே, பழைய சுபாவம் இருக்குதுப்ப மலை சிலர் பழைய முந்தி கொஞ்சம் கோபப்பட்டிருப்பாங்க, இப்போ அதிகமாக கோபப்படுவாங்க, இன்னும் நம்ம என்ன சொல்ல மனம் திரும்பலை. ஆண்டவர் நம்மளை பார்த்தான்னு சொல்ல, ஒருவரு கூட கெட்டு போகாத, ஒருவரும் என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும்னு சொல்லி அவர் என்ன செய்யணும், இன்னும் நீடிய பொறுமையாக இருக்கிறார். மனம் திரும்பி இருக்கம்மா, இல்லை பழைய சுவாவே இருக்குதா, இல்லை நம்மத உள்ள தலைசி பார்த்து ஆண்டவரே எனக்கு மனந்திருப்பக்கூடிய கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி கர்த்தரை கேட்கணும். கர்த்தராகிய தேவன் கடைசியை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, லூக்காவின் சுவிசேஷம் 24:47
2: அன்றியும்,
1: அன்றியும்
2: மனம் திரும்புதலும்,
1: மனம் திரும்புதல் பார்த்தீங்களா, அன்றியும் மனம் திரும்புதலும்
2: பாவ மன்னிப்பும்,
1: பாவ மன்னிப்பும்
2: எருசலேம் தொடங்கி,
1: எருசலேம் தொடங்கி
2: சகல தேசத்தாருக்கும்,
1: சகல தேசத்தாருக்கும்
2: அவருடைய நாமத்தினாலே,
1: அவருடைய நாமத்தினாலே
2: பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது,
1: பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது பார்த்தீங்களா, அவர் நாமத்திலுமே தன் ஒவ்வொருவரும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு பற்றி தான் பிரசங்கப்பட வேண்டியது அப்படி சொல்றாரு. 48
2: நீங்கள்,
1: நீங்கள்
2: இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள்.
1: சீசர்கள் தான் அவங்க மற்றவங்களுக்கு சாட்சியா இருந்தாங்க. ஒரு காலம் மீன் பிடிக்க போனாங்க, நாங்களே இப்படி இருக்கோம், இவங்க காரியம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க மற்றவங்களை பற்றியே பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியில் சீசர்களை மணந்திருமணம், இவங்க தான் உங்களுக்கு சாட்சியாக இருக்கன்னு சொல்கிறாரு. அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் கூட மனம் திரும்ப வேண்டும், பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை பற்றி தான் பிரசங்கம் பண்ணப்படுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. கடைசியாக நம்ம எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், அது பழைய சுபாவம் நம்ம விட்டு மாறணும். ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தால் எப்படி இருக்காங்களா, புது சிற்றியன் பழையவல்ல, பழைய காரியம் பழைய சுபாவம் நம்ம விட்டு ஒளிந்து போனோம். புது ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாக, பழையவெல்லாம் என்ன செஞ்சிருச்சான், ஒளிஞ்சு போய் எல்லாம் புதிதான். என்ன நம்ம வாழ்க்கையில் எல்லாம் புதிதாகணும். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நீ மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. இதற்கு ஆண்டவரை வார்த்தை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம செவிக்க போகிறோம். செவிப்பிக்கலாமா? ஸ்தோத்ர ஆண்டவரே, மீன் அஞ்சோடு மீ துதிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, மெய் போற்றுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம். அனுகிற சுவாமி ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சம்மான் தேர்லி சந்தோஷ தேர்லி ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாச்சு பேய்க்கிறோம். கேளுங்க, உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்குன்னு சொன்னீங்களாண்டவரே. நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுறோம். இந்த மகிழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு மக்களையும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப வேண்டும்னு செபிக்கிறோம். மகிழ்ச்சி தர முடியாது செபிக்கிறோம். கத்தோடி மகத்தமில் நாம் அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறையா. அவங்கள பலப்படுத்துங்க, அந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், குணப்படாத மக்கள் குணப்படணும், பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் செய்யுள்ள சாட்சியாக மாற்றும் ஐயா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க சப்பா. மந்திரம் செய்வனையும் பெல்லிசனிங்களை உடைத்து போடும், பிசாசுங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தரணும், கடன் பிரச்சனை மாறணும் ஐயா. அவங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும்னு செப்பிக்கிற ஐயா. பிரிந்து குடும்பம் அணைக்கணுமையா, சமாளம் இல்லாத குடும்பத்தில் சமாளத்தை தரணும் ஐயா. அப்பாமே துதிக்கிறோம், அறிந்து கொள்ளமே அன்றிக்கொள்ள கிருவச்சியங்களை செபிக்கிறோம். தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்கும் மக்களை வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்கணும். ஆத்மா கண்களை திறந்து விடுங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பாமே ஸ்தோத்திரம், செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைமை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க சப்பா. அண்டு ஒரே உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்தில் காணப்படுற எல்லா பிரச்சனையும் மாற வேண்டும் ஐயா. எல்லாரும் அதிசயங்களை செய்ய வேண்டும், எல்லார் வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா செய்ய வேண்டும் ஐயா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே மே துதிக்கிறோம். ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிக்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்ட சந்தோஷமா இருங்க.
3: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
3: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரி மாணவரே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்கள் பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை

0: கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
1: இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்புணையர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 40 வசனத்தின்படி, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி, இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நெல்கிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் PARB0COONOO, அக்கவுண்ட் நம்பர் 10910100000229. மே காட் பிளஸ் யூ.
4: எங்களின் ஏசிலம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/8

எக்லாமாப்பா, தீமை செய்ய நாடுது எந்தன் திருக்கு நெஞ்ச மாண்டவரே. திருக்கு நெஞ்சத்தை சரிப்படுத்தும் ஐயா. திருக்கு நெஞ்சமே என்னுடைய மருள் தீர்க்கும் தஞ்சமே, என் உள்ளத்தில் இருக்கின்ற காரியர்களை அப்புறப்படுத்தி போடும் அப்பா. என் மனக்கண்ணை திறந்து விடும் ராஜா, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி வாய் திறந்து இணைந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா?

0: ஹலிலூயா. அவர் என்னென்ன நம்ம வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறாரு, என்னென்ன அர்த்தம் செஞ்சிருக்கிறார். அந்த செய்திகளை என்ன செய்யணும், சன்னகுலுக்கில் என்ன செய்யணும், பிரஸ்தாப்படுத்தணும். என் வாழ்க்கையில் மற்ற அம்மா இல்லை, அப்பா இல்லை, கண்பார் இல்லை, எனக்கு ஒவ்வொரு நாள் வழி நடத்திக்கிட்டே இருக்கார். அதை போய் மற்றவங்களுக்கு சொல்லணும். ஹலிலூயா. அவர் செய்திகளை என்ன செய்யணும், சன்னங்களுக்குள்ள பிரஸ்தாப்படுத்தணும். நம்ம காண்டல் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் மற்றவங்களுக்கு சொல்லணும், பிரஸ்தாப்படுத்தணும். நம்ம சாட்சி சொல்ல பயப்படுறோம், நமக்கு செய்த நன்மைகளை எல்லாருக்கும் நம்ம ஜனங்களுக்குள்ள பிரஸ்தாப்படுத்தணும். 68:34
1: தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள்.
0: தேவனுடைய வல்லமை என்ன செய்யணும், பிரசித்தப்படுத்தணும். அவருடைய வல்லமை பிரசித்தப்படுத்தணும். அவர் வல்லமை எத்தனையோ தரம் குணமாக்கி இருக்கிறாரு. அந்த வல்லமை எல்லாருக்கும் பிரசித்தப்படுத்தணும். அவர் நமக்கு வாழ்க்கையில செய்த நன்மைகளை எல்லாருக்கும் சொல்லணும். அதை நம்ம அடக்கி வைக்க கூடாது. நம்மளால முடிஞ்சா சமை வாய்த்து அதன் சொல்ற சமை வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் சுவிசேஷம் என்ன செய்யணும், சாக்கிரதையா பிரசங்கம் பண்ணணும். அப்புறம் கர்த்தரை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். நற்செய்திய அறிவிக்கிற காலம் யாராருக்குள்ள நம்ம சொல்றோம், யோசித்து பாருங்க. சொல்றீங்களா, எத்தனை பேருக்கு சொல்றீங்க? 66:16
1: தேவனுக்கு பயந்தவர்களே,
0: தேவனுக்கு பயந்தவர்களே,
1: நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள்.
0: நீங்க எல்லாரும் வந்து கேளுங்கள்.
1: அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன்.
0: அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். நம்ம ஆத்மாவுக்கு எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறாரு, அதை நம்ம மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். என்ன செய்யணும், இவைகளுக்கெல்லாம் தப்பி மனசுக்கு மரம் முன்பாக நிற்க பாத்திர உழைப்பணும். என்ன செய்யணும், எப்பொழுதான் சோமணும். ரெண்டாவது என்ன செய்யணும், கொஞ்ச காலத்துடைய கோபம் பற்றி அவர் அண்டி கொள்ற யாவரும் பாக்கியவன். அந்த கோபம் கத்துடைய கோபம் பற்றி எறிவிற்குள்ளாக்க என்ன செய்யணும், அவரை முழுமையா அண்டி கொள்ளணும். மூணாவது என்ன செய்யணும், இது நற்செய்தியை அறிவிக்கினாள் ராக்கள் வருது. அப்பெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. கடைசியாக வெளிப்படுத்தும் விசேஷம் 3:10
1: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை,
0: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை
1: நீ காத்து கொண்டபடினால்,
0: காத்து கொண்டபடினால்
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை,
0: பூமியில் குடியிருக்கிறவர்களே
1: சோதிக்கும்படியாக,
0: சோதிக்கும்படியாக
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்,
0: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
1: வரப்போகிற,
0: வரப்போகிற
1: சோதனை காலத்திற்கு,
0: சோதனை காலத்திற்கு
1: தப்பும்படி,
0: தப்பும்படி
1: நானும் உன்னை காப்பேன்,
0: நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. நான்காவது என்ன செய்யணும், ஒரு காதல கேட்டு ஒரு காதல விட்டுட்டு போக கூடாது. வாசிக்கணும், வசந்தம் இதை துவைச்சு காத்து கொள்ளணும். அப்ப சோதனை காலத்தில் தேவன் நம்மளை எந்திரிச்சிருவோம், அந்த வசந்த வச்சு நம்மள காத்து கொள்வார். சோதனை வரும்போது நம்ம எப்படி இதுல தப்பிக்கணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வசனத்து மூலம் நம்மளோட பேசுவார். சோதனை காலத்துல நம்ம தப்புன்னு சொன்னா என்ன செய்யணும், வசந்தம் இதயத்தில் வச்சு நம்மளை காத்து கொள்ளணும். அல்லேலூயா. வசந்த நம்ம உள்ளத்தை வச்சு காத்து கொள்ளணும். ஒரு நாள் வசனத்தை வாசிக்கணும், வாசித்து வாசித்து உள்ளத்தில் காத்துக்கொள்ளணும். அதுங்க சொல்ற யாக்கோபின் புஸ்தகம் 1:22
1: அல்லாமலும்,
0: அல்லாமலும்
1: நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு,
0: நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு
1: திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல,
0: திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல
1: அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள்,
0: அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். திருவசனத்தை கேட்கிற மாத்திரம் இல்ல, அதன்படி நான் என்ன செய்யணும், திருவசனத்தின்படி என்ன செய்யணும், செய்யவர்களா இருக்க வேண்டும். வசனத்தை நம்ம உள்ளத்துல வச்சு நம்ம வசன நம்ம உள்ளத்துல தான் அது முடி நம்ம செய்ய முடியும். வசனத்தை ஒவ்வொரு நாள் உள்ளத்துல வச்சு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். காத்துட்டாதான் நம்ம இந்த வசனத்துப்படி நடக்கிறோமா இல்லையான்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா. வசனம் மிக மிக அவசியம். லூக்கான சுவிசேஷம் 8:15
1: நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள்,
0: நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள்
1: வசனத்தை கேட்டு,
0: வசனத்தை கேட்டு
1: அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே,
0: உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே
1: காத்து
0: காத்து
1: பொறுமையுடனே பலன் கொடுக்கவர்களாய் இருக்கிறார்கள்.
0: பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களுக்கு அந்த வசனத்தை எங்க காத்துக்கணுமா, உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் வைத்து காத்துக்கொண்டு என்ன செய்யுமா, பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். அல்லேலூயா. வசனத்தின் நன்மையும் நம்ம இறுதி நன்மையும் உண்மையான இதயத்துல இந்த தேவனுடைய வசனத்தை காத்து நடக்கும்போது நினைச்சு அப்பதான் பொறுமையோடு பலன் கொடுக்க முடியும். வசன மக்கள் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. வசந்த காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. வசந்த காத்துக்கொள்ளணும். முத பார்த்தோம் ஆண்டவரை இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ணுறது, என்ன செய்யணும், எப்பொழுதான் சவுமன் கொடுத்து. ரெண்டாவது அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது நற்செய்தி அறிவிக்க வேண்டும். நான்காவது நம்ம வசனம் தேவனுடைய வசனத்தை இதயத்தில் வச்சு காத்துக்கொள்ள வேண்டும். நீதிமொழியின் புஸ்தகம் 4:21
1: அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக.
0: அந்த வசனம் என்ன செய்யக்கூடாது, நம்ம கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக.
1: அவைகளை உன் இருதயத்துக்குள்ளேயே காத்துக்கொள்.
0: அந்த வசனத்தை எங்க வச்சு காத்துக்கணுமா? நம்ம இருதயத்துக்குள்ள காத்துக்கணும். லூக்கா செய்தியில் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துதான் சொன்னாரு, இங்க சாலமோன் சொல்லியிருக்கிறாரு. நம்ம வசனத்தை எங்க வச்சு காத்துக்கணுமா? நம்ம இதயத்தில் வைத்து காத்துக்கொள்ள வேண்டும். வசனத்தை மறக்கக்கூடாது. ஒரு கால கேட்டு மற்றொரு கால விட்டுறக்கூடாது. பைபிள் எல்லாரும் எடுக்கணும். அதுதான் சொல்றது, பைபிள் எல்லாரும் எடுங்க எடுங்கன்னு சொன்னா நிறைய பேர் பைபிளே எடுக்கிறது இல்லை. பைபிள் நம்ம உள்ளத்தை வச்சு காத்துக்கொள்ள வேண்டும். 119 சங்கீதம் 9 வசனம்.
1: வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்?
0: வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்?
1: உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால்தானே.
0: உங்களுடைய வசனத்துப்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனாலே தானே. வசனம் நமக்குள்ள இருந்தா தான் தன்னை காத்துக் கொள்ள முடியும். வாலிபன் மாத்திரல, வயசானவங்களும் சரி எப்படிப்பட்டவங்களும் சரி, தேவனுடைய வசனத்தை உள்ளத்துல வச்சு காத்திருந்தா தான் அதை மணியை சின்ன வழிய சுத்தம் பண்ண முடியும். அதுங்க 11 வசனம் கரெக்டா சொல்றாரு பாரு. 11 வசனம் பாருங்க.
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு,
0: கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு,
1: உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: உமது வாக்கை என் இருதயத்துல வைத்து வைத்தேன். கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யக்கூடாது. ஆண்டோட வார்த்தை எங்க இருக்கணும்? இருதயத்துல இருக்கணும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்க என் இருதயத்துல உடைய வாக்க வைத்து வைத்தேன். வசனம் தான் நம்ம நம் பாவம் செய்ய, கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்ய முடிய காத்துக்கொள்ள முடியாருமா? நம்மளை வசனத்தை வாசிக்கிறதுமா தெரியல. நம்ம இதயத்தில் காத்துக்கொள்ளணும். வசனத்தை வாசித்துட்டு விட்டுறக்கூடாது. ஏதோ சர்ச்சைக்கு வந்துட்டோம் போயிட்டோம்னு இருக்கக்கூடாது. வசனத்தை நம்ம இதயத்தில் வைத்து காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தான் சோதனை காலத்தில் தப்ப முடியும். அதுதானே சொன்னாரு வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 வசனம்.
1: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை,
0: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை
1: நீ காத்து கொண்டபடினால்,
0: காத்து கொண்டபடினால்
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை,
0: பூமியின் குடியிருக்கிறவர்களை
1: சோதிக்கும்படியாக,
0: சோதிக்கும்படியாக
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்,
0: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
1: வரப்போகிற சோதனை காலத்திற்கு,
0: சோதனை காலத்திற்கு
1: தப்பும்படி,
0: தப்பும்படி
1: நானும் உன்னை காப்பேன்,
0: நானும் உன்னை காப்பேன். பாத்தீங்களா, ஆண்டோடு வாசன் நமக்குள்ள இருந்தா கத்துற அந்த பூச்சக்கரத்து வரப்பாரு. சோதனைக்கு காலத்துல அவர் நம்மள காப்பாரு. முதல்ல என்ன செய்யணும்? இனி சம்பவிப்பாரு. இவைகளுக்கு எல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க என்ன செய்யணும்? பாத்திரம்னா என்ன படும்னா எப்போதும் சோமனு. ரெண்டாவது, கொஞ்ச காலத்துல அவர் கோபம் பச்சேரிப்பது அண்டி கொள்றவங்க பாக்கியவான்கள். மூன்றாவது, இந்த காலம் என்ன காலம்? நச்சேரி அறிவிக்கும் காலம். நம்ம மட்டும் இயேசு அறிஞ்சா போதாது. நம்ம அறியாத மக்கள், பக்கத்து வீடு, நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் இயேசு பத்தி நம்ம சொல்லணும். அல்லேலூயா. 4வது, வசனத்தை இதயத்துல வைத்து வைக்கணும். கர்த்தருக்குரியமா பாவம் செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள இருந்தாதான் கர்த்தருக்குரியமா நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அதை மூக்குரோதமா நம்ம பாவம் செய்ய படிக்க வார்த்தை என் இதயத்துல வைத்து வைத்தேன். ஆண்டவருடைய வசனம் நம்ம உள்ளத்துல இருக்கணும். கர்த்தர் நம்மளை காத்துக்கொள்ள, கர்த்தர் ஒப்பு குடிச்சாம போடுமா? ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா, இந்த உலகம் கடைசி நாளில் வாழ்றோம், என் கையை பிடிச்சிக்கோங்க. நாம கையை பிடிச்சா பிடிச்ச விட்டுருவேன்டவரே. என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா, எனக்கு இறங்குமாப்பா, என்னை கைவிடாதீங்கன்னு சொல்லி கண்ணீரோடு புலம்பி செவிப்பேமா.

0: வாழ்கின்ற நாட்கள் கடைசி நாட்கள். நாம் தேவ செய்தியிலே கேட்டது போல இனி காலம் செல்லாது, இந்த நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவனும் கிரிய செய்யக்கூடாத ராகாலம் வருகிறது. ஆகவே இந்த கடைசி காலத்திலே நின்று கொண்டிருக்கிற நாம் இனி சம்பவிக்கப்போற எல்லா தீமைகளுக்கும் தப்பித்துக் கொள்ளும்படிக்கும், மனிதகுமாரனாக இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக நிற்கும்படிக்கும் நாம் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்பதாக கர்த்தர் நம்மோடு கூட நல்ல பேசி இருக்கிறார். அப்பா, எப்பொழுதுமே ஜபிக்க எனக்குள்ள ஜப ஆவியை இன்றைக்கு ஊற்றும். அப்பா, இரவு பகலாக நான் ஜபிக்கணும், நேரம் காண பார்க்காம ஜபிக்கணும். அந்த ஜப அக்னியை, ஜப ஆவியை, விண்ணப்பங்களின் ஆவி எனக்குள் ஊற்றும் அப்பா என்று சொல்லி கேட்போமா? இரண்டதாய், கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றியறிய போகிறது, அவர் அண்டிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டோம். ஜனங்கள் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டார்கள். அழைக்கும் கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொள்வோம் அன்பானவர்களே. மூன்றாவதாக, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளாக ஒரு இரவு காலம் வரப்போகிறது, எங்கும் நற்செய்தி அறிவிக்க முடியாத ஒரு காலம் வரப்போகிறது. அதற்குள்ளதாக நாம் கர்த்தரின் நித்திய சுவிசேஷத்தை, அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்க வேண்டும். அவர் வல்லமையை பிரசித்தப்படுத்த வேண்டும், அவர் செய்கையை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்த வேண்டும். தேவன் நம் ஆத்மாவுக்கு செய்ததை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டோம். ஆண்டவரே, அப்படி நான் எல்லாருக்கும் உடைய வார்த்தைகளை அறிவிக்க எனக்கு கிருபை கொடும் என்று சொல்லி வாய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாம் அன்பானவர்களே. தேங்க்யூ லார்ட். தகப்பனே, கிருபை எங்கள் மீது இறங்கட்டும். ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. தகப்பனே, கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நான்காவதாய், வசனத்தின் படி, கர்த்தரின் வசனத்தை நாம் காத்துக்கொள்ளும் பொழுது, பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நாம் காத்துக்கொள்ளும் பொழுது, நம் இருதயத்திலே வைத்து அவற்றை காத்துக்கொள்ளும் பொழுது, அந்த வசனத்தின்படி நம்மை நாம் காத்துக்கொள்ளும் பொழுது, இனி பூமி முழுவதும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படிக்கு தேவன் நம்மை பாதுகாப்பா. அந்த வசனத்தை என் உள்ளத்தில் எழுதும் ஆண்டவரே. அந்த வசனத்தின்படி நான் என்னை காத்துக்கொள்ள கிருபை தாரும் என்று சொல்லி வாய் திறந்து ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசம் செய்கின்ற நல்ல ஆண்டவரே, அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, அம்மை துதிக்க கொடுத்த நல்ல வசனங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இது பயங்கரமான கடைசி காலம், இனி காலம் செல்லாது என்று நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. நாட்கள் பொல்லாதவையில் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களோடு பேசினீரே. இந்த கிருபையின் கால் பயன்படுத்திக் கொள்ள அனுக்கிரகம் தாரும். ஒருவரும் கிரிய செய்யக்கூடிய ராக்காலம் வருகிறது என்று சொன்னீரே அப்பா. எங்கள் கரங்களை பிடித்து நடத்துங்கப்பா, நடத்துங்க. எப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணி நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் நேரத்தை ஒதுக்கி நேரம் காலம் பார்க்காமல் ஜெபிக்க இந்த ஜப ஆவியை எங்கள் மீது, எங்களுக்குள்ளே கர்த்தர் ஊற்றுவீராக. உண்மை அண்டிக் கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தருவீராக. நினைச்சி அறிவிக்கிற நாளிலே எல்லா ஜனங்களுக்கும் அன்பை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர்தானே எங்களை ஆட்கொள்ளும்படிக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு அந்த கிருபையை தாரும் அப்பா. அவர் வேத வசனத்தை எங்கள் உள்ளத்தில் வைத்து காத்துக்கொள்ளவும், அந்த வசனத்தின்படி எங்களை நாங்கள் காத்துக்கொள்ளவும், எங்களுக்கு அந்த பாக்கியம் தாரும். கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அந்த வசனத்தின்படி செய்கிறவர்களாயும் இருக்க அப்பா கிருபை கொடுக்கும் அப்பா. அந்த வசனத்தை கேட்டு தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் எங்கள் கரம், இயேசுவின் கரம் தொடுமுடிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தி கொடுத்தாக்க இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும், ஆசீர்வதிங்க. நீங்க செய்ய போவதற்காக உமக்கு நன்றி அப்பா.
1: செம்மையும் உண்மையான நிலமாய் உள்ளத்தை மாற்றுமாண்டு பரிசுத்தால் நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க, தூயாவில் நிரப்புங்க. ராஜாமை துதிக்கிறோம், துதிக்கிறோம். என்ன பலவீனத்தாலும் இருந்தாலும் குடமாக்க, என்ன நோயிடு இருந்தாலும் குடமாக்க, எந்த மந்திரம் செய்வனிருந்தாலும் அழித்து நிர்மலமாக்கி செவிக்கிறவாண்டவர. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாக மக்கள் திருமணம் நடக்கணும் சப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை தரணும், சமாளம் இல்லாத மக்கள் சமாளித்து தரணும். கடன் கஷ்டங்கள் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க, வீடு கட்டமிட தடைகளை மாற்றி போடுங்க. சமானம் சந்தோஷத்தை தாரும். தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேசில் இருக்க மக்களை வெற்றி தாங்க, உன்னத பழத்தில் இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க. படிக்கிற பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், மகத்தான காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கனமாக்கி செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்பநாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க, நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 8144192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமார் வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை, உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமோ ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம். இலவசம்தான். அதே போல் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்கள் மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுகிறதா இருக்கீங்க, ஒரு உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னென்னா கூகுள் ஆப் ஸ்டோரில் போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்கள் படித்து கொள்ளலாம். தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில் படிக்கலாம், தெலுங்கில் படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம்.
4: அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகனா ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகம் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதில் வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கிறதுனால இப்போ நெட்டெலாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குகிறோம், நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்கள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கொண்டா நீங்கள் சகோதரின் செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேரில் பைபிள் இருக்கிறது, நீங்கள் வாசிக்கலாம் கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணால் வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடில் வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: அந்த வஸ்திரத்தை மெனுச்சைக்குள்ள பிசா திருடாது பிடிக்கிற மெனுச்சை விழித்து கொண்டு தன் மான கடப்படைக்கு வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவன். அப்படித்தானே, அன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவன். நம்ம வஸ்திரத்தை கத்தர் கொடுத்துருக்காரு, ரட்சிப்பின் வஸ்திரம் வாசித்துக்கொள்ள பாருங்க. யாசாயா 61:10
1: மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும்,
0: மணவாளன் தன் ஆபரணங்களால் அலங்கரித்துக் கொள்வதற்கும்,
1: மணவாட்டின் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும்,
0: மணவாட்டி தன் நகையினால் சிங்காரித்துக் கொள்வதற்கும்
1: ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி.
0: நமக்கு என்ன வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு? ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி
1: நீதியின் சால்வை எனக்கு தரித்தார்.
0: எனக்கு என்ன கொடுத்திருக்காரு? நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்கள் உடுத்தி என்ன கொடுத்திருக்கிறாரு? நீதின் சாலுவே கொடுத்திருக்கிறார். அதை தான் அவன் திருட பார்ப்பான் பிசாசு. அதான் சொல்லு, தன்மானம் காணப்படாத பிடிக்கி தன் வஸ்திரத்தை காத்து கொள்கிறவன் பாக்கிவான். திருடா திருட எப்பா எப்படா இவங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதின் சாலுவை எப்படா திருடான்னு தான் பிசாசு ஆனவன் அலைஞ்சிட்டே இருக்கான். நம்மளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? அவனுக்கு நம்ம இடம் கொடுக்கூடாது. அதான் கத்துடைய வேதஞ்சல், பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் படாமல் இருங்க. பிசாசு எதுக்கு வர வாசித்து பாருங்க. லூக்கால் விசேஷம் 10:30
1: இயேசு பிரதியுத்தரமாக,
0: இயேசு பிரதியுத்தரமாக
1: ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு,
0: அவன் உடனே எதை உறிஞ்சிட்டா? வஸ்திரங்களை உரிந்து கொண்டு
1: அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்.
0: அந்த குற்றுயிரை சொல்றாங்களே பாருங்க, என்னங்க எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்க, குத்துயிரா இருக்கிற, நிம்மதியில்லாம வாழ்ந்துட்டு இருக்கிற, ஏன்டா எதா இருக்கிறோம், எப்பா வெந்தது தின்ட்டு விதி வந்து எனக்கு எதா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. அதான் சொல்லுங்க, என்ன செய்ய இவங்க என்ன பண்ணாங்க? எருசலேமில் எங்க பண்ணாங்க? எரியோக படங்க. நம்ம கூட இந்த ஒரு நாளைக்கு உள்ள காரியங்கள் உள்ள காரியங்கள்லாம் போகினாலும் நம்ம ஆத்மா என்ன செய்யணும்? நம்ம வஸ்திரத்தை நம்ம கத்தர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதின் சாலுவை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம கொடுத்த வஸ்திரத்து மேல நம்ம கண்ணா இருக்கணும். நம்ம ஏதோ உலக மக்கள் மாதிரி உலக காரியங்களை போயிடக்கூடாது. ஏன்னா பிசாசு வேலை. அதான் பரிசுத்த பவுல் எழுதுற, பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? எபேசியர் புத்தகம் 4:27
1: பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள்.
0: பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்காதீங்க. கொஞ்சம் கூட அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. எப்பா என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்னு நம்ம பார்த்துட்டே இருப்போம். நமக்கு ஒரு நாள் அவருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. நம்ம ரட்சிப்பு வஸ்திரத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு. நீதின் சாலுவை நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம அதைத்தான் சொல்லுங்க. தன்மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமா நடவடிக்கை, தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம வஸ்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வஸ்திரம், கர்த்தர் என்ன கொடுத்த வஸ்திரம், தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிற மனுஷன் அப்படித்தானே சொல்லி வசதிக்கு. மற்றவங்க வஸ்திரத்தை பார்க்க சொன்னாரா? இல்ல. என்ன சொல்றாரு? தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கிய. எங்க போனாலும் நம்ம கையில அப்படியே இயேசு கிறிஸ்துவோட நம்ம இறுதி இருக்குமானால் நம்ம தாசரத்தை தொலைக்கவே மாட்டோம். நம்ம அப்படி கொஞ்சம் இருந்துட்டாங்கன்னா அவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்களா? இவங்க ஏதாவது அவங்க வழியில் நம்ம செய்யாட்டா அவங்க ஏதாவது கோவிச்சுக்குவாங்க, அவங்களை பிரியப்படுத்தணும், இவங்களை பிரியப்படுத்தணும்னு நினைச்சோம் நம்ம வஸ்திரத்தை விளந்துருவோம். அதன் தன்மானம் காணப்படாதபடிக்கு தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். வஸ்திர காத்து நம்ம கொடுத்த வஸ்திரம் என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரமோ நீதின் சாலுவை. அது காதல் விளக்காது பிடிக்கணும். போக வேண்டிய வரும் உலக நம்ம நம்ம ஆண்டவர் அறியாத மக்களுடைய கல்யாணத்துக்கு போகணும், நம்ம சொந்தக்கார வீடு போகணும், உலக மக்களோட நம்ம ஒத்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. உலக மக்களோட என்ன செஞ்சிருக்க ஒத்து போகக்கூடாது. இப்படி செய்யணுவாங்க, அப்படி செய்யணுவாங்க, ஒண்ணுமே செய்யக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு எப்பவுமே நம்ம சிலுவையில் ஒரு கை, நம்ம கையை சிலுவையில் இருந்து கொண்டே இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 5:8
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள்.
0: நம்ம எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி. நம்ம ஆண்டு கேட்டே இருக்கணும், ஆண்டு வரையும் தெளிந்த புத்தி உள்ள இருங்கள்.
1: விழித்திருங்கள்.
0: விழித்திருக்க எப்போன்னு ஆத்மத்தில் விழிப்பு சரீரத்தில் சொல்லலாம். எனக்கா பாருங்க, நிறைய நாள் தூக்கமே வரல, நான் விழிச்சுதான் இருக்கிறேன். அந்த விழிப்பு ஆண்டு சொல்ல ஆண்டு என்ன சொல்லுறது? நம்ம ஆத்மத்தில் விழிப்பா இருக்கிற அதான் சொல்லு. தெளிந்த புத்தி உள்ள இருங்க.
1: விழித்திருங்கள்.
0: ஏனெனில்
1: உங்கள் எதிரானியாகிய பிசாசானவன்,
0: எதிராளியான பிசாசானவன்
1: கெர்ஜிக்கிற சிங்கம் போல்,
0: சிங்கம் கிடையாது, என்ன செய்ய சிங்கம் போல என்ன செய்யறானா?
1: வகை தேடி சுற்றி திரிகிற,
0: வகை தேடி சுற்றிக்கிற எங்கெல்லாம் இங்கதான் இருப்போம், அங்கதான் இருப்போம். நாங்களாம் இது சின்ன பிள்ளைகள் என்ன செய்வேன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டா இங்க பிசாசு இருக்குன்னு கத்திட்டே விடுவோம். பிசாசு இங்க இருக்குது, பிசாசு கத்திட்டே போய் சின்ன பிள்ளைங்கள அப்படி இல்ல இல்ல. பிசாசு என்ன செய்யறானா? எவன் எங்களுக்கு விழுங்கலாமா என்று சொல்லி என்ன செய்யறான்? சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு நம்ம என்ன செய்யறது? இடம் கொடுத்தாதான் வருவான். நம்ம அவனுக்கு நம்ம உள்ளத்துல அவனுக்கு இடம் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவனை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதயத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்தா நமக்குள்ள வருவான். இதயத்துல இடம் கொடுக்கலன்னு வச்சுக்க வரவே முடியாது. அதான் சொல்றாரு, விழித்திருங்க. என்ன செய்ய, தெளிந்தவர்களா இருங்க, விழித்திருங்க. எதிராளி பிசாசு எப்படி இருக்காரா, கெச்சிக்கிற சிங்கம் போல. சிங்கம் இல்ல அவன், சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி என்ன செய்யறானா, வகை தேடி சுட்டிட்டு. அவனை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவனை நம்ம தொடவே முடியாது. ஆத்மாத்திர விழிப்பு, நம்ம தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம உத்தியில நம்ம குழப்பம் சோர்வு வரும்போது தான் அவன் நம்மளை மேற்கொள்ள பார்க்கறான். நம்ம எப்பவுமே நம்ம விழிப்புள்ளவர்களா செவம் பண்ணி தூச்சிட்டே இருந்து வச்சுக்கோங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம கொஞ்சம் குழம்பிட்டேன்னா ஃபுல்லாக அவன் குழப்பிடுறான். அதுதான் முதல் என்ன செய்யணும், செவம் பண்ணி. யாருக்கெல்லாம் செவம் பண்ணும், பரிசுத்தவன்களுக்கு செவம் பண்ணும், எல்லா மனிதருக்கும் செவம் பண்ணும், ராஜாக்களுக்கு செவம் பண்ணும், அதிகாரிகளுக்கு செவம் பண்ணும். ரெண்டாவதாக பாவம் செய்ய அப்படிங்கிற மாத்தமாவ நம்ம என்ன செய்யணும், நீதிக்கேற்க விழித்திருந்து தெளிந்தலா இருக்க வேண்டும். மூன்றாவதாக தன் வஸ்திரத்தை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. என்ன வஸ்திரம் கொடுத்துருக்கு, ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சாலையை கொடுத்துருக்காரு. அது வந்து அவன் திருடி போகாதபடிக்கு நம்ம வஸ்திரத்தை என்ன செஞ்சணும், காத்துக்கணும். அதான் சொல்லு, பிசாசுக்கு இடம் கொடுக்க, இடம் கொடுத்தா தான் உள்ளத்துல வருவான். இடம் கொடுக்கலாம் வரவே முடியாது. ஹல்லேலூயா. கடைசியாக நான்காவது நம்ம என்ன செய்யணும் பாருங்க, 119:148
1: உமது வசனத்தை தியானிக்கும்படி,
0: உமது வசனத்தை தியானிக்கும்படி
1: குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும்.
0: என் கண்கள் விழித்துக் கொள்ளுது. பாத்தீங்களா, நடு ஜாமத்துல எந்திரிச்சு என்ன செய்யணும், வசனத்தை தியானிக்கணும். சங்கீதக்காரர் சொல்றாரு, குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் வசனத்தை தியானிக்க என் கண்கள் விழித்துக் கொள்ளுது. பாத்தீங்களா, அவரு கண்ணை பாத்தீங்களா, தியானிக்கிறதுக்காக அவர் கண்ணு என்ன செஞ்சிடலாம், விழித்து கொண்டிருக்கு. நம்ம மொத்தத்துல பகலையாவது தியானிக்கிற வசனத்தை, வசனத்தை தியானிக்கிறதுக்கு அவர் கண்ணு விழி, நான் விழிச்சிட்டேன்னு சொல்ல அவர் என்ன சொல்றாரு, என் கண்ணு விழித்துரு. அப்ப அந்த கண்ணு தாவிதுர, அந்த சங்கீதக்காரருடைய கண்ணு எப்படி இருக்க, விழிப்பா இருந்திருக்குது. எப்ப தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும், எப்ப ஆண்டவரோடு இருக்கணும், அந்த வாஞ்ச தாகம் விருப்பம். அதனாலதான் குறித்த சாமங்களுக்குள்ள தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறதுக்கு என் கண்கள் விழித்துக் கொண்டிருக்கு. அந்த கண்ணு நம்ம இருக்குதா, யோசிச்சு பாருங்க. நம்ம கண்ணு எதுக்காக விழித்திருக்கோம் அருமையானவர்களே? நம்மளும் ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே சங்கீதக்காரனை போல எங்க கண்ணும் உடைய தேவனுடைய வசனத்தை தியானிக்க விழிக்கணும். ஆண்டவரே பைபிள் வாசிக்க விழிக்கணும், செவிக்க விழிக்கணும். ஒன்னா சங்கீதம் 1:2-3 வசனம்,
1: துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும்,
0: துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும்,
1: பாவிகளுடைய வழியில் நில்லாமலும்,
0: பாவிகளுடைய வழியில் நில்லாமலும்,
1: பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும்,
0: பரியாசக்கார உட்கார இடத்தில் உட்காராமலும்,
1: கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து.
0: கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இருக்கும், நமக்கு பிரிய வேணும். பிரிய இருந்தா தான் நம்ம தியானிக்க முடியும். கர்த்தர் வேதத்துல பிரிய இருக்கணும். உலகத்துல எத்தனையோ காரியத்தில் கோபத்தை கேட்ட சொல்லுவாங்க, எனக்கு இதுதாங்க பிரியம், எனக்கு இதுதான் பிடிக்கும். எத்தனையோ காரியங்கள் பட்டியல் போட்டு சொல்லுவோம், எனக்கு இது பிடிக்குங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இதுதான் பிடிக்கும். ஆனா கர்த்தர் வேதம் நமக்கு என்ன சொல்லுது, கர்த்தர் வேதத்தை மேல என்ன செய்யணுமா, பிரியமா இருந்து
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
0: பாத்தீங்களா, கர்த்தருடைய வேதத்தின் மேல நம்ம பிரிய வேணும். பிரிய இருந்து இரவும் பகலும் ஒரு வேதத்தின் மேல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். அவன் நீர்க்கால உடம்பு நடப்பட்டு தம் காலத்துல தம் கழிந்து இளைவதா இருக்கும் மரத்தை போல இருப்பான். செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் நம்ம செய்வது வாய்க்கல, நம்ம ஏன் செய்வது வாய்க்கல, நம்ம எது மேல பிரியமா இருக்கிறோம். எனக்கு அவங்க பிரிய, இவங்க பிரிய, எனக்கு ரொம்ப இஷ்டம் அவங்க தான், அவங்க எனக்கு இந்த காரியம் தர பிரியும். பட்டியல் போட சொன்னா ஒவ்வொருத்தரும் பட்டியல் நிறைய போடுவோம் இல்லையா. ஆனா சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தர் வேதத்தின் மேல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீர்க்காலில் ஓரமா நடப்பட்டு தம் காலத்துல தம் கடிதந்து இலைபுதராத மரத்தை போல இருப்பான். செய்வதெல்லாம் வாய்க்கும், அது தடையே இல்லை. அதை தடைச்ச எந்த பிசாசுக்கும் அதிகாரமே கிடையாது. அப்படிப்பட்ட வாஞ்ச நம்ம அதுக்கு அப்படி சொல்ல, அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க பேசினாங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க, அவங்க தான் பிடிக்கும், இப்படி எத்தனையோ பட்டியல் போடுவோம். ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தருடைய வேதத்தினால் பிரியமா பிரியமா இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்க்கால ஓரமா நடப்பட்டு தம் காலத்துல தம் கடிதந்து எல்லை உதராத மரத்தை பலன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம் வாழ்க்கையில செய்வதில் வாய்க்கலையா, எனக்கு எந்த இடத்தாலும் தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அருமையான சங்கீதக்காரன் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்க வேண்டும். எப்போது அவர் தியானமா இருக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். அதான் 119 சங்கீதம் 97 தாகமா இருக்கீங்களா? நிறைய பேர் டிவியில வசனம் சத்தி வந்தா கூட அதை மாத்திடுவாங்க, மாத்திட்டு பாட்டு கேட்பாங்க. அவங்க என்ன படம் கட்டியிருக்காங்க, எப்படிலாம் இருக்கிறாங்க அதை பாடுவாங்க. அவங்க எப்படி கையாசிக்கிறாங்க, என்ன பண்றாங்க அதை பாடிய பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா சங்கீதக்கார் சொல்றாரு, வேதத்துல நானு எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுது அதுதான் என்னுடைய தியானம். அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில் என்ன தியானமா இருக்கிறோம், நமக்கு எது பிரியமா இருக்குது யோசித்து பாருங்க. நம்ம பிரியமா இருக்கு தேவனுடைய வசனத்தை கேட்க, நம்ம கண்கள் பிரித்த சாமத்தில் நம்ம கண்கள் விழித்துக் கொள்ளுகிறதா, இல்லை எது மேல நம்ம பிரியமா இருக்கிறோம், எது தானே வாஞ்சா இருக்கிறோம். அவருக்கு வேதத்தில் அவ்வளோ ஒரு வாஞ்சா, அவ்வளோ ஒரு பிரியும். அதனால தான் சொல்லி குறித்த சாமத்தில் என் கண்கள் விழித்து கொள்ளும். வசனத்தை கேட்காட்டா, வசனத்தை வாசிக்காட்டா, மனசில் ஒரு உள்ளத்தில் ஒரு பாரமாக இருக்கும். உங்களுக்கு அந்த பாரம் இருக்குதா யோசித்து பாருங்க. இல்லைன்னா ஆண்டுகிட்ட கேளுங்க. வேதத்தை வாசிக்கிறது அவர் கண்கள் விழித்து கொள்ளுகிறான். நடு சாமத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. கத்திரி உப்பு கொடுப்போம், ஆண்டவரே என்னை மாற்றும் ஆண்டவரே, செபிக்கிறதுக்காக என் கண்கள் நான் விழிப்பா இருக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தவான்களுக்கு, ராஜாக்களுக்கு, அதிகாரம் யாவருக்கு, எல்லா சனங்களுக்காக செபிக்கிறதுக்காக நான் விழிப்பா இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு அந்த விழிப்பை தாரும். பாவம் செய்யபடி நான் ஆத்மா காத்துக்கொள்றதுக்கு நீதிக்கேற்க என் கண்கள் தெளிவா இருக்கிற ஆண்டவரே, என்னை மாற்றும். நீர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீர் கொடுத்த நீதியின் சால்வியை காத்துக்கொள்ள எனக்கு விழிப்பை தாரும். 119:92
1: உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால்,
0: சங்கீதக்காரர் சொல்றாரு, உமது வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இராதிருந்தால்
1: என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன்.
0: என் துக்கத்திலே அழிந்து போயிருவேன். பாத்தீங்களா, கர்த்தரி வேதம் தாங்க மன மகிழ்ச்சி. அப்படி இருந்தா உங்க வாழ்க்கையில் எந்த குறையுமே வராது. உங்க வாழ்க்கையில சகல ஆசிரியர் தேவர் சம்பூர்ணமா கொடுப்பார். வேதத்தின் மேல பிரியமா இருந்தா அதுதானே மன மகிழ்ச்சி ஆக்கி கொள்வோமானால் கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு எந்த குறை இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிரியர் வல்லவராக இருக்கிறார். முதல் நம்ம என்ன பரிசுத்தவான்களுக்கு செபிக்கணும், எல்லா சடங்களுக்கும் செபிக்கணும், ராஜாக்களுக்கு செபிக்கணும், அதிகாரிகளுக்கு செபிக்கணும். ரெண்டாவதாக என்ன செய்யணும், நம் பாவம் செய்வடிக்கு நம்மளுக்கு என்ன செய்யணும், ஆத்மாவை காத்துக்கொள்ளணும், நீதிக்கேற்க விழிப்பா இருக்கணும். மூன்றாவதாக வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள விழிப்பா இருக்கணும். தேவனுடைய வசனத்தை தியானிக்க நம்ம குறிப்பிட்ட சாமத்தில் நம்ம விழித்துக்கொள்ளணும். நாள் முழுது அதுதான் என்னுடைய தியானம். நம்மளுடைய வேதத்தில் எவ்வளவு பிரியமா இருக்கேன், அந்த மாதிரி இருந்தால் நமக்கு வாழ்க்கையில் கர்த்தர் எந்த குறையும் இல்லாதபடிக்கு நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பது உறுதி.
1: நாம் எழுந்து நின்று இந்த கடைசி நேரத்தில் கர்த்தருடைய கரத்தில் நம்மை நாம் அர்ப்பணம் செய்து நாம் ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் நல்லவர், பெரியவர், நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். விழித்தெழு சபையே என்று சொல்லி நம்மை பார்த்து அழைக்கிறார். மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குகிறது, காட்டுப்புறாவின் சத்தம் நம் தேசத்திலே கேட்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கின்றார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்த்து நம் ஜெபங்களை ஏறெடுப்போமா? ஆம், நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். எல்லா மனிதர்களுக்காகவும், ராஜாக்களுக்காகவும், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காகவும், சகல பரிசுத்தமானவர்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு கேட்போமா? ஆண்டவரே, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிப்பதற்கு அந்த ஜெபத்தின் ஆவியை, விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபையை, விழிப்புள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தயவாய் கிருபையாய் தாரும் என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து கேட்போமா? ஹல்லேலூயா. மை திறந்து சொல்லுங்க, அந்த விழிப்புள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரெண்டாவது, பாவம் செய்யாமல் இருக்க விழித்திருக்க வேண்டுமா? ஆம், நீ பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ப, நீதியாக இயேசுவுக்கு ஏற்ப விழித்துக் கொண்டு தெளிந்தவளார் என்று சொன்னார். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை என்று சொன்னாரே. அதை நோக்கி கேட்போமா? பாவம் செய்கிற ஆத்மா சாகும். எனவே ஆவியானவர் நமக்குள் வைக்கப்படும் பொழுது நாம் உயிரடைவோம் என்று கேட்டோம். சொல்லாமா? ஆண்டவரே, நான் பாவத்தில் ஒருபோதும் நாம் மடிந்து போயிடக்கூடாது, மறித்து போயிடக்கூடாது, எனக்குள்ள ஆவியானவரை வைத்தருளும் ஆண்டவரே. ஜெபிங்க, ஜெபிங்க, எல்லாரும் கேட்போம். அப்பாவும் செய்யாம நான் விழித்திருக்கணும். மூன்றாவது, கர்த்தருடைய வஸ்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம், வெண் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், அலங்கார வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், துதியின் வஸ்திரத்தை நாம் காத்துக்கொள்ளும்படி விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோமே. ஆண்டவரே, நான் எப்பொழுதுமே விழிப்பாயிருக்க எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. வஸ்திரம் என்னை விட்டு எடுக்கப்படக்கூடாது ஆண்டவரே. இந்த வஸ்திரத்தை எப்படியாவது நான் காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்ப கல்லூர் கையில் அகப்படக்கூடாது ஆண்டவரே. எந்த உலகத்தினுடைய கடந்து சென்றாலும் கூட ஐயா நான் கண்ணும் கருத்துமா என் வஸ்திரத்தை நான் கவனித்துக் கொள்ள எனக்கு அந்த கிருபை தாரும். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கேட்போமா, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தயவாய் தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, சாத்தானுக்கு இடம் கிடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கேட்போமா, எல்லாரும் கேட்போமா. அடுத்தபடியாக கடைசியாக நாம் கேட்டோம், கர்த்தருடைய வசனத்தை தியானித்துக் கொள்வதற்கு நம் கண்கள் விழிப்புள்ளதாக இருக்க வேண்டும். ஆம், தாவீதின் கண்கள் விழித்துக் கொள்ளுமாம். தியானம் செய்வதற்கு தூங்கிக் கொண்டிருந்தாலும் தானாக ஒரு கண்கள் விழித்துக் கொள்ளுமாம். ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தாரும். அப்பா என் கண்ணை திறக்க முடியாதபடி தூக்கம் வந்து விடுகிறதே. ஐயா என் கண்கள் திறந்து வசனத்தை தியானிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாரும். நாள் முழுதும் வேத வசன தியானமா இருக்கணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவோமா. தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த பிதாவே, இப்படி எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற திருச்சபையார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தயவு கூர்ந்து பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஜனங்கள், டிவியில பார்த்து கொண்டிருக்க ஜனங்கள், வெப் டிவியில பார்க்கிற ஜனங்கள், ஆண்டவர் எஃப்எம் ரேடியோ கேட்கிற ஜனங்கள், தொலைக்காட்சியில் இந்த நேரத்திலே அப்பா இதை கவனித்து பார்த்து தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டிருக்க பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் இப்பொழுது கர்த்தருடைய ஆளுகை இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, எசேக்கியேல் 37:14 சொல்லப்பட்ட அந்த உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் இப்பொழுது எனக்குள் எங்களுக்கு இதை பார்த்துக் கொண்டிருக்க, கேட்டுக் கொண்டிருக்க, இங்கு ஜெபித்துக் கொண்டிருக்க எல்லாருக்குள் வைக்கப்படுவாராக. ஆவியானவர் உள்ளத்தில் வைக்கப்படுவாராக. ஆவியானவர் விழிப்புள்ள இருதயத்தை எங்களுக்கு தருவாராக, விழிப்புள்ள கண்களை தருவாராக, விழிப்புள்ள சிந்தை எங்களுக்குள் உருவாக்குவாராக. எங்கள் இதை எப்பொழுதுமே விழித்திருக்க எங்களுக்கு அந்த கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஜெபம் பண்ண விழித்திருக்க, பாவம் செய்யாமல் விழித்திருக்க, வஸ்திரத்தை காத்துக்கொள்ள நாங்கள் விழித்திருக்க, வசனத்தை தியானம் செய்ய விழித்திருக்க எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாரும். இப்பொழுது கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய பிரசனம் எல்லாரும் இந்த இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக. ஆவியானவர் இப்பொழுது தயவு கொண்டு இறங்கி வருவாராக. இப்பொழுது தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு உள்ளங்களை, இதயங்களை அப்பா நீர் தூய்மையாக மாற்றுவீராக. ஒவ்வொரு மனதை தொடும், வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை தொடுங்க, நரம்புகள் எலும்புகளை தொடும் ஆண்டவரே. விழிப்புள்ள இருதயத்தை எங்களுக்கு அருளணும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. செய்வதற்காக கோடி நன்றிகள் அப்பா. கடைசியாக நம் அனைவரின் ஆசீர்வாதத்திற்காக அக்கா ஜெபிப்பாங்க. ஒரு நிமிஷம் அவர்களோடு இணைந்து நாம் பிரார்த்தனை எடுக்க போகின்றோம். உங்கள் கரங்களை பரலோகத்து நேராய் உயர்த்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் ஜெபங்களை எடுப்போமா.
0: எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க. அக்கில மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தேவாதி தேவனே, மை துதிக்கிறமே, அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. இந்த புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் ஆண்டா இருக்கட்டும் ஐயா. வருஷத்தை நன்மையினால முடிச்சுட்டு பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய முடிய கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்தது நன்மையான காரியத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. தடையான காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க ஆண்டவரே. புதிய ஆண்டில் புது கிருபை, புது பலன், புது சீவனை கொடுத்து ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தி உங்களோடு இணைத்துக் கொள்ள கர்ப்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுகந்திரம் சொன்னீரா. ஆண்டவர, நீங்க தான் குழந்தை பயத்தை தர முடியும் ஆண்டவர, உள்ளத்தில் வெளியிறங்கமா அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, சமாளத்தை கொடுங்க, கடன் கண்ணீர் வேதனைகள் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவர, எந்தெந்த குடும்பத்தில் குடிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் விடுதலை பெற்று உங்க நாம் மகிமைக்கென்று ஜீவிக்க இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. ஆசீர்வித்து உயர்த்துங்கிறாச்சா, தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேஸில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, வாகனம் வச்சிருக்க மக்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கட்டளட முடியாது செவிக்கிறோம், பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா, சமாளாத குடும்பத்தில் சமான் தரணும், கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிற சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அப்பா சிறு பிள்ளை நல்லா படிக்கக்கூடிய உன்னத ஞானத்தை கொடுத்தவர்களும் கர்த்தாவே அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கணும், வாலிபர்ல பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும், தேவக்கிருவே சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர், எல்லார் பேரையும் நீங்கள் சீஃப் பர்சன் எழுதிக்கோங்க, எல்லா துதி கனமாக்கி முக்கிய செலுத்துறோம், யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோ பரமபிதாவே. ஆமே.
2: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க, நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டி மூலமாக பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க, 81 44 192 192. இந்த ஜப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம், 8144192 192 81 44 192 192. இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க, இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாக வெளியே ஒழித்து போயிடுவாங்கன்னா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும், ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களில் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30780-19 மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1049-0101

0: 26224 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் acinkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: கொலோசே புஸ்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணும்? ஜெபத்துல விழித்திருக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ண சொல்றாரு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணும். பரிசுத்த பாவில இடைவிடாமல் ஜெபிச்சாராம் பாருங்களேன். கொலோசே புஸ்தகம் 1:9 அவர் சொன்னாரு, செஞ்சிருக்கிறாரு.

0: நிமித்தம்
1: இது நிமித்தம்
0: நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம்.
1: இடைவிடாமல் ஜெபம் பாத்தீங்களா, பரிசுத்தவர் சொன்னாரு, சொன்ன மாத்திர வாழ்க்கையில செய்தாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்றோம்னாரு. நம்மளும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், சிவிச்சுட்டே இருக்கணும், தூச்சிட்டே இருக்கணும். நம்ம நடந்தாலும் உட்கார்ந்தாலும் பேசினாலும் நமக்கு அப்படி செவிச்சா கூட இப்ப இருக்கிற பிரச்சனைகளுக்கு நமக்கு ஜெப நேரம் போதாது. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், எவ்வளவு காரியங்கள் நம்ம இடைவிடாம செபிச்சாலும் நமக்கு நேரம் போகாது. அல்லேலூயா, செபிக்கணும். சரி, யாருக்கு தான் ஜெபம் பண்றது அப்படின்னு நம்ம உள்ளத்துல ஒரு கேள்வி வரும். இவங்க சொல்றாரு, பரிசுத்த பவுல் சொல்றாரு, எபேசியர் புஸ்தகம் 6:18
0: எந்த சமயம்
1: சரி, துன்பமா இன்பமா, கஷ்டமா வியாதியா பலவீனமா, எந்த சமயத்திலும்
0: சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும்
1: விண்ணப்பத்தோடும்
0: ஆவியினாலே ஜெபம் பண்ணி
1: நம்ம என்ன செய்யணும், ஆவியில் அன்னி பாசல் நிறைஞ்சி. எதுக்கு நமக்கு தெரியாது இல்லையா, சில கறி எதுக்கு தான் ஜெபிக்கிறது யாரு அப்படி நமக்கு தெரியாது. அதனால சொல்றாரு, எந்த சமயத்திலும் வேண்டுதலோ
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி. ஆவியினால அன்னி பாசல் நிறைஞ்சி ஜெபிக்கணும். நமக்கு தெரியாது பரிசுத்தவனே எதுக்கு ஜெபிக்கணும், ஜெபிக்க வைங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவர் கையில கொடுத்துட்டு ஜெபிக்கணும். மன உறுதி வேணும். ஒரு நாள் ஜெபிக்கிறது, ரெண்டு நாள் ஜெபிக்கிறது இல்ல, அப்படி இல்ல. அதுக்குதான் மன உறுதி. மன உறுதியோடு ஜெபிக்கணும். ஒரு நாள் ஜெபிச்சுட்டு ரெண்டு நாளும் விட்டுறக்கூடாது. பரிசுத்தவான்களுக்காக எப்பொழுதும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜெபிச்சுட்டே இருக்கணும். அன்று எப்போ வருவாரோ தெரியாது. நம்ம பரிசுத்தவன் நிறைஞ்சி இங்க அன்னி பாசல் நிறைஞ்சி ஜெபிக்கிறதே இல்லையா நம்ம எல்லாம். ஆவில இருந்து ஜெபிக்க சொன்னா யாருமே ஜெபிக்க மாட்டேன்றோம். பரிசுத்த பவுல் நமக்கு சொல்லியிருக்காரு, எந்த சமயத்திலும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் பரிசுத்தவில மன உறுதியோடு பரிசுத்தவன்களுக்காக எப்பொழுது நம்ம ஜெபிக்கணும். அது நம்ம இந்த பரிசுத்தவன் மிஷினியர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாள் நம்ம செபிக்கணும். ஹலேலூயா ஹலேலூயா, செபிக்கணும். அப்ப செபிக்க முடியல ஆண்டோட கேளுங்க. சகரிய 12:10 சொல்லி, கிருபியின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றுவேன்னு சொல்றாரு. கேளுங்க, ஆண்டவரே எனக்கு செபிக்க முடியல, கேளுங்க.
0: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும்
1: எருசலேம் குடிகள் மேலும்
0: கிருபையின் ஆவியையும்
1: விண்ணப்பங்களின் ஆவியையும்
0: ஊற்றுவேன்.
1: விண்ணப்பத்தின் ஆவி இல்ல, விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றுவேன்றாரு. நம்ம ஏசாட கேட்கணும், ஆண்டவரே விண்ணப்பங்களாவை ஊற்றுமாண்டவரே, கிருபியின் ஆவி விண்ணப்பங்களை ஊற்றுமாண்டவரே. நான் செவிச்சுட்டே இருக்கிற பையன் செவ்வாவி ஊற்றுமுன்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் ஏசப்பாட்டை கேட்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. கடைசி நாளுக்கு வந்துட்டோம், நமக்கு செவிக்க எப்போதும் கிருபை நாவி விண்ணப்பங்களை ஊற்றுமோ ஐயா சொல்லி நம்ம கேட்டே இருக்கணும். இங்க சொல்றாரு, 1 Peter 4:7 வாசித்து பாருங்க.
0: எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று.
1: என்னாயிருச்சு, முடிவு சமயமாயிட்டு. தெளிந்த புத்தி உள்ளவர்கள்
0: ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள்.
1: தெளிந்த புத்தி நமக்கு வேணும். புத்தி தெளியாம இருந்த உலகத்துக்குள்ள இருந்தா தெளிந்த புத்தி வராது. உலக காரியத்துல மூழ்கி இருந்தா தெளிந்த புத்தி வராது. இங்க சொல்ற தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், ஜெபம் பண்ணுவதற்கு
0: ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள்.
1: ஜெபம் பண்றதுக்கு எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அன்று சொன்ன வாக்குத்தம் நிறைவேறிக்கணும் நினைக்கல. என்ன நம்ம வாக்குத்தில எத்தனையோ வாக்குத்தம் கொடுத்திருக்காரே, இன்னும் வாக்குத்தம் நிறைவேறியிலேயே எப்ப நிறைவேறும் நினைக்கல. இந்த காலத்தை நம்ம செபிக்கணும். அதான் கர்த்தடிப்பா ஒரு பக்தன் பாடிப்பாரு, காலத்தை அறிந்து வாழா விட்டால் கண்ணீர் விடிப்பாய். இதுதான் காலம் கடைசி. இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நம்ம ஆண்டவர்கிட்ட விடா அப்படியா கேட்கணும். ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும். நம்ம நிறைவேற்ற நாள் இருக்கு நம்ம ஏமாந்து போக கூடாது. காலத்தை அறிந்து வாழ விட்டா கண்ணீர் வெடிப்பாய். இந்த காலத்தை நம்ம அறிந்து வளர்ற காலம், இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. இனி என்ன செய்யாது, காலம் செய்ய நமக்கு வாக்குத்தத்து நாள் இருக்கு. வாக்குத்தத்துனால நம்ம ஏமாந்து போக கூடாது. இப்ப நம்ம செபிக்கணும். இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டேன்னா நமக்கு நாளை கிடைக்காது. நம்ம செபிக்கணும், ஆண்டவரே எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுமப்பா, நான் இன்னும் இப்படி இருக்கிறேன், எனக்கு எப்படியாவது இறங்கும் சொல்லி கண்ணீரோடு கேட்கணும். நம்ம ஜெபிக்காம இருந்துட்டா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப கேட்கணும் ஆண்டவர், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்கப்பா, நீ சொன்ன காரியங்களா நிறைவேற்றுங்க. கர்த்தர் எத்தனையோ வருஷமாயிச்சு நம்ம வாக்குத்தத்தை கொடுத்துருக்காரு. அந்த வாக்குத்தை நம்ம அப்படியே அசதியா இருந்தோம்னா நம்ம வாக்குத்தத்தை நிறைவேற்றும் நம்ம ஏமாந்து போகக்கூடாது. இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கேட்ட கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. வாக்கு பண்ணினவ வாக்கு மாறாதவர். நம்ம கேட்கணும், கேட்காம இருந்தாலும் நிறைவேற்ற மாட்டார், கேட்கணும். அதுதான் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, எசேக்கியேல் புத்தகத்துல 36:37 வசனம். வாக்குத்தத்தை நிறைவேறும்னு சொல்லி நம்ம கேட்டாதான் தருவாரு.
0: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக,
1: இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக
0: நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி,
1: நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி
0: அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும்.
1: என்ன பண்ணனா விண்ணப்பம் பண்ண வேண்டும். நம்ம ஆண்டு நம்ம கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறுக்கா நம்ம விண்ணப்பம் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவரே எத்தனையோ வாக்குத்தத்தை வாழ்க்கையில் கொடுத்தீங்க, நிறைவேற்றணும் அப்ப ஒண்ணு கூட நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்கணும். கேட்டாதான் கொடுப்பாரு. அதான் நான் அவங்க வாக்குத்தத்தை நிறைவேற என்ன செய்யணும், கத்துட்டு என்ன செய்யணும், விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இனி வரப்போற இவைகளுக்கெல்லாம் தப்புன்னு என்ன செய்யணும், ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இரண்டாவதாக ஆண்டு சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 2:12
0: கொஞ்ச காலத்திலே,
1: கொஞ்ச காலத்திலே
0: அவருடைய கோபம் பற்றி எரியும்,
1: கோபம் பற்றி எரியும்,
0: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்,
1: அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி எரியும், அண்டிக் கொள்கிற பாக்கியவர்கள். அண்டிக் கொள்கிற என்ன, அவரோடு ஒன்றரை கலக்கணும். அவரோடு ஒன்றரை கலந்துட்டோம்னா அவர் அண்டிக் கொள்ளணும். மழை வந்துச்சுன்னு என்ன செய்வோம், வீட்டுக்கு ஓடி வந்து வீட்டுக்குள்ள தங்கிடுவோம். மழை வந்துருச்சுன்னு என்ன செஞ்சிடும், வீட்டுக்குள்ள உடனே வந்து தங்கிடுவோம். வீட்டுக்குள்ள தங்கணும். வெளி மழையில இருந்தோம்னா மழை என்ன செய்யும், நம்மள நினைச்சு விட்டுரும் இல்லையா. அப்ப நம்ம என்ன செய்யறோம், மழை பெய்தா உடனே என்ன பண்ணுவோம், எப்படியாவது ஓடி வந்து குடைகளை இருக்கோ இல்லையெல்லாம் ஓடி வந்து வீட்டுக்குள்ள வந்துருவோம். அதே மாதிரி சொல்றாரு, கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றியவர் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியவான்கள். அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். இந்த அண்டிக் கொள்ற காலங்கள்ல உலகத்தோடு வத்து வாழ்ந்துட்டு இருந்தேன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. கத்து திட்டமா சொல்றாரு, கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றியவர் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியம் உள்ளவர்கள். அண்டிக் கொள்ளணும் உலகத்தை விட்டு, நம்ம ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி இயேசுக்கு ஓடி வந்துடணும். இயேசுவே நீரிடம் போகுதுன்னு சொல்லி ஓடி வந்துடணும். இந்த நாள் தான் கடைசி நாட்கள். எந்த அளவுக்கு செபிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் பார்த்த பற்றி பிடிச்சிக்கணும். அது 73:28 வாசித்து பாருங்க. 73:28
0: எனக்கோ,
1: எனக்கோ
0: தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம்,
1: எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே எனக்கு நல்ல. இந்த உலகத்துல எல்லாம் இருக்கு, எத்தனையோ காரியங்கள் இருக்கு, அது நலம் அல்ல. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் நலம் அல்ல. அவர் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதுதான் நலம். அவர் அண்டிக் கொள்ளணும், உறுதியை பிடிச்சுக்கணும், பாதத்தை பற்றி பிடிச்சுக்கணும். இது உபத்திரத்தின் காலம். இப்ப அவர் அண்டிக் கொள்ள வேண்டும், அதிகமா அண்டிக் கொள்ளணும். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருக்கதே நலம். அவர் உறுதியை பிடிச்சுக்கணும், அதுதான் நலம். அதான் நல்லது, நலம்னா என்னது, அதான் நல்லது, வேற வழியெல்லாம் கிடையாது. அவர் நண்டி கொண்டிருப்பதனால. சங்கீத புஸ்தகம் 57:1
0: எனக்கு இறங்கும் தேவனே,
1: எனக்கு இறங்கும் தேவனே,
0: எனக்கு இறங்கும்,
1: எனக்கு இறங்கும்,
0: உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது,
1: உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது.
0: விக்கணங்கள் கடந்து போக மட்டும்,
1: விக்கணங்கள் கடந்து போக மட்டும்,
0: செட்டைகளின் நிலையிலே வந்து அடைவேன்,
1: செட்டை நிலையிலே வந்து அடைவேன். விக்கணங்கள் பயங்கரமான காலங்கள். எனக்கு இறங்கும் கர்த்தாவே எப்படி கேட்கிறாரு பாத்தீங்களா, நம்ம அண்டிக்கொள்ள ஆண்டவரே, அண்டிக்கொள்ள வேண்டும். இயேசு எந்த அளவுக்கு அண்டிக்கொள்றோமோ அண்டிக்கொள்ள வேண்டும். மழை வந்து எப்படி வீடு தேடி ஓடி வர்றோமோ அதே போல அவரை நம்ம அண்டிக்கொள்ள வேண்டும். இங்க ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், லூக்கா சுவிசேஷம் 19:48
0: ஜனங்கள் எல்லாரும்,
1: ஜனங்கள் எல்லாரும்
0: அவருக்கு செவி கொடுத்து,
1: அவருக்கு செவி கொடுத்து
0: அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியா,
1: அண்டிக் கொண்டிருந்தபடியா. லூக்கா 13 சொல்றாரு பாருங்க, 13:34
0: எருசலேமே எருசலேமே,
1: நம்மள ஆண்டு அழைக்கிறார் பாருங்களேன், எருசலேமே எருசலேமே,
0: தீர்க்க தரிசிகளை கொலை செய்து,
1: தீர்க்க தரிசிகளை கொலை செய்து,
0: உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்கள்,
1: உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்கள் கல்லெறிகிறவர்களே,
0: கோழி தன் குஞ்சுகளை,
1: கோழி தன் குஞ்சுகளை
0: சிறகுகளின் கீழே,
1: சிறகின் கீழே
0: கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக,
1: கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக,
0: நான் எத்தனை தரமோ,
1: எத்தனையோ தரமோ
0: உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன்,
1: உன் பிள்ளைகளை எத்தனையோ தரம் கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன்,
0: உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு.
1: ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, எத்தனையோ தரம் கூட்டி சேர்க்க மனதா இருந்தேன், ஆனா உங்களுக்கோ மனதெல்லாம் போயிடுச்சு. நாம ஆண்டவரு எத்தனையோ தண்ணி கூப்பிட்டீங்க ஆண்டவரு. கோழி எங்கூர்லாம் நாங்க பாத்திருக்கோம், கோழி பறந்து வந்துச்சுன்னா கோழி அனுப்பிச்சு கொக்க கொக்க கொக்கன்னு கூப்பிடுவோம். வேலை வே அங்க பறந்து போய் கூப்பிடும், இங்க பறந்து போய் கூப்பிடும். ஐயோ கோழி அப்படி கூப்பிடும். அதான் சொல்றாருங்க, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறேன். எத்தனையோ தரம் என்ன சரி கூட்டி சேர்க்க மாடுதாரு உங்களுக்கோ வளம். இன்னைக்கு நம்ம கேட்போம் ஆண்டவரே, எங்கெங்கோ உங்க வீட்டு தூரம் போயிட்டேன் ஆண்டவரே, இன்னைக்கு நம்ம இடத்துல வர ஆண்டவரே, நான் உடத்துல வரப்பா, எனக்கு உதவிச்சிங்க, நம்ம அண்டி கொண்டிருக்கணும் அசுப்பா, நான் எப்போதும் உண்மையோடு தான் இருக்கணும் ஆண்டவரே, உங்ககிட்ட நான் தூரம் போகக்கூடாது ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கலாம். லூக்கான் சுவிசேஷம் 19:48
0: ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டி கொண்டிருந்தபடியால்
1: செவி கொடுத்து ஆண்டவர் என்ன செஞ்சாங்களா அண்டி கொண்டிருந்தாங்க. நம்மளும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்ம அண்டி கொண்டிருக்க வேண்டும். கடைசி நாளில் வந்திருக்கோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் அண்டி கொள்ள வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. முத ஆண்டு சொல்றாரு, இனி சமூகிக்கு பாரு இவங்களுக்கெல்லாம் தப்பு என்ன செய்ய, நீங்க தப்பு மனசுக்குமார் முன்பாக நிற்க பாத்தரோட என்ன பண்ண என்ன செய்யணும், எப்பொழுதும் செபம் பண்ணி விழித்திருக்க. ரெண்டாவது என்ன செய்யணும், கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றி ஒரு அண்டி கொள்ற யாவரும் பாக்கியவான்கள். மூன்றாவதாக நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் 2 Kings 7:9
0: பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி
1: நாம்
0: செய்கிறது நியாயமல்ல,
1: இந்நாள்
0: நற்செய்தி அறிவிக்கும் நாள்.
1: இந்நாள் என்ன நாள், நற்செய்தி அறிவிக்கும் நாள்.
0: நாம் மௌனமாயிருந்து
1: பொழுது
0: விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும்,
1: குற்றம் நம்மேல் சுமரும். குற்ற அங்க இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க, பயங்கர பிரச்சனை, சாப்பாடுக்கு ரொம்ப பிரச்சனை. ஆனால் இவங்க என்ன செய்றாங்க, பரவாயில்ல இஸ்ரேல் சீரிய தேசத்தில் போய் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு போறாங்க. இங்கே இஸ்ரேல்லையே ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். பொழுதுபிடி மட்டும் மௌனமாக இருந்த குற்றம் நம்ம மேலே சுமரு. இந்த நாள் என்ன நாள், நற்செய்தியை அறிவிக்கும் நாள். அதே போல் நம்மளுக்கும் கூட நம்மளை ஆண்டவரை இயேசுக்கு ஒரு சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொண்டார். நம்ம என்ன நற்செய்தி மற்றவங்களுக்கு இயேசு பற்றி நம்ம சொல்லி எதை ஒன்று சொல்லிடக்கூடாது, நற்செய்தி அறிவிக்கும் நாள். அந்த ஆண்டு சொன்னார், ஒருவன் கிரீச்சை கூட ராக்காலாம் வரப்போகுது. இந்த நாள் என்ன செய்யணும், எல்லாரும் நம்ம எல்லாருக்கும் நற்செய்தியை அறிவிக்கணும். அல்லேலூயா, நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பற்றி மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அல்லேலூயா, எல்லாருக்கும் ஆண்டரை பற்றி நம்ம சொல்லணும். கடைசி வினாடியில் இருக்கோம், எல்லாருக்கும் ஆண்டரை பற்றி சொல்லணும். என்ன சொல்லணும், இங்கே சொல்கிறார் பாருங்க, சங்கீதம் 105:1
0: கர்த்தரை துதித்து
1: அவருடைய
0: நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள்.
1: அவர் நாமத்தை என்ன செய்யணும், பிரஸ்தாபம்.
0: அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள்.
1: அவருடைய செய்கைகளை என்ன செய்யணும், ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்தணும். ஹல்லேலூயா. அவர் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறாரு, என்னென்னா அற்புதம் செஞ்சிருக்கிறார், அந்த செய்கைகளை என்ன செய்யணும், ஜனங்களுக்குள்ள என்ன செய்யணும், பிரஸ்தாபப்படுத்தணும். கர்த்தருக்குள்ள அருமையானவர்களே, இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம செவிக்க போகிறோம். எங்கள் அன்பார் இயேசித்து வழி நடத்துகிறேன் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. அப்பா அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க அப்பா. அவங்களோட பாத்திரிலிருந்து கெஞ்சுகிறோம் அப்பா, ஒவ்வொரு தேவையும் சந்திங்க, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. எங்கள் எத்தனை இடத்துல மழை இல்லாத தேச இடங்களில் நல்ல மழையை தாருமாண்டவரே, மழைனால யாருக்கும் இந்த ஆபத்து விபத்து வராதபடி காத்துக்கொள்ளுங்க. மழையினால எந்த மாவட்டத்திலையும் எந்த கிராமங்கள்லையும் பாதிப்பு உண்டாகாதபடி காத்துக்கொள்ளுங்க. பரிபூரம் விடுதலை கொடுங்க ராச்சா. மழை இல்லாத இடத்துல மழையை தாரு சுவாமி, ஆண்டவரே ஆசீர்வாதமான மழையை தாருமையா. ஆண்டவரையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், ஆசீர்வாதமான மழை தாரு. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசன்னத்தை மூடி கொள்ளட்டும். ஆண்டவரே வியாதினால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் குணமாக்க முடியா, கெஞ்சி ஜெபிக்கிறோம், கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா அவட பார்த்துருந்து கெஞ்சிரும், எத்தனையோ காய்ச்சல் எத்தனையோ கொள்ளை நோய்களும் எங்கள் தேசத்தில் வந்து கொண்டிருக்கிறப்பா. நீங்கள் தான் குணமாக்கணும், நீங்கள் தான் குணமாக்கணும் ஏசப்பா. உம்மால் மட்டும்தான் முடியிறாச்சா அப்பா. ஹார்ட் பலவீனங்களை குணமாக்குங்க, பெரும்பாடு கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்கப்பா. கர்த்தாவே மீன் நோக்கி நாங்கள் கெஞ்சிரும், தலைவலியில் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்கப்பா, சளினால் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்கண்டவரே. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, அதிசயங்களை செய்ங்க, அற்புதங்களை செய்ங்க, ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அசியங்களை செய்கிறாச்சா. அன்பின் தகப்பனையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். ஒரு இசை தொடுமையா, தொடுமையா, தொடுமையா. முடி வல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா அமைய துதிக்கிறோம், மந்திரம் பெல்லிசனிங்களை அழிந்து போட்டும் கத்துடி கரங்களை தாங்கட்டும், அற்புதங்களை செய்யுங்க சப்பா. நானே இல்லாத டீச்சரை கர்த்தன்னு சொன்னீங்க, நீங்க செய்ய முடியாத செவிக்கிறோம். ஒரு குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திரும்ப நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சமாளாத மக்கள் சமான் தரணும். கடன் கஷ்டங்கள் மாற்றுமையா, கண்ணீரை துடைச்சிருங்க, பிரச்சனையை மாற்றிருங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவாரஜர குடும்பங்களை ஆசிரியங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்கணுமையா, ஆத்மா கண்களை திறந்து விடுங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க. இப்போ ஒரு குடும்பத்திலையும் உள்ளத்திலையும் சமானமையா, குடும்பத்துல சமான் தருமையா. எத்தனை குடும்பங்கள் அப்பா சமான் இல்லாம இருக்காங்கப்பா, குடும்பத்துல சமாளாத குடும்பத்துல சமான் தாரோ, உள்ளத்துல சமானம் வேணாண்டவரே. அப்பா அமை துதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஆசீர்வாதத்தையும் சமான்த்தையும் சந்தோஷத்தை நீர் கட்டளிட முடியாது ஜெபிக்கிறோம். கத்தர் தம்முடைய சனத்தை பலப்படுத்தி சமான் தேர்லி ஆசீர்வதிப்பாருன்னு சொன்ன வாக்குத்தத்தை நினைத்தருளும் ஐயா ஆண்டவரே, நீ சொன்னீரே. அப்படியாக எங்க மக்களுடைய வாழ்க்கையில எல்லார் குடும்பங்களையும் சமாளித்தாரு, சந்தோஷத்தாரு. ஒரு வாழ்க்கையில நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமசிதாவே. ஆமே. கர்த்தர் செபத்து கேட்டிருக்கார், கலங்காதீங்க. இந்த சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா, யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமார் வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்பில் நீங்கள் சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹலேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1,000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்லை. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்ட் போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்ட் மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுவும் ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தினை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா.
7: செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website is www.aslinkaram.com.

0: கர்த்தரின் தந்த வசனம் 1 கொரிந்தியர் புத்தகம் 16 13 வசனம்.
1: விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள்,
0: கர்த்தராகி தேவனுடைய வேதம் சொல்லுகிறது நம்ம என்ன செய்யணும், விழித்திருங்கள். தூங்காம விழிச்சிருக்கிறதில்ல, தூங்கினாலும் மாத்து என்ன செய்யணும், விழித்திருக்கணும். தூங்கினாலும் நம்ம ஆத்துமா விழிச்சிருக்கணும். ஏன்னா காலம் கடைசி வினாடியில இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்கினாலுமே என்ன செய்யணும், நம்ம ஆத்துமா ஒவ்வொரு நாளும் விழிப்பா இருக்கணும். அதுக்கு தூங்க நிறைய பேர் சொல்லுங்க, எனக்கெல்லாம் தூக்கமே வரலங்க, நான் விழிப்பாத்தான் இருக்கு, அப்படி இல்லை. அந்த விழிப்பான்ற சொல்ல ஆண்டர் என்ன சொல்றாரு, நம்ம வாசிக்கு கேட்டோம் சங்கீத புஸ்தகம் 13:3 வசனம்.
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு, என் கண்களை தெளிவாக்கும்,
0: நம்ம கண்களை தெளிவா இருக்கணும், நம்ம விழிப்புள்ளவர்களா இருக்கணும். நம்ம ஆத்துமா ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளவர்களா இருக்கிறோம். பாருங்க, நம்ம ஊருக்கெல்லாம் போனா பணப்பை பணம் எடுத்துட்டு போறோம், இல்ல பொருட்கள் எடுத்துட்டு போறோம், இல்ல துணிமணி எடுத்துட்டு போறோம். என்ன செய்யணும், நம்ம பத்திரமா பாதுகாப்போம். தூங்கினாலும் கண்ணால எங்கதான் இருக்கோம், நம்ம பொருட்கள் கொண்டு போறோம், யாரும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கவனமா இருப்போம். நான் கூட அப்படிதான் செய்வேன், ஊருக்கெல்லாம் போனா பத்திரமா துணி இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருப்பேன். அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆத்மாவை வெளியேறப்பட்ட நம்ம ஆத்ம மீட்பு மிகவும் வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்மா மீட்க எப்படி இது, மிகவும் வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்மா விழிப்போட காத்துக்கணும். கரை திற படாத விடிக்கி நம்ம ஆத்மாவை பிசாசு வஞ்சிச்சிடாத விடிக்கி நம்ம விழிப்போட காத்திருக்க வேண்டும். நம்ம விழிச்சு என்ன செய்வோம் பாருங்க, எபேசியர் புத்தகம் 16:18 வசனம்.
1: எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும்
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி
0: அதன் பொருட்டு
1: மிகுந்த மன உறுதியோடும்
0: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
1: பண்ணும் வேண்டுதலோடும்
0: விழித்துக் கொண்டிருங்க. பாத்தீங்களா, விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் பரிசுத்தவன் நிறைஞ்சி ஜெபிக்கணும். அது மட்டும் இல்ல, என்ன வேணும், மன உறுதி வேணும். மன விருதி இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், உண்மையாக ஆண்டவர் நம்ம பரிசுத்தவான்களுக்காக நம்ம செபிக்க முடியும். மன உறுதி இல்லாமல் இருந்தால் ஒரு நாள் செபிப்போம், ரெண்டாவது நாள் விட்டுருவோம். நம்ம கத்துடி வேதும் திட்டமும் தெளிமச்சு மன உறுதி வேணும். இல்லை ரெண்டு நாள் செய்வோம், போனாலும் விட்டுருவோம். மன உறுதி நமக்குள்ள கட்டாயம். பரிசுத்தவான்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக நம்ம செபிக்கும். நமக்கு என்ன வேணும், ஒரு மன உறுதி. செபித்து என்ன செய்யணும், எப்போதும் விழித்திருக்கணும். பரிசுத்தவான்களுக்காக செபித்து என்ன செய்யணும், விழித்திருக்கணும். அப்போ நம்ம எப்பவுமே செவமன்றில் விழிப்பாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் மன உறுதி இல்லாமல் இருந்தேன்னு சொல்லி ரெண்டு நாள் செய்விப்போம். நிறைய பேர் சொல்கிறாங்களே, ரெண்டு நாள் தான் ஆண்டவர்களை இருக்க முடியுது, மூணாவது நாள் நான் எப்படி என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியல, பின் வாங்கிடுறேன். பிறகு கொஞ்சம் நாள் கழித்து உற்சாகப்படுத்தினேன், ரெண்டு நாள் முடிச்சிருக்கேன், பிறகு பின் வாங்கிடுறேன். காரணம் என்னென்னா, மனதில் என்ன இல்லை, உறுதி இல்லை. கத்திற்காக வாழணும், கத்திற்காக ஜீவிக்கணும், இந்த மனதில் ஒரு உறுதி இல்லை. ரெண்டு நாள் உற்சாகமாக செய்வோம், மூணாவது நம்ம என்ன செய்வோம், பாலை வழிக்கு போயிடுறோம். காரணம் என்ன, நமக்குள்ள மன உறுதி இல்லை. விழிப்போடு பரிசுத்தவான்கள் செவித்தம் எப்படி இருக்கணுமா, விழித்திருக்க வேண்டும். விழிப்பில்லாட்ட நம்ம அப்படியே பிசாசு நம்மளை வஞ்சிச்சிருவான். விழிப்பா இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் பரிசுத்தவான்கள் முதல் செவிக்கு, ரெண்டாவது 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2:1-2:3.
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
0: எல்லா மனுஷருக்காகவும்
1: விண்ணப்பங்களையும்
0: என்ன செய்யணும், எல்லா மனுஷருக்கும் விண்ணப்பங்களையும்
1: ஜபங்களையும்
0: வேண்டுதல்களையும்
1: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும்
0: நல் ஒழுக்கத்தோடும்
1: கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு
0: ராஜாக்களுக்காகவும்
1: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்
0: அப்படியே செய்ய வேண்டும். முதலாம் பார்த்தோம், பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். ரெண்டாவது யாருக்கெல்லாம் பண்ணும், எல்லா மனிதருக்காகவும் செபிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காக. பாருங்க, நம்ம வீட்டில் நம்ம ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா? எங்கே போயிட்டு வந்தாலும் பிரச்சனை, ஐயோ சண்டை, எங்கே என்ன ஆயிருமோ என்ன ஆயிருமோன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பயந்துருவோம். அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, எல்லா மனிதருக்காகவும் ஜெபம் பண்ணணும். அப்போ நம்ம அமைதியுள்ள ஜீவன் பண்ணணும். என்ன செய்யணும், நம்ம மாவட்ட அமைதியில் இருக்கணும், மாநில அமைதியில் இருக்கணும், நம்ம இந்திய தேசம் அமைதியில் இருக்கணும். என்ன செய்யணும், எல்லாருக்கும் எல்லா மனிதருக்கும் முதல்ல பரிசுத்தவன்களுக்கு ஜெபிக்கணும். அப்புறம் ரெண்டாவது யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், அது எல்லா மனிதருக்கும் ஜெபிக்கணும். எல்லா மனிதர்களுக்காக ஜெபிக்கணும். உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதருக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், ராஜாக்களுக்காகவும் அதிகாரங்களை யாவருக்கும் ஜெபிக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், அமீருடைய சீவியம் பண்ண முடியும். நமக்கு நம்ம நம்ம மாநிலத்திலே ஒரு பிரச்சனையும் வச்சுக்கோங்க, நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா? அரிசி வேலை அதிகமாயிரும், பருப்புகள் அதிகமாயிரும், எங்க போனாலும் பயம், பஸ்ஸில் போனாலும் பயம், ட்ரெயின்ல போனாலும் பயம், அங்க குண்டை போடுற அங்கே குறை போடுற, நம்மள அமைதியில வாழ முடியாது பார்த்தீங்களா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், எல்லாருக்கும் செபிக்கணும், ராஜாக்களுக்கு செபிக்கணும், அதிகாரம் உள்ள யாவருக்கும் செபிக்கணும், பரிசுத்தவான்களுக்கும் நமக்கு செபிக்க வேண்டும். நம்ம செபிக்கிறோமா? யோசித்து பாருங்க, இல்லாட்டா இந்த புதிய ஆண்டுல ஒரு முடிவு பண்ண வேண்டும். ஆண்டவரே நான் செபிப்பாண்டவர், எல்லாருக்கும் அவன் செபிக்க ஒப்பு கொடுக்குற ஆண்டவர், நான் இதுவரைக்கும் என் செவல் செவி அதிகமாக குறைவுதாண்டவர், எனக்கு செவிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். ஏன்னா ராஜாக்களுக்கு ராஜாக்கள் இறுதி யார் கையில் இருக்கு? கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கு. வாஸ்து பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 21:1.
1: ராஜாவின் இருதயம்,
0: ராஜாவின் இருதயம்
1: கர்த்தரின் கையில்,
0: கர்த்தருடைய கையில்
1: நீர் கால்களை போல் இருக்கிறது,
0: நீர் கால்களை போல் இருக்கிறது.
1: அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார்.
0: கர்த்தர் நினைச்சார், அதை என்ன செஞ்சாரா? சித்தத்தின்படி திருப்புறார். நீர்கால என்னன்னா, நீருக்கு இன்னொரு பக்கம் தண்ணி பாய்ச்சி போயிட்டு இருக்கோம், அப்புறம் இந்த இன்னொரு மரத்துக்கு தண்ணி இல்லைன்னா சொல்லுவாங்க. நாங்க எங்க ஊர்ல எல்லாம் பாத்திருக்கேன், எங்க வீட்டுல எல்லாம் தோட்டம் இருந்துச்சு, அதனால பாத்திருக்கேன். இந்த பக்கம் தண்ணி வரணும்னு சொன்னா அந்த பக்கம் மணல் அடைச்சி அடைச்சி விட்டுட்டு, மண்ணெல்லாம் கொத்தி அடைச்சி விட்டுட்டு இன்னொரு பக்கமா திருப்பி விட்டுருவாங்க. அதே போலதான் கர்த்தருடைய கையில் தான் நீர் ராஜாக்கள் இறுதியும் இருக்குது. நீர்காலை போல எப்படி வேணாலும் திருப்ப அவரால் முடியும், அவர் சித்தத்தின்படி செய்ய முடியும். ராஜாக்கள் நல்லா இருந்தா தான் நம்மெல்லாம் சமாதானம் இருக்க முடியும். ராஜாக்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும். நம்ம பிரதமருக்காக, நம்ம மத்திய அமைச்சர்களுக்காக, மாநில அமைச்சர்களுக்காக, நம்ம முதலமைச்சருக்காக, எல்லாருக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. நம்ம செபிக்கும் போது தேவன் அவங்களுக்கு புதிய புதிய திட்டத்தை தருவார். ஆண்டவர் அந்த நாட்டை ஆளக்கூடிய ஞானத்தை கொடுப்பார், நல்ல புதிய இதயத்தை கொடுப்பார், புதிய புதிய திட்டங்களை கொடுப்பார். நம்ம செபிக்காம இருக்கவே கூடாது, நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். இங்கே தானியேல் புஸ்தகம் 2:21.
1: காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்,
0: காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்,
1: ராஜாக்களை தள்ளி,
0: ராஜாக்களை தள்ளி,
1: ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்,
0: ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நம்ம கர்த்தரை கேட்கும் போது கட்டாயம் தேவன் நமக்கு நல்ல ராஜாக்களை தருவார், நம்ம நல்ல ஆட்சியாளர்களை நமக்கு தேவன் அருள் செய்வார். பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். ரெண்டாவது, எல்லா மனிதர்களுக்காக செபிக்கணும், ராஜாக்களுக்காக செபிக்கணும், எல்லா அதிகாரங்களும் யாவருக்காகவும் செபிக்கணும். விண்ணப்பம், வேண்டுதல், செவ்வோ போய் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம என்ன நம்ம விட்டுட்டோம்னா அது என்ன செய்வது? நம்ம செபிச்சா தான் நமக்கு பாதுகாவல் இருக்கும். ஹலேலூயா, ஹலேலூயா. எல்லாருக்காக நம்ம செபிக்கணும், நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காகவே, நம்ம பேரவேத்திக்காக தான் நம்ம செபிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் எல்லாருக்காகவும் நம்ம செபிக்கணும். ஹலேலூயா, செபிக்கணும். நம்ம எல்லாரும் நம்ம எல்லா மனிதரும் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்க நம்ம பார்த்துட்டு நம்மளால் நிற்கவே முடியாதுனால எல்லாருக்காகவும் நம்ம செபிக்கணும். அதிகாரம்ல ராஜாக்களுக்கு எல்லாருக்கும் செபிக்கணும், ஊழியக்காருக்காக செபிக்கணும், பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். ஹலேலூயா. ரெண்டாவதாக எதுக்கு விழித்திருக்கணும் பாருங்க. நம்ம முதல் என்ன சரி, பரிசுத்தவான்கள் செபிக்கிறதுக்கு நம்ம விழித்திருக்க வேண்டும், மன உறுதியோடு செபித்து விழிப்பா இருக்கணும். ரெண்டாவதாக யாருக்கு செபிக்கணும் பாருங்க, நம்ம பாவம் செய்யாது இருக்குன்னு சொன்னா நம்ம விழிப்பா இருக்கணுமா? 1 Corinthians 15:34.
1: நீங்கள் பாவம் செய்யாமல்,
0: நீங்கள் பாவம் செய்யாமல்
1: நீதி கேட்க விழித்துக் கொண்டு,
0: நீதி கேட்ப விழித்துக் கொண்டு
1: தெளிந்தவர்களாயிருங்கள்,
0: தெளிந்தவர்களாயிருங்கள். பாவம் செய்யாமல் இருக்குன்னு சொன்னா நம்ம நீதி கேட்க விழிப்பு, நம்ம குழம்பிட்டு, நம்ம குழம்பிட்டே இருக்கிற வச்சுக்கோங்க, குழம்பிட்டு யோசிச்சுட்டு அப்படியே இருந்தோம்னா நம்ம என்ன பேச நமக்கே தெரியாது, நம்ம பேசுறது நமக்கே தெரியாது, என்ன செய்யறது நமக்கு தெரியாது. அதான் சொல்ற பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்து கொண்டு என்ன செய்யுங்கம்மா? தெளிந்தவராக இருக்கும். நமக்கு தெளிவில்லாம குழப்பம் யோசனை அப்படியே இருக்குமா? நம்ம யாரை பத்தி என்ன சொல்றோம், என்ன செய்யறோம், என்ன என்ன பேசுறோம், நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அதான் கர்த்தர் வீதி நமக்கு சொல்லுகிறது, பாவம் செய்யா இருக்குன்னு நினைச்சுக்கணும், நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருங்க. நம்ம முத்தி நம்ம உள்ளத்துல தெளிவில்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாரை என்ன பேச, நம்மளும் பாவம் செஞ்சிருவோம், மற்றவங்களையும் பாவம் ஜெயிச்சிருவோம். நம்ம அது இதுன்னு பேசிட்டே இருப்போம்ல, அப்ப மற்றவங்களையும் பாவம் ஜெயிச்சிருவோம். அதுதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு திட்டமும் தெளிவா சொல்லுது. பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்து என்ன செய்யணுமா? தெளிந்தவர்களா இருங்க. அப்ப நம்ம ஆண்டுட்டு ஒரு நாள் கேட்கலாம், ஆண்டவரை தாவீது ராஜாவுக்கு செவிச்சார் பத்தி, என் கண்கள் மரண நித்திராடியபடிக்கு என்ன எனக்கு என்ன செய்யும் தெளிவாக்கும். 13:3.
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு,
0: மரண நித்திரை அடையாதபடிக்கு
1: என் கண்களை தெளிவாக்கும்,
0: என் கண்களை தெளிவாக்கும். நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என் கண்களை தெளிவாக்கும், மனதை தெளிவாக்கும் அப்பா, என்ன பேசுற என்ன சரி எனக்கே தெரியறதில்ல. பரிசு பாவோட இடத்துல சொல்றாரு, என்ன சரி எனக்கே சம்மதம் இல்ல, நான் இப்படி செஞ்சிட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்மள அப்படிதான் இருக்கிறோம். அதனால பாவம் செய்யாதடிக்க இருக்குன்னு சொன்னா நம்ம நீதிக்கே இருக்க என்ன செய்யணும், விழித்திருந்து தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே பாவம் செய்யாதடிக்கனே காத்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நான் காலையில உப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. இந்த நாள் எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் என் ஆத்தம் முழுமையா பொறுப்படுத்துக்கோங்க. உங்க பிரிவில்லாத காரியத்தை எதையுமே செஞ்சிடக்கூடாது, என்னை காத்துக்கோங்க. நீங்க தான் என்னை காத்துக்கணும்னு சொல்லி உப்பு கொடுக்கணும். பாவம் செஞ்சா என்ன செய்யணும், பாவத்துக்கு அடிமையா இருக்கும். பாஸ்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8:34.
1: இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக,
0: இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
1: பாவம் செய்கிறவன் எவனும்,
0: பாவம் செய்ய எவனும்
1: பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான்.
0: பாத்தீங்களா, பாவம் செய்வான் என்ன, யாருக்கு அடிமையாயிரும், பாவத்துக்கு அடிமையாயிரும். பாவம் சொன்னபடிதான் நம்ம கேட்க வேண்டியிருக்கும். அதுதான் கர்த்தர் வேதம் நமக்கு திட்டமும் தெளிவா சொல்லுகிறது. நீதிக்காக விழித்திருந்து தெளிந்தவர்களா இருங்க. பாவம் செய்தாதுடைய மாத்துமா காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் விழிப்புள்ளவராக இருக்க வேண்டும். முதல் செவம் பண்றதுக்கு விழித்திருக்கணும். ரெண்டாவது எதுக்கு விழித்திருக்கணும், பாவம் செய்யும் தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். அது மாத்திரம் பாவம் செய்யற பாவத்துக்கு அடிமையா இருக்கிற அதை கர்த்தர் வேதம் சொல்லுது. மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்கிற என்ன செய்ய பாவத்தை என்ன செஞ்சிடணுமா, தள்ளீரு அப்படித்தான் சொல்லுது. எபிரேயன் புஸ்தகம் 12:1.
1: ஆகையால்
0: மேகம் போன்ற
1: இத்தனை திரளான சாட்சிகள்,
0: இத்தனை திரளான சாட்சி பேரத்துல பாருங்க, எத்தனை சாட்சிகள். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவங்க சாட்சி இருக்கு, பாவத்திலே மறித்து போன ஒரு சாட்சி இருக்குது. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
1: நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க,
0: பாரமான யாவற்றையும்,
1: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும்,
0: தள்ளிவிட்டு பாவத்தை நம்ம தான் தள்ளணும். அதுல நம்ம சுற்றி வந்துட்டே இருக்கும். எப்படி பாவம் செஞ்சு நம்ம பாவத்துக்கு அடிமை மாட்டோமான்னு சொல்லி பிசாசு உறக்கம் பார்த்துட்டே இருப்பான். அதை நம்ம நெருங்கி சுற்றி இருக்கிற பாவத்தை என்ன செய்யணும், தள்ளிடணும். தள்ளிட்டு என்ன செய்யணும், ஆண்டவர் நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம பாவம் செய்யாதடிக்கு நீதிக்கேற்க விழித்திருக்கணும், தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரை நீதிக்கேற்க விழித்திருக்க கூடிய இதை தாருமப்பா, நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி. ஏன் கேட்டா பாவம் செய்யற ஆத்தம் என்ன செய்யுமா, எசேக்கியேல் புஸ்தகம் 18:20.
1: பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும்.
0: பாத்தீங்களா, பாவம் செய்யற ஆத்மா சாகும். அதுதான் ஒரு இடத்துல சொல்றேன், நீ உயிர் உள்ளன்னு பேர் கொண்டிருந்த வெளிப்படத்துல சொல்றாரு பாத்தீங்களா. வெளிப்படுத்தின விசேஷம் 3:1.
1: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய்.
0: ஆத்மத்துல சரீரத்துல உயிர் இருக்கு, ஆத்மத்துல என்ன சொல்ல பாவம் செய்ய ஆத்மா சாகும். அதனால பாவம் செய்யாது அடிக்கிற ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். ஆண்டவரே ஆத்த பாவம் செய்ய அப்படி காத்துக்கொள்ளும், எனக்கு மாமா என் கண்கள் மரண நித்திரை அப்படி என் கண்களை தெளிவாக்கும். நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் பாவம் செய்யாவிட என்னை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே பாவம் செய்யற பாவத்துக்கு அடிமைன்னு சொன்னீங்கிறப்ப பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு கொடுங்க. பார்த்து உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் மரணத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபை எனக்கு வேணுமப்பா, பாவத்தை ஜெயிச்சு வர எனக்கு உதவி செய்யுங்க. நான் பாவம் செய்யாவிட என் ஆத்மா காத்துக்கொள்ளுங்க, எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் நிறைஞ்சி ஜெபிக்கும் போது தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ள இல்லாட்டா நம்ம என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆண்டவரே கேளு, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது பாவத்திலிருந்து விடுதலை வேணும். ஆண்டவரே பாவம் செய்யற ஆத்மா சாவுன்னு சொல்லியிருக்கீங்க, நான் இப்போ என்ன ஆண்டவரை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் எசேக்கியேல் புஸ்தகம் 37:14 கேளுங்க. ஆண்டவரே என் ஆத்தம் பாவத்திலே இருக்குதே, நான் எப்படியாவது உயிரோட வாஞ்சிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆத்தம் உயிர்ப்பிப்பார்.
1: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
0: என் ஆவி உங்களுக்குள் வைப்பேன்,
1: நீங்கள் உயிரடைவீர்கள்.
0: இப்ப கர்த்தர் கேட்கணும், ஆண்டவரே ஆவியன் உள்ள வைங்கப்பா, என் ஆத்தம் உயிரடை வேண்டும். பாவம் செய்யற ஆத்தம் மரித்து போய் சொன்னி செத்து போய் சொன்னீங்களே, என் ஆத்தம் எத்தனையோ இதை செஞ்சுட்டு ஆண்டவரை இப்ப நான் உயிர்ப்பிக்க வாஞ்சிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் கேட்கல, ஆண்டவரே உங்களுடைய ஆவியன் உள்ளத்தில் வைங்க, நான் உயிரடை ஆண்டவரே. 1 Cor 15:34.
1: நீங்கள் பாவம் செய்யாமல்
0: நீதிக்கேற்க விழித்துக்கொண்டு
1: தெளிந்தவர்களாயிருங்க.
0: நீதிக்கேற்க விழித்துக் கொள்ள வேண்டும், நீதிக்காக வாழணும். நீதியா வாழணும் சொன்னா என்ன செய்யணும், நம்ம தெளிந்தவர்களா இருக்கணும். பாவம் செய்ய அப்படி நீதிக்கேற்க விழித்திருக்கணும். அந்த விழிப்பு எனக்கு தாங்காண்டவரே, நான் பாவம் செஞ்சு எத்தனையோ நாட்கள் ஆத்து வேஸ்டா போயிடுச்சு, இந்த புதிய ஆண்டுல இந்த 2016 நான் பாவம் செய்யாம வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கத்துட்டு கேட்க வேண்டும். முதல்ல என்ன செய்யும், பசுத்தவன்களுக்கு செவத்தோட என்ன செய்யணும், விழித்திருக்கும். ரெண்டாவது பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்திருக்க வேண்டும். தெளிந்த புத்தி, தெளிந்தவர்களாக மாற வேண்டும். மூன்றாவதாக வெளிப்படுத்தும் விசேஷம் 16:15.
1: இதோ திருடனை போல வருகிறேன்,
0: இதோ திருடனை போல வருகிறேன்,
1: தன்மானம் காணப்படத்தக்கதாக,
0: தன்மான காணப்படத்தக்கதாக,
1: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
0: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
1: விழித்து கொண்டு,
0: விழித்து கொண்டு,
1: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
0: தன் வஸ்திரங்களை எதை செய்யணும்? காத்துக்கொள்ளணும். நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்திருக்காரு. நிறைய வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், கல்யாண வஸ்திரம், எத்தனையோ வஸ்திரங்களை கத்திர கொடுத்திருக்கிறாரு. அந்த வஸ்திரத்தை பீசா திருடுறதுக்கு தான் பார்த்துட்டே இருப்பான். எப்ப திருடலாம், எப்ப இந்த வஸ்திரத்தை எங்களை விட்டு எடுக்கலான்னு சொல்லி அவன் பார்த்துட்டே இருப்பான். அந்த வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? பீசா திருடாது பிடிக்கிற வெனிச்சல் விழித்து கொண்டு தன் மான கடப்படைக்கு வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவன்.
2: கத்திற்குள் பிரியமானவர்களே, கத்துடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறீங்க பரம தகப்பனே, கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, எல்லா மக்களும் ரட்சிங்கப்பா. பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும் ஆண்டவரே. முடி வருகைக்கு வர எப்போதும் செவித்து துதித்து உங்களோடு ஒப்பராக இருக்க கிருபை தரும்படியா செவிக்கிறோம். கத்துடி கிருவை நாளும் தாங்கட்டும்ப்பா, நன்மையான காரியத்தை செய்யப்பா. நாங்கள் உங்களோடு பழகி உங்களுக்கு சமாதானமா இருக்கணுமப்பா. இந்த உலக மக்களோடு சமாதானமா இருக்கணும், அதே போல நாங்கள் உங்களோடு சமாதானமா இருக்கணும் ஐயா. உங்களை அண்டிக் கொள்ள, மே சார்ந்து கொள்ள கிருவை தர வேண்டும் ஐயா. ஒவ்வொருவரும் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும் ஐயா. சமாதி பெற்றுக் கொள்ளணும் ஆண்டவரே. பசு தாவியானவரே, நாங்கள் உங்க விட்டு வளதுரமும் இளவரையும் சாயாது விடுக்கி முடிவறிந்தும் நிலை நிலை போன ரட்சிக்கப்படன்னு சொன்னீரே. நாங்கள் முடிவறிந்து நிலைத்திருக்க கிருவை செம்மடியா செவிக்கிறோம் ஆண்டவரே. மீ துதிக்கிற வானத்திலையும் பூமியும் சகல அதிகாரமையும் தகப்பனையும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களையும் கத்தாவே நீ விடுவித்து காத்துக்கொள்ள. எத்தனையோ சனங்கள் பேயினால கஷ்டப்பட்டிருக்காங்க, அந்த மக்கள்லாம் விடுதலை செய்ய. கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற மக்களை விடுதலை செய்ய முடியாது செவிக்கிறோம். பிரச்சனை மாத்த முடியாது செவிக்கிறோம் ஆண்டவரே. அதிகமா சீர்வைத்து உயர்த்துங்கப்பா. பிசாசுல கட்டப்பட்ட ஒவ்வொரு மக்களும் விடுதலையாக்குங்கப்பா. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. மந்திரம் செய்வினைகள் பெல்லிசனைகள் எல்லாம் அழித்து போட்டுருங்க, அதமாக்கி போட்டுருங்க ஏசப்பா. அப்பா வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும். சாமான் இல்லாத மக்களுக்கு சாமான் தரணும். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும். தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அபாரஞ்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. எத்தனையோ பேர் பணக்கத்தால கண்ணீர் குடிக்கிறாங்கப்பா. அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கணும், காத்துக்கொள்ளணும். பெரிய காரியத்தை செஞ்சப்பா. தேவ கிருவை நானும் தாங்கட்டுங்கப்பா. கத்தாவே எங்களை பொறுப்படுத்துக்கோங்க, கரம் பிடித்து நடத்துங்க. அப்பா அமை துதிக்கிற ஒவ்வொருவரையும் உண்மை சார்ந்தவை நம்பி வாழ கிருவை தாரும். உண்மை அண்டிக்கொள்ள கிருவை செம்மையா செவிக்கிறோம். கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றியறியும் அண்டிக்கொள்ற யாவரும் பாக்கியவன்னு சொன்னீரப்பா. ஒவ்வொருவரும் அண்டிக்கொள்ள சார்ந்து கொள்ள பெரிய காரியம் செய்ய முடியாது செவிக்கிறோம். ஆசிரியத்து உயர்த்துங்க. எல்லா துதிகானமாக செலுத்துறோம். தேசபாலத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமசிதாவே. ஆமே. கத்தை நம்ம செவத்தை கேட்டார் கலங்காதீங்க.
1: ஜபங்களை கேட்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் நாம் யாவரும் இணைந்து ஜபிக்க போகின்றோம். இந்த நேரத்தில் ஜப குறிப்பை நமது அன்பு சகோதரர்கள் சொல்லும் பொழுது, நீங்களும் உங்கள் வீடுகளில் இருந்த வண்ணமாக எங்களோடு இணைந்து ஜபியுங்கள். நமது இணைந்த ஜபம் நமது தேசத்தில் பெரிய மாறுதல்களை உண்டு பண்ண போகிறது. ஜபிக்கலாமா?
0: சபை திறந்து தேவனை மனதார ஆராதித்து அவரை துதிக்க, அவரை ஆராதனை பண்ண சபை சீக்கிரமா திறக்கணும். அதுக்காக சாப்பிடணும்.
3: ஸ்தோத்திரம் ஆண்டவரேப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்க மத்தியில் இருப்பதற்காகவும் கோடி நன்றி ஆண்டவரே. எங்க விண்ணப்பங்களின் தேவனை கர்த்தர் அங்கீகரித்து எங்க ஜபத்திற்கு பதில் தந்து கொண்டிருப்பதற்காகவும் கோடி நன்றி ஏசப்பா. எங்கள் கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்க்கிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்க சபைகள் திறக்கப்படும் ஆண்டவரே. பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். நாடு முழுவதும் நாளையிலிருந்து திறக்கப்படுது ஆண்டவரே. வேண்டிய பாதுகாவலின் தேவனை கர்த்தர் தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். யாருக்கும் நோய் தொற்றாக கூடாது ஆண்டவரே. பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம் இசப்பா. ஒவ்வொரு போதகர்களையும் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு சபைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம். வர ஒருத்தரின் தேவனை கர்த்தர் பாதுகாப்பீராக. இதனால் எந்த பிரச்சனைகளும் வராதபடி தேவனை கர்த்தர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் இசப்பா. தமிழ்நாட்டிலும் சீக்கிரமாய் திறக்க தேவனை கர்த்தர் கர்த்தர் உதவி செய்வீராக. ஏசப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் ஆண்டவரே. உண்மை ஆராதிக்க, உண்மை தொழுது கொள்ள, உண்மை அண்டிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம். சபைகள் திறக்கப்படும், ஊழியக்காரர்கள் வளமை எடுத்து பயன்படுத்தப்படும் ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனே, மனம் இறங்க வேண்டுமா கெஞ்சுகிறோம். ஏசப்பா இதற்கு பின்னாடி நின்று கிரீசர பொல்லாத சாத்த நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டப்பட வேண்டுமா கெஞ்சுகிறோம். சபைகள் திறக்கப்படும், ஒரு வழிவாசலின் தேவனை கர்த்தர் திறந்து தர வேண்டுமா கெஞ்சுகிறோம். கொரோனா வைரஸின் தேவனை கர்த்தர் அப்பா நிர்மூலமாக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, என் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம். நாம மகிமை பண்ணு ஏசப்பாம். அப்படி செய்ய போற தேவன் கூட ஆணுக்குடி நன்றி ஆண்டவரே. அப்பா எல்லாம் துதிக்க நமக்கும் அமைக்க செலுத்துகிறோம். இயேசுமோன் ஜெபிக்கிறோம். ஜீவனுள் நல்ல பிதாவே, ஆமே.
0: அரசியல் தலைவர்களுக்காக, அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும், நம் ராஜாக்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம்.
1: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, நர்மையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பாவுடைய கிருபையினால் நாங்கள் ஒன்று கூடும்படியான தேவன் கிருபை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வேலையில கூட எங்களுடைய நாட்டு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தமிழ்நாட்டு முதல்வருக்காக, துணை முதல்வருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுநருக்காக ஜெபிக்கிறோம், கவர்னர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய தலைவர்களை நீர் தாமே பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஊரடங்கு நாட்களிலே அப்பா எத்தனையோ திட்டங்களை அப்பா, தேசத்தின் மக்களின் நன்மைக்காக எத்தனையோ திட்டங்களை அவங்க வகுத்திருக்காங்கப்பா. எத்தனையோ பேருக்கு அது பயனுள்ளதாய் ஆண்டவரை மாற்றி தந்திருக்கீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் இந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா, இந்த கொரோனா வைரஸின் தாக்கங்கள் அதிகமாயிருப்பதினால் ஆண்டவரே எங்கள் தலைவர்களுக்கு ஞானத்தை தாங்க ஏசப்பா. எப்படி ஆண்டவரே இந்த நாட்களை ஆண்டவரே மக்களை பாதுகாப்பாய் நடத்த முடியும், என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நீங்க தான் சொல்லித்தரணும் ஏசப்பா. நீங்க தான் ஞானத்தை ஞானமானவர் ஆண்டவரே, நீரே ஞானம் ஆண்டவரே. எங்கள் தலைவர்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. எங்கள் தேச ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்க தேச ஜனங்களுக்கு ஆண்டவரே வேண்டிய எல்லா அப்பா பிதாவே சலுகைகள் கிடைக்கப்பட வேண்டும் அப்பா. எத்தனையோ ஏழை மக்கள் சலுகை கிடைக்காமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்கப்பா. எங்கள் தலைவர்களுக்கு ஞானத்தை தந்து எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே நல்ல சலுகைகளை கொடுக்கவும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை பாதுகாக்கும் தேவையான ஞானத்தையும் அப்பா புத்தியும் கர்த்தர் நீ தந்துடல வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க எங்கள் நீலகிரி கலெக்டர் அம்மாக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாநகராட்சி, பேரூராட்சி எல்லா அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவு பகல் பாராமல் அப்பா உழைத்து கொண்டிருக்காங்கப்பா. அவர்களை நீங்கள் பாதுகாத்தரலும் ஆண்டவரே, அவர்களை பலப்படுத்தும், அவர்களை ஆசீர்வதியும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர். அவர்களுக்கு எந்த பலவீனம் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்க தேசத்துக்காய் அவர்கள் எடுக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடை கோடி மக்களுக்கும் எல்லா திட்டங்களும் போய் சேர வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் தேசத்தை பொறுப்பிடுங்கப்பா. எங்கள் அரசியல் தலைவர்களை பொறுப்பிடுங்க, எதிர்கட்சி தலைவர்களை பொறுப்பிடுங்க. எல்லா எங்க தேசத்தின் நன்மைக்காக பாடுபட அவர்களை நீர் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய பிதாவே, ஆமென்.
0: இந்த சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
1: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமார் வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜெபங்களை உங்கள் ஜெப குறிப்பில் நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லாமா. ஹல்லேலூயா.
4: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் உபாகம் புஸ்தகம் 13:4.
1: நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக.
0: கர்த்தரை என்ன செய்ய நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை பற்றி கொள்ள நினைச்சு உறுதியா பிடிச்சுக்கணும். இயேசு நீ தான், நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு உண்மை தவிர யாரும் இல்லை, நீங்கள் தான் சொல்லி அவளை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுவீங்கன்னா நம்ம பெரிய காரியத்தின் வாழ்க்கையில் செய்வார். அதனால் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷர் 6 வாசிக்கிறோம், 37.
1: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும்
0: என்னிடத்தில்
1: வரும்
0: என்னிடத்தில்
1: வருகிறவனை
0: நான்
1: புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தருக்கு வரவங்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, புறம்பே தள்ளவே மாட்டார். புறம்பின என்ன? மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: பார்த்தீங்களா, ராஜ்யத்தின் புத்திரர் என்ன செய்வாங்க, கர்த்தர் கீழ்படியாதனால புறம்பான இருளை தள்ளப்படுங்க. ஆனால் இங்கே ஆண்டு சொல்கிறாரு, என்னிடத்தில் வரவுகிற என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பார்த்து உறுதியாக பற்றி கொள்ளும்னா, அவர் பார்த்து பற்றி கொள்ளும்னா அவர் ஒரு நாளும் நினைச்சு புறம்பே தள்ள மாட்டார். புறம்பு அங்கே என்ன இருக்குது வாசி பண்ணுவார். மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: புறம்பான இருளை தள்ளப்படுங்க. இந்த நாட்கள் பொல்லாதான் அப்படின்ற காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்க. நாளை நம்முடைய நாளை என்ன நடக்குன்னு தெரியல. ஒரு உறுதியாக பிடிச்சிக்கணும். இயேசுவை நீ தான், நீங்கள் தான் எனக்கு எல்லாம், என் வாழ்க்கையை முழு பொறுப்படுத்துக்கோங்க, என் காலங்களும் உங்களை கருத்தில் இருக்கு. நான் ஒரு உறுதியாக பிடிச்சிட்டா ஒரு நாள் நம்மளை புறமே தள்ளவே மாட்டார். அல்லேலூயா. முதலாவது பார்க்க, தேவனை பற்றி கொண்டவங்களுக்கு கர்த்தர் என்ன நன்மை தாரா இருந்தால் நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 63:8.
1: என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது.
0: சாவித்ராஜர் சொல்றாரு, என் ஆத்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது.
1: உமது வலதுகரம்
0: என்னை தாங்குகிறது. பார்த்தீங்களா, ஆண்டுடைய வலதுகரம் நம்மள தாங்குறது சொல்றாங்களே. இப்போ எப்படிதான் கஷ்டப்படுறாங்களா, பின்னால் இவருக்கு யார் பாப்பா அப்படிலாம் சொல்றாங்க. கத்திர உறுதியை பற்றி கொள்ளும்னா என்ன சங்கீதக்கரை சொல்ற, ஆண்டுடைய வலதுகரம் என்ன தாங்குறது, கத்துடைய வலதுகரம் நம்ம தாங்கும், கட்டாயம் நம்மளை தாங்கும். அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கத்திரம் பின்பற்றினோம்னா, கத்திர பற்றி கொள்ளணும்னா, படுக்கையில் இருந்தால் கூட கத்திர நம்மளை என்ன செய்கிறாரு, தாங்குகிறார். அல்லேலூயா. அதை நம்ம கத்திர உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாக அவரை பிடிச்சிக்கணும். நீங்கள் தான்

0: ஆண்டவர் எனக்கு எல்லாம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம கருத்துட்டு ஒப்பு கொடுக்கணும். அதே தான் இங்கேயும் சொல்கிறாரு 73:23-24.
1: ஆனாலும்
0: நான் எப்பொழுதும்
1: உம்மோடு இருக்கிறேன்.
0: என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன்.
1: உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே
0: என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். முடிவில் நான் மகிமையில் ஏற்றுக்கொள்ள நம்ம கர்த்தரோடு இருந்தால் அவர் வலது கரம் தாங்கும். நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவார். மகிமேல நம்மளை ஆண்டவர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அதனால தான் அவர் என்ன செய்யணும், உறுதியாக பற்றிக்கொள்ளணும். நீ தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி பற்றிக்கொள்ளணும். என்ன வந்தாலும் என்னை விடவே மாட்டேன் ஆண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம உறுதியாக அவரை பற்றிக்கொள்ளணும். அவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் கூட அவரை விட்டு வலது வரவும் செய்யக்கூடாது, இடது வரவும் செய்யக்கூடாது. முடிவறிந்தும் நினைச்சிருக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாளில் முடிவரை நழைத்திருந்தால் தான் ரட்சிக்கப்பட முடியும். வாசித்து பாருங்கள் மத்தியுள்ள விசேஷம் 24 வாசித்து பார்த்தீங்கன்னா 13 நினைக்கிறேன்.
1: முடிவு பரியந்தம்
0: நிலை நிற்பவனே
1: ரட்சிக்கப்படுவான்.
0: பார்த்தீங்களா, முடிவிறந்து நிலை நிற்பவனே என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான். முடிவிறந்து நிலைக்கணும். என்ன வந்தாலும் சரி, நீர் எனக்கு போதுமாண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு காலை உறுதியாய் பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. அவரை பற்றிக்கொண்டார். ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஏசாயின் புஸ்தகம் 41:10.
1: நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்.
0: திகையாதே,
1: நான் உன் தேவன்.
0: நான் உன்னை பலப்படுத்தி
1: உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்.
0: பார்த்தீங்கன்னா, பயப்படாது, உன்னோடு இருக்கேன், திகையார், உன் தேவன் பலப்படுத்துவார். நம்ம பலவீனமாக இருக்க நினைக்கிறீங்களா, ஐயோ நான் இவ்வளோ பலவீனமாக இருக்கேன், என்னோடய சரியை எப்போ நல்லா பலப்பட நினைக்கிறா, அதுவும் சொல்கிறார். இப்போ தாங்குவேன்னு சொல்கிறாரு. சகாயம் பண்ணுறாரு, உதவி செய்கிறவர். இந்த உலகத்தில் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உதவி செய்யலாம் பின்னால் சே எப்போ பாரு உங்களுக்கு உதவி தானா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கத்தர் சொல்கிறாரு, சகாயம் பண்ணு மாத்திரம் உங்களுக்கு என்ன செய்கிறாரா, வலது கருத்துறால தாங்குற தேவன் நம்ம தேவன். எவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன் பாருங்கள். உலகத்தில் இயேசு கிறிஸ்து போல் அன்புள்ள தேவன் உலகத்தில் யாருமே இல்லை. அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன். அது மொத்தத்தில் 13 ஏசாயா 41:13.
1: உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து
0: பயப்படாதே,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
0: பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உலகத்தில் இத்தனை ரூப துணை இருந்தால் கூட ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. கணவன் மனைவி கைவிடுறாங்க, மனைவி கணவனை கைவிட்டுறாங்க, தாய் பிள்ளைகளை கைவிடுறாங்க, பிள்ளைகள் தாயை கைவிட்டுறாங்க. கைவிடுது மாத்திர எத்தனை தாய்மார் பிள்ளைகளை வந்து கொண்டு விடுறாங்க. ஒரு நியூஸில் நிறையா பார்க்குறோம், 2 குழந்தை அப்படியே தண்ணி தொட்டி தூக்கி போடுறாங்க. கணவனை வந்து மனைவி வெட்டிடுறாங்க, மனைவி வந்து கணவன் வெட்டிடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கருத்து சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறார், நம்ம வலது கருத்தை பிடித்து என்ன சொல்கிறாரா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் துணை மாத்திருந்தால் மாறாத துணை. மனைவியோட துணையும் மாறிடும், அம்மா அப்பா துணையும் மாறிடும், குழந்தைகளுடைய துணை தாய்க்கும் மாறிடும். கர்த்தர் துணை மாத்திரம் மாறாத துணை. அல்லேலூயா. அவர் என்னைக்கு கையை பிடிச்சாரோ இந்த நேரம் வரைக்கும் நம்மளை விடலை. 82 எங்கள் அப்பா இறந்துட்டார். ஆண்டவர் சொன்னார், உங்கள் அப்பா அம்மா இறந்து போகலாம், நான் வந்து உன்னை ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன், உன் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யலை, கைவிடவே இல்லை. அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பேர் கைவிட்டுறாங்க. அவர் சொன்னார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னார். அன்னைக்கு சொன்ன தேவன் இன்ன வரைக்கும் கைவிடவே இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வரும், வராமல் இருக்காது. வந்தாலும் கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு வினாடியும் போதுமான அவர் வந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் தாங்குகிறார். அவரை மனுஷன் உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும். லேசாக இல்லை என்று சொல்கிறார். ஒரு நாள் ஜெபம் பண்ணிவிட்டு மறுநாள் விட்டுறக்கூடாது. அதுன்னு சொல்கிறார் கர்த்தர். என்ன சொல்கிறார், முடிவிறந்த நிலை நிலை போனோம், நிலைக்கணும். முடிவிறந்து அவர்கள் நிலை நிலைக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர் விட்டு வலதுறையும் செய்யக்கூடாது, விட்டு இடதுறையும் செய்யக்கூடாது. முடிவிறந்து நிலை நிலைத்திருக்கணும். அவர்கள் நிலைச்சிருந்தா நிச்சயமாக நம்மளை ஒரு நாள் கூட விட மாட்டார், ரட்சிப்பார். இந்த உலகத்தில் மாதிரிக்கிறார், பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. ரெண்டாவதாக முதல்ல அவர் பற்றி கொண்டார். நம்ம என்ன செய்கிறார், நமக்கு என்ன கொடுக்குறாரு, அவர் வலதுகிற நம்மளை தாங்கிறது, நமக்கு சகாயம் பண்ணுறாரு, வலது கத்தினால தாங்குறாரு. அது மாத்திர ஒவ்வொரு நாளும் நம்ம கிடைச்சிட நம்ம வளர்ந்துருத தாங்கி ஆலோசனை தந்து நம்ம எங்கே கொண்டு சேர்க்கிறாரு, அவர் மகிமையிலே நம்ம சேர்த்துக்கொள்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவரை இயேசுகிறது. அவரை நம்ம எப்படி பிடிச்சிக்கணும்? உறுதியாய் பிடிச்சு கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். தீப்தியாசில் வேலை செய்வோம், எங்கள் ஆஃபீஸுக்கோ அவங்க வீட்டுக்கோ எப்படி 1 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரம் போயிட்டு என்ன செய்வோம், 6 மணி. அப்போ எங்கள் வீட்டில் ரேடியோ கிடையாது, அவங்க வீட்டில் ரேடியோ இருக்குது. அப்போ யார் யார் வீட்டிலோ ஒருத்தர் வீட்டில் தான் அப்போல்லாம் ரேடியோ இருக்கும். நான் ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால் அப்போ அவங்க வீட்டில் மட்டும் ரேடியோ இருப்போம். 6 மணிக்கு உடனே நான் ஓடுவேன் பாருங்க, வண்டி இருந்தாலும் இடிச்சிட்டு போகிறேன், என்ன இருக்கோ அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். இடிச்சிட்டு போய் 1 மணி, இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது எங்கள் வீட்டுக்கும், நான் தீப்தியாச வேலை செய்கிற இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். போய் ஆண்டோடைய வார்த்தை கேட்குறதுக்காக அவ்வளோ வேகமாக போவேன். அப்போ இந்த விஸ்வானியில் கேட்போம், அந்த அளவுக்கு கத்திர அப்பயே எனக்கு ஒரு வாஞ்சை கொடுத்துருந்தார். ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கும் கத்திரையில் 1 நிமிஷம் கூட கைவிடாமல் எனக்கு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உடுத்த உடவும் தங்க இடமும் சாப்பிட உணவும் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ பிறந்து இன்றைக்கி உங்கள் மத்தியில் கத்திரையினை கொண்டு வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பற்றி கொள்ளக்கூடிய பாஞ்சை நமக்கு இருக்கணும். அப்போ கத்திரம் அதெல்லாம் நமக்கு என்ன செய்வார், நிச்சயமாக நம்மளை ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ரெண்டாவது அவர் உறுதியாக பற்றி கொள்ள, யாசாயின் புஸ்தகம் 26:3
1: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
0: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
1: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
0: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
1: நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர்.
0: பூரண சமாதானத்துடன் அவனை என்ன செய்வீங்க, காத்து கொள்வீர்னு சொல்லி யாசாய் சொல்றாரு. அவர் உறுதியாய் பற்றி கொண்டனா அவரே நம்பியிருக்கிறபடி நமக்கு என்ன கொடுக்கிறாரு, பூர்ண சமாதானம். பூர்ண சமாதானம் எனக்கெல்லாம் பாருங்கள், அம்மா அப்பா இல்லை, கண் பார்வை இல்லை, கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, இயேசு தவிர எனக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கத்திர இணைச்சர் அவரை நம்பியிருக்கிறவங்க என்ன கொடுக்குறாரு, பூர்ண சமானத்தை கொடுக்குறாரு. எந்த குறையுமே இல்லை. நாளைக்கு என்ன செய்ய நினைக்கலாம், கவலை வந்தாலும் ஏசுபாடு சொல்லுவாங்க, இந்த பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, எனக்கு நீங்கள் தான். எனக்கு இந்த ஊருக்கு வர்றதுக்கு மேலே யாருமே தெரியாது, வாசா ஒன்று தான் தெரியும், வாசா தான் கூட்டிட்டு இருந்துச்சு, வேறு எதுவுமே தெரியாது. ஆண்டு அன்றைக்கி சொன்னேன், அப்போ தான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஊரில் யாருன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது, ஆண்டவரே வஸ்தா நீங்கள் போச்சு, நீங்கள் போகிறோம், வஸ்தா தான் எங்கள் கூட இருக்குது, யார் வஸ்தாக்கா எப்படி இருப்பாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆண்டவர் நீங்கள் தான் என்னை பாதுகாத்துக்கணும் அப்படி சொல்லி தான் அன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதில் அன்னைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கத்தர் என்ன செய்யல, ஒரு நன்மையும் குறைப்படாமல் கற்றுக்கணும். ஒவ்வொரு உதவிக்கும் கத்தர் ஒருத்தரை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இது நீங்களே செய்யலாம், கத்தர் உங்களை உள்ளத்தில் பேசி கத்தர் எனக்கு உதவி செய்யக்கூடிய மனசை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டு மனசு கொடுக்கட்டா செய்ய முடியுமா? கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனசு கொடுத்து செய்ய வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஆண்டுகிட்ட சொல்லிட்டு தான் வந்த ஆண்டவரே எனக்கு என்னும் தெரியாது சுவாமி, எங்கள் வீட்டுக்கும் போகிறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை, அங்கே போட செவிக்க முடியாது, சர்ச்சைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உடைய வார்த்தை கேட்க முடியாது, நான் எப்படி ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்கட்டும், எப்படி நான் பரலோகத்துக்கு வர முடியும், என்ன செய்யுது ஆண்டவரே, பஸ்தா கூட போச்சு, நீங்கள் போகிற ஆண்டவரே, நீங்கள் என்னை பொறுப்படுத்துக்கோங்க, நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார், சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். சந்தோஷம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமா? சமாதானம் வாழ முடியுமா? வாழவே முடியாதான். உண்மை உறுதியாக பற்றி கொண்டு உண்மையை நம்பியிருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்தோட காத்து கொள்ளுகிறீர். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நம்ம ஆண்டோடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம செவிக்க போகிறோம். அனைவரும் சேர்ந்து செவிப்போம்மா. எங்கள் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பலப்படுத்தி சம்மந்தை தந்து சந்தோஷத்தை தந்து அவங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துங்க ஏசப்பா. அவங்களுடைய வியாதிலாம் குணமாக்குங்க ஏசப்பா, நோயெல்லாம் குணமாக்குங்க, பலவீனத்தெல்லாம் குணமாக்குங்க ஏசப்பா, பெரும்பாடு குணமாக்குங்க ஏசப்பா, அவங்க பலவீனத்தினால கஷ்டப்படுறாங்க ஏசப்பா, அவங்கள குணமாக்குங்க ஏசப்பா. பரலோக தகப்பனையுமே துதிக்கிறோம். கை கால் வலி உடம்பு வலி எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவர், அவங்க ரத்தம் வலி பூசுங்கப்பா, குணமாக்கிருங்க குணமாக்கிருங்க, கிட்னியை குணமாக்குங்க ஆண்டவரே, தைராய்டை குணமாக்குங்க ஏசப்பா, கத்தாவை பிபி குணமாக்குங்க, உப்புச்சத்தை குணமாக்குங்க ஆண்டவரே, அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் குணமாக்குங்க ராஜா, பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, அவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, சுகர் இருந்தால் குணமாக்கிருங்கப்பா, சுகர்னால எவ்வளோ கஷ்டங்கள் ஆண்டவரே, என் தேவன் அறிவீரப்பா, சுகரை குணமாக்குங்க, சுகரை குணமாக்குங்கப்பா, வியாதியை குணமாக்குங்கப்பா, நோயை குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க. மந்திரம் செய்வனை உடைச்சி போடுங்க, பிசாசுங்களை அழிச்சு போடுங்க. ஆண்டவரே என்ன பலவீனத்தாலும் குணமாக்கும். உம்மால முடியுமையா? இதுவோ மாம்சமான யாவருக்கு நான் தேவனாய் கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அவசியமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே. நீங்கள் அவங்கள குணமாக்கி ஆசிரியச்சு உயர்த்துங்கப்பா. தகப்பனையுமே ஸ்தோத்திரம். மந்திர கட்டு செவனை கட்டு உடைச்சி போடுங்கிறாச்சா, பெலிசனை கட்டு உடைச்சி போடுங்கிறாச்சா, அந்த கஷ்டத்தில் அழித்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணேசப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்த தரணேசப்பா. சமான் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிர்வீங்க. வியாபாரம் செய்கிற வியாபாரிகளை ஆசீர்வதிங்க. கத்துடைய நாம மகிழ்படட்டும் ஆண்டவரே. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவரே. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தர வேண்டும் ஐயா. படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை தர வேண்டும், ஞாபகத்தை தர வேண்டும் ஐயா. எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறவங்க எல்லாருமே நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணுவோம்ப்பா. தேவ ஞானத்தை அவங்களுக்கு கட்டிட முடியாது வைக்கிறோம். தேவ கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ள முடியாது வைக்கிறோம் ஆண்டவரே. வேண்டி கொடுத்துருக்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரிச்சிங்க. ஆசீர்வச்சு உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க. நன்மையான இந்த ஈவும் பூர்ணமலை எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியின் பிதாவத்தில் இறங்கி வருகிறது. மாறுதல்களும் வேற்றுமையான எந்த நிழலின்னு சொன்னீங்களே சப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனையும் இப்படி ஆசீர்வதிக்கும் கார அவங்கள தொடுவது அவங்கள உணரட்டும் ஆண்டவரே. பலப்படுத்துக காத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்களை அன்பு ரச்சரியாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக ஜெகிறோம் பரமபிதாவே ஆமே. கத்த நம்ம சேவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, கொன்னூர் 1049101000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், கொன்னூர் 1331001000224 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா, நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள். இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படி கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேறு யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிக்கை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிக்கை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம்தான். அதே போல் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்கள் மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுகிறதா இருக்கீங்க, ஒரு உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னென்னா கூகுள் ஆப் ஸ்டோரில் போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்கள் படித்து கொள்ளலாம். தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில் படிக்கலாம், தெலுங்கில் படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்கள் படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிளை நீங்கள் போயிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதில் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்கள் உங்கள் பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்கள் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகனா ஆதியம் தேர்வு செய்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதில் வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கிறதுனால இப்போ நெட்டெலாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர் கிருபையில் வழங்குகிறோம். நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கொண்டால் நீங்கள் சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் எஸ்தர் ராணின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒர் 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேரில் பைபிள் இருக்கிறது, நீங்கள் வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக அதை ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர
4: ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணால் வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தலில் வரும், திடீர்னு புதிய ஏற்பாடில் வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: கர்த்தனவு தந்த வசனம் யோவேல் புஸ்தகம் 3:16.
1: கர்த்தர் சியோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார்,
0: எருசலேமின் சத்தமிடுவார்,
1: வானமும் பூமியும் அதிரும்,
0: வானமும் பூமியும் அதிரும்,
1: ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார்,
0: அரணான கோட்டையுமாயிருப்பார். அல்லேலூயா. வானமும் பூமியும் என்ன செய்யும்? அதிரும். ஆனால் கர்த்தர் என்ன செய்யறாரு? தம்முடைய சனத்துக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமாகவும் என்ன செய்வாரா? இஸ்ரேல் மக்களுக்கு அரணான கோட்டை. நம்மளும் இப்போ இஸ்ரேல தான் மாத்திட்டாருல. ஆண்டவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு எல்லாருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்மளை இஸ்ரேலை மாத்திருக்கிறாரு. இந்த உலகத்தில் என்ன வந்தாலும் நம்மளுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? எப்படி இருப்பாரு? அடைக்கலமாகவும் அரணாகவும் இருப்பார். நம்ம என்ன சொன்னா, ஆண்டவர் பார்த்து உறுதியாய் பற்றிக்கொள்ளணும். இதுவரைக்கும் செபித்த செவம் அல்ல, கடைசி நாளை வந்துட்டோம். உலக காரியங்கள் என்னென்ன எப்படி போய்கொண்டிருக்கு நம்ம அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும்? அதிகமா நெருங்கணும். இதை இப்ப நெருங்கி இப்ப சீவிச்சு இப்ப செவம் பண்ணுது, 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படி எல்லாம். அருமையானவர்களே, நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் வேதம் சொல்லுது, என்ன செய்யணும்? இடவிடாம ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கர்த்தர் வேதம் சொல்லுது. நம்ம இடவிடாம ஜெபிக்கணும். அப்பதான் அவர் ராஜ்யத்து போக முடியும். அவரை பார்த்து உறுதியாய் பிடிச்சிக்கணும். ஆண்டவரே, உண்மையில்லாம இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஆண்டவரு, நீர்தான் என் போதுன்னு சொல்லி அவர் பார்த்து உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் சொல்ற கர்த்தரிடத்தில் திரும்புங்க. கர்த்தரிடத்தில் திரும்ப என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தரிடத்தில் முழு மனதோடு திரும்பி, இயேசுவே நீர்தான் ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் எங்கேயோ போயிட்டு இருந்தேன் ஆண்டவரே, இதுவரைக்கும் அவங்கள நம்பி இருந்தேன், இவங்களை நம்பி இல்லை ஆண்டவரே, எனக்கு நீர்தான், எனக்கு நீர் தான். இதுவரைக்கும் எங்கள் குடும்பத்தில் அவங்க பார்ப்பாங்க, இவங்க பார்ப்பாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்ம இதை வாங்கணும், அதை வாங்கணும் அப்படிலாம் நினச்சிருந்தோம். இனிமேல் இந்த உலகத்தில் என்ன தெரியுமா? என்ன வாங்கினாலும் உலகத்திலிருந்து கொண்டு போகிறது ஒன்றுமே இல்லை. கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, கொண்டு போகிறது ஒன்றுமே இல்லை. அது எல்லாரும் சொன்னால் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அருமையானவர்களே, இந்த காரியத்தில் விட்டுட்டு இயேசுவின் பாதத்தை அதிகமாக யாரெல்லாம் பிடிச்சி கொள்றீங்களோ அவங்க பரலோர் ராஜ்யத்து போக முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், நோவாவின் காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கும்னு சொன்னார், லோத்து காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கும்னு சொன்னார். இப்படியெல்லாம் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. இன்னமும் நம்ம வந்து உலக காரியத்துக்காகவோ இன்னும் அதுக்காக இதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்போமானால் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் வரப்போறாரு. அல்லேலூயா. அதே வானமும் பூமியும் அதரும், ஆனாலும் கர்த்தர் நினைச்சு வர தமிழ் சனத்துக்கு அடைக்கலமோ நானும் கோட்டையுமா இருப்பேன். ஆண்டவரே நீ கழுவுமப்பா, என்னை எப்படியாவது ரட்சியும் ஆண்டவர, ரட்சிப்புக்காக கெஞ்சணும், இறந்து கெஞ்சணும் ஆண்டவரை கெஞ்சன். பாருங்க, ஒரு ரேஷன் கடைக்க போறீங்க, ரேஷன் கடையில் உங்களுக்கு வந்து சொல்றாங்க உங்க கார்டு சரியில்லை, நீங்க போய் இன்னைக்கு தாலுகாசில் அங்கே போய் நீங்க ஏதாவது வாங்கிட்டு வாங்க, சைன் வாங்கிட்டு வாங்க சொன்னா நினைச்சுவேன். இல்லைங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு எப்படியாவது மண்ணெண்ணெய் கொடுத்துருங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்களுக்கு அரிசி கொடுங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு அது வேணும்னு சொல்லி நம்ம எப்படி கெஞ்சிரும்? அதே போல நம்ம ஆண்டவராக இயேசுக்கு பாதத்தை கண்ணீரோடு கெஞ்சி, மனிதர் இறங்க மாட்டாங்க, கர்த்தர் நமக்கு இறங்குவார். அல்லேலூயா. அதை ஆண்டர் சொன்னார் லூக்காலின் சுவிசேஷத்தில் 18:10. நம்ம பாவத்துக்காகவே எதுக்கெல்லாம் கேட்கிறோமோ மன்னிங்க ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டர் சொல்றாரு. அந்த 7 வசனம் 8 வசனம் வாசிப்பா.
1: அந்தபடியே
0: தேவன்
1: தம்மை நோக்கி இரவும் பகலும்
0: கூப்பிடுகிறாகிய
1: தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ?
0: நம்ம இங்க இரவும் பகல் அவர்களும் செஞ்சணும். ஆண்டவரே, உங்களை தவிர எனக்கு யாரும் இல்லப்பா, நீங்க இறங்கத்தான் வேண்டும், என்னை முற்றிலும் மன்னிச்சு, எனக்கு ரத்தத்தால கழுவுங்க, என்னை ரட்சிங்க ஆண்டவரே, உங்க உலக இந்த உலகத்துல எனக்கு உண்மை தவிர யாரும் இல்லப்பா, நீர் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல ஆண்டவற்றை அர்ப்பணிச்சு முழுமையோடு நம்ம ஆண்டவற்றை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அதான் ஆண்டர் சொன்னாரு, அத்திமரத்தை கவனிச்சு பாருங்க. அத்திமரத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி சொன்னாரு. அது எதை குறிக்குன்னா அரசாங்கம். இதை தான் நம்ம பார்க்க வேண்டும். வாஸ்து பாருங்க, லூக்காலின் சுவிசேஷம் 21:29.
1: அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார்,
0: அத்திமரத்தையும்
1: மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள்,
0: இது எதை குறிக்கிறது? ஒவ்வொரு அரசாங்கத்தை குறிக்கிறது. கர்த்தராகிய தேவன் சொன்னார் அத்திமரங்கிறது இஸ்ரேல் வந்து இப்ப அத்தி அவங்க தலைச்சிட்டாங்க, நல்லா வளர்ந்துட்டாங்க. அதுபோல் மற்ற எல்லா மரங்களையும் கவனித்து பாருங்கள். எதை கவனிக்கணும்? ஒவ்வொரு அரசாங்கத்தை கவனிக்கணும். இதை கவனிக்கும் போது கர்த்தராகிய தேவன் வருக மிக மிக சமீபம். அல்லேலூயா. கர்த்தர் வருக ரொம்ப சமீபம் நம்ம ஆயத்தத்தோடு இருக்கணும். எப்ப வந்தாலும் அவர் சந்திக்கணும். என்ன செய்யணும்? அதன் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படணும். ஆயத்தப்பட்டாதான் அவர் வருகைக்கு போக முடியும். 46:11
1: சேனைகளின் கர்த்தர்,
0: சேனைகளின் கர்த்தர்
1: நம்மோடு இருக்கிறார்,
0: நம்மோடு இருக்கிறார்.
1: யாக்கோபின் தேவன்,
0: யாக்கோபின் தேவன்
1: நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர்.
0: நமக்கு எப்படி இருக்கிறார்? அவரு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஹலேலூயா. நம்ம சோர்ந்து போக கூடாது. எதை பார்த்து சோர்ந்து போக கூடாது. நமக்கும் இப்ப நம்ம அப்பா அம்மாட்ட ஏதாவது பேசாம இருந்தா என்ன செய்வான்? அதை நம்ம அப்பா அம்மாட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்பராகிறது போல நம்ம ஆண்டவராக இயேசுக்கு அப்ப மன்னிப்பு கேட்டு ஒப்பராகிற வேண்டும். நமக்கு எப்படி இருக்கிறாரா? உயர்ந்த அடைக்கலம். இந்த உலகத்துல என்ன ஆபத்து விபத்து வந்தாலும் அவர் நமக்கு எப்படி இருப்பாரு? உயர்ந்த அடைக்கலமா இருப்பாரு. சரி, கத்தர் பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல யாருக்கெல்லாம் அடைக்கலமா இருந்தார் தான் பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் 90:1
1: ஆண்டவரே,
0: ஆண்டவரே
1: தேவரீர்,
0: தேவரீர்
1: தலைமுறை தலைமுறையாக,
0: தலைமுறை தலைமுறையாக
1: எங்களுக்கு அடைக்கலமானவர்,
0: எங்களுக்கு அடைக்கலமானவர். ஹலேலூயா. யார் சொல்ற? மோசே சொல்றாரு. ஹலேலூயா. மோசே சொல்ற, ஆண்டவரே எங்களுக்கு தலைமுறையாக எங்களுக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. அப்ப நமக்கு ஆண்டு சொல்லி இருக்கிறாரு உயர்ந்த அடைக்கலம். இந்த உயர்ந்த அடைக்கலத்துல போகணும்னு சொன்னா நம்ம ஒவ்வொரு நிமிஷம் அவரோடு இருக்க வேண்டும். துதிச்சிட்டும் சோத்திரம் பண்ணிட்டு இணைந்து அவரோடு இருக்க. ஆண்டவரே நீ உம்மோடு இணைச்சிக்கோங்க, அப்ப இணைச்சிக்கோங்க, எனக்கு தனிமையை விட்டுறாதீங்க, நம்ம அடைக்கலமாக இருக்கலாம், நீதான் எனக்கு அடைக்கலன்னு சொல்லி கேட்டா கர்த்தர் நமக்கு எப்படி இருப்பாரு? உயர்ந்த அடைக்கலம். இங்க மாசம் சொல்ற இன்னொரு வாசிப்பாத 90 உடனே அவசரம்.
1: ஆண்டவரே தேவரீர்,
0: தேவரீர்
1: தலைமுறை தலைமுறையாக,
0: தலைமுறை தலைமுறையாக
1: எங்களுக்கு அடைக்கலமானவர்,
0: எங்களுக்கு அடைக்கலமா இருப்பார். அவர் சொல்றாரு தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். நீங்களும் சொல்லலாமா? கர்த்தாவே தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். உள்ளத்துல கொண்டு வரணும், ஆயிட்டு சொல்றது இல்ல, இருதயத்துல கொண்டு வரணும். இதயத்துல மனசுல உள்ளு மனசுல சொல்லணும், கர்த்தாவே எங்களுக்கு தலைமுறை தலைமுறை அடைக்கலமா இருக்கீங்க ஆண்டவரே சொல்லி இதயத்தில் உள்ளத்துல சொல்லணும். அல்லேலூயா. 91:2
1: நான் கர்த்தரை நோக்கி,
0: நான் கர்த்தரை நோக்கி
1: நீர் என் அடைக்கலம்,
0: நீர் என் அடைக்கலம்,
1: என் கோட்டை,
0: என் கோட்டை,
1: என் தேவன்,
0: என் தேவன்,
1: நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன்.
0: நான் நம்பி இருக்கிறேன் சொல்லு. மோசே சொல்றாரு கர்த்தர் நோக்கி நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நானு நீர் நம்பி இருக்கிற நீர் தான் ஆண்டவர். அவங்களுக்கு எத்தனையோ பேர் இருந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் மோசை கூட இருந்தாங்க, ஆனா அவர் யாருமே சொல்லல. மோசை சொல்றாரு கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நானு நம்பி இருக்கிற நீர் தான் ஆண்டவர். வேற எங்கே இருக்க நம்பிக்கை இல்லை, வேற எங்கேயுமே இல்லைன்னு சொல்லி நம்மளும் மோசையோடு சொல்லுமா? ஆண்டவரே நீர் தான் அடைக்கலன்னு சொல்லுவோம். அது மாத்திரம் இல்ல, யாத்திரா புஸ்தகம் 33:11 எல்லாரும் பைப்பில் எடுங்க, நீங்கள் எடுத்தாதான் உங்களுக்கு புரியும்.
1: ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல,
0: தன் சிநேகிதனோட பேசுவது போல
1: கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார்.
0: கர்த்தர் என்ன செஞ்சாரா? மோசையோட முகமுகமாய் பேசினார். உங்க கூட பேசணுமா ஆண்டவர்? உங்களுக்கு அந்த வாஞ்சி இருக்குதா? வாஞ்சிருந்தா பேசுவாரு ஆண்டவர். இவங்க கூட தான் பேசுவேன், மோசை கூட தான் பேசுவேன், இல்ல இவங்க கூட தான் பேசுன்னு சொல்லல. கர்த்தர் வாஞ்ச தாகம் மோசையோடு தேவன் என்ன செஞ்சாராம்? முகமுகமாய் பேசினார். அப்ப தேவன் உங்களோட பேசணும், எத்தனை கண்ணீர் வெடிக்கணும், எத்தனை அழுகணும். ஆண்டவர் ஏன் எங்களை பேசலீங்க? நீங்க தகப்பன் தானே ஆண்டவர். தகப்பன் சொன்னா எங்களை நீங்க பேசுங்க, நான் உங்க பிள்ளை தானே, எங்களை பேசுங்கப்பா. என் குறை என்ன இருந்தாலும் மன்னியும் ஆண்டவர். எனக்கு பிரியமில்லாத காரியம் என்னெல்லாம் இருக்காது, வேரோடு புடுங்கி போட்டுருங்க ஆண்டவர். நீங்க எங்களை பேசணும்னு சொல்லி கண்ணீரோடு நம்ம கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. என் தேவன் உங்களோட பேசலையான்னு சொல்லி எதாவது யோசாது பார்த்திருக்கிறோமா? அருமையான, இனிமேல் அது நம்ம இதுவரைக்கும் அப்படி வாழ்ந்த காலம் போதும். இனிமே அதான் சொன்னார், அத்தி மரத்தை பார், மற்ற மரங்களை பாருன்னு சொன்னார். இது ஒரு அடையாளம், கர்த்தர் வருகைக்கு ஒரு அடையாளம். நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரின் உறுதியாய் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நீர்தானே எனக்கு ஆண்டவரே, உண்மை தவிர எனக்கு உலகத்துல வேற ஒண்ணும் வேண்டப்பா. நீர் என் கூட பேசணும், நீர் என் கூட பேசணும். என் குறை எதா இருந்தாலும் மன்னிச்சு நீ விடுதலை தாங்க ஆண்டவர் சொன்னா கர்த்தர் கட்டாயம் நமக்கு தருவாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன என் இடத்துல வருங்கிறாலும் என்ன செய்ய மாட்டேன், புறம்ப தள்ள மாட்டேன். யோவான் சுவிசேஷம் 6:37 கர்த்தர் சொன்னார், என்னிடத்துல வர்றவங்கள நான் என்ன செய்ய மாட்டேன், புறமே தம்ம வரணும், அவர் ஓடி வரணும், அவர்கிட்ட நம்ம கோவிச்சிட்டு இருக்க கூடாது, அவரை பற்றி பிடிச்சுக்கணும். இயேசுவே நீர்தான் எனக்கு, நீர்தான் எனக்கு, நீர் உண்மை தவிர வேற எந்த விருப்பம் இல்லைன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலும் சொல்லணும். வாய்ட்டு சொல்ற ஈசி உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லணும். யோவான் சுவிசேஷம் 6:37
1: பிதாவானவர்
0: பிதாவானவர்
1: எனக்கு கொடுக்கிற யாவும்
0: எனக்கு கொடுக்கிற யாவும்
1: என்னிடத்தில் வரும்
0: என்னிடத்தில் வரும்
1: என்னிடத்தில் வருகிறவனை
0: என்னிடத்தில் வருகிறவனை
1: நான் புறம்பே தள்ளுவதில்லை.
0: சத்திய ஆண்டவர் வந்துட்டோம் நாம் நினைச்சு மாட்டாரு, புறம்பே தள்ளவே மாட்டாரு. அல்லேலூயா. மோசி போல கேட்போம், ஆண்டவரே மோசியோட பேசுனீங்களப்பா, நானும் உங்க பிள்ளை தானே, என் கூட பேசுங்க, இனி பேசுங்க. அவர் கொஞ்ச நாளா மீதியா இருப்பாரு. பிறகு அலட்டும் போது ஆண்டவர்கிட்ட இரவு போல் கண்ணீரோடு கேட்கும் போது நம்மோட பேச ஆரம்பிச்சிருவாரு. அல்லேலூயா. ஆண்டவர் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கு இல்லையா? இல்லையே. ஆண்டவர் சொன்னாரு, மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர். உங்களுக்கும் தேவன் தான், மோசைக்கும் தேவன் தான், எனக்கும் தேவன் தான், ஒவ்வொருத்தருக்கும் தேவன் தான். அவத்து அலட்டணும், ஆண்டவரே எங்களை பேசுங்க, எனக்கு என்ன குறைந்தால் மன்னியும், நான் எங்க போக முடியும், எனக்கு உண்மை தவிர யாரும் இல்லை, நீங்க தான் என்னை மன்னிச்சு சரிப்படுத்துங்க, சீர்படுத்துங்க, என்னை ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, நில நிறுத்துங்கப்பா, உமக்குள்ள நிலைச்சிருக்க எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்கணும். நல்ல கொண்டிருந்து பாருங்க, சங்கீத புஸ்தகம் 106 சங்கீதம் 23 வசனம்.
1: ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார்,
0: அவர்கள் நாசம் பண்ணுவேன் என்றார்,
1: அப்பொழுது
0: அப்பொழுது
1: அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே,
0: அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே, அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு ஆண்டவருடைய விக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு
1: அவருக்கு முன்பாக,
0: அவர்களுக்கு முன்பாக
1: திறப்பின் வாயிலே நின்றார்.
0: பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்றாரு அவங்களை அழிக்கிறேன்னு சொல்றாரு, அவங்களை நாசமாக்குறேன்னு சொல்றாரு. மோசே சொல்ற இல்லாண்டவரு, அவருடைய ஆண்டவருடைய கோபம் மன்னிக்கிறதுக்காக என்ன செஞ்சாரா, திறப்பில நின்னாரு. அல்லேலூயா. நமக்கு நிக்கணும், திறப்பில் நிக்கணும், கண்ணீர் வடிக்கணும். ஆண்டு சொல்லியிருக்க இல்ல நாங்கள் அதை பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் ஒரு வாசிப்பா.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார்.
0: கர்த்தர் என்ன சொல்றாரு சொல்லுங்க, என்ன சொல்றாரு, நாசம் பண்ணுவேன் என்றார்.
1: அப்பொழுது
0: அப்பொழுது
1: அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே,
0: அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே,
1: அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு,
0: அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு
1: அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு,
0: தேவனுடைய உக்கிரத்தை கோபத்தை ஆற்றும் பொருட்டு
1: அவருக்கு முன்பாக,
0: அவருக்கு முன்பாக
1: திறப்பின் வாயிலே நின்றார்,
0: திறப்பின் வாயிலே நின்றார். அல்லேலூயா. பாத்தீங்க, அழிப்பேன்னு சொன்ன கூட தேவன் என்ன செய்யல, அவர் மோசே என்ன செஞ்சார், அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு என்ன செஞ்சாரா, திறப்பில நின்றார். அல்லேலூயா. நம்ம மக்களுக்காக நம்ம தான் நிக்க வேணும். அருமையானவர்கள், இன்னைக்குல இருந்து நம்ம செவிக்க ஆரம்பிக்க போறோம். நம்ம ஒவ்வொரு ஆளும் என்ன செய்யணும், ஆண்டவரை பார்த்து என்ன எங்க நிக்கணும், திறப்பிலே நிற்க வேண்டும். அதற்குத்தான் நம்ம இந்த ஊழியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார், அதுக்குத்தான் உங்களை என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம திறப்பில் இருக்கும் போது நமக்கு எப்படி இருப்பாரு, எப்படி இருப்பாரு, மாசுக்கு எப்படி இருந்தாரு, தலைமுறை தலைமுறையா எங்களுக்கு அடைக்கலமானவர். அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, வானம் அதிரும், பூமி அதிரும், தமிழை சேர்ந்த கர்த்தர் எப்படி இருக்கிறாரா, அடைக்கலமா இருக்கிறார், நமக்கு அடைக்கலமா இருப்பார். நம்மளும் கர்த்தர்கிட்ட நெருங்கி செல்வோம், கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருப்பார். ஹலேலூயா. அவர் யாரையுமே பொறமை தள்ளுகிற தேவன் இல்ல. நம்ம பார்த்து உறுதியா பிடிச்சு கொள்ளுவோம், இயேசுவே நீர் என போதும், என போதும்னு சொல்லி உறுதியா பிடிச்சுக்கோங்க. கர்த்தர் வரப்போறாரு, அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறார். மாணவர்களே, இன்னும் நம்ம அசதியா இருப்போமானா, நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது, நம்ம இன்னைக்கு உறுதி அப்படிப்பா, அப்பதான் சொல்லுவாரு. மோசே தரப்பில் நின்னு அவர் என்ன செஞ்சார், அவர் கோபம் மாறிடுச்சு. அல்லேலூயா. நம்ம தரப்பில் நின்னு நம்ம மேல இருக்கப்பட்ட கோபம் கர்த்தர் மாறிட்டு நமக்கு அடைக்கலமா ஆயிடுவாரு. அல்லேலூயா. யார் சோர்ந்து போகாதீங்க, அழிச்சது யாரும் சோர்ந்து போகாதீங்க, உறுதியாய் பிடிச்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது கர்த்தர் யாருக்கு அடைக்கலமா இருந்தாரு, சங்கீத புஸ்தகம் 62 சங்கீதம் 6 வசனம்.
1: அவரே என் கண்மலையும்,
0: அவரே என் கண்மலையும்,
1: என் ரட்சிப்பும்,
0: என் ரட்சிப்பும்,
1: என் உயர்ந்த அடைக்கலமுமானவர்,
0: உயர்ந்த அடைக்கலமானவர்,
1: நான் அசைக்கப்படுவதில்லை.
0: ஏன் அசைக்கப்படுவதில்லை, கர்த்தர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்காரு, அவர்தான் என் கண்மலை, அவர்தான் எனக்கு எல்லாம், அதனால என்ன செய்ய மாட்டேன், நான் என்ன செய்ய போறதில்ல, அசைக்கப்படுவதில்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும், கர்த்தர் எனக்கு அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருந்தா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்படவே மாட்டோம். என்ன பிரச்சனை வந்துட்டும் வந்தாலும், என்ன உத்தரவு வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கும் போது நம்ம ஒரு போல அசைக்கப்பட மாட்டோம், கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அதே 5 வசனம், 62 சங்கீதம் 5 வசனம்.
1: என் ஆத்துமாவே,
0: என் ஆத்துமாவே,
1: தேவனையே நோக்கி அமர்ந்திரு.
0: என் ஆத்துமாவே, தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே என்ன செய்ய, தேவனை நோக்கி அமர்ந்திரு.
1: நான் நம்புகிறது,
0: நான் நம்புகிறது
1: அவராலே வரும்,
0: அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே குழம்பாத, சோர்ந்து போகாத, என் ஆத்துமாவே அவரை நோக்கி அமர்ந்திரு.
1: நான் நம்புகிறது,
0: நான் நம்புகிறது
1: அவராலே வரும்.
0: பாத்தீங்களா, என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புற அவரால் வரும், அவர் என்னை கைவிடவே மாட்டார். திருப்பி திருப்பி சொல்லுங்க, கத்தரினை கைவிட மாட்டார், கத்தரினை கைவிட மாட்டார். அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலாம், அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கல் சொல்லிட்டே இருங்க, உங்க வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் வரும். ஹலேலூயா. அது மாத்திர தாவீது என்ன செஞ்சாரன் பாருங்க, 59:16
1: நானும் உம்முடைய வல்லமையை பாடி,
0: ஆண்டவருடைய வல்லமையை பாடி,
1: காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன்.
0: பாத்தீங்களா, வல்லமை பாடுவாரா, அவர் கிருபை என்ன செய்வாரா, மகிழ்ச்சியோடு புகழ்வேன்.
1: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே,
0: எனக்கு நெருக்க பாரு, அவருக்கு நெருக்கம் வந்திருக்கு பாத்தீங்களா, எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே,
1: நீர் எனக்கு தஞ்சமும்,
0: நீர் எனக்கு தஞ்சமும்,
1: உயர்ந்த அடைக்கலமும் ஆனி,
0: உயர்ந்த அடைக்கலம். ஹல்லேலூயா. நெருக்கம் நெருக்கம் வந்தப்ப என்ன செஞ்சாரு, நீர் எனக்கு தஞ்சமும் எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறீர். காலையிலிருந்து அவர் வல்லமை புகழ் வரா. வாசி பண்ண இருக்க,
1: நானும் உம்முடைய வல்லமையை பாடி,
0: உங்களுடைய வல்லமை குறிச்சி, ஆண்டவர் வல்லமை குறிச்சி காலையிலிருந்து பாடுவாரா, பாடி
1: காலையிலே,
0: காலையிலே
1: உம்முடைய கிருபையை,
0: உம்முடைய கிருபையை
1: மகிழ்ச்சியோடு புகழுவேன்.
0: ஆண்டவருக்கு புகழ்றது, ஆண்டவரே நீ பெரியவர், மகத்துமுள்ள தேவன் அப்படி சொல்லி சொல்லி சொல்லி புகழ்ந்தாராம். மகிழ்ச்சியோடு புகழ்வேன்.
1: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே,
0: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே,
1: நீர் எனக்கு தஞ்சமும்,
0: நீர் எனக்கு தஞ்சமும்,
1: உயர்ந்த அடைக்கலமும் ஆனி,
0: உயர்ந்த நீர்தானே தஞ்சாண்டவர், நெருக்கம் வந்தால் நீர்தான் தஞ்சம். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும், எனக்கு உயர்ந்த அடைக்கலமா நீர். அல்லேலூயா. கொஞ்சம் பிரச்சனை என்ன வந்தாலும் கத்து கத்திரத்தம் அடைக்கலமா கொள்ளுவோம், நமக்கு எந்த பிரச்சனை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது, பிரச்சனை வரும், வந்தாலும் கத்திரமுக்கு எப்படி இருப்பாரு, உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறாரு. முதல் யாருக்கு கத்திர அடைக்கலமா இருந்தாரு, மோசிக்கு. ரெண்டாவது தாவீது அடைக்கலமா இருந்தாரு. ஹலேலூயா. அது மட்டும் இல்ல, தாவீது இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 59:9
1: அவன் வல்லமையை நான் கண்டு,
0: நான் அவர் வல்லமையை கண்டு
1: உமக்கு காத்திருப்பேன்,
0: உமது காத்திருப்பேன்,
1: தேவனே
0: தேவனே
1: எனக்கு உயர்ந்த அடைக்கலம்.
0: நம்மளுக்கு காத்திருப்பாண்டவரே, நம்ம காத்திருக்கா, காத்திருக்கிறது இல்ல. தாவீது ராஜா சொல்ற, நானும் காத்திருப்பேன், நீர் எனக்கு என்ன எப்படி இருக்கீங்க, உயர்ந்த அடைக்கலம். ஆண்டவனை கைவிட்டாரா, ஆண்டவனை தள்ளிட்டாரா, தள்ளவே மாட்டாரு. அதை சொல்லிட்டு என்ன இடத்துல வருகிற என்ன செய்ய மாட்டேன், ஒருவனையும் புறம்பே தள்ளவே மாட்டேன்னு சொன்ன. தயவு செய்து எல்லாரும் சோர்ந்து போகாதீங்க, ஊக்கமா சேம் பண்ணுங்க, இன்னும் புரிதியா பிடிச்சுக்கோங்க. கத்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பாரு. ஹல்லேலூயா. முதல்ல யாருக்கு அடைக்கலமா இருந்தாரு, மோசேக்கு. ரெண்டாவது தாவீதுக்கு. மூன்றாவது யாருக்கு அடைக்கலமா இருக்காராம் பாருங்க, எரேமியன் புஸ்தகம் 17:17
1: நீர் எனக்கு,
0: நீர் எனக்கு
1: பயங்கரமா இராதே,
0: பயங்கரமா இராதையும்,
1: தீங்கு நாளில்,
0: தீங்கு நாளில்
1: நீரே என் அடைக்கலம்.
0: பாத்தீங்களா, கத்தி சொல்றாரு, பயங்கரமா இராதையும், நீர் தான் எனக்கு தீங்கு நாளைக்குல்ல அடைக்கலான், தீங்கு என்னை சகிக்க முடியாது, தீங்கு நாளே நீர் தான் எனக்கு அடைக்கலாம், வேற எந்த அடைக்கலம் இல்லாண்டவரு, நீங்க தான் எனக்கு அடைக்கலமா இருக்கணும்ண்டவரு, தீங்கு என்ன வந்தாலும் நீங்க தான்ண்டவரு, என்னால யாராலும் என்னை காப்பாத்த முடியாது, நீங்க தான் காப்பாத்துன்னு சொல்லி இறையமே போல சொல்லணும். நமக்கு கத்தர் தான் தீங்கு நாள் வரும்போது அடைக்கலம். அது மாத்திரல இங்க சொல்றாரு, எரேமியா 17:16
1: நானும் உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன்,
0: நான் உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன். பாத்தீங்களா, எரேமியா எப்படி செய்வாரா, நானும் உண்மை பின்பற்றுகிற மேய்ப்பன். முதல்ல யாருக்கு அடைக்கலம் இருந்தாரு, மோசேக்கு. ரெண்டாவது தாவீதுக்கு. மூணாவது இறைமையாவுக்கு சொல்றாரு, ஆண்டவரே நானும் பின்பற்றுகிற மேய்ப்பன். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பின்பற்றி நடக்கிறமாங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நானும் பின்பற்றி நடக்கிற மேய்ப்பன் ஆண்டவரே, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பின்பற்ற வேண்டும். அருமையானவர்களே, இதுவரைக்கும் நான் எப்படி இப்படி வாழ்ந்தோமோ தெரியாது, இனிமேல் இன்றைக்கிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, நான் ஒவ்வொரு நாளும் பின்பற்ற வேண்டும்னு சொல்லி. உன் பின்பற்றும்னா கருத்தை நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. எப்படிலாம் வாழ்றோம் நம்ம யோசித்து பாருங்க, நம்மளும் பின்பற்றி வாழ கர்த்தர் கையில் அர்ப்பணிப்போமா, என்ன வந்தாலும் ஆண்டவர் நான் உண்மை பின்பற்றி வருவேன், ஆண்டவரே எனக்கு நீர் மாத்திர போகுது ஐயா, இந்த உலகத்தில் எதுவுமே நம்ம கூட வரப்போறதில்லை, எதுவுமே யாருமே நம்ம கூட வரப்போல, கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட வருவார். அல்லேலூயா. யோபான் சுவிசேஷம் 21:21
1: அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி
0: ஆண்டவரே
1: இவன் காரியம் என்ன என்றார். அதற்கு இயேசு
0: நான் வருமளவும்
1: இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன நீ என்னை பின்பற்றி வா என்றார்.
0: ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் தேவன் நோக்கி பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியுமே முந்தி இதுவரைக்கும் ஒவ்வொரு நாளும் இப்ப என்ன செய்யணும், ஒவ்வொரு வினாடியும் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். ஆண்டவரே நீர் பாதை போன பாதையில செல்ல எனக்கு ஞானத்தை கொடுங்க. அதுக்கு தான் சொல்றேன், எல்லாருமே பைபிள் நிறைய வாசிங்க. தயவு செய்து உங்க பாதத்தை பிடிச்சு கேட்கிறேன், தயவு செய்து எல்லாரும் பைபிள் நிறைய வாசிங்க. பைபிள் எவ்வளவு வாசிக்க முடியுமோ வாசிங்க. ஆவிக்குரிய புஸ்தகங்கள் நல்லா எழுதுறவங்க புஸ்தகத்தை வாங்கி வாசிங்க. அப்பதான் கர்த்தரை பின்பற்றி வர முடியும். நம்ம பைபிள் வாசிக்காம இருந்தா கர்த்தரை அறியாம பைபிள் வாசிக்கிட்டா கர்த்தர் யாருன்னு சொல்லி நம்மளால அறிய முடியாது. நம்ம கர்த்தர் மேல கோபம் தான் வரும், கர்த்தர் மேல கசப்பு தான் வரும், வெறுப்பு தான் வரும். அதனால தயவு செய்து பைபிள் நிறைய வாசிங்க, ஆவிக்குரிய புத்தகங்கள் நிறைய வாசிங்க, பைபிள் வாசிங்க. கட்டாயம் பைபிள் வாசித்தான் கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர் யார் இப்படி அறிந்து கொள்ள முடியும். அதுதான் நம்ம கர்த்தரை ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். கர்த்தரை அறியிறவர்கள் நாள்தோறும் நம்ம விருத்தி அடைய வேண்டும். கொலோசியர்ல சொல்றாரு, அறியிற அறிவில் என்ன செய்யணும், நாள்தோறும் விருத்தி அடைய வேண்டும். கொலோசியர் 1:9 வாசிங்க. நம்ம பைபிள் இல்லாம வாவிக்கிற புத்தகங்கள் எதுவுமே இல்லாம இருந்தா வசனத்தை கேட்காம அமைதியா உட்கார்ந்து இருந்தா என்ன செய்ய முடியாது. சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம கோவிச்சிருவோம், அப்படியே இருந்துருவோம். உண்மையால அந்த நிலைமை விட்டு மாற வேண்டும். வாசிங்க, கர்த்தர் அறியிற அறிவில் என்ன செய்யும், விருத்தி அடை வாசி.
1: அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே
0: நிரப்பப்படவும்
1: சகலவித நற்கிரிகளும் ஆகிய
0: கனிகளை தந்து
1: தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து.
0: தேவன் அறிகிற அறிவில் என்ன செய்யணும், விருத்தி அடையணும். நேத்து கொஞ்சம் அறிஞ்சிருக்கும், இன்னைக்கு அதிகமா அறியணும். ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவில் நான் விருத்தி அடையணும். ஆண்டவரே நம்ம அறிகிற அறிவில் எனக்கு விருத்தி அடையணும். அப்பா கர்த்தரை கேட்கணும், ஐயோ என்ன பைபிள் வாசிக்க முடியல அப்படின்னு சொல்லி கலங்குறீங்களா? நமக்கு தான் கர்த்தர் கிருபியா நம்ம ஆடி பைபிள் கொடுத்திருக்கிறாரு. எத்தனையோ வசனங்கள், எத்தனையோ ஊழியர் பிரசங்கம் பண்றாங்க. நம்ம இவ்வளவு கர்த்தர் அறிஞ்சு கொள்ள வேண்டும். யாருமே கர்த்தர் தெரியாதுன்னு சொல்லவே கூடாது. கர்த்தர் அறிகிற அறிவில் நம்ம என்ன செய்யணும், நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 14:27
1: தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான்.
0: உபத்திரத்தை பத்து நம்ம சோர்ந்து போய் பின்வாங்கி போவோமானால் கர்த்தருக்கு என்ன செய்ய, நம்ம சீசனா இருக்க மாட்டான். தன் சிலுவை, சிலுவும் போது கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரங்கள், அதை சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டேன். பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும், நிந்திரைகள் வரும், அவமானங்கள் வரும், ஏதாவது பிரச்சனை பிசாசு கொண்டு வந்துட்டு தான் இருப்பான். அதை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. எந்த சூழ்நிலையும் கர்த்தரை பின்பற்றணும். அவரை விட்டு வலதுறமும் இடவரம் சாயக்கூடாது. முடிவெறிந்து அவர்களை நிலைச்சிருக்கணும். என்னை பின்பற்றுகிறவன், என்னை பின்பற்றாட்டா என்ன செய்ய முடியாது சொல்லுங்க. சீசனா இருக்கணும், சீசனா இருக்கு, கர்த்தடி சீசனா இருக்கணுமா இருக்க வேண்டாம், நம்ம இருக்கணும். அதான் இன்னொரு தடவை வாசிப்பாரு.
1: தன் சிலுவையை சுமந்து கொண்டு
0: உங்க சிலுவைதான், தன் சிலுவை. நீங்க வந்து என் சிலுவையை தூக்க முடியாது, நான் வந்து உங்க சிலுவையை தூக்க முடியாது. அதான் சொல்றாரு கர்த்தர், சொல்றாரு தன் சிலுவை சுமந்து கொண்டு
1: எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான்.
0: சீஷனா பாத்தீங்களா, நம்ம ஒவ்வொரு நாளும் பிரச்சனை இருந்தாலும் உபத்திரம் வந்தாலும் கர்த்தரை பின்பற்றியே போக வேண்டும். அன்றுவரே உங்களுடைய சீஷனாயினை மாற்றிக்கோங்க, உங்க மகளாய் மாற்றிக்கோங்க, மகனாய் மாற்றிக்கோங்க, உங்களுடைய அன்புகளை என்னை பூர்ணப்படுத்துன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். இறைமை மெய்ப்பன இருந்தார், எத்தனையோ பாடுகள் போது இறைமை புதுசாக படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பாடுகள் உபத்திரங்கள். நானாச்சு யாரும் படித்தாத்தான் உங்களுக்கு அப்படி இல்லை. நீங்கள் நல்ல பைபிள் படிக்கலாம், நல்லா வாசிக்கலாம், ஆண்டுகிட்ட அதிகமாக நெருங்கி செய்வீங்க. பைபிள் வாசிக்கிற நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம வேஸ்ட் எவ்வளவோ நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம், வேஸ்ட் பண்ணாதீங்க. கர்த்தரை அறிஞ்சு கொள்ள வேண்டும். கர்த்தரை அறியறாரு என்ன செய்யணும், விருத்தி அடையணும். இறைமை சொல்கிறாரு உண்மை பின்பற்ற மெய்ப்பன் சொன்னாரு. பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு என்னை பின்பற்றி பா, உலகத்தில் என்னை பின்பற்றுவான்னு சொன்னாரு. இங்கே சில தன் சிலுவை, மற்றவங்க சிலுவை இல்லை, நம்முடைய சிலுவை. நமக்கு உபத்திரம் பாடுகள் வரும், அப்போ அதை சொல்ற தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றாவிட்ட எனக்கு சீசனாக இருக்க முடியாது. நம்ம ஒரு நாள் அவர் பின்பற்றி அவரோடு நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. முத கத்திரியாருக்கு அடைக்கலை வருந்தாரு, மோசை அடைக்கலை வரும். மோசை என்ன தெரிஞ்சாரு, சென்னை போல பேசினாரு, மற்றவங்களுக்காக திறப்பில் நின்ற. ரெண்டாவது தாவீது, தாவீது சொல்ற ஆத்மாவை தேவன் நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புறது அவரால் வரும். நம்ம மற்றவங்களை போய் நம்ம பாரத்தை சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ தேவனை நோக்கி அமர்ந்துருன்னு சொல்றாரு. நம்ம ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். நம்ம ஆண்டு பார்த்து உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். கத்தர் நம்ம நம்பி இருந்தோம்னா ஒரு நாள் அவர் சொல்ற நீர் அடைக்கலாண்டவரு, நான் ஒரு நாள் என்ன செய்ய போறது இல்லை, அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஒரு நாள் மூணாவது எங்கமானது யார் சொல்றா? இறைமை சொல்றாரு. நாம பின்பற்ற மெய்ப்பேன் நீரான பயங்கரமா இராதையும் தீங்குனாலே நீர் தானே கிடைக்கலாம், தீங்கு வரப்போது நீங்க தானே கிடைக்கலாண்டவரின்னு கேட்டாரு. அது மட்டும் இல்லை, நானும் பின்பற்ற மெய்ப்பேன் சொன்னார். அத்தான் சொல்லு, நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம அவரை பின்பற்றி வரணும். பேதர் அவரை பின்பற்றி வந்தார், இறைமை அவரை பின்பற்றி வந்தார். மற்றவங்க சிலுவை இல்லை, தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றாவிட்ட எனக்கு சீசனாக இருக்க முடியாது சொன்னார். நம்ம ஒவ்வொரு நாள் அவர் பின்பற்ற வேண்டும். நான்காவது கர்த்தர் நம்ம கடைக்கலமா இருக்குன்னு சொன்னா, நம்ம ஒவ்வொரு நாள் அவரை பின்பற்றி வர வேண்டும். ஒரு நாள் கூட அவரை விட்டு பின் வாங்கவே கூடாது, அவரை விட்டு தூரமா போகக்கூடாது. ஆண்டவரே நீர் தான் என்ன கிடைக்கலோ, எனக்கு பயங்கரமா இருக்கு, நீர் என்ன அடைக்கல, தீங்கு நடந்த நீர் தான் அடைக்கலன்னு சொன்னாரு. மோசே அக்கே தலைமுறை தலைமுறையும் அடைக்கல இருக்குன்னு சொன்னாரு. தாவி நீர் எனக்கு உடையந்து அடைக்கல, நான் அதனால அசைக்கப்படுதுன்னு சொன்னாரு. நம்மள அப்படிதான் அடைக்கலாம், ஆண்டவரை அடைக்கலமா கொள்ள வேண்டும். நான்காவதாக யாசாயா சொல்றாரு, யாசாயின் புஸ்தகம் 25:4
1: கொடூரமானவர்களின் சீரல்,
0: கொடூரமான சீரல்
1: மதிலை மோதி அடிக்கிற,
0: மதிலை மோதி அடிக்கிற
1: பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில்,
0: பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில்
1: நீர் ஏழைக்கு பலனும்,
0: ஏழைக்கு பலனும்
1: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
0: நெருக்கப்படுற எளியவனுக்கு திடனும்
1: பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும்,
0: பெருவெள்ளத்துக்கு தப்பு அடைக்கலமும்
1: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர்.
0: அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு என்ன சரி உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அவர் தான் வெயில் வந்தாலும் நமக்கு ஒழுங்கு நிழலா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை விட்டு வலதுறம் இடதுறம் சாயக்கூடாது, கர்த்தருக்குள் நிலைச்சிருக்கணும். அவர் நமக்கு அடைக்கலமாக இருப்பார். அல்லேலூயா. மோசேயன் கிடைக்கலன்னு சொன்னார், தாவீதன் கிடைக்கலன்னு சொன்னார், திரைமையான கிடைக்கலன்னு சொன்னார், ஏசாயும் எனக்கு கிடைக்கலன்னு சொன்னார். அல்லேலூயா. ஏசாய் என்ன செஞ்சாரன் பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 26:8-9
1: கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே,
0: உம்முடைய நியாய தீர்ப்பின் வழியிலே
1: உமக்கு காத்திருக்கிறோம்,
0: நியாய தீர்ப்பு வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம்.
1: உமது நாமமும்,
0: உம்முடைய நாமமும்
1: உம்மை நினைக்கும் நினைவும்,
0: உம்முடைய நினைக்கும் நினைவும்
1: எங்கள் ஆத்மா வாஞ்சையாயிருக்கிறது.
0: அவருக்கு வாஞ்சிய உம்முடைய நாமத்தையும் உம்முடைய நினைக்கிற நினைவே என் ஆத்மா வாஞ்சியா இருக்கிற, ஆத்மா வாஞ்சியா இருந்தான். நம்ம உள்ளத்து வாய்ட்டு நம்ம பேசுறோம், அவர் இரு யாசை சொல்றாரு, நினைக்கும் நினைவும் என் ஆத்மா வாஞ்சியா இருக்கிறது.
1: என்
0: ஆத்மா
1: இரவிலே உண்மை வாஞ்சிக்கிறது.
0: என் ஆத்மா இரவிலே வாஞ்சிக்க, நம்ம என்ன செய்ற இரவில் அது இல்லையே இது இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம், நிறைய கவலைப்படுறோம். அவர் சொல்றாரு, என் ஆத்மா இரவிலே வாஞ்சிக்கிறது,
1: எனக்குள் இருக்கிற,
0: எனக்குள் இருக்கிற
1: என் ஆவியால்,
0: என் ஆவியால்
1: அதிகாலையில் உமை தேடுகிறேன்.
0: பட் எனக்குள் இருக்க ஆவினாலும் என்ன செய்ய அதிகாலமும் ஆத்மா ஆவி அந்த அளவுக்கு வாஞ்சியா இருந்தது. யார் ஆவி ஆத்மா? யாரு? எஸ் ஐயா. அதே போல நமக்கு அந்த இருந்தா நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பாரு. பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம், என்ன பெருவெள்ளம் இருந்தாலும் சரி, அப்படி வந்தாலும் கத்திரன் சரி, தப்பு அடைக்கலமா நமக்கு இருக்கிற வெயிலுக்கு நில ஒதுங்க நிலையெல்லாம் இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம முதல்ல பார்த்து யார் கிடைக்கலமா இருந்தாரு? மோசேக்கு. ரெண்டாவது, மூணாவது, நான்காவது ஏசாயாவுக்கு. ஏசாயா செஞ்சார பாருங்க, சங்கீத புத்தகத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 42:1 பாருங்க,
1: மானானது,
0: மானானது
1: நீரோடிகளை வாஞ்சித்து கதறுவது போல,
0: மானானது நீரோடிகளை வாஞ்சித்து கதறுவது போல,
1: தேவனே
0: தேவனே
1: என் ஆத்துமா,
0: என் ஆத்துமா
1: உம்மை வாஞ்சித்து கதறுகிறது.
0: மானு எப்படி தண்ணிய நீரோட வாஞ்சிக்கு அதிர் போல, என் ஆத்மா உண்மை வாஞ்சிக்கிறது, வாஞ்சித்து கதறுகிறது.
1: என் ஆத்மா,
0: என் ஆத்மா
1: தேவன் மேல்,
0: தேவன் மேல்
1: ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது.
0: ஜீவனுள்ள தேவன் மேல என்ன இருக்குதா? தாகமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தாகம், அப்படிப்பட்ட ஒரு வாஞ்ச இருந்தால் கத்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். அல்லேலூயா. யாசாயின் புஸ்தகம் 8:17
1: நானோ யாக்கோபின் குடும்பத்திற்கு,
0: யாக்கோபின் குடும்பத்திற்கு
1: தமது முகத்தை,
0: தமது முகத்தை
1: மறைக்கிற கர்த்தருக்காக,
0: மறைக்கிற கர்த்தருக்காக
1: காத்திருந்து,
0: காத்திருந்து
1: அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன்.
0: பாருங்க, இன்னொரு காரியம் அவருக்கு நல்ல காரியம் ஏசாக்கு இருந்தது. என்ன செய்வாரு? காத்திருந்து என்ன செய்வாரு? ஏசு கிறிஸ்து எப்ப நான் பாப்பேன்னு சொல்லி அவருக்குள்ள என்ன இருந்தது? எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நம்ம 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஆமா ஆண்டவரே கைவிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம குறைஞ்சு போயிடுறோம். அவர் என்ன செஞ்சார், கத்திர காத்திருந்து எப்ப அவர் பாப்பேன்னு சொல்லி எதிர்பார்ப்போட காத்திருந்தாரா. அருமையானவளே, நம்மளும் கத்திர நோக்கி எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். கத்திர நிச்சயமா நம்மளுக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். பெருவெள்ளம் வந்தாலும் சரி, பிரச்சனை என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, பெருவெள்ளத்துக்கு தப்பும் உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். அன்று நோக்கி நம்ம காத்திருப்போமா, கத்துட்டு ஒப்பு கொடுப்போமா. அது மாத்திர கடைசியாக உபாக புஸ்தகம் 33:26-27.
1: யெசுரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை.
0: அல்லேலூயா. யெசுரன் தேவனை போல ஒருவரும் இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. யெசுரன் தேவனை போல ஒருவரும் இல்லை.
1: அவர் உனக்கு சகாயமாய்,
0: அவர் சகாயமா
1: வானங்களின் மேலும்,
0: வானங்கள் மேலும்
1: தமது மாட்சிமையோடு,
0: மாட்சிமையோடு
1: ஆகாய மண்டலங்களின் மேலும்,
0: ஆகாய மண்டலங்கள் மேலும்
1: ஏறி வருகிறார்,
0: ஏறி வருகிறார்.
1: அநாதி தேவனே,
0: அநாதி தேவனே
1: உனக்கு அடைக்கலம்,
0: அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம்.
1: அவருடைய நித்திய புயங்கள்,
0: நமக்கு அவருடைய நித்திய புயங்கள்
1: உனக்கு ஆதாரம்,
0: உனக்கு ஆதாரம். ஹல்லேலூயா. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். யெசுரனா கடவுளுடைய நீதிமான், தேவனுடைய நீதிமான். நம்மள ஆண்டவராக இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படும். நம்மளும் கர்த்தர் எப்படி மாத்துறாரு, நீதிமானாய் மாத்துறார். நமக்கு அவர் அடைக்கலமா இருப்பார். அல்லேலூயா. அண்ணாதி தேவன் கடைகள் நித்தி போயங்களா அவனுக்கு ஆதாரம். நமக்கு ஆண்டவரே, நம்ம ஒரு நாளும் அவர் அடைக்கலமா இருக்குன்னு சொன்னா நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே உங்க ரத்தத்தினே கழுவும். ஆண்டவர் ஊட்ட மொட்டையா இருந்தாலும் பாவத்தை மன்னிப்பாரான். அல்லேலூயா. எவ்வளவு பாவம் இருந்தாலும் மன்னிப்பாரான். அதுக்குன்னு பாவம் செஞ்சுட்டே இருக்க கூடாது. உடனே நம்ம கர்த்தரத்துல மனம் திரும்பிடணும். அல்லேலூயா. சரி பாவம் தான் மன்னிக்கிறாரே அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பாவத்தில் விழக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்பும்போது உங்க பாவம் எவ்வளவு இருந்தாலும் மன்னிப்பார். அல்லேலூயா. ரோமர் 5:9.
1: இப்படி
0: நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க
1: கோபாக்கினிக்கு
0: நீங்களாக
1: அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது,
0: அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது
1: அதிக நிச்சயம்,
0: அதிக நிச்சயமா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்படும் போது அவராலே நீ ரட்சிக்கப்படுறது அதிக நிச்சயம்.

0: நம் அதிகாரம் 27.
1: அனாதி தேவனே,
0: அனாதி தேவனே,
1: உனக்கு அடைக்கலாம்,
0: உனக்கு அடைக்கலாம்,
1: நித்திய பொய்யங்கள்,
0: அவர் நித்திய பொய்யங்கள்,
1: உனக்கு ஆதாரம்,
0: அவர் நித்திய பொய்யங்கள் நமக்கு எப்படி இருக்குது? ஆதாரமா இருக்குது. அல்லேலூயா. கத்திட்டு வாங்க அருமையான அவர்களை, கத்திட்டு ஒப்பு கொடுங்க. யாரு சோர்ந்து போக வேண்டாம். இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி. ஒன்னியவான் 1:7.
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்,
0: அவரு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
1: சகல பாவங்களையும் நீக்கி,
0: சகல பாவங்களை நீக்கி
1: நம்மை சுத்திகரிக்கும்,
0: நம்மளை சுத்திகரிப்பார். அல்லேலூயா. நிச்சயமா நம்மளை ரட்சிப்பார். அல்லேலூயா. நம்ம யாரும் சோர்ந்து போக வேண்டாம். கத்துட்டு நம்ம கண்ணீரோடு கேட்போம், ஆண்டவரு என்னை எனக்கு அடைக்கலமா இருங்க. ஆண்டவரு மோசைக்கு அடைக்கலமா இருந்தீங்கப்பா, தாவீதுக்கு அடைக்கலமா இருந்தீங்கப்பா, இறைமையாக்கு அடைக்கலமா இருந்தீங்க ஆண்டவரு, ஏசாவுக்கு அடைக்கலமா இருந்தீங்க ஆண்டவரு, அது மாதிரில யசூரன் கிடைக்கிற மாதிரி அவர் கடவுளை நீதிமான் போட்டிருக்காமப்பா. என்னையும் கழுவுங்க ரத்தத்தால், என்னையும் நீதிமானா மாற்றுங்க. ஆண்டவரை கேட்கும்போது நம்மளையும் மாற்றுவார், நம்ம நீதிமான மாற்றுவார், நம்ம கடைக்கிழமை இருப்பார். 5 பேர் கடைக்கிழமான் இருக்காரு, நம்மளை மட்டும் விட்டுருவாரா? விட மாட்டார். நம்ம கெஞ்சி கேட்போம், ஆண்டவரே நீ ரட்சித்தல்லப்பா, உங்க ரத்தத்தாரியை கழுவுங்க, பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நம்ம கேட்போம். கத்து நிச்சயமா நான் பாவங்களை மன்னிப்பார். அல்லேலூயா.
2: தேவன் நமது அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. தேவன் நமது அடைக்கலம், அவர் தான் நமக்கு அடைக்கலம். கர்த்தர் தம் ஜனத்திற்கு அடைக்கலம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் உயர்ந்த அரணான அடைக்கலமா இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமா இருப்பதாய் நாம் வாசிக்க கேட்டோம். உண்மையான தேவ செய்தி கர்த்தர் நம்ம கூட பேசினார். யாக்கோபின் தேவன் நம்மோடு இருக்கிறார், அவரை நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி கேட்டோம். இந்த நாளில் கூட கர்த்தர் சமூகத்தில் நம்மை நாம் அர்ப்பணம் செய்வோமா? ஆம். மோசேக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாக, தலைமுறை தலைமுறையாக அவர் அடைக்கலமாக இருந்தார். தாவீது என்ற பக்தனுக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருந்தார். எரேமியா என்ற பக்தனுக்கு அவர் தீங்கு நாளில் அடைக்கலமாக இருந்தார். ஏசையா என்ற பக்தனுக்கு பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமாக இருந்தார். யசுரன் கத்துடைய நீதிமான்லாய் இருக்கிறவர்களுக்கு அவர் அனாதியாய் என்றென்றைக்கும் அடைக்கலமாக இருக்கிறார். பிரேஸ் சொல்லணும். கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?

இயேசு நமக்கு உயர்ந்த அடைக்கலம். மோசேக்கு அவர் உயர்ந்த தலைமுறை தலைமுறையாக அடைக்கலமாக இருப்பது காரணம் என்ன? மோசே தேவனோடு சஞ்சரித்து அவர் தேவனுக்கு நண்பனாக இருந்தார். நாமும் கூட அவரோடு ஆழமான உறவு வைத்து அவரோடு சஞ்சரிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக மாறிவிடுகிறார். தாவீதுக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்க காரணம் என்ன? தாவீது கர்த்தரை பாடி துதிக்கிற மனிதனாய், கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு மனிதனாய், கர்த்தரையே நம்புகிற மனிதனாய் இருந்தபடியினால் அவர் தாவீதுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருந்தார். எரேமியாவுக்கு தீங்கு நாளிலே கர்த்தர் அடைக்கலமாய் இருப்பதற்கு என்ன காரணம்? எரேமியா, நானோ உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன் என்று சொன்னார். நாமும் எந்த இன்னல் கஷ்டங்கள் பாடுகள் வந்தாலும் மற்றவர்களை பார்க்காதபடிக்கு இயேசுவை பின்பற்ற அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நமக்கும் அடைக்கலமாக மாறுகிறார். ஏசையாவுக்கு அவர் பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமாய் மாறினார். காரணம் என்ன? ஏசையாவின் நினைவு எண்ணம் ஏக்கம் வாஞ்சையெல்லாம் கர்த்தராகவே இருந்தது. இரவும் தேடினார், பகலும் தேடினார். அது மாத்திரம் எதிர்பார்ப்போடு இருந்தார். கர்த்தருக்கு காத்திருந்து அவர் எதிர்பார்த்திருந்தார். அந்த எதிர்பார்ப்பு ஏசையாவுக்குள்ளே இருந்தது. யெசுரனுக்கு அவர் அடைக்கலமாக இருந்தார். யெசுரன் என்றால் கடவுளுடைய நீதிமான், கர்த்தருடைய நீதிமான் என்ற அர்த்தம். ஆண்டவரே, உங்க பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவி என்னையும் நீதிமானாக நீதி உள்ளவளாக மாற்றிவிடும் என்று சொல்லி நாம் அர்ப்பணம் செய்வோமா? ஆம், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார்.

எல்லாரும் கர்த்தரை நோக்கி கரங்களை உயர்த்திச்சோம். தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறீர் ஐயா. ஆமாப்பா, மோசைக்கு தலைமுறை தலைமுறையாக நீ அடைக்கலமா இருந்தீரே. மோசை எப்படி உங்களுக்கு சிநேகிதனா இருந்தாரோப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எப்படி திருப்பில் நின்று ஜெபித்தாரோ ஐயா, நாங்களும் அப்படி திருப்பில் நின்று ஜெபிக்கக்கூடியவர்களாகவும் உமக்கு சிநேகிதர்களாகவும் சிநேகிதிகளாகவும் இருக்க எங்களை உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தாவீது உம்மை நம்பினார், உமக்கு காத்திருந்தார். ஆண்டவரே, உம்மை பாடி துதித்தாரப்பா, உம்மை புகழ்ந்தார் ஐயா. எங்களுக்கும் அப்படிப்பட்ட இருதயத்தை தாரும். எரேமியா உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பனாக இருந்தார். ஏசாயா எப்பொழுது உம்மீதே வாஞ்சியாக இருந்தார், உமக்கு எதிர்பார்ப்போடு காத்திருந்தார், எதிர்பார்த்திருந்தார். அப்ப ஏன் தேவன் எப்போது வருவார் என்று எதிர்பார்த்திருந்தார் ஐயா. எங்களை எப்படி மாற்றும் ஆண்டவரே, எங்களையும் எசுருனாய் அப்பா மாற்றும். கர்த்தருடைய நீதிமான்ல எங்களை மாற்றும். உங்க ரத்தம் எங்கள் உள்ளத்தை கழுவிட்டும் ஐயா. வந்திருக்க எங்கள் ஒவ்வொருவரும் நீதிமான்களாய் நீதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ளும் ராஜா. நீ செய்வதற்காய் நன்றி. எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு நீர் மோசைக்கு அடைக்கலமா இருந்தது போல, தாவீதுக்கு அடைக்கலமா இருந்தது போல, அம்மா ஏசாயாவுக்கு அடைக்கலமா இருந்தது போல, எரேமியாவுக்கு அடைக்கலமா இருந்தது போல, யெசுருனுக்கு அடைக்கலமா இருந்தது போல, எங்களுக்கு அடைக்கலமா யாரும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய ஆளுகை இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக. இப்பொழுது கர்த்தருடைய மகிமைகளை மூடுவதாக. கர்த்தருடைய பிரசன்னம் அவர் மீது இறங்கி வருவதாக. எங்கள் உயர்ந்த அடைக்கலமே இயேசு என்றும் உண்ட நாமமே எங்களை காக்கும் உயர்ந்த அடைக்கலம் மூடுவதாக. உங்க அடைக்கலம் உடைய பிள்ளைகளை மூடுவதாக. இயேசு என்ற நாமம் பிள்ளைகளை மூடுவதாக. ஆவியானவர் உயர்ந்த அடைக்கலமே உங்க அடைக்கலத்துக்குள் இருக்கிற அப்பா வெளிச்சம், உங்க அடைக்கலத்துக்குள் இருக்கிற பாதுகாவல், உங்க அடைக்கலத்துக்குள் இருக்கிற மகிமை, சுகம், ஆரோக்கியம் பிள்ளைகளை மூடுவதாக. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அடைக்கலம், நீதிமானதற்கு ஓடி சுகமாயிருப்பான். ஆமே. கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள் இருக்கிற சுகம் இயேசுவி நாமத்தில் இப்ப இறங்கி வருவதாக. இயேசுவி நாமத்தில் உங்க சுகம் இறங்கி வருவதாக. சுகமான வாழ்வு துளிர்க்கட்டும். ஒரு சுக வாழ்வு துளிர்க்கும் என்று சொன்னீரே. இப்பொழுது இங்க வந்திருக்கிற பிள்ளைகள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கட்டும். சுக வாழ்வு துளிர்க்கட்டும். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும். தெய்வீக சுகங்கள் கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிற அந்த தெய்வீக வல்லமை இறங்கி வருவதாக. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியே இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கி சுக வாழ்வை துளிர்க்க செய்யட்டும். ஆண்டவரே, சுகம், அமைதி, ஆரோக்கியம், விடுதலை ஒரு ஜனங்களுக்கு உண்டாவதாக. கடைசியாக ஆவியானவர் உள்ளத்துல வரவேற்போமா. ஓ ஆவியானவரே, நீங்க வந்தா விடுதலை என்று சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்க உண்டு, அங்க விடுதலை உண்டு என்று சொல்லி வேதம் திட்டமாய் சொல்கிறதே. அப்படி என்றால் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஐயா. இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவர். தேங்க் யூ லார்ட். கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஐயா. இந்த நிகழ்ச்சி நேரலையை பார்த்து கொண்டிருக்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஜெபிக்கலாம். எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். ஆவியான் என்னை தொட வேண்டும். என்னுடைய உள்ளத்தில் இருக்க பாதிப்பு மாற வேண்டும். உடலில் இருக்கிற அசூசி நீங்க வேண்டும். என் சுகவீனம் நீங்க வேண்டும். அவிசுவாசம் நீங்க வேண்டும். பிசாசின் பிடித்து விடுதலை வேண்டும். என் மனவியாதி மாற வேண்டும். உள்ளத குழப்பங்கள் மாற வேண்டும். உள்ளத்தில் யாரோ பேசுவது போல இருக்கின்ற குழப்பத்தின் ஆவி இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. தேங்க்யூ லார்ட்.

0: தண்ணி ஊற்ற வேண்டுமே. உம்மலை ஆவியான தெய்வமே, நாமே நாமே இந்நேரமே ஆவியான தெய்வமே.
1: அக்கினி இறங்கட்டுமே, தே வல்லம் இறங்கட்டும், தீர்க்க தரிசன ஆவி இறங்கட்டும் ஐயா, அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. ஆவியினால அக்கினி ஞானத்தனம் கொடுப்பேன் சொன்னீரே ஆண்டவரே, எங்கள் மேல அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா, அபியன் அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. தேவண்ட அபிஷேகம், தேவண்ட அக்கினி, தேவண்ட பிரசனம் எங்களை மூடட்டு மாண்டவர், மூடட்டு மாண்டவர. அக்கினி அக்கினி அக்கினியை போடு மாண்டவர், போடுங்க ஆண்டவர், அக்கினியை போடுங்க ஆண்டவர், நிரப்புங்க பாண்மை, கண்களை திறந்து விடுங்க ஆண்டவர. நாங்கள் அறிவில் அறிவில் விருத்தியடைய வேண்டும் ஆண்டவரே, பலப்படுத்த வேண்டும் ஐயா, பலப்படுத்த வேண்டும். இயேசுவே இயேசுவே ஒவ்வொரு தேவையும் சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படல ஆண்டவரே. அப்பா யாரையும் குழப்பத்தினால பிசா நிரப்பாத விடுக்கி ஆண்டவரே. எல்லா மக்களும் ரட்சித்தாலும் பரிசுத்தாலும் நிரப்புங்க, பக்தி வரத்தாங்க, செவிக்க துதிக்க உதவி செய்ய. ஒவ்வொரு வருக்கும் நீர் அடைக்கலமாக அனுகூலமா கோட்டையா இருந்து காத்துக்கொள்ளுங்க. தேவ பிரசனம் மூடட்டும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வியாதி குணமாக்கேசப்பா, நோய் குணமாக்கேசப்பா, பலவீனத்தை குணமாக்கேசப்பா, மந்திரம் செய்வனை உடைத்து போடுங்கேசப்பா, என்ன பலவீனால் நீங்கி போட்டு ஆண்டவர். அக்கினி மூடட்டும், அக்கினி மூடட்டும் ஆண்டவர். தகப்பனை தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க. மனிதன் முகத்தை பார்க்கிற இருதயத்தை பார்க்கிறீர் ஆண்டவர். என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ ஒவ்வொரு தேவையும் இன்னைக்கு நிறைவேற்றி தர முடியாது செபிக்கிறோம். குடும்பத்தில் சமான சந்தோஷம் நிலவிட்டும் ஆண்டவரே. அக்கிரி மூடட்டும், பரலோகத்தின் அக்கிரி மூடுவதாக, தே பிரசரம் மூடுவதாக. பிள்ளைகளை தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க. அக்கிரி மூடுவதாக, தேவ ஆவியானவர் ஆளிகை செய்வீராக. ஒவ்வொரு நாளும் தேவட ஆளிகை இறங்கட்டும், ஒவ்வொரு நாளும் தேவட ஆளிகை இறங்கட்டும், ஒவ்வொரு நாளும் தேவட அக்கிரி மூடட்டும். மகிழான காரியத்தை செய்யுங்க, பொறுப்பெடுத்து காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கே செலுத்துறோம். எல்லாவற்றையும் எங்கள் அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் அன்றாடி.

0: யோவான் சுவிசேஷம் 14:2-3.
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால்
0: நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
1: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: நான் போய்
1: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே
0: நீங்களும் இருக்கும்படி
1: நான் மறுபடியும் வந்து
0: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் சொன்னார். கத்தர் போயிருக்கிறார், திரும்ப மறுபடி வரப்போறாரு, வந்து நம்மளை என்ன செய்ய போறாரு, அவரிடத்துல சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து திரும்ப நம்மளையில் அனுப்பிச்சுறாரு, அவர் இடத்துல நம்மளை என்ன செய்ய போகிறாரு, சேர்த்துக்கொள்ள போகிறார். அதாங்க பிலிப்பியரில் எழுதியிருக்கிறாரு, பத்து பவுல் எழுதியிருக்கிறாரு, பிலிப்பியர் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து
0: கர்த்தராய் இருக்கிற
1: இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: அங்கே என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்ன செய்யணும், வர்றதுக்காக எப்போ வருவார் நம்ம உள்ளே ஏங்கிட்டு இருக்கு இல்லையா, எப்போ வருவார் அவர் வருகையில் நம்ம ராஜ்யத்துக்கு போகணும். இந்த உலகத்தில் பாடுகள்லாம் நம்மளால் சகிக்க முடியல, ஆண்டவரை சீக்கிரம் வாங்க. நம்மளை அறியாமல் இந்த வார்த்தை நமக்குள்ளே வருது, கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யணும், கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்துக்கு போய்தான் ஆகணும். இந்த உலகத்துலேயே நம்ம யாரும் இருக்கவே முடியாது, எவ்வளோ பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஏழை இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த வீட்டில் இந்த உலகத்தில் நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்கிறதுக்கு முடியாது. ரெண்டு இடம், ஒன்று பரலோகம், என்ன நரகம். அதனால் நம்ம ஒரு நாள் நம்ம ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரிய வேண்டிய நாள் ஒன்று இருக்குது. கத்திர பிரியமா வாழ்ந்தோம்னா எங்கே போவோம், பரலோகத்துக்கு போவோம். கத்திர பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் எங்கே போவோம், நரகம்தான். ரெண்டு வாழ்க்கை தான். ஆண்டு வருகிற ரொம்ப சமீபம், நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது நம்ம பார்க்குறோம், கத்திர ராஜ்யத்துக்கு போனால் நம்ம என்ன செய்யணுமா பாருங்கள், கத்திர ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருவரும் விரும்பணுமா வாசித்து பாருங்கள். எபிரேயன் புஸ்தகம் 11:16.
1: அதிலும்
0: மேன்மையான
1: பரமதேசத்தையே விரும்பினார்கள்.
0: ஆகையால்
1: தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை.
0: பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி விரும்பினவங்களை என்ன செய்யல, அவர்கள் வந்து பார்த்து அவர்களுடைய தேவனை சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலையா, வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே.
0: விருப்பம் மக்களை வேணும் பரலோகத்துக்கு போகணும். அப்போ பரலோகத்துக்கு போகணும் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் கட்டாயம் செய்ய மாட்டோம். ஐயோ இந்த காரியம் கத்தர் பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், இந்த காரியம் எனக்கு ஆண்டவர் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ அவர் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம உள்ளத்தில் ஒரு விருப்பம் இருக்கும்போது நம்ம கட்டாயம் பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, பரலோக ராஜ்யம்தான் நமக்கு சொந்தம். அப்போ அந்த நமக்குள்ள இந்த விருப்பம் இருந்தால் கட்டாயம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கத்தர் பிரியமில்லாத காரியத்தை செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால் கத்தர் சொல்கிறாரு, அவருடைய தேவைன்னு சொல்கிறதுக்கு அவர் என்ன செய்யலையா, வெக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. நம்ம வாஞ்சை எப்படி இருக்குது, நம்ம உள்ளத்தின் வாஞ்ச நம்ம இருதயத்துக்கு தெரியும், நம்ம எப்படி நின்றோ என்னன்னு சொல்லி. நம்ம உண்மையாக வாஞ்சித்தோம்னா கர்த்தர் நிச்சயமாக அந்த பரலோக ராஜ்யத்தை நம்மளை ஆயத்தப்படுது. அந்த நான் எங்கே இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். பார்த்திங்கனா நம்ம இங்கே விரும்புவது, கர்த்தர் என்ன விரும்புகிறாரு, நான் எங்கே இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. என்னதான் வாழ்ந்தாலும், இந்த குளத்தில் கோடி வருஷம் வாழ்ந்தாலும், இருந்தால் 95 லெட்டர் 100 வயசு அவ்வளோதான், அதுக்கு மேலே யாரும் இருக்க முடியாது. அதுக்கு நம்ம போகணும்னு சொன்னால் என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம பரமராஜ்யத்தை நம்ம விரும்பணும். அல்லேலூயா. கொலோசியம் புஸ்தகம் 3:2-3.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல
0: மேலானவைகளே நாடுங்கள்.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: பூமிக்குரிய காரியம் நம்ம தேட வேண்டாம்,
1: மேலானவைகளே நாடுங்கள்.
0: பூமிக்குரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருவாரு, கட்டாயம் தருவார். அல்லேலூயா. நம்ம மேலானை நாடும்போது நம் பூமிக்குரிய காரியங்கள் என்ன வேணும், எல்லாம் என்னென்ன தேவை, என்னென்ன தேவைன்னு சொல்லி அவர் தம்முடைய பிள்ளைகள் கட்டாயம் கொடுக்குறார், கொடுக்க அறிந்திருக்கிறார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கட்டாயம் தருவார். அதான் சொன்ன சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டியம் இருக்கும். கத்திர தேடவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்பட. அதை சொல்கிறேன், மேலாளையில தேடுங்க. பூமிக்குரிய காரியத்தை நீங்கள் தேட வேண்டாம், நான் உங்களுக்கு எல்லாம் தருவேன். நீங்கள் தேட வேண்டியது என்னதுக்கு தேடணும், மேலானவங்களை தேடுங்க. மேலானவைகள் அவர் ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருக்கணும். எப்பயாவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கத்திர வருக சமீபம் அதுக்கு முன்னால் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் ராஜ்யத்தில் அவர் மடியில் நம்ம இருக்கணும். ஹலேலூயா. அதுதான் என்னுடைய வாஞ்ச, என்னோடய விருப்பம்லாம் அதுதான். இந்த உலகத்தில் ஒன்று வேண்டாம். நான்லாம் பிறந்த நாள் இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இனிமேல் கண்ணை மூடிட்டா கர்த்தர் ராஜ்யத்தில் அவருடைய மடியில் உட்கார், அதுதான் என் தியாகம் வாஞ்செல்லாம். இந்த உலகத்தில் எவ்வளோ பாடுபட்டாச்சு, இனிமேல் பரலோகத்தில் போய் அவர் மடியில் உட்காரணும். ஹலேலூயா. அதுக்கு தான் மேலானவர்களை நம்ம நாட வேண்டும், மேலானவர்களை நாட வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 13:16
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
0: இந்த இடத்துல என்ன இல்லை, நிலையான நகரம் இங்கே நமக்கு இங்கே இல்லை.
1: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்.
0: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். இயேசுக்கு வருக போகிற வரத்தான் நம்ம நாடி தேடுகிறோம். எப்போ இயேசு வருவார், எப்போ நம்மளை கூப்பிட்டு போவார், அதுதான் நம்ம தேடுகிறோம். யார் யார் எப்படியோ நான் அதுதான் கர்த்தர் எப்போ வருவார் தெரிச்சு ஒரு நாள் ஏக்கத்தோட நாடி தேடுகிறேன். ஏன்னா இந்த நிலையான நகரம் நமக்கு இல்லை. இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் நிலையானது அல்ல. மாடி மேலே மாடி கட்டினாலும் என்ன தான் நம்ம செஞ்சாலும் நம்ம எல்லாம் பண தேவையில்லை. நம்ம நிறைய பணம் இருந்தாலும் நம்ம அது நம்ம என்ன செய்யறது, இந்த உலகத்தில் ஒன்றுமே கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. கொண்டு போக முடியுமா? முடியாது. நம்ம தான் பணம் கேட்குறதுக்கு எதுக்குன்னா சுவிசேஷம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அறிவிக்கணும். அறிய தேவன் அறியாத மக்களை அறிந்து கொள்ளணும். அது ஒரே ஒரு வாஞ்சை தான் எல்லாத்தையும். நம்ம பணம் கேட்குற எல்லாம் நினச்சிக்கிறாங்க, என்னடா பணம் கேட்டே இருக்கிறாங்களே, ஏன் பணம் இப்படி கேட்குறாங்க, பணம் பல அலைகிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஏன் பணத்தை கேட்குறேன்னு சொன்னால் சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அறிஞ்சது போல் அந்த மக்கள் அறியாத மக்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி ஒரு நாள் அறியாமல் இருந்தோம், கர்த்தர் நமக்கு அறியக்கூடிய கிருபை கொடுத்தார். இப்போ நம்ம அறிந்தது போல் மற்ற மக்களும் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கர்த்தர் போதுமான அளவு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த பஞ்சமும் இல்லை, கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்ம எப்போ எழுந்துக்கலாம் சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அறியணும். இப்போ பாருங்கள், இந்த டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய என்ன மாதிரி பார்வையில்லாதவங்களாம் ஃபோன் பண்ணி கேட்டே இருக்காங்க. எப்பம் இப்போ எப்பம் ரேடியோ எப்படி கேட்கணும், நம்பர் கொடுங்க, நாங்கள் எப்படி இதெல்லாம் பார்க்கணும், டிவியில் என்ன எப்படி பார்க்கணும், எல்லாம் கேட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வாஞ்ச தாக்கம் இயேசு அறிய வேண்டும்னு சொல்லி. ஹலேலூயா. ஹலேலூயா. அவங்க ஒவ்வொருத்தரும் கேட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ரெண்டு போடாத வரும், நாங்கள் எப்படியாவது இயேசு அறியணும், எங்களுக்கு வந்து எப்பம் ரேடியோ கேட்டு நம்பரை கொடுங்க, இல்லாட்டா தேவனுடைய வசனத்தை எப்படி டிவியில் பார்க்கலாம், எங்களுக்கு வந்து இந்த பத்திரிக்கை எங்களுக்கு வாசித்து கொடுங்க, அந்த பத்திரிக்கை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நாங்கள் அதை பார்த்து பார்த்துக்குவோம், நாங்கள் இயேசு அறிஞ்சிக்கணும், நாங்கள் மற்றவளுக்கு சொல்லணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவ்வளோ வாஞ்சியோடு கேட்குறாங்க. நமக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தயவு செய்து வாஞ்சை இல்லை, தாகம் இல்லை, யாருக்கா சொல்லணும்னு சொல்லி அந்த வாஞ்சையில். ஆனால் பார்வை இல்லாதவங்க அவ்வளோ வாஞ்சியாக இப்போ கேட்குறாங்க. அல்லேலூயா. இந்த வாஞ்சை கொடுத்தது யார், ஆண்டவரையே இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் பணம் தாங்க. ஐயோ சாப்பிட்ரு இல்லையே, சாப்பிட்ரு பிஞ்சு போச்சு, இப்போ கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகுது, இது தான் பணத்தை கேட்குறேன். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கர்த்தர் போதுமான அளவு கொடுத்துருக்குறார். ஒரு நன்மையுமே குறைபடாது, குறைவே இல்லை. அதனால தான் இந்த சிகிச்சை எப்படியாவது அறிவிக்கணும், அதுக்கு தான் பணம். 2 Corinthians 5:1-2
1: பூமிக்குரிய
0: கூடாரமாகிய
1: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
1: தேவனால
0: கட்டப்பட்ட
1: கைவேலை இல்லாத நித்திய வீடு.
0: அந்த தேவனால் கட்டப்பட்ட என்ன வீடு, கைவேலாத நித்திய வீடு
1: பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
0: பரலோகத்திலே உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம் தவித்து
1: நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம்.
0: மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, அந்த ராஜ்யத்து மேல நமக்கு வாஞ்ச தாக இருக்கணும். அப்போ இந்த உலகத்தில் என்ன செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். பாவத்தை பார்த்தா வெறுப்பு வரும், பாவத்தை பார்த்தா வெறுப்பு இருக்கும். கர்த்தரை எப்போ போகலாம், எப்போ கர்த்தரை பற்றி பேச மாட்டாங்களா, எங்கே கர்த்தரை பற்றி பேசுவாங்க, எங்கே ஆண்டவரை பற்றி பேசுவாங்க, எப்போ கேட்கலாம், நமக்குள்ளே அந்த வாஞ்சி வரும். அது இந்த பூமிக்குடி கூடாரம் என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். அதுதான் நம்ம சரீரம், சரீரம் என்னதாக இருந்தாலும் பூமிக்குடி கூடாரம் அழிஞ்சு போடும். பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம போகணும்னு நமக்குள்ள வாஞ்சேன். ரெண்டாவது சுனாசிமா,
1: ஏனெனில்
0: இந்த கூடாரத்திலே
1: நாம் தவித்து
0: நம்முடைய
1: பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சவளவா இருக்கிறோம்.
0: எப்படி இருக்கிறோம்? மிகவும் வாஞ்சவளவா இருக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம் எல்லாரும் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் எப்படி நான்லாம் ஒரு நாள் ஆண்டவர் அறியாமல் இருந்தேன், ஆண்டவர் அறியாமல் எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தேன். கர்த்தரை தேடி வந்தார். அல்லேலூயா. கர்த்தரை தேடி வந்தார். நான் அவரை தேடி போல, அவர் என்னை தேடி வந்தார். அவர் தான் என்னை தேடி வந்தார். அதுபோல் நம்மளை மாதிரி இருக்க மக்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தேடணும். கர்த்தர் ராஜ்ய தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஒவ்வொருத்தரும் இந்த பூலோகத்தையும் கூடாரத்தை நம்பி வாழக்கூடாது. கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஒவ்வொருத்தரும் போகணும். அப்படி போனால் என்ன சொல்லி பரலோக ராஜ்யத்து மேலே நமக்கு என்ன வேணும்? வாஞ்ச விருப்பம் இருந்தால் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். அதான் ஆண்டவர் சொன்னார், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களை என்னோட சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த ராஜ்யத்து அந்த தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்ச. ஹலேலூயா. அதுக்கு ஈடுந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ரெண்டாவதாக பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்ல நம்ம என்ன செய்யணுமா பாருங்க. ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 2:9
1: எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: யாரு கொடுக்கிறார் பாருங்க. தேவன் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை
0: காது கேட்கவும் இல்லை
1: அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை.
0: எது தேவனுடைய ராஜ்யத்தை கண் காணவும் இல்லை, காது என்ன செய்யல கேட்கவும் இல்லை, இதயத்தில் மனிதருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆண்டவர் அன்பு தேவனத்தில் முழு மனதோடு அன்பு கூறும்போது நமக்கு அந்த வீடை தராரு. வாசித்து பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின
0: ராஜ்யத்தை
1: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா
0: பார்த்தீங்களா. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறவங்களுக்கு என்ன செய்யறாங்க?
1: வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: சுதந்திரிக்கிறவர்களும் தெரிந்து கொள்ளவர் என்ன வாக்குத்தத்தம் தான் சொன்னார். என் பிதா வீட்டில் அநேக வாசத்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாத இருந்தவங்களுக்கு சொல்லியிருப்பேன், திரும்ப வந்தவங்களை என்ன செய்வேன், என்னிடத்துல சேர்த்துக்கொள்வேன்னு சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்தில் அந்த வாக்குத்தத்தை நம்பி கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட ராஜ்யத்துக்கு நீங்கள் நானும் போக வேண்டும். இந்த உலகத்தை நம்பி யாரும் வளர்ந்தாலும் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. வெங்காயம் விரிச்சா என்ன இருக்குது? அதில் என்னதான் இருக்குது? தோல் தான் இருக்குது. தோல் எத்தனை எவ்வளோ விரிக்கிறீங்க அத்தனை தோல் தான். ஆனால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னால் இந்த உலகத்தை விட்டு கர்த்தரை நோக்கி நம்ம எப்போதும் ஜெபம் துதி ஸ்தோத்திரம் உள்ளத்தில் பாடிக்கொண்டே இருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு கட்டாயம் போக முடியும். இந்த உலகத்தில் நான் உலகம் எனக்கு வேணும் உலகம் வேணும்னு சொல்லி நீங்கள் என்ன தான் உலகத்தில் வாழ்ந்தாலும் கடைசியில் ஒன்றுமே இல்லை. பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறாரு 1 Corinthians 7:31
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
0: அதை
1: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும்
0: இருக்க வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்து வேஷம் என்ன செய்வது? கடந்து போய் உலகத்தில் என்ன தான் செஞ்சாலும் எல்லாமே ஒரு நாள் கடந்து போவோம். கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பார். ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்குறாரு? தமிழத்தில் அன்பு குருவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நமக்கு கொடுக்குறாரு. என்ன வாக்குத்தத்தம்? அதே சொன்னார், என் பிதா வீட்டில் அநேக வாக்குஸ்தலம் உண்டு. அப்படி இல்லைன்னா சொல்லியிருப்பேன், மறுபடி வந்து உங்களை இணைச்சி என்னோட சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர்களை கர்த்தர் கொடுக்க வாஞ்சியாக இருக்கிறாரு. யாருக்கு கொடுக்க வாஞ்சியாக இருக்கிறாரு? ஆண்டிடத்தில் அன்பு கூறுறவங்களுக்கு. அல்லேலூயா. முழு மனதோடு அவரத்தில் அன்பு கூற வேண்டும். அதுதாங்க சொல்கிறாரு, அன்பு கூற வேண்டும், அழியாத அன்பு. பணம் கொடுத்தா ஆண்டுகிட்டு போகணும், பணம் இல்லைன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தரி எனக்கு வேணும், கர்த்தரி எனக்கு வேணும் அப்படிங்கிறது அன்பு கூற வேண்டும். எபேசியர் புத்தகம் 6:24
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்
0: அழியாத
1: அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும்
0: பார்த்தீங்களா. அழியாத அன்பு என்ன இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எனக்கு இயேசு போதும், என் இயேசு போதும். அந்த அன்பு கொடுக்கும்போது நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பார். இன்றைக்கி தெரியாது, பரலோகத்தில் நமக்கு பெரிய ஒரு பெரிய சிங்காசனம் கழிச்சிருக்கிறார். அங்கே ஒரு ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருப்போம். அதெல்லாம் பார்த்தா இப்போ பார்த்தா அதை யோசிக்க முடியாது. என்ன அதான் சொன்னார், கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இறுதியத்தில் அதை என்ன செய்ய முடியாது, உணரும் தோன்றவும் இல்லை. அந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கும்போது தான் பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். உடனே ஆயத்தப்பட முடியாது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன சொல்கிறார், கர்த்தர் உங்களோட என்ன பேசுகிறாருன்னு சொல்லி நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி அன்பு குருன்னு சொல்கிறார் பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 22:37.
1: இயேசு அவனை நோக்கி,
0: இயேசு அவனை நோக்கி,
1: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
0: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
1: உன் முழு இருதயத்தோடும்,
0: உன் முழு இருதயத்தோடும்,
1: உன் முழு ஆத்மாவோடும்,
0: உன் முழு ஆத்மாவோடும்,
1: உன் முழு மனதோடும்,
0: உன் முழு மனதோடும்
1: அன்பு கூறுவாயாக,
0: அன்பு கூறுவாயாக, முழு இருதயத்தோடும், முழு ஆத்மத்தோடும், முழு மனதோடும் கர்த்தரை என்ன செய்யணும், அன்பு கூறணும். பாதி உலகத்துக்கும் பாதி இயேசுக்கு இருக்கக்கூடாது. அதான் சொல்லிட்டார், முழு இருதயத்தோடும், முழு ஆத்மத்தோடும், மனதோடும் அவர்கள் அன்பு கூறுவான்னு சொன்னா, அவர் வாக்குத்தத்தை பண்ணின ராஜ்யத்தை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்பி நீ வாழக்கூடாது அருமையானவர்களே. உலகம் வேஷம் கடந்து போவோம், உலகத்தில் என்ன பாடுபட்டாலும் கொஞ்ச நாள் தான். பாருங்கள் நாட்கள் எப்படி ஓடுது பார்த்தீங்களா, மடமட மட மடன்னு போயிருக்குது. நம்ம கர்த்தரை முழுமையாக பற்றி கொள்ள வேண்டும், உளிரத்தோடு உங்கள் ஆத்மாத்தோடு மனதோடு அவரை பற்றி கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம், முதல்ல என்ன சொல்கிறார், அவர் அந்த ராஜ்யத்தை பேர்னா என்ன செய்யும், நமக்கு விருப்பம் வேணும். அல்லேலூயா. விருப்பம் உள்ளவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்ய, ராஜ்யத்தை தேவன் கொடுக்குறா. அவர் தேவனுடைய சொல்கிறது கூட அவர் என்ன செய்ய மாட்டாரா, வெக்கப்படவே மாட்டார். ரெண்டாவது, தேவனுடைய ராஜ்யத்தை யார் கொடுக்குறார், அவரிடத்துல அன்பு கொடுறவங்களுக்கு கொடுக்குறாரு. மூன்றாவதாக, லூக்காவின் சுவிசேஷம் 22:29.
1: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல,
0: என் பிதா ஒரு ராஜ்யத்தை எனக்கு ஏற்படுத்தினது போல
1: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
0: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். பிதா எப்படி இயேசுக்கிறதுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல ஆண்டவராக இயேசுக்கிறது நம்மளுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி, யாரை பற்றி சொன்னார், தம்முடைய சீசரை பார்த்து சொன்னார். ஹல்லேலூயா. சீசரை பார்த்து நீங்கள் எல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, கீழேலாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா கத்த சொல்கிறாரு, சீசரை பார்த்து சொல்கிறாரு, பிதா எனக்கு ஒரு இடத்த ஆயத்தப்படுத்து போல நானும் உங்களுக்கு ஒரு சலத்தை எங்களை என்ன செய்ய போகிறேன், ஆயத்தப்பட போகிறேன்னு சொன்னார். சீசர்கள் என்ன செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாங்க. அவங்களாம் கர்த்தருடைய ஊழியில் யாருமே பணக்காராக இருந்ததே கிடையாது, எல்லாம் கஷ்டப்பட்டவங்க தான், எல்லாம் பாடுபட்டவங்க தான், படுக்கிற கூட இடம் இல்லாமலாம் பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஊழியரை பார்த்து தான் தேவன் சொன்னார், பிதா எனக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தணும், நான் உங்களுக்கு ஒரு தலத்தை ஆயத்தப்பட போகிறேன்னாரு. வெளிப்பத்திர விசேஷம் 22:5.
1: அங்கே ராக்காலம் இராது,
0: அங்கே என்ன இல்லை, பரலோகத்தில் என்ன இல்லை, ராக்காலம் இராது,
1: விளக்கும்,
0: விளக்கும்
1: சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை.
0: விளக்கு வேண்டாம், சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. அந்த ராஜ்யத்துக்கு தான் போவோம்.
1: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்,
0: தேவனாகிய கர்த்தரே அவர் மேல் பிரகாசிப்பார்,
1: அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள்.
0: அவர்கள் என்ன செய்வாங்க, சதா காலங்களில் அரசாளுவார்கள். பார்த்தீங்களா, விளக்கு வேண்டாம், சூரியன் வேண்டாம், கர்த்தரே நம்மள் பிரகாசிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ்றவங்க என்ன செய்வாங்க, சதா காலமும் அரசாளுவார்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், ஒரு நாள் கர்த்தர் வரப்போகிறாரு. அன்னைக்கு நம்ம திடீர்னு வந்து ஆயத்தம் பண்ண முடியாது, அதான் இப்போயே ஆயத்தம் பண்ண வேண்டும். அது ஆமோஸில் சொல்கிறாரு, ஆமோஸு 4:12 கடைசியில், உன் தேவனை சந்திக்க முடியும் நீயே ஆயத்தப்படுது.
1: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
0: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
1: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு,
0: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் வருக சமீபமாயிருச்சு, ரொம்ப ரொம்ப சமீபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு நீங்களானும் போகணும். அங்கே என்ன இல்லை, விளக்கு வெளிச்சம் வேண்டுவதில்லை, சூரியனும் விளக்கு வெளிச்சம் வேண்டுவதில்லை, கர்த்தரை நம்ம பிரகாசிப்பார். அங்கே என்ன செய்வார், நம்ம சதா காலமும் அரசால போகிறோம். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் போக போகிறோம். அதற்கு நம்மளை கர்த்தர் தகுதிப்படுத்த வேண்டும். இப்போயே நம்ம தகுதிப்படுத்தணும்னு கேட்க வேண்டும். திடீர்னு ஆண்டர் வந்துட்டார்னா, திடீர்னு நம்ம ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம எப்போ ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்படும் தெரியாது, எப்போ இயேசுக்கு வருவார்னு தெரியாது. நம்ம வாழ்க்கை கத்திர எது கூப்பிட்டுருக்காரு? புல்லு கூப்பிட்டுருக்காரு, புல்லுன்னு பூவி கூப்பிட்டுருக்கிறார். நம்ம ஆத்துமா எப்போ எடுத்துக்குள்ள போனால் நமக்கு தெரியாது, எப்போ நம்ம முடிவு வரும் நமக்கு தெரியாது. அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கத்துடி ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. கத்துடி ஊழியத்தை செய்யணும், ஒவ்வொரு நாளும் கத்துடி ஊழியத்தை செய்யணும். அதுதாங்க சொல்கிறாரு கொலோசியன் புஸ்தகம் 3:24
1: எதை செய்தாலும்,
0: எதை செய்தாலும்
1: அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல்,
0: அவர்கள் மனுஷருக்கென்று செய்யாமல்
1: கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
0: அது யாருக்காக செய்யணுமா? கர்த்தருக்கென்று சும்மா இல்லை, மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். அங்கே அந்த ராஜ்யத்துக்கு தான் போகிறோம். அவர் தான் நம்ம ராஜ்யம், நம்ம ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்குற தேவன். அவருக்காக மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். ஐயோ செய்யணுமே, ஐயோ செவிக்க, அக்கா செவிக்க சொல்லிடுவாங்களா, போட செவிக்க சொல்லிடுவாங்க, கஷ்டம் செவிக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பேர் இருக்காங்க எத்தனை பேர். அதை நம்ம அவங்கள பார்க்க வேண்டாம். எதை செய்தாலும் என்ன செய்யணும், கத்திருக்கின்ற மரப்பூர்வமாக செய்ய வேண்டும். அவர் தான் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறாரு. யார் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறாரு? யார்? யாசப்பா. அப்போ அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் போகணும். அப்படியெல்லாம் நம்ம ஊழியத்தை எப்படி செய்யணும், கத்திருக்கின்ற மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். எதை செய்தாலும் கத்தர் பார்க்குறார். மனிதர் யாரும் பார்க்கணும் அவசியமே கிடையாது, கத்தர் அவங்களே பார்க்குறார். அதைத்தான் நம்ம அதை கரெக்டாக செய்யணும். அவர் பார்க்குறாருங்க, பயத்தோடு பக்தியோடு செய்யணும், செபிக்கணும், துதிக்கணும். எப்போதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நம்ம இறுதி அடைஞ்சிருக்கணும். நம்ம எப்படி வேணாலும் நாட்களை கழிக்கலாம், வீண் பயிற்சி வீண் குழப்பம் எப்படி வேணாலும் வாழலாம், அது முக்கியமே அல்ல. கத்தர் நம்மளை பார்க்குறார். மனிதன் முகத்தை பார்க்கணும், கத்தை எங்கே பார்க்குறாரு? இதயத்தை பார்க்குறேன். அந்த வாஞ்சியோடு எதை செய்தாலும் மனிதருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். குலோசியன் புஸ்தகம் 4:17
1: அர்ப்பிப்பை கண்டு,
0: அர்ப்பிக்கை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாக இருப்பாயாக வென்று சொல்லுங்கள்.
0: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றிருக்க நம்ம எப்படி இருக்கணும், கவனமாக. யாரும் நமக்கு இந்த உலகத்தில் சிரேசி கொடுக்க மாட்டாங்க, யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க. நல்லா ஒளிஞ்செஞ்சாலும் யார் பார்க்குறார் நம்மளை? யார் பார்க்குறா? ஆண்டவரையே இயேசுக்கு பார்க்குறாரு. அந்த ஊழித்த செருகு நம்ம எப்படி இருக்கணுமா? கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். கத்தர் வரப்போகிறார். ஆண்டு வருகை ரொம்ப சமீபம். ஹல்லேலூயா. கத்தடி ஊழித்த செய்ய நம்ம எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும். இந்த உலகத்தில் ஒளிஞ்செஞ்சால் அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க நல்லா, அதுக்கு வேண்டாம். கத்தடி ஊழித்த செருகு நம்ம எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை எப்படியா செய்யணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 27:23
1: உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்,
0: உன் ஆடுகள் நிலையை நன்றாய் அறிந்து கொள்,
1: உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு.
0: நம்ம என்ன செய்யணும், நம்ம கையில் கொடுத்த மக்கள் மேலே நம்ம கவனமாக இருக்கணும். இந்த காலத்தில் என்ன தான் கவனமாக இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கற்றுட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண, அவ்வளோதான். சரி, மந்தைகள் வேலை எப்படி இருக்கணுமா? கவனமாக இருக்கணும். கர்த்தர் வரப்போகிறார். கர்த்தர் ஊழியத்தில் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் ஊழியத்தை நிறைவேற்றுக்கு என்ன செய்யணும், கவனமாக செய்யணும். எதை செய்யலை எப்படி செய்யணுமா? மனப்பூர்வமாக செய்யணும். அப்போ கர்த்தர் நம்ம ராஜ்யத்தை நமக்கு தருவார். முதலாவது கர்த்தர் ராஜ்யத்தை யாருக்கு தர்றாரு? அந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நமக்கு விருப்ப வாஞ்ச. ரெண்டாவது கர்த்தரத்தில் அன்பு கூறும். மூணாவது என்ன செய்யணும், மனப்பூர்வமாக செய்யணும். ஊழியத்தை நிறைவேற்ற கவனமாக இருக்கணும். மந்திக்கு நம்ம மாதிரியாக இருக்கணும். மந்த மற்றவங்களுக்கு நம்ம ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். அப்போ தான் அத்துமக்களை கொண்டு வர முடியும். 4 லூக்கான் சுவிசேஷம் 12:31-32
1: தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்,
0: தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்,
1: அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: இவைகளை என்ன செஞ்சாரா? கூட கொடுக்கிறாரு.
1: பயப்படாதே சிறுமந்தையே,
0: பயப்படாத சிறுமந்தையே,
1: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க,
0: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க
1: உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார்.
0: அன்று ராஜ்யத்தை கொடுக்க என்ன செய்யறாரு? நமக்கு பிரியமா இருக்கிறாரு. நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஒரு நாள் ஆயத்தப்படணும், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறாரு. ராஜ்யத்தை கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டு வாஞ்சியோடு இருக்கிறார். பிரியமாக இருக்கார் நம்ம ராஜ்யத்துக்கு கொடுக்குறதுக்கு. கத்தடையெல்லாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டு ரொம்ப வேதனையோடு இருக்கிறார். ஐயோ தேசத்தில் இப்படி நடக்குதே, தேசத்தில் இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி கத்தர் என்ன செய்கிறாரு? அப்படி வேதனையோடு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரை பார்த்து வேதனையோடு சொல்கிறாரு. கடைசி நாளுக்கில் வந்துட்டோம். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டே இருக்கணும். ராஜ்யத்தை கொடுக்க அவர் எப்படி இருக்கிறாரு? பிரியமாக இருக்கிறாரு. ஆண்டவர் ராஜ்யத்தை கொடுக்குறதுக்கு நம்ம பிரியமாக இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் நான் பெற்றுக்கொள்ளணும். மத்தேயு சுவிசேஷம் 25:34.
1: அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து
0: வாருங்கள்
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: உலகம் உண்டானது முதல்
1: உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை
0: சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நமக்காக என்ன ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுப்பாரா? 35
1: பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்.
0: அப்ப அன்பா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எதெல்லாம் செய்யறோமோ அது செய்யும் போது கர்த்தர் அந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள் 19:17.
1: ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
0: கர்த்தருக்கு என்ன செய்யறா? கடன் கொடுக்கற. ஏழைக்கு யாரெல்லாம் இறங்குறமோ அவங்க யாரு கடன் கொடுக்கறாங்க? கர்த்தருக்கு கடன் கொடுக்கறாங்க. ஏழைக்கு இறங்கினா போதும்.
1: ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்.
0: பார்த்தீங்களா, ஏழைகளுக்கு யாரெல்லாம் உதவிச்சாங்க கர்த்தர் என்ன செஞ்சுருவார்? அதை திரும்ப கொடுத்துருவார். ஒரு பைசா கூட கடன் வைக்கவே மாட்டார், கட்டாயம் தருவார். நீதிமொழியின் புஸ்தகம் 28:27.
1: தரித்திரருக்கு கொடுப்பவன்
0: தாழ்ச்சி அடையான்.
1: தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும்.
0: தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. எந்த சூழ்நிலையிலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. குறைவு இருக்காது. ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்யும் போது அவங்க வாழ்க்கையில் என்ன வராது? தாழ்ச்சியே வராது. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கலாத்தியன் புஸ்தகம் 2:10.
1: தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கர்த்துள்ளவனாயிருந்தேன்.
0: யார் சொல்ற இது? பரிசுத்த பவுல் சொல்ற. தரித்திரரை நினைத்து கொள்ளும்படி சொன்னாங்களா அவங்க பெரிய மூலிகாரலாம்? அது சொல்றேன், நானும் அதுக்கு முன்னாலே என்ன செஞ்சேன்? கர்த்துள்ளவனாக இருந்தேன். யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்குறாரு? முத ராஜ்யத்துக்கு மேலே வாஞ்சி இருக்கிறவங்க, ரெண்டாவது அன்புள்ளவங்களுக்கு, மூணாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு, நான்காவதாக நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது நமக்கு என்ன செய்ய ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? பிரியமாக இருக்கிறாரு. நம்ம கர்த்தரை கேட்டு பெற்றுக்கொள்வோமா? ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, நான் எப்படியாவது உங்களுடைய ஊழியத்தை செய்யணும். ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். எனக்கு கொடுத்ததை நீங்கள் எனக்கு கொடுத்தத நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம வீட்டு பக்கத்தில் எத்தனையோ பெரிய ஏழை எழுதியிருப்பாங்க. நம்ம கொடுக்காமல் நம்ம இருப்போமானா கர்த்தர் நம்மகிட்ட கடன் கேட்பார். ஒரு நாள் ஏழைகளுக்கு இறங்குற கர்த்தருக்கு கடன் கொடுக்குறா, கர்த்தர் என்ன செய்வாரா? திரும்ப கொடுத்துருவாரு. ஏழை எளிங்களை பார்க்கும்போது உதவி செய்யணும். நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்காக நம்ம ஏதாவது சின்ன உதவியாவது செய்யணும். கர்த்தர் ஊழியத்தை செய்யணும். கர்த்தர்த்தர் அன்பு கொரணும். உலகத்தோடும் உங்கள் ஆத்மாத்தோடும் முழு மனதோடும் கர்த்தர்த்தர் அன்பு கொரணும். அது மாத்திரம் இல்லை, கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஒரு ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நமக்குள்ள என்ன வேணும்? வாஞ்ச விருப்பம் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஆண்டவர் ராஜ்யத்தில் நமக்கு பங்கு இருக்குது. பெற்றுக்குள்ள நம்மளுக்கு இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நம்ம உலகத்தில் இருக்கும்போதே நம்ம தகுதியாக வேண்டும். நம்ம ஆத்மா எப்போ எடுத்துக்கொள்ள கூட நமக்கு தெரியாது. நம்ம எப்போ பரலோ ஆண்டவராக இயேசுக்கு வருவார் நமக்கு தெரியாது. நம்ம எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை கர்த்தர் சொல்ல, கர்த்தர் சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்க. திடீர்னு ஆயத்தப்பட முடியாது. இன்னைக்கு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துன்னு சொல்லி கேட்போமா?
1: நம்ம எல்லாம் எழுத நின்று கர்த்தர் நோக்கி பார்ப்போமா?

வேணும். கர்த்தர் சொன்னார், இதோ உங்களுக்கு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் இந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு மீண்டும் நான் வந்து உங்களை என் இடத்திலே சேர்த்துக் கொள்வேன். ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளில் கூட இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நாம் இழந்து போகலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்தை இழந்து போகணும் என்று சொன்னால் நரகத்துக்கு தான் போகணும், நரக படுகொலிக்கு தான் போகணும், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று இயேசு சொன்னார். அந்த ராஜ்யத்திற்கு போக விரும்புகிறீங்களா, அல்லது பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? அன்பானவர்களே, எதை நீங்கள் இழந்து போனாலும், உங்கள் வீட்டை இழக்கலாம், உங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து போகலாம், பணத்தை இழக்கலாம், வேலை இழந்து போகலாம், சொத்து சுகத்தை இழந்து போகலாம், ஆனால் பரலோகத்தில் மாத்திரம் நம்ம இழந்து போகவே கூடாது. இன்றைக்கு அர்ப்பணம் செய்யுங்க, ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பரலோகத்தை இழந்து போயிடக்கூடாது பிரியமானவர்களே. யார் யாருக்கெல்லாம் அந்த ராஜ்யத்தை ஒரு ஆயுதம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை தான் நாம் கேட்டோம். முதலாவது, யார் அந்த பரம ராஜ்யத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை ஒரு ஆயுத்தம் பண்ணுகிறார், அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆம், மேலானவில் விரும்புவோமா, பரலோகத்தை விரும்புவோமா? ஆண்டவரே, அந்த மேலான பரலோகத்துக்கு நான் வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணம் செய்வோமா? அன்பானவர்களே, இந்த உலகத்தை அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விரும்புவோமா? ஆண்டவரே, என்னுடைய ஆசை இந்த பூமி கிடந்த காலத்தில் இருக்கக்கூடாது, நான் பரலோகத்தை விரும்ப வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிங்கள். இரண்டாவதாக, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாராம், அவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு முழு ஹிருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் யார் யாரெல்லாம் இயேசுவிடத்தில் அழியாத அன்புக்குரியோமோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். மூன்றாவதாக, யாருக்கு அந்த ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறாரா, அவர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்கள், இயேசுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். எப்படி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும்? மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் இயேசுக்கு நீங்கள் உண்மையாய் ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்கென்று ராஜ்யத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். இரவு பகலங்கு இல்லை, சூரிய வெளிச்சம் தேவையில்லை, தேவனுடைய மகிமின் பிரகாசம் உங்கள் மேல் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். சொல்லுவோமா, ஊழியத்தை அசட்டை பண்ணியிருக்கிறோமா, சரிவர ஊழியத்துக்கு வராமல் செய்யாமல் இருக்கிறோமா? அன்பானவர், இன்றைக்கு அந்த ஊழியத்தை செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். என்ன பிரச்சனையும் பார்க்காதீங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். நான்காவதாக, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாராம், மற்றவர்களுக்கு உதவி, தரித்திரருக்கு, ஏழை எளியவர்களுக்கு யார் யாரெல்லாம் இறங்கி உதவி செய்கிறார்களோ அவர்களுக்காக அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், என் பிதாவினெல்லாம் சிதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம் என்று சொன்னார். யாருக்கு அந்த ராஜ்யம்? ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு, தரித்திரருக்கு இறங்குறவர்களுக்கு. இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோம். எனவே தான் கர்த்தர் சொன்னார், பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோம். அந்த நான்கு காரியங்களுக்காக அர்ப்பணம் செய்து தேவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள திவிரிப்போம். நன்றி பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உண்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, என் பிதாவின் வீட்டில், வான் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னீரே அப்பா. அந்த பரலோகத்திற்கு வர என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பரம ராஜ்யத்தின் மீது, அந்த நித்திய வீட்டின் மீது எங்களுக்கு ஒரு வாஞ்சையை தாரும் ஆண்டவரே. அப்போ அந்த வாஞ்சையை, விருப்பத்தை எங்களுக்கு தாரும். பூமியில் உள்ளவர்கள் மேலானவே நாடுகள் சொன்னீரே, உன் மீது அந்த நாட்டத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் அழியாத அன்புடனே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறக்கூடிய அந்த அன்பை எங்களுக்கு தாரும் ராஜா. நாங்கள் உமக்கென்று உண்மையோடு உத்தமத்தோடும் ஊழியம் செய்யக்கூடியவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்மிடத்தில் பெற்ற ஊழியத்தை நாங்கள் செய்ய கண்ணும் கருத்துமாயிருக்கு எங்களுக்கு உருப்பை கொடுங்கப்பா. ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாய், தரித்திரருக்கு இறங்குறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்ப அந்த வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக இப்பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தப்படுத்தும் ஐயா. அந்த பரலோக ராஜ்யத்தின் மீது ஒரு வாஞ்சையை இப்பொழுது கர்த்தர் உருவாக்குவீராக. தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய ஆவியின் ஒரு விசை கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆவியின் இறங்கி அப்ப அந்த வசந்தத்துக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை தொடுவீராக, வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி. வேதம் சொல்கிறது, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவனே. ஆம்,
பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் கரத்தில் அர்ப்பணம் செய்து அவர் நோக்கி பார்த்து கூப்பிடுவோமா, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வந்து தங்குங்க அப்பா, நான் பரலோகத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே, ஐயா எனக்குள் வர வேண்டும் ஆவியானவரே, எவ்வளவு நேரங்களை காலங்களை வீணாக்கிட்டேன்ப்பா, என்னை மன்னியும், உன் மீது வாஞ்சையை எனக்கு உருவாக்கும், தேவன் மேல் வாஞ்சை எனக்கு உருவாக்கும் ஆண்டவரே, தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் அவருக்கென்று உமக்கென்று உண்மையை ஊழியம் செய்ய எனக்கு அந்த பெலத்தை கொடுங்க ஆவியானவரே, ஏழை எளிய மக்கள் மீது நான் தரித்திரம் நினைத்துக் கொள்ள முடிக்கும், அவர் உதவி செய்ய முடிக்கும், அந்த அன்பை என் உள்ளத்தில் ஊற்றும், வாங்க பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி வாஞ்சையோடு நம்ம கேட்போமா. Praise the Lord.

அக்கிரியை போடுங்க ஆண்டவரே, அக்கிரியை போடுங்க ஆண்டவரே, அக்கிரியை போடுங்க ஆண்டவரே, அக்கிரியை போடுங்க ஆண்டவரே. பல்லமேல் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. அக்கிரியை போடுங்க ஆண்டவரே, அக்கிரியை போடுங்க ஆண்டவரே. கபரி கபரி கபரி கபரி கபரி கபா இக்கபாரி இக்கபாரி இக்கபாரி.

0: நிரப்புகிறாக, தேவ பிரசுரத்தை நிரப்புகிறாக, மகிமையினால் நிரப்புகிறாக, அக்கினால் நிரப்புகிறாக. ஆண்மை கண்களை திறந்துருங்க ஆண்டவரே, திறந்துருங்க, அறிந்து கொள்ளட்டும், அண்டி கொள்ளட்டும், உங்க கிடத்துல அன்பு வரட்டும் ஆண்டவர். ஓ சீச சீச சீச சீச சீச சீச, வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை, நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. உமை துதிக்கிறமை, போற்றுகிறமை, வாழ்த்துகிறமை, அணுகிறமையா, நீர் நிரப்பி கொண்டிருக்கிறீங்கப்பா. எங்க பலத்தில அல்ல ஆண்டவரே, பராக்கத்தில் அல்ல, நீர் நிரப்பி கொண்டிருக்கிறீரப்பா. உமக்கு மகிமராஜ்பா, நிரப்பி கொண்டே இருங்கப்பா, நிரப்பி கொண்டே இருங்கப்பா. மனக்கண்களை திறந்துடுங்க, பிரகாச மனக்கண்களை தந்தர்களும். ஆன்மீக கண்களை திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க. இன்னும் இன்னும் இன்னும் ஆண்டவர், இன்னும் ஆண்டவர் பேசுங்கப்பா. ஒரு பிள்ளையிலோடு பேசுங்க ஆண்டவர், பிள்ளையிலோடு பேசுங்க ஆண்டவர், பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர. அன்பாய் வழிநடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த மக்களை ஆசீர்வதிங்கப்பா. வல்லமையில் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், கொடப்படாத மக்களை கொடப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும். பரிசுத்த பாதையில் நடத்தும் ஐயா, பரலோகாசியாக மாற்றுங்கப்பா. அக்கினி மலர்ந்து காத்துக்கோங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமாக இருப்பது செய்யுங்க ஏசப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. என்ன நோயாக இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க ஏசப்பா. மந்திர சக்திகள் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அதமாக்கிப்படுங்க, அபத்தமாக்கிப்படுங்க, நிர்மலமாக்கிப்படுங்க ஆண்டவர். வல்லமை இறங்கட்டும், வியாதிகளை குணமாக்கும் ஆண்டவர். இப்படி கூட வல்லமை எல்லாருக்கும் இறங்கட்டும், வியாதியை குணமாக்கும்ப்பா, நோயை குணமாக்கும், பலையன்ட்ட குணமாக்கும். மந்திரம் செய்வனைகள் எல்லாம் உடைத்து படுங்க, பிசாசுங்க எல்லாம் அழித்து படுங்க, அதமாக்கி போடுங்க. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆண்மை கண்கள் திறந்து விடுங்க, அறிந்து கொள்ளும், எண்ணிக்கொள்ளுமை சார்ந்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, குழந்தை பாய்க்கெல்லாம் சௌரி குழந்தை பாய்த்தாங்க, திருமணம் நடக்காத சகுல திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. மாயமந்திர சக்தி எல்லாம் அழித்து போடுங்க, கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஐயா. ஜீவனுள்ள தேவனையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோமே. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பாவத்திலையும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ஆண்டவரே. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஐயா, பலத்த அற்புதங்களை அடையாளம் செய்யுங்க. உங்கள் மகத்துமில் நாம மாத்திரம் மகிழ்படட்டுமே, எங்களுக்கல்ல கத்தாவே, எங்களுக்கல்ல, உங்கள் பரிசுத்த நாம மகிழ்படுவதாக கத்தாவே. எங்கள் பிள்ளைகள் யார் பெயிலாக கூடாது ராஜா, எல்லாருமே நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணணும். அப்பா எல்கேஜியிலிருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாஸ் பண்ணுங்க, நாம் மகிழ்படணும். யாருமே பயிலாக கூடாது ராஜா, அவங்க நாம மாத்திரம் மகிழ்படட்டும். பரலோகத்தின் தேவனே அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க, மகிமையான கரிச்சிங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டி குழுதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரிச்சிங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனமாக்கி செலுத்துறோம், ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேறு யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிக்கை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காக அந்த பத்திரிக்கை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல் ஆண்ட்ராய்ட் ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்கள்

0: மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுகிறதா இருக்கீங்க, ஒரு உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னென்னா கூகுள் ஆப் ஸ்டோரில் போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்கள் படித்து கொள்ளலாம். தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில் படிக்கலாம், தெலுங்கில் படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் எஸ்தர் ராணின்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்கள் படிக்க முடியாது, கேட்கணுன்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிளை நீங்கள் போயிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதில் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்கள் உங்கள் பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்கள் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமாக யாத்ராகமாக இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதில் வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கிறதுனால இப்போ நெட்டெலாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குகிறோம், நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கொண்டால் நீங்கள் சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேரில் பைபிள் இருக்கிறது, அதை நீங்கள் வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது எப்படின்னா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தலில் வரும், திடீர்னு புதிய ஏற்பாடில் வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் லூக்காவின் சுவிசேஷம் 17:24.
1: மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி
0: மறுதிசை வரைக்கும்
1: பிரகாசிக்கிறது போல
0: மனுஷகுமாரனும்
1: தம்முடைய நாளிலே தோன்றுவார்.
0: எப்படி மின்னல் பளிச்சின்னு திடீர்ந்த மின்னல் எப்போ வருது என்னன்னு தெரியாது. அதே போலதான் மனுஷகுமாரன் வருவார். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் வரான்னு தான் சொல்றாங்க, எங்க வராரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா கர்த்தர் சொன்னார் கட்டாயம் வருவார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார் கட்டாயம் வருவார். தாமதம் ஏன் தாமதம் பண்றனா, நம்மெல்லாம் திருந்தணும், நம்மளாம் இன்னும் மணந்திருமணும்னு தான் தாமதம் பண்றார். கட்டாயம் கர்த்தர் வருவார். அல்லேலூயா. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு. கட்டாயம் வருவார். லூக்காவின் சுவிசேஷம் 17:26-30 ஆஸ்கி கேட்போம்.
1: நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள்.
0: பெண் கொண்டு கொடுத்தார்கள்.
1: ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள்.
0: குடித்தார்கள்.
1: விற்றார்கள்.
0: நட்டார்கள்.
1: கட்டினார்கள்.
0: லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே
1: வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் அப்படியே நடக்கும்.
0: ரெண்டு அடையாளமே சொல்லியிருக்காரு. முதல்ல யார் காலத்தில் நடந்த மாதிரி நடக்கும்? நோவா காலத்தில் புசித்தாங்க, குடித்தாங்க, பெண் கொண்டாங்க. இப்படிதான் இப்ப பாருங்க, சிறு பிள்ளைகள் கூட குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிறு 10வது படிக்கிற குழந்தைகள் கூட குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. குடித்து வெறித்து லோத்து காலத்துல நடந்து போலாம் நடக்கும். லோத்து காலத்துல என்ன செஞ்சாங்களாம்? புசித்தாங்க, குடித்தாங்க, நட்டினாங்க.
1: லோத்துடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள்.
0: அப்பயே என்ன செஞ்சிருக்காங்க? ஜனங்கள் புசித்தார்கள்,
1: குடித்தார்கள்,
0: கொண்டார்கள்,
1: விற்றார்கள்.
0: வீடு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? எங்க பார், வீடு கட்டிட்டேதான் இருக்கிறாங்க. இப்ப வீடு மேல வீடு கட்டிட்டேதான் இருக்காங்க. கட்டினார்கள். இப்படி என்ன செஞ்சாங்களா? இது வந்து அக்கினி என்ன செஞ்சிச்சு? வானத்திலிருந்து வந்து கந்தகமும்
1: அக்கினியும் கந்தகமும்
0: வர்ஷித்து
1: எல்லாரையும் அழித்து போட்டது.
0: இப்ப நமக்கு கல்யாணம் விட்டு போனோம்னா எத்தனை ஆயத்தம்? ஒரு ஊருக்கு போனா எத்தனை ஆயத்தம்? தேவனை சந்திக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தமா இருக்கணும். அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. மத்தேயுவின் சுவிசேஷம் 17:27.
1: மனுஷகுமாரன்
0: தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவரா
1: தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார்.
0: நம்ம இந்த உலகத்துல என்ன கிரிய கத்திற்காக செய்திருக்குமோ அந்த பலனை கத்தர் என்ன செய்வாரு? கட்டாயம் அவர் தூதரோடு வரும்போது உங்களுக்கு இந்த பலனை கொடுப்பார். இந்த உலகத்துல என்னென்ன ஆண்டவருக்காக செய்திருக்கிறோம், ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருக்கீங்களோ அந்த பலன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தினவராய் தூதரோடு வரும்போது அந்த பலனை உங்களுக்கு தருவார். அவர் மறந்து போகவே மாட்டார். நீங்க செய்யற ஒவ்வொரு உதவியும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு கிரியிலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் யாரும் என்ன செய்ய மாட்டார், மறந்து போகவே மாட்டார். சின்ன காரியம் கத்திர செய்திருந்தாலும் நீங்க ஒரு சின்ன கைப்பிரதி யாருக்காவது கொடுத்துருந்தீங்கன்னா கூட அதையும் கத்திர அறிந்திருக்கிறார். அவர் வரும்போது கொண்டு வருவார். இறைமையின் புஸ்தகம் 31:16.
1: உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
0: உன் கிரியைக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. நீங்க என்ன கிரியை செஞ்சிருக்கீங்களோ அந்த கிரியைக்கு பலன் உண்டு. சின்ன ஒரு கைப்பருதி கொடுத்திருந்தாலும் அதுக்கு பலன் உண்டு. கர்த்தரை பற்றி யாருக்காவது சொல்லியிருந்தீங்கன்னா கூட அதுக்கு பலன் உண்டு. கிரி கட்டாயம் பலன் உண்டு. எண்டித்திமெட்டின் புஸ்தகம் 1:16-18 வரைக்கும்.
1: ஓனசி புருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேக தரம் என்னை இளைப்பாற்றினான்.
0: பவுல் சொல்றாரு அவர் அநேக தரம் என்னை இளைப்பாற்றினார்.
1: என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை.
0: விலங்கு போட்டிருந்தால் அவர் என்னை பார்த்து வெட்கப்படவும் இல்லை.
1: அவன் ரோமாவில் வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையா என்னை தேடி கண்டுபிடித்தான். அந்நாளிலே
0: அவன்
1: கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே
0: செய்த
1: பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே.
0: ஆமா, அருமையானவர்களே, பவுலுக்கு புவனேஸ்வர் வீட்டார் செய்த உதவிய கர்த்தர் எல்லாரும் அறிந்திருக்கிறாயே. அந்த உதவி கர்த்தர் கட்டாயம் அவர் கை செய்வார். அதே போல நீங்களும் கர்த்தருக்காக என்னென்ன உதவிலாம் செஞ்சிருக்கீங்களோ அது கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமா உங்களுக்கு அந்த கிரியின் பலனை கொண்டு வருவார். நீங்க மறந்தாலும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? மறக்க மாட்டாரு. நான் செஞ்சனா? எனக்கு இது யாகம் இல்லை, எப்படி எனக்கு ஆண்டவர் யாபம் வச்சிருக்காருன்னு சொல்லி அன்னைக்கு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவங்க நீங்க என்ன கிரி செய்றீங்களோ அந்த கிரிக்கு கட்டாயம் பலன் உண்டு. நான் எப்ப செஞ்சேன் எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்க ஆச்சரியப்படுவீங்க. கர்த்தர் உங்களை பலனை கொண்டு வருவார். மத்தேயு சுவிசேஷம் 25:40.
1: அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக
0: மிகவும் சிறியவராகிய
1: என் சகோதரரான
0: இவர்களில்
1: ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ
0: அதை எனக்கே செய்தீர்கள்
1: என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்
0: என்றார். சிறியவர்கள் யாருக்காக எந்த உதவியா செஞ்சிருந்தீங்கன்னா அதை என்ன சரி யாருக்கு செய்றீங்களா? யாருக்கு? கத்திர செய்யற அந்த உதவி கத்திர கட்டாயம் வரும்போது அந்த பலனை உங்களுக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுக்கு வரப்போற வரும்போது நீங்க என்ன கிரியை செய்திருக்கீங்களோ அந்த கிரியைக்கு தக்க பலனை கட்ட கொண்டு வருவார். சுவிசேஷம் 17:24 வாசிக்கலாம்.
1: மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார்.
0: ஒரு திசை மறு திசையில பிரகாசிக்கிற போல மின்னல் எப்படி பிரகாசிக்கிறது அப்படியே மனுஷகுமாரன் வருநாளிலும் மனுஷகுமாரன் அப்படியே தோன்றுவார். அப்ப அந்த நாள்ல தான் நம்ம அவங்களுக்கு கிரியை தகுந்த பலனை கத்த அளிப்பார். அல்லேலூயா. நீங்க எனக்கு இந்த நான் எப்ப செஞ்சேன், நான் இந்த உதவியை எப்ப செஞ்சேன்னு செஞ்ச எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. செய்த ஒரு கிரியை கூட அவர் என்ன செய்ய மாட்டார், மறக்கவே மாட்டார். வரும்போது கர்த்தர் நிச்சயமா கொண்டு வருவார். அல்லேலூயா. அவர் மனசுக்கு வர மின்னல் எப்படி தோன்றி எப்படி இருக்கு அதே போல தேவனாய் கர்த்தர் வரும்போது அப்படி தான் வருவார். கட்டாயம் வர போறார். அதுக்கு வரும்போது உங்களுக்கு என்ன கொண்டு வரு? நம்ம ஊருக்கு என்ன கொண்டு வர்றாரு? நம்ம கர்த்தருக்கு என்ன கிரியை செய்தோமோ அந்த கிரியின் பலனை கர்த்தர் கொண்டு வரப்போறாரு. அல்லேலூயா. ரெண்டாவதாக கர்த்தராகிய தேவன் வருமானம் எப்படி இருக்கணுமா? 1 Thessalonians 5:23.
1: உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது
0: குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. அப்ப நம்ம ஆத்மா ஆவி என்ன சரீரம் எப்படி இருக்கணும்? குற்றமற்றதா இருக்கத்தக்கதாக காக்கப்பட வேண்டும். அவர் வரும்போது குற்றம் கடுகளோட குற்றம் இருக்கக்கூடாது. இப்பயே நம்ம ஆண்டவற்றை அறிக்கை செய்து எப்போ வருவார நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ஆவி ஆத்ம சரீரத்துல என்னென்ன குறை இருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும். கர்த்தர் வரப்போற நாளைக்கு எனக்கு யாரும் தெரியாது அப்படின்னு நீங்க யாருமே சொல்ல முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்ற நம்ம காக்கணும். நம்ம ஆத்மாத்துல குற்றம் இருக்கக்கூடாது, நம்ம ஆவியில குற்றம் இருக்கக்கூடாது, சரீரத்துல குற்றம் இருக்கக்கூடாது. நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 1:8
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே,
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே
1: நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி,
0: குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி
1: முடிவு பரியந்தும்,
0: முடிவு பரியந்தும்
1: அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார்.
0: அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். குற்றம் சாட்டப்படாதபடிக்கு இருக்கிறதுக்கு என்ன செய்வார் அவர்? நம்ம என்ன செய்வார்? முடிவறிந்து அவர் நம்மளை ஸ்திரப்படுத்துவார். நம்மளை குற்றம் சாட்டுறது யாரு? பிசாசு. நம்மளை குற்றம் சாட்டிட்டே இருப்பான். அவன் நம்ம குற்றம் சாட்டாதபடிக்கு இருக்கிறதுக்குலாம் நம்ம என்ன செய்யணும்? இப்பயே பரிசுத்தமா இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 12:10
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: நம்முடைய தேவனுக்கு முன்பாக,
0: நம்ம தேவனுக்கு முன்பாக
1: நம்முடைய சகோதரர் மேல்,
0: நம்ம சகோதரர் மேல்
1: குற்றம் சுமத்தும் பொருட்டு.
0: பாத்தீங்களா, அவன் என்ன செய்வான்? குற்றம் சுமத்தும்
1: பொருட்டு
0: பொருட்டு
1: அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன்.
0: நம்ம ஒவ்வொரு மேல யார் குற்றம் சாட்டுவா? என்ன செய்வானா சொல்லுங்க? குற்றம் சுமத்துவான். மத்தேயு சுவிசேஷம் 18:10 யார் மறந்து போகண்டா? நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நமக்கென்று கொடுத்த தூதன் ஒவ்வொரு நாளும் பரமபிதா சமூகத்தை தரிசித்துக் கொண்டே இருப்பாரா? வாசிங்க,
1: இந்த சிறியரில் ஒருவனையும்,
0: இந்த சிறியரில் ஒருவனையும்
1: அற்பமா எண்ணாதபடிக்கு,
0: அற்பமா எண்ணாதபடிக்கு
1: எச்சரிக்கையாருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள்,
0: அவருக்குரிய நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவ தூதர்கள், அதான் சொல்றாரு. அவருக்குரிய தேவ தூதர்கள்
1: பரலோகத்திலே
0: என்
1: பரமபிதாவின் சமூகத்தை,
0: பரமபிதாவின் சமூகத்தை
1: எப்போதும் தரிசிக்கிறார்கள்,
0: எப்போதும் தரிசிக்கிறார். நம்ம தூதர், நமக்கு கொடுத்த தூதர். அவன் போய் சொல்லுவாங்க, ஆண்டவரே இன்னைக்கு உன் பிள்ளை இதை செஞ்சுச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்ட நம்ம நல்லது செஞ்சா கர்த்தர் சந்தோஷப்படுவார். நம்ம தப்பு பண்ணும்போது அவர் என்ன சொல்லு? நம்மளை பார்த்து தூக்கப்படுவார். அப்ப அந்த தூதன் ஒரு புதுசாக வச்சிருக்கா. இன்னொரு இது யாரு? பிசாசு ஒரு புதுசாக வச்சிருக்கிறா. நம்ம என்ன செய்யறோம், ஏது செய்யறோம்னு சொல்லி அவனு நம்ம இரவு போகல என்ன செய்யறோம்? தமிழ் சகோதரர் மேல தேவருக்கு முன்பாக குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அதனால் நம்ம குற்றம் இல்லாத வாழை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே நான் குற்றம் இல்லாத வாழணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கணும். நம்ம குற்றம் இல்லாமல் வாழ உதவி செய்யறா செய்ய மாட்டாரா? நம்மளுக்கு பலன் இல்லை, ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நம்ம குற்றம் இல்லாத வாழ உதவி செய்வார். சுவிசேஷம் 8:46
1: என்னிடத்தில் பாவம் உண்டென்று
0: ஆண்டவரை இயேசுக்கு சொல்லுகிறார். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று
1: உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்?
0: உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? பாத்தீங்களா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல பாவம் உண்டு என்று யாராவது குற்றப்படுத்த முடியுமா? அவர் பரிசுத்தராக வாழ்ந்தார். ஹலேலூயா. அப்ப அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பரிசுத்தமா வாழ கர்த்தர் உதவி செய்வார செய்ய மாட்டாரா? செய்வார். நம்ம அவரோடு இணைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் அவரோடு இணைந்திருந்தா நம்மளும் குற்றம் இல்லாத வாழ முடியும். பரிசுத்த பவுல் சொல்றாரு 1:4
1: என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன்,
0: என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் அறியேன் சொல்லி பரிசுத்த பவுல் சொல்றாரு. ஒரு குற்றம் இல்லாத வாழ்ந்தார். ஆண்டவரை இயேசுக்கு குற்றம் இல்லாத வாழ்ந்தார் பரிசுத்த பவுல். நம்மளை போல ஒரு பாடு உள்ள மனுஷன் தான் குற்றம் இல்லாத வாழ்ந்தார். நம்மளும் குற்றம் இல்லாத வாழ முடியும். எதுதான் நம்மளை குற்றப்படுத்து பாருங்க? வீண் பேச்சு. மத்தேயு சுவிசேஷம் 12:36-37
1: மனுஷர் பேசும்,
0: மனுஷர் பேசும்
1: வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து,
0: வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து
1: நியாய தீர்ப்பு நாளிலே,
0: நியாய தீர்ப்பு நாளிலே
1: கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று,
0: கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று
1: உங்களுக்கு சொல்லுகிறேன்,
0: உங்களுக்கு சொல்லுகிறேன்.
1: ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே,
0: உன் வார்த்தைகளினாலே
1: நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய்,
0: நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய்.
1: அல்லது உன் வார்த்தைகளினாலே,
0: அல்லது உன் வார்த்தையினாலே
1: குற்றவாளி என்று தீர்க்கப்படுவார்.
0: நம்ம பேசுறது யார் கேட்கிறா? நம்ம பேசுறது யாருக்கு தெரியும்னு சொல்லி பேசுறீங்க. ஆனா வந்து யார் யார் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு இருக்கிற வார்த்தையினால நீதிமான் தீர்க்கப்பட இல்லாட்டா குற்றவாளியும் தீர்ப்பிடுவாய். நம்ம குற்றம் செய்யறதுக்கு வேற எதுவும் இல்லை, நம்ம பேசுற பேச்சு தான் நம்மளை குற்றவாளியும் தீர்க்கப்படும். நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நம்ம ஒரு வார்த்தையோட வீணான வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லி கேட்கணும். முதலாவது ஆண்டவரை இயேசுக்கு தரும்போது என்ன செய்ய? அவன் அவன் கிரியை தகுந்த பலனை கொடுக்கிற. ரெண்டாவது, நம்ம குற்றம் இல்லாத இருந்தா நம்மளை நீதிமான மாற்றுவார், இல்லாட்டா குற்றவாளி என்று மாற்றுவார். நம்ம என்ன பேசுறோமோ அது தகுந்தோடி. ஒன்னு குறைஞ்சர் 6:7
1: நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது,
0: ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது
1: எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது.
0: எவ்விதத்திலும் குற்றம், ஒரு காரியத்தை பிடிச்சி தர்க்கம் பண்ணிட்டே இருப்பாங்க, இப்படி இல்ல இப்படி, இது இப்படி இல்ல இப்படி, தர்க்கம் பண்ணிட்டே இருப்பாங்க, அது குற்றம். எவ்விதத்தில் அது எப்படி இருக்கா சொல்லுங்க, எப்படி எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. நம்ம இந்த காரியங்களை தர்க்கம் இப்படி பண்ணும்போது குற்றமாயிருக்குது. இந்த காரியத்தில் நம்ம விடுதலை வேணும். ஆண்டவரே எனக்கு இதுலேருந்து விடுதலை வாங்க தாங்கப்பான்னு கேட்கணும். முதல்ல ஆண்டவராக இயேசுக்கு வருகிறது நமக்கு, நம்ம கிரியை தகுந்த பலனை கொண்டு வராரு. வீண் பேச்சு பேசி பேசி குற்றம்னு சொல்லி நம்ம தீர்ப்பார். நம்ம தர்க்கம் பண்ணால் குற்றம் நமக்கு தீர்ப்பார். இந்த காரியம் நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம பாதுகாத்து கொள்ளணும். அல்லேலூயா. இப்பயே நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் கட்டாயம் மன்னிப்பார். அப்புறம் அவர் வந்த பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம நம்ம ஆத்மா எப்போ எடுத்துக்கொள்ளப்படும் நமக்கு யாருக்கும் தெரியாது. தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ளாக நமக்கு நம் பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணும். மூன்றாவதாக, கர்த்தர் வருகை சமயமாக இருக்குது. 3:3-4
1: முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில்,
0: கடைசி
1: நாட்களில்,
0: கடைசி நாட்களில்
1: பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சையின்படியே நடந்து,
0: சுயம் மனம் போல விருப்பம் போல நடந்து,
1: அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்துவம் எங்கே, பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு, சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல், இருந்து விதமாக
0: இருக்கிறாங்க. யார் பரியாசக்காரன்? கர்த்தருடைய வேதம் திட்டமா சொல்லுது. யூதா 18
1: கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள்
0: என்று உங்களுக்கு சொன்னார்களே. இப்ப சொன்ன காரியம் நிறைவேறுது. எங்க பார்த்தாலும் கேட்கறேன், எங்க ஆண்டர் வாரன்னு சொல்றாங்க, எப்பதான் வருவாரு? நீங்களும் 2000 முன்னாடி சொல்லிட்டே தான் இருக்கீங்க. அது வந்த பாறை காணும் அப்படின்னு பரியாசம் பண்ணுறாங்க. கடைசிகள் தோன்றுவார்கள்னு சொல்லி கத்தடி வேதம் சொல்கிறது. அது ஒரு அறிவடையாளம். நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். யூதா 1:20
1: நீங்களோ பிரியமானவர்களே
0: உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
1: உங்களை உறுதிப்படுத்திக்கொண்டு
0: உறுதிப்படுத்திக்கணும். யாரோ என்னமா சொல்லிட்டு போறாங்க, என்ன சொன்னாலும் சரி, நான் பத்தி நம்ம சோர்ந்து போக கூடாது. காதுக்கே வந்தாலும் சோர்ந்து போக கூடாது. அதான் நம்ம மகா விசுவாசத்தில் உறுதிப்படுத்திக்கொண்டு
1: பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணு.
0: செபிக்கலாம் அன்னி பாசையில நல்லா செபிச்சுட்டே இருக்கணும். விசுவாசம், யார் என்ன சொன்னாலும் அது கலங்கக்கூடாது. நம்ம சோர்வடிக்கும், விசுவாசம் நமக்குள்ள வேணும். யார் என்ன சொன்னால் அவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க தெரியாமல் சொல்கிறாங்க, மன்னிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எபேசியன் புத்தகம் 6:18
1: எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும்
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி,
0: எந்த சமயத்திலும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால என்ன செய்யணும், எந்த நாள்லயும்
1: ஜெபம் பண்ணிக்கிட்டே
0: இருக்கணும்.
1: அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும்
0: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
1: பண்ணும் வேண்டுதலோடும்
0: விழித்துக் கொண்டிருங்கள். பரிசுத்தவான்களுக்காக நம்ம என்னைக்கும் நம்ம செவிக்கல எப்படி இருக்கணும், விழித்து கொண்டிருக்கணும். மன உறுதி வேணும். பழப்போறோம், சோர்வு கொண்டு வரோம். பிசாசு யார் மூலியாச்சு உறவு கொண்டு வரோம். பரியாசக்காரர்கள் பண்ணுவாங்க, எங்க ஆண்டர் வரான்னு சொல்றாங்க, வரலையேன்னு சொல்லி பரியாசம் பண்ணுவாங்க, அரட்டை நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, நம்மளை பத்தி கேலி பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்க மன உறுதியோடு என்ன செய்யணும், கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நம்ம மறந்து போகாம சோமிட்டே இருக்கணும். அதை பார்த்து நம்ம பின்வாங்கிடக்கூடாது. அது எபிரேயர் புஸ்தகம் 10:37-38.
1: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார்.
0: யாரெல்லாம் பின்வாங்கி போறாங்க அவங்க மேல் கர்த்தருடைய ஆத்துமா என்ன செய்யாது? பிரியமா இராது. நம்ம செவ்மணிட்டே இருக்கணும், ஆபியில செவ்மணிட்டே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம கண்டுக்க கூடாது, செவ்மணிட்டே இருக்கணும். கர்த்தர் கட்டாயம் வருவார், பஞ்ச காலத்துல வருவார். வரும்போது நமக்கு என்ன கொண்டு வர்றோம், அவர் அவர் கிரியைத்தக்க பலன் கர்த்தர் கொண்டு வருவார். ரெண்டாவது, நம்ம ஆத்மா ஆவி சரீரத்தில் குற்றமற்ற நம்ம காற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, பரியாசக்காரர் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, அரட்டி அடிப்பாங்க, நம்மளை பற்றி பேசுவாங்க. அதை நம்ம கண்டுக்கவே கூடாது. யாரோ எவரோ பேசிட்டு போகிறாங்க நோட்டுட்டு, நம்ம ஆண்டவர் நோக்கி அதிகமாக போராடி செபித்து கொண்டே இருக்கணும். பின்வாங்கி போகணும். கர்த்தருடைய ஆத்மா நம்ம மேலே என்ன இருக்காது? பிரியமாக இருக்காது. யார் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் ஏற்றாலும் யார் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும்? இயேசு கிறிஸ்து நம்ம மேலே பிரியமாக இருக்கணும். அதை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். நம்ம உள்ள தலைசி பார்க்கணும். கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிற அளவுக்கு நடக்கிறோமா? கர்த்தர் துக்கப்படுத்துறோமான்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் நம் இதயத்தை சோதித்து பார்க்க வேண்டும். கடைசியாக எபிரேயர் புஸ்தகம் 9:28.
1: கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு
0: ஒரே
1: தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி
0: இரண்டாம் தரம்
1: பாவம் இல்லாமல் தரிசனமாவார்.
0: கர்த்தருக்காக யார் காத்து கொண்டிருக்கோங்களோ அவங்களுக்கு என்ன சரி, பாவம் இல்லாம தரிசனமாவார். யாராரு கர்த்தர் வருகை எப்போ வரும் உள்ளத்தில் ஒரு ஏக்கம், ஒரு தாக்கம். ஏசப்பா எப்போ வருவார் நமக்கு ஒரு தாக்கம் ஏக்கம் உள்ளத்தில் உருவாகிருக்கு. அவங்களுக்காக கர்த்தர் வருவார். அல்லேலூயா. எல்லாருக்காக இல்லை, கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எப்போ வருவார் உள்ளத்தில் ஒரு தாக்கம் ஏக்கம் வரும்போது, நம்ம கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் நம்ம என்ன இருந்தாலும் ஏசு எப்போ வருவார்னு சொல்லி ஒரு நாள் ஏக்கத்தோடு இருக்கும். அங்கீதக்காரர் சொல்கிறாரு, உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால என்ன செய்யும் பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு பாடுகள் உபத்திரங்கள் வேதனைகள் நமக்கு வரும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தர் நோக்கி நம்ம ஆத்தம ஏங்கி கொண்டிருக்கு. எப்போ வரமாட்டாரா ஏசுகிறது, எப்போ வரமாட்டாருன்னு சொல்லி நம்ம உள்ள ஏங்கி கொண்டே இருக்குது. அந்த ஆண்டவர் சொன்னார், உபத்திரப்பட்டது நல்லது, அதனால பிறகு ஒரு வசனத்தை காத்து நடக்கிறேன்னு சங்கீதக்காரர் சொன்னார். உபத்திரங்கள் பாடுகளை பார்த்து யார் சோர்ந்து போகாதீங்க. நம் ஏக்கமெல்லாம் இயேசு நோக்கி காத்திருக்கணும். எப்போ வருவீங்க ஏசுப்பா, எப்போ வருவீங்கன்னு சொல்லி நம்ம ஊரில் நம்ம வீட்டில் அம்மாவோ அப்பாவோ நம்ம குடும்பத்தில் யாரோ நம் பிரியமானவங்க வெளியே போயிருந்தாங்கன்னா எப்போ வருவாங்கன்னு சொல்லி நம்ம ஏங்கிறது. அதை பார்க்கலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ வருவாருன்னு சொல்லி கோடி மடங்கு ஏக்கமாக இருக்கும் இல்லை. அப்போ நிச்சயமாக சீக்கிரமாக வருவார். அல்லேலூயா. அவர் வருவிக்க நம்ம என்ன செய்யணும்? மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். கர்த்தர் எப்போ வருவார்னு சொல்லி மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். கர்த்தர் நிச்சயமாக வருவார். 1 Corinthians 1:7.
1: அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
0: வெளிப்படுவதற்கு
1: காத்திருக்கிறீர்கள்.
0: வரமும் பெற்றுக்கொள்ளும், வல்லம் பெற்றுக்கொள்ளும். வரங்கள் இருந்தால் தான் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த முடியும். வரங்கள் வல்லம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. படிச்சிருந்தா தான் நல்ல வியாபாரம் நல்லா செய்ய, தொழிலாம் செய்ய எவ்வளவுன்னு தெரியும். அதே போலதான் ஆத்மாக்களை ஆயுதப்படுத்தணும் சொன்னா நமக்கு வரங்கள் வேணும், வல்லமைகள் வேணும். அல்லேலூயா. யாதொரு வார்த்தையும் குறைவில்லாம அவர் எப்போ வருவார் ஏக்கத்தோடு காத்திருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசுக்கு வரப்போறார். 2 Peter 3:12.
1: தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள்.
0: எப்படி காத்திருக்கணும்? ஏக்கத்தோடு காத்திருக்கோமானால் கர்த்தர் ஒரு நாள் வந்து நம்மளை அணைத்துக் கொள்வாரா, நம்மளை தூக்கி கர்த்தருடைய மடியில் வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. நம் பிள்ளை எவ்வளோ காத்திருந்துச்சு சொல்லி நம்மளை காத்து நம்மளை அணைத்துக் கொள்வார். லூக்காளின் சுவிசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் 36வது வசனம்.
1: எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது,
0: தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து தட்டும்போது
1: உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள்.
0: நம்ம வீட்டில் யாராவது ஊருக்கு போயிட்டாங்க, நம்ம வந்து அவங்க வந்து தட்டும் போது அவங்க நடக்கிற நடை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க காத்து தட்டுறதுக்கு முன்னாலே நம்ம திறந்துடும் இல்லையா. அதே போல நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் நமக்கு தெரியாது. அவர் வரும்போது நினைச்சு உடனே நம்ம நினைச்சிடணும், அவர் காது திறக்கிறவங்களை போல அதிகமாக நம்ம காத்திருப்போமானா. எப்போ எக்கால் சத்தம் கேட்கும், எப்பொழுது அவருடைய எக்கால் சத்தம் தூதர் சத்தம் கேட்கும்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் எதிர்பார்ப்போடும் விழித்திருந்து காத்திருப்போமானா. கர்த்தராகிய தேவன் நம்மளை கூப்பிட ஒரு நாள் வரப்போறாரு. அல்லேலூயா. மொதல் எதுக்கு வர்றாரு, புறவருக்கு வேண்டிய பலன் கொண்டு வர்றாரு. ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் குற்றம் இல்லாமல் இருக்கிறோமான்னு சொல்லி பார்க்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் வருகைக்கு காத்திருக்க வேண்டும், மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை கூப்பிட வருவார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு காத்திருப்போம். அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தம் கொஞ்சம் எக்கால் சத்தம் கேட்டோடனே நம்ம எழுந்து அப்படியே அவரோடு கூட பறந்து போவோம். நாட்கள் வரப்போகுது, அது சீக்கிரமாக வரப்போகுது. அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுது. தேவன் ஆரவாரத்தோடும் பிரதான தூதர் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் கர்த்தர் வரப்போகிறார். அவர் வருகைக்கு நம்ம எதிர்ப்பு நோக்கி காத்திருப்போமானா, கர்த்தர் ராஜ்யத்தில் நம்ம ஆண்டோடைய மடியில் உட்கார்ந்துருப்போம், கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம்.
1: வருகையா சமீபமா இருக்கிறது அப்பா. நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமார் வருங்காலத்தில் நடக்கும். லோத்தின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமார் வருங்காலத்தில் நடக்கும். இந்த சம்பவங்கள் யாவும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடினால் இயேசுவின் வருகை மிக சமீபம் என்பது நமக்கு ஊர்ஜிதமாகிறது. ஆகையால் எப்படியெல்லாம் இருக்கணும் என்று சொல்லித்தான் நாம் பார்த்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது கிரியைகளுக்கு ஏற்ற பலன், அவனவன் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவர் கொண்டு வருகிறார். ஆகவே நல்ல கிரியை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டோம். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆம், நம்மால் முடிந்த வரையிலும் நல்ல கிரியைகளை செய்ய வேண்டும். அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, நான் நல்ல கிரியை செய்ய எனக்கு உதவி செய்யமப்பா, என்னை அர்ப்பணம் செய்கிறேன், நல்ல கிரியை நான் செய்யணும் அப்பா. என்னோட வாழ்நாள் முழுவதும் உமக்கென்று கிரியை செய்ய அவர் சொன்னார். இந்த சின்ன சிறியவர்களுக்கு செய்யும் பொழுது அது எனக்கே செய்வீர்கள். நம்ம அர்ப்பணம் செய்வோமா. என்னால் முடிந்த வரையிலும் நான் நல்ல கிரியை செய்வதற்கு எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே என்று நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட். எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் சொல்கிறார், வேதம் சொல்லுது, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காணப்படுவதாக. இயேசு குற்றமற்றவராய் இருந்தார். பவுல் சொல்கிறார், என்னிடத்தில் எந்த குற்றம் இல்லை என்று சொல்கிறார். நாம கேட்போமா, என்னிடத்தில் குற்றமே வரக்கூடாது, எப்போ குற்றம் வருமா? நீங்கள் ஒருவர் ஒருவரோட வழக்கானவது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. வீண் பேச்சு பேசும்பொழுது குற்றவாளியாய் நாம் தீர்க்கப்படுகிறோம். ஆண்டவரே, வீண் பேச்சுக்கு என்னை காத்துக்கொள்ளும், என்னுடைய வாய்க்கு காவல் வையும், என் உதலின் வாசலை காத்துக்கொள்ளும் ராஜா என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி கேட்போம் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக பரியாசக்காரர் தோன்றுவார்கள் இயேசுவின் வருகையின் போது என்று சொல்லி கேட்டோம். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து பரியாசம் பண்ணுகிற பரியாசக்காரர் எழும்பி விட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்களோ பிரியமானவர்களே ஆவில் நிரம்பி ஜெபியுங்கள், பரிசுத்தாவிக்குள் நிரம்பி ஜெபியுங்கள், உங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் என்று சொல்கிறார். கதவு சமுதல் கேட்போமா, ஒருபோது நான் பின்வாங்கி போகக்கூடாதப்பா, என் விசுவாசத்தில் உறுதியாயிருக்கணும், நான் ஆவில் நிரம்பி ஜெபித்துக் கொண்டே இருக்க எனக்கு அந்த பாக்கியத்தை அதிகமாய் கர்த்தர் தாரும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாம். நல்ல அர்ப்பணம் செய்வோமா. எல்லாம் வாய் திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். அப்பா எங்களை மாற்றும் ஐயா, அப்பா எங்களை மாற்றும் ஐயா. நான்காவதாக கர்த்தன் வருகை சமீபமாக இருக்கப்படினாலே ஆவலோடு, மிகுந்த ஆவலோடு நாம் காத்திருக்க வேண்டுமா? எல்லாம் வரங்களால் நிரம்பினவர்களாக கர்த்துடைய வருகையிலே நாம் அவர் எதிர்கொண்டு சந்திக்க நாம் மிகுந்த ஆவலோடு அவருக்கு காத்திருக்க வேண்டும். எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்துட்டும் போது அவருக்கு ஆவலோடு கதவை திறக்கிற ஒரு மனிதனை போல நாம் ஆவலோடு எப்பொழுது வருவார் என்று சொல்லி தாவலோடு காத்திருக்கணும், எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். கேட்ட வார்த்தைகளுக்கு நாம் அர்ப்பணம் செய்வோமா. ஸ்தோத்திர ஆண்டவரே, நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. உங்கள் வருகை மிக சமீபம் என்பது காலங்கள் அடையாளங்கள் எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறதப்பா. நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே இதோ அப்பா இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அப்பா லோத்தின் காலத்து நடந்தது போலவே எங்க பார்த்தாலும் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ராஜா நீங்க தான் இந்த காலங்கள் எல்லாம் பொறுப்பெடுத்து அப்ப இந்த காலத்தின் நடுவே வாழ்கிற எங்கள் வாழ்க்கையில எசப்பா நாங்கள் நல்ல கிரியை செய்யக்கூடியவர்களா எங்களை மாற்றவே ராக ஆண்டவரே. எங்களை முடிந்த வரையில மற்றவர்களுக்கு நல்ல கிரியை செய்ய எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ, குற்றமற்றவர்களாய் இந்த உலகத்திலே வாழ பிரியமே உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எங்கள் வாழ்க்கை பழுதில்லாமல் இருக்க ஏசப்பா நீங்க தயவு கூர்ந்து அப்பா குருபை குருபை குருபை குருபை கொடுக்க வேணும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் இந்த பாக்கியத்தை எங்கள் வாழ்க்கையில் தருவீராக. அப்பா பரியாசகர் தோன்றியிருக்கிற நாட்களிலே நாங்கள் ஆவில் நிரம்பி அப்பா ஜெபித்துக் கொண்டே இருக்க, பரிசுத்தவான்களுக்காக எல்லா மனிதர்களுக்காக ஆவில் நிரம்பி ஜெபித்துக் கொண்டே இருக்க, விசுவாசத்தில் உறுதியாயிருக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கணுமே. அப்பா உன் வருகை சமீபமா இருக்கிறபடினாலே மிகுந்த ஆவலோடு காத்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை எங்கள் உள்ளத்தில் வைத்தரலும். அப்பா உலகத்தின் பின்னே நாங்கள் ஓடி ஒளிந்திராதபடிக்கு, உலகத்திலே விழுந்திராதபடிக்கு கல்வாரி சிலுவையிலே அப்பா சிலுவை அண்டை அப்பா இயேசு கிறிஸ்தன் ரத்தத்திலே அவன் ரத்த கோட்டைக்குள்ளே மூழ்கி இருக்க உமை பின்பற்றி வர எங்களுக்கு அது பாக்கியம் தாரும் ஆண்டவரே. செய்தியை கேட்ட மக்கள், அர்ப்பணிக்கிற மக்கள், ஜெபிக்கிற மக்கள் எல்லார் கரங்களை கத்தல் பிடித்து தயவாய் நடத்தணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். செய்ய போதர் கைகோடான கொடிய ஸ்தோத்திரம். உடைய 24 மணி நேரம் ஜப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமார் வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19 மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குன்னூர் 643-101 நீலகிரி மாவட்டம் தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி பேங்க் ஆஃப் பரோடா குன்னூர் 1-49-01-00-00-2229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் யூகோ பேங்க் குன்னூர் 1-33-10-00-00 26224 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம்.
1: இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: ஏசாயின் புஸ்தகம் 25 அதிகாரம் 4 வசனம்.
1: கொடூரமானவரின் சீரல்,
0: கொடூரமானவரின் சீரல்
1: மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில்,
0: மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில்,
1: நீர் ஏழைக்கு பலனும்,
0: ஏழைக்கு பலனும்,
1: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
0: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
1: பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும்,
0: பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும்,
1: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர்.
0: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். கத்திரம் எப்படி இருக்கிறாரு? பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலாம். நம் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. அவர் ஒரு நாளுமே நம்மளை கைவிடவே மாட்டார். 90 சங்கீதம் 1 வசனம்.
1: ஆண்டவரே,
0: ஆண்டவரே,
1: தேவரீர்,
0: தேவரீர்
1: தலைமுறை தலைமுறையாக,
0: தலைமுறை தலைமுறையாக
1: எங்களுக்கு அடைக்கலமானவர்.
0: பாத்தீங்க, மோசே என்ன சொல்றாரு? தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஒரு நாள் மட்டும் இல்ல, ரெண்டு நாள் மட்டும் இல்ல, தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கு. உங்க பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க அப்படி எத்தனை வருது, தலைமுறை தலைமுறை கர்த்தர் என்ன நமக்கு அடைக்கலமா இருப்பார். நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்ல. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாரு. நம்மளுக்கு ஒரு நாளும் எந்த பிசாசு எந்த சாத்தாவளையும் நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. 91 சங்கீதம் 9 வசனம், 10 வசனம்.
1: எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற,
0: எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற
1: உன்னதமான கர்த்தரை,
0: உன்னதமான கர்த்தரை
1: உனக்கு தாபரமாக கொண்டாய்,
0: தாகரமாக கொண்டா,
1: ஆகியால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது,
0: ஆகியால் பொல்லாப்பு நேரிடாது,
1: வாதை உன் கூடாரத்தை அணுகாது,
0: வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எனக்கு அடைக்கலமா இருக்கு, உன்னதமான கர்த்தர் ஒரு தாகரமா கொண்டு ஆக்கையில் என்ன செய்து பொல்லாப்பு நேரிடாது, வாதையும் நம் கூட இருத்த அணுகாது. அவர் தான் அடைக்கலாம் சொல்லிட்டே இருக்கணும். கர்த்தர் நீர் அடைக்கல, என் பலன், கோட்டை, என் ஜீவன், எல்லாமே நீங்க தான் நம்ம சொல்லணும். வாயில ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கிடணும். கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் கோட்டையும் அரணும் சீனுமா இருக்கிறாய், நீ ஒரு நாள் கைவிட மாட்டாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வாயினால அறிக்கையிடணும். அதுதான் நமக்கு என்ன செய்வார். நம்ம எந்த பொல்லாப்பு நேரடி வாதை நம்ம கூட எத்தனை மந்திரம் செய்வனும் எது வந்தாலும் நம்மளை தொடாது. நம்ம ஒரு நாளும் கர்த்தர் வாயினால அறிக்கையிடணும். உண்மையான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நம்ம அறிக்கையிடணும். நம்ம வாசிக்க கேட்ட ரூத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் 12 வசனம்.
1: இஸ்ரவேலின் தேவனாகிய,
0: இஸ்ரவேலின் தேவனாகிய
1: கர்த்தருடைய செட்டைகளின் கீழ்,
0: கர்த்தரின் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ்
1: அடைக்கலமாய் வந்த உனக்கு,
0: அடைக்கலமாய் வந்த உனக்கு
1: அவராலே,
0: அவராலே
1: நிறைவான பலன் கிடைப்பதாக,
0: நிறைவான பலன் கிடைப்பதாக. அவற்றை அடைக்கலம் வந்தவங்களுக்கு நமக்கு எப்படி கிடைக்குமா? நிறைவான பலன். யாரெல்லாம் தேவன் தான் அடைக்கலும், தேவன் தான் சொல்லி அவர் முழுமையா நம்பி வந்தவங்களுக்கு நமக்கு நமக்கு என்ன செய்ய நிறைவான பலன் உண்டாகும். நமக்கு எத்தனை பிரச்சனைகள், எத்தனை மோதி பாருங்க, கடைசி நாட்களில் எவ்வளவோ பிரச்சனைகள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனாலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருந்து எல்லா இக்கிட்டுக்கும் விலக்கி நம்மளை காப்பார். நம்ம இந்த இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. பிசாசு அதிகமா இந்த காலங்களில் நிறைய பிரச்சனை கொண்டு வர பார்க்கறான். நம்ம அது நிமிஷத்து சோர்ந்து போர்ந்து போகவே கூடாது. அவர் நம்ம அடைக்கலமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், எனக்கு நீர் தானே அடைக்கலாம், நீர் தான் எனக்கு அனுகூலம், கோட்டை, அரண், பலன் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் வாய்னால அறிக்கிட்டு சொல்லணும். யார் யாருக்கெல்லாம் அடைக்கலமா இருப்பாரு? முதலாவது பாருங்க, கர்த்தர் நினைச்சாரா தம்முடைய சனங்களுக்கு என்ன செய்யறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் அடைக்கலம் தவறு. அவர் என்றாரு, நம்ம தம்முடைய சனங்களுக்கு அடைக்கலமா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு கர்த்தர். வாசி பாருங்க, யோவேல் புஸ்தகம் 3 அதிகாரம் 16 வசனம்.
1: வானமும் பூமியும் அதிரும்,
0: வானமும் பூமி அதிரும்,
1: ஆனாலும்,
0: ஆனாலும்
1: கர்த்தர் தமது ஜனத்துக்கு,
0: கர்த்தர் தமது ஜனத்துக்கு
1: அடைக்கலமும்,
0: அடைக்கலமும்
1: இஸ்ரவேல் புத்திரருக்கு,
0: இஸ்ரேல் புத்திரருக்கு
1: அரணான கோட்டையுமா இருப்பார்,
0: அரணான கோட்டையுமா இருப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. நம்ம கர்த்தருடைய ஜனமா இருப்போமானால் கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. என்ன வானம் பூமி அதிர்ந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனை உலகத்தில் வந்தாலும் சரி, கர்த்தர் தமிழ் சேர்ந்ததுக்கு எப்படி இருக்கிறாரா? அடைக்கலமா இருக்கிறார். வாசித்து பாருங்க, யாத்ரா புஸ்தகம் 9 அதிகாரம் 24, 25, 26.
1: கல்மலையும்,
0: கண்மலையும்,
1: கல்மலையோட,
0: கண்மலையோட
1: கலந்த,
0: கலந்த
1: அக்கினியும்,
0: அக்கினியும்
1: மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம்,
0: எகிப்து தேசம்
1: குடியேற்றப்பட்ட நாள் முதல்,
0: நாள் முதல்
1: அதில் அப்படி ஒரு போதும் உண்டானதில்லை,
0: அப்படி ஒரு போதும் உண்டானதில்லை.
1: எகிப்து தேசம் எங்கும்,
0: எகிப்தேச எங்கும்
1: மனிதரையும் மிருக ஜீவன்களையும்
0: மனிதர்களையும் மிருக ஜீவன்களையும்
1: வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ
0: வெளியே வெளியே இருந்தவைகள் எவைகளோ
1: அவைகள் எல்லாவற்றையும்
0: அவை எல்லாவற்றையும்
1: அந்த கல்மலை அழித்து போட்டது.
0: அந்த கல்மலை அழித்து போட்டது.
1: அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம்
0: வெளியில் பயிர் வகைகள் எல்லாம்
1: அழித்து
0: அழித்து
1: வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது.
0: வெளியுள்ள மரங்கள் எல்லாம் முறித்து போட்டது.
1: இஸ்ரவேல் புத்திரர்
0: இருந்த
1: கோசேன் நாட்டிலே மாத்திரம்
0: கோசை நாட்டில மாத்திரம்
1: கல்மலை இல்லாதிருந்தது.
0: கல்மலை இல்லாதிருந்து ஹல்லேலூயா. எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஆனா எகிப்து நாடு முழுவதும் என்ன கண்மலை ஆக்கி வந்து சனங்கள் மேல மரங்கள் மேல வெள்ளாமை எல்லாமே அழிச்சு போட்டது. ஆனா இஸ்ரேல் மக்கள் இருந்த கோசை நாட்டு மட்டும் என்ன செய்யல, அங்க மழை பெய்யல. அதான் கத்துடி பேதும் சொல்லு தம் சனங்களுக்கு கத்துற எப்படி இருக்கிறாரா, அடைக்கலமா இருக்கிற எந்த பிரச்சனையும் பத்தி யாரும் பயப்பட வேண்டாம். நம்ம கத்துடி சனமா இருப்போமானால் நம்ம எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல எத்தனை பெரிய உபத்திரம் வந்தாலும் எத்தனை பெரிய பாடுகள் வந்தாலும் கர்த்தர் நம்புறவங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு ஒரு குறையுமே வராது. கர்த்தர் முழுமையா நமக்கு அடைக்கலமாய் கொள்ளுவோம். கர்த்தர் நீர் தானே என் அடைக்கலம், நீர் தானே என் பல்ல, நீர் தானே எனக்கு ஜீவன், எனக்கு நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லும் ஒவ்வொரு நாளும் சொல்லும் போது தம்முடைய சனங்களுக்கு எப்படி இருக்கிறாரு, அடைக்கலமா இருப்பாருங்க. எகிப்து நாட்டுல எத்தனையோ அழி வந்துச்சு, பறவை மரம் செடி கொடி மனிதர் மிருகச்சிவங்கள் எல்லாமே அழிந்து போச்சு. ஆனா கோசை நாட்டுல இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு எந்த மழையுமே பெய்யவே இல்லை. அதான் கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்கிறார். கர்த்தருடைய சனம் யாரு வாசித்து பாருங்க, இறைமையின் புஸ்தகம் 7:23
1: என் வாக்குக்கு செவி கொடுங்கள்,
0: என் வாக்குகள் செவி கொடுங்கள்,
1: அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன்,
0: அப்பொழுது உங்களுக்கு தேவனாயிருப்பேன்,
1: நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள்,
0: நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டுடைய சித்தத்தின்படி நடக்கும்போது அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு, நம்ம என்ன செய்ய அவருடைய ஜனமா இருக்கிறோம், அவர் நம்முடைய தேவனா இருக்கிறாரு. நம்ம ஆண்டு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் செவி கொடுக்க வேண்டும். ஏதோ வாரம் போறோம் வந்துட்டு போறோம் அப்படி இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்துல கேட்கிறார், வேற எதுவுமே நம்ம இடத்துல கேட்கல. ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து ஆண்டு வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்வோமானா நிச்சயமா நம்ம எல்லாம் இருந்து கர்த்தருடைய சனமா இருப்போம். நிச்சயமா எங்க மழை பெஞ்சு எந்த ஆபத்து எங்க வந்தாலும் கர்த்தருடைய சனமாகி நம்மளுக்கு எந்த ஆபத்து வைத்தோம் வராதபடி தேவன் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. யார் சொல்ற கர்த்தருடைய வேதம் தான் சொல்லுது, நம்ம சொல்ல கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. முதல் கர்த்தருடைய சனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். அவர் முழுமையா நம்பி அவருக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஆண்டோடைய வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் செவி கொடுக்க வேண்டும். காலையில் எழுந்திரிச்சு பைபிள் வாசித்து செவித்து அப்புறம் நம்ம செவம் பண்ணி ரெண்டாவது அப்போ வேலையெல்லாம் தொடங்கும் போது உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருப்பார், எந்த ஆபத்து வித்து இல்லாமல் தேவன் கட்டாயம் காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை வாசிக்க வேண்டும். வாசிக்கிறது மட்டும் இல்லை அதுக்கு செவி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி சபைக்கு வந்தாலும் கன்வென்ஷனுக்கு வந்தாலும் டிவியில் வசனம் கேட்டாலும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும்.

0: அவர் இருக்கிறார். முதலாவது தம்முடைய சனங்களுக்கு அடைக்கலாம இருக்கிறார். ரெண்டாவதாக யார் கிடைக்கலாம இருக்கார் பாருங்க, நீதிமொழி புஸ்தகம் 29:25.
1: கர்த்தரை நம்புகிறவனோ,
0: கர்த்தரை நம்புகிறவனோ
1: உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான்.
0: கர்த்தரை நம்புறவங்களே என்ன செய்வாங்க, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாரு. நம்ம அவரை எப்போதும் அவர் நம்புனா போதும், நீர் தான் நம்பிக்கை ஆண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாமே, நீர் தான் சொல்லி அவர் நம்ப வேண்டும். அவர் தான் எனக்கு எல்லாமே. கர்த்தர் நம்ம குடும்பத்தில் கர்த்தர் என் தேவன், என் ஜீவன், என் பலன், என் தகப்பன், என் தாய், எனக்கு எல்லாமே அவர் தான். நீங்கள் முழுமையாக அவர் நம்புவீங்கன்னா அவர் நிச்சயம் நினைச்சு உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவர் முழுமையாக நம்ப வேண்டும் எக்காலத்தையும். அதனால என்ன எந்த சூழ்நிலையும் எல்லா நாள்லையும் அவர் தான் நம்ப வேண்டும். நன்மைக்காக மாற்று நம்புறதில்லை. எல்லா சூழ்நிலையும் நீர் தான் ஆண்டவருக்கு, என் எல்லாமே நீங்க தான் சொல்லி யாராலாம் நம்புறீங்களோ, முத கர்த்தருடைய சனத்துக்கு தேவன் அடைக்கலமா இருக்காரு. ரெண்டாவது யாருக்கு அடைக்கலமா இருக்காரு, தேவனை நம்புறவங்க, நம்புறவங்களை உயரம் தலை துளைப்பாரு. அவர் முழுமையா நம்ப வேண்டும். நம்புவனால் அவர் முழுமையா நம்பும் போது கர்த்தர் நம்மளை உயரம் தலை துளைக்கிறார். அவர் முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 62:5-6.
1: நான் நம்புகிறது அவராலே வரும்,
0: அவரே என் கண்மலையும்,
1: என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர்,
0: என் உயர்ந்த அடைக்கலமான
1: நான் அசைக்கப்படுவதில்லை.
0: அசைக்கப்படுவதில்லை பத்தி அவரே என் கண்மலையும், அவரே என் ரட்சிப்பும், அவரே எனக்கு எப்படிப்பட்டவராக இருந்தாரா, உயர்ந்த அடைக்கலமானவர். அப்படின்னால என்ன செய்யணும், அதிகமா அசைக்கப்படுது. அவர் யாரெல்லாம் அடைக்கலமா கண்மலையாக அவர் உயர்ந்த அடைக்கலன்னு சொல்லி நம்ம வாயினால் அறிக்கிடு மாட்டேன், வில்லத்தில் விசுவாசிக்க வேண்டும். அவர் தான் என் அடைக்கலம், அவர் தான் என் கண்மலை, அவர் தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலன்னு சொல்லினா நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம். உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கர்த்தர் அடைக்கலமாக கண்மலையாக கொண்டிருக்கிற யாவரும் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்படவே மாட்டோம். வாயினால் சொல்றது மாத்திரல, உள்ளத்தில் என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். உள்ளத்தில் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல வேண்டும், நம்ம உள்ளத்தில் அது விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஆயிடு சொல்றது மாத்திரல, இருதயத்தில் விசுவாசிக்கணும். இருதயத்தில் விசுவாசித்த என் கண்மலைன்னு சொல்ல வேண்டும். அப்போ நம்ம நிச்சயமாக அசைக்கப்படவே மாட்டோம். எந்த பிரச்சனை என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த உபத்திரம் வந்தாலும் அசைக்கப்படவே மாட்டோம். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 52:8.
1: நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருக்கிறேன்.
0: நான் பச்சையாய் ஒளி மரத்தை போல இருக்கிறேன்.
1: தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன்.
0: பாத்தீங்களா, அவர் எப்படி இருக்கிறாரு, கர்த்தர் கிருபை நம்பனால எப்படி இருக்கிறாரா, தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறார். அதான் சொல்றாரு, நான் பச்சையான ஒளி மரத்தை போல இருக்கிறேன், நான் தேவனுடைய கிருபை நம்பி இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் கிருபை நம்ம முழுமையாய் நம்ப வேண்டும். எல்லா சூழலும் அவர் கிருபை நம்ம சூழ்ந்து கொள்ளும். எந்த உத்தரம் பாடுகள் உலகத்தில் வந்தாலும் கர்த்தர் நம்பும் போது நம்ம கிருபை சூழ்ந்து கொள்ளும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, 39:7.
1: இப்போதும் ஆண்டவரே,
0: நான்
1: எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
0: நீரே
1: என் நம்பிக்கை.
0: நீரே நம்பிக்கை சொல்லி பாருங்க, நீதான் எனக்கு நம்பிக்கை. உங்களை தவிர வேற நம்பிக்கை இந்த உலகத்தில் இல்லப்பா. நீங்க தான் இருக்க நம்பிக்கை, நீங்க தான் என் நம்பிக்கைன்னு சொல்லி பாருங்க. உங்களை கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும், உங்களை உயரம் தடை துளைப்பார். நீங்க பெரிய ஆசீர்வாதமா இருப்பீங்க. முதலாவது பார்த்தா கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்காரு. ரெண்டாவது கர்த்தர் நம்புறவங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்காரு, உயரம் தடைத்தில் வைக்கிறார். அடைக்கலமாத்துல என்ன செய்யறாரா, உயரம் தடைத்தில் வைக்கிறார். அது மாத்திர கர்த்தர் நம்புறவங்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பணும், ஒவ்வொரு நாள் அவர் நம்பணும். நம்மளே எல்லாமே நம்ம யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் நான் கர்த்தரை நம்புறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. முதலே நம்ம கர்த்தரை தான் நம்பணும். மட்டும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம். திருமணம் என்னோடு சேர்ந்து நீங்க செவிப்பீங்களா, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை அன்பாக நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் செபத்தை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். சிவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமானத்தை சந்தோஷத்தை தாரும். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொரு மூடிக்கொள்ளட்டும் ஐயா. ஒவ்வொருக்குள்ளேயும் பக்தி விருத்தி உண்டாகட்டும் ஐயா. கர்த்தர் பயப்படுற பயத்தை தாரும் ஐயா. நான் எஜமான் என்றால் என் பயப்படுற பயம் எங்கேன்னு கேட்குறேன் எங்கள் பரம தகப்பனே. நாங்களும் பயந்தும் கீழ்ப்படிந்தும் சித்தத்தை செய்கிறவங்களாக எங்களை எல்லாரையும் மாற்ற வேண்டும் கூட கெஞ்சி செவிக்கிறோம் ஆண்டவரை. பிளஸ் டூ எழுதியிருக்காங்க ஆண்டவரை, அவங்களுக்கும் நல்ல மதிப்பினாய் பாஸ் பண்ணணுங்க. நாம் மையப்படட்டும் ஆண்டவரை, பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தாவையுமே துதிக்கிறோம். நீட் எக்ஸாம் எழுத போகிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவங்களையும் ஆசீர்வதிங்க, அவங்களையும் ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. எல்லாரையும் நல்லா எழுதி ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணவும் டாக்டர் இதில் போய் சேரவும் நீர் கிருபை தர முடிக்காக செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்க. நான் என்னென்ன எக்ஸாம்ல எழுதுகிறாங்களோ ஒவ்வொருவரைக்கும் அந்த ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. எல்லா பிள்ளைகளும் கற்று

0: தோத்து நல்ல மதிப்பினாய் பாஸ் பண்ண தேவனாய் கர்த்தர் அனுக்கிரமன வேண்டும்படி செபிக்கிறோம், ஆசீர்வதிக்க வேண்டும்படி செபிக்கிறோம், மகத்தான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். வேண்டி கொடுத்திருக்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவனாய் இருப்பதற்காமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயாமே துதிக்கிறோம். எத்தனையோ சன்னங்களப்பா எத்தனையோ இதில் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. அப்பா சாப்பாட்டு கூட அக்கா கஷ்டப்படுறாங்கப்பா. ஒவ்வொரு கண்ணீரையும் நீ துடைக்க முடியாது செபிக்கிறோம். வருமானத்தை வர்த்திக்க பண்ணுங்க சப்பா. கையின் கீழே ஆசீர்வதிங்க, கையின் கீழே உறுதிப்படுத்துங்கப்பா. உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறாண்டவரே அப்பா மீ துதிக்கிறோம். பண கஷ்டத்தினால கஷ்டப்படுற ஒவ்வொருவருக்கும் நீ இறங்க வேண்டுமப்பா, இறங்க வேண்டும் ஐயா. இறங்கி அவங்க பணத்தை சந்திக்க முடியா கொடுக்க எஞ்சி செபிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆசீர்வதித்து உயர்த்த முடியா செபிக்கிறோம் அப்பா. சிக்கற்றவங்க கஷ்டப்படுறாங்க, விதவிகள் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. நீர் இறங்க முடியா செபிக்கிறோம். ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடைக்க முடியா செபிக்கிறோம் ஐயா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க தானே சப்பா. ஒவ்வொரு முகத்திலிருந்து கண்ணீர் துடைத்திடலும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் அப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவனாய் இருப்பதற்காமே துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே மீ நோக்கி கெஞ்சிரோ. கர்த்தரிடத்தில் மணிமைகள் சேரு. ஒரு இருதயத்தில் வேண்டிலும் ஒன்று கருளி செய்வே. ஒரு வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு காரியத்தை வாய்க்க பண்ணுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. மக்களை மகிழ்ச்சியா இருக்கிற மக்களாகவும் அப்பா எங்கள் வழி இல்லாம இடத்துல எங்களை ஒப்புவித்து மேல் நம்பிக்கை இருக்கவும் நீர் கிருவை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பைக்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்து தரணேசப்பா. கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீரே. கற்பத்தை தொடு மாண்டவரே, தொடு மாண்டவரே, தொடு மாண்டவரே அப்பா. குழந்தை பைக்கத்தை தாங்கேசப்பா, தாங்க. வேலைக்காரன் கண்களே சமானி நோக்கி பார்க்கும் போலும், வேலைக்காரடி கண்களே சமாட்டி நோக்கி பார்க்கும் போலும், தேவனை கர்த்தாவே முடிய இறக்கத்துக்காக கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுகிறோம். நீங்க தான்ப்பா வியாதியில கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் குணமாக்க வேண்டுமாப்பா, குணமாக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா பிரயாணப்பட்டு போற மக்களுக்கு யாருக்கும் ஆபத்து பத்து வரக்கூடாதப்பா. எங்க பார்த்தாலும் பத்துக்கள், எங்க பார்த்தாலும் அப்பா பத்துக்களும் சாவும் மரகந்தாங்களும் கேள்விப்படுறோம். இந்த நிலைமை எங்க தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துங்கப்பா. விபத்து யாருக்கு வரக்கூடாதப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க உங்க நாம் மகிப்படட்டும். எல்லா துதிகான மகிம்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சரையாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேட்டுக்கிறோம் பரம பிதாவே, ஆமே. கத்திரமை சேவத்தை கேட்டாரு கலங்காதீங்க.
1: கத்துடி பரிசுத்த நாமம் மகிமையிடுவதாக. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இது ஜெப நேரம். நாம் யாவரும் இந்த நேரத்தில் இணைந்து நமது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதரி அவர்கள் ஜெபக்குறிப்பு சொல்வார்கள். அவரோடு இணைந்து நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கலாமா?
0: சென்னை மக்களுக்காக நம்ம செம்பணும். நிறைய சென்னை நிறைய கொரோனா வைரஸ் நிறைய ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கு. நிறைய மக்கள் மறைச்சு கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம எல்லாரும் போராடி செம்பணும். நீங்களும் எங்களோட எல்லாம் செம்பண்ணுங்க.
2: ஸ்தோத்திராண்டு ஒரே நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, தர்மையான ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் குடும்பமாய் முடி சமூகத்தில் வந்து ஆண்டவரே கூடி ஆராதிக்க ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த வேலையில கூட எங்கள் சென்னை பகுதிக்காக ஆண்டவரே முடி திரு சமூகத்தில் வந்து நிற்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரே இந்த கொரோனா வியாதியினால் ஆண்டவரே அப்பா பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாள் எத்தனையோ பேர் மரித்து கொண்டிருக்கிறாங்களப்பா. என் தகப்ப நீர் எங்களுக்கு இறங்க வேண்டுமா ஜெபிக்கிற. எங்க சென்னை பட்டணத்துக்கு கர்த்த இறங்க வேண்டுமா ஜெபிக்கிற. எங்கள் அக்கிரமங்களை மன்னியும், எங்களுடைய தேசத்தின் பாவங்களை மன்னியும், எங்களுடைய துணிகரங்களை மன்னியும் ஆண்டவரே. உமக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவங்களையும் கர்த்த தயவாய் மன்னித்து கர்த்தாவே எங்க சென்னை பட்டணத்துக்கு கர்த்த இறங்குவீராகப்பா. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வியாதி நகோரம் பெருகி கொண்டு போகிறது அப்பா. ஒவ்வொரு வீடுகளிலும் மரண ஓலங்களும், ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவர் வியாதியின் பீதிகளும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்பா. என் தகப்பனே நீர் இறங்கும்படி காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு இறங்காவிட்டால் யார் இறங்குவாப்பா? தகப்பனே எங்களுடைய அப்பா பிதாவே எங்கள் சுகமாக்கணும் தெய்வமே நீர் இறங்கும்படி காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் தயவாய் இறங்குவீராக. என் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுப்பீராகப்பா. யாருனாலும் முடியாது ஆண்டவர். எந்த மருந்துங்களாலும் மருத்துவராலும் முடியாதப்பா. எங்களுடைய அருமருந்தும் குரு மருந்தும் ஒரே மருந்து நீங்க தான் ஏசப்பா. நீர் எங்களுக்கு இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சென்னை பட்டணத்து மக்களுக்காய் கர்த்தர் இறங்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கைவிடாதீங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் கண்ணீரில் தவித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா. வியாதியில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா. இனேசப்பா எங்களுக்காய் சிந்தின இந்த பரிசுத்த ரத்தம் எங்கள் சென்னை பட்டணத்தின் மேல் கர்த்தர் தயவாய் ஊற்றுவீராக. சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் கிருபையாய் இறங்குவீராக. மனதுருக்கம் உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் தெய்வமே நீர் எங்களுக்கு இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். வியாதியை முற்றிலுமாய் அழித்து போடுங்க ஜனங்களை. எல்லா காரியத்திலும் கர்த்தர் விடுவீங்க ஏசப்பா.
3: திவ்யாதின் அகோரத்திலிருந்து எல்லாரையும் விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். என் ஜனங்கள் நிலைமையை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா, எத்தனை குழந்தைகள் மரித்து போயிட்டாங்க, எவ்வளவு பேர் மரித்து போயிட்டாங்க ஏசப்பா, கர்த்தர் நீர் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். வியாதிக்கு கர்த்தர் ஒருவரே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீர் எங்களுக்கு இறங்குங்க, இறங்குங்க, எங்க தேசத்துக்கு இறங்கும்படிக்காய் இப்படி பரிசுத்த பாதம் பிடித்து மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய பிதாவே, ஆமென்.
0: நம்ம அரசியல் தலைவர்களுக்காக, நம்ம அத்தியாரத்தில் அவர்களுக்காக, நம்ம ராஜாக்களுக்காக நம்ம ஜெபிப்போம்.
2: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீ முற்றிலும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா தேவனே. எங்க தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களுக்காக நாங்கள் ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கிருபையுள்ள கரம் அவங்க மேல தங்கி இருக்கும்படியா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. யோசேப்பை வழி நடத்தின கர்த்தாவே தேவனே, எங்க தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் மேல தேவனுடைய கரம் தங்கியிருந்து தேசத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தையும் தேவனே தரும்படியா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிரதமரை ஆசீர்வதித்தொள்ளும் ஆண்டவரே, எங்க உள்துறை அமைச்சரை ஆசீர்வதித்தொள்ளும் ஆண்டவரே, எங்க பொருளாதாரத்துறை அமைச்சரை ஆசீர்வதித்தொள்ளும் ஆண்டவரே, எங்க ராணுவத்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம், வெளியுறவுத்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, எங்க சுகாதாரத்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு கேபினட் அமைச்சர்களுக்கா ஜிபிக்கிற இணை அமைச்சர்களுக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனோட உன்னத கரம் அவங்களை தாங்கி வழிநடத்தணும், தேசத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தையும் தேவன் அவர்களுக்கு தந்தது வழி நடத்தும்படியா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க மாநில முதலமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, சுகாதாரத்துறை அமைச்சருக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்க மாநிலத்தின் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் தேவனோட திவ்ய கரம் தங்கியிருந்து மாநிலத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தை தருவீராக. ஒவ்வொரு எம்பிக்களுக்காக எம்எல்ஏக்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, அவங்க மேல கர்த்தரோட கிருபையுள்ள கரம் தங்கி இருக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, அந்த மாவட்டத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தின் விவேகத்தை தருவீராகப்பா, பரலோகத்தின் தேவனே இறங்குவீராக. ஒவ்வொரு மாநகராட்சி மேயர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு நகராட்சி தலைவர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு தேவனே எஸ்எப்பா கவுன்சிலர்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டவரே, அதை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தை அவங்களுக்கு தருவீராக. தேவனுடைய கிருபை அவங்களை தாங்கி வழி நடத்தணும், பாதுகாக்கணும் ஆண்டவரே. உன்னதரே இந்த காலங்களிலே எப்படி தேசத்தை நடத்தணும், எப்படி கொண்டு வரணும், எல்லாவற்றையும் அவங்களுக்கு கிருபையாய் ஆண்டவரே ஞானத்தை தந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அவங்க மேல தேவனோட கிருபையுள்ள கரம் தாங்கி வழி நடத்தணும். நீர் இப்படி செய்கிறதற்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே.
0: திருச்சபை சீக்கிரமா திறக்கணும், அதுக்காக நம்ம சவுமணும் போராடி சவுமணும். நிறைய நம்ம திருச்சபையிலும் திறந்து கத்து நாம் வைக்கப்படணும், அதுக்காக சவுப்பணும்.
2: ஆண்டவரே அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்க தேசத்தையும் தேவனை கருத்தர் ஆக்கிரமிக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம். எங்க தேசத்தில் உள்ள திருச்சபைகள் ஒவ்வொன்றை ஆக்கிரமிக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. எங்க தேசத்தில் உள்ள திருச்சபைகள் திறக்க உதவி செய்தீரே, கோடி நன்றி ஏசப்பா. தமிழ்நாட்டிலும் திறக்க தேவனை கருத்தர் உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம். தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே, பரலோக தேவனே. மனம் இறங்குங்க ஏசப்பா, இந்த கொரோனா வைரஸ்க்கு முற்றுப்புள்ளி வைங்க ஏசப்பா. இதனால திருச்சபைகள் திறக்கப்படாம துதிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபைகளை திறக்க தேவனை கர்த்தர் உதவி செய்வீராக. மனம் இறங்குங்க ஏசப்பா, நாங்க யார்ட்ட ஏசப்பா போவோம் ஆண்டவரே. என் தேவனே மனம் இறங்குங்க ஆண்டவரே, எப்படியாச்சும் திருச்சபைகள் திறக்கப்படணும், மக்கள் எல்லாம் கூடி ஜபிக்க என் தேவனை கர்த்தர் ஒரு வழிவாசலை திறந்து தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஏசப்பா. தடைகளை மாற்ற வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கொரோனா வைரஸ் முற்றுப்புள்ளி வைங்க ஏசப்பா, போது ஆண்டவரே. மனம் இறங்குங்க ஏசப்பா, என் தேவனே, என் தேவனே மனம் இறங்குங்க ஏசப்பா. எவ்வளவு மாதங்கள் ஆயிடுச்சு ஏசப்பா திருச்சபைகளை திறந்து, இதற்கு பின்னாக நின்றுக்கிறீர் சிற பொல்லாத சாத்தன் கட்டப்பட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க ஏசப்பா, எப்படி ஆச்சு திருச்சபைகள் திறக்கணும், நாம மகிமை பண்ணும், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. அப்படி செய்யப்படுதுன்னு நன்றி ஆண்டவரே. அப்ப எல்லா துதிகன மகிமமைக்கே செலுத்துகிறோம், இயேசுவை ஜெபிக்கிறோம் ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென்.
0: சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க, நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை
4: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
5: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமார் வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களை அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
6: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
7: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் asvinkaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: கட்ட தந்த வசனம் ஒண்ணு குறைஞ்சர் புஸ்தகம் 1:18 கெட்டு போறவங்களுக்கு என்ன செய்யறாங்க, சில்வனி உபதேசம் பைத்தியமா இருக்கிறது. விசுவாசிக்கிற நமக்கு தேவை பலனா இருக்கிறது. அவர் நமக்கு அடிக்கப்பட்ட நமக்கா நொறுக்கப்பட்ட நினைச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது நம்ம கிறிஸ்து எப்படி இருக்கிற தேவை பலனும் ஞானமா இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு நாளுமே கிறிஸ்துவோடைய கிறிஸ்துவோடைய சீலுவில் நமக்கா பட்ட பாடுகளை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவோடைய நமக்கா பட்ட பாடுகளை நினைச்சு தியானிக்க வேண்டும். 2 Corinthians 5:15
1: பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும்
0: என்ன செஞ்சாரு, மரித்திருக்கிறாரு. சிலுவில் அறையப்பட்ட நம்ம இயேசுவுக்காக படக்கூடாது, அவர்கள் அறையப்பட்ட ஆனாலும் பிழைத்து வாசித்து பாருங்க. கலாத்தியர் புத்தகம் 2:20
1: கிறிஸ்துவுடனே
0: கூட
1: சிலுவையில் அறையப்பட்டேன்,
0: ஆயினும்
1: பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்.
0: கிறிஸ்துதான் எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். அதுதான் அங்க சொல்றாரு. நம்ம ஒவ்வொருக்காக என்ன செஞ்சாலும் மரணத்தை எல்லாருக்கும் என்ன செஞ்சார், மரணத்தை ருசி பார்த்தா இப்பாசிக்கலாம. 2 Corinthians 5:15
1: பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல்,
0: நம்ம ஒவ்வொருவருக்காக நம்ம பிழைத்திராமல்,
1: தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி,
0: மரித்து மூன்றாம் நாள் எழுந்தவர்க்காக பிழைத்திருக்கும்படி
1: அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம்.
0: நம்ம எல்லாருக்கும் என்ன செஞ்சாரு, மரணத்தை ருசி பெற்றார். நம்ம ஒவ்வொருவருக்கும் எல்லாருக்கும் மரணத்தை ருசி பெற்றார். அவருக்காக நம்ம பிழைத்திருக்க வேண்டும். பிழைத்திருக்க என்ன செய்யணும், செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவர் ஆராதிக்கணும். உயிருள்ள தேவனை எப்போதும் துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி தேவனோடு இருக்கணும். தேவனுடைய சிலுவின் உபதேசத்திறமை ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுவும் சொல்லு, தங்களுக்கு என்று பிழைத்திராமல் யாருக்காரும் பிழைத்திருக்க வேண்டும், நமக்காக மரித்து உயிரோடு என்று அவருக்காக நம்ம பிழைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எதை செய்யலாம், கர்த்தருக்காக தான் நம்ம செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான உபதேசம். கர்த்தருக்காக பிழைத்திருக்கவங்க தான் உண்மையான, என்ன வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி கர்த்தர் தான் எனக்கு அப்படிங்கிறது பிழைத்திருக்கதான் உண்மையான இது. சரி, முதலாவது பார்க்கிறோம், கர்த்தர் சிலுவில் அறையப்பட்டதால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஒன்னு பேதுரு புஸ்தகம் 2:24
1: நாம் பாவங்களுக்கு செத்து,
0: கர்த்தர் எதுக்காக சிலுவில் அறையப்பட்டார் பாருங்க, நம்ம பாவங்களுக்கு செத்து
1: நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு
0: அவர் தாமே
1: தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்மளுக்காக நம்ம என்ன பாவத்து செத்து நீதி பிழைத்திருக்கும்படி தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை அவரு சிலுவில சுமந்தார். அந்த எண்ணங்கள் நம்ம ஒவ்வொரு நாள் இருக்கணும். என்னுடைய பாவங்களை தேவனை கர்த்தர் சிலுவையில் சுமந்திருக்கிறார். நான் என்ன செய்யணும், பாவத்துக்கு செத்து நம்ம என்ன செய்யணும், நீதிக்கு பிழைச்சிருக்கணும். இன்னும் நம்ம பாவத்திலே வாழ்றதுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. பாவத்துக்கு செத்து என்ன செஞ்சிடணும், நீதிக்கு பிழைச்சிருக்கணும். நமக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார், நம்முடைய பாவங்களை சிலுவையில் என்ன செஞ்சார், நம்முடைய பாவங்களை நம்ம ஒவ்வொரு பாவங்களும் தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். அவர் பரிசுத்தர், தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஆபோக்கு 1:13 அப்படிதான் சொல்லுது. நம்ம தான் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கார், நம்முடைய பாவத்தை அவர் என்ன செஞ்சாரு, தம்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவில அடிக்கப்பட்டார் நம்முடைய பாவத்துக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் பாவத்தை ஆண்டு சிலுவில சம்மந்துட்டார். இனிமே என்ன செய்யணும், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். பாவத்துக்கு நமக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது. பாவத்துக்கு முழுமையா செத்துன்னு என்னது, பாவத்துக்கு முழுமையாக செத்துன என்ன, செத்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்கள போய் என்ன திட்டினாலும் என்ன பேசினாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கோபப்படுவாங்களா, கோபப்பட மாட்டாங்க. கல்லறையில் போய் திட்டி பாருங்க, என்ன தான் திட்டினாலும் என்னன்னு அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால தான் அதே போல் நம்மளும் பாவமான எந்தெந்த காரியம் இருக்கோ அந்த பாவமான காரியத்துக்கு நம்ம என்ன செஞ்சணும், செத்துறணும். பாவத்துக்கு செத்தின் மேலே நம்ம எதுக்கு தான் பிழைச்சிருக்கணும், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். நம்ம சுபாவம், நம்ம பாவங்களை இயேசுக்கு சிலுவையில் சுமந்துட்டார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் நமக்குள்ள வேணும், ஆண்டவர் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கணும். ஆண்டவர் என் பாவங்கள்லாம் சிலுவையில் சுமந்துட்டீங்க, நான் விசுவாசிக்கிறப்பா என் பாவங்களை உம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டீங்க, சிலுவையில் எனக்காகத்தானே இத்தனை பாடுகளை சகித்தீரப்பா, நான் விசுவாசிக்கிறேன், என் அன்பளவு பாவத்துக்கு சேர்த்து நீதி பிழைக்க என ஒப்பு கொடுக்கிறான்றவரேன்னு சொல்லி நம்ம கர்த்தர் கர்த்தல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒன்னியவான் 3:5
1: அவர் நம்முடைய பாவங்களை
0: சுமந்து தீர்க்க என்ன செஞ்சாரா? வெளிப்புமந்து தீர்க்கிறதுதான். வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், ராஜாதி ராஜா வந்து பாவத்தை சுமந்து தீர்க்கிறதான். அவரிடத்துல பாவம் இல்லை. நாம பிறந்திலிருந்து எத்தனையோ பாவங்களை செய்திருக்கோம், செய்திரோம் செய்யறோம் செய்யறோம், திரும்ப அறிக்கிறோம் திரும்ப செய்யறோம். நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறதா தேவனாய் கர்த்தர் வெளிப்பட்டார். இப்ப நம்ம பாவங்கள்லாம் ஆண்டவர் சொல்லிடணும், ஆண்டவரே என் பாவங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் நான் உமக்காக, நீ பாவம் இல்லாதவரப்பா, எனக்காகத்தானே ஒவ்வொரு நாளும் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க, எனக்காகத்தானப்பா நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க. நம்ம ஒரு தப்பு செய்யும் போதெல்லாம் தேவனாய் கர்த்தர் சிலுவில் அறையிறோம். ஆண்டவரே இனிமேல் நான் பாவம் செய்யாதவடி காத்துக்கோங்களை சொல்லி நம்ம கர்த்தர் கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டும் அருமையானவர்களே. அது மாத்திர எப்ரேயன் புஸ்தகம் 10:10
1: இயேசு கிறிஸ்துவின் சரீரம்,
0: இயேசு கிறிஸ்துவின் சரீரம்
1: ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே,
0: ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே
1: அந்த சித்தத்தின்படி,
0: அந்த சித்தத்தின்படி
1: நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம்.
0: எனக்காகத்தான் சிலுவில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீங்க. நம்மளை சுத்தம் செய்யறதுக்காக அவர் சொந்த ரத்தத்தை நம்மளெல்லாம் பரிசுத்தமாக்குறக்க என்ன செஞ்சார், அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி நகரவாசல் புறம்பே பாடுபட்டார், அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார், கைகளாணி கார்லாணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுவெல்லாம் அடிக்கப்பட்டார், ஒவ்வொரு சதையும் பிந்து தொங்கிச்சு. சங்கீதக்காரர் சொல்றாரு, அவர் சரீரம் எப்படி இருந்துதான், முதுவெல்லாம் பிஞ்சி உழுக்கப்பட்ட நடத்தி போல இருந்து. வாசித்து பாருங்க, சங்கீதம் 129:3
1: உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது,
0: உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது
1: தங்கள் படைச்சாலைகளை நீளமாக்கினார்கள்,
0: தங்கள் படைச்சாலைகளை நீளமாக்கினார்கள். ஆமையானவர்களே, நமக்காவது ஆண்டவராக இயேசுக்கு முது மேல அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு முதுகல எப்படியாச்சா படைச்சாலை நீளமாக்கிறாங்க. எங்க வீட்டுல நான் பாத்துருக்கிறேன், அந்த மாடு வச்சு உழுதாங்கன்னா அப்படியே கட்டி கட்டியா அடியில இருக்க நிலம் மேல வரும், மேல இருக்க மணல்லாம் அடியில போவோம். அந்த மாதிரி கர்த்தராகிய தேவன் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். அதை நமக்கு ஒரு நாள் விசுவாசிக்க வேண்டும். ஆமாண்டவர், என் பாவத்தை உங்க மேல சிலுவையில சுமந்துட்டீங்கப்பா, எதற்காக நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு ஆண்டவரே நீ உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். முழு மனதோடு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை ஒப்பு கொடுத்து நாளை பின்வாங்கிறது இல்லை, முழு மனதோடு முழுதியத்தோடு நம்ம ஒப்பு கொடுத்து திரும்ப 2 நாள் கழிச்சு திரும்ப அதே பாவம் அல்ல, என்ன செய்யணும், முழு மனதோடு முழுதியத்தோடு தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். 1 Peter 3:18
1: ஏனெனில்
0: கிறிஸ்துவும்
1: நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி,
0: எதற்காக பாருங்க, நம்மை தேவனிடத்தில் சேரும்படி
1: அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக,
0: அநீதி நம்மள அநீதி உள்ளவங்க நமக்கு பதிலாக
1: நீதி உள்ளவராய்,
0: நீதி உள்ளவராய்
1: பாவங்களின் நிமித்தம்,
0: பாவங்கள் நிமித்தம்
1: ஒரு தரம் பாடுபட்டார்,
0: ஒரு தரம் பாடுபட்டார் நமக்காக. பாருங்க, நம்முடைய பாவங்களுக்காக ஒரு தரம் பாடுபட்டார். நம்மள என்ன செய்யணும், தேவனிடத்துல சேரணும். நம்ம பாவம் செஞ்சு மனம் போல பாவம் செஞ்சு வாழ்ந்தோம், அதனால என்ன ஆயிட்டோம், கர்த்தரை விட்டு எங்க செய்யிட்டோம், தூரம் போயிட்டோம். நமக்காக இந்த உலகத்துல வந்து என்ன செஞ்சாரு, அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக ரத்தத்தை சிலுவையில சிந்தினாரு, நம்ம பாவத்துக்கு சேர்த்து நீதி பிழைக்கும்படி.
1: ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி,
0: நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி
1: அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக,
0: நம்மள அநீதி உள்ளவங்க நமக்கு பதிலாக
1: நீதி உள்ளவராய்,
0: நீதி உள்ளவராய்
1: பாவங்களின் நிமித்தம்,
0: நம்முடைய பாவங்கள் நிமித்தம்
1: ஒரு தரம் பாடுபட்டார்.
0: நமக்காக தனிச்சேர் ஒரு தரம் பாடுபட்டார். இந்த உலகத்துல குழந்தையா வந்தாரு, 33 இந்த உலகத்துல வாழ்ந்து நமக்காக பாடுபட்ட, எதற்காக நம்மெல்லாம் தேவனிடத்துல சேரும்படி, பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. முதலாவது அவன் பாவத்துக்கு சேர்த்து நீதி பிழைத்திருக்க வேண்டும். நம்ம ஒருவரும் தேவனிடத்துல சேர வேண்டும். அதுக்குத்தான் தேவனாய் கர்த்தர் நமக்காக சிலுவில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களை அவர் தோளில சுமந்தார், நம்ம அக்கிரமத்தை அவர் மேல விழ பண்ணினார். அல்லேலூயா. ரெண்டாவதாக இயேசு கிறிஸ்து எதுக்காக சிலுவில் அடிக்கப்பட்டார்? 2 Corinthians 8:10
1: அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும்,
0: அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும்
1: நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே,
0: நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே
1: ஐஸ்வர்யவன்களாகும்படிக்கு,
0: ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆகும்படிக்கு
1: உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே,
0: உங்கள் நிமித்தம் நம்முடைய நிமித்தம் அவர் என்ன செஞ்சாரு, தரித்திரமானாரே. அவர் கிருபை அறிஞ்சிருக்கோம், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், நமக்காக அவர் தரித்திரமானார். ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுறதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாரு? தரித்திரரானார். ஆமா அருமையானவர்களே, நமக்காக தான் அவர் தரித்திரரானார். தரித்திரமா இருந்த நம்மளை ஐஸ்வரியம் ஆக்குறதுக்காக தான் தேவனாய் கர்த்தர் தரித்திரரானார். ஆண்டவரே எனக்காகத்தான் ஆண்டவரே, என்னைய ஐஸ்வரியம் ஆக்குறதுக்காக நீர் தரித்திரியாரே என்னப்பா, என் உள்ளத்துல வாங்க, எனக்குள்ள தங்கிருங்கப்பா, நான் பாவத்துக்கு சேர்த்து நீதி படைக்க உங்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்குறேன், நான் முழுமையா ஏசப்பா உங்களிடத்துல சேர்வேன்னு சொல்லி முழுத்தோடு நீ கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம். யோவான் சுவிசேஷம் 19:23.
1: போர் சேவகர் வஸ்திரங்களை எடுத்து,
0: அவர் வஸ்திரங்களை எடுத்து
1: ஒவ்வொரு சேவனுக்கு ஒவ்வொரு பங்காக,
0: ஒவ்வொரு சேகரனுக்கு ஒவ்வொரு பங்காக
1: நாலு பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள்,
0: அங்கியும் எடுத்தார்கள்.
1: அந்த அங்கி
0: அங்கி
1: தையல் இல்லாமல் முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது.
0: பாருங்க, அவர் அங்கியும் எடுத்துட்டாங்க, வஸ்திரத்தை என்ன செஞ்சாங்க, நாலு பங்கா பங்கு போட்டாங்க. கத்திரி வேதம் சொல்லுது பாருங்க, என்னை மீட்கிறதுக்காக, உங்களை மீட்கிறதுக்காக, நம்ம ஐஸ்வர்யோட மாறுறதுக்காக அவருக்கு வஸ்திரம் கூட இல்லாம நமக்காக சிலுவை தொங்கினார். பாருங்க, வஸ்திரத்தையும் பங்கு போட்டு எடுத்துக்கிட்டாங்க, அங்கேயும் எடுத்துட்டாங்க. அந்த அங்கே எப்படி இருந்துச்சா, மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே போல நெஞ்சிருந்துருக்காங்க. அந்த அங்கி கூட பங்கு போட்டாங்க. அதான் சங்கீதம் 22:18 வாசிப்போம்.
1: என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு,
0: பாத்தீங்களா, வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கு போட்டு
1: என் உடையின் பேரிலே சீட்டு போடுகிறார்கள்.
0: வஸ்திரங்களை தங்களுக்குள்ள பங்கு போட்டாங்க, உடையின் பேரில என்ன செய்யறாங்களா, சீட்டு போடுறாங்க. எத்தனை வேதனைகள் சொல்லனா நமக்காக பாடுகளான்னு வச்சிருக்காரு அருமையானவர்களே. வஸ்திரங்களெல்லாம் கூட தங்களுக்குள்ள பங்கு போட்டாங்க, அங்கேயுமே எடுத்துக்கொண்டாங்க. எனக்காக உங்களுக்காக வானாதி வானவர் ஐஸ்வரியம் உள்ள தேவன் உங்களுக்காக எனக்காக எவ்வளோ பாடுகள் எவ்வளோ வேதனைகள் அனுபவிச்சார். அருமையாக யோசித்து பாருங்க, தேவனாய் கர்த்தர் எனக்காகத்தான என்னுடைய என்ன ஐஸ்வர்யனாக ஆக்குறதுக்காக தேவனாய் கர்த்தர் எனக்காக தரித்திரர் ஆனாரே. நம்ம யோசித்து பாருங்க, ஆசிரியச்சிட்டாருனா செவிக்கு வர்றதில்ல, தேவனை துதிக்கிறதில்ல, தேவனை மறந்துடுறோம், தேவனை துதிக்க மறந்துடுறோம், தேவனை தேட மறந்துடுறோம். எப்படியோ நம்ம மனம் போல வாழ ஆரம்பிச்சிடறோம். ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை ஐஸ்வர்யமாக்குறதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசுக்கு நமக்காக தரித்திரரானார். அங்கிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டாங்க, வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டாங்க. எவ்வளவு வேதனை பாருங்க. கத்துடி வேதஞ்சில் வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் எல்லாம் அவருடையது தான். ஆனா உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யனும் ஆக்குறதுக்காகத்தான் தேவனாய் கர்த்தர் தரித்திரரானார். ஆகாயின் புஸ்தகம் 2:8.
1: வெள்ளியும் என்னுடையது,
0: வெள்ளியும் என்னுடையது,
1: பொன்னும் என்னுடையது,
0: பொன்னும் என்னுடையது
1: என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார்.
0: என்று சேனையில் கர்த்தர் சொல்ல, வெள்ளி அவருடையதான், பொண்ணு அவருடையதான். உங்களையும் என்னையும் தரித்திரராக இருந்த நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்காகத்தான் ஒரு வஸ்திரத்தை விட்டு கொடுத்தார். எல்லாமே விட்டு கொடுத்துட்டார், சரீரத்தை பிக்க கொடுத்தார், வஸ்திரங்களை கூட கழட்டு கூட விட்டு கொடுத்தார், அங்கிகளை விட்டு கொடுத்தார். 1:4 வாசித்து பாத்தீங்கன்னா 29:12 பாருங்க,
1: ஐஸ்வர்யம் கனமும்,
0: ஐஸ்வர்யம் கனமும்
1: உம்மாலே வருகிறது,
0: கர்த்தராலதான் வருது. ஐஸ்வர்யம் கனம் யாரால வருது? கர்த்தராலதான் வருது. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. நம்மளை ஐஸ்வர்யமாக்குறதுக்காக அவர் கர்த்தரர் ஆனார். முதலாவது நம்ம பாவத்துக்கு செத்து நீதி பழைக்கும்படிக்கு அவர் சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிவிலையில் சுமந்தார். நம்ம தேவனிடத்தில் சேர்றதுக்காக தான் அவர் நமக்காக பாடுபட்டார். ரெண்டாவது தரித்திரமா இருந்த நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்கு தான் கர்த்தராகி தேவன் நமக்காக தான் அவர் தரித்திரரானார். அவர் வஸ்திரத்தெல்லாம் நமக்காக விட்டு கொடுத்தார், அங்கேயும் நமக்காக விட்டு கொடுத்து எல்லாருமே நமக்கு கொடுத்துட்டாரு. அதாங்க சொல்லுது வாசித்து பாருங்க, கர்த்தர் வேதம் சொல்லுது. எபேசியர் புஸ்தகம் 5:27.
1: கரை திரை முதலானவைகள்
0: நம்ம எப்படி இருக்கணுமா? அன்று சித்தம் கரை திரை முதலானவைகள்
1: ஒன்றும் இல்லாமல்
0: பரிசுத்தமும்
1: பிழை அற்றதுமான
0: மகிமையுள்ள
1: சபையாக அதை தம் முன் நிறுத்திக் கொள்வதற்கும்
0: நம்மளே அவருக்கு முன்பை நிறுத்திக் கொள்வதற்கும்
1: தம்மை தாமே அதற்காக ஒப்பு
0: கொடுத்தார்.
2: கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கிற நாம் இப்பொழுது நம்ம கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரம தகப்பனையுமே கோடான கொடி ஸ்தோத்திரம். வியாதியை குணமாக்கப்பா, நோயை குணமாக்க, பலவீனத்தை குணமாக்கப்பா. தீ பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களும் வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போட்டுமையா. கர்த்தாவை துதிக்கிறேன். என்ன வியாதியாலும் சுகமாக்க மாற முடியும் ஐயா. இதோ மாம்சமணி யாவருக்கும் தேவனை கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரு. வியாதியை குணமாக்க எஸ்பா, நோயை குணமாக்க எஸ்பா, பலவீனத்தை குணமாக்க எஸ்பா, மந்திர கட்டு ஒடுங்க எஸ்பா, செவனை கட்டு ஒடுங்க எஸ்பா, பிசாசுங்கிற அழித்து போடுங்க எஸ்பா, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க எஸ்பா, திருமணமாக்காத மக்களுக்கு திரும்ப நடக்கணும் எஸ்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை போய் தாங்க எஸ்பா, கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு கண்ணீர் துடைங்கப்பா, எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க, எல்லா முகத்திலும் கண்ணீர் துடைச்சிருங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் கல்யாணம் பண்ணி அப்பா டைவர்ஸ் பண்ணிடுறாங்க எஸ்அப்பா, அப்பா எஸ்அப்பா எஸ்அப்பா டைவர்ஸ் பண்ணவே கூடாப்பா, எந்த குடும்பத்திலும் டைவர்ஸ் ஆகக்கூடாதப்பா. பரலுக்கு தகப்பனே அப்பா பெரிய காரியத்தை செய்ய, எவ்வளவு வேதனையான காரியம் ஆண்டவர், எத்தனையோ குடும்பங்கள் டைவர்ஸ் பண்ணிடுறாங்க, டைவர்ஸ் பண்ணக்கூடாது ராஜா, கெஞ்சிரப்பா கெஞ்சிரோ, பிசாசன் குடும்பத்தை உடைக்கிற பொல்லாதாவி இயேசுக்கு திரும்பத்தை சபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம் அப்பா. குடும்பம் கொண்டு சேர்ந்து வாழ கிருவச்சி முடியா வச்சு வைக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய எஸ்அப்பா. கடன் கரம் பிடித்து நடத்துங்கப்பா, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, ஆத்துமா கண்ணில திறந்துடுங்க. உண்மை அறிந்து கொள்ள மண்டிக்குள்ள கிருவை சிமிடாச்சு வைக்கிறோம். எல்லா மக்களும் வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை கை கொண்டு நடக்கணும் அப்பா. பரலோக ராஜாவே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. அப்பா மே நோக்கி நாங்கள் செவிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செங்கப்பா, ஆசீர்வச்சு உயர்த்த வேண்டும் என்று கெஞ்சுகிறங்க தாவே. எத்தனையோ குடும்பங்களை சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் ஆண்டவர, எல்லா குடும்பங்களும் பிரச்சனைகள் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. அன்பின் தகப்பரே தகப்பரே அப்பா இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. சமாந்து தாரு, சந்தோஷ தாரு. குடும்பத்துல மாமியார் மருமகளுக்குள்ள சமானம் வேணும் ஆண்டவரே, சந்தோஷம் வேணும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்ய, அதிசயங்களை செய்ய, ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ய சப்பா, கர்த்தருடைய வல்லக்கரை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ராஜா. மகத்தான காரியத்தை செய்ய, ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆத்துமாக்கள் வேஸ்ட போயிடக்கூடாது, எல்லாரும் செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா ஆராதிக்கிறவங்களா மாற்றுங்க. நாட்கள் கொள்ளாத ஆனப்பினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை செய்ய. ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசுங்கப்பா, பேசுங்கப்பா, பேசுங்க. எத்தனையோ ஜனங்கள் நாட்கள் வேஸ்ட் பண்ணிருக்காங்கப்பா, அப்படி யார் வேஸ்ட் பண்ணாதபடி காத்துக்கொள்ளும் பெரிய காரியத்தை செஞ்சேசப்பா. அப்பா வியாபாரம் செய்யற மக்களெல்லாம் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா அம்மை துதிக்கிற தொழில் செய்யற குடும்பங்களாம் ஆசீர்விக்கப்படணும். கத்துடைய வல்லக்கரை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியத்தை செய்ய, அன்பின் தகப்பனையும் துதிக்கிற ஒவ்வொரு பேரையும் நீங்க வைத்திருக்க சீப்பத்தில் எழுதி கொள்ளுங்க ஏசப்பா. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமை சேர்த்து கேட்டுக்க, சந்தோஷமா இருங்க.
3: கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இது ஒரு ஜெப நேரம். வழக்கம் போல நாம் யாரும் இப்பொழுது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். சகோதரி அவர்கள் சொல்கின்ற ஜப குறிப்பை நன்கு கவனித்து அவளோடு இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் இணைந்து ஜெபிக்கின்ற ஜெபம் நிச்சயம் வல்லமையுள்ளது. நமது இணைந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். நிச்சயம் நமது தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். வாருங்கள் ஜெபிக்கலாம்.
0: டிரைவருக்காக ஜெபம் பண்ணும், லாரி ஓட்டுறவங்களுக்காக, வேன் ஓட்டுறவங்களுக்காக, கார் ஓட்டுறவங்களுக்காக, எத்தனையோ டிரைவர் இருக்காங்க, பிளேன் ஓட்டுறவங்களுக்காக, எல்லாருக்காக பாதுகாவலுக்கான மச்சா பண்ணும்.
4: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி உணவு துதிக்கிறோம். ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தை நாள் என்னுடைய இரத்தத்தை கழுவி சுத்திகரிப்பீராக. இந்த வேலையில கூட ஏர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேண்டி செபிக்கிறோம். அன்றுவரே பிளேனை ஏக்கிறதான ஒவ்வொருத்தருக்கும் உன்னத ஞானத்தை கொடுங்க அப்பா. எந்த விதத்திலும் அப்பா அன்றுவரே அப்பா விமானங்கள் விபத்துக்குள் ஆகாதபடிக்கு பைலட்டுக்கு உரிய ஞானத்தையும் அப்பா அவர்களுக்கு தெளிந்த புத்தியும் தாரும் அப்பா. மகிமையுள்ள காரியங்களை செய்ய, எந்த விதத்திலும் அவர்களுக்கு சிக்னல் தடைப்படாதபடிக்கு சிக்னல் கரெக்டாக செய்யும்படியாகவும் இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் வழியாக அப்பா அன்றுவரே அப்பா சுகமாய் பயணங்கள் இருக்கும்படியாக உதவிச்சேங்க. அதே போல ட்ரெயின் ஓட்டுகிற ஒவ்வொரு டிரைவர்ஸ்க்கு வேண்டி செபிக்கிறோம். அவர்களுக்கும் உன்னத ஞானத்தையும் உன்னத கவனத்தையும் அவர்களுக்கும் கொடுங்கப்பா. அப்பா எந்த விதத்திலும் எந்த ஒரு பாதிப்புக்குள் ஆகாதபடிக்கு அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அன்றுவரே ட்ரெயின்களை இயக்கும்படியாக உதவி செய்வீராக. சிக்னலை கவனித்து அப்பா ட்ரெயினை இயக்கும்படியாக அந்த ஞானத்தையும் கிருபலை தருவீராக. அதே போல சாலையில அப்பா ஓட்டுகிற ஒவ்வொரு ஓட்டுநர்களுக்கு வேண்டி செபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் உன்னத ஞானத்தையும் உன்னத கிருபலை தாரும் அப்பா. அன்றுவரே அரசாங்கம் அப்ப சொல்லுகிற அப்பா அந்த அப்பா டிராபிக் விதிமுறைகளை பின்பற்றக்கூடிய அந்த இருதயத்தை அப்பா அப்பா தரே
5: இல்ல ஓட்டுகிறதான ஒவ்வொரு வாகனங்கள் வாகன ஓட்டிகளுக்கும் கொடுப்பீராக. ஆம் தகப்பனே, அப்பா கவர்மெண்ட் என்னென்ன டிராபிக் ரூல்ஸுகள் அப்பா பின்பற்ற சொல்லுகிறாங்களோ அந்த டிராபிக் அப்பா ரூல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஓட்டுநர்களும் பின்பற்ற உதவிச்சீங்க. அதே போல மது அருந்து விட்டு யாரும் வாகனங்களை இயக்கக்கூடாதப்பா. அப்பா அதே போல தூக்க கலக்கத்துல யாரும் வாகனங்களை இயக்கக்கூடாதப்பா. எல்லா வாகன ஓட்டிகளுக்கும் அப்பா தேவையான பலனையும் ஞானத்தையும் கிருபைகளையும் கொடுப்பீராக. மகிமையுள்ள காரியங்களை அப்பா இந்த வாகன ஓட்டுகிற ஒவ்வொருத்தரோடைய வாழ்க்கையில செய்யுங்க. ஒவ்வொரு வாகன ஓட்டிகளையும் ரட்சிப்பீராக. மகிமையுள்ள காரியங்களை செய்யுங்க சப்பா. எல்லா ஜபங்களையும் ஆண்டவராகி அப்பா கிறிஸ்தேசுபின் விளையற பெற்ற நாமத்தில் கெஞ்சுறோம் எங்கள் பரலோக பிதாவே.
0: ஆமென். சிறு பிள்ளையில கடத்திட்டு போயிறாங்க, வாலி பிள்ளையில கடத்திட்டு போயிறாங்க. இப்படிப்பட்டவங்களை எல்லாம் கர்த்தர் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். கடத்திட்டு போற மக்கள் தேவன் ரட்சிக்கணும். அவங்க இப்படிப்பட்ட பாவமான செயல்களில் ஈடுபடக்கூடாது. அதுக்காக சாப்பிடணும்.
6: ஸ்தோத்திரமாப்பா, துதிக்கிறோம் ராஜாங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே. இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தேசம் முழுவதும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை ஆண்டவரே கடத்தி செல்கிறாங்க தகப்பனே. கத்தாவே, அந்த ஆண்டவரே மக்களை நீர் எப்படியாவது சந்திக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. தேசம் முழுவதும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகளை சுற்றி நீர் வேதி அடைச்சது நீர் பொருட்படுத்த கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. சிறு குழந்தைகள் ஆண்டுகிற தகப்பனே கடத்தி சென்று ஆண்டுகிற தகப்பனே அவர்கள் என்னென்ன காரியங்களுக்கு ஆண்டுகிற ஈடுபடுத்துறாங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் அவர்களை விட்டு நீர் விலக்கி போடும்படிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆண்டுகிற தகப்பனே நீர் ஆண்டுகிற கரை வைத்து நீர் பாதுகாக்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். எந்த வீடுகளிலும் சிறு பிள்ளைகள் காணாமல் போகாதபடி பாதுகாத்துக்கோங்க தகப்பனே. ஆண்டுகிற சிறு பிள்ளைகள் கடத்தி செல்கிற அந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. சிறு பிள்ளைகள் ஒருபோதும் ஆண்டவரே கத்தாவே கடத்தி செல்லாதபடிக்கு ராஜா நீங்க தான் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்த முடிக்கா கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. தேசம் முழுவதற்கு தானே சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும் சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படவும் சிறு பிள்ளைகள் ஆண்டவரை தேடவும் அண்டி கொள்ளவும் நீங்க தாமே பலப்படுத்த முடிக்கா கெஞ்சி கேட்கிறோம். இந்த சிறு பிள்ளைகளை கொரோனா வைரஸ் ஆண்டு ஒருபோதும் தொடாதபடி நீர் பாதுகாத்து பலப்படுத்த முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அலி பிள்ளைகளும் எங்கேயும் காணாமல் போகாதபடி பாதுகாத்துக்கோங்க தகப்பனே. நீங்க முழுமையாய் பொருட்படுத்த ஆசீர்வதிக்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். துதிகனமாக்கிமே யாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
0: சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள Hand of Jesus, தாட்டின் வெப்சைட்ட பாருங்க. நம் ஊழியத்தின் அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை Hand of Jesus, தாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜப என்ன நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜபிப்பார்கள். 81 44 192 192 8144192 192 ஈஸியாக மனசில் வச்சுக்கலாம். 8144192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாக வெளியே ஊழியத்துக்கு போயிடுவாங்கலாம், சில நேரத்தில் வெளியே ஊழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனைகள் சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா.
7: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
8: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரை தொடர்பு கொள்ளலாம்.
9: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.com. God bless you.

0: நம்மளே எல்லாமே நம்ம யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் கர்த்தரை நம்புறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. முதலே நம்ம கர்த்தரை தான் நம்பணும். நம்ம நிறைய பேர் சொல்லி முக்கியமாக எல்லாம் யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் முடியாதப்ப கர்த்தர் தான் நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்புறமே நம்ம முழுமையை நம்ப வேண்டும். கர்த்தர் தமிழ் சனத்துக்கு அடைக்கலமா இருக்கிறார். ரெண்டாவதாக கர்த்தரை நம்பறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். மூன்றாவது பாருங்க, சங்கீதம் 59 சங்கீதம் 16 வசனம்.
1: நானோ உம்முடைய வல்லமையை பாடி,
0: நானோ உம்முடைய வல்லமையை பாடி
1: காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடே புகழ்வேன்.
0: உம்முடைய கிருபை மகிழ்ச்சியோடே புகழ்வேன்.
1: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே,
0: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே
1: நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் அணையே,
0: உயர்ந்த அடைக்கலமும் அணையே. பாடி மகிழ்ச்சியோடு புகழ வேண்டும். பாடும்போது கர்த்தர் நெருக்கமான நேரத்தில் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு, உயர்ந்த அடைக்கலமா இருக்கு. எத்தனை நெருக்கு வந்தாலும் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். நம்மளை பாட வேண்டும், துதிக்க வேண்டும். ஆண்டோடி மகிமையை பாடணும், அப்படி வல்லமையை பாடணும், அப்படி மகத்துவத்தை பாடணும், அவளை நம்ம உயர்த்தி பாடணும். அப்படி பாடும்போது நெருக்கத்தில் நமக்கு உயர்ந்த அடைக்கல, அவர் பாடி புகழும்போது கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். முத கர்த்தருடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்கு, ரெண்டாவது அவர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கு, மூன்றாவதாக பாடி அவர் வல்லமை பாடி புகழும் போது கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாடணும், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடு ஏதோ ஒரு பாடுற பாடுறதில்லை, ஆவியோடும் பாடணும், கருத்தாய் பாடணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடணும். பாடும்போது கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். பாடுறது எதை குறிக்குது, தேவனை தொழுது கொள்வது குறிக்குது. நம் பாடி தேவனை தொழுது கொள்ள வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி தேவனை தொழுது கொள்ளும் போது நமக்கு நெருக்கப்படும் போது கர்த்தர் எப்படி இருக்கிறார், நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அப்போஸ்தலின் புஸ்தகம் 2:21 வசனம்.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ,
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனோ
1: அவன் ரட்சிக்கப்படுவான்,
0: அவன் ரட்சிக்கப்படுவான்
1: என்று தேவன் உரைத்திருக்கிறார்.
0: தேவன் உரைத்திருக்கிறார் தொழுதுகள் என்ன, தேவனை ஆராதிக்கிறதான். தேவனை மனப்பூர்வமாய் பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும். பயபக்தியோடு தேவனை ஆராதிக்கணும். ஆராதிக்கும் போது பயபக்தியோடு ஆராதிக்கும் போது நம்மளை ரட்சிப்பார். தேவனே உரைச்சிருக்கிறார். தேவன் தொழுது கொள்ளும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம தேவனை ஆராதிக்கும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். எப்படி ஆராதிக்கணும் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 4:24 வசனம்.
1: தேவன் ஆவியா இருக்கிறார்,
0: தேவன் ஆவியா இருக்கிறார்,
1: அவரை தொழுது கொள்கிறவர்கள்,
0: அவரை தொழுது கொள்கிறவர்கள்
1: ஆவியோடும்
0: உண்மையோடும்
1: அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
0: அவர் தொழுது வேண்டும். தேவன் எப்படி இருக்கிறாரு, ஆவியா இருக்கிறார். அவர் தொழுது கொள்ற தொழுது கொள்ளும் ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். அவர் ஆவியோடு இருக்கிறார். ஆவியான தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பயத்தோடும் பக்தியோடும் கருத்தோடும் அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவர் நமக்கு அடைக்கலமா இருப்பார். எத்தனை நெருக்கம் வந்தாலும் அவருக்கு நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி தொழுது கொள்ள பாருங்க, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1:4 வசனம்.
1: என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: அவர் எப்படி ஆராதிக்கணுமா, சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். தூர ஆராதிக்கிற இல்லை. மனிதன் முகத்தை பார்க்கிற தேவை எங்க பாக்கிறாரு, நம்ம ஹிருதயத்தை பார்க்கிறாரு. ஹிருதயத்தில் சுத்த மனசோடு நம்ம ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கும் போது தேவன் நம்ம கடைக்கலமா இருக்கிறார். தேவன் ஆராதனையில பிரியப்படுகிற தேவன். ஹலேலூயா. ஆராதனையில் தேவன் என்ன செய்யறாரு, பிரியப்படுகிறார். யாத்ரா புஸ்தகம் 8:1
1: அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி
0: நீ பார்வோனிடத்திலே போய்
1: எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு.
0: பாத்தீங்களா, ஆராதனை செய்ய என் ஜனங்களை. தேவனுக்கு எது பிரியம், ஆராதனை. எப்படி ஆராதிக்கணும், ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்கணும். ரெண்டாவது எப்படி ஆராதிக்கணும், சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்கணும். ஏன்னா மனிதன் முகத்தை பார்க்க தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். சுத்த மனசோட்சியோடு ஆராதிக்க வேண்டும். 29 ரெண்டாவது வசனம்.
1: கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
0: பரிசுத்த அலங்காரத்துடனே நினைச்சு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளும் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. நெருக்கப்பட நமக்கு விடுதலையாக்கி நமக்கு எப்படி இருக்கிறாரு, உயர்ந்து அடைக்கலாம். முத பார்த்தோம் கத்தர் தம்முடைய சடத்துக்கு அடைக்கலாம், ரெண்டாவது கத்தரை நம்புறவர்களுக்கு அடைக்கலாம் இருக்க, மூன்றாவது கத்தரை சுத்த இருதயத்தோடு பரிசுத்தத்தோடு தேவனை ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். நான்காவதாக 91 சங்கீதம் 14 வசனம்,
1: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்,
0: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்
1: அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன்.
0: தேவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் தேவன் எப்படி பாரா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், அடைக்கலத்தில் வைப்பார். நான்காவதாக தேவன் நம்ம ஒவ்வொரு நாள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அறிந்து கொண்டா போதும் தேவன் எப்படிப்பட்டவர். எல்லாருக்கும் தெரியும் ஜீவனில் தேவன் தெரியும், அவ்வளவுதான் தெரியும். இன்னும் எவ்வளவோ காரியங்களை அறிய வேண்டியது இருக்குது. அறிந்து கொண்டோம்னா உயர்ந்த இடத்தில் வைப்பார். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் உண்மை அறியற அறிவு எனக்கு தாரும், ஆண்டவரே உண்மை அறியற அறிவு எனக்கு தாரும். பரிசுத்த பவுல் செபிக்கிற பாருங்க, கொலோசியர் 1:9 வசனம் பாருங்க, அவர் எப்படி செபிக்கிற, நம்ம அப்படி செபிக்கணும். கொலோசியர் 1:9 பாருங்க,
1: இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல், உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும்.
0: அவர் சித்தம் சொல்லி என்ன செய்யணும், அறிகிற அறிவில் நம்ம நிரப்பப்படணும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் சித்தத்தை அறிகிற அறிவில் நான் நிரப்பப்படணும். ஒரு நாள் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை அறிகிற அறிவு எனக்கு தாரும், ஆண்டவரே எனக்கு தாரும். அவர் அதான் சொல்ற நாமத்தை அறிந்திருக்கிறீனால உயர்ந்த அடைக்கல் துறைக்கின்றாரு. அவர் சித்தத்தை நம்ம அறிஞ்சிக்கணும், அவர் சித்தம் என்ன. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டா மட்டும் இல்லை, நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க உண்மைதான், ஆனால் எப்படியே வாழ்ந்தாலும் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அவர் சித்தத்தை அறிகிற அறிவை நமக்கு கர்த்தரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியேல் புத்தகம் 37:14 வசனம்,
1: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
0: நீங்கள்
1: உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள்.
0: முதல்ல வந்து என்ன எப்படி அறிஞ்சிக்க முடியும், ஆண்டவர் நம்மை செபிக்கணும். ரெண்டாவது எப்ப அறிஞ்சிக்கணும், பரிசுத்தாவி நமக்குள்ள வந்தாதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டார்னா அவர் முழுமையை நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அவர் முழுமையா அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்தாவி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானத்தையும்
1: உணர்வையும் அருளும் ஆவியும்,
0: ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியும்
1: அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய,
0: அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தின் அருளும் ஆவி ஆகிய
1: கர்த்தருடைய ஆவியானவர்
0: அவர் மேல் தங்கியிருப்பார். ஞானத்தை உணர்வுலாவி பலத்தை ஆலோசனை அருளாவி அவர் அறிகிற அறிவை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு தாங்க, ஆண்டவரே நீர் வந்தா தான் நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். முதல் பரிசுத்த பள்ளி சித்தத்தை அறிகிறவர் தான் கேட்கிறாரு. பரிசுத்தவர் இருந்தால் அவர் அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திர இங்கு சொல்றாரு யோபான் சுவிசேஷம் 5:39 வசனம்,
1: வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே,
0: என்னை
1: குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே,
0: வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பதான் நம்ம அவரை அறிந்து கொள்ள, வேதத்தை அறிஞ்சு கொள்ள முடியும். அப்பதான் கர்த்தர் சொல்றாரு நாமத்தை அறிந்திருக்கப்படினாலும் உங்களை என்ன செய்வேன், உயர்ந்த அடைக்கல் தெரியும். அவர் செபிக்கணும், பரிசுத்தவர் நமக்குள்ள இருந்து அவர் அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திரல்ல, வேதத்தை ஒரு நாள் அறிஞ்சு கொள்ள வேண்டும், வாசித்து நமக்கு அறிஞ்சு கொள்ள வேண்டும். வேதத்தை பரட்டி வாசிக்கணும். அது மாத்திரல்ல, ஓசியான் புஸ்தகம் 6:6 வசனம்,
1: பழியல்ல இரக்கத்தையும்
0: தகன பலிகளை பார்க்கிலும்
1: தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன்.
0: கர்த்தர் அறிகிற அறிவை தான் தேவன் விரும்புகிறார். அதான் பார்த்தோம், முதலாவது கர்த்தர் என்ன செய்யறாரு, தம்முடைய சனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். ரெண்டாவது கர்த்தர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். மூன்றாவதாக அவர் தொழுது கொள்ளும் போது அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். நான்காவது அவர்கள் நாமத்தை அறிந்திருப்பதால் அவர் என்ன செய்யறாரா, உயர்ந்த அடைக்கல் துறைப்பார். நம்மளால் அவர் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். முழுமையாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட வெயில போல பிரச்சனை வந்தாலும் அவருக்கு நிழலா நமக்கு இருக்கும். எதை பார்த்தும் கவலைப்பட வேண்டாம். நம்ம கர்த்தருடைய வார்த்தை செவி கொடுத்தா அவர் சனமா மாற்றுவார் நம்மளை. அது மாத்திர நம்ம என்ன செய்யணும், அவரை நம்பணும், அவர் தொழுது கொள்ளணும், சுத்திரத்தோடு அவர் தொழுது கொள்ளணும். அது மாத்திரல்ல, நம்ம என்ன செய்யணும், அவரை எப்பயுமே அறிகிற அறிவுக்காக கர்த்தர் செபிக்கணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும், வேதத்தை அறிஞ்சு வாசிக்கணும். அவர் கர்த்தர் அறியணும்னு தான் அவர் விரும்புகிறார். கர்த்தர் ஒப்புக்கு ஜெபம் பண்ணுமா?
1: ஆண்டவரே, கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறேன்னு சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே நமக்கு அடைக்கலம், அவர் உயர்ந்த அடைக்கலம். நான்கு விதமான காரியங்களை குறித்து நாம் கேட்டோம். முதலாவது, அவரது ஜனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். யார் அவரது ஜனங்கள்? அவர் வாக்குக்கு செவி கொடுக்கிறவர்கள் அவர் ஜனங்கள். இரண்டாவதாக, அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். மூன்றாவதாக, யார் எல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் கர்த்தரை ஆராதிக்கின்றோமோ, தொழுது கொள்கின்றோமோ, அவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் கேட்டோம். கடைசியாக, கர்த்தரை யார் எல்லாம் அறிந்து கொள்கிறார்களோ, ஆவியானவரை நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரை அறிந்து கொள்கிறார்களோ, அப்படி அறிந்து கொள்கிறவர்களுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார். அப்படி அவருடைய உயர்ந்த அடைக்கலத்துக்குள் வருகிறவர்களுக்கு இரண்டு விதமான ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம். அவருடைய அடைக்கலத்தின் கீழ் ஓடி வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி வேதம் அருமையாய் நமக்கு சொன்னது. இரண்டாவதாக, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தரை உனக்கு நீ தாவரமாய் கொண்டபடியினாலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இந்த வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபங்கள் எடுப்போமா? தலைமுறை தலைமுறை தோறும் தகப்பன நீரே எங்கள் அடைக்கலமாய் இருக்கிறீரே, நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கின்றோம் ராஜா. அப்ப அந்த நேரத்தில் நாங்கள் கேட்டது போல, தமது ஜன்னத்துக்கு நீர் அடைக்கலமாக இருக்கிறீர். யார் யார் உங்களுடைய வாக்குக்கு செவி கொடுக்கிறோமோ அவர்களுக்கு தேவனாய் இருக்கிறீர். அவர்கள் தான் உமது ஜனமாய் இருப்பார் என்று சொன்னீர். அப்பா, எங்களை சொந்த ஜனமாக வணைந்து கொள்ளும். உங்களுடைய வாக்குக்கு முரட்டாட்டம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வாக்குக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களா என்னையும் எங்களையும் வணைந்து கொள்ளும். எப்பொழுதுமே நாங்கள் உம்மை நம்பிக்கையாய் கொள்ள, நீரே எங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்டவர். எக்காலத்திலும் கர்த்தரை நம்புகிறேன் என்று சொன்னீரே, என்ன வந்தாலும் நம்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மாத்திரமல்ல, சுத்த மனசாட்சியோடு பரிசுத்த அலங்காரத்துடனும் ஆவியோடு உண்மையோடும் கருத்தோடும் நாங்கள் பாடி உண்மை தொழுது கொள்ள ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீர்தான் அந்த வாக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களை நோக்கி செபிக்கிறோம். உண்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தார். வேதத்தை கருத்தாய் வாசிக்கவும், உன் ஆவியில் நிரம்பி நாங்கள் உண்மை அறிந்து கொள்ளவும் பாக்கியம் தாரும். இங்கே வந்திருக்கீங்க ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமாய் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டு தங்களை அர்ப்பணம் செய்கிற பிள்ளைகளை ஆண்டவரை கர்த்தத்தாமே ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கின்றோம். அப்படி செய்ய போவதற்காய் நன்றி அப்பா, நன்றி.

0: நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். எங்களோட இணைந்து செவிங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்.
1: கத்தாவே ரச்சனை சந்தோஷம் திரும்ப தந்து உற்சாகத்தினாவி தாங்க முடிச்சு கேட்டாரேப்பா. அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் கூட ரட்சிப்புக்காக கண்ணீரோடு ஆத்ம பாரத்தோடு கேட்க கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். முற்றுமுடைய ரட்சிக்க வேண்டும், நித்திய ரட்சிப்பை தர வேண்டும் ஆண்டவரே. கெஞ்சுகிறமையா கெஞ்சுகிறமையா பரலோக அக்கினி மூட வேண்டும். பரிசு தாவேன் அபிஷேகம் எல்லாருமே நிரப்ப வேண்டும் ஐயா. உன்னதாவிய சம்பூர் நிரப்புங்க நிரப்புங்க. கடைசி நாள் அபிஷேகம் ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்றும் ஆண்டவரே. அப்பா மாம்சமான யாவர் மேலும் நாவி ஊற்றிடும் சொன்னீரே. ஊற்றும் ஆண்டவரே எங்கள் குமாரர் மேலும் குமார்த்தி மேலே ஊற்றுவேன் சொன்னீரே. எங்கள் வாலிபர் மேலே ஊற்றுவேன் பார்க்கட்டும் ஆண்டவரே. அப்பா மூப்பர் மேலே சபைய நாவி ஊற்றுவேன் சொப்பனை பார்ப்பாரு சொன்னீர் ஆண்டவரே. சொப்பனத்தில் வரங்களை கொடுக்க முடிக்காய் செவிக்கிற ஆண்டவரே. ஊழியக்காரி மேலே ஊழியக்காரி மேலே ஆவி ஊற்றி அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்னு சொன்னீங்களே. அந்த அபிஷேகம் எல்லாருமே ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்றும் ஆண்டவரே. அக்கினி போடுங்க ஆண்டவரே, அக்கினி போடுங்கப்பா. ரச்சனை சந்தோஷத்தார் உற்சாகத்தின் ஆவி தாங்க முடி செய்யுங்க. உன்னதாவில் நிரப்புங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்க ஆண்டவரே. வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போட்டு நீங்கி போட்டு மந்திரம் சேவனை உடைத்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பை தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் பிரச்சனை விடுதலை தரணும் ஐயா. அப்பா அப்பா மை ஸ்தோத்திரி. எத்தனை குடும்பங்களை சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாத்திருங்க ஏசப்பா, மாத்திருங்க ஆண்டவரே. அப்பா குடிக்கிற குடும்பங்கள் விடுதலை தர வேண்டும் படி கெஞ்சுகிற ஐயா, கெஞ்சுகிற ஐயா. தொழிற்சிற குடும்பங்கள் தொழில் ஆசீர்வதிக்க முடியாது கெஞ்சுகிற. சிறக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. யாவரம் சில குடும்பங்கள் ஆசீர்வதிங்க. யாவரம் செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வித்து உயர்த்தணும். கேசில் இருக்கும் மக்களுக்கு விடுதலை தரணுமே, விடுதலை தரணும். பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமாதி இல்லாத குடும்பத்தில் சமாதி தரும். வாலியூர்களை தொடுங்க, சிறு பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. பெரியவங்களை தொடுங்க. உண்மைக்குள்ள கிட்டி சேரமை சார்ந்து கொள்ளும் எண்டி கொள்ள மோடு ஒன்றரை காலுக்கு இறக்க பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாருமே செபிக்கணுமேப்பா, துதிக்கணும் ஆண்டவர். நீ வரப்போறீங்களா ஆண்டவரே? அப்பா எங்க போவாங்க? இப்ப எங்க ஜனங்களுக்கு இறங்குங்க, இறங்குங்க அப்பா. கிருபி நாவி ஊற்றுங்க, விண்ணப்பி ஊற்றுங்க அப்பா. தகப்பனே தகப்பனே தகப்பனே தகப்பனே செபிச்சவங்க தான் செபிக்கிறோம். செபிக்காதவங்களை செபிக்க அந்த வாஞ்சை குடுங்கப்பா, தாகத்தை உண்டாக்குங்க. இங்க உங்கடத்துல நாங்க பேச பயப்படுமானா? பரலோகத்துல எப்படி உங்கடத்துல பேச போறோம் ஆண்டவரே? அப்பா எல்லாருக்குள்ள இந்த பயத்தை எடுத்து போட்டு எல்லாருமே செபிக்கணும் துதிக்கணும். என் தேவனோட பேச முந்தி கொள்ள அந்த வாஞ்சி உள்ளத்துல வைக்க முடிக்காய் செபிக்கிறோம். எல்லாருக்கும் கிருவி நாவி விண்ணப்பத்தில் நாவி ஊற்று வேண்டுமா செபிக்கிறோம். செபிக்கிற மக்களை மாற்றுங்க. செபிக்கிறதுக்கு யாரும் வெக்கப்படக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் செபிக்கணும் துதிக்கணும். தேவனோட பேசணும் ஆண்டவரே. எங்களை படைத்தவரை பேசணும் ஆண்டவரே. அப்பா எல்லாருக்கும் கிருவி நாவி விண்ணப்பத்தை ஊற்றும் ஐயா. நீங்க வரப்போறீங்க ஆண்டவரே. அப்பா அப்பா இறங்குங்கப்பா இறங்குங்க. எல்லாரும் உள்ளங்களை தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை நிமிடாது அலட்சியங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில செய்யுங்க. உண்மை அறிந்து கொள்ள அண்டிக் கொள்ள செபிக்க துதிக்க உண்மை ஆராதிக்க உண்மை அறிந்து கொள்ள வாஞ்சி உண்டாக்குங்க ஏசப்பா, வாஞ்சி உண்டாக்கு. இப்படியே இருப்போமானால் வரப்போறீங்களே அப்பா. என்னைக்கு அப்பா அம்மா தேடுவாங்க? என்னைக்குப்பா செபிப்பாங்க? செபிக்கக்கூடிய வாஞ்சை கொடுங்க, பொறுப்பிடுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கோங்க. எல்லா துதிகனமாக்கியும் செலுத்துறோம் யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி செய்கிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடைவதாக. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இது ஜெப நேரம். நாம் யாவரும் இந்த நேரத்தில் இணைந்து நமது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதரி அவர்கள் ஜெப குறிப்பு சொல்வார்கள். அவர்களோடு இணைந்து நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கலாமா?
3: பொருளாதார தேவையை சந்திக்கணும். நிறைய இடத்துல பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டங்களா மாறி பொருளாதார ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சந்திக்கலாம். அதுக்காக ஜெபிக்கணும்.
4: ஸ்தோத்திரம் அப்பா துதிக்கிறோம். பரலோக பரிசுத்தப்பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, தேசம் முழுவதும் பொருளாதார காரியத்தினால ஆண்டவரே எவ்வளோ வீழ்ச்சி அடைந்திருக்குது தகப்பனே. எசப்பா இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. பரிசுத்தாவியானவரே நீங்க இறங்கி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாக்கணும். நல்ல வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. உங்களோட உன்னத காரம் ஒவ்வொருவரையும் தாங்க முடிக்காய் கெஞ்சு கேட்கிறோம் தகப்பனே. எத்தனையோ பேருக்கு வேலை இல்லையப்பா ஆண்டவரே தகப்பனே. சிறு தொழில் பெரிய தொழில் செய்யற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சு கேட்கிறோம் தகப்பனே. எஸ் அப்பா இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க. சர்வ வல்லவரே இறங்குங்க தகப்பனே. ஆண்டவரே பொருளாதார வீழ்ச்சினால ஆண்டவரே குடும்பங்கள் எல்லாம் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்காங்களேப்பா ஆண்டவரே. கத்தாவே ஏழை மக்கள் எங்க போவாங்க தகப்பனே? எஸ் அப்பா நீங்க இறங்கி ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரும் காவலே பாரங்கள் வேலைகளை நீக்கி அவர்களுக்கு நல்ல ஆண்டு உரை தகப்பன வேலைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பன. ஆண்டு உரே தேசம் முழுவதிலும் ஆண்டு உரே இந்த பொருளாதார வீழ்ச்சியை நீர் முழுவதும் நீர் மாற்றி எல்லா ஜனங்களுக்கும் வேலை கிடைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பன. வாலிப சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் வேலை இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தகப்பன.

0: அவள் கலா வேலை ஆண்டூரே கிடைக்க படிச்சதுக்கேத்த வேலை தந்து நீர் ஆசீர்வதித்து நீர் உயர்த்துங்க. பெரிய காரியத்தை நீர் செய்து இந்த பொருளாதார வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி ஆண்டூரே ஒரு பெரிய சமாதானத்தை தந்து காத்துக்கோங்க தகப்பன. இந்த கொரோனா வைரஸை நீர் முழுவது நீர் மாற்றி ஆண்டவரே இந்த வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி தந்து ஆசீர்வதிப்பீராக. முழு பொறுப்பெடுத்து காத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோ தூய பிதாவே, ஆமே.
1: இந்த சிறு பிள்ளையில வாலி பிள்ளையில கடத்திட்டு போக கூடாது. எத்தனையோ பிள்ளையில கடத்திட்டு போயிட்டாங்க. வாலி பிள்ளையில கடத்திட்டு போயிட்டாங்க, சிறு பிள்ளையில கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போய் பாவமான தொழிலுக்கு உட்படுத்துறாங்க. அந்த சூழ்நிலை நடக்கூடாது. அது மாத்திர பழி விட்டுறாங்க. இப்படி பட்ட சூழ்நிலை நம்ம தேர்த்து நடக்கூடாது. அதுக்காக நம்ம செப்பணும்.
2: ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா, உங்களுடைய ரத்தத்தினால் என்னுடைய இரத்தத்தை கழுவி என்னை சுத்திகரிப்பீராக. எங்கள் தேவனாக்கி கர்த்தர் தாமே எங்கள் தேசத்திற்கு அப்பா இரக்கத்தை காண்பிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் அப்பா இனி குழந்தைகள் கடத்தப்படக்கூடாது அப்பா. அப்பா, சிறு பிள்ளைகள் கடத்தப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை கடத்தி ஆண்டவரே அவர்களை ஊனமாக்கி ஆண்டவரே பிச்சை எடுக்கிறதான இந்த அவல நிலையை எங்கள் தேசத்தை விட்டு மாற்றுவீராக. இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எங்க தேசத்திலிருந்து களவாடக்கூடாது. ஆண்டவரே, இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எந்த ஒரு சிறு பிள்ளைகளும் அப்பா எங்க தேசத்திலிருந்து யாரும் கடத்தப்படக்கூடாது அப்பா. இப்படி கடத்தப்படுகிற ஒவ்வொரு மாஃபியா கேங்களை தேவனாகி கர்த்தர் சந்திப்பீராக, அவர்களோடு இடைப்படுவீராகப்பா. தகப்பனே, இனி இப்படியாப்பட்ட நிலைமை எங்க தேசத்துல இருக்கக்கூடாது. எந்த ஒரு குழந்தைகளும் கடத்தப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே, குழந்தைகள் கடத்தப்பட்டு இனி தவறான வழியில் அவர்கள் ஈடுபடுத்த வைக்க கூடாதப்பா. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்தருளுங்க. இப்படிப்பட்டதான காரியத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொரு சகோதரனையும் அப்போ ஒவ்வொரு சகோதரியும் தேவனாகி கர்த்தர் நீங்க சந்திப்பீராக. ஆவியானவர் அப்பா தாமே அவர்களோடு இடைப்படுவீராகப்பா. அதே போல எங்க தேசத்துல அப்பா சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாதப்பா. ஆண்டவரே அப்பா, சொந்த தகப்பனே அப்பா, ஆண்டவரே அப்பா இந்த காரியங்களை செய்கிறாங்களே, இரக்கத்தை காண்பித்தருளுங்க. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்து ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலைமைகளை மாற்றுங்க. ஒவ்வொரு பெற்றோரோடு தேவனாகி கர்த்தர் இடைப்படுங்கப்பா. தங்கள் பிள்ளைகளை ஞானத்துல வளர்க்கக்கூடிய அந்த அப்பா கிருபைகளை அவர்களுக்கு தாரும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட மக்களை தேவனாகி கர்த்தர் சந்திப்பீராக. இப்படிப்பட்ட ஜனங்களை தேவனாகி கர்த்தர் தொடுவீராக, மனமாற்றத்தை தருவீராக அப்பா. ஆண்டவரே, இனி சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாதப்பா. இரக்கத்தை எங்க தேசத்திற்கு காண்பித்து ஆண்டவரே எங்க சிறு பிள்ளைகளுக்கு தேவனாகி கர்த்தர் ஆண்டவரே இரக்கத்தை காண்பித்து ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் எங்க ஏசப்பா தாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா கெஞ்சு கேட்கிறோம். ஆவியானவர் அப்பா தாமே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யுங்க, ஆட்கொள்ளுங்கப்பா. மகிமையுள்ள கிரிகளை நடப்பீங்க ஏசப்பா. எல்லா ஜபங்களையும் ஆண்டவராகி அப்பா கிறிஸ்தேசுபின் விளையற பெற்ற நாமத்தில் கெஞ்சுரோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென்.
1: ஸ்தோத்திராண்டு உரிமை நன்றி ஓடுமே துதிக்கிறோம். மகத்துமுள்ள ராஜாவையுமே துதிக்கிறோம். மகிமையின் தேவனையும் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சுகிறோம் தகப்பனே. எங்கள் தேசத்தில் காணப்படுற இந்த கொரோனா வியாதி எங்களை விட்டு அப்புறப்படுத்த முடியா கொடுக்க கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் அப்பா டாக்டர்ஸுக்கு நர்சுங்களுக்கு நேற்று 90 பேருக்கு முடியலன்னு சொன்னாங்க. ஆண்டவரே, இப்படி படிச்சு உள்ள எங்கள் தேசத்துக்கு நீங்கள் தான் வராமல் பாதுகாக்கணும். ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு யார் இருக்கு? ஆண்டவரே, நீங்கள் தான் காக்கணும் சுவாமி. எத்தனையோ பேர் ஆண்டவரே டாக்டர்ஸு இப்போ நர்சுங்க ஆண்டவரே அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க சப்பா. அவங்களெல்லாம் குணமாக்க முடியாது செவிக்கிறோம். அது மாத்திரல்ல ஆண்டவரே, அவங்க எல்லாம் எத்தனையோ பலவீனத்தில் கட்டப்பட்டிருக்காங்க. விடுவிங்க ராச்சா. ரத்தம் டெஸ்ட் பண்றவங்களுக்காக, ரத்தம் எடுக்கிறவங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். அவங்கள எந்த கொரோனா வைரஸும் தாக்காதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் சப்பா. எங்க காவல்துறைக்காக செவிக்கிறோமே, அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் சப்பா. அன்பின் ஆண்டவரே, மருந்தடிக்கிறவங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம், அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும். எத்தனையோ பேர் இந்த வியாதி கொள்ளை கொண்டு போயிடுச்சு சுவாமி. எத்தனையோ ஆத்துமாக்களும் மறித்து போயிட்டாங்க ஆண்டவரே. அப்ப அந்த மரணம் வராதோடிக்கு எங்க தேசத்தை நீங்க பாதுகாக்க வேண்டும் வாங்கி செபிக்கிறோம் ராஜா. என் தேவனே, என் தேவனே, நீங்க இறங்க வேண்டும் அப்பா, இறங்க வேண்டும் ராஜா, இறங்க வேண்டும் ஏசப்பா. எங்க தேசத்துல பாருங்க ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் மறிச்சு போயிட்டாங்கப்பா. எங்க குன்னூர் பகுதியை பாதுகாக்கணும் ஆண்டவரே. எங்க குன்னூர்ல யாருக்கும் இந்த பலவீனம் வரவே கூடாது ஏசப்பா, வரக்கூடாதப்பா. எங்க குன்னூர் மக்கள்லாம் ரட்சிக்கப்படணும். எங்களுக்கு அண்ணியா அப்பா ஊட்டி மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. எங்களுடைய அப்பா கோத்தரி மக்கள் ரட்சிக்கப்படணும். அங்கே என்ன யாருக்கும் இருக்குன்னு சொல்றாங்கப்பா. எல்லா வியாதி குணமா குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. நீ அப்பா கூடலூர் மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவனை பார்த்துருந்து கெஞ்சுகிறோம், யாருக்கு அந்த வியாதி இருக்கக்கூடாது அப்பா, பலவீனத்தை நீக்கி போட முடியாது செபிக்கிறோம். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதி வியாதி ஒன்றில் நீக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, நீக்கி போட முடியாது, கெஞ்சி செபிக்கிறோம், கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. அதே போல கர்த்தாவே அப்பா அவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். குந்தா பக்கத்து மக்களுக்காக செபிக்கிறோம், பந்தலூர் மக்களுக்காக செபிக்கிறோம். எல்லாரையும் நீர் குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. தமிழகம் முழுவதும் நீர் இறங்க வேண்டும் ஆண்டவர், எங்க தமிழகத்துக்கு இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா ஆண்டவரே, இயேசுவே இறங்கும் அப்பா. 8 கோடி ஜனங்களுக்கும் இந்த வியாதி இருக்கக்கூடாது ராஜா, பலவீனத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே, குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. நீர் எவ்வளவு பேர் குணமாக்கி இருக்கீங்க, கொடான கொடி ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இந்த வியாதி நாளுக்கு நாள் பரவாதபடி காத்துக்கொள்ளுங்க, அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. காற்றின் கடலையும் பார்த்து இறையாதேன்னு சொன்னீங்க அப்பா, அங்க மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர் நீர் சொல்லாக நீர் கட்டளை நிற்குமப்பா, எங்க தமிழக மக்களுக்கு இறங்குமப்பா, இறங்குமப்பா. எத்தனையோ மாவட்டத்தில் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா, அவங்களெல்லாம் நீர் குணமாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா, 138 கோடி ஜனங்களையும் நீர் பொறுப்படுத்திக்கோங்க. யாருக்குமே இந்த பலவீனம் வரக்கூடாது ராஜா, யாருக்குமே இந்த பலவீனம் வியாதிகள் யாதையும் தொடக்கூடாது ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனே, நீர் இறங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். 138 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு அறிந்து கொள்ள, வண்டிக்கொள்ள, உண்மை சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க கிருபை தர முடியா செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா, நானே அவற்றை சிற கத்துன்னு சொன்னீங்க. ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. பலவீனம் யாரையும் தொடக்கூடாதப்பா, யாரும் உயிர்ச்சியாவது வரக்கூடாது ஆண்டவரை காப்பாத்துங்க, ஆண்டவரை காப்பாத்துங்க. உயிர்ச்சியாவது யாருக்கும் வரக்கூடாதப்பா, அவங்க நாம் மகிழப்படட்டும். எல்லா துதி கனமாக்கி உங்க செலுத்துறோம் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரவ பிதாவே, ஆமே.
3: இந்த சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க, நம் ஊழியத்தின் விவரம் அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க, 81 44 192 192. இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192 192 ஈஸியாக மாதிரி வச்சுக்கலாம், 8144192 192. 81 44 192 192 இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் எப்போ வேணால் நீங்கள் கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாக வெளியே ஒழித்து போயிடுவாங்கன்னா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களாக அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜெபங்களை, உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது, மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443038 780-1719 and 7598-112435. Our email address is asmankaram@gmail.com.

0: பிலிப்பியர் புஸ்தகம் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது
0: பரலோகத்தில் இருக்கிறது
1: அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர
0: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது? பரலோகத்தில் தான் இருக்கு. இந்த வீடு, இந்த உலகத்துல இருக்கிற நம்ம வீடெல்லாம் என்ன, நமக்கு ஒரு வாடகை வீடுதான். நம்ம எஜமான எப்போ வந்து நம்ம கூப்பிடுறாரோ அப்ப நம்ம அப்பா ராஜ்யத்துக்கு நம்ம போக வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்போ வருவாருன்னு சொல்லி என்ன பார்த்துட்டு இருக்கோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நமக்கு இங்க இருக்கிற வீடு ஒரு வாடகை வீடு மாதிரி தான். நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது? பரலோகத்தில் இருக்குன்னு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், அதற்கு ஏற்றி ஆயத்தப்பட வேண்டும். ஒரு வீடு கட்டுறதுனா எவ்வளோ ஆயத்தப்படுறாங்க, பரலோகத்தில் நம்ம போகணும்னா எத்தனையோ ஆயத்தங்கள் இருக்கு இல்லையா. இதங்க சொல்றாரு 2 கொரிந்தியர் 5:1
1: பூமிக்குரிய கூடாரமாகிய
0: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
1: தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத
0: நித்திய வீடு
1: பரலோகத்திலே நமக்கு உண்டு அறிந்திருக்கிறோம்.
0: யார் கட்டுறாரு நமக்கு வீடு? தேவனால கட்டப்பட்ட வீடு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. இந்த பூமிக்குடைய கூறாரம் அழிந்தாலும் பரலோகத்தில் நமக்கு வீடு என்ன வச்சிருக்கிறாரு? யார் கட்டியிருக்கா? தேவனாலேயே கட்டி இருக்கிறாரு. அல்லேலூயா. அது அவருக்கு வீடு கட்டுன்னு அவர் சொல்லாக ஒரு கட்டிலட நிற்கும். அவர் நமக்காக அழகான வீடை கட்டி வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்துல கத்திற்காக எதெல்லாம் நம்ம செய்யறோமோ அது தகுந்த வீடு நமக்கு அங்க பரலோகத்தில் இருக்குது. அல்லேலூயா. அந்த வீட்டு தான் நீங்கள் நம்ம ஒவ்வொருவரும் போறதுக்கு. அந்த உலகத்துல எவ்வளவோ பாடுகள், உபத்திரங்கள், எவ்வளவு கஷ்டங்கள்லாம் படுறோம். அது மாத்திர இந்த உலகத்துல நம்ம செபிக்கணும், துதிக்கணும், அதிகமா ஆண்டவருக்காக நம்ம வாழணும் சொல்லி வாஞ்சியோட தாகத்தோட காத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம இந்த வீடு நம்ம ஒரு சொந்த வீடு இல்லை. நம்ம இந்த வீடுல என்ன, நமக்கு ஒரு வாடகை வீடு மாதிரி. கர்த்தர் எப்ப கூப்பிடுறா அப்ப நம்ம போகணும் இல்லையா. அப்ப நம்ம இந்த வீட்டுல போய் ஆண்டோட பண்டியில நம்ம ஜாலியா உட்கார போறோம். அல்லேலூயா. அதுதான் நமக்கு நம்பிக்கை. அல்லேலூயா. அதான் ஆண்டர் சொன்னார் யோவான் சுவிசேஷம் 14:2-3
1: என் பிதாவின் வீட்டில்
0: அநேக வாசஸ்தலங்கள் உண்டு.
1: அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: நான் போய்
1: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
0: நான் இருக்கிற இடத்திலே
1: நீங்களும் இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்.
0: பாருங்க எவ்வளவு அன்புல தேவன் பாருங்க. நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். அநேக ஸ்தலம் இருக்குது. ஆனா நம்முடைய ஒவ்வொருடைய கருத்துக்காக எதை செய்யறோமோ அதுக்கு தகுந்த ஒரு இடத்தை நமக்கு ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். வந்து நம்ம என்ன செய்வார், அவரோட கூட கூட்டிட்டு போக போறாரு. அல்லேலூயா. அந்த நாட்கள் என்ன, இது நெருங்கி கொண்டே இருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தத்தோட கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கணும். அதிக நேரம் ஜெபிக்கணும், துதிக்கணும். ஆண்டவர் பாதத்துல அதிக நேரம்